0: அறிந்து அதற்கேற்ப நடவடிக்கை எடுக்கலாம். 5400க்கும் அதிகமான மூத்த சிங்கப்பூரர்களிடமிருந்து 10 ஆண்டுக்கும் மேலாக திரட்டப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் HQ மதிப்பீட்டு முறை உருவாக்கப்பட்டுள்ளது. லெபனான் மரண தண்டனையை ஒழிக்கிறது. மத்திய கிழக்கில் அவ்வாறு செய்யும் முதல் நாடு அது. லெபனானில் கொலை, பயங்கரவாதம், உளவு தொழில் போன்ற கடுமையான குற்றங்களை புரிவோர் இனி ஆயுள் தண்டனையை எதிர்நோக்குவர். அந்நாட்டில் மரண தண்டனை விதிப்பதை நாடாளுமன்றம் அதிகாரப்பூர்வமாக நிறுத்தியுள்ளது. எனினும் மரண தண்டனை நிறைவேற்றப்படுவது 2004 இருந்தே நிறுத்தப்பட்டுள்ளது. செங்கடலில் இருந்த கப்பல் மீது ஹவுதி கிளர்ச்சிப்படை நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 4 ஊழியர்கள் மாண்டனர். அவர்களில் 3 பாகிஸ்தானைச் சேர்ந்தவர்கள் என்றும் எஞ்சிய 1 இந்தோனேசியர் என்றும் உறுதி செய்யப்பட்டது. பப் எல் மண்டேப் நீரணியில் சம்பவம் நேர்ந்தது. ஈரான் போர் தொடங்கியதிலிருந்து ஹவுதி கிளர்ச்சிப்படை மரணம் விளைவித்த முதல் தாக்குதல் இது என்று கூறப்படுகிறது. எனினும் கிளர்ச்சிப்படை தாக்குதலுக்கு பொறுப்பேற்கவில்லை. கப்பலில் காயமுற்ற ஊழியர்களை மீட்க முயன்ற கரையோர காவல்படையினரும் குறிவைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. கொலம்பியாவில் ஏற்பட்ட வலுவான நிலநடுக்கத்தில் மாண்டோர் எண்ணிக்கை 250 தாண்டிவிட்டது. சுமார் 2700 பேரை காணவில்லை. 600க்கும் அதிகமானோர் காயமடைந்தனர். இடிபாடுகளில் சிக்கியிருப்போரை தேடும் பணி தீவிரமாக நடைபெறுகிறது. தேடலில் மீட்பு பணியாளர்களுடன் உள்ளூர் மக்களும் உதவுகின்றனர். நாட்டின் 32 நகரங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. 165க்கும் அதிகமான கட்டடங்கள் இடிந்து விழுந்தன. கொலம்பியாவில் தேசிய அவசர நிலையை அந்நாட்டு அதிபர் அறிவித்திருக்கிறார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி வழங்கப்படும் என்று அவர் உறுதியளித்தார். 100 ஆண்டுகளில் கொலம்பியா கண்டுள்ள ஆக கடுமையான நிலநடுக்கம் இது. புக்கெட்டிலிருந்து டெல்லி சென்று கொண்டிருந்த ஏர் இந்திய விமானத்தை செலுத்திய விமானி கஞ்சா உட்கொண்டது உறுதி செய்யப்பட்டது. பயணத்தின்போது விமானம் திடீரென 300 அடி இறங்கியது. அதனால் 13 பயணிகளும் 4 ஊழியர்களும் காயமுற்றனர். சம்பவம் சென்ற வாரம் நடந்தது. இதுகுறித்து பேச இந்திய சிவில் விமானத்துறை அமைச்சர் ஏர் இந்தியா தலைமை நிர்வாக அதிகாரி கேம்பல் வில்சனை அழைத்திருந்தது. புலனாய்வு குறித்து அமைச்சிடம் தகவல் அளித்ததாக திரு வில்சன் தெரிவித்தார். இருதரப்புமே சம்பவம் குறித்து வேறு எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை. மலேசிய காவல்துறை வழக்கறிஞர் லிம் தியனை நேற்று சிங்கப்பூர் அதிகாரிகளிடம் ஒப்படைத்தது. அவர் இங்கு கைது செய்யப்பட்டார். தகுந்த சான்றிதழ் இல்லாமல் சட்ட சேவை வழங்கிய குற்றத்திற்காக லிம்முக்கு 3 மாதம் 1 வார சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. தண்டனையை நிறைவேற்ற 3 தேதி அவர் சரணடைந்திருக்க வேண்டும். ஆனால் லிம் அதை செய்யாததால் அவருக்கு கைதாணை பிறப்பிக்கப்பட்டது. அவர் மலேசியாவுக்கு தப்பியோட உடந்தையாக இருந்த சந்தேகத்தில் 2 சிங்கப்பூர் ஆடவர்கள் மீது நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது.
1: சொல்லும் பொருளும்
0: காஷன், எச்சரிக்கை. அபாயமான வளைவுகளில் போக்குவரத்து எச்சரிக்கை பலகைகள் வைக்கப்பட்டிருக்கும். காஷன், எச்சரிக்கை. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.
3: ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் 4 காலை 7:30 உடற்பயிற்சி நல்வாழ்வு நடவடிக்கையில் என்னோடு ஈடுபட வாருங்கள். உங்களுக்கு பிடித்த மீடியா கிளப் கலைஞர்களையும் நீங்கள் சந்திக்கலாம். வார்ம் அப் உடற்பயிற்சி செய்து ஆங்கர்வேல் வில்லேஜில் இருந்து கம்பஸ் 1 வரை ஒரு சமூகமாக நடக்கலாம். எவ்ரிபடி நியூஸ் நிகழ்ச்சியில் உடல் நல நல்வாழ்வு கூடாரங்கள், போட்டிகள், சிறப்பு சலுகைகள் என இன்னும் பல. நிகழ்ச்சிக்கான 10 நுழைவுச் சீட்டுகளை பெற செல்லுங்கள் fitandfun.sg. பதிவு செய்யும் அனைவருக்கும் fit and fun t-shirt வழங்கப்படும். இருப்பு இருக்கும் வரை fit and fun 2026 Everybody knows நிகழ்ச்சியை முன்னிட்டு மீடியா கப் ஏற்பாடு செய்யும் நிகழ்ச்சி.
4: பொன்னையும் பொருளையும் அள்ளி குவிக்கிற புதன்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
5: ஒரு நிமிட குளியல பற்றி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப நம்ம எல்லாம் பலரும் அதுதாங்க செஞ்சுகிட்டு இருக்கிறோம். வேலையின் காரணமா அவசர அவசரமா வெளியே போகணுங்கிறதுனால வெந்ததையும் வேகாததையும் சாப்பிட்டு வீட்டுல இருந்து அறக்க பறக்க நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். வீட்டுல இருக்கிறத விட பல மணி நேரம் நம்ம வெளியே தான் செலவழிக்கிறோம். தூசு மாசு இதெல்லாம் கடந்து வீட்டுக்கு வந்தா ஒரு நிமிட குளியல்ல சர்ன்னு உள்ள போயிட்டு சர்ன்னு வெளியே வந்துடுறோம். காதலுக்கு மரியாதை அப்படிங்கிற மாதிரி குளியலுக்கு நம்ம மரியாதை கொடுத்தே ஆகணுங்க. ஒரு கை தொலைபேசிக்கே நம்ம ப்ரொடெக்டர் கவர்னு வாங்கி போட்டு அதை பாதுகாக்கிறோம். நாள் முழுக்க வேலை செய்யற நம்மளுடைய உடம்புக்கும் சருமத்துக்கும் நம்ம பாதுகாப்பு கொடுக்கலனா எப்படி? அதனால நல்ல தரமான சவக்காரத்தை வாங்கி நல்ல ஒரு குளியலை போட்டுட்டு வாங்கன்னு சொல்றாங்க.
6: கட்டி பியூரிஃபால இனி எல்லா நாளும் நல்ல நாளே.
7: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
8: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
9: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
8: ஜோதி ஸ்டார், புஷ்ப

0: ரங்கநாதசாமி படத்துல இருந்து பாடல கேட்டீங்க, ஊழியர் முதலீட்டுல இருந்திருக்கீங்க. அந்த பாடல் தேவ்ஸ்ரீ பிரசாத்துடைய இசையில வந்துச்சு. மாலதி மற்றும் குழுவினர் பாடல உங்களுக்காக வழங்கிடுதாங்க. 8:12 ஆகிவிட்டது. இன்னும் கொஞ்ச நேரத்துல எதிரொலி குழுவினர் அவங்களை சந்திக்க போறோம். டிக்டாக் லைஃப்ல இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக இடம்பெறும்.
1: இன்றைய தலைப்பு எது? தொழில் முனைப்பை பற்றியது. பண்ணிக்கணும், எதிரொலியை பற்றியது கிடையாது, தொழில் முனைப்பை பற்றியது. அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா டிக்டாக் பக்கமா வாங்க. நம்ம எதிரொலி குழுவினரை நீங்க நேரடியா சந்திக்கலாம், கேள்விகளையும் நீங்க கீழே பதிவு செய்யலாம். இப்ப வாங்க வானிலை நிலவரத்தை நாம தெரிஞ்சுக்கலாங்க. அடுத்த 3 நாட்களுக்கு வானிலை எப்படி இருக்கும் ரவி?
0: தெளிந்து காணப்படும் வானம் அப்படின்னு சொல்லிருக்காங்க வானிலை ஆய்வகத்தார்.
1: $1.37
0: ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசியன்
1: 3.19.
2: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
3: அருண், என் வீட்டை புதுப்பிக்கலாம்னு இருக்கேன். குளிர்சாதனம் பொருத்தணும், வீட்டுக்கு சாயம் பூசணும், அலமாரியும் செய்யணும்.
4: அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் சேவையை நீங்க நாடலாமே? என் வீட்டையும் இவங்கதான் புதுப்பிச்சாங்க.
3: விலை எப்படி?
4: நியாயமான விலையில அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் நேர்த்தியான புதுப்பிப்பு வேலைகளை செய்யறாங்க. சொந்த தொழிற்சாலையும் இருக்கு. புதுப்பிப்பு ஒப்பந்தத்துல கையொப்பம் இடும் போது சில வீட்டு மின்சாதன பொருட்களை இலவசமா பெறும் வாய்ப்பு இருக்கு.
5: அழையுங்கள் அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், 9002221 96. செல்லுங்கள் newmtechgroup.com.
6: புதிய சாம்சங் கேலக்சி Z கை தொலைபேசியை வாங்க நீங்கள் ஸ்டாக் பண்ணி முன்பதிவு செய்து மேலும் பல சலுகைகளை அனுபவிக்கலாம். பணத்திற்கேற்ப மதிப்பை பெறுங்கள். 5G அன்லிமிட்டட் பிளாஸ் திட்டங்களின் மூலம் எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் புதிய கேலக்சி Z போல்டபிள் கை தொலைபேசியை நீங்கள் பெறலாம். அதிக அளவில் சுதந்திரம், அளவில்லாத இலவச சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புள்ள பிரீமியர் லீக் வருடாந்திர அனுமதி சீட்டை நீங்கள் இலவசமாக பெறலாம். இப்போதே ஸ்டாக் ஆப்பில் முன்பதிவு செய்து 1200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெறுங்கள். August 13 இணைய பக்கத்தில் முன்பதிவு செய்யுங்கள். விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
7: StarHub, we got you.
8: வீட்டு சாப்பாடு விருந்து சாப்பாடு மாதிரி இருக்கே, எப்படி?
9: எல்லாம் SPM கோல்டு பொன்னி அரிசியில சமைக்கிறதாலதான்.
8: SPM கோல்டு பொன்னி அரிசியா?
9: ஆமா, SPM கோல்டு பொன்னி அரிசி தரமானது, சுத்தமானது, சுவையானது. SPM கோல்டு பாஸ்மதி அரிசியில பிரியாணி சமைச்சா அதன் சுவையே தனி சுவை. அது மட்டுமா, SPM கோல்டு இட்லி அரிசியும் சிறப்பானது. எல்லா காலத்துக்கும் ஏற்றது SPM கோல்டு அரிசி வகைகள் தான். இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
10: மொத்த விற்பனையாளர் SP முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
0: டிக்டாக் லைவ் ஆயிலா இணைந்திருக்கும் நேர்களுக்கு மிக்க நன்றி. ஒலி 96 FM டிக்டாக் லைவ் அந்த பக்கமா வந்தீங்கன்னு சொன்னா காணொலிகளை பாக்குற அதே நேரத்துல இப்படிப்பட்ட சிறப்பு பேட்டிகளையும் நீங்க நேரடியா பாக்கலாம். சரி, எதிரொலி குழுவினர் அப்படின்னு சொல்லும் போது ஒவ்வொரு புதன்கிழமையும் இடம்பெற்ற நிகழ்ச்சி பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை நமக்கு அவங்க கொண்டு வருவாங்க. அந்த வரிசையில இன்று நாம எதை பத்தி விரிவா தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கிற தகவலை வழங்க தயாரிப்பாளர் லட்சுமி ஜெயகாந்த் நம்மளோட இருக்காங்க. வணக்கம் லட்சுமி.
11: வணக்கம் ரவி.
0: ரொம்ப நாளாச்சு உங்களை குரல கேட்டு, எப்படி இருக்கீங்க? நல்லமா இருக்கும், இருவரும் நல்லமா இருக்கும்.
1: நீங்களும் நலம் தானே? நலம் நலம், மிக்க நலம். உங்களை பார்த்து பல வாரங்கள் ஆகிவிட்டன.
0: நிர்வாக தயாரிப்பாளர் அப்படின்னு சொல்லும் போது லட்சுமி உங்ககிட்ட தான் தொடங்கணும். இன்றைய நிகழ்ச்சி தொழில் முனைப்பு பற்றியது. ஏன் இதை எடுத்தீங்க? இதுல என்னெல்லாம் நீங்க வந்து ஆராய்ஞ்சிருக்கீங்க?
11: அதாவது ஒரு 3 மாதத்துக்கு முதல் நீங்க பாத்திருந்தீங்கனாக்கா நாங்க ஒரு நிகழ்ச்சி பண்ணியிருந்தோம். அது வந்து பரம்பரை தொழில்கள், அதாவது பாரம்பரிய பரம்பரை தொழில்கள். அதாவது வீட்டுல வந்து அப்பாவோ தாத்தாவோ ஆரம்பிச்ச, இல்ல அம்மாவோ ஆரம்பிச்ச ஒரு தொழிலை வந்து எடுத்து நடத்துறது. அதுக்கு வந்து நிறைய பேர் முன் வரதில்ல. அப்படியே முன் வந்தாலும் அவங்க வந்து என்ன மாற்றங்கள் பண்றாங்கன்னு பேசும்போது, அவங்க கிட்ட பேசும்போதே எங்களுக்கு ஒரு மனதில் ஊதிச்சது. இது வந்து அவங்க வந்து இன்ஹெரிட் பண்றது, அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு ஒரு பாக்கியம்னு எல்லாரும் சொன்னாங்க. ஆனா அதே நேரத்துல சொந்தமா அவங்களே கால் பதித்து அவங்களே முயற்சி செஞ்சு துணை தொழில் முனைப்புன்றோம் இல்லையா, அது வந்து பண்றதுக்கு எவ்வளவு வாய்ப்புகள் இருக்கு, அதை எவ்வளவு இந்திய இளையர்கள் செய்யறாங்க, இளையர்கள்னு சொல்லும் போது நம்ம வந்து 35 வயதுக்கும் கொஞ்சம் கூட உள்ளவங்களையும் நாங்க சேர்த்துக்கிட்டோம் இந்த இந்த நிகழ்ச்சியில. அது வந்து ஆனா எங்க நிகழ்ச்சியில 13 வயசுல ஒரு பொண்ணு கூட இருக்காங்க.
0: ஆமா பார்த்தோம் நாங்க விளம்பரத்திலே வந்திருந்தாங்க இல்லையா, அந்த சின்ன பொண்ணு பேசிருப்பாங்க, யங் ராஜாவும் இருக்காரு. ஆமா அவங்களோட சேர்த்து இன்னும் பல பேர் இருக்காங்க. அவங்களுக்கு போறதுக்கு முன்னால ஸ்ரீ, இந்த பகுதியின் தயாரிப்பாளரா நீங்க இருக்கீங்க, உங்ககிட்ட தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க நேரடியா அவங்களுடைய கதைகளை கேட்கும் போது குறிப்பிட்டு ஏன் இவங்களுடைய கதைகளை இந்த நிகழ்ச்சியில் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டீங்க?
7: இல்ல இப்போ இவங்களுடைய கதைகள்ல ஜென்ரலாவே ஒரு ஒரு தொழில் முனைவர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே அவங்க அவங்களுடைய கதைகள் அவ்வளவு இருக்குது. இட்ஸ் ரியலி ரியலி டீப். அண்ட் எந்த விதத்திலயுமே அவங்க கதைகள் வந்து ஒரு சோர்வடையக்கூடிய கதைகளாவே இல்ல, ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்குமா, நல்ல ஒரு பக்கா கமர்ஷியல் படம் பார்த்தமா இருக்கும். சோ சரி, அதுல இருந்து இருக்கிறதுல கமர்ஷியலான ஒரு 5 கதைகளை எடுத்து மக்களுக்கு சொல்லுவோமே, ஒரு இமோஷனல் ரோலர் கோஸ்டர் மாதிரி அப்படின்றதுனால இவங்களை வச்சு பண்ணோம்.
11: அதாவது சுவாரஸ்யம்
1: இருக்கிற குமரவேலு. வணக்கம்.
12: வணக்கம் சஜினி. வணக்கம் ரவி.
1: இளையர் தானே,
12: அதனாலதான் அவங்க அழுத்தி சொன்னாங்க 35 மேல கொஞ்சம் போலாம்.
1: இளையர் தான்
11: மனதளவில் எல்லாரும்
12: மனதளவில் எனக்கு ஒண்ணு 25 வயசு.
1: மீண்டும் பார்க்காத நேயர்களுக்கு வந்து மறுபடியும் சொல்லிருங்களேன், உருவாக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் ஏன் தோன்றியது?
12: ஆக்சுவலி அவங்களே எடுத்து கொடுத்துட்டாங்க. அந்த லெகசி பிசினஸஸ்லாம் சிங்கப்பூர்ல வந்து முறை ஆரம்பிச்சு கொஞ்சம் டிக்ளைன்ல தான் இருந்துச்சு. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் என்னன்னா, புதிய தலைமுறை அவங்க வந்து கடைக்கு போறதுக்கு முன்னுக்கே எங்க போறோம், என்ன சாப்பிட்றோம், என்ன பண்ண போறோம்னு யோசிச்சுட்டு தான் வீட்டை விட்டே வெளியாகிறாங்க. அதுக்கு நம்ம ஆன்லைன்ல இல்லைன்னா அவங்கள நம்ம லூஸ் பண்ணிடுவோம்.
11: அதாவது வந்து எல்லாத்தையும் வந்து ஒரு தொலைபேசியிலேயே நீங்க முடிச்சிடலாம். இப்ப வந்து ஒரு கடைக்கு போகணும்னு ஒரு அவசியமே இல்லாத ஒரு நிலவரம். அதனால அந்த அவசியம் ஏன்றத வந்து நம்ம உணர்த்தணும் அவங்களுக்கு, அப்பதான் அவங்க வருவாங்க. அதை தான் நம்ம சந்திச்ச அனைவரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
1: சரி, நீங்க தேக்காட்.எஸ்ஜி ஆரம்பிச்சீங்க, அதுக்கப்புறம் இது வந்து ஒரு பிசினஸ் ஆகலாம் அப்படின்னு எப்ப அந்த மாற்றம், அந்த எண்ணங்கள்ல எப்ப மாற்றம் ஏற்பட்டுச்சு?
12: ஆக்சுவலி தேக்காட்.எஸ்ஜி ஆரம்பிச்சது வந்து கம்யூனிட்டிக்காக. ஆனா இஃப் எனி திங் வந்து அதுல காசு செய்ய முடியல, சஸ்டைனபிளா இல்லைன்னா அது ரொம்ப நாள் நீடிக்காது. அந்த இப்ப பெரிய பிசினஸே பாருங்க, காசு இல்லைன்னா அது செத்துரும்ல. சோ இஃப் தேக்காட்.எஸ் ஜி சஸ்டைன் பண்ணோம்னா அதுல மானிட்டைசேஷன் வந்தே ஆகணும். அதுக்காக தான் அது ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சு அதுக்குள்ள அந்த டேக்ஸ் சொல்யூஷன்ஸ் எல்லாம் கொண்டுட்டு வந்து அதை மானிட்டைஸ் பண்ணா தான் வளர்ந்து அது ஒன்னும் சில பிசினஸஸ்க்கு ஹெல்ப் பண்ண முடியும்.
0: நிச்சயமா நிச்சயமா, அவர் சொன்ன மாதிரியே சஜினி, இன்றைய உலகத்துல வந்து நாம எல்லாத்தையும் சரி பார்த்துட்டு தான் வழியாகிறோம். எத்தனை எப்ப நீங்க கடைசியா சாலையில போய் கை காட்டி ஒரு டாக்ஸி எடுத்திருப்பீங்க?
12: நேத்தி தான் அந்த ஸ்டேட்ஸ் வெளியே வந்துச்சு.
0: இதுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்ல, ஏன்னா இதுக்கு நேர் நிகர்னா எல்லாத்தையும் சரி பார்த்துதான்
1: நான்
0: மனுஷனோட உரையாடுறதே கிடையாது.
12: புது ஜெனரேஷன் அப்படிதான் வந்துட்டு இருக்காங்க. இப்ப கால் கூட பண்றது இல்ல, வாட்ஸ்அப்ல ரிசர்வ் பண்றாங்க. கால் ரிசர்வேஷன் தே டோன்ட் வான்ட், இட்ஸ் வாட்ஸ்அப் ரிசர்வேஷன்.
0: சரி, இப்படி மாறி வர உலகத்துல அவங்கவுங்க தொழிலை எப்படி சிறப்பா செய்யறாங்க, அதை எப்படி வெற்றிகரமா கொண்டு போறாங்க, முக்கியமான விஷயம் எப்படி அவங்க புது தொழில்களை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கிறாங்க, அதையும் தாண்டி அவங்களுடைய அனுபவம் எப்படி இருக்கு அப்படிங்கறதுதான் இன்றைய நிகழ்ச்சி நமக்காக கொண்டு வர போகுது இல்லையா?
1: ஆமா, தொடர்ந்து நாம வந்து தயாரிப்பு குழுக்கிட்ட நாம பேச போறோம். அதற்கு முன்பு உங்களுக்காக ஒரு சின்ன இடைவேளை. இது உங்கள் வணக்கம்
0: சிங்கே.
13: ஒலி 96.8 போக்குவரத்து நிலவரம்.
1: போக்குவரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது. குறிப்பாக பிஐஇஐ நோக்கி செல்லும் கேஜேஇ பிரிக்லன் ரோடிற்கு பிறகு விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளதால் சுவாச்சுகாங் டிரைவ் வரையிலும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. இரண்டாம் தடத்தை தவிர்க்கவும்.
5: போக்குவரத்து நிலவரம்.

0: தொடர்ந்து 18 மாதங்களாக சிங்கப்பூரின் முன்னணி வாகன உற்பத்தி நிறுவனமாக திகழ்கிறது பிவாயி. நமது தேசிய தினத்தை முன்னிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிவாயி மற்றும் டென்சா மேம்படுத்தப்பட்ட அதிநவீன வாகனங்களை பிரத்யேக காலவரையறைக்கு உட்பட்ட சலுகைகள் மற்றும் உரிமையாளர் பலன்களுடன் பெற்றுக் கொள்ளுங்கள். பிவாயி ஆட்டோ 3, சீராயம் 7 ER, சீராயம் 8 DMI மற்றும் சீல் 6 DMI வாகனங்களை செலுத்தி பாருங்கள். நீங்கள் முழுமையான மின்சார வாகனத்திற்கோ அல்லது புதுமையான DMI மின்சாரம் மற்றும் பெட்ரோலில் இயங்கும் வாகனத்திற்கோ மாற இதைவிட சிறந்த தருணம் வேறில்லை. இன்றை உங்களுக்கு அருகில் உள்ள பிவாயி காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
1: உங்களுக்கு இன்னும் அதிகம் வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும். நாவுறவுக்கு பீசா ஹாட்டின் சீசி 7 பீசாஸ்களை தொடர்ந்து அனுபவிக்க நீங்கள் தயாரா? 2 பீசாஸ் 22 வழி மட்டும்தான். ஒரிஜினல் ஹவாயன் சீசி ஸ்பினேஜ், ட்ரபிள் மஷ்ரூம் கோழி பேக்கன் என பல சுவைகள், அனைத்தையும் ருசித்து மகிழுங்கள். குடும்பத்தோடும் நண்பர்களோடும் வெவ்வேறு பீசா ஹாட் பீசா வகைகளை சந்தோஷமாக சாப்பிட்டு இன்பமாக நேர்த்து செலவிடுங்கள். இப்போது முதல் ஆகஸ்ட் 26 தேதி வரை பீசா ஹாட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்கள் அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள்.
2: ஒவ்வொரு நாளும் இரவு 9 மணிக்கு இடம்பெறும் செய்திகளை தொடர்ந்து நாங்க உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்போம்.
3: நேரம் இப்பொழுது காலை 8:24 ஆகிவிட்டது. வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில நாங்க எதிரொலி குழுவினரோட இருக்கோம். இன்று இரவு 9:30 மணிக்கு வசனம் ஒளி வழியில் இடம்பெறும் எதிரொலி நிகழ்ச்சியில் தொழில் முனைப்பை பத்தி பேச இருக்காங்க.
4: ஆமா, குறிப்பா இப்ப தொழில் முனைப்பு அப்படின்னு சொல்லும் போது, அதுவும் அவங்க வந்து புதுசா ஒரு தொழில் தொடங்குறாங்க அப்படின்னு சொல்லும் போது பல சவால்களை சந்திப்பாங்க, அதுல தோல்வியும் ஒரு பகுதியா அமையும். லட்சுமி, இத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த நிகழ்ச்சி வாயிலா உங்களுக்கு கிடைச்சது இல்லையா, அதை பத்தி சொல்லுங்களேன்.
5: அதாவது தொழில் தொடங்கிறதுக்கே நிறைய பேர் வந்து கொஞ்சம் யோசிப்பாங்க, இதா இது என்னால முடியுமா, இத நான் செஞ்சு, அதாவது எல்லாமே அமையறதுக்கு வந்து நம்ம காத்துக்கிட்டு இருந்தோம்னாக்கா அது அமையாமலே போயிடும். ஆமா, அது வந்து கை கூடி வரும், நேரம் வந்து சரியா இருக்கணும், அதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தோம்னா சில நேரங்கள்ல அமையாது, எல்லாமே சரியா வராது. ஒன்னு ரெண்டு சரியா இல்லாத பட்சத்திலயும் நம்ம வந்து முயற்சி பண்ணணும், அதைதான் எல்லாருமே சொன்னது எங்க கிட்ட. மற்றபடி வந்து தொழில் தொடங்குறது வந்து சில பேருக்கு வந்து ஒரு வாய்ப்பா அமைஞ்சிருக்கு. அவங்க வந்து ஏன்னா ஏற்கனவே ஏதோ ஒரு ஆரம்பிச்சு அது வந்து கொஞ்சம் தோல்வி அடைஞ்சு அதுல இருந்து மாறி போய் அந்த மாதிரி இருந்தாங்க. ஆனா சிலர் வந்து அந்த 13 வயது பொண்ணு இருக்கு இல்லையா, அந்த பொண்ணு வந்து சுவாரஸ்யமா இருக்கும். அதாவது ஒரு விளையாட்டு பொருள் அவங்களுக்கு கிடைச்சதுல அதுல இருந்து அவங்களுக்கு ஒரு ஆர்வம் ஆரம்பிச்சு அவங்க வந்து அத ஒரு தொழிலா தொடங்கலான்னு அவங்க அம்மா கொஞ்சம் ஊக்கம் கொடுத்து, அதனால நான் இதோட அந்த கதையை நிறுத்திடுவேன். ஏன்னா நீங்களும் இன்னைக்கு வந்து நிகழ்ச்சியை பாக்கணும்.
3: சரி சரி, உங்ககிட்ட வருவோம். இன்றைய நிகழ்ச்சியை வந்து நீங்க தயாரிச்சிருந்தீங்க இல்லையா. இப்ப நீங்க வந்து இந்த ஒரு தொழில் முனைப்பு அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றி அந்த வெற்றிகளை வந்து இந்த வெற்றி கதைகளை வந்து முன்வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்போதும் இருக்கும். ஆனா அதற்கு பின்னாடி நடக்கிறத அந்த பிஹைண்ட் த சீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை பத்தி காட்டி இருக்கீங்களா?
6: ஓகே, இப்போ தொழில் முனைப்பு அப்படின்னு வந்தாலே வெற்றி கதைகள் இருக்குது. வெற்றி கதைகளை காமிச்சாதான் மற்றவங்களை வந்து நம்ம மோட்டிவேட் பண்ண முடியும், மற்றவங்களையும் அவங்களுடைய ஸ்டெப்ஸ் எடுக்க வைக்க முடியும். ஆனா ஏன் அந்த வெற்றி கதைகள் அவ்வளோ நல்லா இருக்கு கேக்குறதுக்குன்னா அந்த தோல்வி கதைகள்னாலதான். ஸோ கண்டிப்பா அந்த தோல்வி கதைகள் இல்லாம அந்த வெற்றி கதைகள் கிடையாது. ஸோ தோல்வி அப்படின்ற அந்த இட்ஸ் அ ஜேர்னி, எண்ட் ஆஃப் த டே ஆரம்பன்றது ஒண்ணு, எங்க போறோம், எப்படி அப்ஃபால் டவுன் எல்லாமே சேர்த்துதான் ஒரு ஒரு ஜேர்னி வரும். அண்ட் அது எல்லாத்தையுமே ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு கொடுத்த ஒரு குறுகிய நேரத்துக்குள்ள காமிக்க முடிஞ்ச அளவுக்கு காமிச்சிருக்கோம்.
3: சரி, இன்றைய நிகழ்ச்சியில ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட தொழில் முனைவர் உங்க மனசை நிகழ விட்டாங்களா?
5: இது ஒரு ரொம்ப இக்கட்டான ஒரு கேள்வி. அதாவது ஒரு அம்மா கிட்ட வந்து உங்க பிள்ளைங்கள எந்த பிள்ளைய உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
7: Everyone is a favorite child. எல்லாருக்கும் தெரியும். இதே சொல்லுங்கப்பா.
5: உங்க பிள்ளைங்களை எல்லாரையும் நான் சமமா தான் பாக்குறேன்.
3: சரி, லட்சுமி சொல்லிட்டாங்க, ஸ்ரீ நீங்க சொல்லுங்க.
6: இல்ல இப்போ ரெண்டு கண்ணுல எந்த
5: கண்ணு
7: போது நீங்க கேட்டீங்க
5: அவர் இருந்தாலும் இல்லைனாலும் அதாவது எல்லாரையுமே வந்து தெரிவு செய்ய போது ஒவ்வொன்றையும் வந்து நிறைய பேரை தெரிவு செஞ்சோம் ஆக்சுவலி. அதுல வந்து அந்த கதையோட அந்த கோர்வையா வர்றதுக்கு அதே நேரத்துல வந்து ஒரு 13 வயது பெண், அப்புறம் வந்து தொழில் முனைவர்கள் மட்டும் இல்லாம அந்த தொழில் முனைப்புக்கு வந்து தோள் கொடுக்கறவங்க இப்ப வந்து குமரவேலு இருக்காரு, அப்புறம் மற்றபடி ராஜேஷ் இருக்கிறாரு, ராஜேஷ் தேவர்னு அவர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது முதலீட்டு சம்பந்தமா ஆலோசனை எல்லாம் வழங்குறவர். சோ இப்ப வந்து உங்களுக்கு வந்து தொழில் தொடங்கணும்னு நீங்க போய் அவர்கிட்ட பேசினீங்கன்னா அவர்கிட்ட நெட்வொர்க் இருக்கும், நெட்வொர்க்னா தொடர்புகள் இருக்கும். முதலீட்டாளர்கள் மட்டும் இல்ல மற்ற ஒரு தொழில் அதிபர்களையும் அவருக்கு தெரியலாம், இல்ல ஒரு நிறுவனத்தை தெரியலாம், அவங்க கிட்ட இருந்து நீங்க வந்து கற்றுக்கொள்ளும் ஒரு வாய்ப்பு அவர் ஏற்படுத்தி கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய படிகள் இருக்கு ஒரு தொழில்னு வரும்போது. எடுத்தோடனே நான் வந்து உச்சத்துக்கு போகணும்னு யோசிக்கலாம், அது யோசிக்க வேண்டும், அது ஒரு இலக்கா இருக்கலாம், ஆனா அது உடனே நடக்கணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது இல்லையா. அதுக்கு பல விஷயங்கள் வேணும், அதுக்கு வந்து மற்றவங்களுடைய உதவியோ நம்ம நாடணும்னு தான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க.
3: சரி குமரவேலு உங்ககிட்ட வருவோமே.
4: ஆமா நிச்சயமா, நீங்க தேக்காரோட எஸ்ஜியை தொடங்கும் போது சந்தித்த சவால்கள் என்னென்ன, அதுக்கப்புறம் அங்கேருந்து இப்படி மீண்டு வந்தீங்க போன்ற முக்கியமான தகவல்களை சஜினியின் பேட்டியின் போது நீங்க பகிர்ந்துகிட்டீங்க. இப்ப நான் என்ன கேட்க விரும்புறேன்னா, இப்போ அதுல இருந்து நீங்க கத்துக்கிட்டது என்ன, அதை எப்படி நீங்க தொடர்ந்து உங்களுடைய அடுத்தடுத்த பயணத்துல ஒரு படிப்பெல்லாம் வச்சு முன்னேறணும்னு நினைக்கிறீங்க?
7: ஆக்சுவலி அவங்க சொன்ன மாதிரி தோல்விகளில் மட்டும்தான் கற்றுக்க முடியும், வெற்றிகளில் வந்து கற்றுக்கிறது ஏன்னா கற்றுக்க மாட்டோம். அந்த பூரிப்பிலே நம்ம இருக்கிறதால அதை கற்றுக்கிற மனப்பான்மை நம்மளுக்கு வராது, தோல்வி மட்டும்தான் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கும். அதே நான் இன்டர்வியூவில் சொன்ன மாதிரியே தான், நான் வந்து ஆரம்பிக்கும் போது 5 வருஷம் முன்னுக்கே டொமைன் வாங்கிட்டு 3 வருஷம் முன்னுக்கு வேலையை விட்டுட்டு ஆரம்பிக்கும் போது இன்டர்வியூலே சொல்லியிருப்பேன், 4 பேர் செய்யன்னு சொன்னாலும் 400 பேர் செய்யாதுன்னு சொன்னாங்க. ஸோ அதுதான் மொத இடையூறு, உங்க மைண்ட் செட் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கிறது தான் பிக்கஸ்ட் சேலஞ்ச். அதுக்கப்புறம் எடுத்துட்டீங்கன்னா எடுத்தாச்சுல போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனா ஆல்வேஸ் எனக்கு ஒரே ஒரு பிலீஃப் என்னன்னா,
3: ஒருத்தருக்கு கீழே வந்து அடிமையாக இருக்க தேவையில்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்ப சொந்த தொழில் தொடங்குறது வந்து உங்களுக்கு அதிக சுதந்திரத்தை கொடுக்குதா அல்லது
4: சுமையை?
7: எல்லாரும் என்ன மறக்கிறாங்கன்னா, நானே ராஜா நானே மந்திரி, ஆனா நானே வேலைக்காரன், நானே தோட்டக்காரன், நானே எல்லாருமே. சோ இட்ஸ் எவ்ரி ஹெட்ல. ஆனா என்ன நடக்குதுன்னா கஷ்டப்படுறது ரொம்ப இருக்கும், ஏன்னா வேலைனா 9 AM அதுக்கப்புறம் 8 PM ஏர்லியா வந்தா ஆஃப் லீவ் லீவ் எல்லாமே இருக்கும். ஹஸ்லிங் தேர்ஸ் நோ லீவ் அண்ட் 24/7. நான் ஹாலிடேக்கு போனாலும் என் லேப்டாப் எடுத்து தான் போவேன், ஐ அம் ஆல்வேஸ் கண்டெக்டபிள். இப்போ கூட ஃபோனில் வந்து ஆஃப் பண்ணிட்டு தான் வச்சிருக்கேன், ஏன்னா இல்லைனா மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இட்ஸ் அ நான் எண்டிங் ஜாப். ஆனா என்ன உங்களுக்கு கிடைக்குதுன்னா சந்தோஷம். அண்ட் இன் ஆல்வேஸ் அந்த ஹசலுக்கு அப்புறம் எல்லாரும் என்ன செய்ய வேண்டும்னா, உங்க சொந்த பேலன்ஸை நீங்களே தான் பார்த்துக்கிட்டோம். ஏன்னா அது ஒரு ரேபிட் ஹோல் மாதிரி, வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தா நீங்க வேலை இருந்துகிட்டே இருக்கும், அந்த பிரேக் வந்து நீங்களே தான் எடுத்துக்கணும், நீங்களே கொடுத்துக்கணும். அது சொந்த தொழில செய்ய முடியும், எப்ப நான் பிரேக் எடுக்க போறேன்னு டிசைட் பண்ண முடியும். அது வந்து வேலை செய்யும் போது சம்டைம்ஸ் அந்த ஒரு ஹை கிரான்ச் உங்களுக்கே இருக்கும், பெரிய இவெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா லீவ் எடுக்க முடியாது. பட் இன் ஆன் யுவர் ஓன் பிசினஸ் ஒன்ஸ் யூ நோ ஹவு டு பிளான் அந்த ஃபர்ஸ்ட் ஹர்டல கிராஸ் பண்ணனோட இட்ஸ் அப் டு யூ டு டிசைட் வென் யூ வாண்ட் டு டு இட். அது வந்து
5: இந்த மாதிரி தொழில்நுணுக்கத்தெல்லாம் வந்து அவர் வந்து அடுத்த தலைமுறைக்கும் சொல்லி கொடுக்கற ஒரு கட்டத்துல இருக்காரு. இவர் கத்துக்கிட்டது எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலுமே நம்ம எதையாவது கத்துக்கோம் இல்லையா. சோ இப்ப அவர் சொன்னதெல்லாம் வந்து புதுசா இந்த மாதிரி தொழில தொடங்குறவங்களுக்கு வந்து உதவியா இருக்கும். அதனால இந்த நிகழ்ச்சியில இந்த பல ஆலோசனைகளும் இருக்கு.
7: இந்த சமூக நம்ம சமூகத்துல நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க, லைக் ராஜேஷ் இட் செல்ஃப் ஆல்வேஸ் பீன் இன் த நான் இந்தியன் கம்யூனிட்டி. அவர் இந்த ப்ரோக்ராம் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பிகாஸ் நான் இந்தியன் கம்யூனிட்டியில அவரை ரொம்ப யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹிஸ் காட் கிவன் அ லாட் ஆஃப் பெனிஃபிட் டு அ லாட் ஆஃப் பிசினஸஸ் அண்ட் ஈவன் ஐ திங்க் ரேனு இஸ் ஆல்சோ. அவங்க வந்து ஸ்கூல்ல கத்துக் கொடுத்துட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு செய்யணும்னு தான் சொந்த இதை ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நம்ம கம்யூனிட்டி இந்த ஜெனரேஷன்ல நிறைய பேர் இந்த மாதிரி வந்துகிட்டு இருக்காங்க, அதை நம்ம கம்யூனிட்டி வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணா நல்லா இருக்கும்.
3: சமுதாயம் இளையர்கள் அப்படின்னு சொல்லும்போது பொழுது லக்ஷ்மி உங்ககிட்ட நான் கேட்கணும். அதாவது இப்ப இளையர்கள், இளம் சிங்கப்பூரர்கள், இந்திய இளையர்கள், அது மட்டும் நம்ம இந்திய சமுதாயம், தொழில் முனைப்பை பற்றிய அவங்களுடைய கண்ணோட்டம், அவங்களுடைய பார்வை எப்படி இருக்கு, மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்களா?
5: அதாவது முயற்சி செய்யறதுல வந்து தப்பு இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஆனா வந்து அந்த முயற்சி செஞ்ச பிறகு அவன் அந்த வெற்றின்னு சொல்றோம் இல்லையா, எந்த அளவா இருந்தாலும் ஒரு சக்சஸ் அது வந்து உடனே கிடைக்கணும், இல்ல அவங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட் ரன்வே தான், அதாவது இந்த காலகட்டத்துக்குள்ளார நான் இவ்வளவு சம்பாதிச்சிடணும், இல்ல இந்த ஒரு நிலைக்கு வந்துடணும், என்னுடைய நிறுவனமோ என்னோட தொழிலோ அது இருக்கிறது இலக்கு, முத சொன்ன மாதிரி தான் இலக்கு இருக்கிறது நல்லதுதான், ஆனா அது வந்து ஒரு ரியலிஸ்டிக்கா இருக்கணும், அதாவது அதை வந்து நம்ம அதை சமாளிக்கிறதுக்கு முடியுமா, அதை வந்து எட்டுறதுக்கு முடியுமான்னு நம்ம யோசிச்சு அதை வந்து திட்டமிட்டு செய்யறதுக்கு நிறைய பேர்கிட்ட பேசணும். அந்த விஷயம் சில பேருக்கு தெரியுதா புரியுதான்னு தெரியல. அதான் வந்து நாங்க இவங்க கிட்ட எல்லாம் கேட்டிருக்கோம். ஆனா எல்லாருமே சொன்னது என்னன்னா, எனக்கு ஒரு மென்டோ அவசியமா இருந்தாங்க, அதாவது மத்தவங்க கிட்ட இருந்து நாங்க கத்துக்கிட்டோம், அவங்க கிட்ட போய் தேடி போகணும், தேடி போய் கேட்டாதான், ஏன்னா யாரும் வழியில வந்து நின்னு ஓ உங்களுக்கு இது வேணுமா அது வேணுமான்னு கேக்கும், அதுவும் உங்க தேவை என்னன்னு அவங்களுக்கும் தெரியாது இல்லையா, நம்ம கேட்டாதானே அவங்க சொல்றதுக்கு.
3: வழிகாட்டி தேடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு.
5: வழிகாட்டி இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க.
3: இல்ல நான் இப்ப நான் வந்து ஒரு தொழிலை தொடங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்,
5: சரி,
3: ஆனா யாருகிட்ட போறது, எங்க
7: பழகலாம், செய்வோம்,
5: இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை நாங்க வந்து நடத்தணும், ஏன்னா ஒண்ணு ஆளுங்க இருக்காங்கன்னு காட்டுறதுக்கே. இப்ப ராஜேஷ் பாத்தீங்களையா, அவர் சொன்னார் இல்லையா, அதாவது அந்த ஆங்கில ஊடகத்துல வந்து நிறைய பயன்படுத்தி இருக்காங்க, அவரை வந்து தமிழ் மக்களுக்கு தொழில் அது முனைவர்களுக்கு தெரியுமான்னு தெரியலன்னுட்டு, அதனால அந்த மாதிரி அவ்வளவா நம்ம ஊடகத்துல இடம்பெறாதவர்களை வந்து நாங்க வந்து வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்கு இது ஒரு வாய்ப்பாகவும் இருக்கு.
4: ஆமா, நீங்க சொன்ன மாதிரி சில நேரத்துல சமுதாயத்துல சில பேர் நல்லா செஞ்சுட்டு இருப்பாங்க, ஆனா பரிச்சயமா இருப்பாங்களா, எல்லாரும் அணுகக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்களா கேள்விக்குறி, சில பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், அவங்க உதவுவாங்களா நம்மள மாதிரி ஆளுங்க.
3: ஆமா, கூட நாமெல்லாம் வந்து சின்ன மீன், அவங்க எல்லாம் பெரிய மீன்.
5: அதாவது ஒரு ஒரு வாசகம் வந்து, இது வந்து எனக்கு முன்பு என்னுடைய முதலாளி ஒருத்தர் இருந்தாரு, அவர் சொல்றது, There is never a stupid question. There is always a stupid person. If you don't ask a question that is very important for you.
7: And the other quote is, when you don't ask, the answer is always no. When you ask, at least you know, okay, no one told you, okay. But if you ask, you don't have to ask. They are going to help or help or not. Just ask.
3: அந்த யோகத்திலேயே இருக்கக்கூடாது,
7: அவரே டிசைட் பண்ணிட்டோம் அவர் ஹெல்ப் பண்ண போறாரா இல்லையான்னு, நீங்களே சொந்தமா டிசைட் பண்ணிக்கிறீங்க தான். நான்
5: இப்ப கேட்டு பாருங்க, கேட்டு பார்த்தா இல்லன்னு சொல்லிட்டா அடுத்தவர்கிட்ட போக வேண்டியதுதான். அதாவது கொஞ்சம் வந்து தோலை வந்து கடினமாக்கி கொள்ள வேண்டும்.
7: ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் என்டர்பிரனர்ஷிப், திக் ஸ்கினா இருக்க கூடாது.
4: ஸ்ரீ, உங்க பக்கம் வர, இப்ப இந்த நிகழ்ச்சியை தயாரிச்ச பிற்பாடு நீங்க சொந்தமா ஒரு தொழில் தொடங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்ப நீங்க ஒரு இளையரா என்னென்ன செய்வீங்க? இந்த நிகழ்ச்சியை தயாரித்த அந்த அந்த நாலேஜ் இருக்கு இல்லையா, அப்ப உங்களுக்கு தகவல்கள் உங்க கைவசம் இருக்கு, அதை வச்சு நீங்க எப்படி?
5: ரவி, நான் ஒன்னு சொல்லணும், அவர் ஏற்கனவே தொழில் முனைவர்.
6: நான் வந்து 23 வயசுல என்னுடைய சொந்த கம்பெனி ஆரம்பிச்சிட்டேன். நான் இதுவரைக்கும் லைக் ஒரு ஃபுல் டைம் ஜாப்ல இருந்ததே கிடையாது, 34 வயசு ஆக போகுது. சோ அந்த பாதையை நானும் கடந்து வந்திருக்கிறேன். சோ அதனால
3: சொல்லுங்க உங்களுடைய தொழில பத்தி கொஞ்சம் சொல்லுங்க,
5: என்ன செய்றீங்க, என்ன எப்படி மேனேஜ் பண்றீங்க?
6: 23 வயசுல வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. ஓகே, படிச்சு முடிச்சாச்சு, சரி ஏதாவது ஒண்ணு பண்ணும், ஆனா கண்டிப்பா நான் வேலைக்கு போக மாட்டேன் அப்படின்றது மட்டும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. சரி, நமக்கு என்ன தெரியும், மீடியா தெரியும், சரி ஆரம்பிப்போம். எடுத்தோடனே ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அப்படின்னு ஒரு விஷயத்த ஆரம்பிச்சு, அண்ட் அங்க இருந்து இப்ப நிறைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் அது இதுன்னு பண்ணி, இப்போ 2020 கோவிட் டைம்ல இந்தியாவுக்கும் போய் இந்தியாலையும் அதே கம்பெனியை வந்து ஆரம்பிச்சு, இப்ப அங்க நிறைய ஆட்ஸும் பண்ணி ஒரு மாதிரி ஒரு ஒரு ஃப்ளோல தான் போயிட்டு இருக்கு. அண்ட் இது கண்டிப்பா, அதுவும் வந்து மீடியா அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும், இது கண்டிப்பா ஒரு ஸ்மூத்தான ஜேர்னி கிடையாது. அப்ப விட டவுன் அதிகமா இருந்திருக்கு, பட் நல்லா தான் போயிட்டு இருக்கு, ஜாலியா போயிட்டு இருக்கு. அண்ட் அந்த ப்ரெஷர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எப்பவுமே ஒரு ப்ரெஷர்லயே இருக்குது. ஸோ அதனால ஐ திங்க் இட்ஸ் ஃபைன். அண்ட் அதுதான் நான் ஆரம்பிக்கும் போது எனக்கு பெருசா கைட் பண்றதுக்குலாம் யாருமே கிடையாது, நானே ஒரு வாட்டியும் போய் அடி வாங்கி தான் லைக் என்னென்ன பண்ண முடியுமோ கத்துக்கிட்டேன். ஸோ இப்போ நிறைய பேருக்கு இந்த மென்டர்ஷிப், இந்த கைடன்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பா போய் கேளுங்க. அண்ட் ஐ திங்க் இருக்கிறதுல ஈஸி வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறது தான். ஆனா அதுக்கப்புறம் எப்படி எங்க போறோம்ன்றத தெரிஞ்சுக்கிறது தான் கஷ்டம்னு எனக்கு தோணுது.
4: நிச்சயமா நிச்சயமா.
5: அதாவது அந்த அனுபவம் வந்து ஒவ்வொரு கட்டத்திலயும் கிடைக்கிற அனுபவம் வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய ஆசான். அதுல இருந்தே நீங்க நிறைய கத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா கூட ஒருத்தர் உங்களோட வந்து பயணம் செய்ய முடியும்னாக்கா, ஒரு மென்டோ இருந்தாக்கா, அதை விட யாரும் வந்து cannot ask for more.
4: கண்டிப்பா. லட்சுமி, இப்ப நீங்க ஒரு அம்மாவா இருக்கீங்க, உங்களுடைய பிள்ளைகள் இதே மாதிரி தொழில்நுட்பல இறங்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க, நீங்க என்ன சொல்லுவீங்க லட்சுமி அவங்களுக்கு?
5: அதாவது என்னுடைய பிள்ளைகள் ஏற்கனவே ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது இது கோவிட் காலகட்டத்துல, இது வந்து ஆக்சுவலி ரஃபியும் ஹலிமாவும் ஒரு தடவை வந்து பேட்டி எடுத்திருக்காங்க அந்த காலையில. இதே இதுதான். அவங்க வந்து கோவிட் டைம்ல வந்து நான் வேலைக்கு வந்துருவேன், வீட்டுல சமையல்லாம் வந்து எல்லாரும் வீட்டுல இருந்த காலகட்டம். ஒரு காலகட்டத்துல நானும் வீட்டுல இருப்பேன். நான் வீட்டுல இருக்கிறதுனால எல்லாருக்கும் நினைப்பு என்னன்னா, ஓ நாங்க என்ன, நான் என்ன கேட்டாலும் அம்மா சமைச்சு வச்சிருவாங்க. சோ ஒன்னொன்னா ஆர்டர் வரும். அதான் நான் சொல்லுவேன், சாரி அங்க ஒரு புக் இருக்குது இல்லையா, அதை பார்த்து நீங்களே சமைச்சுக்கீங்க, எல்லாமே அங்க வந்து இருக்குன்னு. ஒரு ஒரு காலகட்டத்துல வந்து நான் வந்து அந்த மசாலா, இப்ப வந்து ஒரு ஒரு கோழி குழம்பு என்னோட ஸ்டைல்ல நான் வைக்கிறேன்னா அதே ருசி அவங்களுக்கு வேணும். அது வராது. அவங்க வந்து அந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணாலுமே ஒரு அளவுக்கு. சோ நான் கலந்து வச்சிருவேன் மசாலா. இந்த ஒரு குழம்புக்கு இந்த மசாலா, சாம்பாருக்கு இந்த மசாலா. வீட்லயே அரைக்கிறது, நான் அரைச்சுதான் செய்வேன். அதனால அந்த மசாலா அங்க இருக்கும்போது அவங்க செய்யும் போது ஒரு ரெண்டு விஷயம் தான், ஒரு வெங்காயத்தை நறுக்கணும், ஒரு தக்காளிய வந்து மேபி பிளெண்ட் பண்ணிக்கணும், இல்ல அதையும் வெட்டி வச்சுக்கலாம். சோ அது வந்து மிக்ஸ் பண்றது தான் ஒரு ஒரு அளவுக்கு அந்த வந்து வசதியா இருந்தது அவங்களுக்கு.
3: அந்த வகையில அவங்களுக்கு நீங்க ஆதரவு அளிச்சிருக்கீங்க.
5: அந்த மாதிரி நாங்க அந்த செஞ்சதை வந்து இவங்க என்ன சொன்னாங்கன்னா, கோவிட் நினைக்கிறேன் இத வந்து நீங்க வைக்கலாமே. என் பிள்ளைங்க கிட்ட சாப்பிட்டவங்க சொன்னாங்க, பயன்படுத்தினவங்க சொன்னாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, சரி செஞ்சு பாப்போம்னு சொல்லிட்டு ஒரு ஆன்லைன், இது ஆன்லைன் பிரசன்ஸ் தான், இட்ஸ் அ ஹோம் இண்டஸ்ட்ரி தான், இட் இஸ் நாட் கான் பிகர் தென் தட், பட் செஞ்சிட்டு இருக்காங்க.
3: என்ன சமைச்சாங்க?
5: நிறைய இருக்குமா? ஒரு குழம்பு இருக்கு, அது பிச்சுக்கிட்டு போவோம். மேங்கோ
3: பிரான் நல்லா இருக்கு. இதை பற்றிய மேல் விவரங்களை நான் பிறகு உங்களிடமிருந்து கேட்டுக்கொள்கிறேன்.
4: வழிகாட்டியா
3: இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா?
6: நான் என்ன சொல்றேன், கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்னதா செய்யறத விட எல்லாரும் ஒரு பாய் செஞ்சா பெருசா இருக்கும்.
3: இந்த காலத்துல வந்து நிறைய பேர் நீ வேலையை செய்ய நான் வேலையை செய்ய இருக்காங்களே, ஆனா ஒன்னா சேர்ந்து செஞ்சோம்னா விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நீங்க ஒரு வழிகாட்டியா அல்லது கொலாபரேஷன் செய்யணும் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அவங்க கிட்ட நீங்க என்ன கேள்விகள் கேட்பீங்க?
6: முதல்ல என்ன செய்ய போறீங்கன்னு டிசைட் பண்ணும். ராஜேஷ் சொல்லியிருப்பாரு இதை இக்கிகாய் மாதிரி. நீங்க என்ன செய்ய போறீங்களோ நீங்க வாட் யூ ஆர் குட் அட் ஹேஸ் டு மேட்ச். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க நான் வந்து பைலட் ஆக போறேன், ஆனா பெரிய கண்ணாடி போட்டிருப்பாங்க இல்ல கலர் பிளைண்டா இருப்பாங்க. சோ தி என்டையர் திங் இஸ் what you want to do, நீங்க அதுல வந்து நிபுணரா இருக்கணும். நிபுணரா இல்லைனாலும் இதை பிடிச்சிருந்தா அதை பத்தி கத்துக்கணும். ஏன்னா கத்துக்க நிறைய இருக்கு, எல்லாருமே எல்லாத்துலயும் நிபுணரா இருக்க முடியாது. கத்துக்கிட்டு அப்பயும் செய்யலாம் அதுக்குன்னு, ஏன்னா சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும், அதை போய் கத்துக்க வேண்டியதுதான். கத்துக்கிட்டு
7: அதுல நிபுணரா இருக்கிறவங்கள்ட்ட கத்துக்கிட்டு என்ன செய்யலாம்னு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க யார் வேணாலும் ஆரம்பிக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் யார் வேணாலும் எந்த தொழில் வேணாலும் ஆரம்பிக்கலாம். ஆனா அதை வழி நடத்தி செய்யும் போது உங்களுக்கே தெரியும். ஸோ நான் எப்போதும் வந்து ஒரு ஸோ இவங்க சொல்ற மாதிரி சம்டைம் இந்த மென்டர்ஷிப் ட்ரைனிங் சொல்லும் போது நான் ஒரு லைன் சொல்லுவேன், டோன்ட் ஃபால் இன் லவ் வித் யோர் ப்ராடக்ட். Fall in love with entrepreneurship, fall in love with your business, but don't fall in love with your product. Because if you fall in love with your product, யாராச்சும் அதுக்கு பிடிக்காதுன்னு சொல்லும் போது நீங்க விட்டு கொடுக்க மாட்டீங்க, இல்ல இதுதான் இதுதான் இதுதான் செய்ய முடியுங்க, you will feel. You have to keep on pivoting, have to keep on changing. Like COVID was an awakener. நிறைய பேருக்கு அதுலதான் வந்து இது வேலைக்கு ஆகாது, நம்ம இப்படிதான் செய்யணும்னு ஆரம்பிச்சது. ஏன்னா ஜூம் எல்லாம் அதுக்கு முன்னுக்கே இருந்துச்சு, ஆனா இப்பதான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க.
4: நல்ல உதாரணம் சொல்லும் போது யாங் ராஜா, ஏன்னா அவங்க இசை சார்ந்து இருக்காரு, ஆனா அது சார்ந்தா அவருடைய மற்ற தொழில்களும் இருக்கு அப்படிங்கறத நிகழ்ச்சியில சொல்லிருப்பாரு. என்னென்ன தொழில்கள் எப்படி கொண்டு வந்தாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னா நீங்க நிகழ்ச்சியை பார்க்கணும். சரி சட்டலட்சுமி,
3: இன்று இரவு 9:30 வசந்தம் ஒளிவழியில் நீங்க கண்டிப்பா எதிரொலி நிகழ்ச்சியா பார்த்தே ஆகணும். அது மட்டும் இல்ல, உங்க வீட்டுல பிள்ளைகள் இருப்பாங்க, பிள்ளைகளும் வந்து வருங்காலத்துல வந்து தொழில் முனைவர்கள் ஆகணும், அவங்களும் சொந்த தொழில் வைத்து நடத்தணும் அப்படின்னு நீங்க ஒரு பெற்றோரா இருந்து ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்களும் உங்க பிள்ளைகளோட சேர்ந்து இந்த நிகழ்ச்சி
4: பெற்றோர் நீங்க ஆதரவு கொடுக்கும் போதுதான் உங்க பிள்ளைகளுக்கும் தோணும், சரி அப்பா அம்மா சொல்றாங்க தைரியமா இறங்குவோம் அப்படின்னு. நீங்களே முடியாதுன்னு சொன்னா உண்மையா
3: முனைவரா இருக்கும் பொழுது காசு வாங்க முடியாத ஒரு திறன் ஆற்றல் என்னவா இருக்கும்னு நீங்க சொல்லுவீங்க குமரவேலு?
7: புரியல,
3: என்ன திறன், என்ன
7: எது நடந்தாலும் போயிட்டே இருக்கிறது, அது வந்து எவ்வளவு காசு கொடுத்தாலும் கிடைக்காது, அது உங்களுக்குள்ளே தான் இருக்கணும். எவ்வளவு தோல்வி வந்தாலும் சரி இல்ல வெற்றி வந்தாலும் சரி, கீப் ஆன் கோயிங், கீப் ஆன் வாக்கிங்
3: இருக்கணும். ஓகே லட்சுமி,
5: அதாவது எந்த ஒரு முயற்சியா இருந்தாலும், தொழில்னு இல்ல எந்த ஒரு முயற்சியா இருந்தாலுமே ஒரு தோய்வு வரும் ஒரு காலகட்டத்துல. அந்த தோய்வுல இருந்து எப்படி விடுபடுறதுன்னு யோசிக்கிறதுக்கு அவங்க வந்து முயற்சி பண்ணணும். அந்த முயற்சி நீங்க செய்யலன்னா வேற யாருமே செய்ய மாட்டாங்க. சோ அது வந்து மணி கான்பாய்.
3: ஓகே ஸ்ரீ,
6: என்ன கேட்டிங்கனா ரெண்டு விஷயம், ஒன்னு பேஷன்ஸ், இன்னொன்னு கம்போஷர். ஏன்னா ஒரு தொழில் அப்படின்னு வந்துட்டாலே இந்த கைண்ட் ஆஃப் பீப்புள் எத்தனையோ பேர் நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்க, ஒன்னொன்னு ஒரு ஒரு ரகத்துல இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே நம்ம ஹேண்டில் பண்ணணும், ஆனா அதையும் வந்து நம்ம சண்டை போட முடியாது, திட்ட முடியாது. ஸோ அந்த பேஷன்ஸ், ஒரு ஒரு இந்த ஹியூமன் ஹேண்டிலிங் ஸ்கில்ஸ்ன்னுவாங்கல்ல, அது வந்து நல்லா வந்து அது அது அது ஒரு ஒரு அட்வான்டேஜ். ஒரு விஷயம் காசு வாங்க முடியாது, இன்னொன்று வந்து கம்போஷர். இப்பெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இப்போ என்னால வந்து இப்பெல்லாம் எவ்வளோ ப்ரெஷர் வந்தாலும் நான் சிரிச்சுட்டே தான் இருப்பேன்.
5: தூக்கி போட்டுட்டு அதுல இருந்து என்ன கத்துக்கலாம், சரி இதை வந்து நான் நல்ல விதமா ஹேண்டில் பண்ணனா, இதை சமாளிச்சனா, இல்ல இதுக்கு மேல இவங்க கிட்ட இப்படி பேசியிருந்தா நல்லா இருந்திருக்குமா, அப்படி யோசிக்கிற ஒரு கட்டத்துக்கு வந்து வருவாங்க.
4: இவற்றெல்லாம் விட அதே நேரத்துல நீங்க மனசுல கொள்ள வேண்டியது என்னன்னா, சமூக ஊடகம் அதை பார்த்து இப்படிதான் இருக்க போகுது, பிரமாதமா இருக்க போகுது, வாவ் அப்படின்னு ஏமாந்துறாதீங்க. அதுல நிறைய சவால் இருக்கும், கஷ்டம் இருக்கும், அதுக்கு பின்னால உழைப்பு இருக்கும், அதையும் கருத்துல கொள்ளுங்க. இவற்றை பத்தி இன்னும் விரிவா நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா இன்று இரவு 9:30 வசந்த முடிவடைய பாருங்க. இதோட நிகழ்ச்சி உங்களுக்காக இடம்பெறும். ஆக அதை பார்க்க முடியலன்னு நினைக்கிறவங்க கவலை வேண்டாம், மீ வாட்ச் வாயிலா எல்லா பாகங்களையும் எங்கேயும் எப்போது நீங்க கண்டுபிடிக்கலாம். வசந்தம் மீ வாட்ச் வாயிலாக.
3: சரி, எங்களோட இணைந்ததற்கு மிக்க நன்றி ஸ்ரீ லட்சுமி ஜெயகாந்த், குமரவேலு. குமரவேலு, உங்களுடைய TK.SG தளத்திற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம்.
7: ரொம்ப நன்றி சஜினி. நன்றி ரவி.
4: நன்றி.
3: சரி நேர்களே, இப்பொழுது நாங்க டிக்டாக்ல இருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். மீண்டும் உங்களை வான் அலைகள்ல சந்திக்கிறவங்க. இன்றிரவு 9:30 இடம்பெறும் எதிரொலி நிகழ்ச்சியை காண தவறாதீர்கள்.
8: 9:06 போக்குவரத்து நிலவரம்.
4: 8:47 ஆகிவிட்டது. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது பல இடங்கள்ல, குறிப்பா பிரடலை நோக்கி செல்லும் பாட்லி சாலை, குறிப்பாக அப்பர் செரங்கன் சாலை, பாட்லி சாலை ஈஸ்ட், இவ்விடங்களில் போக்குவரவு நெரிசலாக இருக்கின்றது.
3: போக்குவரத்து நிலவரம்.

0: ஜிஆர்பி ஜுவல்லர்ஸின் விழாக்கால சிறப்பு சலுகைகள். பழைய தங்க நகைகளை மாற்றிக்கொள்ளும் பொழுது 0 விழுக்காடு கழிவும். அனைத்து தங்க நகைகளின் செய்கோலியின் மீது 10 விழுக்காடு தள்ளுபடி. மேலும் வைரங்கள், பட்டை தீட்டப்படாத வைரங்கள், ரூபி, எமரால்ட் மற்றும் பிளாட்டினம் நகைகளின் எம்ஆர்பி யின் மீது 10 விழுக்காடு தள்ளுபடியும் பெற்று மகிழுங்கள். நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், சிரங்கூன் சாலை, ஸ்ரீ வீரமா காளியம்மன் கோவில் அருகில், சிங்கப்பூர்.
1: இப்போது அளவுக்கு அதிகமான சலுகைகளை வழங்குகிறது. தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள், மின்சார சாதனங்கள், அரைக்கலன் என பலவற்றை 80 விழுக்காடு வரையிலான சிறந்த தள்ளுபடி விலையில் நீங்கள் வாங்கலாம். மாதம் முழுவதும் வாங்கக்கூடிய சிறப்பு பொருள் திங்கட்கிழமை தோறும் அறிவிக்கப்படும். வாரந்தோறும் 100,000 காட்ஸ் ஹோம் கிளப் புள்ளிகளை வெல்லும் வாய்ப்பு உண்டு. அனைத்து காட்ஸ் கடைகளிலும் நீங்கள் வாங்கலாம். இன்றைய செல்லுங்கள் coats.com.sg.
2: யாரோ ஒருவர் குளிர்காலத்தில் ஐரோப்பாவுக்கு செல்லவிருக்கிறார். அது நீங்களா?
3: வடதுருவ ஒளியை நோக்கி நடக்கலாம், சாண்டாவுக்கு வணக்கம் சொல்லலாம், கண்ணாடி க்ளூவில் தங்கலாம், ஜான் ராவல்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை அனுபவிக்கலாம். ஒவ்வொரு 2வது பயணிக்கு 1,000 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, அதோடு இருவர் பயணம் செய்யும் போது 300 வெள்ளி வரையிலான தள்ளுபடி. ஐரோப்பாவிற்கு நீங்கள் நேரடியாக பயணம் செய்யலாம். இலவச பயண காப்பீடு, இலவச சுற்றுலா ரத்து செய்த கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது இச்சலுகை. August 16 வரை பதிவுக்கு செல்லுங்கள். johnbrothers.com அழையுங்கள். 6212 9660.

0: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
1: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒளிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
0: ஒலி 968
1: கேட்டாலே பரவசம். ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
2: விபத்துகள் ஏற்பட்டுள்ளன. சாங்கியை நோக்கி செல்லும் PIE ஸ்டீவன்ஸ் ரோடிற்கு பிறகு முதலாம் தடத்திலும், PIE நோக்கி செல்லும் KJE சுவாச்சுகாங் டிரைவிற்கு முன்பு முதலாம் தடத்திலும்
3: போக்குவரத்து நிலவரம்.

0: கிடைச்சலையா?
1: இல்லங்க, பழுது பாக்குறதுக்கு நம்பிக்கையான நிறுவனத்தை தேடுறேன்.
0: ஜிஇடி ஏகோன கூப்பிடு. வீடு, கடை, அலுவலகம் எல்லாவற்றுக்கும் குளிர் சாதனம் பொருத்துறது, பழுது பாக்குதுன்னு 10 வருடம் அனுபவம் ஜிஇடி ஏகோனுக்கு இருக்கு. கூகுள்ல நல்ல விமர்சனங்களையும் பார்த்தேன். இப்போ குளிர் சாதனத்தை வாங்கவும் பொருத்தவும் தள்ளுபடிகளையும் வழங்குறாங்க.
2: ஜிஇடி ஏகோன் அண்ட் என்ஜினியரிங். அழையுங்கள் 6371111005. புலனும் வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம். ஜிஇடி ஏகோன்.com.
3: எல்லோருக்கும் பிடித்த ஐகோன், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க. அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
4: அருண் ஐஸ்கிரீம்ஸ்.
5: உலக கிண்ணத்திற்கு பிறகு ஐரோப்பிய குழுக்களின் முன்னோட்ட ஆட்டங்களின் வழி நியூ வாட்சில் காற்பந்து மோகம் தொடரும். நியூ வாட்சில் ஸ்டார் ஹப் ஸ்பாட்ஸ் பிளஸ் மூலம் ஹப் ஸ்பாட்ஸ் ஒளி வழியில் ஆர்சனல், செல்சி, லிவர்பூல், மான்செஸ்டர் சிட்டி, மான்செஸ்டர் யுனைடெட், நியூ காசல் யுனைடெட் என பல குழுக்களின் நட்பு முறை ஆட்டங்களை காணலாம். பிடித்த ஆட்டக்காரர்கள் விளையாடுவதை பாருங்கள். எந்த ஒரு ஒப்பந்தமும் கிடையாது, உடனடியாக செயல்படுத்தலாம். நியூ வாட்சில் ஸ்டார் ஹப் ஸ்பாட்ஸ் பிளஸ் பதிவு செய்யுங்கள். newwatch.sg/subscribe.
1: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
6: லெவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர் ஜோதி ஸ்டார், புஷ்பக

0: ஆதரவு.
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீரங்கம் ரோட், சிங்கப்பூர்.
2: வணக்கம் சிங்கே.
1: காலை 9:04 விட்டது. சாய் அபிஅங்கரை சேமித்து பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒளியேறியது.
3: விறுவிறுப்பான பாடல் உங்களுக்காக வரப்போகுது. பாடல்களை கேட்க நீங்க தயார்னா இதோ
1: நிறைந்த
3: புன்னகை. வணக்கம் சிங்கே.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய். சொல்லுங்கள் ராஜமாதா.
1: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
0: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
1: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
0: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
1: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
0: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
1: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம். கரியும் சம்பாலும் நிறைஞ்ச 12 வெள்ளி தொழிற்காசு மட்டும்தான். கரியும் சம்பாலும் நிறைஞ்ச கோழி உணவு தொகுப்பு பெட்டி 13 வெள்ளி தொழிற்காசு மட்டும்தான். இன்னும் வேணுமா? வெறும் 4 வெள்ளி 50 காசு கூடுதல் கட்டணத்தை செலுத்தி கரியோட 2 முறு பராட்டாக்களை ருசிச்சு சாப்பிடலாம். முடிவு வரைக்கும் காத்திருக்காதீங்க, இன்னைக்கு KFC-ல ருசிச்சு மகிழுங்க.
0: கொஞ்சம்
1: சிந்தனை
0: நிறைந்த புண்டகை.

0: தாங்கி நோக்கி செல்லும் PIE ஸ்டீவன் சாலை எக்ஸிட்க்கு பிறகும் PIE நோக்கி செல்லும் KJE சுவாச்சுகாங் டிரைவ் அந்த பகுதிக்கு முன்பும் விபத்துகள் நேர்ந்துள்ளன.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: ஜினி
1: உங்களுக்கு தெரியுமா,
2: ஆகஸ்ட் 12ஆம் தேதியான இன்று உலகம் முழுவதும் பல சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடந்திருக்கு. குறிப்பா வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வுகள் என்னென்ன அப்படிங்கறத இப்ப ஒண்ணுன்னா கேட்டு தெரிஞ்சு போவாங்க.
1: இதே நாள் ஆகஸ்ட் 12ஆம் தேதி 1877 ஆண்டில் அமெரிக்க கண்டுபிடிப்பாளரான தாமஸ் ஆல்வா எடிசன் ஒலிப்பதிவு கருவி, அதாவது ஃபோனோகிராஃப் என்கிற கருவியை உருவாக்கினாரு.
2: 1961 ஆண்டுல இப்ப இருக்கிற பெர்லின் வால் முதல்ல கட்டி முடிக்கப்பட்டது. குறிப்பா கிழக்கு ஜெர்மனி பகுதியில மக்கள் போயிடக்கூடாது, கிழக்கு ஜெர்மனிய பாதுகாக்கணும் அப்படிங்கறதுக்காகவே இந்த சுவர் எழுப்பப்பட்டதா தகவல்கள் சொல்லுது. 1970 ஆண்டுல இரு புகழ்பெற்ற பிரெஞ்சு கார்பந்து குழுக்களான பாரிஸ் எஃப்சி, ஸ்டேட் ஜெர்மான், அவங்க இருவரும் ஒன்னா இணைந்து பாரிஸ் சென் ஜெர்மான் அப்படிங்கிற கார்பந்து குழுவை உருவாக்கி இருந்தாங்க. இத்தகவலை வழங்கியோர்
3: அதிக தூய்மை அதிக சுவை, சுத்தமான பசும்பாலில் இருந்தும் புத்தம் புது சுவைகளில் தயாரிக்கப்பட்ட மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம், சுவையான குளிர்ச்சி, அளவற்ற மகிழ்ச்சி,
1: கொஞ்சம் சிந்தனை
0: நிறைந்த புன்னகை.

0: இனிமையான 90
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு.
2: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
3: சூடா இருக்கு, குளிர்சாதனம் வேலை செய்யலையா?
4: இல்லங்க, பழுது பாக்குறதுக்கு நம்பிக்கையான நிறுவனத்தை தேடுறேன்.
3: ஜிஇடி ஏர்கோனை கூப்பிடு. வீடு, கடை, அலுவலகம் எல்லாவற்றுக்கும் குளிர்சாதனம் பொருத்துறது, பழுது பாக்குறதுன்னு 10 வருட அனுபவம் ஜிஇடி ஏர்கோனுக்கு இருக்கு. கூகுள்ல நல்ல விமர்சனங்களையும் பார்த்தேன். இப்போ குளிர்சாதனத்தை வாங்கவும் பொருத்தவும் தள்ளுபடிகளையும் வழங்குறாங்க.
5: ஜிஇடி ஏர்கோன் அண்ட் என்ஜினியரிங், அழையுங்கள் 6371111105. புலனும் வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம். ஜிஇடி ஏர்கோன் .com.
6: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ ஒலி 968 படைப்பாளர் ரவி ஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். ஃபூஜி மலை வெண்ணீர் ஊற்று விடுதியில் தங்கி நேரடி விற்பனை அங்காடியில் பொருட்களை வாங்கி பிரமிக்க வைக்கும் காட்சிகளை கண்டு மகிழுங்கள். பருவ கால பழங்களை பறித்து சுவைத்திடுங்கள். அசக்சாவின் புகழ் பெற்ற சிவப்பு லேண்டன் விளக்கு அருகே பாரம்பரிய கிமோனோவை அணிந்து படங்கள் எடுக்கலாம். அருகில் உள்ள வசீகர கடை வீதிகளை சுற்றி பார்க்கலாம். சுஷியை உங்கள் கையால் செய்து சுவைத்து மகிழுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு டிசம்பர் 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206-1797. சிங்கப்பூரின் முதல் அனைத்துலக தமிழ் மேடை நாடக விழா நாடகமே 2026 உலக தமிழ் மேடைகளை ஒன்றிணைக்க 8 வித்தியாசமான நாடகங்கள், 6 சுவாரஸ்யமான பயிலரங்குகள், சிந்தனை தூண்டும் கருத்தரங்கம் என பற்பல படைப்புகள். சிங்கப்பூர், இந்தியா, நியூசிலாந்து, இங்கிலாந்து என பல்வேறு நாடுகளில் இருந்து கலைஞர்கள். August 20 to 30 வரை தீவு முழுவதும் நடைபெறும் இந்த விழாவில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் பங்கெடுக்கலாம். நுழைவு சீட்டுகளை இன்றே பெறுங்கள். மேல் விவரங்களுக்கு www.nadagamic.com.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
6: வணக்கம் சிங்கே.

0: சென்ற தேவாவின் இசையில் உங்களுக்காக மன்னவா உன்னை தேடி திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் ஒலித்தன.
1: சிவாவுடைய சில பாடல் ஒரு பகுதி ஹரிஹரன் ஹரிணி பாடிய பாடலை கேட்க போறோம். பூமகள் ஊர்வலம் பார்த்து இன்னும் கொஞ்ச நேரத்துல வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில
0: இப்ப வாங்க தங்க விலை நிலவரத்தை நாம தெரிஞ்சுக்கலாங்க. 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 176 வெள்ளி 50 காசு.
2: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட் சிங்கப்பூர்.
3: அருண், என் வீட்டை புதுப்பிக்கலாம்னு இருக்கேன். குளிர்சாதனம் பொருத்தணும், வீட்டுக்கு சாயம் பூசணும், அலமாரியும் செய்யணும்.
4: அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் சேவையை நீங்க நாடலாமே. என் வீட்டையும் இவங்க தான் புதுப்பிச்சாங்க.
3: விலை எப்படி?
4: நியாயமான விலையில அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் நேர்த்தியான புதுப்பிப்பு வேலைகளை செய்யறாங்க. சொந்த தொழிற்சாலையும் இருக்கு. புதுப்பிப்பு ஒப்பந்தத்துல கையொப்பம் இடும் போது சில வீட்டு மின்சாதன பொருட்களை இலவசமா பெறும் வாய்ப்பு இருக்கு.
5: அழையுங்கள் அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், 900-2-2196. செல்லுங்கள் newmtechgroup.com.
6: வீட்டு சாப்பாடு விருந்து சாப்பாடு மாதிரி இருக்கே, எப்படி?
7: எல்லாம் SPM கோல்ட் பொன்னி அரிசியில சமைக்கிறதாலதான்.
6: SPM கோல்ட் பொன்னி அரிசியா?
7: ஆமா, SPM கோல்ட் பொன்னி அரிசி தரமானது, சுத்தமானது, சுவையானது. SPM கோல்ட் பாஸ்மதி அரிசியில பிரியாணி சமைச்சா அதன் சுவையே தனி சுவை. அது மட்டுமா, SPM கோல்ட் இட்லி அரிசியும் சிறப்பானது. எல்லா காலத்துக்கும் ஏற்றது SPM கோல்ட் அரிசி வகைகள் தான். இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
8: மொத்த விற்பனையாளர் SP முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
0: வணக்கம் சிங்கே.

0: விபத்துகள் ஏற்பட்டுள்ளன. பிஐஇ நோக்கி செல்லும் டிபிஇ பாசிட்டிவ் டிரைவ் எட்டிற்கு பிறகு இரண்டாம் தடத்திலும், சாங்கியை நோக்கி செல்லும் பிஐஇ ஸ்டீவன்ஸ் ரோட் எக்ஸிட் அங்கேயும் போக்குவரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது. நகரத்தை நோக்கி செல்லும் வுட்ஸ்வில் டனலிலும், ஏஒய்இ நோக்கி செல்லும் சிடிஇ பிஐஇ சாங்கி எக்ஸிட் அங்கேயும்
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: ஜீனி
1: கோல்ட் அண்டவுக்கு அதிகமான சலுகைகளை வழங்குகிறது. தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள், மின்சார சாதனங்கள், அரை கலங்கிற பலவற்றை 80% வரையிலான கடனில் வாங்கலாம். இந்த வாரம் நீங்கள் வாங்கக்கூடிய சிறப்பு பொருள்கள் Lenovo 10.1 inch 4GB plus 128GB Wi-Fi tablet, இலவச போலியோ கேஸ், 199 வெள்ளி, 36 விழுக்காடு சேமிக்கலாம். ASUS 14 inch Zenbook OLED, 1299 வெள்ளி, 33 விழுக்காடு சேமிக்கலாம். Ninja Puri Multi Cooker, 199 வெள்ளி, 64 விழுக்காடு சேமிக்கலாம். வாரந்தோறும் 100,000 கோட்ஸ் ஹோம் கிளப் புள்ளிகளை வெல்லும் வாய்ப்பு உண்டு. அனைத்து கோட்ஸ் கடைகளிலும் நீங்கள் வாங்கலாம். இன்றைய செல்லுங்கள் cots.com.sg.
2: தலைமுடி பராமரிப்பு சேவைக்கு
3: குட் டே பியூட்டி பார்லர்.
2: உங்க உடல் சருமத்தை பொலிவா வச்சுக்கிறதுக்கு
3: குட் டே பியூட்டி பார்லர்.
2: உங்க முகத்தை கழுவுறதுக்கு,
3: ஐயோ அது முகம் கழுவுறது இல்ல காதர், அது ஃபேஷியல்.
2: ஓ, தலையில இருந்து கால் வரைக்கும் பராமரிப்பு சேவைகளை வழங்குறாங்க
3: குட் டே பியூட்டி பார்லர்.
2: புதன் கிழமைகளில் பிற்பகல் 1 மணிக்கு
3: போட்டியில கலந்துங்க, குட் டேயின் பரிசுகளை வெல்லுங்க.
2: இந்த நிகழ்ச்சியில ஆனந்தம் ஆரம்பம்.
4: கொஞ்சம் சிந்தனை
5: நிறைந்த புன்னகை,
4: வணக்கம் சிங்கே.

0: தொடர்ந்து 18 மாதங்களாக சிங்கப்பூரின் முன்னணி வாகன உற்பத்தி நிறுவனமாக திகழ்கிறது பிவாய்டி. நமது தேசிய தினத்தை முன்னிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிவாய்டி மற்றும் டென்சா மேம்படுத்தப்பட்ட அதிநவீன வாகனங்களை பிரத்யேக காலவரையறைக்கு உட்பட்ட சலுகைகள் மற்றும் உரிமையாளர் பலன்களுடன் பெற்றுக் கொள்ளுங்கள். பிவாய்டி ஆட்டோ 3, C9 7 ER, C9 8 DMI மற்றும் CL 6 DMI வாகனங்களை செலுத்தி பாருங்கள். நீங்கள் முழுமையான மின்சார வாகனத்திற்கோ அல்லது புதுமையான DMI மின்சாரம் மற்றும் பெட்ரோலில் இயங்கும் வாகனத்திற்கோ மாற இதைவிட சிறந்த தருணம் வேறில்லை. இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள பிவாய்டி காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
1: ஹட்சன் பன்னீரை சுவைத்து பாருங்க. இவ்ளோ மென்மையா இருக்கே. அது மட்டும் இல்ல, இதுல எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிகளும் இல்ல.
2: ஹட்சன் பன்னீர். மழையோ வெயிலோ காலங்கள் மாறும், சுவை மாறாத ஹட்சன் தயிர். எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிதலும் இல்ல. ஹட்சன் தயிர்.
3: யாரோ ஒருவர் குளிர்காலத்தில் சீனாவுக்கு செல்லவிருக்கிறார், அது நீங்களா?
4: சொகுசு ரயில் பயணம் செய்து அழகிய காட்சிகளை காணலாம், நீல பனிக்குகைகளை கண்டறியலாம், வெளிப்புற வெந்நீர் ஊற்றுகளில் குளிக்கலாம், சான் பிராதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை அனுபவிக்கலாம். ஒவ்வொரு 2வது பயணிக்கு 50 விழுக்காடு வரையிலான தள்ளுபடி, இருவர் பயணம் செய்யும் போது இன்னும் 1000 வள்ளி தள்ளுபடி, இலவச 3 பயணப்பெட்டிகளுக்கான தொகுப்பு, கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை August 16 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் sunbrothers.com. அழையுங்கள் 6212-96866.
5: ஒலி 9:08
6: இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம காதலன் திரைப்படத்துல இருந்து இந்த படத்தை கேட்க இருக்கோங்க.
7: பாடல் வெளிவந்து 32 ஆண்டுகளாகி
6: விட்டன. ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. நமக்கு பிடித்த பாடல்கள் அப்படிங்கிற பட்டியல கண்டிப்பா டாப் 10ல இந்த பாடல் இருந்தே ஆகணும்.
7: இந்த பாடலை கேட்டவுடன் யார் ஞாபகத்துக்கு வருவா?
6: நக்மா. பிரபுதேவா? நக்மா.
7: பிரபுதேவா தான் முதல்ல வருவாரு, உண்மை. அதுக்கப்புறம் தான் நக்மா, ஏ ரமான், சங்கர், மனோ, சொர்ணலதா, அப்படி அடிக்கிட்டே போகலாம்.
6: சரி, சரியா சொன்னீங்க.
7: வாலி உட்பட ஆனா யாருமே சலித்தவர்கள் இல்ல. நான் ஏன் இதை சொல்றேன்னா, இந்த படம் ஹிந்தில வெளிவந்துச்சு, ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு?
6: ஆமா, பல மொழிகள்ல வந்து மொழி மாற்றம் கண்டது இந்த படம்.
7: ஆமா, குறிப்பா ஹிந்தில இந்த படம் வெளிவந்து பாடல் வெளிவந்து போடு போட்டுச்சு. அதுக்கு பிரதான காரணம் பிரபுதேவா, ஏ ரமான், அவங்க ரெண்டு பேருமே தெரிந்த முகங்கள் அங்க. அதுக்கப்புறம் இந்த பாடல் உலக புகழ் அடைஞ்சு கிட்டத்தட்ட 7 முறை வெவ்வேறு வடிவத்துல வெளிவந்திருக்கான்.
6: குறிப்பா ஹிந்தி திரைப்பட உலகத்துல இந்த பாடலுக்கு வெவ்வேறு பரிமாணங்கள் உள்ளன. அதுல 2 நாம இப்ப கேட்கலாம். வாங்க.
7: ஸ்ட்ரீட் டான்ஸ் அப்படிங்கிற புது படத்துல இப்படி வந்திருக்கோம்.
6: 1990களில் ராஜேஷ் ரோஷனுடைய இசையில இந்த பாடலும் இந்த மாதிரி வெளியாகி இருக்கு.
7: இன்னைக்கு வரைக்கும் கேட்டா ஆட்டம் போட வைக்கிற ஒரு பாட்டு தான் முக்காலா முக்காப்புலா.
6: இப்ப வாங்க அடுத்த நாம அந்த பாடலை கேட்கலாங்க.
1: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி. தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை. 73 மற்றும் 87 ஸ்ட்ரெங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம், கைராசி, நம்பிக்கை, அணி மணி.

0: ஏ ரஹ்மானின் இசையில் உங்களுக்காக காதலன் டூவே திரைப்படங்கள்ல இருந்து பாடல்கள்
1: ஒலித்தன. போக்குவரத்து நிலவரம்
2: செல்லும் வழியில் பாசரிஸ் டிரைவ் 8 அங்கே விபத்து. துவாசி நோக்கி செல்லும் PIE பாலிவாசாலை அங்கே வாகனங்கள் பழுதாகியுள்ளன.
0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: அன்பான பயணிகளே, நான் உங்கள் கேப்டன் பேசுகிறேன். இன்னும் சற்று நேரத்தில் நாம் ஜப்பானில் தரையிறங்க உள்ளோம். நீங்கள் M1 Max ஐ பயன்படுத்துபவராக இருந்தால் ஒரு நற்செய்தி, உங்களுடைய 600 GB உள்ளூர் இணைய சேவையை இனி ஜப்பானிலும் பயன்படுத்தலாம்.
1: ஆமாம், M1 Max இப்போது வழங்கும் 600 GB உள்ளூர் இணைய சேவையை ஜப்பான் மட்டுமின்றி சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிலிப்பீன்ஸிலும் பயன்படுத்த முடியும். அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. வெறும் 12 வெள்ளி மட்டுமே. உடனே M1 Max க்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது மேக்ஸ் கடைகளை நாடவும்.

0: ரவி
1: சொல்லுங்க. சஜினி,
0: விடை பெறுவதற்கு நான் அற்புதமான ஒரு பாடலை தேர்ந்தெடுத்திருக்கேன் ரவி, ரொம்ப அர்த்தமுள்ள ஒரு பாடல்.
1: அது என்ன பாட்டுன்னு சொல்லுங்க, அற்புதமா இல்லையான்னு நாங்க சொல்றோம்.
0: ஓட்டம் திரைப்படத்துல இருந்து மனோரமோ பாடியிருக்கும் பாடல்.
1: இந்த உலகத்துக்கு நீங்க ஒரு செய்தி சொல்ல வரீங்க.
0: ஆமா, நாம வீட்டுக்கு இப்ப ஓடி போறோம்.
1: ஆமாங்க, ஒவ்வொரு நாளும் காலங்காத்தால 3 மணி 4 மணின்னு வந்து வந்து நொந்து நூடல்ஸ் ஆயிட்டோம். அப்பப்ப எப்படா 10 மணி வரும்னு தோணுது.
0: அதேதான் இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு நாள் தான். அதனால நாங்க இங்கே ஒரே ஓட்டமா ஓட போறோம்.
1: நாளைக்கு உங்களுக்காக நாங்க ஒரு ஆட்டத்தை போட போறோம்.
0: ஆமா, இந்த ஆட்டத்துல நாம எந்த பாடலுக்கு ஆடணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க, வாங்க வந்து வாட்ஸ்அப் வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை நீங்க பதிவு செய்யலாங்க. 9678889 என்ற எண்ணுக்கு.
1: நாளைக்கு உங்களை சந்திக்க 6 மணிக்கு டான் வந்துருவோம். நீங்களும் வானொலி பக்கமா வந்துருங்க. விடைபெற்றுக் கொள்வது சஜினி.

வணக்கம். காலை மணி 10, மீடியாகாப் ஒலி 9:08. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். மலேசியாவில் காற்றின் தரம் குறைந்துள்ளது. இந்தோனேசிய காட்டுத்தீ எல்லை தாண்டிய புகை மூட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. சரவாக் மாநிலத்தில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையை அடைந்தது. பள்ளிகள் வெளிப்புற நடவடிக்கைகளை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளன. வெளிப்புற பணிகளை குறைத்துக் கொள்ளுமாறு ஊழியர்களுக்கும் ஆலோசனை வழங்கப்பட்டது. வரும் வாரங்களில் காற்றின் தரம் இன்னும் மோசமடையக்கூடும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். இந்தோனேசியாவில் காட்டுத்தீ கட்டுக்கடங்காமல் பரவுகிறது. வட்டார நாடுகளில் இது புகை மூட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதிபர் பிரபவோ சுபியாந்தோ காட்டுத்தீயை அணைக்க கூட்டு முயற்சிகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். கடுமையாக பாதிக்கப்பட்ட 6 மாநிலங்களுக்கு சுமார் 50,000 அதிகாரிகள் அனுப்பப்பட்டுள்ளனர். பல பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன. நிலைமை மேம்படும் வரை மாணவர்கள் வீட்டிலிருந்து பாடம் கற்றுக்கொள்வர். காட்டுத்தீ அபாயத்தை எதிர்பார்த்து இயற்கை ஆர்வலர்கள் இந்த மாத தொடக்கத்தில் சுமார் 60 ஒராங் உத்தான்களை பாதுகாப்பான இடத்துக்கு மாற்றினர். அழிவின் விளிம்பில் இருக்கும் அந்த விலங்குகளை காப்பாற்ற கூடுதல் முயற்சி தேவைப்படலாம் என்று அவர்கள் எச்சரித்தனர். சிங்கப்பூரில் காற்றின் தரம் மோசமடைந்தால் பாலர் பள்ளிகள் பிள்ளைகளுக்கான நடவடிக்கைகளை உட்புறத்துக்கு மாற்ற திட்டமிட்டுள்ளன. சில பாலர் பள்ளிகள் 2 மணி நேரத்திற்கு ஒருமுறை தேசிய சுற்றுப்புற அமைப்பின் காற்றுத்தர குறியீடுகளை கண்காணிக்கின்றன. நிலைமை மோசமடைந்தால் விரைவாக நடவடிக்கை எடுக்க இது உதவும். சிங்கப்பூர் வறண்ட வானிலையால் கடுமையான புகை மூட்டத்தை எதிர்நோக்க நேரலாம். அமெரிக்க ஈரான் அமைதி உடன்பாட்டை சுற்றிய நிச்சயமற்ற சூழலால் எண்ணெய் விலை அதிகரித்துள்ளது. உலக தரநிலையாக கருதப்படும் பிரெண்டின் விலை பீப்பாய்க்கு $89.63 பதிவானது. ஹார்முஸ் நீரிணையில் இருந்த கப்பல் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது. பப் எல் மண்டெப் நீரிணையிலும் ஒரு கப்பல் தாக்கப்பட்டது. அந்த தாக்குதலை ஹவுதி கிளர்ச்சி படை நடத்தியதாக சந்தேகிக்கப்படுகிறது. இவ்விரு சம்பவங்களால் மத்திய கிழக்கு எண்ணெய் விநியோகம் தடைபடும் எனும் அச்சம் மீண்டும் தலை தூக்கியுள்ளது. வியட்நாமிய அதிபர் தோலாம் அதிகாரத்துவ பயணமாக இன்று நியூசிலாந்து சென்று சேர்ந்துள்ளார். ஆஸ்திரேலியாவுக்கு மேற்கொண்ட பயணத்தை நிறைவு செய்து அவர் ஆக்லாந்து சென்றுள்ளார். இந்த ஆண்டு தொடக்கத்திலிருந்தே அவர் அரசதந்திர முயற்சிகளை அதிகரித்துள்ளார். ஹனோய் பொருளாதார தற்காப்பு அம்சங்களில் கூட்டு முயற்சிகளை நாடுகிறது. அதே நேரம் வல்லரசுகளுடனான உறவையும் தக்க

வைத்துக் கொள்ள அது விரும்புகிறது. இந்தியாவின் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மாணவர்கள் போராட்டங்களை தீவிரப்படுத்த திட்டமிடுகின்றனர். தேர்வு நடைமுறைகளில் சீர்திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்கள் முன்வைக்கின்றனர். அரசாங்க வேலை பெறுவதற்கான தேர்வில் முறைகேடு நடந்ததாக மாணவர்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர். சுயேட்சை விசாரணை, கூடுதலான வெளிப்படைத்தன்மை ஆகியவை தேவை என்கின்றனர் மாணவர்கள். மாணவர்களுடன் கலந்துரையாடல் நடத்தியதாகவும் அவர்களின் கோரிக்கைகள் பெரும்பாலும் நிறைவேற்றப்பட்டதாகவும் மாநில அரசாங்கம் கூறுகிறது. மேலும் ஆலோசனை நடத்த தயார் என்றும் அது சொன்னது. புகேட்டிலிருந்து டெல்லிக்கு சென்று கொண்டிருந்த ஏர் இந்தியா விமானத்தை செலுத்திய விமானி கஞ்சா உட்கொண்டது உறுதி செய்யப்பட்டது. பயணத்தின்போது விமானம் திடீரென 300 அடி இறங்கியது. அதனால் 13 பயணிகளும் 4 ஊழியர்களும் காயமுற்றனர். சம்பவம் சென்ற வாரம் நேர்ந்தது. இதுகுறித்து பேச இந்திய சிவில் விமானத்துறை அமைச்சர் ஏர் இந்தியா தலைமை நிர்வாக அதிகாரி கேம்பல் வில்சனை அழைத்திருந்தது. புலனாய்வு குறித்து அமைச்சிடம் தகவல் அளித்ததாக திரு வில்சன் தெரிவித்தார். இருதரப்புமே சம்பவம் குறித்து வேறு எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை. லெபனான் மரண தண்டனையை ஒழிக்கிறது. மத்திய கிழக்கில் அவ்வாறு செய்யும் முதல் நாடு அது. லெபனானில் கொலை, பயங்கரவாதம், உளவு தொழில் போன்ற கடுமையான குற்றங்களை புரிவோர் இனி ஆயுள் தண்டனையை எதிர்நோக்குவர். அந்நாட்டில் மரண தண்டனை விதிப்பதை நாடாளுமன்றம் அதிகாரப்பூர்வமாக நிறுத்தியுள்ளது. எனினும் மரண தண்டனை நிறைவேற்றப்படுவது 2004 ஆண்டிலிருந்தே நிறுத்தப்பட்டுள்ளது. ஜப்பான் வலுவான வெப்பமண்டல புயலான சன் ஹோமை எதிர்கொள்ள தயாராகிறது. தலைநகர் டோக்கியோவுக்கு அருகே கனமழை பெய்யும், கடுமையான காற்று வீசும் என்று அதிகாரிகள் முன்னுரைத்துள்ளனர். வடகிழக்கில் உள்ள தொகுகு வட்டாரத்தில் நிலச்சரிவுகள் ஏற்படக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. ராட்சத அலைகள் எழக்கூடும், இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. டோக்கியோவின் ஹனேடா மற்றும் நரிட்டா விமான நிலையங்களுக்கு சென்று வரும் பல விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: புதிய சாம்சங் கேலக்ஸி Z கை தொலைபேசியை வாங்க நீங்கள் ஸ்டார்ஹப் வழி முன்பதிவு செய்து மேலும் பல சலுகைகளை அனுபவிக்கலாம். பணத்திற்கேற்ப மதிப்பை பெறுங்கள். 5G அன்லிமிடெட் கிளாஸ் திட்டங்களின் மூலம் எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் புதிய கேலக்ஸி Z போல்டபிள் கை தொலைபேசியை நீங்கள் பெறலாம். அதிக அளவில் சுதந்திரம், அளவில்லாத இலவச சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புள்ள பிரீமியர் லீக் வருடாந்திர அனுமதி சீட்டை நீங்கள் இலவசமாக பெறலாம். இப்போதே ஸ்டார்ஹாப்பில் முன்பதிவு செய்து 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெறுங்கள். August 13 starhub.com/samsung இணைய பக்கத்தில் முன்பதிவு செய்யுங்கள். விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
1: Starhub, we got you.

0: கார்ஸ் மட்டுமே. ஆகஸ்ட் 31 வரைக்குமான இச்சலுகை குமார் மெஸ்ஸின் அனைத்து கிளைகளிலும் கிடைக்கும்.
1: நீங்க தங்கம் மாதிரி ஜொலிக்கணுமா? வியாழக்கிழமை நண்பகல் 12 அக்ஷயா ஜுவலர்ஸ் நிறுவனத்தின் ஆதரவு நிகழ்ச்சியை கேளுங்க, பரிசுகளை வெல்லுங்க.
2: சத்தம் ரொம்ப பலமா இருக்கு, உற்சாகம் ரொம்ப ரொம்ப கூட இருக்கு,
3: ரத்தத்தின் ரத்தமே எல்லாம் உங்களுக்காக தான்.
4: டான்ஸ் வேணுமா? டான்ஸ் இருக்கு. ஃபைட் வேணுமா? ஃபைட் இருக்கு.
5: திங்கள்
1: முதல் வெள்ளி வரை
5: காலை 10 முதல் பிற்பகல் 2 வரை.
2: நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா ரொம்ப எக்ஸ்ட்ரா எனர்ஜியா இருக்கும்.

இப்படிதான் அடுத்த பாதி வாரம் போக போகுது. புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, அடுத்த திங்கட்கிழமை வரைக்கும் அந்த மாறும் நிகழ்ச்சியில நீங்க ஒரே ஒரு குரலை மட்டும்தான் கேட்க போறீங்க. அவன் நம்ம காதல் விடுபடுத்திருக்காரு, வியட்நாமுக்கு பறந்து சென்று கொண்டு இருக்காரு. அவருடைய புகைப்படங்கள், காணொலிகளை கூடிய விரைவில் நம்ம பார்ப்போம் அப்படின்னு எதிர்பார்க்கல. நாளைக்கு வரைக்கும் வாய்மொழி தேர்வு இருக்க போகுது. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நிறைய வொர்க் ஷாப்ஸ், இந்த பயிலரங்குகளுக்கெல்லாம் போகும்போது, பள்ளிகளுக்கு போகும்போது தமிழ்ல பேசுவது பற்றி சின்ன ஒரு மொழிபெயர்ப்பு பயிற்சி கூட நம்ம செய்வோம். அவை அனைத்தும் பிள்ளைகள் செய்யும் போதுதான் அவங்களுக்கும் தமிழ்ல எவ்வளவு ஆர்வம் இருக்குன்னு எனக்கு தெரியுது. அந்த ஆர்வத்தை மட்டும் கை விட்டுறாதீங்க, தொடர்ந்து ஆர்வத்தோட பேசிக்கிட்டே இருங்க. இன்று ஆகஸ்ட் 12 புதன்கிழமையில இருக்கோங்க. காலை எப்படி ஆரம்பிச்சிருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நாளின் ஆரம்பம் சரியா இல்லனா அந்த முழு நாளுமே சரியாக இருக்காதுன்னு அர்த்தம் கிடையாது. இன்னும் நிறைய நேரம் இருக்கு, ஒரு நல்ல செய்தி வரலாம், எதிர்பார்க்காத ஒருவர் அழைக்கலாம், நீங்க ரொம்ப நாளா தள்ளி போட்ட ஒரு விஷயத்தை இன்று நீங்க செய்ய ஆரம்பிக்கலாம் அல்லது முடிக்கலாம். நான் உங்க ஹலிமா ஆஸ்மான், அடுத்த 4 மணி நேரம் ஆனந்தமான நிகழ்ச்சியை ரொம்ப உற்சாகமா சந்தோஷமா மகிழ்ச்சியை படைக்க வந்துட்டேன். என்னோட நீங்க பயணம் செய்ய தயார்னா வாங்க ஆரம்பிக்கலாம். இப்ப ரொம்ப சூடா இருக்கு, பொள்ளாச்சிக்கு போய் இளநீர் குடிக்கணும்னு ஆசைதா, ஆனா அதுக்கு இப்ப நமக்கு நேரம் கிடையாது. அதனால தேக்கா பக்கமா போயிருந்தீங்கன்னா ஒரு நல்ல இளநீரை வாங்கி குடிக்கலாம். ஆனா பொள்ளாச்சியில இளநீர் குடிச்சா எப்படி இருக்கும்? கார்த்திக் அனுராசிராம் கொண்டு வராங்க அந்த பாடல, பரத்வாஜுடைய இசையில, வைரமுத்துவின் வரிகள்ல அட்டகாசம் படுத்துக்காங்க. உங்களை நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு நல்ல தகவலோட சந்திக்கிறேன். தொடர்ந்து வானொலி பக்கமா இணைச்சிருங்க. இது உங்க ஒலி 968 கேட்டாலே பரவசம் ஆரம்பிக்கலாமா?

0: வெளியூருக்கு பயணம் மேற்கொள்றீங்களா? வெளியூருக்கு பயணம் மேற்கொள்ளும் போது சட்டை துணிமணிகளை மட்டும் நம்ம பேக் பண்ணாம இந்த சட்டைக்கு எந்த நகை பொருத்தமா இருக்க சொல்லிட்டு ஒரு 10 பீசஸ் பேக் பண்ணி வைக்கிறது உண்டு. ஆனா அது உங்க பயண பெட்டியில நீங்க எப்படி பேக் பண்றீங்கன்னு இருக்குதுங்க. அதை நீங்க அழகான முறையில பராமரிச்சு பேக் செஞ்சாதான் அந்த பயண பெட்டியை நீங்க செக் இன் பண்ணும் போது அது பாதுகாப்பாகவும் உடையாமலும் சேதமடையாமலும் இருக்கும். அதற்கு இப்ப பல விதமான பல சைசஸ்ல பயணத்துக்காக அதற்குரிய நகை பெட்டி வந்திருக்கு. அதை நீங்க பயன்படுத்தி ஒவ்வொரு நகையையும் சரியான முறையில நீங்க ஒவ்வொரு நகை பெட்டியில வச்சு நீங்க பயண பெட்டியில அதாவது உங்க லகேஜ்ல வைக்கும் போது உங்க பயண பெட்டி ரொம்ப வேகமா நகர்ந்தாலும் இல்ல யாராவது அதை தூக்கி போட்டாலும் கூட உங்க நகைகளுக்கு எந்த ஒரு சேதமும் ஏற்படாதுங்க. ஏன்னா அதுதான் நீங்க சரியான முறையில பாதுகாப்பான நகை பெட்டியில வச்சிருக்கீங்களே. இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜாய் அலகாஸ்.
1: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
2: உங்க நானே தேனு இன்னும் ரெண்டு சொல்லுங்களேன். உங்க தவு வாவு இந்த பிளேட்ல கொஞ்சம் வைங்க. உங்க அப்பஞ்சாலா என்னமோ போலாம். எத்தனை சாப்பிட்டேன்னு எனக்கே தெரியல. மைசூர் மாக் மட்டன் மறுபடி கூப்பிடுது. டேக்அவே கிடைக்குமா? வெஜ் லக்ஸாவை காணோம்.
3: ப்ரோ உங்களை எல்லா காலத்திலும் பாக்குறேன். இந்த மாப்பிள்ளோட சொந்தமா பொண்ணு வீடு சொந்தமா?
2: காயத்ரி கேட்டீங்கனாலே எல்லாரும் நம்ம சொந்தம் தான். நீங்களும் சாப்பிடுங்க.
4: மனம் நெகிழ திருமணம் நிகழ காயத்ரி கேட்டரிங்.
5: அன்பான பயணிகளே, நான் உங்கள் கேப்டன் பேசுகிறேன். இன்னும் சற்று நேரத்தில் நாம் ஜப்பானில் தரையிறங்க உள்ளோம். நீங்கள் M1 Max-ஐ பயன்படுத்துபவராக இருந்தால் ஒரு நற்செய்தி, உங்களுடைய 600 GB உள்ளூர் இணைய சேவையை இனி ஜப்பானிலும் பயன்படுத்தலாம்.
6: ஆமாம், M1 Max இப்போது வழங்கும் 600 GB உள்ளூர் இணைய சேவையை ஜப்பான் மட்டுமின்றி சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிலிப்பீன்ஸிலும் பயன்படுத்த முடியும். அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. வெறும் 12 வெள்ளி மட்டுமே. உடனே M1 Max-க்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது மேக்ஸ் கடைகளை நாடவும்.
7: சொல்லுங்கள் ராஜமாதா.
8: காலையில் நான் எழுந்தவுடன் கதிராவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
7: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
8: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
7: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
8: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
7: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
8: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
9: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.
0: உங்களுக்காக ஒரு குட்டி கதை. ஒருத்தர் தினமும் ஒரு செடிக்கு தண்ணீர் ஊற்றிக்கொண்டே இருந்தாரா. முதல் நாள் ஒண்ணுமே இல்ல, இரண்டாவது நாளும் எதுவும் தெரியல, மூன்றாவது நாளும் பாத்தீங்கன்னா மண்ண தவிர அங்க வேற எதுவும் தெரியல. அருகில் இருந்தவர் அந்த அண்டை வீட்டார் கேக்குறாரு, அதான் எதுவுமே வளரலையே, ஒரு வாரமா நீங்களும் செடிக்கு தண்ணி ஊத்திரி இருக்கீங்க, ஆனா இங்க ஒண்ணுமே இல்லையேன்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு இவர் சொல்றாரு, அந்த செடியின் உரிமையாளர், மேல எதுவோ தெரியல என்பதற்காக கீழே எதுவோ நடக்கலன்னு அர்த்தம் இல்லைங்க. ஒரு ஆலமரத்தை எடுத்துக்கங்க. இன்று நீங்க விதைக்கிறீங்க, நாளைக்கு உங்களுக்கு ஆலமரம் கிடைச்சிருமா, நிழல் கிடைச்சிருமா? முதல் சில ஆண்டுகள்ல அது ஒரு சாதாரண இளம் மரமாகத்தான் இருக்கும். ஆனா வருடங்கள் செல்ல செல்ல அதன் கிளைகள் விரியும், விழுதுகள் கீழே இறங்கும், அதன் பிறகு வேர்களாக மாறும். பல தசாப்தங்கள் கடந்த பிறகுதான் ஒரே ஒரு ஆலமரம் ஒரு பெரிய பரப்பையே நிழலால் மூடக்கூடிய அளவுக்கு வளருது. ஆலமரம் பெருசா வளர்றதுக்கு நேரம் எடுத்துக்குது, ஆனா அது எடுத்துக்கொண்ட நேரத்தை யாரும் பார்க்கறது இல்ல. சில நேரங்கள்ல நம்முடைய முயற்சிக்கு உடனே ரிசல்ட் கிடைக்காது. நடக்கிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகலாம், சில மாதங்கள் ஆகலாம், ஏன் சில வருடங்கள் கூட ஆகலாம். அதற்குன்னு உங்களுடைய முயற்சியை மட்டும் கைவிட்டுறாதீங்க. வளர்ச்சி எல்லா நேரமும் கண்ணுக்கு தெரியறது இல்ல, ஆனா முயற்சி கண்டிப்பா தெரியும். தொடர்ந்து தண்ணீர் ஊற்றுங்க. ஒரு நாள் மண்ணை தாண்டி அது வெளியே வரும். முயற்சி திருவினையாகும். இன்று விதைத்த விதை நாளைய ஆலமரம் ஆகுது, ஆனால் விதைக்காமல் விட்டால் அது ஒருபோதும் ஆலமரம் ஆகாது. அதனால் பலன் தாமதமானாலும் பரவாயில்ல, முயற்சியை மட்டும் கைவிட்டுறாதீங்க.
10: தன்முனைப்பு வரிகள் ஆதரவு.
11: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.

0: பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
1: இதுதான் KFC சாந்து ஆதரவு பயிற்சி கூடம். KFCயின் சாந்து இவ்வளவு சுவையாக இருக்கும் போது வாடிக்கையாளர்களுக்கு தேர்ந்தெடுப்பதில் உதவி தேவைப்படலாம்.
2: எங்களுக்கு இன்னும் வேணும்.
1: நீங்க சொல்லுங்க. புத்தம் புதிய 4 சாந்துகள்ல வரவிருக்கு. அவங்க சொல்லுவாங்க,
2: எனக்கு எல்லாமே வேணும்.
1: நீங்க சொல்லுங்க. 8.50 காசுக்கு டபுள் டிப் பிளாஸ்டர் மீல் உணவை பெறுங்க, அல்லது 15.90 காசுக்கு டபுள் டிப் பார்ட்டி பாக்ஸ் வாங்கி சுவைங்க. மாலா மேனியா, சீசி அனியன், ஒயிட் கரி ஷோ, சீக்ரெட் கிரில் போன்ற சாந்துகள்ல கிடைக்குது. ஞாபகம் இருக்கட்டும், சாந்துல நல்ல தொட்டு குழைச்சு சாப்பிடுங்க. சாந்துலயே விழாவா இருந்தா சரி. மிக்க நன்றி.
3: சிங்கப்பூரின் முதல் அனைத்துலக தமிழ் மேடை நாடக விழா நாடகமே 2026 உலக தமிழ் மேடைகளை ஒன்றிணைக்க 8 வித்தியாசமான நாடகங்கள், 6 சுவாரஸ்யமான பயிலரங்குகள், சிந்தனை தூண்டும் கருத்தரங்கம் என பற்பல படைப்புகள். சிங்கப்பூர், இந்தியா, நியூசிலாந்து, இங்கிலாந்து என பல்வேறு நாடுகளில் இருந்து கலைஞர்கள் August 20-30 வரை தீவு முழுவதும் நடைபெறும் இந்த விழாவில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் பங்கெடுக்கலாம். நுழைவுச் சீட்டுகளை இன்றே பெறுங்கள். மேல் விவரங்களுக்கு www.nadagamic.com.
4: காலை 10 மணியில் இருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம்.
5: எப்படியாவது உடல் எடையை குறைக்கணும், நல்லா ஓடணும், நல்லா சாப்பிடணும், நல்லா நடக்கணும், இப்படி பல பயிற்சிகளையும் முயற்சிகளையும் பல பேரும் இறங்குவாங்க உடல் எடையை குறைக்கிறதுக்கு. ஆனா ரொம்ப வித்தியாசமான ஒரு முயற்சியில இவர் இறங்கிருக்காரு. நடக்கல, ஜிம்க்கு போகல, உணவை கட்டுப்படுத்துறது இதெல்லாம் கிடையாது. சீனாவை சேர்ந்த யன் யன்சியா இவர் என்ன செஞ்சிருக்காருன்னா, ஒரு ஹூலா ஹூப்பை எடுத்திருக்காரு. என்ன அலிபா ஹூலா ஹூப்ப வயிற்றுல வச்சு சுத்திருப்பாரு, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நீங்க கேக்கலாம். அது அவர் சாதாரணமா செஞ்சிருந்தா இது செய்தியா வந்திருக்காதே. அவரு தலைக்கீழா தொங்கிக்கிட்டு ஒரே நேரத்துல 1 இல்ல 2 இல்ல 33 ஹூலா ஹூப்ஸ் சுற்றி இருக்காரு. கின்னஸ் உலக சாதனையை படைத்திருக்காரு. உடல் எடையை குறைக்கிறதுக்கு நானும் த்ரெட்மில் எல்லாம் ஓடுனேன், ஆனா அவ்வளவா என்னால குறைக்க முடியல. உடல் எடையை குறைக்கணும்னு நினைச்சு கின்னஸ் உலக சாதனையே இந்த மனுஷன் படைச்சிட்டாருப்பா. அவர் சொன்னாரு, முதல்ல நான் இந்த ஹூலா ஹூப்ப என்னுடைய வயிற்று சுற்றி செய்ய ஆரம்பிச்சேன், அது ஒரு பொழுதுபோக்கா மாறிடுச்சு. அந்த பிறகு நிறைய வித்தைகளும் நான் கத்துக்கிட்டேன், செய்ய ஆரம்பிச்சேன். உதாரணத்துக்கு தலைக்கீழ தொங்கிக்கிட்டு ஹூலா ஹூப்ஸ் சுற்றி வருவது. ஆனா அதையே கின்னஸ் உலக சாதனையா என்னால மாற்ற முடியும்னு நான் நினைச்சு கூட பாக்கல. பாத்தீங்களா, சாதாரணமா அவர் வீட்டுல செஞ்ச ஒரு செயல், அவருடைய ஆர்வத்தை தூண்டி அவர் செஞ்ச ஒண்ணு இப்ப எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்குன்னு. இன்று நமக்கு பழக்கமா இருக்கிறது, நாளைக்கு நம்முடைய அடையாளமா கூட மாறல. ஆனா தயவு செய்து நாளையில இருந்து நீங்களும் தலைக்கீழ தொங்கிக்கிட்டு ஹூலா ஹூப்ப சுத்தாதீங்கப்பா.

0: வேண்டும், கேட்க தோண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: தா பக்காடு பக்காமே கேடா போ கடா நம்பி நம்பி BA MBA.

0: தொண்ணூறாம் ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் டயர், பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
3: தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிக்கு அவசியம் போகணும்.
4: ஏன் அவசியம்னா,
3: குழந்தைங்க முதியோர் நோயாளிகளை கவனிச்சுக்க பொறுப்பான சிறப்பு பணிப்பெண்கள் அவசியம்.
4: அதுக்கு தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி போறதும் அவசியம். தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி 30 ஆண்டுகள் அனுபவம், பிலிப்பீன்ஸ், இந்தோனேசியா, மியான்மர், இந்தியா, இலங்கையில இருந்து சிறந்த பணிப்பெண்களை தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. மும்தாஜ் ஹுசைன் நேரடியா போய் பார்த்தா போதும், எல்லாத்தையும் கவனிச்சுக்குவாங்க. 2 ஸ்ட்ரைகன் ரோட், டேக் அ பிளேஸ், B1-25.
3: இப்போதே அழையுங்க. 6333-410-55-633-410-55.
5: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகாம் ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். 4 இரவுகளும் டோக்கியோவின் மையத்தில் அமைந்துள்ள அதே 4 நட்சத்திர விடுதியில் தங்கிடுங்கள். ஷிபா பூங்காவிலிருந்து டோக்கியோ கோபுரத்தின் அழகை கண்டு ரசித்திடுங்கள். ஷின்ஜூகு, ஒடாய்பா, அங்கே நினைவு பொருட்களையும் அழகு சாதன பொருட்களையும் பார்க்கலாம். டோக்கியோ டிஸ்னிலேண்ட், அங்கே ஒரு முழு நாளையும் அன்புக்குரியவர்களுடன் கழிப்பு அற்புதமான நினைவுகளை உருவாக்குங்கள். அமைதிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பரந்த வன சரணாலயமும் புனித புறப்பாடு 5 இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206-1797.
6: சிங்கப்பூரில் முதல் முறையாக உங்களை மகிழ்விக்க வருகிறார் பிரபல பாடகி சக்தி ஸ்ரீ கோபாலன். சுவாரே சிங்கப்பூர் வழங்கும் நெஞ்சுக்குள்ளே சக்தி ஸ்ரீ கோபாலன் லைவ் இன் சிங்கப்பூர் கலை நிகழ்ச்சி. சனிக்கிழமை August 29 மாலை 6:30 கேபிட்டல் தியேட்டர் அரங்கில் பரபரப்பாக விற்பனையாகும் நுழைவுச் சீட்டுகளுக்கு செல்லுங்கள் sistic.com.sg. மேல் விவரங்களுக்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள் 8808-0177.
4: இந்த அங்கத்துல நான் சில குறிப்புகளை வழங்குவேன். அந்த குறிப்புகளுக்கு ஏற்ப நீங்க அந்த இடத்தை கண்டுபிடிக்கணுங்க. எந்த இடம் இந்த குறிப்புகளுக்கு பொருத்தமா இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிச்சு சொல்லணும். சிங்கப்பூரின் நகர மையத்துல இந்த பகுதி இருக்குது. இதை சுற்றி நிறைய மரங்களும் பசுமையும் இருக்கும். சிங்கப்பூரின் வரலாற்றுல அரசர்கள் முதல் 2 உலக போர் வரை பல முக்கியமான கதைகளை இங்க நீங்க பார்க்கலாம். எந்த இடம் இது யோசிச்சு பாருங்க, வாட்ஸ்அப் செய்யுங்க. திரும்ப சொல்றேன், சிங்கப்பூரின் நகர மையத்துல இந்த பகுதி இருக்குது. ஆனா இதை சுற்றி நிறைய மரங்களும் பசுமையும் இருக்கும். சிங்கப்பூரின் வரலாற்றுல அரசர்கள் முதல் 2 உலக போர் வரை பல முக்கியமான கதைகளை இங்க நீங்க பார்க்கலாம். எந்த இடம் இது? வாட்ஸ்அப் செய்யுங்க 9 6 7 8 8 9 6 8. இஞ்சி

0: தினம் ஆர்கேஜி நெய்
1: தொடர்ந்து 18 மாதங்களாக சிங்கப்பூரின் முன்னணி வாகன உற்பத்தி நிறுவனமாக தேடுகிறது பிவாயி. நமது தேசிய தினத்தை முன்னிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிவாயி மற்றும் டென்சா மேம்படுத்தப்பட்ட அதிநவீன வாகனங்களை பிரத்யேக காலவரையறைக்கு உட்பட்ட சலுகைகள் மற்றும் உரிமையாளர் பலன்களுடன் பெற்றுக் கொள்ளுங்கள். பிவாயி ஆட்டோ 3, சீலாயன் 7 ER, சீலாயன் 8 DMI மற்றும் சீல் 6 DMI வாகனங்களை செலுத்தி பாருங்கள். நீங்கள் முழுமையான மின்சார வாகனத்திற்கோ அல்லது புதுமையான DMI மின்சாரம் மற்றும் பெட்ரோலில் இயங்கும் வாகனத்திற்கோ மாற இதைவிட சிறந்த தருணம் வேறில்லை. இன்றை உங்களுக்கு அருகில் உள்ள பிவாயி காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.

0: திருப்பி சைவ உணவகம், சைடல் விசாலை, சிராங்கோன் சாலை, டல்ஹவுசி லேன், இப்பொழுது அப்பர் டிக்சன் சாலையில், சிங்கப்பூர்.
1: இன்னும் 24 மணி நேரத்துல உங்க வாழ்க்கையே மாறப்போகுது அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க?
2: மாட்டிக்கினாரு ஓர் தெரி.
3: வாழ்க்கை எப்படி மாறப்போகுதுன்னு தெரியாது, ஆனா பானிபூரி வாங்குவேன், ஒன்றுனா சுவைச்சு சுவைச்சு சாப்பிடுவேன்.
1: நாளைக்கே உங்களுக்கு 1 லட்சம் வெள்ளி பரிசா விழுந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க?
3: 1 லட்சம் வெள்ளி அப்ப என்ன பானிபூரி தான் வாங்குவேன், நல்லா உட்கார்ந்து சுவைச்சு சுவைச்சு சாப்பிடுவேன்.
1: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் 9 மணிக்கு இடம்பெறும் செய்திகளை தொடர்ந்து நாங்க உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்போம்.
4: வானொலி பக்கம் ஓட்டுங்க, மனசுல உள்ளத கொட்டுங்க.
1: இரவு நிலாட்டம் ஆதரவு M1 செல்லுங்கள்
4: maxonline.sg.
5: இந்த அங்கத்துல நான் சில குறிப்புகளை வழங்குவேன். அந்த குறிப்புகளுக்கு ஏற்ப நீங்க அந்த இடத்தை கண்டுபிடிக்கணும்னு சொன்னதுக்கு நேர்கள்லாம் ரொம்ப விறுவிறுப்பா சுறுசுறுப்பா சீக்கிரமா பதில்களை அனுப்பி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்கப்பா.
6: ஹலோ ஹலிமா,
5: வணக்கம்.
6: காலை வணக்கம், தேவி பேசுறேன். கிராஞ்சி மெமோரியல் ஹால்,
5: நல்ல முயற்சி.
7: ஹலிமா
5: சொல்லுங்க.
7: சிங்கப்பூர் பொட்னி கார்டன்.
8: ஹலோ ஹலிமா, வணக்கம்.
5: வணக்கம்.
8: ஆன்சர் வந்து புக்கித்தீமா.
5: புக்கித்தீமா, அந்த இடத்தையே பெரிய ஒரு இடம் அது. புக்கித்தீமால எங்க?
9: காலை வணக்கம் ஹலிமா.
5: வணக்கம்.
9: பேரு இளையராஜா.
5: இளையராஜா
9: சொன்ன இடத்துக்கு பேர் வந்து ஹவுபர் வில்லா நினைக்கிறேன்.
5: ஹவுபா வில்லா, நல்ல முயற்சி. பல பேரும் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. இதுவரைக்கும் வந்த பதில்கள் எல்லாமே தவறு. சரி, இப்பதான் சில பேர் வானொலி பக்கமா வந்திருப்பீங்க. அந்த குறிப்புகளை மீண்டும் சொல்றேன். 2 குறிப்புகள் கொடுத்திருந்தேன். சிங்கப்பூர் நகர மையத்தில் இருக்கிற இந்த இடத்தை சுற்றி மரங்களும் பசுமையும் இருக்கும். 2வது குறிப்பு, சிங்கப்பூரின் வரலாற்றுல அரசர்கள் முதல் 2வது உலகப் போர் வரை இவங்களை சார்ந்த பல முக்கியமான கதைகளை நீங்க இங்க பார்க்கலாம். எந்த இடம் இது? தொடர்ந்து யோசிச்சு பாருங்க. சிங்கப்பூரின் முதல் பொட்டனிக் கார்டன்ஸ் எங்க இருந்துச்சு? பொட்டனிக் கார்டன்ஸ் அப்படின்னு சொல்லாதீங்க. இந்த இடம், அதாவது நான் கொடுத்த குறிப்புகளை வச்சு நீங்க கண்டுபிடிக்கிற இடத்துல தான் இருந்துச்சா? இங்கதான் பூங்காவுக்கான பல ஆராய்ச்சிகளும் செஞ்சிருந்தாங்களா? பொட்டானிக்கல் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் கார்டன் அதை உருவாக்கி இருந்தாங்களா? கிட்டத்தட்ட அங்க மட்டும் 600க்கும் அதிகமான ஜாதிக்காய் மரங்கள், 300 கிராம்பு செடிகள்லாம் இருந்திருக்கு. எந்த இடம் இது?

0: பொருளையும் அள்ளி குவிக்கிற புதன்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
1: ஒரு நிமிட குளியலை பற்றி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப நம்ம எல்லாம் பலரும் அதுதாங்க செஞ்சுகிட்டு இருக்கிறோம். வேலையின் காரணமா அவசர அவசரமா வெளியே போகணுங்கிறதுனால வெந்ததையும் வேகாததையும் சாப்பிட்டு வீட்டுல இருந்து அறக்க பறக்க நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். வீட்டுல இருக்கிறத விட பல மணி நேரம் நம்ம வெளியதான் செலவழிக்கிறோம். தூசு மாசு இதெல்லாம் கடந்து வீட்டுக்கு வந்தா ஒரு நிமிட குளியல்ல சர்ன்னு உள்ள போயிட்டு சர்ன்னு வெளியே வந்துடுறோம். காதலுக்கு மரியாதை அப்படிங்கிற மாதிரி குளியலுக்கு நம்ம மரியாதை கொடுத்தே ஆகணுங்க. ஒரு கை தொலைபேசிக்கே நம்ம ப்ரொடெக்டர் கவர்னு வாங்கி போட்டு அதை பாதுகாக்கிறோம். நாள் முழுக்க வேலை செய்யற நம்மளுடைய உடம்புக்கும் சருமத்துக்கும் நம்ம பாதுகாப்பு கொடுக்கலன்னா எப்படி? அதனால நல்ல தரமான சவக்காரத்தை வாங்கி நல்ல ஒரு குளியலை போட்டுட்டு வாங்கன்னு சொல்றாங்க.
2: கட்டி பியூரிஃபையர் இனி எல்லா நாளும் நல்ல நாளே.
3: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
4: நித்யா, உன் வீட்டுல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கு.
5: அழகு மட்டுமல்ல சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
4: சுவையா?
5: இந்த காஃபி.
4: இது கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி ஆச்சு. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்போ இங்க எப்படி?
5: கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
6: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி தூள், கோத்தாஸ் துரித வகை காஃபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் எஸ்பி முத்தையான் சன்ஸ்.
7: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகாம் ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். ஃபூஜி மலை வெந்நீர் ஊற்று விடுதியில் தங்கி நேரடி விற்பனை அங்காடியில் பொருட்களை வாங்கி பிரமிக்க வைக்கும் காட்சிகளை கண்டு மகிழுங்கள். பருவகால பழங்களை பறித்து சுவைத்திடுங்கள். அசக்சாவின் புகழ் பெற்ற சிவப்பு லேண்டன் விளக்கு அருகே பாரம்பரிய கிமோனோவை அணிந்து படங்கள் எடுக்கலாம். அருகில் உள்ள வசீகர கடை வீதிகளை சுற்றி பார்க்கலாம். சுஷியை உங்கள் கையால் செய்து சுவைத்து மகிழுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகாம் ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு டிசம்பர் 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206 1797.
8: உங்களுக்கு இன்னும் அதிகம் வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும். நாம் உறவுக்கும் பீசா ஹாட்டின் சீசி 7 பீசாஸ்களை தொடர்ந்து அனுபவிக்க நீங்கள் தயாரா? 2 பீசாஸ் 22 வெள்ளி மட்டும்தான். ஒரிஜினல் ஹவாயன் சீசி ஸ்பினேஜ், ட்ரபிள் மஷ்ரூம் கோழி பேக்கன் என பல சுவைகள் அனைத்தையும் ருசித்து மகிழுங்கள். குடும்பத்தோடும் நண்பர்களோடும் வெவ்வேறு பீசா ஹாட் பீசா வகைகளை சந்தோஷமாக சாப்பிட்டு இன்பமாக நேர்த்து செலவிடுங்கள். இப்போது முதல் August 26 வரை பீசா ஹாட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்கள் அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள். இந்த அங்கத்துல நான் கொடுத்த குறிப்புகளை வச்சு நேர்கள்லாம் இடத்தை கண்டுபிடிச்சிட்டாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துக்கு 700 ஆண்டு வரலாறு இருக்குதுங்க. ஆமா, 700 ஆண்டு வரலாறு இருக்குது. சிங்கப்பூரின் நகர மையத்துல இது இருக்குது. இதை சுற்றி நிறைய மரங்களும் பசுமையும் இருக்கும். சிங்கப்பூரின் வரலாற்றுல அரசர்கள் முதல் 2nd உலகப் போர் வரை இவர்களுடைய முக்கியமான கதைகளை நீங்க இங்க பார்க்கலாம், படிக்கலாம். எந்த இடம் இது?
9: காலை வணக்கம் ஹலிமா, நான் இங்க ஷா பேசுறேன். நீங்க கேட்ட பதிலுக்கு விடை ஃபோர்ட் கேனிங்கா?
10: ஹலோ ஹலிமா, குட் மார்னிங். ஃபோர்ட் கேனிங் பார்க்.
11: காலை வணக்கம் ஹலிமா, சிசிலியா பேசுறேன். நீங்க சொல்ற இடம் நினைக்கிறேன் ஃபோர்ட் கேனிங் பார்க்.
12: காலை வணக்கம் ஹலிமா, நான் விஜயா பேசுறேன். நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் வந்து ஃபோர்ட் கேனிங் பார்க்.
13: இனிய காலை வணக்கம் ஹலிமா, என் பெயர் சவரிமுத்து. நான் நினைக்கிறேன் ஃபோர்ட் கேனிங் பார்க்.
14: ஃபோர்ட் கேனிங்
15: துரை ஜுராங் ஐலாண்ட்ல இருந்து. நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் ஃபோர்ட் கேனிங் பார்க்.
4: பாடல் இந்த

0: இவ்வாறு நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
2: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
3: ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கேட் 3 ரிங்கேட் 19 காசு.
4: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுகாஸ் வேற ஜூலர்.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: ஒன்று தமிழ் தோன்றியதும் உன்னிடமோ

0: தொடர்ந்து 18 மாதங்களாக சிங்கப்பூரின் முன்னணி வாகன உற்பத்தி நிறுவனமாக தேடுகிறது BYD. நமது தேசிய தினத்தை முன்னிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட BYD மற்றும் டென்சா மேம்படுத்தப்பட்ட அதிநவீன வாகனங்களை பிரத்யேக காலவரையறைக்கு உட்பட்ட சலுகைகள் மற்றும் உரிமையாளர் பலன்களுடன் பெற்றுக் கொள்ளுங்கள். BYD ஆட்டோ 3, சீலாயன் 7 ER, சீலாயன் 8 DMI மற்றும் சீல் 6 DMI வாகனங்களை செலுத்தி பாருங்கள். நீங்கள் முழுமையான மின்சார வாகனத்திற்கோ அல்லது புதுமையான DMI மின்சாரம் மற்றும் பெட்ரோலில் இயங்கும் வாகனத்திற்கு மாற இதைவிட சிறந்த தருணம் வேறில்லை. இன்றை உங்களுக்கு அருகில் உள்ள BYD காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
1: அன்பான பயணிகளே, நான் உங்கள் கேப்டன் பேசுகிறேன். இன்னும் சற்று நேரத்தில் நாம் ஜப்பானில் தரையிறங்க உள்ளோம். நீங்கள் M1 Max ஐ பயன்படுத்துபவராக இருந்தால் ஒரு நற்செய்தி, உங்களுடைய 600 GB உள்ளூர் இணைய சேவையை இனி ஜப்பானிலும் பயன்படுத்தலாம்.
2: ஆமாம், M1 Max இப்போது வழங்கும் 600 GB உள்ளூர் இணைய சேவையை ஜப்பான் மட்டுமின்றி சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிலிப்பீன்ஸிலும் பயன்படுத்த முடியும். அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. வெறும் $12 மட்டுமே. உடனே M1 Max-க்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது மேக்ஸ் கடைகளை நாடவும்.
3: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
4: சமைக்க
5: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
4: குளிர்பதன பெட்டியை திறந்தா உள்ள இருக்கிற கீரை எல்லாம் எங்களால முடியல அப்படின்னு ஓர் இருக்கா. ஒரு பெரிய போல்ல குளிர்ந்த தண்ணிய எடுத்துக்கங்க. அதுல கீரைகளை காய்கறிகளை 10-15 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிருங்க. அவ்வளவுதாங்க. கறக்கு மறுக்குன்னு அப்படியே சாப்பிட அல்லது சமைச்சு சாப்பிட கீரை தயார். தரமான பஞ்சு போன்ற நறுமணம் உள்ள ஹவுஸ் பிராண்ட் பொன்னி அரிசியை குடும்பத்துடன் உண்டு மகிழுங்கள், சந்தோஷமாக அனுபவியுங்கள். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஏற்றது.
6: காலை 10 மணியில் இருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம். இன்றைக்கு இந்த அங்கத்துல ஒரு இடத்துக்கான குறிப்புகளை நான் வழங்கி இருந்தேன். டக்கு டக்கு டக்குன்னு நேர்கள்லாம் சரியான பதில தெரிவிச்சுட்டாங்கப்பா. இந்த குறிப்புகளை கொடுத்து சரியான பதில் ஃபோர்ட் கேனிங் பூங்கான்னு நீங்க தெரிவிச்சு இருந்தீங்க. இந்த இடத்துக்கு ஆழமான வரலாறு இருக்குது. இப்ப இந்த இடத்த ஃபோர்ட் கேனிங் பூங்கான்னு சொல்லி அழைக்கிறோம். ஆனா இதன் பழைய பெயர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், மலாயில புக்கின் லரங்கான்னு சொல்லி இருந்தாங்க. அதாவது தடை செய்யப்பட்ட மலை அப்படின்னு அழைக்கப்பட்டது ஃபபீடன் ஹில். 14th century சிங்கப்பூர் ஆண்ட மலாய் அரசர்களின் அரண்மனையும் இங்கதான் இருந்ததாம். 5 மலாய் அரசர்கள் இந்த மலையில்தான் வாழ்ந்து வந்தாங்கன்னு தேசிய பூங்கா கழகம் குறிப்பிடுது. மண்ணுக்குள் கிடைத்த 14th century பொருள்கள் 1984 மேற்கொள்ளப்பட்ட தொல்பொருள் ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்களா. என்னென்னலாம் பார்த்தாங்கன்னா சீன பீங்கான் பொருள்கள், சீன நாணயங்கள், தென் தாய்லாந்து மண் பாண்டங்கள், இந்திய கண்ணாடி வளையல்கள்னு இப்படி பல பொருள்கள் கண்டெடுத்தாங்களா. தங்க ஆபரணங்களும் கிடைத்தன. இந்த இடம் தான் ஃபோர்ட் கேனிங் பூங்கா தான் சிங்கப்பூரின் முதல் தாவரவியல் தோட்டமாக பொட்டானிக் கார்டனாக இருந்துச்சு. அங்க 68 pounds எடையுள்ள குண்டுகளை செலுத்தக்கூடிய பீரங்கி தினமும் காலை 5 மணிக்கு முழக்கப்படுமா? அந்த முழக்கம் சுமார் 2 miles சுற்று வட்டாரத்துல கேட்கக்கூடியதாக இருக்கும். அந்த பகுதியில இருக்கிறவங்க அந்த மக்கள் ஓ நாள் தொடங்கிடுச்சுமா அப்படின்னு இந்த பீரங்கி முழக்கத்தை கேட்டுதான் அவங்களுக்கே தெரியுமா. அன்றாட வாழ்க்கையில அறிவிப்புகளை கொடுக்கறதுக்கு எச்சரிக்கைகளை கொடுக்கறதுக்கு இந்த பீரங்கி முழக்கம் இடம்பெறும்னு குறிப்பிடப்படுது. அந்த காலத்தை நினைச்சு பாருங்க, கைபேசி இல்ல, கை கடிகாரம் இல்ல, வானிலையும் இல்ல. அதனால காலை 5 மணி என்பத ஊருக்கு சொன்னது ஒரு பீரங்கி தான். இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, 1896 வரை நகரத்துல தீ விபத்து ஏற்பட்டுச்சுன்னா அத மக்களுக்கு அறிவிக்கவும் ஃபோர்ட் கேனிங் பூங்காவில இருந்த இந்த பீரங்கிகள் தான் பயன்படுத்தப்பட்டன. பா,
3: இத்தகவலை வழங்கியோர்
7: மனதை தொடும் மனமும் சுவையும் கொண்ட மில்கி மிஸ்ட் நெய். சுத்தமானது, நம்பகமானது, நெய் என்றால் மில்கி மிஸ்ட்.

0: பாப்பா, உன் முகம் எப்படி இவ்ளோ அழகா இருக்கு?
1: நான் அப்பப்பா நீம் ஃபேஸ் வாஷ் மற்றும் நீம் சோப்பு பயன்படுத்துறேன். இதுல வேம்பின் குணங்கள் இருக்கிறதால முகப்பரு குறைய வாய்ப்பு இருக்கு.
0: அப்ப பொலிவான சருமத்திற்கு
1: அப்பப்பா பன்னீரை பயன்படுத்துறதால முகம் பொலிவாகவும், அப்பப்பா பப்பாயா சோப்பை பயன்படுத்துறதால முகம் பளபளப்பாகவும் வாய்ப்பு இருக்கு. அதோட அப்பப்பா பூசு மஞ்சளும் கஸ்தூரி மஞ்சளும் முகத்துல கரும்புள்ளிகளை குறைக்க உதவலாம்.
0: அப்போ நானும் என் முகத்தை பொலிவா வச்சுக்க அப்பப்பாவை பயன்படுத்த போறேன்.
1: அப்பப்பாவை எடு, கவலையை விடு. அப்பப்பானா பியூரிட்டி.
2: மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர் புஷ்பகடை சிங்கப்பூர்.
3: மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட் தயிர்.
4: ஆமா, மில்கி மிஸ்ட் தயிர் சுத்தமான பாலில் இருந்து தயாரிக்கப்படுற சுவையான கட்டி தயிர். மில்கி மிஸ்ட் தயிர்
3: எல்லாரும் விரும்பி சாப்பிடுற சுவையான தயிர்.
4: மில்கி மிஸ்ட் தயிர்
3: சிங்கப்பூர் வந்ததும் கிடைக்குமான்னு எங்ககிட்ட இருந்தியே, இப்போ இங்கேயும் கிடைக்கும்.
4: மில்கி மிஸ்ட் தயிர், நெய், பட்டர், சீஸ், பனீர், இப்படி தரமான மில்கி மிஸ்ட் பொருட்கள் எல்லாமே எல்லா கடைகளிலும் கிடைக்கும்.
3: மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட் தயிர்.
5: OLED
6: விளையாடுவதை பாருங்கள். எந்த ஒரு ஒப்பந்தமும் கிடையாது, உடனடியாக செயல்படுத்தலாம். நீ வாட்சில் ஸ்டார்ஹப் ஸ்பாட்ஸ் பிளஸ் பதிவு செய்யுங்கள்.
3: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங். வணக்கம். நண்பகல் மணி 12, மீடியா காப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். இஸ்தானா பூங்காவில் புதிய ஆர்கிட் பூங்கா, குடும்ப நடவடிக்கைகளுக்கான வசதிகள் ஆகியவை வரவிருக்கின்றன. இஸ்தானா பூங்காவின் விரிவாக்க பணிகளுக்கான திட்டத்தில் அவை அடங்கும். டோபிகாட் வட்டாரத்துக்கு புதுப்பொலிவூட்டும் அரசாங்கத்தின் திட்டத்தில் அது ஒரு முக்கிய அங்கம் என்று தேசிய வளர்ச்சிக்கான துணையமைச்சர் எல்வின்டான் கூறினார். இஸ்தானா பூங்காவின் சடங்குபூர்வ முக்கியத்துவத்தை தக்கவைத்துக் கொள்வது முக்கியம். அதனால் இஸ்தானாவுக்கு இட்டுச் செல்லும் சடங்குபூர்வ நுழைவாயில் புதுப்பிக்கப்படக்கூடும் என்று கூறப்பட்டது. உட்புறத்தில் காட்சியகங்கள் அமைக்கவும் ஆலோசிக்கப்படுகிறது. இளையர்கள் குற்றம் புரிவதை தடுத்து உதவ சுமார் 400 உயர்நிலை பள்ளி மாணவர்கள் குற்றத்தடுப்பு தூதர்களாக பயிற்சி பெறவிருக்கின்றனர். குற்றத்தையும் குற்றம் புரிவோர் மீண்டும் தவறு செய்வதையும் தடுப்பதில் கவனம் செலுத்தும் தேசிய குழுவின் பரிந்துரைகளில் அதுவும் ஒன்று. குழுவின் 3 தவணைக்கான பரிந்துரைகள் அவை. முதிர்ந்த குற்றவாளிகளுக்கு வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவது போன்ற பரிந்துரைகளும் முன்வைக்கப்பட்டன. இளையர்கள் முதல் முறை குற்றம் புரிவதை தடுப்பது, இளையர்களிடையே குண்டர் கும்பல் தொடர்புகளை தடுப்பது, வயது முதிர்ந்த குற்றவாளிகளுக்கும் முன்னாள் குற்றவாளிகளுக்கும் சமூக ஆதரவை வலுப்படுத்துவது, சிறை தண்டனையால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கான ஆதரவை மேம்படுத்துவது ஆகிய 4 அம்சங்களில் 13 பரிந்துரைகள் கவனம் செலுத்தின. கே கட்டமைப்பின் மாநாட்டில் பரிந்துரைகள் குறித்து சட்ட அமைச்சரும் 2 உள்துறை அமைச்சருமான திரு எட்வின் டோங் அறிவித்தார். மலேசியாவில் காற்றின் தரம் குறைந்துள்ளது. இந்தோனேசிய காட்டுத்தீ எல்லை தாண்டிய புகை மூட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. சரவாக் மாநிலத்தில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையை அடைந்தது. பள்ளிகள் வெளிப்புற நடவடிக்கைகளை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளன. வெளிப்புற பணிகளை குறைத்துக் கொள்ளுமாறு ஊழியர்களுக்கும் ஆலோசனை வழங்கப்பட்டது. வரும் வாரங்களில் காற்றின் தரம் இன்னும் மோசமடையக்கூடும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். இந்தோனேசியாவில் காட்டுத்தீ கட்டுக்கடங்காமல் பரவுகிறது. வட்டார நாடுகளில் அதனால் புகை மூட்டம் ஏற்பட்டுள்ளது. அதிபர் பிரபவோ சுபியந்தோ காட்டுத்தீயை அணைக்க ஒருங்கிணைந்த நடவடிக்கையை வலியுறுத்தினார். கடுமையாக பாதிக்கப்பட்ட 6 மாநிலங்களுக்கு சுமார் 50,000 அதிகாரிகள் அனுப்பப்பட்டுள்ளனர். பல பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன. நிலைமை மேம்படும் வரை மாணவர்கள் வீட்டிலிருந்து பாடம் கற்பித்துக் கொள்வர். இந்தோனேசியாவின் லொம்போக் தீவுக்கு அருகில் சென்று கொண்டிருந்த பயணப்படகு ஒன்றில் இன்று காலை தீப்பற்றியது. அந்த படகு பாலி தீவிலிருந்து புறப்பட்டதாக கூறப்படுகிறது. அதில் சுமார் 130 பேர் இருந்தனர். அவர்களை மீட்கும் பணிகள் தற்போது நடைபெறுகின்றன. அமெரிக்க ஈரான் அமைதி உடன்பாட்டின் நிச்சயமற்ற சூழலால் எண்ணெய் விலை அதிகரித்துள்ளது. உலக தரநிலையாக கருதப்படும் பிரெண்ட் கச்சா எண்ணெயின் விலை பீப்பாய்க்கு $89.63 பதிவானது. ஹார்முஸ் நீரிணையில் இருந்த கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளன. ஹவுதி கிளர்ச்சி குழு பப் எல் மண்டெப் நீரிணையில் ஒரு கப்பலை தாக்கியதாக சந்தேகிக்கப்படுகிறது. அவ்விரு சம்பவங்களால் மத்திய கிழக்கு எண்ணெய் விநியோகம் தடைபடலாம் என்ற அச்சம் மீண்டும் தலை தூக்கியுள்ளது. வியட்நாமிய அதிபர் தோலாம் அதிகாரத்துவ பயணமாக இன்று நியூசிலாந்து சென்றுள்ளார்.

ஆஸ்திரேலிய பயணத்தை நிறைவு செய்து அவர் ஆக்லாந்து சென்றுள்ளார். இந்த ஆண்டு தொடக்கத்திலிருந்தே அவர் அரசதந்திர முயற்சிகளை அதிகரித்துள்ளார். ஹனோய் பொருளாதார தற்காப்பு அம்சங்களில் கூட்டு முயற்சிகளை நாடுகிறது. அதே நேரம் வல்லரசுகளுடனான உறவை பேணவும் அது விரும்புகிறது. இந்தியாவின் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மாணவர்கள் போராட்டங்களை தீவிரப்படுத்த திட்டமிடுகின்றனர். தேர்வு நடைமுறைகளில் சீர்திருத்தம் கொண்டுவர வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்துகின்றனர். அரசாங்க வேலை பெறுவதற்கான தேர்வில் முறைகேடு நடந்ததாக மாணவர்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர். சுயேட்சை விசாரணை, கூடுதலான வெளிப்படைத்தன்மை ஆகியவை தேவை என்கின்றனர் மாணவர்கள். மாணவர்களுடன் கலந்துரையாடி அவர்களின் பெரும்பாலான கோரிக்கைகளை நிறைவேற்றிவிட்டதாக மாநில அரசாங்கம் கூறுகிறது. மேலும் ஆலோசனை நடத்த தயார் என்றும் அது சொன்னது. ஜப்பான் வலுவான வெப்பமண்டல புயலான சான்ஹோமை எதிர்கொள்ள தயாராகிறது. தலைநகர் டோக்கியோவுக்கு அருகே கனமழை பெய்யும், கடுமையான காற்று வீசும் என்று அதிகாரிகள் முன்னுரைத்தனர். வடகிழக்கில் உள்ள தொகோக்கு வட்டாரத்தில் நிலச்சரிவுகள் ஏற்படலாம் என்று அஞ்சப்படுகிறது. ராட்சத அலைகள் எழக்கூடும், இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்று எச்சரிக்கப்பட்டது. டோக்கியோவின் ஹனேடா மற்றும் நரிட்டா விமான நிலையங்களுக்கு சென்று திரும்பும் பல விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை பிற்பகல் 1 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294 6294.
1: இந்த பழைய வெள்ளி பொருட்களை வெச்சு வீணாக்கவும் மனசு வரல, வித்து பணமாக்கவும் வழி தெரியல.
2: அம்மா, ஏபிஜே ஜுவல்லர் சில்வர் ஷோரூம்ல நம்ம பழைய வெள்ளிய மாத்தி புது வெள்ளி பொருளை வாங்கிக்கலாம், இல்லனா பணமாவும் வாங்கிக்கலாம்.
3: நிஜமாவா?
2: ஆமாமா, இப்ப ஏபிஜே ஜுவல்லர்ல விழா கால சலுகையா August 23 வரை 999 வெள்ளிக்கு மேல வாங்குறவங்களுக்கு தங்க நாணயமும், 299 வெள்ளிக்கு மேல வாங்குறவங்களுக்கு வெள்ளி நாணயமும் இலவசமா தராங்க. ஏபிஜே ஜுவல்லர் எக்ஸ்க்ளூசிவ் சில்வர் ஷோரூம், சிங்கப்பூர்.
4: இந்த மாதம் நம்மள சில பேருக்கு கூடுதல் உதவி கிடைக்குதாமே.
5: ஆமா, எனக்கு GST அதாவது பொருள் சேவை வரி பற்றுச்சீட்டு ரொக்கம் கிடைக்க இருக்கு.
4: நல்லதுதான், தகுதி பெறும் சிங்கப்பூரர்கள் 850 வள்ளி வரை பெறலாம்.
5: உனக்கு தெரியுமா, GST பற்றுச்சீட்டு திட்டம் நிரந்தரமானது, குறைந்த நடுத்தர வருமானம் ஈட்டும் சிங்கப்பூரர்களுக்கு உதவதா இது. GST மற்ற செலவுகளையும் ஈடுகட்ட எனக்கு ரொம்ப உதவியா இருக்கு.
4: மூத்தோருக்கும் ஏதோ இருக்குதானே?
5: ஆமா, என் அம்மாவுக்கு 65 வயசுக்கு மேல ஆகுது. மற்ற தகுதி பூர்த்தி செய்யறதால அவங்களுக்கு GST பற்றுச்சீட்டு மெடிசேஃபும் கிடைக்க போகுது. பலதுறை மருந்தகத்திற்கு போகும் போது அது அவங்களுக்கு உதவியா இருக்கும்.
4: எனக்கும் இந்த சலுகைகள் கிடைக்குமான்னு பாக்கணும்.
6: தகுதி பெறும் சுமார் 1.5 மில்லியன் சிங்கப்பூரர்கள் 850 வெள்ளி வரை GST பற்றுச்சீட்டுகளை ரொக்கமாக பெறுவர். தகுதி பெறும் மூத்த சிங்கப்பூரர்களுக்கு 450 வெள்ளி வரை GST பற்றுச்சீட்டு மெடிசேஃப் வழங்கப்படும். மேல் விவரங்களுக்கு go.gov.sg/govbenefits-gstv.
7: உங்க குடும்ப உறுப்பினர்களோடு KFC வழங்குகிற சிறப்பு விருந்தை அனுபவிச்சு கொண்டாடுங்க. 10 கோழி துண்டுகள், தொட்டுக்கு 2 வகை டிப்ஸ், 12 சிறிய அளவு கோழி துண்டுகள், 2 சாதாரண அளவு பிசைந்த உருளை கிழங்குகள், 2 சாதாரண அளவு காய்கறிகள், 4 சாதாரண அளவு குளிர்பானங்கள். கடையில் சாப்பிட்டாலும் கடையிலிருந்து வாங்கி சென்று சாப்பிட்டாலும் 39 வள்ளி 95 காசு மட்டும்தான். வீட்டு கருப்பு வைக்கும் சேவையை பயன்படுத்தினா 44 வள்ளி 95 காசு மட்டும்தான். KFC-ல ருசித்து மகிழுங்க.
8: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
9: ஞாயிற்றுக்கிழமை October 4 காலை 7:30 உடற்பயிற்சி நல்வாழ்வு நடவடிக்கையில் என்னோடு ஈடுபட வாருங்கள். உங்களுக்கு பிடித்த மீடியா கம்ப் கலைஞர்களையும் நீங்கள் சந்திக்கலாம். வார்ம் அப் உடற்பயிற்சி செய்து ஆங்கர்வேல் வில்லேஜில் இருந்து கம்பஸ் 1 வரை ஒரு சமூகமாக நடக்கலாம். எவ்ரிபடி நியூஸ் நிகழ்ச்சியில் உடல்நல நல்வாழ்வு கூடாரங்கள், போட்டிகள், சிறப்பு சலுகைகள் என இன்னும் பல. நிகழ்ச்சிக்கான 10 வெடி நுழைவு சீட்டுகளை பெற செல்லுங்கள் fitandfun.sg. பதிவு செய்யும் அனைவருக்கும் ஃபிட் அண்ட் ஃபன் டீ சட்டை வழங்கப்படும். இருப்பு இருக்கும் வரை ஃபிட் அண்ட் ஃபன் 2026 எவ்ரிபடி நியூஸ் நிகழ்ச்சியை முன்னிட்டு மீடியா கப் ஏற்பாடு செய்யும் நிகழ்ச்சி.
10: Okay, once again.

திருப்பக்கூடாது, அந்த பாத்தலை உடைக்க கூடாது, வெட்ட கூடாது, எதுவுமே நீங்க செய்யக்கூடாது. ஆனா நீங்க அந்த பாத்தலுடைய மூடிய வெளியே எடுக்கணும். ஆனா அந்த பாத்தலுக்கு எந்த சேதாரமும் ஏற்பட கூடாது. இந்த பாத்தலுடைய ஓப்பனர் அப்படி பாத்தீங்கன்னா அது ஒரு நீளமான கழுத்து. அதனால அந்த பகுதி ரொம்ப குறுகிய ஒரு பகுதி. அதனால ரொம்ப கஷ்டம் அந்த வெளியே எடுக்கிறதுக்கு. நீங்க என்ன செய்வீங்க? நீங்க என்ன செய்வீங்க? அந்த மூடி எப்படி எடுக்கிறது வெளியே? வாட்ஸ்அப் செய்யுங்க 9678898.

0: அருண், என் வீட்டை புதுப்பிக்கலாம்னு இருக்கேன். குளிர் சாதனம் பொருத்தணும், வீட்டுக்கு சாயம் பூசணும், அலமாரியும் செய்யணும்.
1: அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் சேவையை நீங்க நாடலாமே? என் வீட்டையும் இவங்கதான் புதுப்பிச்சாங்க.
0: விலை எப்படி?
1: நியாயமான விலையில அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் நேர்த்தியான புதுப்பிப்பு வேலைகளை செய்யறாங்க. சொந்த தொழிற்சாலையும் இருக்கு. புதுப்பிப்பு ஒப்பந்தத்துல கையொப்பம் இடும் போது சில வீட்டு மின்சாதன பொருட்களை இலவசமா பெறும் வாய்ப்பு இருக்கு.
2: அழையுங்கள் அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், 9002221 செல்லுங்கள் newmtechgroup.com.
3: எல்லோருக்கும் பிடித்த ஐகோன், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா, அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க. அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
4: அருண் ஐஸ்கிரீம்ஸ்.
5: அன்பான பயணிகளே, நான் உங்கள் கேப்டன் பேசுகிறேன். இன்னும் சற்று நேரத்தில் நாம் ஜப்பானில் தரையிறங்க உள்ளோம். நீங்கள் M1 Max ஐ பயன்படுத்துபவராக இருந்தால் ஒரு நற்செய்தி, உங்களுடைய 600 GB உள்ளூர் இணைய சேவையை இனி ஜப்பானிலும் பயன்படுத்தலாம்.
6: ஆமாம், M1 Max இப்போது வழங்கும் 600 GB உள்ளூர் இணைய சேவையை ஜப்பான் மட்டுமின்றி சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிலிப்பீன்ஸிலும் பயன்படுத்த முடியும். அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. வெறும் 12 வெள்ளி மட்டுமே. உடனே M1 Max-க்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது Max கடைகளை நாடவும்.
7: இப்போது அளவுக்கு அதிகமான சலுகைகளை வழங்குகிறது. தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள், மின்சார சாதனங்கள், அரைக்கலன் என பலவற்றை 80% வரையிலான சிறந்த தள்ளுபடி விலையில் நீங்கள் வாங்கலாம். மாதம் முழுவதும் வாங்கக்கூடிய சிறப்பு பொருள் திங்கட்கிழமை தோறும் அறிவிக்கப்படும். வாரந்தோறும் 100,000 காஸ் ஹோம் கிளப் புள்ளிகளை வெல்லும் வாய்ப்பு உண்டு. அனைத்து காஸ் கடைகளிலும் நீங்கள் வாங்கலாம். இன்றைய சலுகைகள் calls.com.sg.
8: சற்று முன்பு உங்களுக்காக சிறுத்தை படத்தில் இருந்து ரஞ்சித் கொண்டு வந்த பாடல் ஒளிபரப்பானது. நேரம் சரியா 12:26 ஆகுதுங்க.
9: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்
8: எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. டுவாசை நோக்கி செல்லும் PIE பிடுக் நார்த் அவனியூ 3க்கு பிறகு விபத்து, அங்கு நீங்க முதலாம் தடுத்து தவிர்த்தரணும். SLE நோக்கி செல்லும் CTE அங்முக்கிய அவனியூ 1க்கு பிறகு சாலை பண்ணி, AYE நோக்கி செல்லும் CTE PIE சாங்கி எக்ஸிட்டில் போக்குவரத்து நெரிசல்.
10: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
11: ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி, தங்க பசுபத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து. ஊட்டி கோல்டு பொன்னி அரிசி.

0: கேட்பேன். அதற்கு குரு என்ன நினைக்கிறாரு?
1: கடினமான கேள்வியை கேட்டீங்களே, பதில் சொல்றது. இந்த விட எனக்கு தெரியும் என்ன பதில் என்றா, அந்த நீளமான கழுத்துல ஒரு பிளாஸ்டிக் பை, ஒரு பிளாஸ்டிக் பைய வந்து உள்ள விட்டுட்டு அந்த பிளாஸ்டிக் பையில காத்து புகுறது மாதிரி ஊதுனம்டா, காத்த ஊதுனம்டா அந்த பிளாஸ்டிக் மூடி மேல வந்துடும், அதுக்கப்புறம் அப்படியே இழுத்தம்டா காத்து வந்து அப்படியே வெளியில கொண்டு வந்துடும். சமீபத்துல ஒரு வீடியோல பார்த்தேன். நன்றி, வணக்கம் துரை.
0: நல்ல முயற்சி, நல்ல முயற்சி. இது எந்த அளவுக்கு சாத்தியம்னு எனக்கு தெரியல, ஆனா நல்ல முயற்சி குரு.
2: மதிய வணக்கம்.
0: சொல்லுங்கம்மா.
2: நீங்க சொன்ன விஷயத்த நினைச்சு பார்த்தேன். நான் வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்ல பிள்ளை இல்ல, அதனால பழையன கழிதலும் புதியன புகுதலும்னு அதை விட்டுட்டு புது போட்டல் வாங்கிக்குவேனே.
0: நல்ல பதில், நியாயமானதுதான். அதை கஷ்டப்பட்டு வெளியே எடுக்கிறதுக்கு பதிலாக பேசாம ஒரு புது போட்டல வாங்கிட்டு போயிடலாம். உண்மைதான். சரி, சில நீர்கள் இப்பதான் நீங்க வானொலி பக்கமா வந்திருப்பீங்க. நான் கேட்டு கேள்வி என்னவென்றால், உங்ககிட்ட ஒரு தண்ணீர் புட்டி இருக்குதுங்க, ஆனா அந்த தண்ணீர் புட்டியோடைய மூடி தப்பி தவறி அந்த புட்டி உள்ள விழுந்துடுச்சு. இந்த புட்டிக்கு பார்த்தீங்கன்னா நீளமான கழுத்து இருக்குது, அதனால அதை நீங்க வெளியே எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது உள்ள போயிடும், ஆனா வெளியே எடுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். நம்முடைய முழு கையும் உள்ள போகாது இல்லையா? ஆனா அந்த மூடியை நீங்க எடுத்தாங்கன்னா எப்படி எடுப்பீங்க? அந்த புட்டிக்கு எந்த ஒரு சேதாரணமும் நீங்க ஏற்படுத்த கூடாது, உடைக்க கூடாது, வெட்ட கூடாது, குளுக்க கூடாது, தலைக்கீழியா திருப்ப கூடாது, எதையும் நீங்க செய்யக்கூடாது. ஆனா அந்த மூடியை வெளி எடுத்தாகணும், என்ன செய்வீங்க? வாட்ஸ்அப் செய்யுங்க 9 6 7 8 8 9 6 8 யாராவது சரியான பதில சொல்றாங்களா இல்லையா பாக்கலாம்.

0: மற்றும் சுப காரியங்களுக்கு உணவு தயாரித்து வழங்குகிறது.
1: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
2: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
1: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
3: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிறாங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212122. வாரத்தில் 7 நாட்களும்.
4: புதிய சாம்சங் கேலக்ஸி Z கை தொலைபேசியை வாங்க நீங்கள் ஸ்டாக் பலி முன்பதிவு செய்து மேலும் பல சலுகைகளை அனுபவிக்கலாம். பணத்திற்கேற்ப மதிப்பை பெறுங்கள். 5G அன்லிமிடெட் கிளாஸ் திட்டங்களின் மூலம் எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் புதிய கேலக்ஸி Z போல்டபிள் கை தொலைபேசியை நீங்கள் பெறலாம். அதிக அளவில் சுதந்திரம், அளவில்லாத இலவச சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புள்ள பிரீமியர் லீக் வருடாந்திர அனுமதி சீட்டை நீங்கள் இலவசமாக பெறலாம். இப்போதே ஸ்டாக் ஆப்பில் முன்பதிவு செய்து 2200 மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெறுங்கள். August 13 Stahub.com/Samsung இணைய பக்கத்தில் முன்பதிவு செய்யுங்கள். விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
5: Stahub, we got you.
6: உங்களுக்கு இன்னும் அதிகம் வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும். நாம் உறவுக்கு பீசா ஹாட்டின் சீசி 7 பீசாஸ்களை தொடர்ந்து அனுபவிக்க நீங்கள் தயாரா? 2 பீசாஸ் 22 வெள்ளி மட்டும்தான். ஒரிஜினல் ஹவாயன் சீசி ஸ்பினேஜ், ட்ரபிள் மஷ்ரூம் கோழி பேக்கன் என பல சுவைகள், அனைத்தையும் ருசித்து மகிழுங்கள். குடும்பத்தோடும் நண்பர்களோடும் வெவ்வேறு பீசா ஹாட் பீசா வகைகளை சந்தோஷமாக சாப்பிட்டு இன்பமாக நேர்த்து செலவிடுங்கள். இப்போது முதல் August 26 வரை பீசா ஹாட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்கள் அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள்.
7: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.

0: கேட்ட கேள்விக்கு எப்படிப்பட்ட பதில்கள் வந்திருக்கு?
1: களிமா அந்த போட்டிலை தலைகீழாக கவிழ்த்து மூடியை வெளியே எடுக்க வேண்டியதுதான்.
0: புஷ்பா, இப்பதானே சற்று முன்பு நான் சொல்லி இருந்தேன், தலைகீழ் எல்லாம் திருப்ப கூடாது, ஆனா அந்த மூடியை நீங்க வெளியே எடுத்து ஆக வேண்டும். சிவபிரகாசம் என்ன சொல்றாங்க?
2: நீங்க கேட்ட கேள்விக்கு என்னுடைய முயற்சி, அந்த மூடியை எடுக்கிறதுக்கு வந்து மேக்னெட் யூஸ் பண்ணி எடுக்கலாம். அது வந்து மெட்டல் மூடியாக இருந்தால், அப்படி இல்லை என்றால் ஸ்டா யூஸ் பண்ணி சக் பண்ணி உறிஞ்சி எடுக்கும் மெத்தடை பயன்படுத்தி ஸ்டா யூஸ் பண்ணி அதை உறிஞ்சி எடுக்கலாம்.
3: எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, அந்த பாட்டில் உள்ள இருக்க வந்து தண்ணி நம்ம ஃபுல்லா ஊத்திக்கிட்டே இருந்தோம்னா அந்த மூடி வந்து மேல வரும். மேல வரும்போது எதனா ஒரு மெல்லி அந்த பாட்டிலுக்குள்ள போற ஃபோர்செப்ஸ் எதனா வச்சு மெல்லமா எடுக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம். அதுதான் சரியான இதுவா இருக்கும் நான் நினைக்கிறேன்.
0: அறிவியல் வகுப்புல நமக்கு இந்த டென்சிட்டி பத்தி கத்து கொடுத்திருப்பாங்க. இது ரொம்ப இலகுவா இருக்குதோ, ரொம்ப லைட்டா இருக்குதோ, அப்படிப்பட்ட பொருள்கள் மிதக்கும். அதனால ரொம்ப சுலபங்க, அந்த பாட்டில் உள்ள நீங்க தண்ணீரை நிரப்பி இந்த சின்ன மூடிய வெளியே கொண்டு வந்துடலாம். ஆமால, அப்படின்னு பல பேரும் இப்ப யோசிக்கிறது எனக்கு கேக்குது, தெரியுது. இந்த கேள்விய உங்க நண்பர்கள்கிட்டயும் கேட்டு பாருங்க. என்னை அறிந்தால் படத்துல இருந்த கார்த்திக் கொண்டு வரும் பாடல். இந்த பாடலுக்கு பிறகு சிறிய விளம்பர இடைவெளி வந்துகிட்டு இருக்கு. அதன் பிறகு பிறப்புகள் ஒரு மணி செய்தியில் நம்ம கேட்க போறோம். ஜஹீரா வாசிக்க வந்துருவாங்க. அதனைத் தொடர்ந்து குட் டே பியூட்டி பார்லர் ஆதரவில் உங்களுக்கு நிகழ்ச்சி இடம்பெற போகுது. கிளியர் சாய்ஸ் மாய்ஸ்சரைசர் 69 வள்ளி மதிப்புள்ள இந்த கிளியர் சாய்ஸ் மாய்ஸ்சரைசரை நீங்க வெல்லலாம். அதனால தொடர்ந்து வள்ளி பக்கமா இணைச்சிருங்க. இது உங்க ஆனந்தம் ஆரம்பம்.

0: அக்ஷயா ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ்ட குலுக்கல். 1000 வெள்ளிக்கு நகைகளை வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10 பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ராங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. பொட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டு தங்க சேரும்.
1: ஹட்சன் பன்னீரை சுவைத்து பாருங்க, இவ்வளவு மென்மையா இருக்கே. அது மட்டும் இல்ல, இதுல எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிகளும் இல்ல. ஹட்சன் பன்னீர். மழையோ வெயிலோ காலங்கள் மாறும், சுவை மாறாத ஹட்சன் தயிர். எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிதலும் இல்ல. ஹட்சன் தயிர்.
2: சிங்கப்பூரில் முதல் முறையாக உங்களை மகிழ்விக்க வருகிறார் பிரபல பாடகி சக்தி ஸ்ரீ கோபாலன். சுவாரே சிங்கப்பூர் வழங்கும் நெஞ்சுக்குள்ளே சக்தி ஸ்ரீ கோபாலன் லைவ் இன் சிங்கப்பூர் கலை நிகழ்ச்சி. சனிக்கிழமை ஆகஸ்ட் 29 தேதி மாலை 6:30 மணிக்கு கேபிட்டல் தியேட்டர் அரங்கில். பரபரப்பாக விற்பனையாகும் நுழைவுச்சீட்டுகளுக்கு செல்லுங்கள் sistic.com.sg. மேல் விவரங்களுக்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள் 8808-0177.
3: அதிகமான சலுகைகளை வழங்குகிறது தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள், மின்சார சாதனங்கள், அரைக்கலங்கிற பலவற்றை 80 விழுக்காடு வரையிலான கடையில் வாங்கலாம். இந்த வாரம் நீங்கள் வாங்கக்கூடிய சிறப்பு பொருள்கள் Lenovo 10.1 inch 4GB plus 128GB Wi-Fi tablet, இலவச போலியோ கேஸ், 199 வெள்ளி, 36 விழுக்காடு சேமிக்கலாம். ASUS 14 inch ZenBook OLED, 1299 வெள்ளி, 33 விழுக்காடு சேமிக்கலாம். நிஜா புனே மாதிரி

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்

வணக்கநேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழலி. டிஆர்டி தமிழலியின் காலை ஒளிபரப்பான வணக்கம் தமிழலி இப்பொழுது முதல் ஆரம்பமாகின்றது. வடக்கன் தமிழலியில் முதலில் மங்கள வாத்தியேசியாக நாதீஸ்வர தவிலிசை.

கேட்டது மங்கள வாத்தியாக நாதீஸ்வர தவிலிசை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழடி. காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழடியிலே இனி தொடர்ந்து வருவது பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையில் வளமை போல் என்றும் விநாயகர் துதியாக வீரமணிதாசன் குழுவினர் பாடிய இந்த பாடல்

விநாயகர் துதியாக நீங்கள் கேட்டது வீரமணிதாசன் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமரர்கள் வரிசையில் என கிறிஸ்தவ கீதமாக வாணிஜ்யராம்.

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது வாணிஜ்யராம் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமாலைகள் வரிசையில் என இஸ்லாமிய கீதமாக தேவா திபதி சுரேஷ் குழுவினர் பாடிய இந்த பாடல்.

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது தேவா திபதி சுரேஷ் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமாலைகள் வரிசையில் என திருமுருகன் புகழ் மாலையுடன் நவீன் கர்ணவாஷ் குழுவினர் பாடிய

கேட்டது திருமுருகன் புகழ் மாலையாக நவீன் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமலைகள் வரிசையில் இனி கிறிஸ்தவ கீதமாக ஜோன் பவுல் குழுவினர் பாடிய இந்த பாடல்.

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது ஜோன் பவுல் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமாலைகள் வரிசையில் என்னை தொடர்கின்றது. இஸ்லாமிய கீதமாக இறையன்பன் குத்துஸ் பரிதா இக்பால் குழுவினர்.

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது இறியம்பன் குத்துஸ் பரிதா இக்பால் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையில் இனி செல்வசன்னதி முருகன் புகழ் மாலையுடன் தினேஷ் ஏகாம்பரம் குழுவினர்.

கேட்டது செல்வ சன்னதி முருகன் புகழ் மாலை தினேஷ் ஏகாம்பரம் குழுவினர் வழங்கியிருந்தார்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமாலைகள் வரிசையில் தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக லூகாஸ் சேகர் குழுவினர் பாடிய இந்த பாடல்.

கடந்து கிறிஸ்தவ கீதமாக லூகா சேகர் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில். வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள், பக்தி பாமாலைகள் வரிசையில் இதனை தொடர்கின்றது. நாகூர் ஏகானிபா குழுவினர் பாடிய இந்த பாடல்.

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது நாகூரே ஹனிபா குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமலையின் நிறைவாக கிருஷ்ண கானமாக மகாநதி சோபனா.

கிருஷ்ணகானம் மக நீங்கள் கேட்ட மகாநதி சோபனா குழுவினர் பாடிய அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழடியில் இடம்பெற்ற பக்தி பாமாலைகள்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 8:02, ஐக்கிய ராஜ்யத்தில் 7:02 புலந்திருக்கும் இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாக மலர எல்லோருக்கும் பொதுவான இரவினை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு தமிழொலியில் தொடர்கின்றது.

0: இன்றைய நற்சிந்தன நேரத்தில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜாண்ணா.
0: வணக்கம் ராணி, நலமா இருக்கிறீங்களா?
1: உள்ளங்களும் நலமாக இருக்கும். இன்றைய நாள் மாத்திரமல்ல, அனைத்து நாள் பொழுதும் நல்லதாக இருக்க ஆண்டவனை வேண்டிக் கொண்டு புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு 18 இறை வசனங்கள் 15-20 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களிடம் கூறியது, உங்கள் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தால் நீங்களும் அவரும் தனித்திருக்கும் போது அவரது குற்றத்தை எடுத்து காட்டுங்கள். அவர் உங்களுக்கு செவிசாய்த்தால் நல்லது. உங்கள் உறவு தொடரும். இல்லை என்றால் 2 அல்லது 3 சாட்சிகளுடைய வாக்குமூலத்தால் அனைத்தும் உறுதி செய்யப்படும் என்றும் என்னும் மறை நூல் மொழிக்கு ஏற்ப உங்களோடு 1-2 பேரை கூட்டிக் கொண்டு போங்கள். அவர்களுக்கும் செவிசாய்க்காவிடில் திருச்சபையிடம் கூறுங்கள். திருச்சபைக்கும் செவிசாய்க்காவிடில் அவர் உங்களுக்கு வேற்று இனத்தவர் போலவும் வரி தண்டுபவர் போலவும் இருக்கட்டும். மண்ணுலகில் நீங்கள் தடை செய்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீங்கள் அனுமதிப்பவை அனை

0: விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கின்றேன். உங்களுள் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனமுத்திருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார். ஏனெனில் ரெண்டு அல்லது மூன்று பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கின்றார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கின்றேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன். இது வாழ்வுதரம் கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனைக்கு விரிசலே உடைசலாகும். உறவுகள் முறிவதற்கு ஆயிரம் காரணங்கள் முளைத்து வருகின்றன. இணைப்பதற்குத்தான் ஏதாவது தேட வேண்டி இருக்கின்றது. ஒருவருடைய குற்றத்தை எடுத்துக்காட்ட முனையும் போது முதலில் அவரோடு தனித்து பேசி அதனை சரி செய்ய வேண்டும் என்பது இயேசு கற்பிக்கும் வழிமுறை. இது உளவியல் வலிமை மிக்கதோர் அணுகுமுறை. உறவை சரி செய்வதில் தாமதிக்க கூடாது என்பதுதான் இதற்கு அடிப்படை ஆகும். இதற்கு பிறகுதான் சமாதான பேச்சு, புகார், வழக்கு, தீர்வு என்பதெல்லாம். இந்த முதற்கட்ட பணியில் காயப்பட்டவர்களை குத்தி காட்டுவதை விடுத்து சம்பந்தப்பட்டவர்களிடையே ஒப்புரவு ஏற்படுத்துவதன் மைய முயற்சியாக இருக்க வேண்டும். எவ்வித மனத்தாங்களையும் இயன்ற வழிகளில் உடனடியாக சீர் செய்வதுதான் அன்பின் அடையாளம். விரிசலை சரி செய்யாவிட்டால் உடைசல் ஏற்படும் என்பதை நாம் மறக்கலாமா? நன்றி. வணக்கம் டஜனா.
1: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பேற்ற உங்களுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து வானொலியில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் ராஜா. யோசிரி குணராஜா கதைக்கிறேன்.
1: வணக்கம் ஜோசிரி அம்மா. நலமா?
2: ஓம், நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்கள் நலமா இருக்கிறீங்களா?
1: நல்லா இருக்கிறோம். நன்றி.
2: நன்றி. உங்களுக்கு வணக்கம் கூறி எல்லோருக்கும் கால வணக்கம் கூறிக்கொண்டு நேற்றையான தொடர். உத்தமன் அத்தனுடையான் அடியே நினைந்து உருகி மத்த மனத்தொரு மாலிவன் என்ன மன நினைவில் ஒத்தன ஒத்தன சொல்லிட ஊரோர் திரிந்து வரும் தத்தம் மனத்தன வேதையாண்டுகொள் சாவதுவே உதை. முதன்மையானவனும் எந்தையும் எம்மையுடையவனும் ஆகிய பெருமானுடைய திருவடிகளையே எண்ணி கசிந்து மனக்களிப்பு மிக்க பித்தனிவன் என்று தத்தம் உள்ளத்தில் உள்ள கருத்திலே பொருத்தமானவையாக தோன்றியவற்றையெல்லாம் ஊரார் கூறியிடும்படி ஊர்தோறும் திரிந்து எத்ததியோறும் தங்கள் தங்கள் மனம் போனவாறு நம்மை கூற குறை கூறவும் அவற்றால் திரிதும் நலிவுறாது திருக்கற்று செயலற்றிருத்தல் எந்த நாளிலே நிகழ்வதாகும். சாவமுன்னால் தக்கன் வேள்வி தகர்த்திந்து நஞ்சமஞ்சி ஆவயந்தா என்று அவிதா இடும் நம்மவரவரே மூவரன்றே எம்பிரானோடும் மன்னி விண்ணாண்டு மண்மேல் தேவரன்றே இருமாந்தென்ன பாவந்திரிதவரே உரை. முன்னொரு காலத்திலே தக்க நிகழ்த்திய யாகத்திலே கொல்லப்பட்ட ஆட்டின் ஊனை தின்று பின்னர் வீரபத்திர நம்மை தண்டிக்க வந்த போது சாவதற்கு பயந்தும் பாற்கடலில் நஞ்சு எழுந்த காலத்தே சாவதற்கு அஞ்சியும் ஐயோ எங்கள் அப்பனே காப்பாற்றுகின்ற என முறையிடும் தன்மையுடைய நம் இனத்தவராய் அயனும் அரியும் தாமோ எம்பெருமானோடு மூவராக கருதப்பட்டு புன்னுலகை ஆண்டு தேவரன் மண்ணுலகு தெருக்கடைந்து திரிகின்ற தவமுடையோர் இங்கினம் தவமற்பட்டும் இவர் இருமாந்திரத்திற்கு காரணம் என்ன பாவம்? தவமே புரிந்திலன் தன் மலரிட்டு முட்டாது இளைஞ்சேன் அவமே பிறந்த அருவினையேன் உனக்கண்பார் உள்ளாம் அருவினையேன் உனக்கண்பர் உள்ளாம் சிவமே பிறந்திரு எய்தித்திலேன் என் திருவடிக்காம் பாவமே அருள் கண்டாயடியேற்கு எம்பெரும் பரம்பரணே உரை. எமது மேலோர்க்கு மேலோனே அன்புரி அடக்கமும் பிறக்கிண்ணல் செய்யாமையுமாகிய தவத்தையே அடிய நிகழ்த்துவதில்லை. என்னை குளிர்ந்து மலர் தூவி குறவில்லாத முறையில் வழிபாடு செய்வேன். வீடாகவே இவ்விழ தோன்றிய கடத்தற்கரிய தீவினை உடையேன் உனக்கு அன்புடையவராய் உள்ளார் நடுவில் இருத்தற்கு வேண்டும் தூய நேர்மையை அடுவதற்குரிய நல்வினை பயன் பெற்றேன். ஆதலின் அடியேற்கு என்னுடைய திருவடிக்கு அடிமையாவின் அடிமையாகின்ற பிறைய பிறவியையே நீ அருள வேண்டும். துஞ்சலும் துஞ்சலில்லாத போல்தினும் நெஞ்சு அகம் நெந்து நினமின்னாள்தோறும் வஞ்சகமற்று அடி வாழ்த்த வந்த கூட்டு அஞ்சல் எத்தன அஞ்செழுத்துமே கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புத கோல நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சித்தரவினோயம் சித்தரவியோகமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடம் செய்கின்ற பூங்கலல் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம் ராஜா.
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள்.
2: நன்றி.
1: அவரை தொடர்ந்து வைபருடாக இணைந்திருக்கின்றார் பாலன் அவர்கள். வணக்கம் பாலன்.
3: இனிமையான காலை வணக்கம் ராஜாண்ணா.
1: நலமா இருக்கிறீங்களா?
3: ஓம் ராஜா, ரொம்ப நன்றி ராஜாண்ணா. அப்படி நீங்க கலைய உறவுகள் எல்லோரும் நலமா இருக்கீங்க?
1: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி சாருங்கள் உங்கள் நற்சிந்தனையை.
3: ரொம்ப நன்றி ராஜாண்ணா. மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த உலக ரிச்சகருக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை எடுத்துக்கொண்டு அன்பான உறவுகள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கங்களை கூறிக்கொள்வதோடு எல்லோருடைய சூழ்நிலைகளையும் விசாரித்தபடி எமது அன்பான ராஜாண்ணா குடும்பம் உட்பட எல்லா உறவுகளின் குடும்பத்தினருக்கும் சர்வ வல்லவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதங்கள் அனுதினமும் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேராக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவனப்படி எடுத்துக்கொண்டு ராஜாண்ணா பரிசுத்த வேதாமத்திலிருந்து புதிய ஏற்பாட்டில் புரிந்த லூக்காளுக சுவிசேஷம் 17 அதிகாரம் நிறை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து 10 முடிய கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி இடறல்கள் வராமல் போவது கூடாத காரியம், ஆகிலும் அவைகள் எவனால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ, அவன் இந்த சிறுவரில் ஒருவனுக்கு இடறல் உண்டாக்குகிறதை பார்க்கிலும் அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல் கட்டப்பட்டு அவன் சமுத்திரத்தில் தள்ளுண்டு போவது அவனுக்கு நலமாயிருக்கும். உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள். அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தரமும் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக என்றார். அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். அதற்கு கர்த்தர், கடுகு விதியளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டாத்தி மரத்தை நோக்கி நீ வேரோடே பிடுங்கின்று கடலிலே தள்ளப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். உங்களுக்கு மன்னிக்க வேண்டும். உங்களில் ஒருவனுடைய ஊழியக்காரன் உழுது அல்லது மந்தை மேய்த்து வயலிலிருந்து வரும்போது எஜமான் அவனை நோக்கி நீ முன்பு போய் சாப்பிட்டு வா என்று அவனுக்கு சொல்வானோ? நீ எனக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணி அரை கட்டி கொண்டு நான் போஜனபானம் பண்ணுமளவும் எனக்கு ஊழியம் செய், அதற்கு பின் நீ புசித்து குடிக்கலாம் என்று அவனுக்கு சொல்வானல்லவா? நான் கட்டளையிட்டவைகளை அந்த வேலைக்காரன் செய்ததற்காக அவனுக்கு உபச்சாரம் செய்வானோ? அப்படி செய்ய மாட்டானே. அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட யாவற்றையும் செய்த பின்பு நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர் செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்றார். கர்த்தர் ராமட்டியாட்டி என்று ஆசீர்வதித்து வழித்தார். நன்றி, வணக்கம் ராஜாண்ணா.
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். நன்றி. அவர் பாலன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். பாலனை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
4: வணக்கம் ராஜா.
1: வணக்கம் திருமதி குணநாயகி, நலமா இருக்கீங்களா?
4: ஓ, நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கிறோம். நன்றி சாருங்கள் உங்கள்
4: நன்றி. நன்றி. எல்லோருக்கும் கால வணக்கங்கள் கூறி எல்லா உயிர்களும் மின்வெட்டு வாழ இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு ஆடி அமாவாசை ஆக்கபூர்வமான சிறப்பு, ஆகம பூர்வமான சிறப்பு. ஆடி அமாவாசை என்பது சைவ சமய மரபிலும் ஆலய வழிபாட்டு மரபிலும் முன்னோர்களை நினைந்து வழிபடுவதற்கு சிறப்புடைய புண்ணிய நாளாக கருதப்படுகிறது. சச்சநாயன காலத்தில் வரும் ஆடி மாத அமாவாசை பித்ரு வழிபாடு செப்பனம் தானம் மற்றும் சிவ வழிபாடு செய்வதற்கு உகந்த நாளாக போற்றப்படுகிறது. அமாவாசை திதி பொதுவாகவே பித்ருக்களுக்குரிய திதியாக கருதப்படுகிறது. அதிலும் தட்சநாயனத்தின் தொடக்க பகுதியில் வரும் ஆடி அமாவாசைக்கு தமிழ் சைவ மரபில் தனிச்சிறப்புண்டு. பித்ரு வழிபாட்டின் தத்துவம். நாம் இன்று வாழ்வதற்கு காரணமான தாய் தந்தை மற்றும் நமது முன்னோர்களை நன்றியுடன் நினைவு கூறுவதே பித்ரு வழிபாட்டின் அடிப்படை நோக்கமாகும். மறைந்த தாய் தந்தை மற்றும் முன்னோர்களை மனதில் நினைத்து அவர்களின் ஆத்ம சாந்திக்காக தர்ப்பணம் திலோதகம் விண்டர்ப்பணம் அன்னதானம் முதலியவற்றை அவரவர் குடும்ப சம்பிரதாயப்படி செய்வது வழக்கமாக உள்ளது. ஆலயங்களில் ஆடி அமாவாசை நாள் இந்திரவனுக்கு நித்திய பூஜைகளுடன் சிறப்பு அபிஷேகம் அர்ச்சனை தீபாராதனை முதலிய வழிபாடுகள் நடைபெறலாம். சேருமானை வழிபட்டு முன்னோர்களின் ஆத்ம சாந்திக்காக பிரார்த்திப்பது சிறப்புடையது. சிவெருமான் அனைத்து உயிர்களுக்கும் பரமஹரியை அருளும் பரம் பொருளாக போற்றப்படுவதால் ஓம் நம சிவாய என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை ஜபித்தும் திருமுறை பாராயணம் செய்தும் இறைவனை வழிபடலாம். ஆடி அமாவாசை நாளில் அதிகாலையில் நீராடி தூய்மையுடன் நிறை வழிபாடு செய்து குடும்ப மரபுப்படி பித்ரு அர்ப்பணம் செய்வது சிறப்பு. ஏழை எளியோருக்கு அன்னதானம் செய்தல் வஸ்திரதானம் செய்தல் பசுக்களுக்கு உணவளித்தல் ஆலயத்துக்கு தேவையான பொருட்களை வழங்குதல் போன்ற தர்ம காரியங்களையும் செய்யலாம். தர்ப்பணம் போன்ற பித்ரு கர்மங்களை செய்வோர் தங்களுடைய குலசாரம் குடும்ப சம்பிரதாயம் மற்றும் உரிய வைதிக முறையை பின்பற்றி செய்வது சிறந்தது. எமது குலத்தில் தோன்றி மறைந்த அனைத்து முன்னோர்களும் இறைவனின் திருவருளால் சாந்தியும் நற்கரியும் பெற்று எமது குடும்பத்திற்கு ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் சந்தான விருத்தி மற்றும் சகல மங்களங்களையும் அருள்வார்களாக. ஆடி அமாவாசை புண்ணிய தினத்தில் முன்னோர்களை நன்றியுடன் நினைந்து தர்மம் செய்து இறைவனை வழிபட்டு அவர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவோம் என்று கூறி அன்பாக விடைபெறுகிறேன். ராஜா நன்றி வணக்கம்.
1: நன்றி இணைந்து கொண்டு சிறப்பேற்ற உங்களுக்கு நன்றிகள்.
4: நன்றி வணக்கம்.
1: அவர் திருமதி குணநாயகி பசுபதி அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். நேரம் சரியாக 8:16 ஐக்கிய ராஜ்யத்தில் 7:16 அன்று உறவுகள் கேட்டுக் கொண்டிருப்பது பரிசில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது நற்சிந்தனை நேரம். இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்ற வணக்கம்.
5: வணக்கம் ராஜா. என்ன ஜெயமலை இருந்து புங்கியூர் ராஜா.
1: வணக்கம் புங்கியூர் ராஜா. நலமா இருக்கீங்களா?
5: நலமா இருக்கும் ராஜா. நீங்க எப்படி?
1: நல்லா இருக்கிறோம் நன்றி. சாருங்கள் உங்கள் நற்சிந்தனையை.
5: நடந்து போறதை நினைத்து கவலைப்படாமல் இன்றும் எப்படி இறைவன் வாழ வைத்துக் கொண்டு இருக்கின்றார் என்பதை பற்றித்தான் சிந்திக்க வேண்டும். இன்றும் இறைவன் அருளோடும் ஆசையோடும் தான் நாங்கள் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆரோக்கிய வாழ்வாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நோயற்ற வாழ்வே எல்லாம் குறைவேற்ற செல்வமே. இதை இறைவனிடம் தான் பெற்றுக் கொள்ள வேண்டும். வாழும் வாழ்க்கையில் நம் நடைமுறை சரியாக இருந்தால் இறைவனே வழி நடத்தி செல்வார். இன்றைய கால சூழ்நிலையில் வாழ்க்கையில் அவதானமாக செயல்பட்டால்தான் இறைவன் முழுமையாக வாழ வைப்பான். காலை எழுந்தவுடன் அமைதி பொறுமை மௌனமாக இறைவனை வணங்கி வழிபட வேண்டும். எல்லாமே இறைவன் கொடுத்த வரம்தான். இளமையில் முதுமையிலும் முழுமையாக வாழ வைப்பதும் இறைவன் இடத்தில்தான் உள்ளது. எல்லாமே நாங்கள் செய்யும் நன்மை தீமையை பற்றித்தான் இறைவன் செயல்பட்டு வாழ வைக்கின்றார். வாழ்க்கையை நல்ல செய்து கொண்டு இளமையை நம்மால் இயன்ற தர்மம் புண்ணியம் செய்து கொண்டு வாழ்க்கை என்னும் வரமுறைக்கில் வாழ்ந்து பிள்ளைகளை படைத்த இறைவனை ஒப்படைத்து விட வேண்டும். இறைவன் வாழ வைப்பான், நலமாகவும் வாழ வைப்பான் என்ற நம்பிக்கையோடு நம் கடமைகளை சரிவர செய்யும் போதும் நிச்சயம் இறைவன் நிறைவேற்றுவார். இறை நம்பிக்கையோடு வாழும்போது அலைபாயும் மனதை கட்டுப்படுத்த வேண்டும். எல்லாமே மனம்தான் காரணம். தர்மத்தை வாழ வைத்தால் தான் பங்குக்காக தர்மம் நம்மை வாழ வைக்கும். வாழும் வாழ்க்கையில் புரட்டி போட்டு விடும் வாழ்க்கை ஒரு போராட்டம்தான் என்பதை முழுமையாக உணர்ந்து அமைதி பொறுமை கலாச்சாரத்தோடு அன்போடு பண்போடு வாழ்க்கையினும் வரமுறைக்கில் வாழும் போது இறைவன் பக்கபலமாகவும் உறுதுணையாகவும் இருப்பார். பெற்ற தாயை மதித்து போற்ற வேண்டும். தாய் உள்ளத்தில் இல்லாத கடவுள் வேறெங்கும் இல்லை, இருக்க முடியாது. அன்றும் இன்றும் இறைவன் தான் வாழ வைத்துக் கொண்டு இருக்கின்றார் என்பதையும் என்பதுதான் உண்மையின் யதார்த்தமாகும். தாயில் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்விக்க மந்திரம் இல்லை. தாயும் தந்தையும் முதல் கண் கண்ட தெய்வங்கள். வாழ்க்கை என்னும் மரத்துக்கு இளமையில் பயிரும் கல்வி வேர்போல் துணை நிற்கின்றது. இறைவன் அளித்த அரிய கொடை இந்த உடலும் உயிரும். இதை நல்வழியில் பயன்படுத்தி நம் கடமையாகும். நோயற்ற வாழ்வாக வாழ வைப்பது நம்மை படைத்த இறைவன் இடத்தில்தான் உள்ளது. வாழ்க்கை அனுபவத்தை சொல்லிவிட வேண்டும். வாழ்க்கையில் நல்லதை செய்து கொண்டு வாழ்கின்றோமா? யாருக்கும் பயப்பட தேவையில்லை, அடிமையாகவும் வாழ தேவையில்லை. இறைவன் யாருக்கும் அடிமையாக வாழச் சொல்லி உத்தரவாதம் வழங்கவில்லை. கடமைகளை சரிவர செய்தால் உரிமைகளை நம்மை படைத்த இறைவனம் பெற்றுக் கொள்ளலாம். வாழும் காலம் வரை இறைவனை மறக்காமலும் வாழ வேண்டும். மீண்டும் ஒரு நல்ல நட்சத்திரத்தில் வாழ்க்கை அனுபவத்தோடு, இறைவன் அனுபவத்தோடு நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்
1: ராஜாண்ணா. நன்றி சிறப்பேற்ற உங்களுக்கு நன்றிகள். நேரம் சரியாக 8:21 ஐக்கியராஜ்யத்தில் 7:21. அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது திங்கள் முதல் சனிக்கிழமை வரை 8:00 8:30 வரை இடம்பெறுகின்றது. நேர்களுடைய ஆக்கத்தினூடாக இடம்பெறுகின்ற நற்சிந்தனை நேரம். இந்த வேளையில் நெப்பில் நினைந்திருக்கும் பைபரோடாக இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
6: இன்று பொதுக்காலத்தின் 19 வாரத்தின் 3 புதன்கிழமை கிறிஸ்து நற்சிந்தனை. அக்காலத்தில் இயேசு தன் சீடர்களுடன் கூறியது, உங்கள் சகோதரர் சகோதரிகள் ஒருவர் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தால் நீங்களும் அவரும் தனித்திருக்கும் போது அவரது குற்றத்தை எடுத்து காட்டுங்கள். அவர் உங்களுக்கு சொன்ன சாயத்தால் நல்லது. உங்கள் உறவுகள் தொடரும் இல்லை என்றால் 2 அல்லது 3 சாட்சிகளுடைய வாக்குமூலத்தால் அனைத்தும் உறுதி செய்யப்படும். இன்னும் மறைநூல் மொழிக்கு ஏற்ப உங்களோடு ஒன்று இரண்டு பேரை கூட்டிக் கொண்டு போங்கள். அவர்களுக்கு செவிசாய்க்காவிடில் திருச்ச வேடம் கூறுங்கள். திருச்சபைக்கும் செவிசாய்க்காவிடால் அவர் உங்களுக்கு வேற்று இனத்தவர்கள் போலவும் வரி தண்டுவர் போலவும் இருக்கட்டும். மண்ணுலல் நீங்கள் தடை செய்வதில் அனைத்தும் உண்ணிலும் அதை தடை செய்யப்படும். மண்ணுலல் நீங்கள் அனுமதிப்பவை அனைத்தும் உண்ணிலும் அனுமதிக்கப்படும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன். உங்களில் இருவர் மண்ணுலகில் தாங்கள் மீண்டும் எதைச்சு குறித்தும் மனம் ஒத்திருந்தால் விண்ணிலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார். ஏன் 2 அல்லது 3 பேரின் பெயரில் பொருட்டு இங்கே ஒன்றாக கூடியிருக்கின்றார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன். சிந்தனையாக ஒரு கிறிஸ்தவ சமூகம் செழித்து வளர அது உள்ளவர்கள் மனத்தளவில் பக்குவமடைந்து வேற்றுமைகளை களைந்து ஆன்மீக பொதுநல காரியங்களுக்காக ஒரே குடும்பமாக கூடி வர வேண்டும். வெறும் கட்டிடங்கள் ஒன்றும் செய்து விடாது. கூடி வரும் ஒவ்வொருவருடன் மற்றவுடன் அன்பு செலுத்த வேண்டும். ஒருவர் மற்றவருக்கு தேவையின் அடிப்படையில் உதவ வேண்டும். இவ்வாறு செய்வதன் வழியாக ஒவ்வொருவரின் மனதிலும் கிறிஸ்துவை வரவேற்பார்கள். இவ்வாறு பண்பட்ட பொக்கமடைந்த இறை மனித உறவில் வளர்ந்திருக்கும் இறை சமூகம் கூடி செவிக்கும் போது நிச்சயமாக இறைவன் அவர்களை நடுவில் இருப்பார், ஆசீரளிப்பார். நாங்களும் சிந்தித்து செயல்படுவோம். நன்றி, வணக்கம் ராஜா.
1: உங்களுக்கு நன்றிகள்.
6: நன்றி ராஜா.
1: அவர் திருமதி தியானநேசன் அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
7: இனிய காலை வணக்கம் ராஜா. நேர்ந்து
1: நலமா இருக்கிறீங்களா?
7: ஆமாம், நலமாக இருக்கின்றோம். நன்றி. நீங்களும் எல்லோருமே நலமாக இருக்க வேண்டும் என்று இந்த வேளையில் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் கூறி அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு இன்றைய திருப்பாடல், வானங்களையும் விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி, ஆண்டவரின் ஊழியர்களே அவரை புகழுங்கள், அவரது பெயரை போற்றுங்கள், ஆண்டவரது பெயர் வாழ்த்தப்பெறுவதாக, இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்தப்பெறுவதாக, கீழ்த்திசை முதல் மேட்டிசை வரை ஆண்டவரது பெயர் போற்றப்படுவதாக, மக்கள் இனங்கள் அனைத்திற்கும் ஆண்டவர் மேலானவர், வானங்களையும் விட உயர்ந்தது அவரது மாட்சி. நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நிகர் யார்? அவர் போல வானளாவிய உயரத்தில் வீற்றிருப்பவர் யார்? அவர் வானத்தையும் வையகத்தையும் குனிந்து பார்க்கின்றார். வானங்களையும் விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி. இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக உறவின் முக்கியத்துவம் பற்றி இன்று இயேசு நற்செய்தியில் கூறுகின்றார். உறவு என்பது எவ்வளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, அந்த உறவில் விரிசல் ஏற்பட்டால் அதை சரி செய்வதற்கு நாம் எந்த அளவுக்கு முயற்சி எடுக்க வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தியில் இயேசு நமக்கு கற்றுத்தருகின்றார். இந்த உலகத்தில் இருக்கின்ற மனிதர்கள் அனைவருமே தனித்தன்மை வாய்ந்தவர்கள், சிந்திக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள், கருத்துக்களை வெளிப்படுத்தும் திறன் வாய்ந்தவர்கள், பலவித பின்னணிகளை கொண்டவர்கள். இந்த சூழல் பலவிதமான கருத்துக்கள் வெளிவருவதற்கு காரணமாக இருக்கின்றது. அப்படி வருகின்ற போது ஒருவருடைய கருத்தும் மற்றவருடைய கருத்தும் முரண்பாட்டை சந்திக்கின்றது. அங்கே உறவு சிக்கல் உண்டாகின்றது. அந்த உறவு சிக்கல் பொதுவானது, இயற்கையானது என்பதை நாம் அடிப்படையில் உணர வேண்டும். நம்மில் வேற்றுமை இருப்பது நாம் அறிந்த ஒன்று. அனைவருமே ஒரே மாதிரியாக சிந்திக்க முடியாது. அப்படி நமக்குள்ளாக கருத்து வேறுபாடுகள் ஏற்படுகின்ற போது, அது உறவு விரிசலுக்கு அடிகோலுகின்ற போது, அதை நாம் எளிதாக விட்டுவிடக் கூடாது. அந்த உறவு விரிசலை சரி செய்ய நாம் அனைவருமே முன்வர வேண்டும். ஒருவர் மற்றவருடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு விரிசல்களை களைய முற்பட வேண்டும். ஏனென்றால் உறவுதான் வாழ்வின் ஆணிவேர். அத்தகைய உறவுக்கு நமது வாழ்வில் முதலிடம் கொடுக்க வேண்டும் என்பது இயேசுவின் வாதம். நமது வாழ்வில் உறவை சரி செய்ய நாம் முயற்சி எடுக்கின்றோமா, அல்லது உறவை சிதைக்கக்கூடிய காரியங்களில் ஈடுபடுகின்றோமா சிந்திப்போம். உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் உலகின் போக்கிற்கு முக்கியத்துவம் கொடுத்தால் அது இயேசுவின் விழுமியங்களுக்கு எதிராக செல்வதாகவே இருக்கும். ஆகவே கடவுளோடும் சக மனிதர்களோடும் நல்ல உறவோடு வாழக்கூடிய அருளிக்காக இன்று மன்றாடுவோம். கடவுள் நாம் எவ்வளவுதான் தவறு செய்தாலும் நம்மோடு உறவை புதுப்பித்துக் கொள்ள விரும்புவது போல் நாமும் மற்றவர்களோடு உறவோடு வாழும் அருள் வேண்டுவோம் என்று கூறிக்கொண்டு, உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுதுநிலை இந்த இறை வேண்டல் இறை சிந்தனை இணைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு உலக நாட்டின் அமைதிக்காகவும் ஒற்றுமைக்காகவும் செவித்துக் கொண்டு உங்களிடம் இந்த அன்பாக விடைபெறுகிறேன் ராஜா. நன்றி, வணக்கம்.
1: நன்றி சகோதரி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
7: நன்றி வணக்கம். நன்றி.
1: அவர் சகோதரி திருமதி நேவிஸ் பிலிப் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார்.

0: உறவுகள் நச்சிந்தன நேரத்தை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். நச்சிந்தன நேரத்தில் அடுத்த நேர் இணையும் வரை ஒரு வர்த்தகம்.
1: ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்பிடிப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே.
0: அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒளிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது நற்சிந்தனை நேரம். நற்சிந்தனை நேரம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வானிலையில் உங்களுக்கு எப்படி 12 ராசிகளுக்கான பலாபலங்களோடு தமிழகத்தின் தலைசிறந்த யோதரர் மகேஷ் ஐயா அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். இன்று 12ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் புதன்கிழமைக்கு உரியது.
2: மேஷராசி நண்பர்களே, இன்றைய கிரகங்களிலே உங்களுக்கு இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்கு. சில பேர் இதை கேட்டுட்டு சார் இருந்தால் தானே வாங்குறது அப்படின்னு யோசிப்பாங்க. முயற்சி பண்ணுங்க. இல்லை என்ற விஷயத்தை வந்து நம்ம சொல்லவே கூடாது. புரூஸ்லி ஒரு நிகழ்ச்சியில் சொல்லும்போது சொல்லுவார், நெவர் எவர் டாக் அபவுட் யூ பேட்லின்வர். அதாவது உங்களை பற்றி நீங்கள் தவறாக பேசுவதே தவிர்த்துக்கொள்ளது. ஏன்னா மனசுக்கு தெரியாது தவறு சரின்னு. அப்படியே ஆகட்டும்னு அது அப்படி போயிட்டு இருக்குமா? உங்களுடைய கான்ஃபிடென்ஸை வந்து நீங்கள் அந்த வேலை ஏற்றிக்கோங்க. நீங்களே ரொம்ப சோகமாக மாறிடாதீங்க, ரொம்ப சேடாக இருக்காதிங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களை வந்து நீங்களே மேம்படுத்தி கொள்வது அற்புதமான பலன்களை கொடுக்கும். உற்றார் உறவினர் சில நேரங்களில் கீழே தள்ளுவாங்க, சில பேர் பேச்சுனால கீழே தள்ளுவா, சில பேர் உங்களை கூடவே இருந்து குழிப்பறிப்பாக அதை கண்டுக்கவே கண்டுக்காதீங்க. யூ வில் வின் த ரேஸ், நீங்கள் ஜெயிச்சு வந்துடுவீங்க. நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்து பிஸியாக உங்களை வச்சுக்கோங்க. அதுவே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அரசியலில் இருக்கிறவங்க, அரசாங்கத்தில் இருக்கிறவங்க, மிகப்பெரிய உத்தியோகத்தில் இருக்கவங்க, வாய்ப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க நிச்சயமாக ஜெயிக்கிறதுக்குண்டான நாள் கண்டிப்பாக கூடிய விரைவில் இருக்குது. சில விஷயம் மனது லெவலில் ஒரு வெள்ளம்னு ஒரு படம் மலையாளத்தில், அந்த படத்தை நான் பார்த்தேன். அவர் சொல்லுவார், எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நானும் தேடி தேடி பார்க்கல, ஒன்றுமே நடக்கலையே, ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் சொல்லுவார், நீ ஒன்றும் இல்லை பெசாமி, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமே, பிஸ்னஸ் ஆரம்பிக்க முதலீடு வேணாமே, இன்சல்ட் தான் உன்னுடைய முதலீடுன்னார். எஸ் அந்த இன்சல்ட் மட்டும் லைஃப்பில் இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி ஜெயிச்சிருவோம்? வைராகியத்தோடு ஜெயிச்சேன். அந்த வைராகியத்தை மட்டும் மனசில் எடுத்துட்டிங்கன்னா மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடியதற்கு இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மூகாம்பிகை வழிபாடு அற்புதமான வழிபாடு. தாய் மூகாம்பிகை என்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களே, முக்கியமான சப்ஜெக்ட்லாம் எடுத்து பேசக்கூடிய தொழில், திருமணம், குழந்தை, ஸ்கூலு, காலேஜ், வெளிநாடு பிரயாணம், வேலைவாய்ப்பு, இது போன்ற முக்கியமான சப்ஜெக்ட் எடுத்து பேசுவீங்க, அது உங்களுக்கு அனுகூல்யமாகும். குழப்பங்கள் இருந்தால் நல்ல வெல் விஷயத்தை கேட்டுக்கலாம். எதையும் சாதகமாக பண்ணக்கூடிய முயற்சிகள் எடுத்து பார்ப்பீங்க. 1-2 முறை யோசித்து செயல்படுவீங்க. உடம்பு ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். நல்லவர்களது நட்பு உங்களுக்கு நிச்சயமாக உதவி செய்யும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப யோசித்து ஒரு காரியத்தை செயல்படுத்துவீங்க. இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி ஒரு முக்கியமான இடங்களுக்கு போயிட்டு வரத்துக்குள்ளான அற்புதமான நாள். ரிஷபராசி நண்பர்கள், வழிபடக்கூடிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி வழிபாடு. மிதுனராசி நண்பர்களுக்கு நல்ல நாள் இன்றைய தினத்தில். கொஞ்சம் கவனம் என்பது தேவை. ஆரோக்கிய விஷயத்தில் கை கால் கண் சம்பந்தமான உபாதைகள் அப்பப்போ வந்து போகும். வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும். ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஆர்டிஓ சொல்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. லாஜிஸ்டிக் சம்மந்தமாக பண்ணிட்டுருக்கிறோம், டிரான்ஸ்போர்ட் சம்பந்தமான பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் பண வரவுகள் தேடி வரும். கிரக நிலைகள் கொஞ்சம் விரயத்தை காமிக்கிறது, அதனால சுப விரயமாக பண்ணிக்கிறது இன்சூரன்ஸ் சம்பந்தமாக போட்டுக்கிறது நல்லது. வாகனத்தில் வேகமாக போடாது பிரிவுங்க சொன்னால் அதை அப்படியே கேட்கணும். ஒரு விஷயத்தில் கவனமாகறனா அப்படி கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நண்பருக்காக ஹெல்ப் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு கெட்ட பேர் வாங்கப்படாது. அவாட்டா என்ன ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து செயல்படுத்துறது நல்லது. ரெண்டு பேர்த்த இது என்னோடய ஃப்ரெண்டு இது என்னோட அவங்க ரெண்டு பேர் பேசிட்டுருப்போம், உங்களை விட்டுருப்பா. பிஸ்னஸில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரியல் எஸ்டேட் சம்மந்தமான விஷயங்கள் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். தந்தை வழி தாய் வழியில் நல்ல செய்திகள் வரும். மிதுனராசி என்பவர்களுக்கு தொழில் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் மன திருப்தியை தரும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி நண்பர்களே, சின்ன சின்ன விஷயங்களில் யோசித்து செயல்படுத்துறது அற்புதமான பலன்களை கொடுக்கும். இது நடத்தலாமா, இதன் மூலமாக லாபம் இருக்கா, விரயம் இருக்கான்னு, விரையானதுக்கப்புறம் அச்சோ விரயமாயிடுத்தேன்னு சொல்லப்படாது. இந்த பாடியில் எத்தனையோ ஆஃபர்லாம் போடுவாங்க. நம்ம தலை முதல் கால் வரை உங்களுக்கு செக்கப் இலவசம் 400 ரூபா தான் அப்படின்னு. ஐயோ பார்த்தா பயந்துருவேன் அப்படிலாம் இருக்கப்படாது. என்ன ஏது நம்மளுடைய உடம்பை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது தானே. வந்ததுக்கப்புறம் ஐயோ ஐயோன்னு யோசிக்கிறத விட என்ன ஏதுங்கிறது தெரிந்து அதுக்குண்டான க்யூர் பண்ணிக்கிறது நல்லது. ஜோதிடரை சந்திக்கிறது, மருத்துவரை சந்திக்கிறது, ஆரோக்கிய விஷயத்தில் நம்ம வந்து கேர் எடுத்து பார்த்துக்கிறது ரொம்ப அவசியம். பல பேர் ஆதரவு சொல்லும்பொழுது மன திருப்தியாகவும், பல பேர் எதிர்த்து பேசும்போது மனக்கவலைகளாகவும் அப்பப்போ தோணும். வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு கடகராசி என்பவர்களுக்கே உண்டான அற்புதமான வழிபாடுங்க. சிம்மராசி நேயர்களே, நிறைய நல்ல விஷயங்கள் நடந்தாலும் இன்றைய தினத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு விஷயத்தில் ஆழ்ந்து கூர்ந்து கவனித்து ஒரு காரியத்தை பண்ணோம், இன்றைக்கி நாளைக்கு நாளை மறுநாளில் ஒவ்வொரு காரியத்திலையும் அவசரப்பட்டு எந்த விஷயத்தையும் செயல்படுத்தக்கூடாது. கொஞ்சம் நிதானமாக யோசித்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும். யாருக்கிட்டையும் போட்டா போட்டி போடக்கூடாது. விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். தெரியாத ஒரு காரியத்தை நம்ம தப்பு பண்ணிவிட்டோம்னா அது சாரிங்கிறத நம்ம சொல்லிக்கணும். ரிவெஞ்ச் எடுத்து ஒரு காரியத்தை பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. சில பேர் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள், பேசக்கூடிய விஷயங்கள்லாம் நமக்கு ஆப்போசிட்டாக கூட இருக்கலாம். நம்ம அதை சரின்னு நம்பின்னு இருப்போம். யாரையாவது உங்களை பற்றி இப்படி சொன்னா அப்படி சொன்னாங்கன்னா அதை ரியாலிட்டியாக ரியல் அப்படின்னு நம்பிட்டு அப்படி நம்பப்படாது. சில பொருட்கள் வாங்கும்பொழுது காஸ்ட் எவ்வளோ, இந்த காஸ்ட் நியாயமானதா, இதை வச்சு நம்ம கரெக்டாக பிரயோஜனம் இருக்கா, இது போன்ற விஷயங்களை பார்த்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்துக் கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. உற்றார் உறவினர் அவங்களுடைய பேசு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் திருமண காரியம் போன்ற விஷயங்களில் முடிவெடுக்கும்போது பெரியவங்ககிட்ட கேட்டுன்னு முடிவெடுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். விரயத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். பின்னாட்களில் லாபமாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி நண்பர்களுக்கு பாக்கியமான யோகங்கள் கிடைக்கும். நான் நினச்சேன் உடனே ஃபோன் பண்ணுறேன், நான் நினச்சேன் உடனே நடக்குது, நினச்சேன் மெசேஜ் வருது, இப்போ தான் நினச்சேன் அப்படின்னு சொல்லக்கூடியனர். ரொம்ப நாளாக மனசில் அப்படியே யோசிச்சுட்டு இருந்த காரியங்கள் ஒரு ஒன்றா நடக்கும். சில விஷயங்கள் நம்ம ஒன்று நினைப்போம், அது ஒன்று நடந்துட்டுருக்கும், என்னடா அது அப்படின்னு யோசனைகள்லாம் அப்பப்போ மனசில் வரும். சில அப்பாயின்மெண்ட்ஸை சில முக்கியமான நபர்களை பார்க்கும் பொழுது அந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்வது நல்லது. கொஞ்ச நாட்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. சில விஷயங்களில் யதார்த்தமாக பேசாதீங்க, மனசில் தோணலை தான் பேசப்படாது, லூஸ்டாக விட்டுறோமோன்னு தோணும். கவனிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். உங்களையே நீங்கள் மாற்றிக்கிறது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மூகாம்பிகை அம்பாள் வழிபாடு, தாய் மூகாம்பிகை வழிபாடு விசேஷ பலன்களை தரும். துளாராசி அன்பர்களே, இந்த தினத்தில் அலைச்சல்கள் அப்பப்போ இருக்கும், ஆனால் லாபமான அலைச்சலாக இருக்கும். சகோதர சகோதரிக்கு உங்களால் முடிஞ்ச நல்ல காரியங்கள் எடுத்து பண்ணுவீங்க. சில நேரங்கள் நம்ம இப்படி இந்த மாதிரி இந்த காரியத்தை வந்து நம்ம மூவ் பண்ணியிருக்கலாம், மாஸ்டர் பிளான் பண்ணியிருக்கணும், தப்பு பண்ணிவிட்டோம். ஏபிசின்னு நம்ம வந்து அதை பிரித்து இதுக்கு தகுந்தாப்பில் செயல்பட்டுருந்தோம்னா நல்லா இருந்திருக்கும். தப்பு பண்ணிட்டோம் அப்படின்றத ரியலைஸ் பண்ணி இனிமேல் ரொம்ப அழகாக செயல்படுத்துவீங்க. வர வர மெமரி பவர் குறைஞ்சுட்டே இருக்கு, என்னன்னு தெரியல. ஞாபகம் மருதி அப்பப்போ பரு பர்சை எடுத்தா இங்கேயே வச்சு விட்டேன், அந்த சீட் எடுத்தா இங்கேயே வச்சுட்டேன், இங்கே தான் வச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு பல நேரங்களில் யோசிப்பீங்க. அது வந்து ஏஜ் ஆக ஆக கண், அது மட்டும் இல்லாத நம்ம யோசிக்கும் திறன். ஏன்னா செல்ஃபோனு கம்ப்யூட்டர் உட்காந்துட்டுருக்கோம், உடம்புக்கு வேர்க்கிறது இல்லை, ஏசிக்குள்ளேயே உட்காந்துட்டுருக்கோம், இதெல்லாம் ஒரு மாற்றம் இருக்க தானே செய்யும். உங்கள் நீங்களே ஷெடியூல் பண்ணிட்டு காத்தாலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கொஞ்சம் உடம்புக்கு ஒர்க் அவுட் கொடுக்கணும். அப்படி செயல்படுத்தும் போது அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு ஒரு சில வாய்ப்புகள் இறைவனாக பார்த்து நமக்கு கொடுப்பார். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறத்துக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக, எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமாக, ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, கஸ்டமர் கேரில் இருந்துருக்கவங்க, சேல்ஸில் இருந்துருக்கிறவங்க, ஃபுட் ப்ராடக்ட் சம்மந்தமான விஷயங்கள் பண்ணுறவங்க, ஆண்டர்பிரினராக இருந்துருக்கவங்க, அதே மாதிரி எண்ணெய் சம்மந்தமாக, முகம் அழகு பொருட்கள் சம்மந்தமாக விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். லாங்குவேஜ் ஸ்கில் கற்றுக்கிறது, புது விஷயத்தை எடுத்து கற்றுக்கிறதெல்லாம் உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கும். சில நேரம் கருத்து வேறுபாடுகள் வீட்டிலிருந்து வரும், கொஞ்சம் நேரத்தில் அது மாறும். உச்சிராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு. தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பு கூடி வரும், ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. சின்ன சின்ன விஷயங்களில் விரயங்கள் உண்டு. வெளிநாடு வெளியூர் சம்பந்தமான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ஆன்லைன் மூலமாக நல்ல செய்திகள் வரலாம். எப்பவுமே பட்ட இடத்துல படும்னு சொல்லுவாங்க, கவனம் தேவை. தெரியவே இல்லை என்னென்னு, இது என்னமோ கழுத்து வெளிச்சுட்டே இருக்குது, பார்த்தா கடைசியில் பெட்டு சரியில்லாமல் இருந்திருக்கும், என்னமோ தூக்கமே இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, மனசில் யோசனைகள் ஜாஸ்தியாக இருந்துருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் எப்போவுமே பெரியவங்க சொல்லுவாங்க, காலையில் என்னச்சோன்னே ஒரு 10 நிமிஷம் உங்களுக்காக தியானம் பண்ணால் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கை கால் கழுவி, பாசிட்டிவான விஷயத்தை நினச்சி நம்ம வந்து படுக்கணும்னு சொல்லுவாங்க. நம்ம செல்ஃபோனை பார்த்துட்டு அப்படியே படுத்துருவோம், கனவுல பூரா அந்த எண்ணமே வந்துட்டு இருக்கும், என்னமோ காலையில் இருந்துச்சு இந்த கனவு வச்சு கெட்ட கனவு அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இருக்கப்படாது, கொஞ்சம் நம்மளுக்காக டயத்தை ஒதுக்கி இருந்தோம்னா நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எதிர்மறையான சிந்தனைகளை நம்ம வந்து வச்சுக்கவே கூடாது, அது வந்து கிரகங்கள் வேறு. தனுசு ராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் கொஞ்சம் விரயங்கள் இருந்தாலும் பின்னாட்களாக லாபமாக சம்பாதிக்கக்கூடிய யோகங்கள் உண்டு. இன்றைய தினத்தில் தனுசு ராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வ மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடுங்க. மகர ராசி நண்பர்களே, சார் போராடி ஜெயித்தேன், கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் இருந்தேன், இப்போ நல்லா இருக்கேன், இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்கேன், பட் என்னால் இன்னும் முன்னேறணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். எஸ் யூல் கெட் சக்ஸஸ், நோ ப்ராப்ளம், நீங்கள் வந்து கவலையப்பட வேண்டாம், சக்ஸஸ் ஆகுங்க. சில விஷயத்துக்காக ஸ்பெண்ட் பண்ணுறது கூட நல்லது தான் பெரியவங்க சொல்லுவாங்க. நேரத்துக்கு கரெக்டாக அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்பெண்டும் பண்ணணும். நம்ம இருப்பை வச்சுட்டே இருக்கப்படாது, கொடுத்தா தான் 4 பேர் வருவான்னு சொல்கிற மாதிரி 4 பேர் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம சில விஷயத்தை கொடுத்து அதன் மூலமாக பெறதுக்கு முயற்சி பண்ணோம். சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்துக் கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. சில நல்லோர்களது நட்பு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். சில நேரங்களில் எடுத்த காரியத்தை நம்ம அப்படியே டப்புன்னு எடுத்தமா முடிச்சமானு இருக்கப்படாது, அதில் வந்து ஆழ்ந்து யோசித்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும். மகர ராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். மற்றபடி எல்லாமே உங்களுக்கு லாபம் தான், சக்ஸஸ் தான். யாரும் நம்மளை எதுவுமே சொல்லக்கூடாது, பேசக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி வழிபாடு. கும்பராசி நண்பர்கள் விடாத உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்லவர்களது நட்பு உங்களுக்கு சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பிஸ்னஸ்க்குண்டான முதலீடு வந்து சேரக்கூடியதாக இருக்கும். கம்பெனியில் வேலையை விட்டு இடமாற்றம் மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். வெளிநாடு பிரயாணம், அதேமாதிரி வெளியூர் பிரயாணம் லாபத்தை கொடுக்கக்கூடிய பிரயாணமாக இருந்துருக்கும். கணவன் மனைவி, அதே மாதிரி மாமியார் மருமகள் மாமனார், இது போன்ற பிரச்சனைகள்லேருந்து கொஞ்சம் சரி பண்ணக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. பழைய நகை கொடுத்து புதுசாக ஏதேனும் பொருட்கள் வாங்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. கும்பராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் நவக்கிரக வழிபாடு வெற்றி வழிபாடு. மீன ராசி நேர்கள் இன்றைய தினத்தில் சில விஷயங்களில் நாம் பேசினா அவன் ஒன்று எழுத்து பேசு, எழுத்தே பேச மாட்டேன், எப்படி பேசுகிறா, ஏன் இப்படி எழுத்து பேசுகிறாங்க, வேலை செய்கிறவங்க எழுத்து பேசுகிறாங்க, கூட இருக்கவங்க எழுத்து பேசுகிறாங்க, கணவன் எழுத்து பேசுகிறான், மனைவி எழுத்து பேசுகிறாங்க, குழந்தைய எழுத்து பேசுகிறாங்க, சின்ன சின்ன விஷயத்தை இவங்க எப்படி பேசலாம், ஏன் இப்படி தப்பாக பேசுனா, அப்படி ஒன்று அவங்க பேசியிருப்பாங்க, இல்லை ஏதோ ஒரு வேலையில் அப்படி சொல்லியிருப்பாங்க, அதை நினச்சி நம்ம இருந்துட்டுருப்போம். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் இருக்குது. சகோதர சகோதரிக்கு உங்களால் முடிஞ்ச நல்ல காரியங்கள் எடுத்து பண்ணுவீங்க. அதே சமயத்தில் தொழில் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் எடுத்து செயல்படுத்தக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. அதேமாதிரி இன்றைக்கி நாள் முடியும் போது லாபகரமான முடியும், கவலைப்பட வேண்டாம். அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. சில மறைமுக எதிரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, முன்னாடி ஒன்று பேசுவாங்க, பின்னாடி ஒன்று பேசுவாங்க, கவனம் என்பது தேவை. சில பிரச்சனைகளை ஈஸியாக முடிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்கன்னா குலதெய்வ வழிபாடு, விசேஷ வழிபாடு. மீண்டும் சந்திப்போம், நன்றி, நமஸ்காரங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோ.

0: அன்பு உறவுகள், இதுவரை இன்றைய நாள் எப்படி நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். தயாரித்து தொகுத்து வழங்கியிருந்தார் தமிழகத்தின் தலை சிறந்த ஜோதிடர் மகேஷ் ஐயா அவர்கள், அவர்களுக்கும் எமது நன்றிகள். தொடர்ந்து வானிலையில் வலம் பெற காத்திருக்கின்றது. வாழ்த்துவோர் வாழ்த்தலாம்.
1: பிறந்த
2: தேவி, டிஆர்டி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பார்ட்டி வைக்க இருக்கின்றேன். அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்தேன். நான் எத்தனை பேருக்கு கிட்டத்தட்ட ஒரு அறுபது பேர் வரும். அறுபது பேருக்கு என்ன உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்கு வேண்டாலும் கேளுங்க. நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
1: ஓ, அப்படி என்ன டிஆர்டி சொன்னதன் படியே ஈஸியா முடிஞ்சது. எப்படியோ நைஸ், தேங்க்யூ.
3: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.
4: பரிசுலா செப்பலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 ரூ கை பரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் சைபர் 1 42 41 77 67 அல்லது சைபர் 6 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com.
5: ஈழ தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா வெகு விரைவில் சுவிஸ் நாட்டில் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுகிறது. பலரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாவுலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். விழா நடைபெறும் தேதி, காலம், இடம் என்பன வெகு விரைவில் பின்னர் தெரியப்படுத்தப்படும். இந்த விழா தொடர்பான உங்கள் ஆலோசனைகளை வழங்க தொடர்பு கொள்ளுங்கள். தம்பிராஜா இளங்கோ, தொடர்பு தொலைபேசி இலக்கம் 0541 76 386 14 82. மூட்டி லவ்சான் 0541 79 77 11 712. தர்மலிங்கம் பிரபா 0541 76 51 83 34. கல்வி கண்ணை திறந்த வயாவுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம். அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

0: நேரம் சரியாக 8:48 ராஜத்தில் 7:48 இந்த வேளையில் வானலையில்
1: பிள்ளைகள் போலே தொல்லைகள்
0: வாழ்த்துவோர் வாழ்த்தலாம். இன்று உங்கள் இல்லங்களில் இடம்பெறுகின்ற மங்களகரமான சுபகாரியங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து அன்புறவுகளுக்கும் டிஆர்டி தமிழொலி குடும்பம் தங்களது இதய நிறைந்த நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக்
1: கொள்கிறேன்.
0: உங்கள் மங்களகரமான நிகழ்வுகளை வானொலிக்கு எடுத்து வருவதற்கு நீங்கள் விரும்பினால் உங்கள் அலுவலக தொலைபேசி இலக்கத்தோடு தொடர்பு கொண்டு மேலதிக விவரங்களை நீங்கள் கேட்டு அறிந்து கொள்ளலாம். அதற்கான அலுவலக தொலைபேசி இலக்கம் 0331-48-37-16-75.
1: நாம் பிள்ளைகள் போலே தொல்லைகள் எல்லாம் மறந்தனா.
0: இன்று மங்களகரமான சுபகாரியங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து அன்பவர்களுக்கும் டிஆர்டி தமிழொலி குடும்பம் தங்களது ஏதிய நிறைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவர்களுக்காக ஆனந்தமான ஒரு பாடல் ஒன்றையும் தருகின்றோம்.

0: ஒலித்த பாடலோடு இன்றைய வாழ்த்துவோர் வாழ்த்தலாம் நிகழ்ச்சியினை கேட்டீர்கள்.
1: நாம் பிள்ளைகள் போலே.
0: நேரம் சரியாக 8:54 ஐக்கியராட்சியத்தில் 7:54 ஒரு சில வர்த்தக விளம்பரங்களை தொடர்ந்து தொடர இருக்கின்றது. முதன்மை செய்திகள்.
2: ரன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனக்கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடு வகைகள் ஏராளம். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ஜோசப் 9700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.
3: அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொண்டுபண்டி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொண்டுபண்டி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்காணி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்து இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால் மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். பொண்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டுபொண்டே மார்க்கெட் 1 Avenue Edwan Bio 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டுபொண்டி ரேம் தடுப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டுபொண்டி மார்க்கெட். தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ் 192 பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
0: நேரம் சரியாக 8:58 ஐக்கியராட்சியத்தில் 7:58. இந்த நேரத்தில் வானிலையில் மலர்கின்றது முதன்மை செய்திகள்.

சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58

0: இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள். கனடா வன்குவரில் ஜியாபிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், மாலை, மரம், தென்னம் குறித்து பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடு கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்குவரில் இருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 9:00 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மெலவிய பிறங்களுக்கு ஜியா பிரதர்ஸ், 38 05 நைட் ஸ்ட்ரீட், வான்கூவர், கனடா.
1: தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜியா பிரதர்ஸ், 604-707-1-57 அல்லது 604-902-43-44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jiabrothers.com.
0: உங்களுக்கான சேவைக்காக வன்குவரில் ஜியா பிரதர்ஸ். சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள், கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5,000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
2: இலக்கம் 5, கார்டன் ஸ்ட்ரீட், ட்ராசா, 3098, கோனிட்ஸ், சுவிஸ், கோனிட்ஸ், மெக்மாஸ்க்கு அருகாமையில்.
0: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
2: இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம்
3: 07-8-928-5858. வந்து 15 வருஷமா போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கு இல்ல. நான் இதுவே உள்ளுத்து கொண்டு
4: என்ன வாணி சும்மா புரிஞ்சுருக்கு. எந்த நாளும் உன்னோட இதுக்கு இல்லாதான் இருப்ப விஷயத்தை போறோம். இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன்.
0: ஆமாம், வன்குவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 East 30th Avenue, வன்குவர், கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தமேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.

0: பரிசிலிருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கடுமையாக்கல வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போக போறேன் யாழ்ப்பாணம். ஒரு ஒரு ஒரு புள்ள வருது கும்பிட போன தெய்வம் கொடுக்கவன. தங்கச்சி தங்கச்சி
1: அவங்களே கொண்டு ஜாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
2: ஆமாம், இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள். பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். கோஷன் விழா முகவரி 422 1B கிராமோதய வீதி தலுபத்த நீர்கொழும்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 07 77 36 74 18 அல்லது 07 24 00 440. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடுவச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன். குரேஷன் விழா 422 1B கிராமோதய வீதி தலுபத்த நீர்கொழும்பு. தொலைபேசி இலக்கங்கள் 07 77 36 74 18 அல்லது 07 76 24 00 440. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனத்தினர்.
3: பிரான்ஸ் லாகுனோவில் அமைந்துள்ள சென்னை சேல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆடவர் மகளிர் சிறுவர் சினிமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டு சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலைபோல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டைக்கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளியு மலிவு, அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும், பல வகைகள், வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால் நண்டு, கணவாய், ரால் அனைத்தும் மலை விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில்க் வேர்ல்ட் மார்க்கெட் 62 அவென்யூ போல்வாயோன் குற்றூரியே 93120 லாக்குனோ. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை சில்க் 07 83 20 49 85 அல்லது 07 87 34 16 55. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலுணவு பொருட்கள், பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு, பொருளோ பொன். சென்னை சில்கில்
2: பிரான்சில் வதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க, அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரெஞ்சா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
4: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
2: பிரான்ஸ் நாட்டில் வதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரும் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70 ரூ பிலிப் டிஜெரா பாரிஸ் 18.
5: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய
2: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06 52 66 30 01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.
4: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
3: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்த இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாறை போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், பிரியா, போஸ்டன் யூனியன் ஊடாக பண மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முற்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு.
5: தொடர்கின்றது முதன்மை செய்திகள். சற்று தாமதமானதற்கும் மன வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
2: வணக்கம், இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் காலியொலிப்பான வணக்கம் தமிழொலியின் நிறைவாக தொடர்கின்றது. டிஆர்டி தமிழொலியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷ் அண்ட் கரி, வி டி சூப்பர் ஸ்டோர் உணத்தினர், சாசல் கார்ஷ்னா கோனிஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் உணமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். செம்மணி புதகுழி அகழ்வின் போது எலும்பு கூடொன்றின் இடுப்பு பகுதியிலிருந்து தாயத்து ஒன்று மீட்கப்பட்டிருப்பதோடு 1 ரூபாய் நாணய குற்றி ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதகுழியின் 103வது நாள் அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் இந்த எலும்புக்கூடு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் வெளிவுகார அமைச்சர் மறைந்த லக்ஷ்மண் கதிர்காமரின் 21வது நினைவு தினத்தை முன்னிட்டு வெளிவுகார, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் லக்ஷ்மண் கதிர்காமர் சர்வதேச உறவுகள் மற்றும் மூலோபாய ஆய்வுகள் மையத்துடன் இணைந்து இன்று விசேட நிகழ்வுகளை ஏற்பாடு செய்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோசித ராஜபக்ச குற்றப்பிணா வித்தனை கழகத்தில் இன்றும் முன்னிலையாகி இருக்கிறார். விசாரணை ஒன்று தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக அவர் குற்றப்பிணா வித்தனை கழகத்தில் முன்னிலையாகியுள்ளார். இதே நேரத்தில் முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சவின் முன்னாள் பிரத்யேக செயலாளரான சுகீஸ்வர பண்டாரா புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தில் அவரும் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார். முன்னாள் கடத்தொழில் அமைச்சர் ராஜித சினரட்னாவுக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் நேற்று குற்றப்பத்திரிகை ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பழைய தேர்தல் முறைமைக்கு அமைய மாகாண சபை தேர்தலுக்கு செல்வதற்கு திடீரென தீர்மானிக்க முடியாது. தற்போது ஏற்றுக்கொள்ளப்பட்ட புதிய தேர்தல் முறைமைக்கு அமைவாக எல்லை நிர்ணயம் செய்து எல்லை மற்றும் தொகுதிகளை அடையாளப்படுத்தியதன் பின்னர் மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்த தயாராக இருப்பதாக அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெதிச ஊடக சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். மாநாயக்க தேர்தல்கள் அனுப்பி வைத்த முக்கிய கடிதமே மாயமாகி இருக்கின்ற நிலையில் ஜனாதிபதி அன்புகுமார் திசநாயக்கா தம்மை சுற்றியுள்ள திருடர்களிடமிருந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சமன் ரட்னப்பிரிய வலியுறுத்தியிருக்கிறார். முருகந்த மற்றும் கழுகங்கை நீர்த்தக்கங்களை அமைப்பதற்காக இடம்பெயர்க்கப்பட்டு லக்கல புதிய நகரத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் குடியமர்த்தப்பட்ட மக்களின் சுமார் 10 ஆண்டுகால குடிநீர் பிரச்சினைக்கு தற்போது தீர்வு வழங்கப்பட்டிருக்கிறது. உயர்நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிக்கும் நடவடிக்கை நீதித்துறையின் சுதந்திரத்தில் கடுமையான தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடும் என்று எச்சரித்துள்ள இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் அரசியலமைப்புக்கான முன்மொழியப்பட்ட 22வது திருத்தத்தை வன்மையாக எதிர்த்து வருகிறது. கடந்த மே மாதம் மேற்கொள்ளப்பட்ட எதிர்பாராத வட்டி வீத அதிகரிப்புக்கு பிறகு இந்த ஆண்டில் வட்டி வீதங்களை மேலும் உயர்த்த வேண்டிய அவசியம் கிடையாது என்று இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்கே குறிப்பிட்டிருக்கிறார். அரசாங்கம் தெரிந்து ரணில் விக்ரமசிங்கே அமைத்த சர்வதேச நாணய நிதியத்தின் பொருளாதார பொறைக்குள் நாட்டை மேலும் மேலும் இழுத்து சென்றுள்ளதாக முன்னிலை சோசலிச கட்சி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது.
6: யாழ்ப்பாண மாவட்டத்தில் அண்மை காலமாக தவறான முடிவெடுத்து உயிரிழக்கும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்ற நிலையில் அவற்றை தடுப்பதற்கான துரித நடவடிக்கைகளை உடனடியாக ஆரம்பிப்பதோடு அதற்கான ஒருங்கிணைந்த கட்டமைப்புகளை மீள செயற்பாட்டு நிலைக்கு கொண்டுவர விரைவான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் பணிப்புரை வழங்கியிருக்கிறார். தங்காலை குடவெல்ல பகுதிக்குட்பட்ட நகுலகும பிரசத்தில் அமைந்துள்ள வீடொன்றின் மீது நேற்றிரவு அடையாளம் தெரியாத நபர்களால் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. யாழ்ப்பாணத்திலிருந்து வெளி மாவட்டங்களுக்கு வழித்தட அனுமதிகள் இன்றி சேவையில் ஈடுபடும் சொகுசு பேருந்துகள் மற்றும் உரிய பதிவுகளின்றி வெளி மாவட்ட உத்தியோகத்தர்களுக்கு விசேட சேவையில் ஈடுபடும் பேருந்து காலம் என்பவற்றுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வடக்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர் பொறியியலாளர் விமலேஸ்வரன் தெரிவித்திருக்கிறார். குறிவிட்ட சிறைச்சாலையில் கடந்த வெள்ளிக்கிழமை ஏற்பட்ட பதற்றமான சூழலின் போது உயிரிழந்த இரண்டு கைதிகளும் துப்பாக்கிச் சூட்டினால் ஏற்பட்ட பலத்த காயங்களினால் உயிரிழந்துள்ளதாக பிரேத பரிசோதனையில் தற்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கொழும்பு பொருளை மெகசின் சிறைச்சாலைக்கு போதைப் பொருள் விநியோகித்து வந்ததாக சந்தேகப்படும் சிறைச்சாலை அதிகாரியொருவர் கல்கிசர் பிராந்திய குற்றப்பிணவு பணியகத்தினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பாடசாலை மாணவர்களுக்கு மேலதிக வகுப்புகளுக்கு செல்லும் மாணவர்களுக்கும் கஞ்சா கலந்த போதைப் பொருட்களை விற்பனை செய்ததாக கூறப்படும் 23 வயதுடைய இளைஞர் ஒருவர் கல்லவ காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கற்பட்டி குரக்கன்கென பகுதியில் உள்ள நீரேரி பகுதியில் ஒரு குடும்பத்தினர் பயணித்த படகு ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியதில் சிறுவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்து விட்டதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். உயிரிழந்தவர்கள் 7 வயது சிறுவன் மற்றும் 13 வயது சிறுமி என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். படர்கம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கொடல பகுதியில் கைத்துப்பாக்கிக்கு பயன்படுத்தப்படும் தோட்டாவுரை மற்றும் 7 தோட்டாக்களுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குருநாக்கல் அம்பன்பல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நிலவ பகுதியில் நேற்று காட்டியானை தாக்கியதில் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்து போனார். கீக்கடுவையிலிருந்து மருதானை நோக்கி பயணித்த புயர்தம் ஒன்றில் ஏற்பட்ட திடீர் தொழில்நுட்ப கோளாறினால் கரையோர புயர்த சேவைகள் தாமதமடைந்துள்ளதாக புயர்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் மற்றும் சப்ரகோமா மாகாணங்களிலும் கண்டி நுவர்லியா காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ இன்றும் பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. உயிரிழப்புகளையும் பரவலான அழிவையும் ஏற்படுத்திய கடுமையான நிலநடுக்கத்தை தொடர்ந்து கொலம்பியா மக்களுக்கு இலங்கை தனது இரங்கலை தெரிவித்துள்ளது. 2026 ஆண்டுக்கான ஆடி அமாவாசை இன்று அனுஷ்டிக்கப்படுகிறது. இதையொட்டி இலங்கை முழுவதும் உள்ள இந்து ஆலயங்கள் மற்றும் புனித நீர்நிலைகளில் முன்னோர்களை நினைவுகூர்ந்து சிறப்பு வழிபாடுகள் இடம்பெற்று வருகின்றன. பிலன்வில ரஜமக விகாரையின் எசல மகா பிறகுராவை முன்னிட்டு ஆகஸ்ட் 13, 14 மற்றும் 15 ஆகிய தேதிகளில் பல வீதிகளில் போக்குவரத்து கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த மாதத்தின் முதல் 6 நாட்களில் 42,810 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு சென்றுள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்திருக்கிறது. சவுதி அரேபியாவின் வேலைவாய்ப்புகளுக்காக புறப்படும் தொழில்திறன் மிக்க தொழிலாளர்களுக்காக நடத்தப்படும் தொழில்திறன் சரிபார்ப்பு பரீட்சையை எதிர்காலத்தில் சிங்களம் மற்றும் தமிழ் மொழிகளில் தோற்றுவதற்கான சந்தர்ப்பத்தை வழங்குவதற்கு சவுதி அரேபியாவின் டக்மோல் ஹோல்டிங் நிறுவனம் இணக்கம் தெரிவித்துள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் சவுதி அரேபியாவின் ரியாத் இலங்கை தூதரகத்தின் அறிக்கையை மேற்கோளாட்டி அறிவித்திருக்கிறது. இந்திய செய்திகளில் இலங்கையில் நடந்த உள்நாட்டு போரின் போது பலரும் கடவுச்சீட்டு உள்ளிட்ட முறையான பயண ஆவணங்களின்றி நாட்டை விட்டு வெளியேறி இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் தஞ்சமடைந்தார்கள். அவர்களில் பலர் நாடு திரும்ப விரும்பினாலும் பல்வேறு சட்ட சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. இந்த நிலையில் இலங்கை அகதிகள் நாடு திரும்புவதை எளிதாக்க புதிய குடியேற்ற நடைமுறைக்கு இலங்கை அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாக தமிழக அமைச்சரவை அறிக்கை தெரிவிக்கிறது. மத்திய அரசு கொண்டுவர உத்தேசித்துள்ள தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவுக்கு எதிராக தனி தீர்மானத்தை தமிழக அரசு இன்று சட்டப்பேரவையில் கொண்டு வந்துள்ளது. தமிழக முதல்வர் விஜய் தலைமையில் போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு என்ற பெயரில் மாநில அளவிலான பெருந்திரள் உறுதிமொழி ஏற்பு நிகழ்வு சென்னையில் நடைபெற்றிருக்கிறது. மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவரும் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினருமான மல்லிகார்ஜுன கார்கே தனக்கு எப்போதும் அழுத்தம் அளித்து வந்ததாக மாநிலங்களவைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார். மத்திய அரசின் விபி ஜிராம் ஜி திட்டம் அமல்படுத்தப்பட்ட கடந்த ஜூலை முதலாம் தேதியிலிருந்து ஒரு மாதத்தில் 9,69,00,000 மேல் மனித வேலை நாட்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா முழுவதும் உள்ள பல்வேறு தீர்ப்பாயங்களின் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்களின் நியமன நடைமுறைகளுக்காக தேசிய தீர்ப்பாய ஆணையம் அமைக்க வழிவகுக்கும் தீர்ப்பாயங்கள் சீர்திருத்த மசோதா 2026 மாநிலங்களவையில் நேற்று நிறைவேற்றப்பட்டுள்ளது. PMED டிரைவ் என்ற பிரதமரின் மின்சார வாகன புரட்சி திட்டத்தின் கீழ் மின்சார இருசக்கர வாகனங்களுக்கு வழங்கப்படும் ஊக்கத்தொகையானது வருகின்ற 2028 ஆண்டு மார்ச் 31 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. அதிலேறம் ஊக்கத்தொகையானது பாதியாக குறைக்கப்பட்டுள்ளது. புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களை முன்கூட்டியே கண்டறிந்து முறையாக சிகிச்சை அளிக்கப்படுவதை உறுதிப்படுத்தும் வகையில் புற்றுநோயை அறிவிக்கப்பட வேண்டிய நோயாக அறிக்கை செய்யுமாறு 19 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை உச்சநீதிமன்றம் நேற்று அறிவுறுத்தியிருக்கிறது. அரசு பணி நியமன தேர்வுகளில் முறைகேடுகள் நடந்ததாக கூறப்படும் விகாரத்தில் போராடிய மாணவர்கள் மீது நடத்தப்பட்ட தடியடி குறித்து பாரதிய ஜனதா சட்டசபை உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதை தொடர்ந்து ஜார்க்கண்ட் சட்டப்பேரவை ஒருநாள் முன்னதாக கால வரையறையின்றி ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. நடுவானில் ஆட்டங்கண்ட ஏர் இந்தியா விமானத்தின் விமானி கஞ்சா உட்கொண்டது தற்போது பரிசோதனைகளில் உறுதி செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. இந்திய தொழிலதிபர் கௌதம் அதானி மீதான மோசடி லஞ்ச குற்றச்சாட்டுகளை அமெரிக்க நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. திருச்சியின் முதல் ஆரோக்கியம் மற்றும் சுகாதாரமான உணவு தெரு காஜா மலை ரேஸ்கோ சாலையில் இந்த மாத இறுதிக்குள் திறக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. ராமேஸ்வரத்தில் சமையல் எரிவாயு இணைப்பு எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைக்காத 40% பேரின் இணைப்பு துண்டிக்கப்படும் அபாயம் இருக்கிறது. மகாராஷ்டிராவின் குர்லா பகுதியில் இன்று அதிகாலை குர்லா மேற்கு பகுதியில் உள்ள சிராக் நகரின் கௌசியாசால் குடியிருப்பு பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டதில் குறைந்தது 5 பேர் உயிரிழந்துள்ளார்கள், பலர் காயமடைந்துள்ளார்கள். சதுரகிரி சுந்தர மகாலிங்க சுவாமி கோவிலில் இன்று நடைபெறும் ஆடி அமாவாசை வழிபாட்டில் பங்கேற்க பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூரில் ஆடி அமாவாசையொட்டி ஏராளமானோர் தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துள்ளார்கள். ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் உள்ள ரெங்கோஜி கோவிலில் இருந்து நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் அஸ்தியை இந்தியாவுக்கு திரும்ப கொண்டு வர கோரி அவரின் மகள் அனிதா பாப் தாக்கல் செய்த மனு தொடர்பாக பதிலளிக்குமாறு மத்திய அரசுக்கு நோட்டீஸ் பிறப்பித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்தியன் முஜாஹிதீன், அல்கைதா மற்றும் காலிஸ்தானி பயங்கரவாத வலையமைப்புகள் போன்ற குழுக்களுடன் தொடர்புடைய 19 தேடப்படும் பயங்கரவாதிகளின் புகைப்படங்களை கொண்ட சுவரொட்டிகள் தேசிய தலைநகர் டெல்லி முழுவதும் பல இடங்களில் சுதந்திர தினத்துக்கு முன்னதாக கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக வைக்கப்பட்டுள்ளதாக டெல்லி காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார். 2025-26 நிதியாண்டில் 3.92 டிரில்லியன் டாலர் பொருளாதாரத்துடன் உலகின் 6வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா திகழ்வதாக நிதித்துறை இணையமைச்சர் பங்குஷ் சௌத்ரி நேற்று தெரிவித்தார். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபா உயர்ந்து 113,600 ரூபாவுக்கும் கிராமுக்கு 50 ரூபா உயர்ந்து 14,200 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் அமெரிக்கா ஈரான் இடையான போர் நிறுத்த ஒப்பந்த பேச்சுவார்த்தை பல்வேறு காரணங்களுக்காக தடைபட்டுள்ளது. இதனால் கச்சா எண்ணெய் விநியோகத்தின் உயிர்நாடியான ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் தொடர்ந்து தனது கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது. இந்த நிலையில் போரை முடிவுக்கு கொண்டுவர மீண்டும் பொருளாதார தடை என்ற பழைய ஆயுதத்தை கையில் எடுக்க அதிபர் டிரம்ப் முடிவு செய்திருப்பதாக அறிவித்திருக்கிறார். இஸ்ரேல் கோலான் மேட்டுப் பகுதிக்கு உரிமை கோருவதை கொலம்பியா அங்கீகரித்திருக்கிறது. 1967 சிரியாவில் உள்ள கோலான் மேட்டுப் பகுதியை இஸ்ரேல் ஆக்கிரமித்தது. 1981 அதனை இஸ்ரேல் தன்னுடன் இணைத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க ஈரான் போர் பதற்றத்தால் எண்ணெய் விலை தொடர்ந்து அதிகரித்து செல்கிறது. உலகத்தர நிலையாக கருதப்படும் பிராண்ட் கச்சா எண்ணெய் பீபாக்கு இன்று $89.63 பதிவாகியிருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் சென்ற மாதம் துருக்கியிலிருந்து ரகசியமாக சிறிய விமானத்தில் வெளியேறியதற்கு ஈரானிடமிருந்து வந்த கொலை மிரட்டல் தான் காரணம் என்று தற்போது தெரிய வந்திருக்கிறது. சிரியாவின் முன்னாள் அதிபர் பாசிர் அல் அசாத்துக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. லெபனான் மரண தண்டனையை ஒழிக்கிறது. மத்திய கிழக்கில் அவ்வாறு செய்யும் முதல் நாடாக லெபனான் இருக்கிறது. தென்னாப்பிரிக்காவில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த சுரங்கம் ஒன்றின் சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் 14 தொழிலாளர்கள் உயிரிழக்க 8 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். கொங்கோ குடியரசில் அதிவேகமாக பரவி வரும் எபோலா நோய் தொற்றுக்கு இதுவரை உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 2000 கடந்திருக்கிறது. நிலவின் தென்துருவத்துக்கு அருகே மனிதர்களுக்கான முதல் வசிப்பிடத்தை அமைக்கும் தனது லட்சிய திட்டத்தில் இணைய இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோவுக்கு அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா அழைப்பினை விடுத்திருக்கிறது. பாகிஸ்தானுக்கு அதிர்ச்சி அளிக்கும் விதமாக பலுசிஸ்தான் மக்கள் தங்களது முதலாவது சுதந்திர நாளை கோலாகலமாக கொண்டாடியிருக்கிறார்கள். ஆப்கானிஸ்தானின் தாலிபான் அரசாங்கம் இளம் பெண்களின் உயர்நிலை கல்விக்கு தடை விதித்ததிலிருந்து ஆப்கானிஸ்தானின் தந்தைமார்கள் பலர் இந்த நடவடிக்கைக்கு கடும் எதிர்ப்பினை தெரிவித்து வருகிறார்கள். ஜப்பானிய பிரதமர் வழங்கிய பரிசை பற்றி நகைச்சுவையாக பேசிய விவகாரத்தில் ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி ஆல்பான்சி மன்னிப்பு கேட்பதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார். இந்தோனேஷியாவின் மோசமான காற்று தரத்தால் பல பள்ளிகள் மூடப்பட்டிருக்கிறது. இந்தோனேஷியாவில் சுமார் 130 பேரை ஏற்றிச் சென்ற படகு தீப்பற்றியிருக்கிறது. 33 பயணிகள் மீட்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். மலேசியாவின் சில பகுதிகளில் புகைமூட்டம் நிலவுகிறது. இந்தோனேஷியாவில் எரியும் காட்டு தீயும் வறண்ட வானிலையும் அதற்கு முக்கிய காரணங்களாக தெரிவிக்கப்படுகிறது. உங்களால் முடிந்தால் முதுநிலை தேர்வு எழுதுங்கள். மகளின் இந்த ஒரு சவால் தந்தையின் வாழ்க்கையை மாற்றிவிட்டது. விளையாட்டுச் செய்திகளில் கிரிக்கெட் விளையாட்டின் 3 போர்மேட்டுகளில் ஒன்றாக இருக்கும் ஒருநாள் கிரிக்கெட் அண்மையில் 5000 ஆட்டங்கள் என்ற மைல்கல்லை எட்டியிருக்கிறது. ஒருநாள் போட்டிகள் இல்லாத கிரிக்கெட்டினை யோசித்து பார்ப்பதற்கே தனக்கு கடினமாக இருப்பதாக தென்னாப்பிரிக்க அணியின் முன்னாள் வீரர் ஜான்டி ரோட்ஸ் தெரிவித்திருக்கிறார். கனடியன் ஓபன் டென்னிஸ் போட்டியில் அரையிறுதிக்கு முன்னேறிய போலந்தின் இகா சிவியடெக், உக்ரைனின் எலினா சிவிடோனினா ஆகியோர் அதில் நேருக்கு நேர் மோதுகிறார்கள். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஃபிஃபா தலைவர் ஜியானி இன்ஃபான்டினோவுக்கு தனது ஆதரவினை தெரிவித்திருக்கிறார். போர்த்துக்கல் கால்பந்தணியின் நட்சத்திர வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ தனது நீண்ட நாள் காதலியான ஜோர்ஜியா ட்ரோட்ரிக்ஸை நேற்று கரம் பிடித்திருக்கிறார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பிரமதியில் 385.63 ரூபாய், இந்திய பிரமதியில் 110.06 ரூபாய், ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 334.31 ரூபாய், இந்திய பிரமதியில் 95.70 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 411.57 ரூபாய், இந்திய பிரமதியில் 117.46 ரூபாய், ஒரு அக்கராட்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 451.49 ரூபாய், இந்திய பிரமதியில் 128.85 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 239.90 ரூபாய், இந்திய பிரமதியில் 68.50 ரூபாய். கேட்டது டிஆர்டி தமிழலியின் காலியொலிப்பான வணக்கம் தமிழலியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழலியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரை, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஷ்டா கோணிசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

0: என்னைக்கு மகானம் காத்தால பெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்து நான்
2: வீட்டு கிஷன் கறி இருக்கு, அங்க போய் போத்தனா மரக்கறியண்டா. அகத்தியில புண்ணாங்காடி வெள்ளார குறிஞ்சா பாக்க மாட்டீங்க மரக்கறிய.
1: பத்தாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேறு, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டுதான் கேமா, மலிபுண்டோ மலிபுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
2: விடாதீங்க, போங்க போங்க.
3: அங்கும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் பரிசு லாச்சப்பலில்
4: 11 13 rue Caille 75 Mille de Paris,
3: விடி சூப்பர் ஸ்டோர் காலாகோனே சாசலில்
4: 5 rue Marcel Cerdan 95 140 Gargelle Gonesse.
3: மேலதிகே தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பரிசு லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அங்கும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி TRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் அன்பு நேயர் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். சற்று தாமதமாகியதுக்கு மிக வருத்தத்தையும் தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் இணைத்திருப்பது காலை பூந்தென்றல். காலை பூந்தென்றலுக்காக அழைக்க வேண்டிய நம்பர் 09 48 47 71 என்ற நம்பர்களுக்கு அழுத்தவும். வந்திருப்பவர்
2: வணக்கம். குரல் வித்தியாசம்
1: பாட்டோடு
2: எனக்கு கரும்பியல் படத்துல
1: என்ன படத்துல இருந்து
2: கரும்புயல்
1: ஓகே.
2: நன்றிகள் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நன்றி வணக்கம்.
1: நன்றி பழைய கேட்போம்.
2: நன்றி.

0: வந்திருப்பவர் வணக்கம். வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் சதீஷ் கதைக்கிறேன்.
0: வணக்கம் சசி சதீஷ், நீங்கள் எப்படி? வணக்கம்.
1: நான் நல்ல சமா இருக்கின்றேன், நீங்கள் நல்லதானே? ரெண்டு பேரும்
0: நாங்களே நலமாக இருக்கிறோம்.
1: நன்றி,
0: வணக்கம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. இதில் காளி பூந்தென்றில் பூத்தென்றலில் எல்லோரும் கலந்து கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்து வரும் நேயர் வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பவர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம் சசியம்மா.
1: சுதன் சர்மா.
0: வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க?
1: நாங்கள் சுகமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்கள் நலமாக இருக்கிறோம்.
1: உங்களை அறிவிப்புக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நீங்கள் வளர வளர வேண்டி எனக்கு மீண்டும் கோகிலா திரையிலிருந்து சின்னஞ்சிறு வயசில் என்ற பாடல்.
0: சின்னஞ்சிறு வயசில் சித்திரம் பேசுதடி,
1: சித்திரம் தோணுதடி,
0: சித்திரம் பேசுதடி.
1: அந்த பாடல்
0: அப்ப எல்லாருமா கேப்போம். அந்த பாட்டை இனிதான காலை வேளையில் இந்த பாடலை கேட்டது எனக்கு மிக்க சந்தோஷம். இந்த பாட்டு எனக்கும் பிடிக்கும்.
1: உங்களோட பேசியது உங்களுக்கும் சந்தோஷம். ராஜாக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து அன்புடன் விடுவார்.
0: நன்றி. நன்றி. வணக்கம்.
1: நன்றி. வணக்கம்.

0: ஒலித்த பாடலே சசியம்மா அவர்கள் கேட்டிருந்தார்கள். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை பூந்தென்றல். அடுத்து வருபவர்
1: உங்களுக்கு நல்ல வாழ்க்கையில குறிக்கொண்டு எனக்கு மனோரமா பாடிய பட்ட படிப்பு படித்தாலும் நீ பாட்டி சொல்லை தட்டாதி என்ற பாட்டு முதல் தெரியல.
0: பாடலை கேட்போம்மா.

Vai, SMC!

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒளி. தமிழ் ஒளியில் காலை பூந்தின்றலில் இணைந்து கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து வந்திருப்பவர் அழைத்துக் கொள்கின்றேன். வணக்கம்.
1: வணக்கம் தேவி சிவா, ஜெமனிலிருந்து பொங்கியோர் ராஜா.
0: வணக்கம். நீங்க என்ன பாட்டோடு இணைந்திருக்கிறீர்கள்?
1: நான் மீண்டும் கோவிலாயில் இருக்கிறேன். ராதா ராதா நீ எங்கே, கண்ணன் எங்கே, நான்
0: நீங்கள்லாம் எங்களுடைய வானொலியின் நிறைவு செய்யும் காலை புந்தரை நிறைவு செய்யும் நீயராக இருக்கின்றீர்கள். உங்களுடைய பாடலோடு இந்த காலை புந்தல் நிறைவாகிறது என்று சொல்லிக்கொண்டு
1: நன்றி. நன்றி. வணக்கம் தேவி சிவா, மீண்டும் சந்திப்போம்.
0: நன்றி. நன்றி. வணக்கம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.

ஒழித்து கொண்டிருக்கும் பாடலோடு நிறைவுக்கு வருகிறது காலை பூந்தென்றல். காலை பூந்தென்றில் இணைந்து கொண்ட அத்தனை நேர்களுக்கும், கேட்டுக்கொண்டிருந்த அன்பு நேர்களுக்கும் எனது அன்பான நன்றிகளை மனக்கு தெரிந்தெடுத்துக் கொண்டு மீண்டும் அடுத்த தடவை உங்களோடு இணைந்து கொள்ளும் அன்பு பி விஸ்வா அவர்களோடு நன்றியையும் வரவேற்பின் தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் விடத்தினர், சாசல் காஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் விடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்டு

மீட்கப்பெற்றிருப்பதோடு ஒரு ரூபாய் நாணய குச்சி ஒன்று மீட்கப்பெற்றுள்ளது. செம்மணி மனித புதகுழியின் 103வது நாள் அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் இந்த எலும்புக்கூடு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் வெளிவுகார அமைச்சர் மறைந்த லக்ஸ்மன் கதிர்காமரின் 21வது நினைவு தினத்தை முன்னிட்டு வெளிவுகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் லக்ஸ்மன் கதிர்காமர் சர்வதேச உறவுகள் மற்றும் மூலோபாய ஆய்வுகள் மையத்துடன் இணைந்து இன்று விசேட நிகழ்வுகளை ஏற்பாடு செய்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோசித ராஜபக்ச குற்றப்பிணாய்வு திணைக்களகத்தில் இன்றும் முன்னிலையாகி இருக்கிறார். விசாரணை ஒன்று தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக அவர் குற்றப்பிணாய்வு திணைக்களகத்தில் முன்னிலையாகியுள்ளார். இதே நேரத்தில் முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சவின் முன்னாள் பிரத்யேக செயலாளரான சுகீஸ்வர பண்டாரா புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தில் அவரும் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார். முன்னாள் கடத்தொழில் அமைச்சர் ராஜித சினரட்னாவுக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் நேற்று குற்றப்பத்திரிகை ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பழைய தேர்தல் முறைமைக்கு அமைய மாகாண சபை தேர்தலுக்கு செல்வதற்கு திடீரென தீர்மானிக்க முடியாது. தற்போது ஏற்றுக்கொள்ளப்பட்ட புதிய தேர்தல் முறைமைக்கு அமைவாக எல்லை நிர்ணயம் செய்து எல்லை மற்றும் தொகுதிகளை அடையாளப்படுத்தியதன் பின்னர் மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்த தயாராக இருப்பதாக அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெதிச ஊடக சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். மாநாயக்க தேர்தல்கள் அனுப்பி வைத்த முக்கிய கடிதமே மாயமாகி இருக்கின்ற நிலையில் ஜனாதிபதி அன்புகுமார திசநாயக்கா தம்மை சுற்றியுள்ள திருடர்களிடமிருந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சமன் ரண்ணப்பிரிய வலியுறுத்தியிருக்கிறார். முருகந்த மற்றும் கழுகங்கை நீர்த்தக்கங்களை அமைப்பதற்காக இடம்பெயர்க்கப்பட்டு லக்கல புதிய நகரத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் குடியமர்த்தப்பட்ட மக்களின் சுமார் 10 ஆண்டு கால குடிநீர் பிரச்சினைக்கு தற்போது தீர்வு வழங்கப்பட்டிருக்கிறது. உயர்நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிக்கும் நடவடிக்கை நீதித்துறையின் சுதந்திரத்தில் கடுமையான தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடும் என்று எச்சரித்துள்ள இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் அரசியலமைப்புக்கான முன்மொழியப்பட்ட 22வது திருத்தத்தை வன்மையாக எதிர்த்து வருகிறது. கடந்த மே மாதம் மேற்கொள்ளப்பட்ட எதிர்பாராத வட்டி வீத அதிகரிப்புக்கு பிறகு இந்த ஆண்டில் வட்டி வீதங்களை மேலும் உயர்த்த வேண்டிய அவசியம் கிடையாது என்று இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்கே குறிப்பிட்டிருக்கிறார். அரசாங்கம் தெரிந்தி ரணில் விக்ரமசிங்கே அமைத்த சர்வதேச நாணய நிதியத்தின் பொருளாதார பொறைக்குள் நாட்டை மேலும் மேலும் இழுத்து சென்றுள்ளதாக முன்னிலை சோசலிச கட்சி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் அண்மை காலமாக தவறான முடிவெடுத்து உயிரிழக்கும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்ற நிலையில் அவற்றை தடுப்பதற்கான துரித நடவடிக்கைகளை உடனடியாக ஆரம்பிப்பதோடு அதற்கான ஒருங்கிணைந்த கட்டமைப்புகளை மீள செயற்பாட்டு நிலைக்கு கொண்டுவர விரைவான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் பணிப்புரை வழங்கியிருக்கிறார். தங்காலை குடவெல்ல பகுதிக்குட்பட்ட நகுலகும பிரதேசத்தில் அமைந்துள்ள வீடொன்றின் மீது நேற்றிரவு அடையாளம் தெரியாத நபர்களால் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. யாழ்ப்பாணத்திலிருந்து வெளி மாவட்டங்களுக்கு வழித்தட அனுமதிகள் இன்றி சேவையில் ஈடுபடும் சொகுசு பேருந்துகள் மற்றும் உரிய பதிவுகள் இன்றி வெளி மாவட்ட உத்தியோகத்தர்களுக்கு விசேட சேவையில் ஈடுபடும் பேருந்து காலம் என்பவற்றுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வடக்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர் பொறியியலாளர் விமலேஸ்வரன் தெரிவித்திருக்கிறார். குறிவிட்ட சிறைச்சாலையில் கடந்த வெள்ளிக்கிழமை ஏற்பட்ட பதற்றமான சூழலின் போது உயிரிழந்த 2 கைதிகளும் துப்பாக்கிச் சூட்டினால் ஏற்பட்ட பலத்த காயங்களினால் உயிரிழந்துள்ளதாக பிரீத பரிசோதனையில் தற்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கொழும்பு பொருளை மெகசின் சிறைச்சாலைக்கு போதைப் பொருள் விநியோகித்து வந்ததாக சந்தேகப்படும் சிறைச்சாலை அதிகாரி ஒருவர் கல்கிச பிராந்திய குற்றப்பிணாய்வு பணியகத்தினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பாடசாலை மாணவர்களுக்கு மேலதிக வகுப்புகளுக்கு செல்லும் மாணவர்களுக்கும் கஞ்சா கலந்த போதைப் பொருட்களை விற்பனை செய்ததாக கூறப்படும் 23 வயதுடைய இளைஞர் ஒருவர் கன்னவ காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கற்பட்டி குரக்கன்கன பகுதியில் உள்ள நீரேரி பகுதியில் ஒரு குடும்பத்தினர் பயணித்த படகு ஒன்று கவிழ் விபத்துக்குள்ளாக்கியதில் சிறுவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்து விட்டதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். உயிரிழந்தவர்கள் 7 வயது சிறுவன் மற்றும் 13 வயது சிறுமி என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். படகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கொடல பகுதியில் கைத்துப்பாக்கிக்கு பயன்படுத்தப்படும்

தோட்டாவுரை மற்றும் ஏழு தோட்டாக்களுடன் சந்தேகநபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குருநாக்கல் அம்பன்பல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நிலவ பகுதியில் நேற்று காட்டியானை தாக்கியதில் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்து போனார். கீக்கடுவையிலிருந்து மருதானை நோக்கி பயணித்த பேருந்தம் ஒன்றில் ஏற்பட்ட திடீர் தொழில்நுட்ப கோளாறினால் கரையோர பேருந்து சேவைகள் தாமதமடைந்துள்ளதாக பேருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் மற்றும் சப்ரகோமுவா மாகாணங்களிலும் கண்டின் உருளியா காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ இன்றும் பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. உயிரிழப்புகளையும் பரவலான அழிவையும் ஏற்படுத்திய கடுமையான நிலநடுக்கத்தை தொடர்ந்து கொலம்பியா மக்களுக்கு இலங்கை தனது இரங்கலை தெரிவித்துள்ளது. 2026 ஆண்டுக்கான ஆடி அமாவாசை இன்று அனுஷ்டிக்கப்படுகிறது. இதையொட்டி இலங்கை முழுவதும் உள்ள இந்து ஆலயங்கள் மற்றும் புனித நீர்நிலைகளில் முன்னோர்களை நினைவுகூர்ந்து சிறப்பு வழிபாடுகள் இடம்பெற்று வருகின்றன. பிலன்பில ரஜமுகவிகாரையின் எசல மகா பிறகுராவை முன்னிட்டு ஆகஸ்ட் 13, 14 மற்றும் 15 ஆகிய தேதிகளில் பல வீதிகளில் போக்குவரத்து கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த மாதத்தின் முதல் 6 நாட்களில் 42,810 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு சென்றுள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்திருக்கிறது. சவுதி அரேபியாவின் வேலைவாய்ப்புகளுக்காக புறப்படும் தொழில்திறன் மிக்க தொழிலாளர்களுக்காக நடத்தப்படும் தொழில்திறன் சரிபார்ப்பு பரீட்சையை எதிர்காலத்தில் சிங்களம் மற்றும் தமிழ் மொழிகளில் தோற்றுவதற்கான சந்தர்ப்பத்தை வழங்குவதற்கு சவுதி அரேபியாவின் டக்மோல் ஹோல்டிங் நிறுவனம் இணக்கம் தெரிவித்துள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் சவுதி அரேபியாவின் ரியாத் இலங்கை தூதரகத்தின் அறிக்கையை மேற்கோளாட்டி அறிவித்திருக்கிறது. இந்திய செய்திகளில் இலங்கையில் நடந்த உள்நாட்டுப் போரின் போது பலரும் கடவுச்சீட்டு உள்ளிட்ட முறையான பயண ஆவணங்களின்றி நாட்டை விட்டு வெளியேறி இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் தஞ்சமடைந்தார்கள். அவர்களில் பலர் நாடு திரும்ப விரும்பினாலும் பல்வேறு சட்ட சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. இந்நிலையில் இலங்கை அகதிகள் நாடு திரும்புவதை எளிதாக்க புதிய குடியேற்ற நடைமுறைக்கு இலங்கை அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாக தமிழக அமைச்சரவை அறிக்கை தெரிவிக்கிறது. மத்திய அரசு கொண்டுவர உத்தேசித்துள்ள தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவுக்கு எதிராக தனி தீர்மானத்தை தமிழக அரசு இன்று சட்டப்பேரவையில் கொண்டு வந்துள்ளது. தமிழக முதல்வர் விஜய் தலைமையில் போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு என்ற பெயரில் மாநில அளவிலான பெருந்திரள் உறுதிமொழி ஏற்பு நிகழ்வு சென்னையில் நடைபெற்றிருக்கிறது. மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவரும் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினருமான மல்லிகார்ஜுன கார்கே தனக்கு எப்போதும் அழுத்தம் அளித்து வந்ததாக மாநிலங்களவை தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார். மத்திய அரசின் விபி ஜிராம் ஜி திட்டம் அமல்படுத்தப்பட்ட கடந்த ஜூலை 1 தேதியிலிருந்து ஒரு மாதத்தில் 9,69,00,000 மேல் மனித வேலை நாட்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா முழுவதும் உள்ள பல்வேறு தீர்ப்பாயங்களின் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்களின் நியமன நடைமுறைகளுக்காக தேசிய தீர்ப்பாய ஆணையம் அமைக்க வழிவகுக்கும் தீர்ப்பாயங்கள் சீர்திருத்த மசோதா 2026 மாநிலங்களவையில் நேற்று நிறைவேற்றப்பட்டுள்ளது. PMED டிரைம் என்ற பிரதமரின் மின்சார வாகன புரட்சி திட்டத்தின் கீழ் மின்சார இருசக்கர வாகனங்களுக்கு வழங்கப்படும் ஊக்கத்தொகையானது வருகின்ற 2028 ஆண்டு மார்ச் 31 தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. அதிநேரம் ஊக்கத்தொகையானது பாதியாக குறைக்கப்பட்டுள்ளது. புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களை முன்கூட்டியே கண்டறிந்து முறையாக சிகிச்சை அளிக்கப்படுவதை உறுதிப்படுத்தும் வகையில் புற்றுநோயை அறிவிக்கப்பட வேண்டிய நோயாக அறிக்கை செய்யுமாறு 19 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை உச்சநீதிமன்றம் நேற்று அறிவுறுத்தியிருக்கிறது. அரசு பணி நியமன தேர்வுகளில் முறைகேடுகள் நடந்ததாக கூறப்படும் விவகாரத்தில் போராடிய மாணவர்கள் மீது நடத்தப்பட்ட தடியடி குறித்து பாரதிய ஜனதா சட்டசபை உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதை தொடர்ந்து ஜார்க்கண்ட் சட்டப்பேரவை ஒருநாள் முன்னதாக கால வரையறையின்றி ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. நடுவானில் ஆட்டங்கண்ட ஏர் இந்தியா விமானத்தின் விமானி கஞ்சா உட்கொண்டது தற்போது பரிசோதனைகளில் உறுதி செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. இந்திய தொழிலதிபர் கௌதம் அதானி மீதான மோசடி லஞ்ச குற்றச்சாட்டுகளை அமெரிக்க நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. திருச்சியின் முதல் ஆரோக்கியம் மற்றும் சுகாதாரமான உணவு தெரு காஜா மலை ரேஸ்கோஸ் சாலையில் இந்த மாத இறுதிக்குள் திறக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. ராமேஸ்வரத்தில் சமையல் எரிவாயு இணைப்பு எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைக்காத 40% பேரின் இணைப்பு துண்டிக்கப்படும் அபாயம் இருக்கிறது.
மகாராஷ்டிராவின் குட்லா பகுதியில் இந்த அதிகாலை குட்லா மேற்கு பகுதியில் உள்ள சிராக் நகரின் கவுசியாசால் குடியிருப்பு பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டதில் குறைந்தது 5 பேர் உயிரிழந்துள்ளார்கள், பலர் காயமடைந்துள்ளார்கள். சதுரகிரி சுந்தர மகாலிங்க சுவாமி கோவிலில் இன்று நடைபெறும் ஆடி அமாவாசை வழிபாட்டில் பங்கேற்க பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூரில் ஆடி அமாவாசையொட்டி ஏராளமானோர் தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துள்ளார்கள். ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் உள்ள ரெங்கோஜி கோவிலில் இருந்து நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் அஸ்தியை இந்தியாவுக்கு திரும்ப கொண்டு வர கோரி அவரின் மகள் அனிதா பாப் தாக்கல் செய்த மனு தொடர்பாக பதிலளிக்குமாறு மத்திய அரசுக்கு நோட்டீஸ் பிறப்பித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்தியன் முஜாஹிதீன், அல்கைதா மற்றும் காலிஸ்தானி பயங்கரவாத வலையமைப்புகள் போன்ற குழுக்களுடன் தொடர்புடைய 19 தேடப்படும் பயங்கரவாதிகளின் புகைப்படங்களை கொண்ட சுவரொட்டிகள் தேசிய தலைநகர் டெல்லி முழுவதும் பல இடங்களில் சுதந்திர தினத்துக்கு முன்னதாக கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக வைக்கப்பட்டுள்ளதாக டெல்லி காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார். 2025-26 நிதியாண்டில் 3.92 டிரில்லியன் டாலர் பொருளாதாரத்துடன் உலகின் 6வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா திகழ்வதாக நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி நேற்று தெரிவித்தார். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்து 1,13,600 ரூபாவுக்கும் கிராமுக்கு 50 ரூபாய் உயர்ந்து 14,200 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் அமெரிக்கா ஈரான் இடையான போர் நிறுத்த ஒப்பந்த பேச்சுவார்த்தை பல்வேறு காரணங்களுக்காக தடைப்பட்டுள்ளது. இதனால் கச்சா எண்ணெய் விநியோகத்தின் உயிர்நாடியான ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் தொடர்ந்து தனது கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது. இந்த நிலையில் போரை முடிவுக்கு கொண்டுவர மீண்டும் பொருளாதார தடை என்ற பழைய ஆயுதத்தை கையில் எடுக்க அதிபர் டிரம்ப் முடிவு செய்திருப்பதாக அறிவித்திருக்கிறார். இஸ்ரேல் கோலான் மேட்டுப் பகுதிக்கு உரிமை கோருவதை கொலம்பியா அங்கீகரித்திருக்கிறது. 1967 சிரியாவில் உள்ள கோலான் மேட்டுப் பகுதியை இஸ்ரேல் ஆக்கிரமித்தது. 1981 அதனை இஸ்ரேல் தன்னுடன் இணைத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க ஈரான் போர் பதற்றத்தால் எண்ணெய் விலை தொடர்ந்து அதிகரித்து செல்கிறது. உலக தரநிலையாக கருதப்படும் பிராண்ட் கச்சா எண்ணெய் பிபாக்கு இன்று $89.63 பதிவாகியிருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சென்ற மாதம் துருக்கியிலிருந்து ரகசியமாக சிறிய விமானத்தில் வெளியேறியதற்கு ஈரானிடமிருந்து வந்த கொலை மிரட்டல் தான் காரணம் என்று தற்போது தெரிய வந்திருக்கிறது. சிரியாவின் முன்னாள் அதிபர் பாசிர் அல் அசாத்துக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. லெபனான் மரண தண்டனையை ஒழிக்கிறது. மத்திய கிழக்கில் அவ்வாறு செய்யும் முதல் நாடாக லெபனான் இருக்கிறது. தென்னாப்பிரிக்காவில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த சுரங்கம் ஒன்றின் சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் 14 தொழிலாளர்கள் உயிரிழக்க 8 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். கொங்கோ குடியரசில் அதிவேகமாக பரவி வரும் எபோலா நோய் தொற்றுக்கு இதுவரை உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 2000 கடந்திருக்கிறது. நிலவின் தென் துருவத்துக்கு அருகே மனிதர்களுக்கான முதல் வசிப்பிடத்தை அமைக்கும் தனது லட்சிய திட்டத்தில் இணைய இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோவுக்கு அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா அழைப்பினை விடுத்திருக்கிறது. பாகிஸ்தானுக்கு அதிர்ச்சி அளிக்கும் விதமாக பலுசிஸ்தான் மக்கள் தங்களது முதலாவது சுதந்திர நாளை கோலாகலமாக கொண்டாடியிருக்கிறார்கள். ஆப்கானிஸ்தானின் தாலிபான் அரசாங்கம் இளம் பெண்களின் உயர்நிலை கல்விக்கு தடை விதித்ததிலிருந்து ஆப்கானிஸ்தானின் தந்தைமார்கள் பலர் இந்த நடவடிக்கைக்கு கடும் எதிர்ப்பினை தெரிவித்து வருகிறார்கள். ஜப்பானிய பிரதமர் வழங்கிய பரிசை பற்றி நகைச்சுவையாக பேசிய விவகாரத்தில் ஆஸ்திரேலிய பிரதமர் அன்டனி அல்பான்சி மன்னிப்பு கேட்பதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார். இந்தோனேஷியாவின் மோசமான காற்று தரத்தால் பல பள்ளிகள் மூடப்பட்டிருக்கிறது. இந்தோனேஷியாவில் சுமார் 130 பேரை ஏற்றிச் சென்ற படகு தீப்பற்றியிருக்கிறது. 33 பயணிகள் மீட்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். மலேசியாவின் சில பகுதிகளில் புகைமூட்டம் நிலவுகிறது. இந்தோனேஷியாவில் எரியும் காட்டுத்தீயும் வறண்ட வானிலையும் அதற்கு முக்கிய காரணங்களாக தெரிவிக்கப்படுகிறது. உங்களால் முடிந்தால் முதுநிலை தேர்வு எழுதுங்கள். மகளின் இந்த ஒரு சவால் தந்தையின் வாழ்க்கையை மாற்றிவிட்டது. விளையாட்டுச் செய்திகளில் கிரிக்கெட் விளையாட்டின் 3 போர்மேட்டுகளில் ஒன்றாக இருக்கும் ஒருநாள் கிரிக்கெட் அண்மையில் 5000 ஆட்டங்கள் என்ற மைல்கல்லை எட்டியிருக்கிறது. ஒருநாள் போட்டிகள் இல்லாத கிரிக்கெட்டினை யோசித்து பார்ப்பதற்கே தனக்கு கடினமாக இருப்பதாக தென்னாப்பிரிக்க அணியின் முன்னாள் வீரர் ஜான்டி ரோட்ஸ் தெரிவித்திருக்கிறார்.
கனடியன் ஓபன் டென்னிஸ் போட்டியில் அரையிறுதிக்கு முன்னேறிய போலந்தின் இகா சிவியடெக், உக்ரைனின் எலினா சிவிடோனினா ஆகியோர் அதில் நேருக்கு நேர் மோதுகிறார்கள். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஃபிஃபா தலைவர் யானி இன்ஃபான்டினோவுக்கு தனது ஆதரவினை தெரிவித்திருக்கிறார். போர்த்துக்கல் கால்பந்தணியின் நட்சத்திர வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ தனது நீண்ட நாள் காதலியான ஜோர்ஜியா டோட்ரிக்ஸை நேற்று கரம் பிடித்திருக்கிறார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். ஒரு யூரோ இலங்கை பிரமதியில் 385.63 ரூபாய், இந்திய பிரமதியில் 110.06 ரூபாய், ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 334.31 ரூபாய், இந்திய பிரமதியில் 95.70 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 411.57 ரூபாய், இந்திய பிரமதியில் 117.46 ரூபாய், ஒரு அக்கராட்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 451.49 ரூபாய், இந்திய பிரமதியில் 128.85 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 239.90 ரூபாய், இந்திய பிரமதியில் 68.50 ரூபாய். கேட்டது மணிக்கூறு தலைவர் இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் உம்மிடத்தினர். சாசல் கார்ஷலா கோனேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் உம்மிடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாட்சிப்பிலுக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் போத்தனாலும் மரக்கறியா அகத்தியில புண்ணாங்காடி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: மணிவண்டுதான் காரம் கொண்டு வந்த அள்ளி கண்டு
1: போகிறது.
3: ஆம், அங்கும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அங்கும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும்.
5: நேரம் சரியாக 10:20 ஆகிய ராட்சத்தில் 9:20. இந்த நேரத்தில் ஒரு இஸ்லாமிய நபர் பிபி பைரோஸ் அகமது அவர்கள் ஆற்றிய உரை, அதாவது இந்து சமயத்தை பற்றி எவ்வளவு தெளிவாக கருத்தாளமாக அமைத்திருக்கின்றார் என்பதனை கேட்டு பாருங்கள் அன்புறவுகளே.
6: வங்க கடலையும் தாண்டுகின்ற வல்லமை படைத்த வாலிப கூட்டங்களே, பெற்ற தாயையும் பிறந்த பொன்னாட்டையும் ஒன்றென கருதும் நல்லிடம் சிங்கங்களே, ஒரு தாய் வயிற்றில் பிறப்பதற்கு அவ்வயிற்றில் இடமில்லை, ஆதலால் 1 கோடி தாய் வயிற்றில் பிறந்திட்ட தமிழ் உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தன்னை வளர்த்த ஒரு மொழிக்கு இடர்வு நேறுபடுகிறது என அறிய நேர்ந்தால், அக்கணமே இத்தேகம் இருந்தொரு லாபம் உண்டோ என்று ஆர்த்தெழுந்து புறநானூறு படைக்கும் இனம் இந்த தமிழ் இனம். உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம், உரிமை குரல் பறிக்கப்பட்டாலோ வீர குரல் கொடுக்கும் இனம் இந்த தமிழ் இனம். இரத்தத்தை நெய்யாக பெய்து நரம்புகளை திரியாக்கி போட்டு வெற்றி திருவிளக்கை ஏற்றும் வரை ஓயாத இனம் இந்த தமிழ் இனம். சொல் ஒன்றை உதித்தான் பகைவன் என்று கல் ஒன்றை தூக்கி அவன் தலையின் மீது வைத்து கண்ணகைக்கு சிலை அமைத்த இனம் இந்த தமிழ் இனம். கடல் கடந்து வெற்றி கொடி பறித்த இனம், இமயத்தின் நெற்றியிலே இலச்சினை எழுதிய இனம், இலங்கை கடாரத்தை வென்ற இனம், ஈடற்ற இனம், இணையற்ற இந்த தமிழினம் இன்று கொண்டாடுகிறது வாணியம்பாடி நகரத்திலே 29ஆம் ஆண்டு இந்த தமிழ் திருவிழா. இந்த தமிழ் திருவிழாவை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இது 30ஆவது ஆண்டு. கொரோனா என்கின்ற உயிர்கொல்லி அந்த நோயின் தாக்கத்தின் காரணமாக விழா எடுக்க முடியவில்லை. அந்த விழாவை எடுக்க முடியாமல், அது கீழே விழாமல் இன்று 29ஆவது ஆண்டாக இந்த பைந்தமிழ் திருவிழாவை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த வாணியம்பாடி முத்தமிழ் மன்றத்திற்கு நாமெல்லாம் நன்றி சொல்லக்கூடியவர்களாக, இவர்களுக்கெல்லாம் விழா எடுக்கக்கூடியவர்களாக, நன்றி சொல்லக்கூடியவர்களாக நாமெல்லாம் இங்கே கூடியிருக்கின்றோம். தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள் மருத்துவர் ஐயா. தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, முத்திக்குரு வித்து. முத்தை தரு பத்தி திருநகை அத்தி கிரை சத்தி சரவண முத்திக்குரு வித்து குருவர என போதும் முக்கட்பரமர் என்று சொல்லக்கூடிய அந்த சிவனுக்கு முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவர். முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கரை சத்தி சரவண முத்திக்குரு வித்து குருவர என்ற, முத்தி என்றால் மோட்சம், முத்தி என்றால் மோட்சம். அந்த முத்திக்கு யார் வித்து, எது வித்து மோட்சம் அடைய வேண்டும் என்று சொன்னால், அது எது வித்தாக இருக்கிறது என்று இந்த வாணியம்பாடி முத்தமிழ் மன்றத்தினுடைய வித்தாக இருக்கக்கூடியவர்கள் முத்திக்குரு வித்து என்று தலைப்பை சொல்லியிருக்கிறார்கள். இது தமிழ் அறியாதவர்கள், தமிழனை அறியாதவர்கள், கடவுளை அறியாதவராக தன்னுடைய ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த அருணகிரிநாதர், அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பழைய அருணகிரிநாதரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆடி அடங்கின அருணகிரி, ஆடி அடங்கின அருணகிரி என்று சொல்லுவார்கள். அவர் செய்யாத பாவமே இல்லை, அவர் செய்யாத பாவமே கிடையாது. அப்பேற்பட்ட இந்த அருணகிரிநாதருக்கு முத்தி கிடைக்குமா, மோட்சம் கிடைக்குமா, எப்படி கிடைத்தது? மோட்சத்தை அவர்கள் அடைந்தார்கள் என்று சொன்னால், அதற்கு வித்தாக இருந்தவன் முருகப்பெருமான், அதற்கு வித்தாக இருந்தவன் முருகப்பெருமான். அதனால்தான் அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமி அவர்கள் அருள்கின்றார்கள், திரு அருள் தலைபெற குரு அருள் வேண்டும், குரு அருள் தலைபெற திரு அருள் வேண்டும். இந்த திருவருளை அவர்கள் பெற்றார்கள். அந்த திருவருளை பெற்பதற்கு யார் வித்தாக இருந்தது? முருகப்பெருமான் வித்தாக இருந்தார். அருணகிரிநாதர் மோட்சத்தை அடைந்தார். நாமெல்லாம் மோட்சத்தை அடைய வேண்டும், தமிழை பருக வேண்டும், தமிழரை தெரிந்து கொள்ள வேண்டும், தமிழ் கடவுளை தெரிந்து கொள்ள வேண்டும், முழு முதற் கடவுளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அதற்கு வித்தாக இருப்பது வாணியம்பாடி முத்தமிழ் மன்றம். அந்த வித்தின் மூலமாக ஐயா அவர்கள் சொன்னதை போல வாணியம்பாடி முத்தமிழ் மன்றத்துக்கு வருகை தந்து கேட்பதற்காக வந்தவன் சில வார்த்தைகளை சொல்ல சொன்னார்கள். சில வார்த்தைகளை சொல்லியவன் இந்த முறை கடிதம் வந்தபோது பிரமித்து போனேன். கடிதம் வந்தது பிரகாசம் ஐயா அவர்கள் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு சொன்னார்கள், ஒரு தனி உரை உங்களுக்காக ஏற்பாடு செய்யலாம் என்று எல்லோரும் நினைக்கிறோம் என்று சொன்ன பொழுது, போன்ல பேசுறாரு சொன்னாரு, சொன்ன பொழுது வானத்திலே இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்னுடைய தோளில் வந்து உட்கார்ந்ததை போல எனக்கு இருந்தது. காரணம், கவுண்டி மேட்ச், மாவட்ட லீக் கிரிக்கெட், பேங்க் 11 அணி, ரஞ்சி கோப்பை கிரிக்கெட், இதில் ஆடியவர்கள் இந்திய தாய் திருநாட்டினுடைய அணியிலே ஆடினால் எப்படி இருக்குமோ அப்பேற்பட்ட ஒரு சந்தோஷம் எனக்குள் வந்துவிட்டது. எங்க இருக்கிறோம் நாம எங்க இருக்கிறோம்? வாணியம்பாடி முத்தமிழ் மன்றத்திலே எத்தனையோ அரங்கங்களை அமைத்திருக்கிறார்கள், எத்தனையோ அரங்கங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் பேசுவதற்குரிய அந்த வாய்ப்பு எனக்கு அருளப்பட்டிருக்கக்கூடிய அந்த அரங்கம் அருள் அரங்கம், வேறு யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்குது. இப்பேற்பட்ட அருள் அரங்கத்திலே கலந்து கொண்டு வீணையை வாசிப்பார்கள், பாடுவார்கள், பாடகர்களெல்லாம் பல இடங்களுக்கு செல்லுவார்கள். ஆனால் அவர்கள் சொல்லுவார்கள், திருவையாற்றிலே தியாக பிரம்மத்திலே நாங்கள் வாசித்தால்தான், நாங்கள் பாடினால்தான் நாங்கள் பாடகர்கள், நாங்கள் இசையமைப்பாளர்கள் என்று சொல்லுவார்கள். அதே போல திருவையாற்றிலே அந்த தியாக பிரம்மத்திலே பாடி வந்ததை போல இங்கே நான் பேச வந்திருக்கிறேன் என்று சொன்னால், நான்கு வாரத்தைகளை திருமுருக கிருபானந்த வாரியசாமி அவர்கள் போட்ட பிச்சையின் காரணமாக நான் பேசிக் கொண்டிருந்தேன். பல நாட்களாக வாணியம்பாடி முத்தமிழ் மன்றத்திலே சென்ற வருடம் வாழ்த்துறைக்கு வாய்ப்பை வழங்கினார்கள். அந்த வாய்ப்பு இன்று பல இடங்களுக்கு சென்று பேசுவதற்குரியான அந்த வாய்ப்பை வாணியம்பாடி முத்தமிழ் மன்றம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. அந்த தமிழ் மன்றத்தின் சார்பாக வாணியம்பாடி முத்தமிழ் மன்றத்தை நடத்துகின்ற அனைவருக்கும் நன்றியை மீண்டும் சொல்லி, அருணகிரியார் பல்வேறு பாவங்களை செய்தார்கள், கடைசியாக திருவண்ணாமலை அண்ணாமலை உண்ணாமலை அம்மன் ஆலயத்தினுடைய ராஜகோபுரத்திலே ஏறிக்கொண்டார்கள். ராஜகோபுரத்திலே ஏறிக்கொண்டு தற்கொலை செய்து கொள்ளலாம், நாம் பல்வேறு பாவங்களை செய்தாகிவிட்டது, இனி இருந்தால் பாவங்கள் சேர்ந்து கொண்டே வரும், ஆகவே நாம் தற்கொலை செய்து கொண்டு விடலாம், இந்த உலகத்திலே நாம் உயிர் வாழக்கூடாது என்று நினைத்து ராஜகோபுரத்தில் இருந்து கீழே விழுந்தார்கள். முருகப்பெருமான் தடுத்தாட்கொண்டான். முருகப்பெருமானுடைய கைகளிலே அருணகிரிநாதர் வந்து விழுந்தார். கேட்டார் அருணகிரிநாதர், முருகா என்னை எதுக்கு காப்பாத்தின? நான் ஒரு பெரிய பாவி, இந்த பாவி புண்ணிய கைகளிலே படலாமா? என்னுடைய உடல் என்னை ஏன் காப்பாற்றினாய் முருகா? நான் செத்து தொலைத்திருப்பேன், அவ்வளவு பாவங்களை நான் செய்திருக்கிறேன் என்று அருணகிரியார் சொன்ன பொழுது முருகப்பெருமான் சொன்னார், எவ்வளவு பாவம் செய்தே நீ, எவ்வளவு பாவம் செய்தாய் என்று கேட்ட பொழுது, அதை அளந்திட முடியாது, ஏழு வானம் ஏழு பூமி ஏழு கடலை அளந்து விடலாம், என்னுடைய பாவத்தை அளக்க முடியாது முருகா, நான் அவ்வளவு பாவங்களை செய்திருக்கிறேன். முருகப்பெருமான் சொன்னார், அவ்வளவுதானே, ஏழு வானம் ஏழு பூமி ஏழு கடல் இவ்வளவுதானே பாவம் செஞ்சிருக்கிற, இந்த பாவம் எல்லாம் நீங்கிவிடும், போய்விடும். எப்படி போய்விடும், எப்படி நீங்கிவிடும் என்று கேட்டார் அருணகிரியார். முருகப்பெருமான் சொன்னார், திருவண்ணாமலையிலே இன்று நாம் செல்லுகிறோமே, சடைமுடி கங்கை தனித்தாய் போற்றி, ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரார் திரு வையாரா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி என்று நாம் போற்றி கொண்டிருக்கிறோமே. அந்த திருவண்ணாமலையிலே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வேப்ப மரத்திலே, அது மாலை நேரமாக இருந்தது, காக்கைகள் எல்லாம் வந்து உட்கார்ந்து கொண்டிருந்தது. முருகப்பெருமான் அருணகிரியாருடைய கையிலே ஒரு கல்லை எடுத்து கொடுத்தார். அருணகிரி அந்த மரத்தை நோக்கி அடி என்றார். கல்லை அடித்தார் அருணகிரி. அந்த மரத்திலே இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான காக்கைகள் பறந்து சென்றது, பறந்து சென்றது. முருகப்பெருமான் சொன்னார், அருணகிரியே ஒரு கல்லை எடுத்து நீ அடித்தாய், பல்லாயிரக்கணக்கான காக்கைகள் பறந்து சென்று விட்டது. அதை போல முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா என்கின்ற என்னுடைய நாமத்தை நீ சொன்னால் உன்னுடைய பாவங்கள் எல்லாம் பறந்து போகும் என்று சொன்னார்கள். முத்திக்கொரு வித்து குருவர, உன்னுடைய பாவங்கள் எல்லாம் நீங்கிவிட்டது, பாவங்கள் எல்லாம் நீங்கிவிட்டது. ஓது என்று சொன்னார்கள், பாடு என்று சொன்னார்கள், எதை பாடுவது? முருகப்பெருமான் நாவை நீட்டச் சொன்னான், எழுதினான், மு மு முத்தமிழ் மன்றம், மு முத்து, மு முத்தை, அந்த முத்தை இந்த முத்தமிழ் மன்றம் மு எழுதினான், எழுதியவன் முருகன், மு அதை எழுதினான். முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சிரவண முத்துக்கரு வித்துக்குருவர என ஓதும். முக்கட்பர சுருதி என்று சொல்லக்கூடிய சிவபெருமான், சுருதி என்று சொன்னால் வேதம், சுருதி என்று சொன்னால் ஓம் என்கின்ற பிரணவம் அட்சயம். முருகப்பெருமானை பார்த்து தானா வந்துடுச்சு, யாருக்கு? அருணகிரிநாதருக்கு. என்ன சொன்னாரு? முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவர், முற்பட்டது கற்பித்திருவர். முருகப்பெருமானுக்கே பாடம் நடத்தியவர் முருகப்பெருமான், சிவபெருமானுக்கே பாடம் நடத்தியவர். சிவபெருமானை அழைத்து உட்கார வைத்தார் முருகப்பெருமான். என்னப்பா பிள்ளைன்னு கேட்டார். உட்காருங்க, நான் உங்களுக்கு பாடத்தை நடத்துகிறேன். யாரு? பிள்ளை தகப்பனுக்கு பாடத்தை நடத்துவது. என்ன பாடத்தை நடத்தினார்? வேத ஆகமங்கள் சிவபெருமானால் அருளப்பட்டது. ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம், இந்த நான்கு வேதங்களையும் இந்த உலகத்திற்கு அருளியவர் சிவபெருமான். இதைத்தான் சுந்தரமூர்த்தி நாயனாரை பார்த்து சொன்னார். சிவபெருமான் சுந்தரா பாடு என்று சொன்னார், சுந்தரா பாடு என்று சொன்னார். எதை பாடுவது என்று சுந்தரமூர்த்தி நாயனார் கேட்டார். அப்பொழுது சிவபெருமான் சொன்னாரு, ஏம்பா நேற்று ராத்திரி என்ன பேசினியே, என்ன ஏசினியே, பைத்தியக்காரா அப்படின்னு என்ன கூப்பிட்டல, பைத்தியக்காரான்னு என்ன கூப்பிட்டியே, அப்படியே பாடுனர், பைத்தியக்காரான்னு என்ன கூப்பிட்ட சிவபெருமானை அழைத்தார் சுந்தரமூர்த்தி நாயனார். பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா தொடங்கிவிட்டது சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு. பைத்தியக்காரனே பாடு, இப்பேற்பட்ட கடவுள் உலகத்தில் உண்டா? இப்பேற்பட்ட எளிவந்த கடவுள் உலகத்தில் உண்டா? பாடுனா பைத்தியக்காரனா பாடு. சொன்னார் சிவபெருமான், எமக்கும் அன்பின் பெருகிய அர்ச்சனை பாட்டேயாகும், ஆதலால் மண்மேல் நம்மை சொல் தமிழ் பாடுக என்றான் தூமரை பாடுவாயாம். சுந்தரமூர்த்தி என்னை பற்றி நீ பாட வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் தமிழ்ல பாடு, கேரளாவில் மலையாளத்தில் பாடு, கர்நாடகத்தில் கன்னடத்தில் பாடு, குஜராத்தில் குஜராத்தில பாடு, மராட்டியத்தில் மராசால பாடு, பீகார்ல பாட வேண்டும் என்று சொன்னால் போஜ்பூரியிலே பாடு. அப்படி சொல்லல, என்ன சொன்னா, மண்மேல் நம்மை சொல் தமிழ் பாடுக, இந்த மண்ணிலே என்னை பாட வேண்டும் என்று சொன்னால் நீ சொல் தமிழ் பாடுக, தமிழால் பாடு என்று சொன்னால் அந்த தமிழ் இப்பொழுது வாணியம்பாடி நகரத்திலே பாடிக்கொண்டிருக்கிறது. இன்றும் நாளையும் அது பாடிக்கொண்டிருக்கிறது. உலகம் பூராவும் தமிழை பரப்பிக் கொண்டிருக்கின்றது. இப்பேற்பட்ட இந்த தமிழ் கடவுள் முருகப்பெருமானை இன்று நாம் போற்றுகிறோம், பாராட்டுகிறோம், புகழ்கிறோம் என்று சொன்னால், இந்த தமிழை நமக்கு கொடுத்தவர். சில பேர் சொல்லுவார்கள், அகத்திய முனிவர் கொடுத்தார், பொதிகை மலையிலே சிவபெருமான் கையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு உடுக்கை எடுத்து இப்படி அடித்தார், தமிழ் வந்து விழுந்தது. இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய அடிக்கை உடுக்கையை இப்படி அடித்தார், சமஸ்கிருதம் வந்து விழுந்தது என்று சொல்லுவார்கள். ஆனால் நமக்கு இந்த உலகத்திலே தமிழை அறிய தமிழ் கடவுள் முருகப்பெருமான் முத்திக்கொரு வித்தாக, தமிழுக்கே வித்தாக இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானை நாம் எல்லாம் இங்கே போற்றிக் கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால், முத்தமிழ் மன்றம், வாணியம்பாடி முத்தமிழ் மன்றம் வந்திருக்கக்கூடிய அந்த கூட்டம், ஏதோ நான் வார்த்தைகளை கேட்டு கலைந்து போகின்ற கூட்டம் அல்ல இந்த கூட்டம். கருத்துக்களை சுமந்து செல்லக்கூடிய அந்த கூட்டம் இந்த கூட்டம். மதங்களை தாண்டி, மதங்களை மீறி, மதங்களுக்கு மேலே மத நல்லிணங்களை கட்டி இழுத்து செல்லுகின்ற கூட்டம் இந்த கூட்டம். இப்பேற்பட்ட இந்த கூட்டம் இங்கே கூடியிருக்கிறது என்று சொன்னால், இந்த தமிழ் கூட்டம் கூடியிருக்கிறது என்று சொன்னால், தமிழை வளர்க்க வேண்டும். தமிழை வளர்ப்பவன் தன்மானம் பார்க்க மாட்டான். தமிழை வளர்ப்பவன் தன்மானம் பார்க்க மாட்டான். இப்பேற்பட்ட விழா நடைபெறுகிறது கும்பகோணத்தில். சைக்குத்தம்பி பாவல் அவர்கள் வருகை தந்தார்கள். அந்த கும்பகோணத்தில் நடைபெறுகின்ற அந்த விழாவில் சொன்னார்கள், சைக்குத்தம்பி பாவலர் அவர்களே வாழ்த்து பாடுங்கள், வாழ்த்து பாடுங்கள் என்று சொன்னார். அப்பொழுது சைக்குத்தம்பி பாவலர் பார்த்தார், இந்து சகோதரர்கள் இருக்கிறார்கள், இஸ்லாமிய சகோதரர்கள் இருக்கிறார்கள், கிறிஸ்துவ சகோதரர்கள் இருக்கிறார்கள், முருக வழிபாட்டாளர் கௌமாரம், சாக்த வழிபாட்டாள் பார்வதியுடைய சாக்தம், விநாயகருடைய கானாபாத்தியம், எல்லோரும் இருக்கிறார்கள், எல்லோரும் அமர்ந்திருக்கிறார்கள், எந்த வாழ்த்தை பாடுவது, எந்த வாழ்த்திலே தொடங்குவது? சைக்குத்தம்பி பாவலர் கேட்டார். விழாவை நடத்துகின்றவர்கள் சொன்னார்கள், நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதை வாழ்த்தா பாடுங்க அப்படி என்று சொன்னார்கள். சைக்குத்தம்பி பாவலர் பாடினார்கள். என்ன பாடினார்கள்? பெரிய பெரிய கவிதையை பாடவில்லை, பெரிய பெரிய நூல்களை ஆதாரம் எடுத்து பாடவில்லை. என்ன பாடினார் என்று சொன்னால், சிரம் ஆறு உடையான் என்று சொன்னார்கள். சிரம் ஆறு உடையான், யார் சிரம் ஆறு உடையான்? முருகப்பெருமான். ஆறு முகம், அஞ்சு முகம் தோன்றின் ஆறு முகம் தோன்றும், அஞ்சு முகம் தோன்றின் ஆறு முகம் தோன்றுமா? எப்படி தோன்றும்? சிவபெருமானுக்கு அஞ்சு முகம். உமையவள் பார்வதி கேட்டாள், அப்பா உனக்கு அஞ்சு முகம், எனக்கு ஏன் ஒரு முகம், எனக்கு ஏன் ஒரு முகம் என்று கேட்ட பொழுது, அப்படியா, உனக்கு எனக்கு ஐந்து முகம் உமையவளே, உனக்கு ஒரு முகம், இதை சேர்த்தால் ஆறு முகம் இந்த உலகத்திலே தோன்றுவான் என் நெற்றிக் கண்ணால் என்று சொன்னார்கள் சிவபெருமான். இந்த ஆறு முகம், அஞ்சு முகம் தோன்றின் ஆறு முகம் தோன்றும், தோன்றிவிட்டது ஆறு முகம் முருகப்பெருமானுக்கு. முருகப்பெருமானுக்கு பன்னிரண்டு கை, தமிழினுடைய உயிர் எழுத்து பன்னிரண்டு. முருகப்பெருமானுக்கு ஆறு முகம், மூணு கண்ணு ஒரு முகத்திற்கு, ஆறு மூணு பதினெட்டு. முருகப்பெருமானுக்கு பதினெட்டு கண், தமிழினுடைய மையெழுத்து பதினெட்டு, தமிழினுடைய மையெழுத்து பதினெட்டு. தமிழ் கடவுளாக உயிரெழுத்தும் மையெழுத்தும் சேர்ந்து 216 உயிர்மை எழுத்துக்கள் தமிழில முருகப்பெருமானுடைய அந்த திருவடியிலே, அவனுடைய திருவடிகளை தாங்கி அவனுடைய உறுப்புகள் எல்லாம் எண்ணப்பட்டு விடுகிறது, எண்ணப்பட்டு அது தமிழாகவே எண்ணப்படுகிறது. 247 அடி மொத்த தமிழுடைய மொத்த எழுத்து, 247 எழுத்துக்கள் ஆயுத எழுத்தோடு சேர்த்து. அந்த ஆயுதத்தை கையிலே வைத்துக் கொண்டிருப்பவன் தண்டாயுத பாணி, பாணி என்றால் சமஸ்கிருதம், பாணி என்றால் கை, கையிலே தண்டத்தை வைத்துக் கொண்டிருப்பவன். நாமெல்லாம் நிராயுத பாணி, நாமெல்லாம் நிராயுத பாணி, முருகப்பெருமான் தண்டாயுத பாணி. நாமல் நம்முடைய கையில ஒண்ணம் கிடையாது, ஆனால் நம்முடைய கையிலே அந்த ஆற்றல் அந்த சக்தி வந்துவிடும் என்று சொன்னால், வேல் வேல் வெற்றி வேல் வேல் வேல் வீர வேல் வேல் வேல் வெற்றி வேல் வீரனை நாம் அழைத்தால் நிராயுதபாணியாக இருக்கக்கூடிய நாம் எல்லாம் தண்டாயுதபாணியாக மாறிவிடுகின்றோம். முத்தி குறு வித்து அவனை அழைத்தால் போதும். இன்று காவடி எடுத்துக்கொண்டு செல்லுகிறார்கள் பழனிமலைக்கு. காவடி நாம் பார்க்கிறோம், பல்வேறு இடங்களுக்கு காவடிகளை எடுத்து செல்லுகிறார்கள். காவடியை எடுத்து செல்லும் பொழுது அந்த காலத்தில் விலங்குகளுடைய தொல்லை இருந்தது. கையிலே அம்பை எடுத்துக்கொண்டு செல்லுவார்கள், ஆயுதங்களை எடுத்து சொல்லுவார்கள். ஆனால் அதை விட்டுவிட்டு வந்தவர்கள் சகோதரர்கள், ஆயுதம் இல்லாமல் செல்லக்கூடியவர்கள், மிருகம் தென்பட்டு விட்டால் வேல் வேல் வெற்றி வேல் வேல் வேல் வீர வேல் என்று அழைத்தால் கையிலே வேல் வந்து விடும், கையிலே வேல் வந்து விடும். அப்பேற்பட்ட அந்த வலிமை அந்த வீர வேல் வெற்றி வேலாக இருக்கிறது. அந்த வகையிலே தான் திருவுருக கிருபானந்த வாரியார் சுவாமி அவர்கள் சொல்லுவார்கள், வேல் இருக்கிறது முருகப்பெருமான் இல்லை, வேல் இருக்கிறது முருகப்பெருமான் இல்லை, வேலை வணங்கலாம். முருகப்பெருமான் இருக்கிறாரு, வேல் இல்லை. முருகப்பெருமான் இருக்கிறார், வேல் இல்லை. முருகப்பெருமான வணங்கக்கூடாது. ஆகமம் இப்படி நமக்கு சொல்லுகிறது, வேல் இருந்தால் முருகர் இல்லை வணங்கலாம் வேலை, ஆனால் முருகர் இருக்கிறார் வேல் இல்லை, முருகரை வணங்கக்கூடாது. வாரியார் சாமி சொல்லுவார், ஈரோட்டுக்கு முத்தமிழ் மன்றத்திற்கு சென்றிருந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், வேல் இருக்கிறது முருகர் இல்லை வணங்கலாம், முருகர் இருக்கிறார் வேல் இல்லை வணங்கக்கூடாது. இந்த இரண்டும் இல்லை என்று சொன்னால் ஈரோடு முத்தமிழ் மன்றத்தை வணங்குங்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் தமிழை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அதை போல வேல் இல்லை முருகர் இல்லை, வாணியம்பாடி முத்தமிழ் மன்றம் இருக்கிறது. வாணியம்பாடி முத்தமிழ் மன்றம் மத நல்லிணக்கத்தை இந்த உலகத்திலே எடுத்து காட்டுகின்ற வகையிலே தான் சைக்குத்தம்பி பாவல் அவர்கள் சொன்னார்கள், சிரம் ஆறு உடையான் ஆரம்பித்தார்கள். முருகப்பெருமான் சிரம் ஆறு உடையான், அதற்கடுத்து சிரம் ஆறு உடையான் என்று சொன்னார்கள். இங்கே நிற்குது வண்டி போகல, சிரம் ஆறு உடையான் அவ்வளவுதான். சிவபெருமானை பற்றி சொன்னார்கள், சிரம் ஆறு உடையான். சிவபெருமான் தன்னுடைய சிரத்திலே ஆறை வைத்திருக்கிறான், ஆறு இந்த ஆற்றை கங்காதேவி வைத்திருக்கிறான். இந்த உலகத்தில் முதல் முதல் டேம் கட்டினவன் சிவபெருமான், தன்னுடைய சடைமுடியிலே வைத்திருக்கிறான், தன்னுடைய சிரத்திலே ஆற்றை வைத்திருக்கிறான், சிரம் ஆறு உடையான் என்று சிவபெருமானை சொன்னார்கள். அதன் பிறகு பெருமாள் வெங்கடேச பெருமாள் என்ன சொல்லணும், சிரம் ஆறு உடையான், எந்த நேரத்திலும் ஆற்றிலே பார் கடலிலே தலையை வைத்து படுத்துக் கொண்டிருப்பவன், தலையை வைத்து படுத்துக் கொண்டிருப்பவன் பெருமாள். எப்ப பார்த்தாலும் நாம பார்க்கலாம், குடதிசை பின்பு காட்டி குணதிசை காலை நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி கடவுளந்தை துயிலுமா கண்டு என்னுடைய உடல் உருகாதோ உலகத்தீரே என்று கேட்டார்கள் குலசேகர ஆழ்வார். இப்படி பெருமாள் ஆற்றிலே தலையை வைத்து படுத்துக் கொண்டிருக்கிறார், சிரம் ஆறு உடையான் என்று சொன்னார்கள். அதற்கு அடுத்து இயேசுநாதர் கிறிஸ்தவர்கள் வந்து இருக்கிறார்கள், இயேசுநாதர் சிரம் ஆறு உடையான் என்று சொன்னார்கள். இவர் எப்படி சிரம் ஆறு உடையான், சிரம் மாறு உடையான். இயேசுநாதர் அன்பின் வடிவமாக இருந்தார், அழகாக இருந்தார்கள். அவரை கல்வாரி சிலுவையிலே அறைவதற்கு அழைத்துச் சென்றார்கள். கல்வாரி சிலுவையிலே இயேசுநாதர் அறையப்படுகிறார். அவருடைய தலையிலே முள்ளால் முடி வைத்து தலையிலே அடித்தார்கள் இயேசுபிரானுக்கு கல்வாரி சிலுவையில், சிலுவையில் அறைந்து விட்டார்கள். முள்ளால் முடி செய்து தலையில் வைத்து கம்பால் அடித்தார்கள். கன்னத்திலே ஒருவன் ஓங்கி அறைந்தான், கையிலே ஆணி அடித்தார்கள், காலிலே ஆணி அடித்தார்கள். கல்வாரி சிலுவையிலே ரத்தம் ஒடிந்து ஓடுகிறது. அந்த நேரத்திலும் இயேசு பிரபானவர், பிதாவே இவர்கள் செய்கிறது இன்னது என்று அறியாமல் செய்கிறார்கள், இவரை மன்னியும் இவரை மன்னியும் என்று கேட்டார்கள். முள்ளால் முடி செய்து தலையில் கம்பால் வைத்து அடித்தார்கள், கன்னத்தில் அறைந்தான், கசப்பான காடியை குடிக்க செய்தார்கள், காலில ஆணி கையில ஆணி, ஒரு சொட்டு ரத்தம் கூட இயேசுநாதருடைய உடலில் இல்லை, அவருடைய முகமே மாறிவிட்டது, அவருடைய தலையே மாறிவிட்டது. சிரம் மாறு உடையான் என்று சொன்னார் சைக்குத்தம்பி பாவல. அதற்கடுத்து என்னப்பா, விநாயகர், விநாயக பெருமான் சிரம் மாறு உடையான். அவன் யானை முகத்தான், கணபதி என்றிட கலங்கிடும் வல்வினை, கணபதி என்றிட காலனும் கைத்துடும், கணபதி என்றிட கவலை இல்லையே. அப்பேற்பட்ட அந்த கணபதி யானை தலையை உடையவனாக இருக்கின்றான். அவனுடைய தும்பிக்கை இருக்கிறது, அவனுடைய சிரமே மாறி இருக்கிறது. கணபதிக்கு பெருத்த உடல், கணேசன், கணேசா, கணேசன் என்று நாம் பெயர் வைக்கிறோம், அழைக்கிறோம். கணேசன் என்றால் என்ன பொருள்? ஈசனை, ஈசனுடைய கணத்தை தாங்கக்கூடியவன் கண ஈசன், கணேசன். ஈசனுடைய கணம் எவ்வளவு யாருக்காவது தெரியுமா? இடம் தெரியுமா யாருக்காவது? தெரியாது. வயது தெரியுமா? தெரியாது. பிறவான் இரவான் யாக்கை பெரியோன். சிவபெருமான் சிலப்பதிகாரம் சொல்லுகிறது, பிறவான் இரவான் யாக்கை பெரியோன். அவனுக்கு பிறப்பில்லை, அவனுக்கு இறப்பில்லை, அவனுக்கு ஆரம்பமும் இல்லை, அவனுக்கு முடிவும் இல்லை. இப்பேற்பட்ட சிவபெருமானுடைய எடை யாருக்கும் தெரியாது. ஆனால் சிவபெருமானுடைய எடை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், சிவபெருமான் தன்னுடைய திருவடியை வைக்கக்கூடிய இடத்திற்கு பெயர் அரியாசனம். அவன் உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நாற்காலிக்கு பெயர் சிம்மாசனம். நடராஜ பெருமானுடைய அந்த திருவடி எவ்வளவு கனமானது என்று சொன்னால், ஏழு வானம் ஏழு பூமியை விட கனமானது. அவன் கால் வைக்கிற இடம் மட்டும், திருவடி மட்டும் ஏழு வானம் ஏழு பூமியை விட கனமானது. அப்ப அவனுடைய சிம்மாசனம் எவ்வளவு கனம், அந்த சிம்மாசனத்தில் அமர்கின்ற சிவபெருமான் எவ்வளவு கனம். அதனாலே இந்த ஈசனுடைய கனத்தை தாங்குகின்றவன் கணேசன். அந்த கணேசன் உருமாறம் பெற்றிருக்கிறான். அவன் சிரம் ஆறு உடையான் என்று சொன்னார்கள். அவன் தலையே வேற விதமா இருக்குதுப்பா. சரி, எல்லாம் ஆயிடுச்சு பாயே, நீ பாய் இல்லையா, இஸ்லாம் என்ன சொல்லுகிறது சிரமாருடையானுக்கு என்று கேட்டார்கள். சைக்கு தம்பி பாவலர் சொன்னார், ஆம், சிரம் இருக்கிறது அந்த தலையை. ஆறு என்றால் வழி, ஆறு என்றால் வழி. இந்த தலையை பூமியிலே வைத்து, இந்த நெற்றியை பூமியிலே வைத்து வழிபடுகின்றவன் இஸ்லாமானவன். அந்த இஸ்லாமானவனும் சிரம் ஆறு உடையான் என்று சொன்னார்கள். முத்துக்குரு வித்துக்குரு வர, கிறிஸ்துவனுக்கு, இஸ்லாமானவனுக்கு, வைணவனுக்கு, சைவனுக்கு கான வாத்தியம், கௌவாரம், சாக்தம், சௌரம் என்று சொல்லுகிறோமே, உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லோருக்கும் இந்த தமிழ் பொருந்துகிறது. அந்த தமிழ் கடவுள் முருகப்பெருமான் சிரம் ஆறு உடையான், ஆறு முகம், எல்லாருக்கும் வித்து அதான். இதைத்தான் மாணிக்க வாசகர் சொன்னார், நீ எப்படியாவது கூப்பிடுப்பா, இப்ப நான் பாய் இஸ்லாமானவன், சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுகிறது, பாயா கூப்பிடு உள்ள, வெளியெல்லாம் துரத்தாத. 36 சைவ தத்துவங்கள் வணங்குவதற்கு மட்டுமல்ல, இந்து தர்மம் வாழ்வதற்கு சொல்லிக் கொடுக்கிறது. எப்படியெல்லாம் சகிப்பு தன்மையோடு, சகோதரத்தோடு, சமத்துவத்தோடு நடக்க வேண்டும் என்கின்ற வாழ்வியல் முறையை சொல்லிக் கொடுப்பது இந்து தர்மம். அதான் சொன்னார் மாணிக்க வாசகர், வேத விஞ்சகா போற்றி, மாதுரு பாகா போற்றி, மறுசமயங்கள் மாள வேதங்கள் செய்வாய் போற்றி. மறுசமயம் மாளம், அடுத்த சமயம் எல்லாம் அழிஞ்சுவிடும் சொன்னாரா? இல்ல, மாளுதல் என்று சொன்னால் இலங்கையிலே பேசக்கூடிய தமிழ். கல்யாணத்துக்கு போயிருப்பாங்க, அதுக்கப்புறம் 6 மாசத்துக்கு அப்புறம் அந்த வீட்டுக்கு போவாங்க சொந்தக்காரர்கள். வீட்டில் உள்ளவங்களை பார்த்து கேட்பாங்க, என்னம்மா கல்யாணம் பொண்ணு, எங்க மாப்பிள்ள அப்படி என்று கேட்டால், வீட்டில் உள்ள தாய் சொல்லுவாள், அவன் மாமியார் வீட்டில் போய் மாண்டு விட்டான். மாண்டு விட்டான் என்று சொன்னால் அங்கே இருந்து விட்டான் என்பது பொருள். மறு சமயங்கள் மாள வேதங்கள் செய்வாய் போற்றி. மறு சமயமா இருக்கட்டும், கூப்பிடு உள்ள, பாய கூப்பிடு, பாய கூப்பிடு. அவர் என்ன சொல்ல போறாரு அங்க வந்து? அல்லாஹ் அல்லான்னு சொல்ல போறாரு. கடவுளை என்னன்னு சொல்லியா இருப்பாரு? அல்லான்னு தான் அழைக்கட்டுமே அப்படின்னாரு. 36 தத்துவங்களிலே சைவ சித்தாந்தத்திலே நாம் பார்க்கிறோம், கடைசியாக கடவுள் இல்லை, கடவுள் இல்லைன்னு சொல்றாளே, அந்த கடவுளையும் கூப்பிடு. அந்த கடவுள் இல்லைன்னு சொல்றாளே, அவனையும் கூப்பிடு. சொன்னாரு மாணிக்கவாசனத்தில் சொன்னார்கள், கடவுள் இல்லை இல்லை என்று சொன்னால் கடவுளை எப்படி அழைப்பான்? கடவுள் இல்லை இல்லை சொன்னா கடவுளை எப்படி அழைப்பானா? இல்லை என்று அழைக்கட்டும், இல்லைன்னு அழைக்கட்டும். நீ எப்படி அழைத்தாலும் சரி, நீ அல்லாஹ் என்று அழைத்தாலும் சரி, நீ கர்த்தா என்று அழைத்தாலும் சரி, நீ ஜீசஸ் என்று அழைத்தாலும் சரி, நீ மோசஸ் என்று அழைத்தாலும் சரி, புத்தா என்று அழைத்தாலும் சரி, நீ என்னுடைய சிவனைத்தான் அழைக்கின்றாய் என்று சொன்னார் மாணிக்கவாசகர். நீ எந்த ரூட்ல போகுது, எங்கேயோ போ. அதனால தான் முத்திக்குரு வித்துக்குரு வர. சேரமான் பெருமாள் நாயனார், உங்களுக்கு எல்லாம் தெரிந்த நாயன்மார், 63 நாயன்மார்களில் ஒருவர் சேரமான் பெருமாள் நாயனார். இந்த நாய், இந்த தாய் திருநாட்டிலே 1400 வருடங்களுக்கு முன்பாக முகமது நபி அரேபியா தேசத்தில் தோன்றினார்கள். முகமது நபி அரேபியா தேசத்தில் தோன்றி பரப்புரையை பரப்பினார்கள். இஸ்லாத்துடைய பரப்புரை. சேரமான் பெருமாள் நாயனார் முகமது நபியை மெக்காவிலே சந்தித்தார்கள். 11 நாட்கள் சேரமான் பெருமாள் அங்கே இருந்தார், மீண்டும் வருகை தந்தார். அந்த சேரமான் பெருமாள் நாயனார் தான் 1400 வருடங்களுக்கு முன்பாக இந்த தாய் திருநாட்டிலே முத்தமிழும் முத்தும் முழங்கிடும் திருநாடு நம் நாடு கத்தும் கடமலைக்கு களந்தெழுத்தி கடாரம் என்றோர் நம்மினத்தார். நாம் அணக்க பாப்பாடி நெற்றமிழை நல்லவையை பாவணக்க செய்ய வந்த பாவலர்கள் தேனொத்த தீந்தமிழை தந்திடும் திருநாடு என்று இந்த பாரத தேசத்தை நாம் போற்றுகிறோமே. இந்த பாரத தேசத்திலே முதல் மசூதியை கட்டி கொடுத்தவர் சேரமான் பெருமாள் நாயனார். வரலாற்று உண்மை. முதல் மசூதி யார் கட்டி கொடுத்தது? சேரமான் பெருமாள் நாயனார் தான் கட்டி கொடுத்தார். கேரள மாநிலத்திலே திருவிதாங்கோடு என்கின்ற நகரத்திலே இன்றும் இருக்கிறது அந்த மசூதிக்கு. என்ன பெயர் தெரியுமா? சேரமான் பெருமாள் நாயனார். யூடியூப் எடுத்துக்கங்க, கூகுள்ல சர்ச் பண்ணுங்க. இப்ப இந்தியாவுடைய முதல் மசூதி எங்கே இருக்கிறது? திருவிதாங்கோட்டில இருக்கிறது. யார் கட்டி கொடுத்தது? சேரமான் பெருமாள் நாயனார் கட்டி கொடுத்தார். சேரமான் பெருமாள் நாயனார் கட்டி கொடுத்தார் முதல் மசூதியே. சேரமான் பெருமாள் நாயனார் கட்டி கொடுத்தார். இது வித்து, இது வித்து. 1400 வருடங்களுக்கு பிறகு அபுதாபி நாட்டிலே அரபு நாட்டிலே சிவாலயம் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. சிவாலயம் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. யாருடைய வித்து? சேர பெருமாள் நாயனாருடைய வித்து. 1400 வருடங்களுக்கு முன்பாக அரபு தேசத்தில் எல்லாம் கோயில் கிடையாது. நம் நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர தாமோதரதாஸ் மோடி 2017 செப்டம்பர் 5ஆம் தேதி அபுதாபிக்கு சென்றார். 4 கோடி 50 லட்சம் வியாபார ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. அபுதாபி மன்னன் சுல்தான் முகமது முகாதிர் கால் மேல கால் போட்டு கையெழுத்து போட்டான். நம் நாட்டினுடைய பிரதமர் கால் மேல கால் போட்டு கையெழுத்து போட்டார். கொஞ்ச நேரம் பொறுத்து முதல் வியாபாரம் முடிந்து விட்டது. 2வது வியாபாரம் நம் நாட்டினுடைய பிரதமர் எழுந்தார். எழுந்து இப்படி வணங்கினார். சிட் டவுன், சிட் டவுன், எதுக்காக எழுந்துறீங்க, உட்காருங்க அப்படின்னா, இல்லை இல்லை ஒன்றும் இல்லை, இந்த அபுதாபி நாட்டில் எங்களுடைய இந்தியாவிலிருந்து சகோதர சகோதரிகள் எல்லாம் அதிகமாக உங்கள் நாட்டிலே வேலை செய்கிறார்கள், அவர்களுக்கு ஒரு கோயிலை கட்டி கொடுங்கள் என்று சொன்னார். கோயிலை கட்டி கொடுங்க. எங்கப்பா அப்படின்னாரு. இங்கத்தான். எங்கே வந்து என்ன கேட்குறீங்க? இன்னொரு 4 கோடி 50 லட்சத்துக்கு ஒப்பந்தம் போடுங்க, வியாபார ஒப்பந்தம் கையெழுத்து போடுறேன். நீங்க இந்தியாவிலிருந்து வந்தீங்களே அபுதாபிக்கு, எங்கேயாவது ஒரு கோயிலை பார்த்துருக்கீங்களா? அரபு தேசத்தில் பார்க்கல. அப்படி இருக்கும் பொழுது எப்படி கோயில் கட்டுவது? இல்லை இல்லை, எப்படியாவது ஒரு கோயிலை கட்டித்தாருங்கள். அபுதாபி மன்னன் கேட்டான், உங்களுடைய நாட்டில் அதிகமான கடவுள், ஏகப்பட்ட கடவுள், மனாவில இருக்குதப்பா கடவுள், எந்த கடவுளுடைய கோயிலை கட்டுவது என்று கேட்டார். ஏதாவது ஒரு கடவுளுடைய கோயிலை கட்டுங்கள் என்று சொன்னார். டாக்டர் துர்காராவ் நம் நாட்டுடைய பிரதமருடைய ஆலோசகர், முதன்மையானவர், பன்மொழி புலவர், 7 மொழி தெரியவர். அவரிடத்தில் லிஸ்ட் கொடுக்கப்பட்டது, அதை எடுத்து கொடுத்தார்கள். பார்த்தான், முதல்ல வெங்கடேச பெருமாள், அதுக்கப்புறம் விநாயக பெருமான், முருக பெருமான், அங்காளம்மா, காளியம்மா, பொன்னியம்மா, பச்சையம்மா, கருமாரியம்மா, கடைசியில் சிவபெருமான், கடைசியிலே சிவபெருமான். ஒரு செய்தியை சொல்லிவிட்டு என்னுடைய வார்த்தைகளை நான் நிறைவு செய்கிறேன். என்னுடைய அந்த 28 கடவுள் எல்லாம் சொல்ல முடியாது, நேரம் கிடையாது. முதற் கடவுள் யாருன்னா வெங்கடேச பெருமாள், அப்படியே காட்டிட்டு வந்தான். கடைசி யாருப்பா? சிவபெருமான். இவர் ஏன் பாம்பை கழுத்தில் போட்டுக்கிறாருன்னு கேட்டான். பாம்பு எதுக்கு கழுத்தில் போட்டுக்கிறார்? அது நாகாபரணம் என்று சொன்னார்கள். அப்படியா? இது என்னப்பா நெற்றியில் பெற? இது எங்களுக்கு தானே சொந்தம். பிறை இருக்கிறதே அது எங்களுக்கு தானே சொந்தம். ரம்ஜானுடைய மாதம் வந்து விட்டால் நோன்பை நோக்க வேண்டும் என்று சொன்னால் பிறையை பார்க்க வேண்டும். பெருநாளை கொண்டாட வேண்டும் என்று சொன்னால் பிறையை பார்க்க வேண்டும். இவரே இந்த பிறையை எங்க வச்சிருக்கிறாரு என்று கேட்டபொழுது துர்காராவ் சொன்னார், இவர் பிறையை சந்திரனை தன்னுடைய நெற்றியிலே வைத்திருக்கிறார். உலகமாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நில உலாவிய நீர்மலி வேணியன், அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். அப்படியா? இவர் இதை வச்சிருக்கிறார். சரி, வேற என்னப்பா சொல்றாரு இவரு? இவர் பேர் சிவபெருமான். இவரை பற்றி என்ன சொல்லுகிறார்கள்? இவர் என்ன சொல்றாருன்னா, நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்கா தான் தாழ் வாழ்க. அப்படியா? இமைப்பொழுதும் கடவுளை மறக்கக்கூடாதுன்றாரா? திருக்குறள் அல்லாஹ் கூட அதான் சொல்றான், என்ன மறக்காதடா, இவை பொழுது மறக்காது என்றான். சரியா இருக்குதே, வேற என்ன சொன்னார்? ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்கை என்று சொன்னார். ஏகன் என்று சொன்னால் இறைவன் ஒருவன், அநேகன் என்று சொன்னால் அவன் எல்லா உயிர்களிலும் இருக்கிறான். அப்படியா சொன்னாரு? திருக்குறான் கூட அதானே சொல்லுது, இறைவன் ஒருவன் தான் எல்லா உயிரிலும் இருக்கிறான். வேற என்ன சொல்றாரு இவரு? அடக்கியவர்களுக்கு அப்பா போற்றி, இத்தி தென்னின் கீழ் இரு மூவருக்கு அத்திக்கருடைய அரசே போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி, எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி. இவருக்கு தென்னா, இவருக்கு தென்னாட்டில் சிவன் என்று பெயர், எல்லா நாட்டவருக்கும் இறைவன் என்று பெயர் என்று சொன்னார். அப்படியா கட்டா கோயிலனும் கட்டி முடிக்கப்பட்டது சிவாலயம். சேரபெருமாள் நாயனார் போட்ட வித்து முத்தி குரு வித்து குருவர மோட்சமடைந்து விட்டது. அந்த அபுதாபி நகரத்திலே கோயில் கட்ட முடியுமா? நம்ம நாட்டில் கட்டலாம், சர்வசாதாரணம். 1400 வருடங்களுக்கு முன்பாக இந்த உலகத்திலே வாழ்ந்து முத்தி அடைந்தார் மாணிக்க வாசகர். முத்தி அடைந்தாரே மாணிக்க வாசகர், அவருடைய வித்தி அது. சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாய, இதுதான் வித்து. வேணும் மீட்டிங்ல போய் பேசினாரா? சுந்தரமூர்த்தி நாயனார், மாணிக்க வாசகர், ஞானசம்பந்த பெருமான், அப்புறம் நாவுக்கரசர், சேக்கிடார் பெருமான் மீட்டிங்ல பேசினாங்க. பாடி பாடியே பாடி பாடியே இந்த தமிழை வளர்த்தார்கள், சமயத்தை வளர்த்தார்கள். இப்படி பாடி வளர்க்கப்பட்டது, முத்தி அடைந்து விட்டார்கள். இன்று நம்ம இடத்திலே மறைந்து இருக்கிறார்கள். நாம் எல்லாம் உயிரோடு இருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. நாம் என்ன சாதித்தது? நாம் என்ன சாதித்தது? இந்த வாணியம்பாடி முத்தமிழ் மன்றத்தால் அரசியல் கூட்டத்துக்கு போவேன், ஏதோ பேசுவேன், இண்டிபெண்டன்ஸ் குடியரசு, மீதி இந்த சாக்கடை விவகாரம், இப்படித்தான் ஏதோ நம்முடைய பேச்சு இருந்தது. ஆனால் இந்த பேச்சுக்கெல்லாம் முத்தாரமாக பல்வேறு ஆலயங்களுக்கு சென்று 4 வார்த்தை பேசக்கூடிய அந்த தகுதியை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தது வாணியம்பாடி முத்தமிழ் மன்றம். திருவாரூர் கோயிலுக்கு என்னால் போக முடியுமா? முடியாது. திருவாரூர் கோயிலுக்கு போய் 4 வார்த்தை பேசிவிட்டு வந்தேன். சிதம்பரம் ஆலயம் அங்க போக முடியுமா? அண்ணாமலை எனக்கு போக முடியுமா? காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதருக்கு போக முடியுமா? மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்துக்கு போக முடியுமா? பாயே முடியாது. தொப்பி அணிந்து கொண்டு, தாடி விட்டு கொண்டு, லிங்கி அணிந்து கொண்டு உள்ளே வரக்கூடாது. போர்டு எப்படி எப்படி உள்ள போய் பேசக்கூடிய நிலை ஏற்பட்டது என்று சொன்னால், திருமுறையை 4 வார்த்தைகளை 4 திருமுறைகளை கட்டதால் கருவறையை போய் அடைந்தேன். இது ஏற்படுத்தி கொடுத்தது வாணியம்பாடி முத்தமிழ் மன்றம். அந்த வகையிலே கோயில்களுக்கெல்லாம் சென்று பேசக்கூடிய அந்த ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால், அபுதாபி நாட்டிலே கோயில் கட்டப்பட்டு இருக்கிறது. அங்கே கோவில் கும்பாபிஷேகம் நம் நாட்டினுடைய பிரதமர், உள்துறை அமைச்சர் அமித்ஷா, வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் எல்லோரும் சென்றார்கள். சுவாமி சித்பானந்தா சுவாமி போனர் அங்கே ஆலயம் கும்பாபிஷேகம் குடமுழக்கு. இந்த குடமுழக்கிலே அபுதாபி மன்னன் கலந்து கொண்டான், அபுதாபியினுடைய மனைவி ஜஹாரா பேகம் கலந்து கொண்டாள். 8 நாட்டினுடைய மன்னருடைய கைகளிலே கலசம் இருந்தது சகோதரர்களே, கலசம். அபுதாபி மன்னனுடைய கையிலே கலசம், துபாய் மன்னன், குவைத் மன்னன், ஜோர்டான் மன்னன், ஹம்மானுடைய மன்னன், பஹ்ரூனுடைய மன்னன், யமன் தேசத்துடைய மன்னன், 8 நாட்டு மன்னனுடைய கையிலே அவனுடைய கையிலே கோபுர அந்த கலசம் இருந்தது. சுவாமிகள் பட்டாச்சாரியார்கள் கோபுர கலசத்திலே அபிஷேக நீரை தெளிக்கிறார்கள், அபிஷேக நீரை தெளிக்கிறார்கள். 8 நாட்டு மன்னரும் அதை எடுத்து தன்னுடைய முகத்திலே தடவி கொள்ளுகிறான். நான் சொல்லுவது வாட்ஸ்அப் செய்தி அல்ல, அபுதாபியுடைய அல் ஜசீரா என்று அங்கீகாரம் பெற்ற தொலைக்காட்சி. இதை உலகமே பார்த்தது, வியத்தது, லைவ். முடியுமா? இன்று நம்ம பிள்ளைங்க என்னப்பா கலசம் கேட்குறான், அது என்ன தேங்காய், அது என்ன மாவில, அது என்ன குறுக்கு நெடுக்கு வடக்கு தெற்கு கோ, அது கயிறு எதுக்கு கேட்கப்படுகிற? நம்முடைய சகோதரர்கள் கலசத்தினுடைய அருமை தெரியவில்லை. கலசத்தினுடைய அருமையை தெரிவித்தவர்கள் யார்? மாணிக்க வாசகர். அந்த வித்து இன்று அபுதாபியிலே கோயில் கட்டப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அந்த அபுதாபி நாட்டிலே கருட பகவான் கிடையாது, கருட பறவையே கிடையாது. அபுதாபி தோன்றிய காலத்தில் இருந்து கருடப்பறவை கிடையாது அபுதாபி நாட்டில். நம்ம நாட்டில் கும்பாபிஷேகம் நடத்தும் பொழுது நாம் எல்லாம் பலர் பார்த்து இருக்கிறோம், கும்பாபிஷேகம் நடந்தால் கருடப்பறவை வலவரம். இது நம்முடைய பயிற்சி என்று நாம் சொல்லலாம். அந்த காலத்தில் கடிதத்தில் புறாவின் காலிலே கட்டி அனுப்பினார்கள், பயிற்சி என்றும் கூட சொல்லலாம், சொல்வதாக இருந்தால் இல்லை சொல்லலாம். ஆனால் அபுதாபி தோன்றிய காலத்தில் இருந்து கருட பறவையே அந்த பூமியிலே வசித்தது கிடையாது, வாழ்ந்தது கிடையாது. அபுதாபியினுடைய சிவாலயம் கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது, குடமுழக்கு நடைபெறுகிறது. 2019 ஜூலை திங்கள் 13 வெள்ளிக்கிழமை 11:10 நம்முடைய சுவாமிகள் பட்டாச்சாரியர்கள் எல்லாம் அபிஷேக நீரை எடுத்துக்கொண்டு கோபுர கலசத்திலே ஊற்றுகிறார்கள். சகோதர சகோதரிகளே, 3 கருட பறவை உலகத்திலே அந்த ஆலயத்திலே வலம் வந்தது. போட்டு பார், கூகுள்ல எங்கிருந்து வந்தது கருட பறவை? படித்துவிட்டு பெரிய புராணம் சொல்லலாம், கம்பராமாயணம் சொல்லலாம், திருவாசகம் சொல்லலாம், திருப்புகழ் சொல்லலாம், திரு அருட்பா சொல்லலாம், நாம் அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைய இளைஞர்கள் நம்புகிறார்களா? கம்ப்யூட்டருடைய விஞ்ஞானத்தினுடைய ஆதாரம் தேவை. போட்டு பார், உன்னுடைய விஞ்ஞானத்தினுடைய ஆதாரத்திலே போட்டு பார். அபுதாபி நாட்டிலே கருட பறவை என்பதே கிடையாது. 3 கருட பறவை வலம் வந்து சென்றதே, இந்த சத்தியத்தை என்ன சொல்லுவது? இதனுடைய வித்து யார்?
5: அன்பு உறவுகள், இதுவரை ஒரு இஸ்லாமிய பேரறிஞர் அவர்கள் ஆற்றிய உரையினை இதுவரை கேட்டீர்கள். அதாவது சைவத்தினுடைய பெருமையை இந்த உலகுக்கு எடுத்துரைக்கின்றார்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷ் அண்ட் கரி, வி டி சூப்பர் ஸ்டோர் விடத்தினர், சாசல் காஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் விடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். முல்லைத்தீவு மாவட்ட மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு விரைந்து தீர்வுகளை வழங்குவதுடன் அந்த மாவட்டத்தில் இடம்பெறும் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளை முழுமையாக கட்டுப்படுத்துவதற்கு தன்னாலான அனைத்து அதிகாரங்களையும் பயன்படுத்தி நடவடிக்கை எடுப்பேன் என்று கடற்தொழில், நீரியல் மற்றும் கடல்வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்திருக்கிறார். செம்மணி புதகுழி அகழ்வின் போது எலும்பு கூடொன்றின் இடுப்பு பகுதியிலிருந்து தாயத்து ஒன்று மீட்கப்பட்டிருப்பதோடு ஒரு ரூபாய் நாணய குச்சி ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதகுழியின் 103வது நாள் அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் இந்த எலும்புக்கூடு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் வெளிவுகார அமைச்சர் மறைந்த லக்ஷ்மண் கதிர்காமரின் 21வது நினைவு தினத்தை முன்னிட்டு வெளிவுகார, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர்

அமைச்சர் ராஜித சேனரட்னாவுக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் நேற்று குற்றப்பத்திரிகை ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பழைய தேர்தல் முறைமைக்கு அமைய மகான் சபை தேர்தலுக்கு செல்வதற்கு திடீரென தீர்மானிக்க முடியாது. தற்போது ஏற்றுக்கொள்ளப்பட்ட புதிய தேர்தல் முறைமைக்கு அமைவாக எல்லை நிர்ணயம் செய்து எல்லை மற்றும் தொகுதிகளை அடையாளப்படுத்தியதன் பின்னர் மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்த தயாராக இருப்பதாக அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெதிச ஊடக சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். மாநாயக தேர்தல்கள் அனுப்பி வைத்த முக்கிய கடிதமே மாயமாகி இருக்கின்ற நிலையில் ஜனாதிபதி அன்றுகுமார் திசநாயக்கா தம்மை சுற்றியுள்ள திருடர்களிடமிருந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சமன் ரண்ணப்பிரிய வலியுறுத்தியிருக்கிறார். முருகந்த மற்றும் கழுகங்கை நீர்த்தக்கங்களை அமைப்பதற்காக இடம்பெயர்க்கப்பட்டு லக்கல புதிய நகரத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் குடியமர்த்தப்பட்ட மக்களின் சுமார் 10 ஆண்டுகால குடிநீர் பிரச்சினைக்கு தற்போது தீர்வு வழங்கப்பட்டிருக்கிறது. உயர்நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிக்கும் நடவடிக்கை நீதித்துறையின் சுதந்திரத்தில் கடுமையான தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடும் என்று எச்சரித்துள்ள இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் அரசியலமைப்புக்கான முன்மொழியப்பட்ட 22வது திருத்தத்தை வன்மையாக எதிர்த்து வருகிறது. கடந்த மே மாதம் மேற்கொள்ளப்பட்ட எதிர்பாராத வட்டி வீத அதிகரிப்புக்கு பிறகு இந்த ஆண்டில் வட்டி வீதங்களை மேலும் உயர்த்த வேண்டிய அவசியம் கிடையாது என்று இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்கே குறிப்பிட்டிருக்கிறார். அரசாங்கம் தெரிந்து ரணில் விக்ரமசிங்க அமைத்த சர்வதேச நாணய நிதியத்தின் பொருளாதார பொறைக்குள் நாட்டை மேலும் மேலும் இழுத்து சென்றுள்ளதாக முன்னிலை சோசலிச கட்சி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் அண்மை காலமாக தவறான முடிவெடுத்து உயிரிழக்கும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்ற நிலையில் அவற்றை தடுப்பதற்கான துரித நடவடிக்கைகளை உடனடியாக ஆரம்பிப்பதோடு அதற்கான ஒருங்கிணைந்த கட்டமைப்புகளை மீள செயற்பாட்டு நிலைக்கு கொண்டுவர விரைவான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் பணிப்புரை வழங்கியிருக்கிறார். தங்காலை குடவெல்ல பகுதிக்குட்பட்ட நகுலகும பிரசத்தில் அமைந்துள்ள வீடொன்றின் மீது நேற்றிரவு அடையாளம் தெரியாத நபர்களால் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. யாழ்ப்பாணத்திலிருந்து வெளி மாவட்டங்களுக்கு வழித்தட அனுமதிகளின்றி சேவையில் ஈடுபடும் சொகுசு பேருந்துகள் மற்றும் உரிய பதிவுகளின்றி வெளி மாவட்ட உத்தியோகத்தர்களுக்கு விசேட சேவையில் ஈடுபடும் பேருந்து காலம் என்பவற்றுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வடக்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர் பொறியியலாளர் விமலேஸ்வரன் தெரிவித்திருக்கிறார். குறிவிட்ட சிறைச்சாலையில் கடந்த வெள்ளிக்கிழமை ஏற்பட்ட பதற்றமான சூழலின் போது உயிரிழந்த 2 கைதிகளும் துப்பாக்கிச் சூட்டினால் ஏற்பட்ட பலத்த காயங்களினால் உயிரிழந்துள்ளதாக பிரேத பரிசோதனையில் தற்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கொழும்பு பொருளை மெகசின் சிறைச்சாலைக்கு போதைப்பொருள் விநியோகித்து வந்ததாக சந்தேகப்படும் சிறைச்சாலை அதிகாரி ஒருவர் கல்கிச பிராந்திய குற்றப்பிணைவு பணியகத்தினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பாடசாலை மாணவர்களுக்கு மேலதிக வகுப்புகளுக்கு செல்லும் மாணவர்களுக்கும் கஞ்சா கலந்த போதைப் பொருட்களை விற்பனை செய்ததாக கூறப்படும் 23 வயதுடைய இளைஞர் ஒருவர் கல்லவ காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கற்பட்டி குரக்கன்கன பகுதியில் உள்ள நீவேரி பகுதியில் ஒரு குடும்பத்தினர் பயணித்த படகு ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியதில் சிறுவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்து விட்டதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். உயிரிழந்தவர்கள் 7 வயது சிறுவன் மற்றும் 13 வயது சிறுமி என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். படல்கம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கொடல பகுதியில் கைத்துப்பாக்கிக்கு பயன்படுத்தப்படும் தோட்டாவுரை மற்றும் 7 தோட்டாக்களுடன் சந்தேகநபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குருநாக்கல் அம்பன்பல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நிலவ பகுதியில் நேற்று காட்டியானை தாக்கியதில் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்து போனார். கீக்கடுவையிலிருந்து மருதானை நோக்கி பயணித்த பேருந்தம் ஒன்றில் ஏற்பட்ட திடீர் தொழில்நுட்ப கோளாறினால் கரையோர பேருந்த சேவைகள் தாமதமடைந்துள்ளதாக பேருந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் மற்றும் சப்ரகோமா மாகாணங்களிலும் கண்டின் உரலியா காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ இன்றும் பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. உயிரிழப்புகளையும் பரவலான அழிவையும் ஏற்படுத்திய கடுமையான நிலநடுக்கத்தை தொடர்ந்து கொலம்பியா மக்களுக்கு இலங்கை தனது இரங்கலை தெரிவித்துள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கான ஆடி அமாவாசை இன்று அனுஷ்டிக்கப்படுகிறது. இதையொட்டி இலங்கை முழுவதும் உள்ள இந்து ஆலயங்கள் மற்றும் புனித நீர்நிலைகளில் முன்னோர்களை நினைவு கூர்ந்து சிறப்பு வழிபாடுகள் இடம்பெற்றுள்ளன.

நடைபெற்று வருகின்றன. பிலன்பில ரஜமுக விகாரையின் எசல மகா பிறகுராவை முன்னிட்டு ஆகஸ்ட் 13, 14 மற்றும் 15 ஆகிய தேதிகளில் பல வீதிகளில் போக்குவரத்து கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த மாதத்தின் முதல் 6 நாட்களில் 42,810 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு சென்றுள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்திருக்கிறது. சவுதி அரேபியாவின் வேலைவாய்ப்புகளுக்காக புறப்படும் தொழில்திறன் மிக்க தொழிலாளர்களுக்காக நடத்தப்படும் தொழில்திறன் சரிபார்ப்பு பரீட்சையை எதிர்காலத்தில் சிங்களம் மற்றும் தமிழ் மொழிகளில் தோற்றுவதற்கான சந்தர்ப்பத்தை வழங்குவதற்கு சவுதி அரேபியாவின் டக்மோல் ஹோல்டிங் நிறுவனம் இணக்கம் தெரிவித்துள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் சவுதி அரேபியாவின் ரியாத் இலங்கை தூதரகத்தின் அறிக்கையை மேற்கோளாட்டி அறிவித்திருக்கிறது. இந்திய செய்திகளில், இலங்கையில் நடந்த உள்நாட்டு போரின் போது பலரும் கடவுச்சீட்டு உள்ளிட்ட முறையான பயண ஆவணங்களின்றி நாட்டை விட்டு வெளியேறி இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் தஞ்சமடைந்தார்கள். அவர்களில் பலர் நாடு திரும்ப விரும்பினாலும் பல்வேறு சட்ட சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. இந்த நிலையில் இலங்கை அகதிகள் நாடு திரும்புவதை எளிதாக்க புதிய குடியேற்ற நடைமுறைக்கு இலங்கை அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாக தமிழக அமைச்சரவை அறிக்கை தெரிவிக்கிறது. மத்திய அரசு கொண்டுவர உத்தேசித்துள்ள தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவுக்கு எதிராக தனி தீர்மானத்தை தமிழக அரசு இன்று சட்டப்பேரவையில் கொண்டு வந்துள்ளது. தமிழக முதல்வர் விஜய் தலைமையில் போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு என்ற பெயரில் மாநில அளவிலான பெருந்திரள் உறுதிமொழி ஏற்பு நிகழ்வு சென்னையில் நடைபெற்றிருக்கிறது. மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவரும் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினருமான மல்லிகார்ஜுன கார்கே தனக்கு எப்போதும் அழுத்தம் அளித்து வந்ததாக மாநிலங்களவைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார். மத்திய அரசின் VPGRAMG திட்டம் அமல்படுத்தப்பட்ட கடந்த ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து ஒரு மாதத்தில் 9,69,00,000 மேல் மனித வேலை நாட்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா முழுவதும் உள்ள பல்வேறு தீர்ப்பாயங்களின் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்களின் நியமன நடைமுறைகளுக்காக தேசிய தீர்ப்பாய ஆணையம் அமைக்க வழிவகுக்கும் தீர்ப்பாயங்கள் சீர்திருத்த மசோதா 2026 மாநிலங்களவையில் நேற்று நிறைவேற்றப்பட்டுள்ளது. PMED டிரைம் என்ற பிரதமரின் மின்சார வாகன புரட்சி திட்டத்தின் கீழ் மின்சார இருசக்கர வாகனங்களுக்கு வழங்கப்படும் ஊக்கத்தொகையானது வருகின்ற 2028 மார்ச் 31 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. அதிநேரம் ஊக்கத்தொகையானது பாதியாக குறைக்கப்பட்டுள்ளது. புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களை முன்கூட்டியே கண்டறிந்து முறையாக சிகிச்சை அளிக்கப்படுவதை உறுதிப்படுத்தும் வகையில் புற்றுநோயை அறிவிக்கப்பட வேண்டிய நோயாக அறிக்கை செய்யுமாறு 19 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை உச்சநீதிமன்றம் நேற்று அறிவுறுத்தியிருக்கிறது. அரசு பணி நியமன தேர்வுகளில் முறைகேடுகள் நடந்ததாக கூறப்படும் விகாரத்தில் போராடிய மாணவர்கள் மீது நடத்தப்பட்ட தடியடி குறித்து பாரதிய ஜனதா சட்டசபை உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதை தொடர்ந்து ஜார்க்கண்ட் சட்டப்பேரவை ஒருநாள் முன்னதாக கால வரையறையின்றி ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. நடுவானில் ஆட்டங்கண்ட ஏர் இந்தியா விமானத்தின் விமானி கஞ்சா உட்கொண்டது தற்போது பரிசோதனைகளில் உறுதி செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. இந்திய தொழிலதிபர் கௌதம் அதானி மீதான மோசடி லஞ்ச குற்றச்சாட்டுகளை அமெரிக்க நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. திருச்சியின் முதல் ஆரோக்கியம் மற்றும் சுகாதாரமான உணவு தெரு காஜா மலை ரேஸ்கோஸ் சாலையில் இந்த மாத இறுதிக்குள் திறக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. ராமேஸ்வரத்தில் சமையல் எரிவாயு இணைப்பு எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைக்காத 40% பேரின் இணைப்பு துண்டிக்கப்படும் அபாயம் இருக்கிறது. மகாராஷ்டிராவின் குர்லா பகுதியில் இன்று அதிகாலை குர்லா மேற்கு பகுதியில் உள்ள சிராக் நகரின் கௌசியாசால் குடியிருப்பு பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டதில் குறைந்தது 5 பேர் உயிரிழந்துள்ளார்கள், பலர் காயமடைந்துள்ளார்கள். சதுரகிரி சுந்தர மகாலிங்க சுவாமி கோவிலில் இன்று நடைபெறும் ஆடி அமாவாசை வழிபாட்டில் பங்கேற்க பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூரில் ஆடி அமாவாசையொட்டி ஏராளமானோர் தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துள்ளார்கள். ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் உள்ள ரெங்கோஜி கோவிலில் இருந்து நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் அஸ்தியை இந்தியாவுக்கு திரும்ப கொண்டு வர கோரி அவரின் மகள் அனிதா பாப் தாக்கல் செய்த மனு தொடர்பாக பதிலளிக்குமாறு மத்திய அரசுக்கு நோட்டீஸ் பிறப்பித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்தியன் முஜாஹிதீன் அல்கைதா மற்றும் காலிஸ்தானி பயங்கரவாத வலையமைப்புகள் போன்ற குழுக்களுடன் தொடர்புடைய 19 தேடப்படும் பயங்கரவாதிகளின் புகைப்படங்களை கொண்ட சுவரொட்டிகள்
தேசிய தலைநகர் டெல்லி முழுவதும் பல இடங்களில் சுதந்திர தினத்துக்கு முன்னதாக கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக வைக்கப்பட்டுள்ளதாக டெல்லி காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார். 2025-26 நிதியாண்டில் 3.92 டிரில்லியன் டாலர் பொருளாதாரத்துடன் உலகின் 6வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா திகழ்வதாக நிதித்துறை இணையமைச்சர் பங்குஷ் சௌத்ரி நேற்று தெரிவித்தார். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபா என்று 1,13,600 ரூபாவுக்கும் கிராமுக்கு 50 ரூபா என்று 14,200 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் அமெரிக்கா ஈரானிடையான போர் நிறுத்த ஒப்பந்த பேச்சுவார்த்தை பல்வேறு காரணங்களுக்காக தடைப்பட்டுள்ளது. இதனால் கச்சா எண்ணெய் விநியோகத்தின் உயிர்நாடியான ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் தொடர்ந்து தனது கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது. இந்த நிலையில் போரை முடிவுக்கு கொண்டுவர மீண்டும் பொருளாதார தடை என்ற பழைய ஆயுதத்தை கையில் எடுக்க அதிபர் டிரம்ப் முடிவு செய்திருப்பதாக அறிவித்திருக்கிறார். இஸ்ரேல் கோலான் மேட்டுப் பகுதிக்கு உரிமை கோருவதை கொலம்பியா அங்கீகரித்திருக்கிறது. 1967 சிரியாவில் உள்ள கோலான் மேட்டுப் பகுதியை இஸ்ரேல் ஆக்கிரமித்தது. 1981 அதனை இஸ்ரேல் தன்னுடன் இணைத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க ஈரான் போர் பதற்றத்தால் எண்ணெய் விலை தொடர்ந்து அதிகரித்து செல்கிறது. உலகத்தர நிலையாக கருதப்படும் பிராண்ட் கச்சா எண்ணெய் பீபாக்கு இன்று $89.63 பதிவாகியிருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் சென்ற மாதம் துருக்கியிலிருந்து ரகசியமாக சிறிய விமானத்தில் வெளியேறியதற்கு ஈரானிடமிருந்து வந்த கொலை மிரட்டல் தான் காரணம் என்று தற்போது தெரிய வந்திருக்கிறது. சிரியாவின் முன்னாள் அதிபர் பாசிர் அல் அசாத்துக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. லெபனான் மரண தண்டனையை ஒழிக்கிறது. மத்திய கிழக்கில் அவ்வாறு செய்யும் முதல் நாடாக லெபனான் இருக்கிறது. தென்னாப்பிரிக்காவில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த சுரங்கம் ஒன்றின் சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் 14 தொழிலாளர்கள் உயிரிழக்க 8 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். கொங்கோ குடியரசில் அதிவேகமாக பரவி வரும் எபோலா நோய் தொற்றுக்கு இதுவரை உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 2000 கடந்திருக்கிறது. நிலவின் தென்துருவத்துக்கு அருகே மனிதர்களுக்கான முதல் வசிப்பிடத்தை அமைக்கும் தனது லட்சிய திட்டத்தில் இணைய இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோவுக்கு அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா அழைப்பினை விடுத்திருக்கிறது. பாகிஸ்தானுக்கு அதிர்ச்சி அளிக்கும் விதமாக பலுசிஸ்தான் மக்கள் தங்களது முதலாவது சுதந்திர நாளை கோலாகலமாக கொண்டாடியிருக்கிறார்கள். ஆப்கானிஸ்தானின் தாலிபான் அரசாங்கம் இளம் பெண்களின் உயர்நிலை கல்விக்கு தடை விதித்ததிலிருந்து ஆப்கானிஸ்தானின் தந்தைமார்கள் பலர் இந்த நடவடிக்கைக்கு கடும் எதிர்ப்பினை தெரிவித்து வருகிறார்கள். ஜப்பானிய பிரதமர் வழங்கிய பரிசை பற்றி நகைச்சுவையாக பேசிய விவகாரத்தில் ஆஸ்திரேலிய பிரதமர் அன்டனி அல்பான்சி மன்னிப்பு கேட்பதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார். இந்தோனேஷியாவின் மோசமான காற்று தரத்தால் பல பள்ளிகள் மூடப்பட்டிருக்கிறது. இந்தோனேஷியாவில் சுமார் 130 பேரை ஏற்றிச் சென்ற படகு தீப்பற்றியிருக்கிறது. 33 பயணிகள் மீட்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். மலேசியாவின் சில பகுதிகளில் புகைமூட்டம் நிலவுகிறது. இந்தோனேஷியாவில் எரியும் காட்டு தீயும் வறண்ட வானிலையும் அதற்கு முக்கிய காரணங்களாக தெரிவிக்கப்படுகிறது. உங்களால் முடிந்தால் முதுநிலை தேர்வு எழுதுங்கள். மகளின் இந்த ஒரு சவால் தந்தையின் வாழ்க்கையை மாற்றிவிட்டது. விளையாட்டுச் செய்திகளில் கிரிக்கெட் விளையாட்டின் 3 போர்மேட்டுகளில் ஒன்றாக இருக்கும் ஒருநாள் கிரிக்கெட் அண்மையில் 5,000 ஆட்டங்கள் என்ற மைல்கல்லை எட்டியிருக்கிறது. ஒருநாள் போட்டிகள் இல்லாத கிரிக்கெட்டினை யோசித்து பார்ப்பதற்கே தனக்கு கடினமாக இருப்பதாக தென்னாப்பிரிக்க அணியின் முன்னாள் வீரர் ஜான்டி ரோட்ஸ் தெரிவித்திருக்கிறார். கனடியன் ஓபன் டென்னிஸ் போட்டியில் அரையிறுதிக்கு முன்னேறிய போலந்தின் இகா சிவியடெக் உக்ரைனின் எலினா சிவிடோனினா ஆகியோர் அதில் நேருக்கு நேர் மோதுகிறார்கள். அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் ஃபிஃபா தலைவர் ஜியானி இன்ஃபான்டினோவுக்கு தனது ஆதரவினை தெரிவித்திருக்கிறார். போர்த்துக்கல் கால்பந்தணியின் நட்சத்திர வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ தனது நீண்ட நாள் காதலியான ஜோர்ஜியா டோட்ரிக்ஸை நேற்று கரம் பிடித்திருக்கிறார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பிரமதியில் 385 ரூபாய் 63 சதம், இந்திய பிரமதியில் 110 ரூபாய் 6 சதம்,
ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 334.31 இந்திய பிரமதியில் 95.70 ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 411.57 இந்திய பிரமதியில் 117.46 ஒரு அக்கராட்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 451.49 இந்திய பிரமதியில் 128.85 ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 239.90 இந்திய பிரமதியில் 68.50 கேட்டது மணிக்கூர் தலைவர் இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷ் அண்ட் கரி, வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஷலா கோனிசில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரேங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாட்சத்திலுக்கு வந்து நான்
2: தீபிகா சங்கரி இருக்கு
1: அங்க போய் பார்த்தனாலும் மரக்கறியா அகத்தியில புண்ணாங்காடி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோட இத்தனை தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: அங்கும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர்,
2: வீட்டி
3: சூப்பர் ஸ்டோர், காலா கோனேஸ் சாசனில்
2: 5 rue Marcel Cerdan, 95140 Garges Lyonnaise.
3: நேரடியாக தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி தரிசு லாட்சப்பலில் தொடர்பு. தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அங்கும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம்.

0: இன்னைக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்தான்,
2: பிபி கிஷன் கறி இருக்கு,
3: அங்க போய் போத்தனாலும் மரக்கறி என்றா அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
2: பாப்பாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கலோட்டு பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
2: விடாதீங்க, போங்க போங்க.
4: அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர் பரிசு
5: லாட்சப்பலையில்,
4: சூப்பர் ஸ்டோர் காலா கோனே சாசலில்,
5: 5 rue Marcel Cerdan, 95140 Berger Lyonnaise.
4: Mailerige todubgalukku VT Cash and Curry Paris Lachapalil todubu tholibisi ilakkam 01 40 55 07 18. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
6: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 11:22, ஐக்கிய ராஜ்யத்தில் 10:22.
2: தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது.

0: பெரும்பாலும் நிகழ்ச்சியினை கேட்பதற்கு அவர்களோடு காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். அப்படி அந்த உறவுகளை நலமாக உற்சாகமாக அளப்பார்க்கின்றீர்களா? அவ்வாறு நீங்கள் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு பெரும்பாலும் நிகழ்ச்சிக்கு நித்தமும் மனசனை கொடுத்து வானிலை கொடுத்து வருகின்றார்கள். பாரசுல் ஆட்சியப்பள்ளியில் அமைந்திருக்கும் வீட்டு கேஷன்கரி அவர்களின் சகோதரர் அம்பாலிசோஸ் ஆசிபூஷரி போட்டிப்பண்டியில் அமைந்திருக்கும் போட்டிப்பண்டி மார்க்கெட் இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகள். அவர்கள் உங்களுடன் ஒரு சில
1: நிமிடம் நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கிக் கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா
2: இருக்கோ இந்த அழகி போன மரக்கறிகளை மாறி போன மீனையும் வாங்கி வாருங்கள். நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன். இதுகளெல்லாம் குப்பையில போடுங்க.
1: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
2: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு. எல்லாம் மலிவாவும் தரமாவும் கூட கிடங்க. அங்க போய் வாங்கினு வாங்கலன்.
1: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத. இந்த இப்ப அம்பாள் சோசல்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி பண்ணி கொண்டு வார்.
3: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். ஏற்கனவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி எண்ணக்கம் ஹாலோ விக்கினா 1042 5181 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
4: பொதுப்பள்ளியை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜிந்தாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொன்டு மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொன்டு மார்க்கெட், 1 அவென்யூ எடுவான் பயோன், 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 1 41 55 35 58 அல்லது 7 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொன்டுபண்டி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொன்டுபண்டி மார்க்கெட்.
0: பொண்டிபொண்டி மார்க்கெட் நேரம் சரியாக 11:26, ஐக்கியராட்சியத்தில் 10:26. இந்த நேரத்தில் இன்றைய தேரும்பாலு நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க வரும் பாடல்

ஒலித்த பாடலை பத்மஸ்ரீ கே ஜே ஜெயசாஸ் அவர்கள் பாடியிருந்தார். பாடலை ஏற்றவருக்கு விஞ்ஞானி வாலி அவர்கள், பாடலுக்கு இசையமைத்தவர் கங்கை அமரன் அவர்கள். வாழ்வை மாயம் திரையிலிருந்து பாடல் ஒலித்தது. உலகத்திலேயே நாங்கள் பிறந்த ஒருவர் என்றோ ஒரு நாள் இறக்கத்தான் போகின்றோம். ஆனால் இன்று ஒரு விசேடமான நாளாவது சொல்லுவார்கள். அவை பிராட்டி சொன்னது போல் பிதா அதாவது அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று சொல்லுவார்கள். அந்த அன்னை தந்தை யார் என்று காட்டத்தான் அவரை தெரியுது. இதான் கூட அப்பான்னு சொல்லுவார், தாய் சொல்லித்தான் தெரிகின்றது. அந்த தந்தையினுடைய விசேட பிதிர்கடனை நாங்கள் செய்கின்ற நாள் தான் இன்று. ஆடி அமாவாசையாக அனைத்து இந்துக்கள் வாழ்கின்ற தமிழ் இந்துக்கள் வாழ்கின்ற இடங்களிலே அனுஷ்டிக்கின்றார்கள். அதேபோல் நான் அதாவது இந்தி மொழி பேசுகின்றவர்கள் மகாராஷ்டிரா ஒடிசா அதுகளெல்லாம் பேசுகிறவர்கள் இந்துக்கள் தான். அவர்களும் அந்த பிதிர்கடனை செய்வார்கள். நிச்சயமாக தந்தையினுடைய பிதிர்கடலை நாங்கள் செய்ய வேண்டும் என்பது எங்களது தாய் தந்தையர். இது கலாச்சாரங்கள், இந்த கலாச்சாரங்கள் எல்லாம் அருகே போகின்ற காரணத்தினால் எங்களுடைய நாங்கள் செய்து காட்டினால் தான் எங்களுடைய பிள்ளைகளும் பார்த்து அதனை செய்வார்கள். நாளைக்கு எங்களுக்கும் செய்வார்கள். எங்களோடு மாத்திரம் இது முடியக்கூடாது. அதாவது பிதிர்கடன் விரதம் ஒரு நேரம் எங்களுடைய தந்தைக்காக நாங்கள் எங்களுடைய வயிறை ஒட்ட வைத்து தந்தையை நினைத்து இந்த பிதிர்கடன்களை அளிப்ப செய்வார்கள். ஆலயங்களுக்கு போய் கடலில் நீராடி அந்த ஆலயத்தின் முன் கடலின் முன்னாலேயே அந்தணர்கள் காத்திருப்பார்கள். அவ்வாறு இருமலை போன்ற பிரபல்யமான கடற்கரைகளிலே இந்த பிதிர்கடன் பெரும் இதாக இலங்கையிலே வடபகுதியிலே பெருசாக கொண்டாடப்படுகின்றது. இன்று அந்த பிதிர்கடனை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதனையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய எதிர்கால சந்ததியினருக்கு எங்களுடைய தாயந்தர்கள் நிச்சயமாக இன்று என்ன என்று கேட்டால் என்னமா மறக்கிறீர்கள் சமைக்கிறீர்கள் என்று கேட்டால் அதனை விளங்கப்படுத்தக்கூடிய ஒரு தாயாகவும் ஒரு தந்தையாகவும் அவர்கள் சந்தர்ப்பம் உங்களுக்கு எப்படி கிடைக்கின்றதோ அந்த பிதிர்கடனை நாங்கள் தந்தைக்காக செய்கின்ற பிதிர்கடனுக்காக நாங்கள் இன்று இந்த விசேடமாக சமையலை செய்து காலையில் சாப்பிடாமல் நாங்கள் கோயிலுக்கு போகலாம். குளித்து மூழ்கி நாங்கள் நீராடி இறைவனை வணங்கி அந்த தந்தைக்கான ஆடி அமாவாசை விரதத்தை நாங்கள் அனுஷ்டிக்கின்றோம். அது இந்துக்கள் சைவர்கள் பெரும்பாலமாக அனுஷ்டிப்பார்கள் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்புறவு எங்களுடைய தந்தைக்காக ஒரு நாள் நாங்கள் வருகின்ற ஆடி மாதத்திலே வருகின்ற இந்த நாளிலே ஆடி அமாவாசை வருகின்ற நாளிலே நாங்கள் செய்கின்றோம். அந்த பிதிர்கடனை நாங்கள் எல்லோரும் செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லோரையும் அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். சரி, தந்தைக்கான பாடல்களையும் நாங்கள் இன்று தர இருக்கின்றோம். அதற்கு முதல்

0: ஒலித்த பாடலை பாடியவர்கள் பத்மஸ்ரீ பாலாவோடு இணைந்து சுனந்தா அவர்கள். பாடலை இயற்றவர் கவிஞானி பாலி, பாடலுக்கு இசை அமைத்தவர் இசைஞானி இளையராஜா, பாடலில் இடம்பெற்ற திரைப்படம் செந்தமிழ் பாட்டு. அன்பரவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தேனும் பாலும். திங்கள் முதல் வெள்ளி வரை 11:15 12 மணி வரை கேட்டு மகிழுங்கள் தேனும் பாலும். பெரும்பாலும் நிகழ்ச்சிக்கு நித்தமமாக அனுசனை கொடுத்து வானொலி கொடுத்து வருகின்றார்கள். பரிசல் ஆட்சேப்பில் அமைந்திருக்கும் அம்பாலி ஸ்டோர்ஸ் ஆசி பூசரி இவர்களோடு இணைந்து போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க்கெட் என்ற மூன்று நிறுவனங்களுக்கும் அது இதே ஒரு மன நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது பொண்டி பண்டிகை மார்க்கெட் உங்களோடு.
1: இந்த மாதிரி ஊர்ல சாப்பிடுற ரஜி நான் ஜெர்மனில கூட சாப்பிடலையாப்பா.
2: இந்த ஜெர்மனில நாங்க வாங்குற ரஜி எலும்பு சாப்பிடுமா இருக்கும், இந்த ஊர்ல உள்ள ரஜி சாப்பிட்ட மாதிரி இருக்கு.
3: உங்களுக்கு விஷயம் தெரியாதா, உங்கள ஆசுபசரி ரச்சிதான் வெளிநாட்டிலிருந்து வாரது எல்லாம் ஆசுபசரி ரச்சியத்தை அள்ளி கொண்டு போயினா.
1: சரி சரி, சாப்பிடுறது காணும், உடனே ஒழுக்கிடப்பா போவோம் ஆசிபூசரி.
4: ஐரோப்பிய நாடுகளில் இருந்து பரிசுக்கு வருபவர்கள் நாடி செல்வது ஆசி பூசரி. ஆடு மாடு கோழி போன்ற இறைச்சி வகைகளை மிக மிக மலிவாக வாங்கி செல்ல ஆசி பூசரி. மேலதிக விவரங்களுக்கு ஆசி பூசரி இலக்கம் 195 பாரிஸ் 10, தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஆசி 0541 42 5 23 78.

கனலானார் விதிதானா, கனலானார் விதிதானா, அன்னையும்

பாடலை பாடியவர் பத்மஸ்ரீ ஸ்ரீ எம் சௌந்தரராஜன் அவர்கள். பாடலுக்கு இசையை அமைத்தவர் திரை ஸ்ரீ திலகம் கே பி மகாதேவன். பாடலை இயற்றியவர் தஞ்சை ராமையா தாஸ் அவர்கள். இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் தேவர் பிலிம்ஸ், தாய்க்கு பின் தாரம். தந்தைக்கு பாடல்களை கவிஞர்கள் எழுதவே இல்லை, ஏனென்று தெரியவில்லை. அன்பு உறவுகளே, தந்தையை பிடிக்கவில்லையோ கவிஞர்களுக்கு, அல்லது அப்படி ஒரு சிச்சுவேஷன் திரைப்படங்களில் வரவில்லையோ தெரியவில்லை. என்றாலும் ஒரு இரு பாடல்கள் தந்தைக்காக எழுதியிருக்கிறார்கள். அந்த பாடல்களை இந்த பாடல்

ஒரு சில தமிழ் திரைப்படங்களுக்கு அதாவது பாடல்களை எழுதியவர் ரேகா தேசி அவர்கள். இந்த பாடலையும் கவிஞர் ரேகா தேசி அவர்கள் தான் எழுதியிருக்கின்றார். கரிசல் கருணாநிதி அவர்கள் இந்த பாடலை பாடியிருந்தார், அதற்கு இசையும் அமைத்திருந்தார் அவர்தான். இது வந்து திரைப்படத்தில் வந்த பாடலில் பொதுவான ஒரு பாடலாக வெளிவந்த பாடல். தந்தைக்காக எழுதிய ஒரு பாடல் இப்பொழுது கேட்டீர்கள் அன்புறவுகளே. அதேபோல் என்ன ஒரு பாடல் உங்களுக்காக வானொலியில் அஜித் நடித்த அசல் திரைப்படத்தில் இருந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை மனதில் வைத்து எழுத

0: ஆசிரியர் பத்மஸ்ரீ வைரமுத்து அவர்கள் பாடலுக்கு இசையமைத்தவர் பரத்வாஜ் அவர்கள். பாடலில் இடம்பெற்ற திரைப்படம் அசல். அதே பாடலை பாடியவரும் இசையமைப்பாளர் பரத்வாஜ் அவர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒளிபரப்பாது உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தேனும் பால். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பால நிகழ்ச்சியில் தொடரும் பாடலை கேட்பதற்கு முதல் இதனை கேட்போம்.
1: நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அடைந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படிப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.

ஒலித்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய தேனும் பாலும். தேனும்பாலும் நிகழ்ச்சியினை செய்வதற்கு கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்பு உறவுகளுக்கும் இந்த இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தேனும்பாலும் நிகழ்ச்சிக்கு நித்தம் மனசனை கொடுத்து வானொலிக்கு எடுத்து வருகின்றவர்கள் அரசியல் ஆட்சி பள்ளியில் அமைந்திருக்கும் நண்பாலிஸ்டோஸ் ஆசி பூஷரி இவர்கள் இணைந்து போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க்கெட் இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் நமது இதய நிறுவன நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு கேட்டுக்கொண்டிருந்த அன்பு உறவுகளுக்கும் எனது இதய நிறுவன நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றது. தேனும் பாலும் தொடர்ந்து வானிலையில் மலர்கின்றது மணித்தியால செய்திகள்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷ் அண்ட் கரி, வி டி சூப்பர் ஸ்டோர் விடத்தினர், சாசல் காஷ்லா கோணிசில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் விடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். முல்லைத்தீவு மாவட்ட மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு விரைந்து தீர்வுகளை வழங்குவதுடன் அந்த மாவட்டத்தில் இடம்பெறும் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளை முழுமையாக கட்டுப்படுத்துவதற்கு தன்னாலான அனைத்து அதிகாரங்களையும் பயன்படுத்தி நடவடிக்கை எடுப்பேன் என்று கடற்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்திருக்கிறார். செம்மணி புதகுழி அகழ்வின் போது எலும்பு கூடொன்றின் இடுப்பு பகுதியிலிருந்து தாயத்து ஒன்று மீட்கப்பட்டிருப்பதோடு ஒரு ரூபாய் நாணய குச்சி ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதகுழியின் 103வது நாள் அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் இந்த எலும்புக்கூடு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் வெளிவுகார அமைச்சர் மறைந்த லக்ஷ்மண் கதிர்காமரின் 21வது நினைவு தினத்தை முன்னிட்டு வெளிவுகார, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் லக்ஷ்மண் கதிர்காமர் சர்வதேச உறவுகள் மற்றும் மூலோபாய ஆய்வுகள் மையத்துடன் இணைந்து இன்று விசேட நிகழ்வுகளை ஏற்பாடு செய்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோசித ராஜபக்ச குற்றப்பிணாய்வு திணைக்களகத்தில் இன்றும் முன்னிலையாகி இருக்கிறார். விசாரணை ஒன்று தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக அவர் குற்றப்பிணாய்வு திணைக்களகத்தில் முன்னிலையாகியுள்ளார். இதே நேரத்தில் முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சவின் முன்னாள் பிரத்யேக செயலாளரான சுகீஸ்வர பண்டாரா புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தில் அவரும் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார். முன்னாள் கடத்தொழில் அமைச்சர் ராஜித சேனரட்னாவுக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் நேற்று குற்றப்பத்திரிகை ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பழைய தேர்தல் முறைமைக்கு அமைய மாகாண சபை தேர்தலுக்கு

வற்புறுத்தியிருக்கிறார். முருகந்த மற்றும் கழுகங்கை நீர்த்தக்கங்களை அமைப்பதற்காக இடம்பெயர்க்கப்பட்டு லக்கல புதிய நகரத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் குடியமர்த்தப்பட்ட மக்களின் சுமார் 10 ஆண்டுகால குடிநீர் பிரச்சினைக்கு தற்போது தீர்வு வழங்கப்பட்டிருக்கிறது. உயர்நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிக்கும் நடவடிக்கை நீதித்துறையின் சுதந்திரத்தில் கடுமையான தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடும் என்று எச்சரித்துள்ள இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் அரசியலமைப்புக்கான முன்மொழியப்பட்ட 22வது திருத்தத்தை வன்மையாக எதிர்த்து வருகிறது. கடந்த மே மாதம் மேற்கொள்ளப்பட்ட எதிர்பாராத வட்டி வீத அதிகரிப்புக்கு பிறகு இந்த ஆண்டில் வட்டி வீதங்களை மேலும் உயர்த்த வேண்டிய அவசியம் கிடையாது என்று இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க குறிப்பிட்டிருக்கிறார். அரசாங்கம் தெரிந்து ரணில் விக்ரமசிங்க அமைத்த சர்வதேச நாணய நிதியத்தின் பொருளாதார பொறைக்குள் நாட்டை மேலும் மேலும் இழுத்து சென்றுள்ளதாக முன்னிலை சோசலிச கட்சி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் அண்மை காலமாக தவறான முடிவெடுத்து உயிரிழக்கும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்ற நிலையில் அவற்றை தடுப்பதற்கான துரித நடவடிக்கைகளை உடனடியாக ஆரம்பிப்பதோடு அதற்கான ஒருங்கிணைந்த கட்டமைப்புகளை மீள செயற்பாட்டு நிலைக்கு கொண்டுவர விரைவான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் பணிப்புரை வழங்கியிருக்கிறார். தங்காலை குடவெல்ல பகுதிக்குட்பட்ட நகுலகும பிரதேசத்தில் அமைந்துள்ள வீடொன்றின் மீது நேற்றிரவு அடையாளம் தெரியாத நபர்களால் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. யாழ்ப்பாணத்திலிருந்து வெளி மாவட்டங்களுக்கு வழித்தட அனுமதிகள் இன்றி சேவையில் ஈடுபடும் சொகுசு பேருந்துகள் மற்றும் உரிய பதிவுகளின்றி வெளி மாவட்ட உத்தியோகத்தர்களுக்கு விசேட சேவையில் ஈடுபடும் பேருந்து காலம் என்பவற்றுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வடக்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர் பொறியியலாளர் விமலேஸ்வரன் தெரிவித்திருக்கிறார். குறிப்பிட்ட சிறைச்சாலையில் கடந்த வெள்ளிக்கிழமை ஏற்பட்ட பதற்றமான சூழலின் போது உயிரிழந்த 2 கைதிகளும் துப்பாக்கிச் சூட்டினால் ஏற்பட்ட பலத்த காயங்களினால் உயிரிழந்துள்ளதாக பிரேத பரிசோதனையில் தற்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கொழும்பு பொருளை மெகசின் சிறைச்சாலைக்கு போதைப் பொருள் விநியோகித்து வந்ததாக சந்தேகப்படும் சிறைச்சாலை அதிகாரி ஒருவர் கல்கிச பிராந்திய குற்றப்புணர்வு பணியகத்தினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பாடசாலை மாணவர்களுக்கு மேலதிக வகுப்புகளுக்கு செல்லும் மாணவர்களுக்கும் கஞ்சா கலந்த போதைப் பொருட்களை விற்பனை செய்ததாக கூறப்படும் 23 வயதுடைய இளைஞர் ஒருவர் கல்லவ காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கற்பட்டி குரக்கன்கன பகுதியில் உள்ள நீரேரி பகுதியில் ஒரு குடும்பத்தினர் பயணித்த படகு ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியதில் சிறுவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்து விட்டதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். உயிரிழந்தவர்கள் 7 வயது சிறுவன் மற்றும் 13 வயது சிறுமி என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். படல்கம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கொடல பகுதியில் கைத்துப்பாக்கிக்கு பயன்படுத்தப்படும் தோட்டாவுரை மற்றும் 7 தோட்டாக்களுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குருநாக்கல் அம்பன்பல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நிலவ பகுதியில் நேற்று காட்டியானை தாக்கியதில் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்து போனார். கீக்கடுவையிலிருந்து மருதானை நோக்கி பயணித்த பேருந்தம் ஒன்றில் ஏற்பட்ட திடீர் தொழில்நுட்ப கோளாறினால் கரையோர பேருந்த சேவைகள் தாமதமடைந்துள்ளதாக பேருந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் மற்றும் சப்ரகோமுவா மாகாணங்களிலும் கண்டி நுவர்லியா காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ இன்றும் பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. உயிரிழப்புகளையும் பரவலான அழிவையும் ஏற்படுத்திய கடுமையான நிலநடுக்கத்தை தொடர்ந்து கொலம்பியா மக்களுக்கு இலங்கை தனது இரங்கலை தெரிவித்துள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கான ஆடி அமாவாசை இன்று அனுஷ்டிக்கப்படுகிறது. இதையொட்டி இலங்கை முழுவதும் உள்ள இந்து ஆலயங்கள் மற்றும் புனித நீர்நிலைகளில் முன்னோர்களை நினைவு கூர்ந்து சிறப்பு வழிபாடுகள் இடம்பெற்று வருகின்றன. பிலன்பில ரஜமுக விகாரையின் எசல மகா பிறகுராவை முன்னிட்டு ஆகஸ்ட் 13, 14 மற்றும் 15 ஆகிய தேதிகளில் பல வீதிகளில் போக்குவரத்து கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த மாதத்தின் முதல் 6 நாட்களில் 42,810 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு சென்றுள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்திருக்கிறது.
சவுதி அரேபியாவின் வேலை வாய்ப்புகளுக்காக புறப்படும் தொழிற்திறன் மிக்க தொழிலாளர்களுக்காக நடத்தப்படும் தொழிற்திறன் சரிபார்ப்பு பரீட்சையை எதிர்காலத்தில் சிங்களம் மற்றும் தமிழ் மொழிகளில் தோற்றுவதற்கான சந்தர்ப்பத்தை வழங்குவதற்கு சவுதி அரேபியாவின் டக்மோல் ஹோல்டிங் நிறுவனம் இணக்கம் தெரிவித்துள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் சவுதி அரேபியாவின் ரியாத் இலங்கை தூதரகத்தின் அறிக்கையை மேற்கொண்டு

குறிகாட்டி அறிவித்திருக்கிறது. இந்திய செய்திகளில், இலங்கையில் நடந்த உள்நாட்டுப் போரின் போது பலரும் கடவுச்சீட்டு உள்ளிட்ட முறையான பயண ஆவணங்களின்றி நாட்டை விட்டு வெளியேறி இந்தியாவில், குறிப்பாக தமிழ்நாட்டில் தஞ்சமடைந்தார்கள். அவர்களில் பலர் நாடு திரும்ப விரும்பினாலும் பல்வேறு சட்ட சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. இந்த நிலையில் இலங்கை அகதிகள் நாடு திரும்புவதை எளிதாக்க புதிய குடியேற்ற நடைமுறைக்கு இலங்கை அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாக தமிழக அமைச்சரவை அறிக்கை தெரிவிக்கிறது. மத்திய அரசு கொண்டுவர உத்தேசித்துள்ள தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவுக்கு எதிராக தனி தீர்மானத்தை தமிழக அரசு இன்று சட்டப்பேரவையில் கொண்டு வந்துள்ளது. தமிழக முதல்வர் விஜய் தலைமையில் போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு என்ற பெயரில் மாநில அளவிலான பெருந்திரள் உறுதிமொழி ஏற்பு நிகழ்வு சென்னையில் நடைபெற்றிருக்கிறது. மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவரும் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினருமான மல்லிகார்ஜுன கார்கே தனக்கு எப்போதும் அழுத்தம் அளித்து வந்ததாக மாநிலங்களவைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார். மத்திய அரசின் வி பி ஜிராம் ஜி திட்டம் அமல்படுத்தப்பட்ட கடந்த ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து ஒரு மாதத்தில் 9,69,00,000 மேல் மனித வேலை நாட்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா முழுவதும் உள்ள பல்வேறு தீர்ப்பாயங்களின் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்களின் நியமன நடைமுறைகளுக்காக தேசிய தீர்ப்பாய ஆணையம் அமைக்க வழிவகுக்கும் தீர்ப்பாயங்கள் சீர்திருத்த மசோதா 2026 மாநிலங்களவையில் நேற்று நிறைவேற்றப்பட்டுள்ளது. PMED டிரைம் என்ற பிரதமரின் மின்சார வாகன புரட்சி திட்டத்தின் கீழ் மின்சார இருசக்கர வாகனங்களுக்கு வழங்கப்படும் ஊக்கத்தொகையானது வருகின்ற 2028 மார்ச் 31 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. அதிநேரம் ஊக்கத்தொகையானது பாதியாக குறைக்கப்பட்டுள்ளது. புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களை முன்கூட்டியே கண்டறிந்து முறையாக சிகிச்சை அளிக்கப்படுவதை உறுதிப்படுத்தும் வகையில் புற்றுநோயை அறிவிக்கப்பட வேண்டிய நோயாக அறிக்கை செய்யுமாறு 19 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை உச்சநீதிமன்றம் நேற்று அறிவுறுத்தியிருக்கிறது. அரசு பணி நியமன தேர்வுகளில் முறைகேடுகள் நடந்ததாக கூறப்படும் விவகாரத்தில் போராடிய மாணவர்கள் மீது நடத்தப்பட்ட தடியடி குறித்து பாரதிய ஜனதா சட்டசபை உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதை தொடர்ந்து ஜார்க்கண்ட் சட்டப்பேரவை ஒருநாள் முன்னதாக கால வரையறையின்றி ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. நடுவானில் ஆட்டங்கண்ட ஏர் இந்தியா விமானத்தின் விமானி கஞ்சா உட்கொண்டது தற்போது பரிசோதனைகளில் உறு செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. இந்திய தொழிலதிபர் கௌதம் அதானி மீதான மோசடி லஞ்ச குற்றச்சாட்டுகளை அமெரிக்க நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. திருச்சியின் முதல் ஆரோக்கியம் மற்றும் சுகாதாரமான உணவு தெரு காஜா மலை ரேஸ்கோஸ் சாலையில் இந்த மாத இறுதிக்குள் திறக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. ராமேஸ்வரத்தில் சமையல் எரிவாயு இணைப்பு எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைக்காத 40% பேரின் இணைப்பு துண்டிக்கப்படும் அபாயம் இருக்கிறது. மகாராஷ்டிராவின் குர்லா பகுதியில் இன்று அதிகாலை குர்லா மேற்கு பகுதியில் உள்ள சிராக் நகரின் கௌசியாசால் குடியிருப்பு பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டதில் குறைந்தது 5 பேர் உயிரிழந்துள்ளார்கள், பலர் காயமடைந்துள்ளார்கள். சதுரகிரி சுந்தர மகாலிங்க சுவாமி கோவிலில் இன்று நடைபெறும் ஆடி அமாவாசை வழிபாட்டில் பங்கேற்க பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூரில் ஆடி அமாவாசையொட்டி ஏராளமானோர் தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துள்ளார்கள். ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் உள்ள ரெங்கோஜி கோவிலில் இருந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் அஸ்தியை இந்தியாவுக்கு திரும்ப கொண்டு வர கோரி அவரின் மகள் அனிதா பாப் தாக்கல் செய்த மனு தொடர்பாக பதிலளிக்குமாறு மத்திய அரசுக்கு நோட்டீஸ் பிறப்பித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்தியன் முஜாஹிதீன், அல்கைதா மற்றும் காலிஸ்தானி பயங்கரவாத வலையமைப்புகள் போன்ற குழுக்களுடன் தொடர்புடைய 19 தேடப்படும் பயங்கரவாதிகளின் புகைப்படங்களை கொண்ட சுவரொட்டிகள் தேசிய தலைநகர் டெல்லி முழுவதும் பல இடங்களில் சுதந்திர தினத்துக்கு முன்னதாக கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக வைக்கப்பட்டுள்ளதாக டெல்லி காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார். 2025-26 நிதியாண்டில் 3.92 டிரில்லியன் டாலர் பொருளாதாரத்துடன் உலகின் 6வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா திகழ்வதாக நிதித்துறை இணையமைச்சர் பங்குஷ் சௌத்ரி நேற்று தெரிவித்தார். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்து 1,13,600 ரூபாவுக்கும் கிராமுக்கு 50 ரூபாய் உயர்ந்து 14,200 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது.
உலக செய்திகளில், அமெரிக்கா ஈரானிடையான போர் நிறுத்த ஒப்பந்த பேச்சுவார்த்தை பல்வேறு காரணங்களுக்காக தடைப்பட்டுள்ளது. இதனால் கச்சா எண்ணெய் விநியோகத்தின் உயிர்நாடியான ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் தொடர்ந்து தனது கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது. இந்த நிலையில் போரை முடிவுக்கு கொண்டுவர மீண்டும் பொருளாதார தடை என்ற பழைய ஆயுதத்தை கையில் எடுக்க அதிபர் டிரம்ப் முடிவு செய்திருப்பதாக அறிவித்திருக்கிறார். இஸ்ரேல் கோலான் மேட்டு பகுதிக்கு உரிமை கோருவதை கொலம்பியா அங்கீகரித்திருக்கிறது. 1967 சிரியாவில் உள்ள கோலான் மேட்டு பகுதியை இஸ்ரேல் ஆக்கிரமித்தது. 1981 அதனை இஸ்ரேல் தன்னுடன் இணைத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க ஈரான் போர் பதற்றத்தால் எண்ணெய் விலை தொடர்ந்து அதிகரித்து செல்கிறது. உலகத்தர நிலையாக கருதப்படும் பிராண்ட் கச்சா எண்ணெய் பிபாக்கு இன்று $89.63 பதிவாகியிருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் சென்ற மாதம் துருக்கியிலிருந்து ரகசியமாக சிறிய விமானத்தில் வெளியேறியதற்கு ஈரானிடமிருந்து வந்த கொலை மிரட்டல் தான் காரணம் என்று தற்போது தெரிய வந்திருக்கிறது. சிரியாவின் முன்னாள் அதிபர் பாசிர் அல் அசாத்துக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. லெபனான் மரண தண்டனையை ஒழிக்கிறது. மத்திய கிழக்கில் அவ்வாறு செய்யும் முதல் நாடாக லெபனான் இருக்கிறது. தென்னாப்பிரிக்காவில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த சுரங்கம் ஒன்றின் சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் 14 தொழிலாளர்கள் உயிரிழக்க 8 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். கொங்கோ குடியரசில் அதிவேகமாக பரவி வரும் எபோலா நோய் தொற்றுக்கு இதுவரை உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 2000 கடந்திருக்கிறது. நிலவின் தென்துருவத்துக்கு அருகே மனிதர்களுக்கான முதல் வசிப்பிடத்தை அமைக்கும் தனது லட்சிய திட்டத்தில் இணைய இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோவுக்கு அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா அழைப்பினை விடுத்திருக்கிறது. பாகிஸ்தானுக்கு அதிர்ச்சி அளிக்கும் விதமாக பலுசிஸ்தான் மக்கள் தங்களது முதலாவது சுதந்திர நாளை கோலாகலமாக கொண்டாடியிருக்கிறார்கள். ஆப்கானிஸ்தானின் தாலிபான் அரசாங்கம் இளம் பெண்களின் உயர்நிலை கல்விக்கு தடை விதித்ததிலிருந்து ஆப்கானிஸ்தானின் தந்தைமார்கள் பலர் இந்த நடவடிக்கைக்கு கடும் எதிர்ப்பினை தெரிவித்து வருகிறார்கள். ஜப்பானிய பிரதமர் வழங்கிய பரிசை பற்றி நகைச்சுவையாக பேசிய விவகாரத்தில் ஆஸ்திரேலிய பிரதமர் அன்டனி ஆல்பான்சி மன்னிப்பு கேட்பதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார். இந்தோனேஷியாவின் மோசமான காற்று தரத்தால் பல பள்ளிகள் மூடப்பட்டிருக்கிறது. இந்தோனேஷியாவில் சுமார் 130 பேரை ஏற்றிச் சென்ற படகு தீப்பற்றியிருக்கிறது. 33 பயணிகள் மீட்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். மலேசியாவின் சில பகுதிகளில் புகைமூட்டம் நிலவுகிறது. இந்தோனேஷியாவில் எரியும் காட்டு தீயும் வறண்ட வானிலையும் அதற்கு முக்கிய காரணங்களாக தெரிவிக்கப்படுகிறது. உங்களால் முடிந்தால் முதுநிலை தேர்வு எழுதுங்கள். மகளின் இந்த ஒரு சவால் தந்தையின் வாழ்க்கையை மாற்றிவிட்டது. விளையாட்டுச் செய்திகளில், கிரிக்கெட் விளையாட்டின் 3 போர்மேட்டுகளில் ஒன்றாக இருக்கும் ஒருநாள் கிரிக்கெட் அண்மையில் 5000 ஆட்டங்கள் என்ற மைல்கல்லை எட்டியிருக்கிறது. ஒருநாள் போட்டிகள் இல்லாத கிரிக்கெட்டினை யோசித்து பார்ப்பதற்கே தனக்கு கடினமாக இருப்பதாக தென்னாப்பிரிக்க அணியின் முன்னாள் வீரர் ஜான்டி ரோட்ஸ் தெரிவித்திருக்கிறார். கனடியன் ஓபன் டென்னிஸ் போட்டியில் அரையிறுதிக்கு முன்னேறிய போலந்தின் இகா சிவியடெக், உக்ரைனின் எலினா சிவிடோனின் ஆகியோர் அதில் நேருக்கு நேர் மோதுகிறார்கள். அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் ஃபிஃபா தலைவர் ஜியானி இன்ஃபான்டினோவுக்கு தனது ஆதரவினை தெரிவித்திருக்கிறார். போர்த்துக்கல் கால்பந்தணியின் நட்சத்திர வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ தனது நீண்ட நாள் காதலியான ஜோர்ஜியா டோட்ரிக்ஸை நேற்று கரம் பிடித்திருக்கிறார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பிரமதியில் 385.63 ரூபாய், இந்திய பிரமதியில் 110.06 ரூபாய், ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 334.31 ரூபாய், இந்திய பிரமதியில் 95.70 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 411.57 ரூபாய், இந்திய பிரமதியில் 117.46 ரூபாய், ஒரு அக்கராட்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 451.49 ரூபாய், இந்திய பிரமதியில் 128.85 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 239.90 ரூபாய், இந்திய பிரமதியில் 68.50 ரூபாய். கேட்டது மணிக்கூர் தலைவர் இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஷலா கோனிசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகானங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாட்சப்பிலுக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்கு போய் பார்த்தனாலும் மரக்கறியன்டா அகத்தியில புண்ணாங்காடி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறது
1: விடாது. இங்க போங்க போங்க.
2: ஆம், அங்கும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18. சாசல் காலா கோனேஸில் உள்ள வீடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் வீடி கேஷ் அண்ட் கரி, வீடி சூப்பர் ஸ்டோர்.
3: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெரும்

ஈழத் தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா வெகு விரைவில் சுவிஸ் நாட்டில் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுகிறது. பலரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாவுலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். விழா நடைபெறும் தேதி காலம் இடம் என்பன வெகு விரைவில் பின்னர் தெரியப்படுத்தப்படும். இந்த விழா தொடர்பான உங்கள் ஆலோசனைகளை வழங்க தொடர்பு கொள்ளுங்கள். தம்பிராஜா இளங்கோ, தொடர்பு தொலைபேசி இலக்கம் 0541-76-386-1482. மூத்தி லவ்சான் 0541-79-77-11-712. தர்மலிங்கம் பிரபா 0541-76-51-83-34. கல்வி கண்ணை திறந்த வயாவுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம். அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

0: மனசையும் முளைக்கிற காசு நெஞ்சு இல்ல, எல்லாமே வீட்டுக்கு போட்டு போட்டு போட்டு அழிஞ்சொண்டு போறோம். முக்கியமா வீடையும் விற்க ஓடும், புது வீடு வாங்க ஓடும், ஆறு உங்களுக்கு தெரிஞ்சாக்கள் இருக்குமா?
1: போட்டு
0: கடவுள் கை கொடுத்த மாதிரி இருக்குது. கேமா நான் போறேன், அவர்கிட்ட போய் கதைச்சு வீட்டையும் வித்து புது வீடையும் இன்சூரன்ஸ் பிள்ளைகளுக்கு போடணும் பிள்ள அந்த மாதிரி செய்தார் என்று சொல்லி நினைக்கிறேன்.
1: மறக்காதீங்க ஜோஸ் ஜீரட்னத்தை.
0: ஓ, கடைசி வரையும் மறக்க மாட்டேன்.
2: ஆம், உண்மையிலும் உண்மை. குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல், விற்பனை, முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள், செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை, பண முதலீட்டு சேவைகள், உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம், வன்கூவர் நகரில். வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம் தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 778-994-23.

0: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் கொரிஞ்சா இலை, அகத்த இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறை போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணமாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியூ டு மார்சல் ஃபோர், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 01 60 20 29 47 அல்லது கை தொலைபேசி இலக்கம் 06 67 20 40 சைபர் சைபர்.
1: ஒரு கவிதை சொல்வாயா?
2: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
3: எத்தனை பேருக்கு?
2: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
3: 60 பேருக்குன்னா எங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வேணும்னாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
2: ஓ, அப்படி என்ன? டிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. யூ ஆர் வெரி நைஸ், தேங்க் யூ.
0: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி, 01 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. பரிசுலா செப்பலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ், 16 ரூ கை பரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com.
4: ஈழத் தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா வெகு விரைவில் சுவிஸ் நாட்டில் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுகிறது. பலரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாவுலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். விழா நடைபெறும் தேதி, காலம், இடம் என்பன வெகு விரைவில் பின்னர் தெரியப்படுத்தப்படும். இந்த விழா தொடர்பான உங்கள் ஆலோசனைகளை வழங்க தொடர்பு கொள்ளுங்கள். தம்பிராஜா இளங்கோ, தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 41 76 386 14 82. மூர்த்தி லவ்சான், 01 41 79 11 712. தர்மலிங்கம் பிரபா, 01 41 76 83 34. கல்வி கண்ணை திறந்த வயாவுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம். அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் GRT தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் தொடர்கிறது.

0: கதைக்கொரு காலம். கதைக்கொரு காலம் நிகழ்ச்சியை கேட்பதற்கு, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் ஆவலோடு காத்திருக்கும் நீங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். கதைக்கொரு காலம் நிகழ்ச்சிக்காக ஆக்கங்களை எழுதி அனுப்பும் அன்பு உறவுகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டோம். இன்று கதைக்கொரு காலம் நிகழ்ச்சிக்காக படித்து சுவைத்த ஒரு உண்மை சம்பவத்தை விஜயகாந்த் அவர்கள் தமிழகத்திலிருந்து எழுதி அனுப்பியிருக்கிறார். அவருக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக்
1: கொண்டு,
0: சரி நேர்களை, நீங்களும் இந்த உண்மை சம்பவத்தினுடைய கதையை கேட்டு இதுக்கு பொருத்தமான பாடலோடு இணைந்து
1: கொள்ளுங்கள்.
0: இதோ உங்களுக்கான கதை ஆரம்பமாகின்றது.

மனைவியை மரணத்தின் வாயிலிருந்து விடாமல் காத்த கணவன். 2020 ஜூலை 9 அன்று சுஜித்தும் விஜயும் திருமணம் செய்து கொண்டனர். புதுமண வாழ்க்கையின் முதல் ஆண்டு மகிழ்ச்சியாகவும் கனவுகளுடனும் சென்றது. ஆனால் அதற்கு பிறகு ஏற்பட்ட ஒரு சாதாரண காய்ச்சல் அவர்களின் வாழ்க்கையை முழுமையாக மாற்றிவிட்டது. காய்ச்சலுக்கு பிறகு விஜய்க்கு தொடர்ந்து வாந்தி, கடுமையான தலைவலி போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டன. காரணம் என்ன என்று கண்டுபிடிக்க முடியாமல் சுமார் 6 மாதங்கள் பல மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று அலைந்தார். அந்த நேரத்தில் விஜயின் கண்களின் கருவிழிகள் ஒரு பக்கம் சாய்வதை சுஜித் கவனித்தார். உடனடியாக மேலும் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. இறுதியில் திருவனந்தபுரம் ஸ்ரீ சித்ரா மருத்துவ அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்தில் நடத்தப்பட்ட பரிசோதனையில் அதிர்ச்சிகரமான உண்மை தெரிய வந்தது. விஜி மூளையை பாதிக்கும் அரிய வகை வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டிருந்தார். நோயின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்தது. விஜி சுயநினைவை இழந்தார். உடல் முழுவதும் செயலிழந்தது. 2 மாதங்கள் கண்களை மட்டும் திறந்து எந்த அசைவும் இல்லாமல் படுத்திருந்தார். அதன் பிறகு 7 நாட்கள் மாதங்கள் வென்டிலேட்டர் உதவியுடன் உயிருக்கு போராடினார். ஆனால் அந்த கடினமான காலகட்டத்தில் சுஜித் ஒரு நொடியும் தனது மனைவியை விட்டு விலகவில்லை. மருத்துவமனை வராண்டாவின் குளிர்ந்த தரையில் இரவுகளை கழித்தார். தினமும் பிரார்த்தனை செய்தார். நம்பிக்கை மட்டும் கைவிடவில்லை. என் மனைவி திரும்பி வருவாள் என்ற நம்பிக்கையுடன் அவர் போராடி கொண்டே இருந்தார். இறுதியில் அந்த அன்பும் பொறுமையும் பிரார்த்தனையும் வெற்றி பெற்றது. பல மாதங்களுக்கு பிறகு லிஜி கண்களை திறந்தார். மெதுவாக சிகிச்சையின் மூலம் முன்னேற்றம் காண தொடங்கினார். இன்று லிஜி பேசுகிறார், சிரிக்கிறார், மற்றவரிடம் பதிலளிக்கிறார், தானாகவே உணவு உண்ணுகின்றார், வீட்டில் காய்கறி நறுக்கும் பணிகளையும் செய்கின்றார். சமீபத்தில் சமூக வலைத்தளங்களில் வெளியான ஒரு வீடியோவில் வீல் செயரில் இருந்து உதவியுடன் எழுந்து நிற்கும் காட்சியும் பலரின் மதவை நெகிழ வைத்துள்ளது. ஒரு உறவில் உண்மையான காதல் என்பது மகிழ்ச்சியான நாட்களில் மட்டும் அருகில் இருப்பது அல்ல, வாழ்க்கையின் 2 தருணங்களிலும் கையை விடாமல் உயிர் போகும் நிலை வந்தாலும் துணையாக நிற்பதுதான் உண்மையான அன்பு என்பதை சுஜித் நிரூபித்துள்ளார். அன்பு இருந்தால் அதிசயங்களும் நிகழும். நல்லது நேர்களே, ஒரு சிறிய கதை என்றாலும் ஒரு அருமையான கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அந்த பாச பிணைப்பு, அந்த மனைவி நோயிட்டு இருந்த போதும் கூட அந்த கணவன் அவர் பக்கத்தில் இருந்து அந்த அன்பாலை கவனித்தது, அந்த மனைவிக்காக வேண்டுதல் செய்வது எல்லாமே அந்த நம்பிக்கையின், கடவுள் மேல் வைத்த அந்த நம்பிக்கையில்தான். உண்மையான அன்பு அந்த மனைவியையும் சுகம் பெறச் செய்தது. அந்த வயதே இந்த கணவன் மனைவிக்குள்ள ஒரு புரிந்துணர், அதாவது புரிந்துணர்வில் ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை, அன்பு, பாசம் இதில் எடுத்துக்காட்டப்பட்டுள்ளது. நல்லது நேர்வே, நீங்களும் இதற்கு பொருத்தமான பாடலோடு இணைந்து கொள்ளுங்கள். அதற்கான தொலைபேசி இலக்கம் 0033148 3215. இன்னொரு தொலைபேசி இலக்கம் 0033689 8655. வைபரூடாக 0033680074 77. வாட்ஸ்அப் ஊடாக 0033689 8655.

0: இந்த வேலை கதைக்கொரு காணும் நிகழ்ச்சிக்காக பாடலை தெரிவு செய்து வந்திருக்கும் முதலாவது அன்பு. வணக்கம்.
1: நாளைக்கு பக்கத்துல இருந்து இப்படி நாள் கணக்க மாத கணக்க ஒரு தினம் பார்த்தோம் இருக்க மாட்டோம் என்ன பாசமா இருந்தபடியா அவருக்கு அவனமா இருந்து காத்து அதை நல்லால மாமா மாமி உண்டுங்களா போச்சு அந்த பிள்ளைக்கு அவனா பண்றதே ஆகலும் அப்படி இருந்தா என்னடா உள்ள இருக்கிற அப்படி இப்படின்னு சொல்லுவேன் தானே
0: என்ன.
1: அப்ப அது அன்பான காதலா இருந்து நல்ல இதா இருந்தபடியா அவனுக்கு நல்ல நம்பிக்கைக்கு ஒரு நல்ல உயிர் வந்து நல்ல கதைச்சு தெரிஞ்சு சந்தோஷமா இருக்கிறதானே. அப்ப நல்ல சந்தோஷமான கதை கதைகள் விஜயகாந்துக்கு நான் நம்பிகளை மத்தியில குறிக்கொண்டு வாசித்த உங்களுக்கு நம்பியை சொல்லிக்கொண்டு நான் உங்களோட விருந்து விட விரும்புகிறேன். நன்றி. வணக்கம் ஜோபி.
0: நன்றி அம்மா. அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம். வணக்கம் பார்த்தீபன். நலமா இருக்கிறீர்களா?
2: ஆமா
0: நலமா இருக்கிறேன். நன்றி.
2: சாப்பிட்டீங்களா?
0: சாப்பிடல இன்னும். தேநீர் குடிச்சோம். வெறும் போது வடை இல்ல ஏதாவது இன்னைக்கு கொழுக்கட்டை இருந்துச்சு நல்ல ஒரு சைவ கடையில.
2: உங்களுக்கும் விஜயகாந்துக்கு நன்றிகள் வாழ்த்துக்கள் பாராட்டுகளை கூறிக்கொண்டு உணர்வுகளை வாசிச்சிருந்து அதுக்கு நன்றிகள் வாழ்த்துக்கள் பாராட்டை கூறிக்கொண்டு சுவிதா. இது அன்பு என்பது என்னையால வந்தது அந்த பள்ளி நான் தெரிவு செய்வேன். அன்பு தானே அவர்களுக்கு இடையில் அன்பு இருந்தது. அந்த அன்பா இருந்தபடிதான் சிலர் என்ன செய்வாங்கன்னா ஒருவர் மருத்துவமனைனா வேற எங்கேயும் திரிவார்கள். ஆனா அவர் அப்படி திரியாமல்
0: கூடுதலாக
2: பெண்கள் இருந்தாலும் ஆண்கள் சுபாவம் அது கூடுதலா ஒருத்த கொஞ்சம் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் திரிஞ்சு திரிஞ்சு பழகினதால அந்த ஒரு இடத்த கொஞ்சம் பெண்கள் வந்து இவ்வளவு இருப்பாங்க. ஒரு இடத்த இருக்க இருப்பார்கள். ஆண்கள் கொஞ்சம் கஷ்டம் இருக்க இருந்தாட்டுவது. ஆனா பெண்களும் இருக்கிறனா பெருசா குறைவு பெண்களும் குறைவாங்கள் தான் வீதத்துல பார்க்கவே கூட தான் இருக்கும்னு எந்த ஊகம் சொல்லிதா. சும்மா ஆண்கள் வந்து இந்த ஒரு கொஞ்ச நேரம் நிற்பார்கள். அப்புறம் அப்படியும் இங்க மனம் மாறி செய்யத்தான் செல்லத்தான் செய்வார்கள். அப்படி இருந்தும் இவரோட இவர் இருந்ததுக்காக இவர் அதோட பிரார்த்தனை செய்தவர்தான். எப்பயும் அவருக்கு நம்பிக்கை இருந்தன. எப்பயும் தன் மனைவி எழும்புவான்ற நம்பிக்கை இருந்தது. அதனால அவர் பிரார்த்தனை செய்தது. அப்ப அவருக்கு அதிர்ச்சியா பெற்ற தான் செய்த பிரார்த்தனை நிறைவேற்றுன்னு அது அவர் கண்மொழி துணை இவருக்கு ஆச்சரியம்
0: என்ன.
2: இவர் எதிர்பார்க்கல தானே இதுவாம். ஆனா வந்து எழும்புதான் என்ன செய்யற எழும்பாட்டி என்ன செய்யறேன்னு இதுல இருந்தவர். அப்ப இவருக்கு ஒரு ஆதிச்சு. ஆனா எழும்புடுமென்றால் இது செய்தவர் பிரார்த்தனை செய்தவர். ஆனா அவருக்கு எப்படி ஒரு மனர ஒரு மூலையில கொஞ்சமாவது நம்பிக்கை இருந்திருக்கும். மாதிரி ஒரு கணக்கண்டில கொஞ்சமா இருந்திருக்கு. எவ்வளவு அன்பு இருந்தாலும் அதுவும் ஒரு மூலையில சைட் பண்ணும் சோபிதான்
0: தெரியும்.
2: அப்ப அது அதுக்கு அதோட எழும்பி எழும்பின உடனே தக்கண்டு அவர்களும் அது அப்படித்தானே எனக்கும் சொன்னார்கள். கடைசியான இது இதுதான் கடைசி முயற்சி. இல்ல 50-50 நீங்க யோசிச்சு கொடுங்க. 100 பெட்டி ஏண்டு இல்ல உன மூலையில வச்சு கொடுங்க. 50-50 உண்டு. அப்ப அது மாதிரிதான் இவக்கும். அப்ப சொன்னா 50 பெட்டி என்றா எழும்புவா போட்டி என்றா முடிஞ்சுவாண்டு. அது மாதிரிதான் இவருக்கு பைத்தியம் சொல்லியிருப்பாரு. ஏதாவது உண்டு அது இவ எப்படி வைத்து சொல்ல விட மாட்டாரு. அவர் சொல்ல ஒன்று சொல்வாரு என்ன நாங்க எல்லாம் செய்தேன் எங்களை இது கடைசி முயற்சி இதுக்கு மேல ஒண்ணு செய்ய இல்லாது இறைவன் பிரார்த்தனை ஒண்ணுங்கன்னு சொல்லுவாரு. சில இது இதுல இன்னொரு கொஞ்சம் வித்தியாசமாகவும் ஒரு கதை சொல்லுவாரு. இவ்வளவுக்கு வெற்றி ஆகணும் இவ்வளவு தோல்வி ஆகும். நீங்க ரெண்டையும் யோசிச்சு கொள்ளுங்க. ரெண்டையும் மனத தளர ரெண்டு விதமாகவும் யோசிச்சு கொள்ளுங்க உங்க மனதில அப்படின்னு சொல்லுவார்கள் சில வைத்தியர்கள். ஏன்னா எல்லா பல வைத்தியர்கள் சந்தித்திருக்க எனக்கு தெரியும். இது எங்க அம்மா ஒரு சாதியா தான் வைத்தியர் மேல அதிகமா கலைக்கிறவர்கள் தானே. அப்ப அதால இப்படின்னு சொல்லிருப்பாரு. எந்த ஊகம் சோபிதா அனேமா அப்படி சொல்றோம் சொல்றோம் ஊகம் எல்லாம் சொல்றோம் கணக்கு வேற கூட அப்படிதான் சொன்னவர்கள் என்ன சொன்னவர்கள் என்ன கடைசியா இருக்க மாட்டோம் அப்ப அவங்க போய் ஒக்சி எல்லாம் போட அப்ப என்ன கூட போயிருந்தா பாய்க்க போடாம விட மாட்டேன்ட்டாவா. அப்ப நான் உள்ளுக்கு போய் வெளியில நின்று காய்ச்சி போட்டு சொன்னா கிட்ட 2 வருஷம் 1 வருஷம் எல்லாம் கேட்ட அப்புறம் அவரும் சொன்னா எங்களுக்கு தெரியா ஆனா எங்களை முயற்சி நாங்க கைவிட மாட்டோம் எங்களால ஏன் கடைசி மட்டும் நாங்க முயற்சி செய்வோம் அதுக்கு போயிட்டு போட்டு அவங்களும் இப்புறம் நடிச்சாங்கல இருந்தாலும் 50க்கு 50 முடிஞ்சால் முடிஞ்சாலும் முடிச்சு சொன்னா வெற்றி கேட்டா அலம்புவா தோல்வி வேண்டாம் முடிஞ்சது அப்புறம் 9 அடியோட வந்துட்டு செய்தி கூறிக்கொண்டு கவலையான விஷயங்கள் தான் சோபிதா. நன்றி வணக்கம்.
0: நன்றி பார்த்திவன். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
3: வணக்கம் சோபிதா, ஜெர்மலையில இருந்து புங்கையூர் ராஜா.
0: வணக்கம் ஜெர்மல்ல இருந்து புங்கையூர் ராஜா, நலமா இருக்கிறீர்களா?
3: நாங்களும் நலமா இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம், நன்றி.
3: கதைக்குறி கானத்தை எழுதி அனுப்பி டிஆர்டி வானொலியை சமர்ப்பித்த விஜயகாந்துக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு கதைக்குறி கானத்தை தொகுத்து வழங்கியும் கதைக்குறி கானத்தை உயிரூட்டியும் மெருகூட்டியும் திறம்பட வாசித்த சோபிதா உங்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு கதை சிறியதாக இருந்தாலும் காரம் பெருசா
0: இருக்கின்றதுன்னு
3: நல்ல ஒரு கதை ஒன்று. அதாவது இத்தனை சொந்தம் இருந்தாலும் மனைவியை போல வராது, மனைவி இல்லாவிட்டி அங்க அனாததான். அதே மாதிரி கணவன் இல்லாவிட்டாலும் அனாததான். யாரும் இந்த காலத்துல யாரும் பார்க்க போறதும் இல்ல, ஒண்ணும் கேட்க போறதும் இல்ல, ஒண்ணுமே இருந்தே இல்ல. கடைசி வரைக்கும் ஒரு ஆள்தான் மிச்சம்.
0: என்ன
3: எப்படியோ 43 வருஷம் சோவிதா வாழ்ந்துட்டேன். அந்த வாழ்ந்த வாழ்க்கையில இப்பயும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். பிள்ளைகளையும் வளர்ச்சி வாழ்ந்துட்டு இருக்கிற எல்லாம் இந்த ஆண்டவன் சித்தம் தானே இல்லாம அந்த இதை இந்த வந்தோன்னு ஆண்டவன் நேரம் தானே இல்ல இறைவன் ஒரு கொடுப்பனவு தானே சொன்னா சரி இது அப்படி இப்படின்னா தப்பு தவறு செய்திருந்தாலும் இறைவன் மன்னிச்சு திருப்பவும் வாழ வைத்துக் கொண்டுதான் இருக்கான். என்ன அதுதான் நான் இந்த பாட்டு எடுத்த நடி வண்ணக்கிளியே என்ன தன்னந்தனியை விட்டு செல்ல சம்மதமான
0: நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
4: வணக்கம் சோபி.
0: வணக்கம் மதனி மோகன், நலமா இருக்கிறீர்களா?
4: ஆமாம் நலமாகவே இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நான் நலமாக இருக்கிறோம், நன்றி.
4: கதைக்க கூடியதா இருக்கிறதா?
0: கொஞ்சம்
4: அதான் கதையில தெரியுது, இருந்தாலும் விடாம வந்து ப்ரோக்ராம் செய்யறீங்க,
0: வர வேணுமா? ஆமாம் கட்டாயம்.
4: அதுக்கு உங்களுக்கும் இந்த நல்ல நாள்ல உங்களுக்கும் நலம்புற வாழ்த்தி கொண்டு வேண்டிக் கொண்டு இறைவனே
0: நன்றி.
4: இப்ப இந்த சில கணவன் மனைவிக்குள்ள இந்த பிரச்சனைகள் இதுகள் வந்தாலும் துன்பங்கள் இதுகள் வந்தாலும் சில வேளை இந்த கடவுளை பார்த்து ஒரு மனைவிக்கு ஒரு நோயை கொடுத்துருவார், இந்த கணவன்டைய அன்பை காட்ட
0: தெரியப்படுத்தின எப்படி இருக்கிறார் இந்த கணவன் எப்படி இருக்கிறார் என்ன ஒரு சோதனை மாதிரி என்ன
4: ஒரு சோதனை மாதிரி தரது கடவுளாலே அவருக்கு கொடுக்கப்படுற ஒரு விரம் தான் அதை சொல்ல வேணும். அப்ப அப்படியான நோயில இருக்கேக்கல இந்த கணவெட்டி அன்பு அத கடவுள் அதை காட்டி இருக்கிறேன், மனைவி உணர மனைவிக்கு அதை உணர்த்தி இருக்கு உணர பண்ணி
0: இருக்கிறேன்.
4: அப்ப நான் இதுக்கு என்ன வார்டு எடுக்கிறேன்டா, அந்த மாடி வீட்டு ஏழையில ஒரு சிவாஜி
0: அன்பு என்னும் அந்த பாட்டுல
4: அந்த பாட்டை நான் தெரிவு செய்யறேன்.
0: நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து தேவி என்று நினைந்திருக்கிறீர்கள். வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம் நலமாயிருக்கிறீர்கள்?
5: ஓ நலமாயிருக்கிறோம், நீங்கள்?
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம், நன்றி.
5: நன்றி. என்ன உங்களுக்கு எனக்கு பாட்டுகள் இருக்கிப்பேன் அன்பு என்னும் தீன் கலந்து சுமையாங்கி சாய்ந்தால் சுமை என்ன ஆகும் மலர் சூடும். அந்த பாட்டு வெறும் நான் சும்மா இன்னொரு பாட்டு உண்டு, எனக்கு அந்த பாட்டு விருப்பமான பாட்டு, இந்த பாட்டை சொல்றேன். அந்த பாட்டு நல்ல அழகான பாட்டா, எனக்கு கேட்டா அந்த பாட்டை கேட்டால் உங்களுக்கு விளங்கும். எல்லா முனக்காக படத்திலே, எல்லா முனக்காக படம் அது. மலரும் கொடியும் பெண் என்பார், மதியின் நதியும் பெண் என்பார். மலரும் கொடியும் நடப்பதில்லை, அவை மனந்தர என்றும் மறப்பதில்லை. அந்த பாட்டு, அந்த பாட்டுகள்ல சிலதுகள் அந்த அந்த படிக்க ஒரு அழகு, அந்த ஒரு கவர்ச்சி அழகிட்டு தானே. கணவன் மனைவிக்குள்ள பாட்டு, மனைவி ஒரு நோயாளி, கணவன் வச்சுதான் இந்த பாட்டு
0: பாடுறேன்.
5: அந்த பாட்டு அதுல அவருக்கு வருத்தம், அவர் எழும்பி அவ என்ன எழும்பி நடக்கிறாதானே,
0: நடக்கல வீல் செய்யறல தான் அதுல கணவன் தான் அதை கவனிச்சு கொண்டிருக்கிறார்.
5: அதுவும் அப்படித்தான், இந்த பாட்டும் அப்படித்தான்
0: நடக்கேன்.
5: மலரும் குடியும் மலரும் அவை மனந்தர என்றும் மறப்பதில்லை. அந்த பாட்டு நல்ல அழகான பாட்டு, நீங்கள் இது வச்சிருக்கிறீங்களோ போடுங்களே.
0: ஓகே ஓகே, நன்றி நன்றி, வணக்கம். அவர் தேவி என்றவர்கள், அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர். வணக்கம்.
6: வணக்கம் ஜோபிதா.
0: வணக்கம் குணநாயகி பசுபதி. என்ன வித்தியாசமா ஜோபிதா,
6: உங்களுக்கு ஜோபிதா ராசிய விருப்பம் இல்லோ?
0: ஓ உண்மைதான், அப்பா அந்த பெயரை அப்போ எனக்கு சொன்னால் அதுவே எனக்கு போதும்.
6: அப்போ உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தருவோம் சொன்னேன்.
0: ஆ ஓகே, நன்றி நன்றி நன்றி. அது ஜோபிதாண்டு அப்பா ஜோபிதாண்டு தான் கூப்பிடுவார். ஜோபிதாண்டு சர்டிபிகேட்ல வந்து ஜோபிதாண்டு இருக்குது. ஜோபிதாண்டு அப்பா
6: ஜோபிதாண்டு வந்தது,
0: அது பலவிதமாக பலவிதமாக கூப்பிடுவார்கள் எல்லாரும் ஜோபிதாண்டு பலவிதமா.
6: சரி சரி, எப்படி நலமா இருக்கிறீங்களா?
0: நலமாக இருக்கிறோம், நன்றி
6: நன்றி நன்றி. விஜயகாந்துக்கும் நன்றி கூறி, உங்களுக்கும் நன்றி கூறி. சிறிய கதை தான், அதில் கொஞ்சம் ஆழமான கருத்து
0: இருக்கு.
6: வச்சிருக்கிற பாசத்துக்கு ஒரு அர்த்தம் கிடைச்சிருக்கு. அங்கே போட்டுட்டு போறாக்கள் இத்தனை பேர் இருக்கணும், அந்த அப்படியான இடம் இல்லாம நல்ல அன்பாக பாசமாக அந்தவனே வணங்கி எனக்கு கிடைக்கணும் திருப்பி வரணும் ஒரு உண்மையான காதல்ல இருந்தபடிய அதுவும் அந்த வாக்கும் இன்னும் இருக்க வேண்டிய பலனும் இருக்கு. நாங்கள் எப்படித்தான் செய்தாலும் அந்த அளவுதான் வாழ்க்கை என்ன ஒன்றும் செய்யலாது. அந்தவன் கருணையும் இருக்கிற எல்லாம் இருக்கிறபடியா உங்களுக்கும் நன்றி கூறி வாசித்தவங்களுக்கு நன்றி நன்றி கூறி எனக்கு அன்பு உள்ள பாட்டு இருக்கின்றாலும் பொருந்தவனும் நான் அன்பு என்னும் தேன் கலந்துதான் நான் தருவேன் ஒரு நல் விருந்தென்று அந்த பாட்டோடு நான் இணைந்து கொள்வேன்.
0: ஓகே நன்றி
6: நன்றி
0: நன்றி. வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்து இருப்பவர். வணக்கம்.
7: வணக்கம் ஜோபி, நலமா இருக்கிறீங்களா?
0: நலமா இருக்கிறோம் சுபா, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
7: நாங்களும் நலமா இருக்கிறோம் ஜோபி, நீங்களும் அதேபோல எல்லோரும் நலமா இருக்கோம் என்று வேண்டிக்கொண்டு ஜோபி உங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, கதை எழுதிய விஷயத்துக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நானும் அன்பு வேணும் தேன் கலந்து அந்த பாட்டும் அல்லது உன் கண்ணி நீர் வடிந்தால் அந்த பாட்டையும் தெரிவு
0: செய்கிறேன்.
7: நன்றி வணக்கம் ஜோபி.
0: நன்றி வணக்கம். அவர் சுபாசினி, அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர். வணக்கம்.
8: விமர்சனங்களையும் மற்றும் விஜயகாந்தும் நல்ல ஒரு கதையை அடுத்த அவருக்கும் வாழ்த்துக்களை கொடுத்து
0: பார்த்திவன் விமர்சனங்களை கேட்டு ஹாப்பியா இருக்கிறீங்களா? சோமா கவலை வேற இல்லையா?
8: கவலை, ஆனா அவர் சொல்ல காதலி ஒரு
0: சுவாரஸ்யம் இருந்தது.
8: எனக்கு ஒரு குடிப்பிருக்க
0: அவன்
8: கதைதான் அவற்ற கதையின் சோகக்கதை என் சோகக்கதைக்கு ஒரு தாய்க்குளம் என்று இருக்க வேண்டியா சிறப்பான பாடல்களை தான் தந்திருந்தார்கள். என்னது பாடல் வந்து பழைய பாடல் தான், பழமையான பாடல் தான். இந்த ஒளிவுலக திரைப்படத்தில் இருக்கிற புரட்சி தலைவர் அந்த பாட வசத்தில் ஒரு பாடல், அது அவக்கா பாடினாலும் பொதுவான ஒரு
0: பாடல்
8: பொருந்துமாக இருக்கலாம். வேண்டுதலும் அவருக்கு இருந்தபடியே தான் அவர் திரும்ப மறுவாழ்வு பெற்று வந்திருக்கிறான். மற்ற சிவாஜிகளை சென்ற பாட்டுகள் கே ஆர் விஜயாவோட சோகமாக நடிக்காதும் கண்ணத்து நல்ல உண்மையான காட்சிகள் தான்
0: என்ன.
8: நான் இந்த பாடலை தெரிவு செய்கிறேன். மற்றும் நன்றி வணக்கம் கோரிக்கொண்டே வருகிறேன்.
0: நன்றி வணக்கம் ஸ்ரீபகவநாதன் அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர். வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்லது, இணைந்து கொள்ளுங்கள். நேரம் சரியாக 12:51. நீங்கள் இணைந்திருப்பது கதைக்கொரு கான முயற்சியோடு. கதைக்கொரு கான முயற்சிக்காக கதை எமக்காக ஒரு படித்து சுவைத்த உண்மை சம்பவத்தை எமக்காக எழுதி அனுப்பியிருந்தார் விஜயகாந்த் அவர்கள், இந்தியா தமிழகத்தில் இருந்து. அவருக்கு இந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நேர்களை இன்னும் ஒரு சில நிமிடங்கள் எதிர்பார்க்கலாம் பாடல்களை, அதன் பிறகு பாடலை ஒளிபரப்புவேன்.

0: அந்த வேளை இப்பொழுது வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம். சரஸ்வதி சிவஞானம் அவர்கள், நலம் தானே?
1: எப்படி இருக்கிறீர்கள்?
0: ஆம், நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நலமாக இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்க வேண்டும். ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொண்டு கதை எழுதிய விஜயாந்துக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு குடும்பம் இப்படித்தான் இருக்கணும். நீங்கள் போடுற பாடலோடு நினைந்து கொள்றேன்டா.
0: ஓகே, நன்றி.

எனது நேர்களே, பாடலை ஒலிபரப்புவோம். அதாவது எல்லா பாடல்களும் இந்த கதைக்கு நீங்கள் பொருத்தமாக தெரிவு செய்தாலும், ஆனாலும் தேவி என்றன் அவர்கள் சொன்ன பாடலை நான் எடுத்து பார்க்கும்போது நல்ல அருமையான வரிகள். அந்த காட்சி கூட அந்த சிவாஜி கணேசன் சாவித்ரி அம்மாவை அந்த நாற்காலியை தள்ளி கொண்டு வர்றது, அவரை பற்றி அந்த பாடுறது எல்லாமே சிறப்பாக இருக்கிறது. இந்த பாடலை கேளுங்கள், கேட்டு பார்த்தா நல்லது, உங்களுக்கு பிடிக்கும்.

0: நான் பெரிய அதிர்ஷ்டசாலிதான்.
1: நாமட்ட என்ன, அதிர்ஷ்ட தேவதைக்கு நான் ஒரு மாலை போட்டேன், அவளுடைய அருளால எனக்கு இத்தனை மாலையும் கிடைச்சிருக்கு.

நேர்களே, இந்த கதைக்கு பொருத்தமான பாடலாக இந்த பாடலை தெரிவு செய்திருக்கிறேன். தேவி என்றன் தெரிவு செய்த பாடல் நல்ல அருமையான வரிகள். கணவன் மனைவிக்குள்ள ஒரு பாச பிணைப்பு எடுத்து காட்டுகின்ற ஒரு நோயாளி, ஒரு மனைவி வந்து நோயாளி, இவரை நாற்காலியிலே தள்ளி கொண்டு இந்த பாடலை படிக்கின்றார். அந்த வேலை தேவி என்றனுக்கும் மற்ற பாடல்களை தெரிவு செய்த அனைத்து நேர்களுக்கும், இன்றைய கதையை எமக்காக எழுதி அனுப்பிய விஜயகாந்த் அவர்களுக்கும், இதனை செவி முடித்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.

0: ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனக்கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டிக் கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வாராவாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சூழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே. பொதுப்பள்ளியை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாக்காணி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்து இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொதுப்பள்ளி மார்க்கெட் 1 அவென்யூ எதுவான் பயோ 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொதுப்பள்ளி ரேம் தடுப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொதுப்பள்ளி மார்க்கெட்.
1: நீ சொல்லி விட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா
2: இருக்கேன். மரக்கறிகளையும் மாறி போன மீனையும் வாங்கி வாருங்கள், நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன். இதுகளெல்லாம் உங்களை குப்பையில போடுங்க.
1: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
2: அதுக்கு தானே லாச்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கூட கிடங்க, அங்க போய் வாங்கினு வாங்கலன்.
1: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பாள் ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
0: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், இருக்கவே இருக்கின்றது லாச்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை, சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ் 192 ரோடு பார்க்குக் சென்டனி பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு. நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் களஞ்சியம். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகள்

0: வந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிவித்து தருகின்றோம்.
1: மேலதிக தொடர்புகளுக்கு
0: தொலைபேசி இலக்கம் ஹாலோ சுதன் 778-882-40-39 அல்லது 64-375-00-55.
1: மேலதிக தொடர்புகளுக்கு
0: மறந்து விடாதீர்கள், வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
1: கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
0: பரிசுலாஷத்திலே ரோய்காயில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி பட்டங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியின் இமிட்டேஷன் நகைகள் காமாட்சி அம்மன் விளக்குகள் பாதனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி கருப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிய விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 ரே கை பாரிஸ் 10 லாஷப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷெரி 0951-15-82-3 அல்லது 0669-68-61-61. மறந்து விடாதீர்கள் பரிசு லாட்சப்பலை ஷெரிமஹால். கனடா வன்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ்.
1: 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ்.
0: உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ்.
1: வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ்.
0: இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜியா பிரதர்ஸ்.
1: அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ்.
0: வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 9 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம்.
1: நிலவிய விவரங்களுக்கு ஜியா பிரதர்ஸ் 38-05-1 கனடா.
0: தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜியா பிரதர்ஸ் 64-707-01-57 அல்லது 64-902-03-44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jiabrothers.com.
1: உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழ் ஒலி. தமிழ் ஒலியின் இந்திய நிகழ்ச்சிகளின் வரிசையில் வானிலைக்கு வருகின்றது.

Ryan Neyer. இன்றைய நேயர் நிகழ்ச்சியை கேட்பதற்கு அவளோடு காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம்.

இன்றைய பிரதி மூலம் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பிக்க வருகின்றார் பத்மினி பாலசிங்கம் அவர்கள் பிரான்ஸ் ஆசலில் இருந்து. பத்மினி பாலகிருஷ்ணன் அவர்கள் சாசல் இருந்து தனக்கு பிடித்த பாடல்களை இன்றைய தெரிவு செய்து அனுப்பியிருக்கிறார். அவருக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டார். தன்னை பற்றிய சிறிய அறிமுகத்தையும் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார். நான் தாயகத்திலே தெல்லிப்பளையை புறப்படமாக கொண்டே பிரான்ஸ் நாட்டிலே சாசல் என்னும் இடத்தில் எனது மகன் மனைவி பேரப்பிள்ளையோடு வாழ்ந்து வருகிறேன். என்னுடைய மகனுடைய பேர் ரமணன், என்னுடைய பேரக்குட்டியின் பேர் அலைனா. என்னுடைய பொழுதுபோக்கு அலைனா குட்டிக்கு செல்லங்காட்டி அவரோடு விளையாடுவது என்பது என்னுடைய பொழுதுபோக்கு. எனக்கு பிடித்த பாடகர்கள் சவுந்தரராஜன், சுசிலா மற்றும் ஜானகி அம்மா, ஜேஸ்தாஸ் அவருடைய பாடல்களை நான் விரும்பி கேட்டேன். அந்த வேலையை நான் இன்றையினருக்காக தெரிவு செய்திருக்கும் முதலாவது பாடலாக அன்புள்ள அப்பா திரைப்படத்திலிருந்து மரகத வள்ளிக்கு மணக்கோலம் என்ற பாடல்.

பாடல் எனக்கு மிகவும் பிடித்த பாடல். என்னுடைய தந்தைக்கு மிகவும் பிடித்த பாடலாக இருக்கிறது. அந்த வயலில் இன்றைய நாள் என் தந்தையை நினைத்து, ஆடி அமாவாசை என்றபடியால் என் தந்தையை நினைத்து இந்த பாடலை நான் தெரிவு செய்திருக்கிறேன். இந்த பாடல் வரிகள் இசை எல்லாமே என்னை கவர்ந்திருக்கிறபடியால் இந்த பாடலை தெரிவு செய்திருக்கேன் எழுதியிருக்கும். பத்மினி பாலகிருஷ்ணன் அவருடைய தெரிவு செய்திருக்கும் முதலாவது பாடல்.

நேரம் சரியாக 1:16. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது இன்றைய நேயர். இன்றைய நேரிகளுக்கு சிறப்பித்துக் கொண்டிருப்பவர் பத்மினி பாலகிருஷ்ணன் அவர்கள், பிரான் சாசின் சாசலில் இருந்து அவருக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவர் தெரிவித்ததற்கும் அடுத்த பாடலாக புதிய பறவை திரைப்படத்தில் இருந்து சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து என்ற பாடல். இந்த பாடலும் எனக்கு மிகவும் பிடித்த பாடல். இந்த பாடலுக்கு இசையமைத்திருக்கின்றார்கள் எம் எஸ் விஸ்வநாதனுடைய டி கே ராமமூர்த்தி அவர்கள். இந்த பாடல் வரிகள் கண்ணதாசனுடைய வரிகள். பாடலை மிகவும் இனிமையாக பாடியிருக்கிறார் வி சுசிலாமா. எனக்கு சுசிலாமாவுடைய பாடல்கள் தான் நன்றாக பிடிக்கும். எனவே இந்த பாடலை தெரிவிக்கலாம் கேட்டுக்கொள்ளுகின்றார் பத்மினி பாலகிருஷ்ணன் அவர்கள், பிரான்சில் இருந்து அவர் தெரிவித்ததற்கும் அடுத்த பாடல்.

சரியாக 1:22. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது இன்றைய நேயர். இன்றைய நேயர் நிகழ்ச்சி அழகாக சிறப்பித்துக் கொண்டிருப்பவர் பத்மினி பாலசிங்கம் அவர்கள். பிரான்ஸ் சாசலில் இருந்து அவருடைய கணவருடைய பெயர் பாலசிங்கம். மன்னிக்கவும், நான் பாலகிருஷ்ணன் என்று கூறிவிட்டேன். பாலசிங்கம் அவர்கள் அவருடைய கணவருடைய பெயர். அவருக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டேன். அடுத்து அவர் தெரிவித்ததற்கு மூன்றாவது பாடலாக, ஊரெல்லாம் உன்பாட்டு திரைப்படத்தில் இருந்து ஊரெல்லாம் உன்பாட்டு தான் என்ற பாடல். இந்த பாடலை மிகவும் இனிமையாக பாடியிருக்கிறார் கே எஸ்எஸ் அவர்கள். இளையராஜாவின் இசையிலே இந்த பாடலை மிகவும் இனிமையாக பாடியிருக்கிறார். பாடல் வரிகள் எல்லாமே எனக்கு பிடித்திருக்கிறபடியால் இந்த பாடலை தெரிவித்து இருக்கின்ற எழுதியிருக்கும். பத்மினி பாலசிங்கம் அவர்களுக்காக வரும் அடுத்த பாடல்.

லலிதா அந்த பாடலோடு நிறைவு பெறுவது இன்றைய நேயர். இன்று இன்றைய நிகழ்ச்சி அழகாக சிறப்பித்திருந்தவர் பத்மினி பாலசிங்கம் அவர்கள் பிரான்ஸ் ஹாசலில் இருந்து. அவருக்கு எனது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இதனை செவிமடுத்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம்.

0: புத்தகத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம். புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்து நிற்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையத்தளத்தில் நூலகம் இணையத்தின் ஊடாக
2: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
3: NWLULAGA நூலகம் நூலகம்.
4: பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
5: ஐயோ நானும் கேள்விப்பட்டான் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
4: விடாதீங்க, போங்க போங்க.
6: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle,
7: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
6: VT Superstore, Gare Lagonnais, Sasselil.
7: 5 rue Marcel Cerdan, 95 140 Gare Lagonnaise.
6: Mélodiguez, Todorbrelke, VT Cash and Curry, Paris Lachapelle, Todorbe, Tolibisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberele, Padanette. சாசல் கால்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுட் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கி கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரட் ஸ்ட்ராஸ் 3098 குவைனிட்ஸ் சுவிஸ்
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறவேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் பிரதான செய்திகள். பிரதான செய்திகளுக்கு முதலில் இலங்கை செய்திகளுக்கு அனுசனை வழங்குகின்றார்கள். இணையத்தினூடாக புத்தகங்களை விற்பனை செய்யும் நூலகம் .com. இந்திய செய்திக்கு அனுசனை வழங்குகின்றார்கள். பரிஸ் ரியூகையில் அமைந்துள்ள வீட்டி கேசன்கரி, காலையில கொன்சில் அமைந்துள்ள வீட்டி சூப்பர் ஸ்டோர். உலக செய்திக்கு ஆதரவு வழங்குகின்றார்கள். சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்பிரதி, சுகாதார காப்பிரதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் பினான்ஸ் இஎம்பிஎஸ் நிறுவனத்தினர். இவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு பிரதான செய்திகளில் முதலில் இலங்கை செய்திகள். கிராமிய வீதி அபிவிருத்தியின் போது மாவட்ட குழு கூட்டங்களில் சமர்ப்பிக்கப்படும் அவசர மக்கள் தேவைகளுக்கு முன்னுரிமை அளித்து அப்பணிகளை நடைமுறைப்படுத்துமாறும், பொருளாதார நெருக்கடி நிலைமை காரணமாக 2022 ஆண்டில் இடை நிறுத்தப்பட்ட அனைத்து வீதி அபிவிருத்தி திட்டங்களையும் மீள ஆரம்பிக்குமாறும் ஜனாதிபதி அன்புகுமார் திசநாயக்க நெடுஞ்சாலைகள் அமைச்சின் அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற நெடுஞ்சாலைகள் அமைச்சு மூலம் 2026 ஆண்டில் செயற்படுத்தப்படும் திட்டங்களின் முன்னேற்ற மீளாய்வு மற்றும் 2027 வரவு செலவு திட்டத்துக்கு முந்தைய கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி இந்த அறிவுறுத்தல்களை வழங்கினார். அனைத்து வீதி அபிவிருத்தி பணிகளையும் உரிய காலத்தில் நிறைவு செய்து பொதுமக்களுக்கு செயற்திறனான போக்குவரத்து கட்டமைப்பை வழங்க வேண்டியதன் அவசியத்தை ஜனாதிபதி இங்கு மேலும் வலியுறுத்தியுள்ளார். நெடுஞ்சாலைகள் அமைச்சுக்காக 2026 ஆண்டு வரவு செலவு திட்டத்திலும் டிட்வா அனர்த்த நிலைமையின் கீழ் ஒதுக்கப்பட்ட 402 பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டின் கீழும் நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்களின் முன்னேற்றம் மற்றும் எதிர்கால திட்டமிடல்கள் குறித்தும் இங்கு விரிவாக ஆராயப்பட்டன. மத்திய அதிவேக பாதையின் 4 கட்டத்தின் கீழ் முன்மொழியப்பட்டுள்ள குர்நாகல், கலேவெல மற்றும் ருவன்புர அதிவேக பாதையின் திட்டமிடல்கள் குறித்தும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டதுடன், மத்திய அதிவேக பாதையின் கடவத்தை மீரிகம வரையிலான பகுதி மற்றும் துறைமுக நுழைவுச் சாலையின் நிர்மாணப் பணிகள், மத்திய அதிவேக பாதையின் 3 கட்டத்தின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் பொத்துகெர கலகசர வரையிலான பகுதி உள்ளிட்ட அதிவேக பாதை நிர்மாண திட்டங்களின் தற்போதைய நிலை மற்றும் முன்னேற்றம் குறித்தும் இங்கு விரிவாக மீளாய்வு செய்யப்பட்டன. பேஸ்லைன் வீதியை கிர்லப்பனை சந்தையிலிருந்து கொழும்பு கொரணை வரை நீடிக்கும் திட்டம் மற்றும் பதுளை செங்கலடி வீதியின் அம்பாறை உகனை வரையிலான பகுதியின் அபிவிருத்தி பணிகள் குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. நாடு முழுவதும் நெடுஞ்சாலைகளை பராமரிக்கும் வேலை திட்டம் குறித்தும் கலந்துரையாடப்பட்டதுடன், வீதிகள் 10 ஒரு முறை புனரமைக்க வேண்டுமெனின் பல வீதிகள் 15 மேலாக புனரமைக்கப்படாத காரணத்தினால் அவற்றை புனர் நிர்மாணம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக அமைச்சின் அதிகாரிகள் இங்கு சுட்டிக்காட்டினார். அவ்வாறு கடந்த 15 எந்தவிதமான புனரமைப்பு பணிகளும் மேற்கொள்ளப்படாத 130 வீதிகள் உள்ளன என்றும் இதன்போது தெரிய வந்தது. நெடுஞ்சாலைகள் அமைச்சின் கீழ் செயல்படுத்தப்படும் பாலங்கள் மற்றும் மேம்பாலங்கள் நிர்மாண திட்டங்களின் தற்போதைய முன்னேற்றமும் இதன்போது மீளாய்வு செய்யப்பட்டதுடன், டிட்வா அனைத்து நிலையை கருத்தில் கொண்டு பதுளை விபிலை வீதியில் ஏற்பட்டுள்ள நிலைமையை முகாமத்துவம் செய்து அவ்வீதியின் அபிவிருத்தி பணிகளை தொடர்ச்சியாக முன்னெடுத்துச் செல்வது தொடர்பாகவும் கவனம் செலுத்தப்பட்டது. மேலும் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் கீழ் செயல்படுத்தப்படும் போக்குவரத்து தொடர்புகள் மற்றும் சொத்து முகாமத்துவம் திட்டம், வீதிகள் மற்றும் நகர்ப்பகுதிகளில் வாகன நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கும் தற்போதுள்ள தரவு கட்டமைப்பை நவீனப்படுத்துவதற்கும் செயல்படுத்தப்படும் வாகன நெரிசல் முகாமைத்துவ திட்டம் தொடர்பாகவும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. இந்த திட்டம் காவல்துறை, வீதி பாதுகாப்பு பிரிவுகள் மற்றும் வீதி முகாமைத்துவ பிரிவுகள் ஒன்றிணைந்த ஸ்மார்ட் வீதி சமிஞ்சை மற்றும் கேமரா தொகுதியாக எதிர்வரும் சில ஆண்டுகளில் மேம்படுத்தப்பட உள்ளதுடன், வீதி நெரிசலை கட்டுப்படுத்துவதும் ஒழுக்க நெறிமுறை வீதி பண்பாட்டை உருவாக்குவதுமே இதன் நோக்கமாகும். தற்போது செயல்படுத்தப்பட்டு வரும் கிராமிய வீதி அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் இதன்போது விசேட கவனம் செலுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மேலும் கிராமிய வீதி அபிவிருத்தி தொடர்பில் மாவட்ட குழு கூட்டங்களில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் செயல்படுத்தப்பட்டதன் முன்னேற்றத்தையும் ஜனாதிபதி இதன்போது கேட்டறிந்துள்ளார். வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் கீழ் செயல்படுத்தப்படும் வீதி அபிவிருத்தி திட்டங்களை
மாவட்ட மட்டத்தில் முறையாக நடைமுறைப்படுத்துவதற்கான வாய்ப்பை வழங்குவதன் முக்கியத்துவம் மற்றும் சிறிய வீதிகளை அபிவிருத்தி செய்யும் பொறுப்பினை கட்டங்கட்டமாக மாவட்ட செயலாளர்களிடம் கையளிப்பது தொடர்பிலும் இதன் போது கலந்துரையாடப்பட்டது. முல்லைத்தீவு மாவட்ட மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு விரைந்து தீர்வுகளை வழங்குவதுடன் மாவட்டத்தில் இடம்பெறும் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளை முழுமையாக கட்டுப்படுத்துவதற்கு தன்னாலான அனைத்து அதிகாரங்களையும் பயன்படுத்தி நடவடிக்கை எடுப்பேன் என கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல்வள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்ட மீனவ சமூகத்தின் பிரச்சினைகளை நேரடியாக கேட்டறிந்து அவற்றுக்கு நிரந்தர தீர்வுகளை வழங்கும் நோக்கில் முல்லைத்தீவு மாவட்ட கடற்தொழில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மாவட்ட செயலகத்தின் பண்டார வன்னியன் மாநாட்டு மண்டபத்தில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. கூட்டத்தின் ஆரம்பத்தில் கலந்துரையாடலின் நோக்கம் மற்றும் முல்லைத்தீவு மாவட்ட மீனவர்கள் எதிர்நோக்கும் முக்கிய பிரச்சினைகள் தொடர்பில் மாவட்ட அரசாங்கம் அதிபர் உமா மகேசுவன் விளக்கம் அளித்துள்ளார். இதன் போது மாவட்டத்தில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகள் தொடர்பில் மீனவர்கள் தமது கடும் அதிருப்தியை அமைச்சரிடம் வெளிப்படுத்தினர். குறிப்பாக சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளை தடுப்பதில் கடற்தொழில் திணைக்களமும் கடற்படையினரும் போதிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என தெரிவித்ததுடன் இவ்வாறான செயல்பாடுகளுக்கு எதிராக அரசாங்கம் கடுமையான சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். இதற்கு பதிலளித்த அமைச்சர் முல்லைத்தீவு மாவட்ட மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் அரசாங்கம் மிகுந்த கவனம் செலுத்தி வருகின்றது. குறிப்பாக சட்டவிரோத மீன் நடவடிக்கைகளை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையிலும் கடல் வளங்களை அழிக்கும் வகையிலும் இடம்பெறும் சட்டவிரோத செயல்பாடுகளை முழுமையாக கட்டுப்படுத்துவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் நாம் மேற்கொள்வோம். முல்லைத்தீவு மாவட்ட கடற்தொழில் திணைக்களத்தில் நிலவும் ஆளணி பற்றாக்குறை விரைவில் நிவர்த்தி செய்யப்படும். புதிதாக நியமனம் பெறவுள்ள 8 உத்தியோகத்தர்கள் விரைவில் தமது கடமைகளை பொறுப்பேற்க உள்ளனர். இதன் மூலம் சட்ட அமுலாக்கம் மற்றும் மீனவர்களுக்கான சேவைகளை மேலும் வலுப்படுத்த முடியும். அரசாங்கத்தின் நோக்கம் எந்த ஒரு மீனவரின் வாழ்வாதாரத்தையும் பாதிப்பது அல்ல. மாறாக சட்டத்தை மதித்து தொழில் செய்யும் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிப்பதுடன் எதிர்கால சந்ததியினருக்காக கடல் மற்றும் நீர்வளங்களை நிலையான முறையில் பாதுகாப்பது எமதும் பொறுப்பாகும். முல்லைத்தீவு மாவட்ட மீனவர்களின் நியாயமான கோரிக்கைகளுக்கு உரிய தீர்வுகளை வழங்குவதற்கு எனக்குள்ள முழுமையான அதிகாரத்தை பயன்படுத்தி விரைந்து நடவடிக்கை எடுப்பேன். மீனவர்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை அமைச்சு தொடர்ச்சியாக முன்னெடுக்கும். மீனவர்களும் அரசாங்க நிறுவனங்களும் இணைந்து செயல்பட்டால்தான் நிலையான மீன்பிடி துறையை உருவாக்க முடியும். எனவே சட்டவிரோத நடவடிக்கைகளை தவிர்த்து பொறுப்பான மற்றும் நிலையான மீன்பிடியை முன்னெடுக்குமாறு அனைத்து மீனவர்களிடமும் கேட்டுக் கொள்ளுகின்றேன். வடக்கு அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் ₹67 மில்லியன் செலவில் சாலை மற்றும் தீ தாக்கரை வலை பின்னும் மண்டபம் உள்ளிட்ட 5 அபிவிருத்தி திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் இரணைப்பாளையத்தில் ₹100 மில்லியன் செலவில் பனிக்கட்டி ஆலை ஒன்றை நிறுவுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சீன அரசின் நன்கொடையாக முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு வழங்கப்பட்ட 64 முன்கூட்டிய தயாரிக்கப்பட்ட வீடுகளில் 57 வீடுகளுக்கான அடித்தள பணிகள் நிறைவடைந்துள்ளன. 2026 ஆண்டுக்கான மண்ணெண்ணெய் மானிய திட்டத்தின் கீழ் மீன்பிடி படகுகளுக்காக 3 மாதங்களுக்கு ₹127.5 மில்லியனுக்கும் அதிகமான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட முல்லைத்தீவு மீனவர்களுக்கு 13 புதிய OFRB படகுகளும் வழங்கப்பட்டுள்ளன. மீன்பிடி தொழிலை நவீனமயப்படுத்தும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக 2026 ஆண்டில் GPS தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கரவலை பகுதிகள் படகுகள் தரித்து நிற்கும் இடங்கள் மற்றும் எரிப்பகுதிகளின் எல்லைகளை அடையாளப்படுத்தும் பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. படகுகள் தரித்து நிற்கும் தளங்களில் வெள்ள ஒளி விளக்குகள் மற்றும் சோலார் விளக்குகளை நிறுவும் பணிகளும் இடம்பெற்று வருகின்றன. 2027 ஆண்டுக்காக நந்திக்கடல் நாயாறு மற்றும் சாலை ஏரிகளை தூர்வார்வதற்கு ₹330 மில்லியனும் ரால் குஞ்சுகள் இருப்பிட திட்டத்துக்காக ₹223 மில்லியனும் முன்மொழியப்பட்டுள்ளன. அத்துடன் 2026-27 செயல் திட்டத்தின் கீழ் வீதி குடிநீர் சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு உட்கட்டமைப்பு அபிவிருத்தி திட்டங்களும் முன்மொழியப்பட்டுள்ளன. மாவட்டத்தில் இடம்பெறும் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளில் சிறிய வலைகளை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் பர்ஸ் சீன் மீன்பிடி
டைனமைட் பயன்படுத்துதல், எல்லை மீறிய மீன்பிடி மற்றும் ஏரிகளுக்குள் இயந்திர படகுகளை பயன்படுத்துதல் உள்ளிட்ட செயல்பாடுகள் அடங்குகின்றன. 2026 இதுவரை சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகள் தொடர்பில் 49 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் 78 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் ₹28.95 லட்சம் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதுடன் 3 படகுகளும் 2 இயந்திரங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. முல்லைத்தீவு மாவட்டத்தில் நிலையான மீன்பிடி துறையை உருவாக்கும் நோக்கில் கடல் மற்றும் நீர்வளங்களை பாதுகாத்தல், தேவையான உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துதல், சட்ட அமலாக்கத்துறை பலப்படுத்தல் மற்றும் பொறுப்பான மீன்பிடி தொடர்பான விழிப்புணர்வை அதிகரித்தல் ஆகியவை எதிர்கால முக்கிய முன்னுரிமைகளாக முன்வைக்கப்பட்டுள்ளன என்று கூறியுள்ளார். செம்மணி புதைகுழி அகழ்வின் போது எண்பு கூடன்றின் இடுப்பு பகுதியில் இருந்து தாயத்து ஒன்று மீட்கப்பட்டுள்ளதுடன் ₹1 நாணய குட்டி ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகளின் 103வது நாள் அகழ்வு பணிகள் நேற்று தினம் முன்னெடுக்கப்பட்டன. முதலாம், இரண்டாம் மற்றும் மூன்றாம் கட்டத்தில் இதுவரையிலான 100 நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணியில் 539 எண்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 524 எண்பு கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டன. செம்மணி மனித புதைகுழியில் 3ம் கட்ட அகழ்வு பணிகளை 56 நாட்கள் முன்னெடுக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கிய நிலையில் 49வது நாளான நேற்றைய தினம் 5 குழந்தைகளுடைய எண்பு கூடுகள் உட்பட 15 எண்பு கூடுகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட 11 எண்பு கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. அத்துடன் எண்பு கூடொன்றின் இடுப்பு பகுதியில் இருந்து தாயத்தும் ₹1 நாணய குட்டியும் மீட்கப்பட்டுள்ளது. அதேவேளை புதைகுழிக்கு அருகில் எழுமாறாக தோண்டப்பட்ட 2 சோதனை குழிகளில் இருந்தும் எண்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் மறைந்த லக்ஷ்மண் கதிர்காமரின் 21வது நினைவு தினத்தை முன்னிட்டு வெளிவிவகார அமைச்சர், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் லக்ஷ்மண் கதிர்காமர் சர்வதேச உறவுகள் மற்றும் மூலோபாய ஆய்வுகள் மையத்துடன் இணைந்து இன்று புதன்கிழமை விசேட நிகழ்வுகளை ஏற்பாடு செய்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் ஜோசித ராஜபக்ச குற்றப்புணர்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார். விசாரணை ஒன்று தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக அவர் குற்றப்புணர்வு திணைக்களத்தில் முன்னிலையாகி உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. முன்னாள் ஜனாதிபதி கோத்தராவாஜ ராஜபக்சவின் முன்னாள் பிரத்யேக செயலாளரான சுகீஸ்வர பண்டாராவை எதிர்வரும் 25ம் தேதி வரை தொடர்ந்து விளக்க மறியலை வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. கடந்த ஜூலை 18ம் தேதி முதல் இன்று வரை அவர் விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருந்த நிலையிலேயே வழக்கு விசாரணைக்காக மீண்டும் நீதிமன்றத்தில் இன்று முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். முன்னாள் கடற்தொழில் அமைச்சர் ராஜித சேனாரத்னவுக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் நேற்று குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கடந்த 2012 கடற்தொழில் அமைச்சராக பணியாற்றிய காலத்தில் கிரிந்த மீன்பிடி துறைமுகத்தில் உள்ள மணலை அகற்றி சந்தையில் விற்பனை செய்யும் பணிக்காக கொரிய நிறுவனம் ஒன்றை தெரிவு செய்து அப்பணிகளுக்காக கடற்தொழில் துறைமுக கூட்டு தாபனத்துக்கு சொந்தமான பெலிஹோவா என்னும் கப்பலை குத்தகை அடிப்படையில் வழங்குவதற்கு அந்த கூட்டு தாபனத்தின் தலைவருக்கு அழுத்தம் கொடுத்தமையின் ஊடாக ஊழல் எனும் குற்றத்தை புரிந்துள்ளதாக குற்றம் சாட்டி லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதன் ஊடாக பிரதிவாதிக்கு எதிராக 5 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. மேலும் இவ்வழக்கில் சாட்சியாக 13 நபர்கள் பெயரிடப்பட்டுள்ளதுடன் வழக்கு பொருட்களாக 25 ஆவணங்களும் மன்றில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நோர்வுட் பிரதேச செயலகத்தில் 1,65,00,000 இடம்பெற்ற அஸ்வேஸ்ம பயனாளிகள் நிதி மோசடி செய்த சந்தேகத்துக்குரிய இருவரையும் எதிர்வரும் 25ம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். நீதிபதி பீட்டர் பால் முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு விளக்க மறியலில் வைக்கப்பட்டவர்கள் நோர்வுட் பிரதேச செயலகத்தில் அஸ்வேஸ்ம பிரிவின் பொறுப்பாளராக இருந்த ஹட்டன் டிகோயாவைச் சேர்ந்த 31 மற்றும் 32 வயதுடையவர் ஆவர். இரு சந்தேக நபர்களை கைது செய்து அவர்களின் வாக்கு மூலங்களை பதிவு செய்து 1ம் தேதியன்று அவர்களை நீதிமன்றத்தில் ஆயர்படுத்திய பின்னர் நீதிபதி அவர்களை இன்று செவ்வாய்க்கிழமை வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டுள்ளார். தொடர்ந்து இன்றைய தினம் நீதிமன்றத்தில் சந்தேக நபர்களுக்காக ஆதரவாக ஆஜரான வழக்கறிஞர்கள் இரு சந்தேக நபர்களும் தங்கள் குற்றத்தை ஒப்புக்கொண்டு மோசடி செய்யப்பட்ட பணத்தை வாங்கி
மற்றும் வங்கி கணக்கில் மீண்டும் வரவு வைக்க ஒப்புக்கொண்டதால் அவர்கள் பிணை நிபந்தனைகள் ஏதுமின்றி விடுவிக்கப்பட வேண்டும் என நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். இதில் நீதிமன்றத்தில் சாட்சியங்களை முன்வைத்த அட்டன் குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் நோர்வுட் பிரதேச செயலகத்தில் அஸ்வசுமர் நலம்புரி திட்ட நிதி மோசடி தொடர்பில் மோசடி செய்யப்பட்ட பணம் குறித்த முழுமையான விசாரணை அறிக்கையை இன்னும் சமர்ப்பிக்கவில்லை எனவும், மேலும் நோர்வுட் பிரதேச செயலகத்தின் அலுவலகத்தில் உள்ள பல அதிகாரிகள் இந்த மோசடியில் ஈடுபட்டதாக வந்துள்ளமை தொடர்பில் மேலதிக முறைப்பாடுகள் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதால் சந்தேக நபர்களுக்கு பிணை வழங்குவதை எதிர்ப்பதாகவும் தெரிவித்தனர். இரு தரப்பினரின் வாதங்களை பரிசீலித்த ஹட்டன் நீதிபதி பீட்டர் பால் குறித்த சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருவதன் காரணமாகவும் இந்த பணம் ஏழைகளுக்கு வழங்கும் பணம் எனவும், இதுபோன்று அரசு பணத்துக்கு பொறுப்பான அதிகாரிகளுக்கு பணத்தை மோசடி செய்ய எந்த உரிமையும் இல்லை எனவும் தெரிவித்தார். அதன்படி நீதிபதி இரு சந்தேக நபர்களையும் தொடர்ந்து விளக்கமறியில் வைக்கவும் இந்த மாதம் மீண்டும் 25ஆம் தேதி வழக்கினை மீண்டும் விசாரிக்கவும் உத்தரவிட்டுள்ளார். பழைய தேர்தல் முறைமைக்கு அமைய மாகாண சபை தேர்தலுக்கு செல்வதற்கு திடீரென தீர்மானிக்க முடியாது. தற்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ள புதிய தேர்தலுக்கு முறைமைக்கு அமைவாக எல்லை நிர்ணயம் செய்து எல்லை மற்றும் தொகுதிகளை அடையாளப்படுத்தியதன் பின்னர் மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்த தயாராக உள்ளோம் என அமைச்சரவை பேச்சாளர் நளின ஜெயதீச தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தல் தொடர்பில் பாராளுமன்றத்தின் ஊடாக எல்லை நிர்ணய விவகாரத்துக்கு உரிய தீர்மானம் எட்டப்பட்டதால் மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்தலாம். இவ்வாறான பின்னணியில் அனைவரும் வேண்டாம் என்று குறிப்பிடும் விருப்பு வாக்கு ஊழல் மிக்க தொகுதிக்கு உறுப்பினர் இல்லாத பெண் மற்றும் இளைஞர் பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்தாத பழைய தேர்தல் முறைமைக்கு செல்வதற்கு திடீரென தீர்மானிக்க முடியாது. பழைய தேர்தல் முறைமைக்கு செல்வதற்கு மக்கள் விரும்பவில்லை. மீண்டும் அந்த முறைமைக்கு செல்வதற்கு மக்கள் விரும்பினால் அது குறித்து ஆராயப்பட வேண்டும். தற்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ள புதிய தேர்தல் முறைமைக்கு அமைவாக எல்லை நிர்ணயம் செய்து எல்லை மற்றும் தொகுதிகளை அடையாளப்படுத்தியதன் பின்னர் மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்த நாங்கள் தயாராக உள்ளோம் என்றார். மகாநாயக்க தேரர்கள் அனுப்பி வைத்த முக்கிய கடிதமே மாயமாகியுள்ள நிலையில் ஜனாதிபதி அன்புகுமார் திசாநாயக்கா தம்மை சுற்றியுள்ள திருடர்களிடம் இருந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சமன் ரத்னப்பிரிய வலியுறுத்தியுள்ளார். அரசாங்கத்தினால் கொண்டுவரப்படும் அரசியலமைப்பு திருத்தத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து மகாநாயக்க தேரர்கள் மூவரும் கையொப்பமிட்டு அனுப்பிய கடிதம் தமக்கு கிடைக்கவில்லை என ஜனாதிபதி கூறுவது பல சந்தேகங்களை தோற்றுவித்துள்ளது. எனவே தமக்கு வரும் முக்கியமான கடிதங்களை திருடுவது யார் என்பதை ஜனாதிபதி உடனடியாக கண்டறிய வேண்டும். நாட்டின் வரலாற்று பாரம்பரியத்துக்கு அமைய மகாநாயக்க தேரர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து அந்த அரசியலமைப்பு திருத்தத்தை அவர் கைவிட வேண்டும். தற்போது அரசாங்கத்தால் கொண்டுவர திட்டமிட்டுள்ள அரசியலமைப்பு திருத்தமானது நீதிமன்றத்தின் சுயாதீன தன்மையை முற்றாக அளித்து அதனை அரசியல் மயமாக்கும் நோக்கத்தை கொண்டுள்ளது. இந்த திருத்தம் பொருத்தமற்றது என சிவில் அமைப்புகள், சட்டத்தரணிகள் சங்கம் மற்றும் மேல் நீதிமன்ற நீதிபதிகள் சங்கம் ஆகியன சுட்டிக்காட்டியுள்ளன. எனவே இதனை கட்டாயமாக மக்கள் தீர்ப்புக்கு உட்படுத்த வேண்டும். இந்திய சூழலில் அரசாங்கத்தால் நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்தவோ அல்லது மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவோ முடியவில்லை. முன்னெடுக்கும் அனைத்து திட்டங்களும் தோல்வியடைந்து வருகின்றன. இதனால் தமது ஆதரவாளர்களை திருப்திப்படுத்த எதிர்க்கட்சியினரை கைது செய்யும் பழிவாங்கும் அரசியலையே அரசாங்கம் முன்னெடுக்கின்றது. இதன் ஒரு அங்கமாகவே சாகர காரியவசம் கைது செய்யப்பட்டார். எனினும் நீதித்துறை இன்னும் சுயாதீனமாக இயங்குவதால் அவருக்கு பிணை கிடைத்துள்ளது. வரலாற்றில் அடக்குமுறைகளை கையாண்ட ஆட்சியாளர்கள் அழிவையே சந்தித்தனர். எனவே ஜனாதிபதி அன்புகுமார் திசாநாயக்கா ஒரு ஜனநாயக தலைவராக பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளார். மொரகக்கந்த மற்றும் கழுகங்கை நீர்த்தேக்கங்களை அமைப்பதற்காக இடம்பெயர்க்கப்பட்டு லக்கல்லா புதிய நகரத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் குடியமைத்தப்பட்ட மக்களின் சுமார் 10 ஆண்டுகால குடிநீர் பிரச்சினைக்கு தற்போது தீர்வு கிடைத்துள்ளது. இடம்பெயர்ந்த குடும்பங்களுக்கு ஏனைய அடிப்படை வசதிகள் வழங்கப்பட்டிருந்த போதிலும் குடிநீர் பிரச்சினை நீண்ட காலமாக தொடர்ந்தது. இதனால் மகாவலி அதிகார சபையின் தலையீட்டில் பவுசர்கள் மூலம் நீர் விநியோகப்பட்ட போதிலும் அன்றாட சுகாதாரமான வாழ்க்கைக்கு தேவையான அளவுக்கு அது போதுமானதாக இருக்கவில்லை என அபிவிருத்தி மக்கள் தெரிவித்துள்ளனர். இடம்பெயர்ந்த மக்களுக்காக சுமார் 2014ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட லக்கல புதிய நகர நீர் வழங்கல் திட்டம் 2018ஆம் ஆண்டுக்குள் நிறைவு செய்ய திட்டமிடப்பட்டிருந்தது. எனினும்
பல்வேறு காரணங்களால் பணிகள் தாமதமடைந்த நிலையில் திட்டம் முழுமையாக நிறைவடைய 2026 வரை காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் திட்டத்தின் எஞ்சிய பணிகளை விரைவாக நிறைவு செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டதுடன் இதற்காக மேலும் ₹500 மில்லியன் நிதி ஒதுக்கப்பட்டது. நிர்வா புயல் காரணமாக சில தடைகள் ஏற்பட்ட போதிலும் திட்டத்தை விரைவாக நிறைவு செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. இந்த திட்டத்தின் முக்கிய சிறப்பம்சமாக சுத்திகரிக்கப்பட்ட நீரை மின்சார பயன்பாடு ஈர்ப்பு விசையின் மூலம் விநியோகிக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நீர் விநியோகத்துக்கான மின்சார செலவை கணிசமாக குறைக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நக்கிள்ஸ் மலைத்தொடரில் இருந்து உருவாகும் தூய்மையான நீரோட்டத்திலிருந்து நீர் பெறப்படுவதால் நீரை சுத்திகரிக்க தேவையான ரசாயனங்களின் பயன்பாடும் குறைவாக இருக்கும் என பொறியியலாளர்கள் தெரிவித்துள்ளனர். கரடமுள்ள நீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் மூலம் நாளொன்றுக்கு சுமார் 4000 கனமீட்டர் நீரை சுத்திகரிக்கும் திறன் காணப்படுகின்றது. முழுமையாக நிறைவடைந்துள்ள இந்த திட்டம் 2026 ஆகஸ்ட் 12 மக்கள் பாவனைக்காக கையளிக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் இறுதிக்கட்ட பணிகளை மாத்தளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தினேஷ் கேமந்த உள்ளிட்ட குழுவினர் நேரில் சென்று பார்வையிட்டனர். சுமார் ஒரு தசாப்த காலமாக குடிநீர் பிரச்சினை எதிர்கொண்டிருந்த லக்கல புதிய நகர மக்களுக்கு இந்த திட்டத்தின் மூலம் நிலையான சுத்தமான குடிநீர் வசதி கிடைக்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது. உயர் நீதிமன்றம் மற்றும் மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிக்கும் நடவடிக்கை நீதித்துறையின் சுதந்திரத்தில் கடுமையான தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடும் என்று எச்சரித்துள்ள இலங்கை சட்டத்தண்ணியல் சங்கம் அரசியலமைப்பிற்கான முன்மொழியப்பட்ட 22 திருத்தத்தை வன்மையாக எதிர்த்துள்ளது. வழக்கு விசாரணைகளை விரைவுபடுத்துவதையும் நீதித்துறையின் செயல்திறனை மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டதே இந்த முன்மொழியப்பட்ட மாற்றம் என்று அரசாங்கம் தெரிவித்துள்ள நிலையில் இந்த முன்மொழிவு ஆகஸ்ட் 7 வர்த்தமானியில் வெளியிடப்பட்டது. இருப்பினும் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிப்பதற்கும் அந்த நோக்கங்களை அடைவதற்கும் இடையிலான தொடர்பு தெளிவாக இல்லை என்று PASL கூறியுள்ளது. இலங்கை சட்டத்தண்ணியல் சங்கத்தின் தலைவர் ராஜீப் அமரசூரிய மற்றும் செயலாளர் நலிண்டி சில்வா ஆகியோரின் கையொப்பங்களுடன் இன்று வெளியிடப்பட்ட அறிக்கையில் முன்மொழியப்பட்ட சட்ட திருத்தமானது நீதித்துறையின் சுதந்திரத்தில் நேரடி தலையீடாக அமைகிறது என்ற அடிப்படையில் BASL மற்றும் நீதித்துறை சேவை சங்கம் உள்ளிட்ட சட்டத்துறை சமூகம் அதனை எதிர்ப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. மேலும் இறையாண்மை மக்களிடமே உள்ளது என்று கூறும் பிரிவு 3 மற்றும் அந்த இறையாண்மையின் ஒரு பகுதியாக நீதித்துறை அதிகாரம் அங்கீகரிக்கப்படுவதை உறுதிப்படுத்தும் பிரிவு ஆகியவற்றையும் அந்த சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. பதவியிலுள்ள நீதிபதிகளின் ஓய்வு வயது அல்லது பதவிக்காலத்தை பாதிக்கும் அரசியலமைப்பு திருத்தமானது நீதித்துறையின் சுதந்திரத்தை பாதிப்பதோடு பிரிவு 3 மீறுவதாக அமையும் என்றும் எனவே அதற்கு மக்கள் வாக்களிப்பு அவசியம் என்று 2022 உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டிருப்பதையும் அரசாங்கம் தனது வாதத்துக்கு அடிப்படையாக கொண்டது. எதிர்ப்புகள் இருந்த போதிலும் அரசாங்கம் இந்த திட்டத்தை தொடர முடிவு செய்தால் அந்த சட்ட மூலத்தை நேரடியாக மக்கள் வாக்கெடுப்புக்கு சமர்ப்பிக்குமாறு அமைச்சரவை அச்சங்கம் வலியுறுத்தியது. BASL இன் கருத்துப்படி அவ்வாறு செய்வது மக்களுக்கு இவ்விவகாரம் குறித்து முடிவெடுக்கும் வாய்ப்பை அளிக்கும், அதே வேளையில் உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் பதவி காலத்தை பாதிக்கும் ஒரு நடவடிக்கையின் அரசியலமைப்பு செல்லுபடி தன்மை நீதிமன்றமே தீர்மானிக்க வேண்டிய சூழலையும் இது தவிர்க்க உதவும். நீதிபதிகளின் பதவிக்காலத்தை பாதிக்கும் அரசியலமைப்பு மாற்றங்கள் மிகுந்த அவதானத்துடனும் வெளிப்படை தன்மையுடனும் அணுகப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்ட நபர்களை இலக்காக கொண்டதாக பாதிப்புகள் கருதும் சூழல் உருவாகக்கூடாது என்றும் சங்கம் தெரிவித்தது. நீதித்துறையின் சுயாதீனம் ஏன் முக்கிய விவகாரமாக மாறியுள்ளது என சில அமைச்சர்கள் அரசாங்கம் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்துள்ள BASL நீதி நிர்வாகத்தின் அடிப்படை துணையாக பொதுமக்களின் நம்பிக்கை விளங்குவதாக சுட்டிக்காட்டியுள்ளது. உண்மையான பாகுபாடு அல்லது தலையீடு இல்லாவிட்டாலும் அதுபோன்ற தோற்றமே
உருவானால் கூட நீதித்துறையின் சுயாதீனத்தன்மை மற்றும் நியாயத்தன்மை குறித்து சந்தேகங்களை ஏற்படுத்தக்கூடும் என அது குறிப்பிட்டுள்ளது. எனவே நீதித்துறையின் சுயாதீனம், கண்ணியம் மற்றும் நற்பெயர் பாதுகாக்கப்பட வேண்டும் என பிஏஎஸ்எல் வலியுறுத்தியுள்ளது. கடந்த மே மாதம் மேற்கொள்ளப்பட்ட எதிர்பாராத வட்டி வீத அதிகரிப்புக்கு பிறகு இந்த ஆண்டில் வட்டி வீதங்களை மேலும் உயர்த்த வேண்டிய அவசியம் இல்லை என இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். பணவீக்கம் அடுத்த ஆண்டில் இலக்கு வைக்கப்பட 5% நோக்கி குறையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் போரினால் ஏற்பட்ட பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் கடந்த மே மாதத்தில் மத்திய வங்கி 100 அடிப்படை புள்ளிகளால் வட்டி வீதத்தை உயர்த்தியது இது 3 ஆண்டுகளுக்கு மேலான காலப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட முதல் வட்டி வீத அதிகரிப்பாகும். இருப்பினும் சர்வதேச நாணய நிதியத்தின் ஆதரவுடன் மீண்டெழுந்து வரும் பொருளாதாரத்தை இந்த நடவடிக்கை பாதிக்கும் என பகுப்பாய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இருப்பினும் எதிர்கால வளர்ச்சிக்கு குறைந்த பணவீக்கமே அத்தியாவசியமானது என குறிப்பிட்டுள்ள ஆளுநர் நாட்டின் வளர்ச்சி 4-5% வரம்புக்குள் இருக்கும் என்றும் எதிர்பார்ப்பதாக தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்திலிருந்து வெளி மாவட்டங்களுக்கு வழித்தட அனுமதிகள் இன்றி சேவையில் ஈடுபடும் சொகுசு பேருந்து மற்றும் உரிய பதிவுகள் இன்றி வெளி மாவட்ட உத்தியோகத்தர்களுக்கு விசேட சேவையில் ஈடுபடும் பேருந்துகளுக்கு என்பவற்றுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என வடமாகாண வீதி பயணியர் போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர் பொறியியலாளர் சுபிமலேஸ்வரன் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் தெரிந்தே ரணில் விக்ரமசிங்கம் அமைத்த சர்வதேச நாணய நிதியத்தின் பொருளாதார பொறிக்குள் நாட்டை மேலும் மேலும் இழுத்துச் சென்றுள்ளதாக முன்னிலை சோசியலிச கட்சி குற்றச்சாட்டினை முன்வைத்துள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் ஆட்சி பீடமேறி 2 ஆண்டுகள் நிறைவடையும் நிலையில் மக்களின் எதிர்பார்ப்புகள் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை. 2026 முதலாம் காலாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 5.1% பதவி ஆகியிருந்த போதிலும் அதன் பலன்களை நவதாராளவாத கோடீஸ்வரர்களை அனுபவிக்கின்றனர். நாட்டில் 22.5% வறுமை கோட்டுக்கு கீழ் வாழும் அதேவேளை 33% உணவு பாதுகாப்பின்மையாலும் 42.3% குழந்தைகள் பல பரிமாண வறுமையாலும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவ்வாறான சூழலில் மாதம் 1 லட்சம் ரூபாய் வருமானம் ஈட்டும் குடும்பம் ஒன்று 28,000 ரூபாயை வரியாக செலுத்தும் நிதியை அரசாங்கம் உருவாக்கியுள்ளது. அத்துடன் இந்தியாவுடன் கையெழுத்திடப்பட்டுள்ள 7 ரகசிய ஒப்பந்தங்கள் குறித்தோ அல்லது அமெரிக்காவுடனான பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் குறித்தோ மக்களுக்கு எதுவும் வெளிப்படுத்தப்படவில்லை. எண்மமயமாக்கல் என்ற போர்வையில் மக்களின் உயிரளவியல் தரவுகளையும் இந்தியாவுக்கு தாரை வார்க்க அரசாங்கம் முயல்கின்றது. எனவே நவதாராளவாத மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் கொள்கைகளுக்கு எதிராகவும் அரசாங்கத்தின் மக்கள் விரோத தீர்மானங்களை மாற்றியமைக்கவும் விவசாயிகள், மீனவர்கள் மற்றும் தொழிலாளர்கள் இணைந்து ஒரு வலுவான மக்கள் சக்தியை கட்டியெழுப்ப முன்வர வேண்டும் என அவர் அழைப்பு விடுத்துள்ளார். யாழ்ப்பாண மாவட்டத்தில் அண்மை காலமாக தவறான முடிவெடுத்து உயிரிழக்கும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்ற நிலையில் அவற்றை தடுப்பதற்கான துரித நடவடிக்கைகளை உடனடியாக ஆரம்பிப்பதுடன் அதற்கான ஒருங்கிணைந்த கட்டமைப்புகளை மீள செயல்பாட்டு நிலைக்கு கொண்டுவர விரைவான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வடக்கு மாகாண ஆளுநர் நவேதநாயகன் பணிப்புரை வழங்கினார். குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் பெண்கள் மத்தியில் இந்த போக்கு அதிகரித்து வருவதும் கவலைக்குரிய விடயமாக குறிப்பிடத்தக்கது. மதுபானிக்கு அடிமையாதால் குடும்ப வன்முறை, குடும்ப உறுப்பினர்களுக்கிடையிலான தொடர்பாடல் குறைவு, பெற்றோர் பிள்ளைகள் மற்றும் ஆசிரியர்கள் மாணவர்கள் இடையிலான நெருக்கம் குறைவடைதல், தனிமை, சமூக மற்றும் உளவியல் அழுத்தங்கள் உள்ளிட்ட பல்வேறு காரணிகள் இந்நிலைக்கு செல்வாக்கு செலுத்தி வருவதாக மருத்துவ நிபுணர்கள் கலந்துரையாடலில் எடுத்துரைத்தனர். ஆபத்தான நிலையில் இருந்து மீட்கப்பட்ட நபர்களுக்கான தொடர்ச்சியான கண்காணிப்பு மற்றும் ஆலோசனை சேவைகளில் காணப்படும் குறைபாடுகள், பால்நிலை வன்முறைகளால் பாதிக்கப்படுபவர்களுக்கான பல்துறை ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் போதுமளவில் இடம்பெறாமை உள்ளிட்ட விடயங்களும் கலந்துரையாடலில் அடையாளம்

வெறும் வடக்கு மாகாண சுகாதார திணைக்களத்தால் 24 மணி நேரமும் இயக்கப்படும் நேயம் உளவள ஆதரவு சேவையின் 0 21 222 66 66 என்ற தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொண்டு ரகசியமான ஆலோசனைகளையும் வழிகாட்டல்களையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதும் கலந்துரையாடலில் மீண்டும் வலியுறுத்தப்பட்டது. இக்கலந்துரையாடலில் ஆளுநரின் செயலாளர், பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர், மருத்துவ நிபுணர்கள், யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகவியல் துறை தலைவர், வடக்கு மாகாண மேலதிக மாகாண கல்வி பணிப்பாளர், யாழ்ப்பாண மாவட்ட செயலக உளவள இணைப்பாளர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தங்க அலை குடாவெல்ல பகுதிக்குள்பட்ட நகுலு சமூக பிரதேசத்தில் அமைந்துள்ள வீடொன்றின் மீது நேற்று இரவு அடையாளம் தெரியாத நபர்களால் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் வீட்டில் இருந்த எவருக்கும் காயம் ஏற்படவில்லை என முதல்கட்ட விசாரணைகளை தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் அண்மை காலமாக தவறான முடிவெடுத்து உயிரிழக்கும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்ற நிலையில் அவற்றை தடுப்பதற்கான துரிய நடவடிக்கைகளை உடனடியாக ஆரம்பித்ததுடன் அதற்கான ஒருங்கிணைந்த கட்டமைப்புகளை மீள செயல்பட்டு நிலைக்கு கொண்டுவர விரிவான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வடக்கு மாகாண ஆளுநர் நாம் வேதநாயகன் பணிப்புரை விடுத்துள்ளார். குறிப்பிட்ட சிறைச்சாலையில் கடந்த வெள்ளிக்கிழமை ஏற்பட்ட பதற்றமான சூழ்நிலையின் போது உயிரிழந்த இரு கைதிகளும் துப்பாக்கிச் சூட்டினால் ஏற்பட்ட பலத்த காயங்களினாலேயே உயிரிழந்ததாக பிரேத பரிசோதனையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ரத்தினபுரி போதனா மருத்துவமனையில் மேற்கொள்ளப்பட்ட பிரேத பரிசோதனையின் போதே இந்த விடயம் தெரிய வந்துள்ளது. இதன்படி உயிரிழந்த ஒரு கைதி தலையில் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி இருந்ததுடன் மற்ற கைதி நெஞ்சில் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்ததாக பிரேத பரிசோதனை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தகவலை ரத்தினபுரி பிரதேசத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட காவல்துறை அதிகாரி தெரிவித்துள்ளார். கடந்த வெள்ளிக்கிழமை குறிவிட்ட சிறைச்சாலையில் ஏற்பட்ட பதற்றமான சூழ்நிலையின் போது இரு கைதிகள் உயிரிழந்ததுடன் மேலும் 12 பேர் காயமடைந்தனர். இதேவேளை நாட்டின் மேலும் சில சிறைச்சாலைகளிலும் அண்மை காலத்தில் பதற்றமான சூழ்நிலைகள் ஏற்பட்டிருந்தன. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட பதற்றமான சூழ்நிலையின் போது 10 சிறைச்சாலை அதிகாரிகளும் 14 கைதிகளும் உயிரிழந்திருந்தனர். அத்துடன் மகர மற்றும் புதிய மகசின் சிறைச்சாலைகளில் ஏற்பட்ட பதற்றமான சூழ்நிலைகளின் போது தலா இரு கைதிகள் உயிரிழந்திருந்தனர். இந்த நிலையில் குறிவிட்ட சிறைச்சாலையில் உயிரிழந்த இரு கைதிகளும் துப்பாக்கிச் சூட்டினால் ஏற்பட்ட காயங்களாலேயே உயிரிழந்ததாக பிரேத பரிசோதனை மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளமை சம்பவம் தொடர்பான விசாரணைகளில் முக்கிய தகவலாக அமைந்துள்ளது. கொழும்பு பொருளை மகசின் சிறைச்சாலைக்கு போதைப்பொருள் விநியோகித்து வந்ததாக சந்தேகப்படும் சிறைச்சாலை அதிகாரி ஒருவர் கல்கீச பிராந்திய குற்றப்புணர்வு பணியகத்தினால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கைது நடவடிக்கையின் போது 20 லட்சம் ரூபாய் பெறுமதியான 100 கிராம் ஐஸ் மற்றும் 20 கிராம் ஹெரோயின் ஆகிய போதைப் பொருட்களை காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர். முன்னதாக போதைப்பொருள் தொகுதியுடன் 32 வயதான ஒருவர், தெகிவளை பகுதியைச் சேர்ந்த ஒருவர் கல்கிச பகுதியில் வைத்து காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் போது மகசின் சிறைச்சாலையில் தண்டனை அனுபவித்து வரும் கைதி ஒருவர் வாட்ஸ்அப் அழைப்பு மூலம் வழங்கிய தகவலின் அடிப்படையில் தான் இந்த போதைப் பொருளை சேகரித்ததாக தெரிவித்துள்ளார். அந்த போதை பொருளை மனத்த வீதியிலுள்ள பிரிதொரு நபரிடம் ஒப்படைக்க திட்டமிட்டிருந்ததாகவும் அவர் வெளிப்படுத்தினார். இதனைத் தொடர்ந்து கல்கிச பிராந்திய குற்றப்புணர்வு பணியகத்தின் பொறுப்பதிகாரியின் வழிகாட்டலின் கீழ் முன்னெடுக்கப்பட்ட சிறப்பு நடவடிக்கையின் போதே போதைப் பொருளை பெற்றுக்கொள்ள வந்ததாக கூறப்படும் சிறைச்சாலை அதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளார். பாடசாலை மாணவர்களுக்கு மேலதிய வகுப்புகளுக்கு செல்லும் மாணவர்களுக்கும் கஞ்சா கலந்த போதைப் பொருட்களை விற்பனை செய்ததாக கூறப்படும் 23 வயது இளைஞர் ஒருவர் கல்நேவ காவல்துறையினால் கைது செய்யப்பட்டார். காவல்துறைக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் காவல்துறையினரும் வடமத்திய மாகாண ஆயுர்வேத திணைக்கள அதிகாரிகளும் இணைந்து மேற்கொண்ட சோதனையின் போதே இந்த கைது இடம்பெற்றுள்ளது. சந்தேக நபரிடமிருந்து 94 சிறிய பொதிகள் உள்ளிட்ட கஞ்சா கலந்த பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் அவற்றின் மொத்த எடை 9 கிலோ 896 கிராம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. செவநகல பகுதியைச் சேர்ந்த சந்தேக நபர் காவல்துறை தடுப்பில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் கல்நேவ காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்.

கற்பிட்டி குரக்கன்கேன பகுதியில் உள்ள நீரேரி பகுதியில் ஒரு குடும்பத்தினர் பயணித்த படகு ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் சிறுவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். உயிரிழந்தவர்கள் 7 வயது மற்றும் 13 வயது சிறுமி ஆவார். குறித்த குடும்பத்தினர் மீன்பிடி வலைகளை சேகரிப்பதற்காக படகில் சென்று கொண்டிருந்த போது அப்படகு கவிழ்ந்துள்ளது. இந்த விபத்தில் சிறுவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்த நிலையில் அவர்களது தந்தை மீட்கப்பட்டு மேலித சிகிச்சைக்காக புத்தளம் வைத்து சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கற்பிட்டி காவல்துறையினர் இது குறித்த மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். படல்கம காவல்துறை பிரிவுக்குள்பட்ட கொடல்ல பகுதியில் கைத்துப்பாக்கிக்கு பயன்படுத்தப்படும் தோட்டா உரை மற்றும் 7 தோட்டாக்களுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கொச்சிக்கடை காவல்துறை நிலைய உத்தியோகத்தர் குழுவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் நேற்று செவ்வாய்க்கிழமை மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனையின் போதே இந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். குன்னாகல் அம்பன் மூல காவல்துறை பிரிவுக்குள்பட்ட நிலவ பகுதி நேற்று செவ்வாய்க்கிழமை காட்டு யானை தாக்கியதில் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் அம்பன்புல பகுதியைச் சேர்ந்த 43 வயதுடைய நபர் ஆவர். தனது விவசாய நிலத்துக்குள் புகுந்த காட்டு யானைகளை விரட்ட முயற்சித்த போது அவர் யானையின் தாக்குதலுக்கு இலக்காகி உயிரிழந்ததாக காவல்துறையினரின் ஆரம்பகட்ட விசாரணைகளை தெரிய வந்துள்ளது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் அம்பன்புல காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். கிக்கடுவையில் இருந்து மருதானை நோக்கி பயணித்த புகையிரதம் ஒன்றில் ஏற்பட்ட திடீர் தொழில்நுட்ப கோளாறினால் கரையோர புகையிரத சேவைகள் தாமதம் அடைந்துள்ளதாக பொறுத்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. குறித்த புகையிரதம் பேருமலை மற்றும் மக்கொன புகையிரத நிலையங்களில் நிறுத்தப்பட்ட போது அடுத்தடுத்து தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனால் கிக்கடுவையிலிருந்து மருதானை வரை பயணிக்கும் பயணிகளும் கரையோர பாதையை பயன்படுத்தும் ஏனைய பயணிகளும் தாமதங்களை எதிர்நோக்கியுள்ளனர். மேல்மாகாணம் மற்றும் சப்ரகமோ மாகாணங்களிலும் கண்டி நுவரெலியா காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. வடமேல் மாகாணத்தில் பல தடவைகள் மழை பெய்யும் என வளிமண்டலவிய திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. உயிரிழப்புகளையும் பரவலான அழிவையும் ஏற்படுத்திய கடுமையான நிலநடுக்கத்தை தொடர்ந்து கொலம்பியா மக்களுக்கு இலங்கை தனது இரங்கலை தெரிவித்துள்ளது. இது குறித்து வெளிவிகார அமைச்சர் விஜித கேரத் தனது எக்ஸ் பதிவில் தெரிவித்துள்ளதாவது, கொலம்பியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் நிகழ்ந்த துயரமான உயிரிழப்புகள் மற்றும் பரவலான சேதங்கள் குறித்து இலங்கை ஆழ்ந்த வருத்தம் கொள்கிறது. பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருடன் எங்கள் எண்ணங்களும் பிரார்த்தனைகளும் உள்ளன என்று குறிப்பிட்டுள்ளார். ஆண்டுக்கான ஆடி அமாவாசை இன்று புதன்கிழமை அனுஷ்டிக்கப்படுகிறது. இதை ஒட்டி நாடு முழுவதும் உள்ள இந்து ஆலயங்கள் மற்றும் புனித நீர்நிலைகளில் முன்னோர்களை நினைவு கூர்ந்து சிறப்பு வழிபாடுகள் இடம்பெற்று வருகின்றன. ஆடி அமாவாசை தினத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம், பிதிர்கடன் உள்ளிட்ட சடங்குகளை மேற்கொள்வது இந்து சமய மரபாக காணப்படுகிறது. இதனால் அதிகாலை முதலே பக்தர்கள் ஆலயங்கள் மற்றும் புனித நீரலைகளுக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் 12 ஆண்டுகளுக்கு பின்னர் புதன்கிழமையில் ஆடி அமாவாசை தினம் அமைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுவதால் இந்த ஆண்டின் ஆடி அமாவாசை பக்தர்கள் மத்தியில் சிறப்பு கவனத்தை பெற்றுள்ளது. மேலும் இந்த ஆண்டின் ஆடி அமாவாசை தினத்துடன் சூரிய கிரகணமும் இடம்பெறுகிறது. எனினும் இன்றைய சூரிய கிரணம் இலங்கையில் தென்படாது என்பதால் இலங்கையில் இன்று ஆடி அமாவாசை விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும் என இந்து குமுருமார் அமைப்பு தெரிவித்துள்ளது. அதேவேளை ஐரோப்பிய நாடுகளில் குறித்த சூரிய கிரகணம் தென்படுவதால் அங்கு ஆடி அமாவாசை தொடர்பான பிதிர்கடன், தர்ப்பணம் உள்ளிட்ட சடங்குகள் நாளை கடைபிடிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிரணம் ஏற்பட்டு அது குறிப்பிட்ட பிரதேசத்தில் தென்படும் பட்சத்திலேயே மறுநாள் தர்ப்பணம் உள்ளிட்ட பிரதிகடன்களை மேற்கொள்ள வேண்டும் என ஆகம மற்றும் சம்பிரதாய அடிப்படையில் கூறப்பட்டுள்ளதாக இந்து குருமார் அமைப்பு குறிப்பிட்டுள்ளது. வெள்ளன்வில ரஜமகா விகாரையின் எசலமகா பெரகரவை முன்னிட்டு ஆகஸ்ட் 13, 14 மற்றும் 15 ஆகிய திகதிகளில் பல வீதிகளில் போக்குவரத்து கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் என காவல்துறை தெரிவித்துள்ளது.
இந்த மாதத்தின் முதல் 6 நாட்களில் 42,810 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர் என சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை வெளியிட்டுள்ள அண்மை கால தரவுகளின்படி இந்த கால பகுதியில் இந்தியாவிலிருந்து அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். இந்த ஆண்டின் ஆரம்பம் முதல் இந்த மாதத்தின் முதல் 6 நாட்கள் வரை மொத்தமாக 1,38,06,228 சுற்றுலா பயணிகளின் வருகை பதிவாகியுள்ளதுடன் அவர்களுள் இந்தியாவிலிருந்து 3,46,057 பேரும் ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து 1,35,323 பேரும் வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. சவுதி அரேபியாவின் வேலை வாய்ப்புகளுக்காக புறப்படும் தொழில்திறன் மிக்க தொழிலாளர்களுக்காக நடத்தப்படும் தொழில் திறன் சரிபார்ப்பு பரீட்சை எதிர்காலத்தில் சிங்களம் மற்றும் தமிழ் மொழிகளில் தோற்றுவதற்கான சந்தர்ப்பத்தை வழங்குவதற்காக சவுதி அரேபியாவின் டக்காம் மோல் கோல்டிங் நிறுவனம் இணக்கம் தெரிவித்துள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் சவுதி அரேபியாவின் ரியாத் இலங்கை தூதரகத்தின் அறிக்கையை மேற்கோள் காட்டி அறிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழ் ஒலியின் மதிய பிரதான செய்திகள். பிரதான செய்திகளுக்கு அனுசன்னை வழங்கினார்கள் இலங்கை செய்திகளுக்கு நூலிலகம் .com.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜாண்ண, லாட்சப்பிலுக்கு வந்த நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
3: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
2: VT Superstore, Gare La Gonesse, Sasselil.
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Gare Jolie-Gonesse.
2: Mélodie et Tordre-Gelke, VT Cash and Curry, Paris La Chapelle, Tordre, Tolébissi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberele, Padanette. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுட் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5, கார்டன் ஸ்ட்ரட் ஸ்ட்ராஸ், 3098 குவைனிட்ஸ், சுவிஸ்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58-58.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.
2: பிரதான செய்திகளில் தொடர்கிறது இந்திய செய்திகள். இலங்கையில் நடந்த உள்நாட்டு போரின் போது பலரும் பாஸ்போர்ட் உள்ளிட்ட முறையான பயண ஆவணங்கள் இன்றி நாட்டை விட்டு வெளியேறி இந்தியாவில், குறிப்பாக தமிழ்நாட்டில் தஞ்சமடைந்தனர். அவர்களில் பலர் நாடு திரும்ப விரும்பினாலும் பல்வேறு சட்ட சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. இந்த நிலையில் இலங்கை அகதிகள் நாடு திரும்புவதை எளிதாக்க புதிய குடியேற்ற நடைமுறைக்கு இலங்கை அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாக அமைச்சரவை அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் அகதிகள் ஆணையத்தின் மேற்பார்வையின் கீழ் இந்த நடவடிக்கைகள் செயல்படுத்தப்படுகின்றன. இது இலங்கை அகதிகள் எதிர்கொள்ளும் சட்ட சிக்கல்களை நீக்குவதை நோக்கமாக கொண்டதாக அமைச்சரவை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்த புதிய நடைமுறையின்படி 19 May 2009 முன் நாட்டை விட்டு வெளியேறிய இலங்கை மக்கள் கொலை, தேச துரோகம் அல்லது பிற குறிப்பிட்ட குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகவில்லை என்பதை உறுதிப்படுத்த இலங்கை அரசின் உளவுத்துறையால் பரிசோதிக்கப்படுவார்கள். இதில் தகுதி பெறுபவர்கள் சட்ட நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்படாமல் தற்காலிக பாஸ்போர்ட் மூலம் இலங்கைக்குள் நுழைய அனுமதிக்கப்படுவார்கள். ஐக்கிய நாடுகள் அகதிகள் முகமையின் உதவியுடன் கடந்த 2002 முதல் 2022 வரையிலும் இந்தியாவிலிருந்து 18,000 இலங்கை அகதிகள் சாமாக தாய்நாட்டுக்கு திரும்பியுள்ளனர். 2009 January 2025 June வரையிலான காலகட்டத்தில் 18,500 மேற்பட்டோர் தமிழ்நாட்டிலிருந்து இலங்கைக்கு திரும்பியுள்ளதாக கடந்த மார்ச் மாதம் இலங்கை அரசு அறிவித்தது. 2026 நிலவரப்படி தமிழ்நாட்டில் உள்ள அகதிகள் முகாம்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் சுமார் 89,000 இலங்கை தமிழர்கள் வசித்து வருகின்றனர். மத்திய அரசு கொண்டுவர உத்தேசித்துள்ள தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவுக்கு எதிராக தனி தீர்மானத்தை தமிழக அரசு இன்று சட்டப்பேரவையில் கொண்டு வந்துள்ளது. தமிழக முதல்வர் விஜய் தலைமையில் போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு என்ற பெயரில் மாநில அளவிலான பெருந்திரள் உறுதிமொழி ஏற்பு நிகழ்வு சென்னையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் போதை மற்றும் புகையிலை இல்லாத வளாகம் என்னும் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை முதல்வர் விஜய் தொடங்கி வைத்தார். அத்துடன் போதைப் பொருள் உற்பத்தி மற்றும் சட்டவிரோதமான கடத்தலை ஒழிப்பதில் சிறப்பாக பணியாற்றிய காவலர்களுக்கு விருது வழங்கினார். இது தொடர்பாக தமிழக அரசின் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல்வர் விஜய் தலைமையில் சென்னை மாநில கல்லூரி வளாகத்தில் உள்ள மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறை சார்பில் போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு எனும் பெயரில் மாநில அளவிலான பெருந்திரள் உறுதிமொழி ஏற்பு நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வில் தமிழக முதல்வர் விஜய் அரசின் சார்பில் பாடசாலைகள் மற்றும் கல்லூரிகளில் பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருள் மற்றும் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் அளிக்கப்பட்டதன் காணொலியை பார்வையிட்டார். அத்துடன் போதை மற்றும் புகையிலை இல்லாத வளாகம் தொடர்பான விழிப்புணர்வு பிரச்சாரத்தையும் முதல்வர் விஜய் தொடங்கி வைத்தார். மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவரும் காங்கிரஸ் எம்பியுமான மல்லிகார்ஜுன கார்கே தனது எப்போதும் அழுத்தம் அளிப்பதாக மாநிலங்களவைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் விபி ஜிராம்ஜி திட்டம் அமுல்படுத்தப்பட்ட கடந்த ஜூலை முதலாம் தேதி இருந்து ஒரு மாதத்தில் 9.69 கோடிக்கு மேல் மனித வேலை நாட்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் உள்ள பல்வேறு தீர்ப்பாயங்களின் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்களின் நியமன நடைமுறைகளுக்காக தேசிய தீர்ப்பாய ஆணையம் அமைக்க வழிவகுக்கும் தீர்ப்பாயங்கள் சீர்திருத்த மசோதா 2026 மாநிலங்களவையில் நேற்று நிறைவேற்றப்பட்டது. இந்த மசோதா மக்களவையில் கடந்த திங்கட்கிழமை நிறைவேறிய நிலையில் நாடாளுமன்ற இரு அவைகளின் ஒப்புதல் கிடைக்கப்பெற்றுள்ளது. பிஎம் டிரைவ் எனும் பிரதமரின் மின்சார வாகன புரட்சி திட்டத்தின் கீழ் மின்சார இருசக்கர வாகனங்களுக்கு வழங்கப்படும் ஊக்கத்தொகையானது வரும் 2028 ஆண்டு மார்ச் 31 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் ஊக்கத்தொகையானது பாதியாக குறைக்கப்பட்டுள்ளது. புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களை முன்கூட்டியே கண்டறிந்து முறையாக சிகிச்சை அளிக்கப்படுவதை உறுதிப்படுத்தும் வகையில் புற்றுநோயை அறிவிக்கப்பட வேண்டிய நோயாக அறிவிக்கை செய்யுமாறு 19 மாநிலங்களும் மற்றும் யூனியன் பிரதேசங்களை உச்சநீதிமன்றம் நேற்று அறிவுறுத்தியுள்ளது. அரசு பணி நியமன தேர்வுகளில் முறைகேடுகள் நடந்ததாக கூறப்படும் விவகாரத்தில் போராடிய மாணவர்கள் மீது நடத்தப்பட்ட தடியடி குறித்து பாஜக எம்எல்ஏக்கள் அமளியில் ஈடுபட்டதைத் தொடர்ந்து யார்கண்டு சட்டப்பேரவை ஒரு நாள் முன்னதாக காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டது. யார்க்கண்ட் மாநிலத்தில் அரசு தேர்வாணையம் மூலம் நடத்தப்பட்ட அரசு பணி நியமன தேர்வுகளில் முறைகேடுகள் நடந்ததாக மாணவர்கள் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். நடுவானில் ஆட்டங்கண்ட ஏர் இந்தியா விமானத்தின் விமானி கஞ்சா உள்கொண்டது உறுதி செய்யப்பட்டதாக தெரிய வருகிறது. சம்பவம் கடந்த வாரம் நடந்துள்ளது. தாய்லாந்தின் புக்கெட் தீவிலிருந்து புறப்பட்ட விமானம் இந்திய தலைநகர் புதுடெல்லிக்கு சென்று கொண்டிருந்தது. அதில் 137 பயணிகளும் 8 சிப்பந்திகளும் இருந்தனர். பயணத்தின் போது விமானம் திடீரென 300 இறங்கியது. 13 பயணிகளில் 4 சிப்பந்திகளும் காயமுற்றனர். விமானம் பாதுகாப்பாக டெல்லியில் தரை இறங்கியது. விவகாரம் தொடர்பில் இந்திய சிவில் விமானத்துறை அமைச்சர் ஏர் இந்தியாவின் தலைமை நிர்வாக அதிகாரி கேம்பல் வில்சனுக்கு அழைப்பு விடுத்தது. விசாரணையின் நிலவரம் குறித்து அமைச்சிடம் பேசியதாக வில்சன் ஊடகத்திடம் சொன்னார். நிறுவனமும் அமைச்சும் வேறு கருத்து ஏதும் தெரிவிக்கவில்லை. இந்திய தொழிலதிபர் கௌதம் அதானி மீதான மோசடி லஞ்ச குற்றச்சாட்டுகளை அமெரிக்க நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. அமெரிக்க நீதித்துறை இந்த வழக்கை தொடர வேண்டாம் என்று முடிவெடுத்துள்ளது. 2024 ஆண்டு சூரிய மின்சக்தி திட்ட ஒப்பந்தங்களை பெறுவதற்காக இந்திய அதிகாரிகளுக்கு $865 மில்லியன் லஞ்சம் வழங்கியதாக அதானி மீது குற்றம் சாட்டப்பட்டது. வழக்கை தள்ளுபடி செய்தால் அமெரிக்காவில் $10 மில்லியன் முதலீடு செய்ய அதானி தயாராய் இருப்பதாக அவர் வழக்கறிஞர் தெரிவித்தார் என்று ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளன. திருச்சியின் முதல் ஆரோக்கிய மற்றும் சுகாதாரமான உணவு தெரு காஜாமலை ரேஸ்கோர்ஸ் சாலையில் இம்மாத இறுதிக்குள் திறக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. ராமேஸ்வரத்தில் சமையல் எரிவாயு இணைப்பு எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைக்காத 40% பேரின் இணைப்பு துண்டிக்கப்படும் அபாயம் உள்ளது. மகாராஷ்டிராவின் குர்லா பகுதியில் இன்று அதிகாலை குர்லா மேற்கு பகுதியில் உள்ள சிராக் நகரின் கௌசியாசால் குடியிருப்பு பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டதில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். தெலுங்கானா மாநிலம் சங்கரெட்டி மாவட்டத்தில் ஆட்டோ மீது டேங்கல் லொரி மோதிய கோர விபத்தில் 5 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். நேற்று இரவு ஜகீராபாத் அருகே உள்ள சத்வார் கிராம தேசிய நெடுஞ்சாலையில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. சதுரகிரி சுந்தர மகாலிங்க சுவாமி கோயிலில் இன்று நடைபெறும் ஆடி அமாவாசை வழிபாட்டில் பங்கேற்க பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூரில் ஆடி அமாவாசையை ஒட்டி ஏராளமானோர் தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தனர். ஆடி அமாவாசையில் காவிரியில் தங்கள் மூதாதர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தால் மூதாதர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும், தங்களின் குடும்பம் செழிக்கும் என்பது மக்களின் நம்பிக்கையாக கருதப்படுகிறது. இன்று ஆடி அமாவாசை என்பதால் மேட்டூர் காவிரியில் கூட்டம் கூட்டமாக மக்கள் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்தனர். காவிரி பாலம், மட்டம், புதுப்பாலம், அணைக்கட்டு, முனியப்பன் கோயில் ஆகிய பகுதிகளில் மக்கள் கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டுள்ளது. கூனாண்டியூர், திருப்பம்பட்டி, காவிரி கரைகளிலும் குவிந்த மக்கள் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். குடும்பம் குடும்பமாக டெம்போக்களில் வந்த மக்கள் புரோகிதர்களை வைத்து தர்ப்பணம் கொடுத்தனர். ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் உள்ள ரெங்கோஜி கோயிலில் இருந்து நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் அஸ்தியை இந்தியாவுக்கு திரும்ப கொண்டு வர கோரி அவரின் மகள் அனிதா பி பாக் தாக்கல் செய்த மனு தொடர்பாக பதிலளிக்குமாறு மத்திய அரசுக்கு அழைப்பாணை பிறப்பித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்தியன் முஜாஹிதீன், அல் கொய்தா மற்றும் காலிஸ்தானி பயங்கரவாத வலையமைப்புகள் போன்ற குழுக்களுடன் தொடர்புடைய 19 தேடப்படும் பயங்கரவாதிகளின் புகைப்படங்களை கொண்ட சுவரொட்டிகள் தேசிய தலைவர்கள் முழுவதும் பல இடங்களில் சொந்த தினத்துக்கு முன்னதாக கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக வைக்கப்பட்டுள்ளதாக டெல்லி காவல்துறை அதிகாரி தெரிவித்துள்ளார். 2025-26 நிதியாண்டில் 3.92 டிரில்லியன் டாலர் பொருளாதாரத்துடன் உலகின் 6வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா திகழ்ந்ததாக நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி நேற்று தெரிவித்துள்ளார். டாடாரஸ் சேர்மன் நோயல் டாடாவுடன் ஏற்பட்ட நிர்வாக ரீதியான கருத்து வேறுபாடு காரணமாக டாடா சன்ஸ் குழுமத் தலைவர் சந்திரசேகரன் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். சென்னையில் ஆபரண சங்கம் விலை சவனுக்கு ₹411,600 விற்பனையாகின்றது. தங்கம் விலை கிராமுக்கு ₹14,800 விற்பனையாகின்றது. சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் ₹860 விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியின் பிரதான செய்திகள். பிரதான செய்திகளை தொடர்கிறது உலகச் செய்திகள். அமெரிக்கா ஈரான் இடையான போர் நிறுத்த ஒப்பந்த பேச்சுவார்த்தை பல்வேறு காரணங்களுக்காக தடைப்பட்டுள்ளது. இதனால் கச்சா எண்ணெய் விநியோகத்தின் உயிர் நாடியான ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் தொடர்ந்து தனது கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது. இந்த நிலையில் போரை முடிவுக்கு கொண்டு வர மீண்டும் பொருளாதார தடை என்ற பழைய ஆயுதத்தை கையில் எடுக்க அதிபர் டிரம்ப் முடிவு செய்துள்ளார். இஸ்ரேல் கோலான் மேட்டுப் பகுதிக்கு உரிமை கோருவதை கொலம்பியா அங்கீகரித்திருக்கிறது. 1967 சிரியாவில் உள்ள கோலான் மேட்டுப் பகுதியை இஸ்ரேல் ஆக்கிரமித்தது. 1981 அதனை இஸ்ரேல் தன்னுடன் இணைத்துக் கொண்டது. அப்போதிலிருந்து அமெரிக்கா மட்டுமே இஸ்ரேலின் நடவடிக்கையை அங்கீகரித்து வருகின்றது. கோலான் மேட்டுப் பகுதி இஸ்ரேலின் தேசிய தற்காப்புக்கு மிகவும் முக்கியம் என்று கொலம்பியாவின் புதிய வலதுசாரி அரசாங்கம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் போர் பதற்றத்தால் எண்ணெய் விலை அதிகரித்துள்ளது. உலக தரநிலையாக கருதப்படும் பிரெண்ட் கச்சா எண்ணெய் பீப்பாய்க்கு $89.63 பதிவானது. அமைதி உடன்பாடு உறுதியாகவில்லை. தாக்குதல்கள் ஓய்வில்லை. கோர்முஸ் நீரிணையில் இருந்த கப்பல் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது. பாப் அல் மண்டப் நீரிணையில் ஹவுதி கிளர்ச்சிப்படை ஒரு கப்பலை தாக்கியதாக சந்தேகிக்கப்படுகிறது. எண்ணெய் விநியோகம் தடைபடலாம் என்ற அச்சத்தில் மீண்டும் எண்ணெய் விலை உயர்கின்றது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சென்ற மாதம் துருக்கியிலிருந்து ரகசியமாக சிறிய விமானத்தில் வெளியேறியதற்கு ஈரானிடமிருந்து வந்த கொலை மிரட்டல்தான் காரணம் என்று தெரிய வந்துள்ளது. வாஷிங்டன் போஸ்ட் அந்த தகவலை தெரிவித்தது. ஜூலை 8 துருக்கிய தலைநகர் அங்காராவில் திரு டிரம்ப் ஏர்ஃபோர்ஸ் ஒன் விமானத்தில் ஏறினார். பின்னர் விமானத்துடன் இணைக்கப்பட்டிருந்த உணவு விநியோகிக்கும் கலனுக்கு அவர் மாறினார். அந்த கலன் வழி அவர் சிறிய C-332A விமானத்துக்கு கொண்டு செல்லப்பட்டார். அதில் அவர் பிரிட்டனுக்கு சென்றதாக பெயர் குறிப்பிடாத அமெரிக்க அதிபாதி ஒருவர் தெரிவித்துள்ளார். ஆனால் ஊடகத்திடமும் சில அதிகாரியிடமும் திரு டிரம்ப் பெரிய விமானத்தில் சென்றது போல் சுட்டி காட்டப்பட்டுள்ளது. நேட்டோ மாநாட்டில் கலந்து கொள்ள திரு டிரம்ப் அங்காரா சென்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. சிரியாவின் முன்னாள் அதிபர் பசார் அல் அசாத்துக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சிரியா நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கப்பட்டது. 2024 டிசம்பரில் அசாத் தமது குடும்பத்துடன் ரஷ்யாவின் மாஸ்கோ நகருக்கு தப்பிவிட்டார். சிரியாவின் டமாஸ்கஸ் நகரை எதிர்த்தரப்பு படைகள் முற்றுகையிட்ட போது அவர் நாட்டை விட்டு தப்பினார். சிரியாவில் உள்நாட்டு போர் நடந்தபோது அசாத் போர் குற்றங்கள், மனிதாபிமானத்துக்கு எதிரான குற்றங்கள் ஆகியவற்றை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தீர்ப்பளிக்கப்பட்டது. முன்னாள் அரசாங்கத்தைச் சேர்ந்த அதிகாரிகளின் வழக்கு விசாரணைகள் நடைபெறுகின்றன. சிலர் நாட்டிலிருந்து தப்பிவிட்டனர், சிலர் சிக்கிக் கொண்டனர். அதில் முதலில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருப்பது அசாத்துக்குத்தான். அசாத் அரசாங்கத்தில் இருந்த ஆதிப் நஜீபிற்கும் மனிதாபிமானத்துக்கு எதிரான குற்றங்களுக்காக மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. லெபனான் மரண தண்டனையை ஒழிக்கிறது. மத்திய கிழக்கில் அவ்வாறு செய்யும் முதல் நாடு அதுவாகும். கடும் குற்றங்களுக்கு மரண தண்டனை விதிப்பது வழக்கமாக இருந்தது. இனி கொலை, பயங்கரவாதம், உளவுத் தொழில் போன்ற குற்றங்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்படும். லெபனானில் கடைசியாக 2024 மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. எனினும் மரண தண்டனை விதிப்பது தொடர்ந்தது. ஜனவரி நிலவரப்படி 85 பேர் மரண தண்டனை எதிர்நோக்கினர். அம்னெஸ்டி இன்டர்நேஷனல் மனித உரிமை அமைப்பு அந்த தகவலை கொடுத்துள்ளது. தென்னாப்பிரிக்காவில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த சுரங்கம் ஒன்றின் சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் 14 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர், 8 பேர் காயமடைந்தனர். ஜோகனஸ்பாக்கிலிருந்து சுமார் 130 கிலோமீட்டர் தொலைவில் பிளாட்டினம் சுரங்கங்கள் நிறைந்த டஸ்டன் பார்க் நகரில் கடந்த திங்கட்கிழமை இரவு இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. இடிபாடுகளில் சிக்கியுள்ளவர்களை மோப்ப நாய்கள் மற்றும் அதிநவீன உபகரணங்கள் மூலம் மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. கொங்கோ குடியரசில் அதிவேகமாக பரவி வரும் எபோலா நோய் தொற்றுக்கு இதுவரை உயிரிழந்தோர் எண்ணிக்கை 2000 கடந்துள்ளது. அந்நாட்டு அரசு செவ்வாய்க்கிழமை வெளியிட்ட தரவுகளின்படி மொத்தம் 4381 பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் 211 பேர் உயிரிழந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நிலவின் தென்துருவத்துக்கு அருகே மனிதர்களுக்கான முதல் வசிப்பிடத்தை அமைக்கும் தனது லட்சிய திட்டத்தில் இணைய இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோவுக்கு அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா அழைப்பு விடுத்துள்ளது. பாகிஸ்தானுக்கு அதிர்ச்சி அளிக்கும் விதமாக பலூசிஸ்தான் மக்கள் தங்களது முதலாவது சுதந்திர நாளை கோலாகலமாக கொண்டாடியுள்ளனர். பாகிஸ்தானிலிருந்து சுதந்திரம் வேண்டுமென்று பலூசிஸ்தான் மாகாண மக்கள் நீண்ட காலமாக போராடி வருகின்றனர். பலூசிஸ்தானுக்கு தனி மாநிலம் வேண்டும் என கோரிக்கை வலுத்து வரும் சூழலில் ஆக 11 தேதியான நேற்று முதலாவது சுதந்திர நாளை பலூசிஸ்தான் மக்கள் கொண்டாடி வருகின்றனர். ஆப்கானிஸ்தானின் தலிபான் அரசாங்கம் இளம் பெண்களின் உயர்நிலை கல்விக்கு தடை விதித்ததிலிருந்து ஆப்கானிஸ்தானின் தந்தைமார்கள் பலர் இந்த நடவடிக்கைக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ஜப்பானிய பிரதமர் வழங்கிய பரிசை பற்றி நகைச்சுவையாக பேசிய விவகாரத்தில் ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி ஆல்பனீசி மன்னிப்பு கேட்க மறுத்துள்ளார். கடந்த மாதம் வெளியான நேர்காணல் ஒன்று சர்ச்சைக்குள்ளானது. ஜப்பானிய பிரதமர் சனாயே தகாச்சி ஆஸ்திரேலியாவுக்கு வருகை தந்தபோது வழங்கிய ஜப்பானிய முலாம்பழத்தை பற்றி ஆல்பனிசி நகைச்சுவையாக கருத்து தெரிவித்திருந்தார். அந்த உரையாடலில் நிகழ்ச்சி தொகுப்பாளரும் அவருடன் நகைச்சுவையாக பேசியிருந்தார். இந்த கருத்து ஜப்பானிய பிரதமரை அவமதிக்கிறது என்று ஆஸ்திரேலிய எதிர்கட்சியில் குற்றம் சாட்டினார். ஆல்பனிசி மன்னிப்பு கேட்க வேண்டுமென்றும் அவை வலியுறுத்துகின்றன. நாடாளுமன்றத்தில் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த ஆல்பனிசி, அந்த குற்றச்சாட்டை நான் ஏற்கவில்லை என்றார். பிரதமர் தகாச்சி ஆஸ்திரேலியாவின் நண்பர், எனக்கும் நண்பர் என்று அவர் கூறினார். ஆல்பனிசியின் கருத்துக்கள் யாரையும் அவமதிக்கும் நோக்குடன் கூறப்படவில்லை என்று வெளியுறவு அமைச்சர் பென்னி மோங் விளக்கம் அளித்துள்ளார். இந்தோனேசியாவில் மோசமான காற்றுத்தரத்தால் பல பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன. நிலை மாறும் வரை மாணவர்கள் வீட்டிலிருந்து பயில்வார்கள். இந்தோனேசியாவில் காட்டு தீ கட்டுக்கணங்காமல் பரவி வருகிறது. அது வட்டார நாடுகளில் புகை மூட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்தோனேசியாவில் சுமார் 130 பேரை ஏற்றிச் சென்ற படகு தீப்பற்றியுள்ளது. 33 பயணிகள் மீட்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். பயணி எவரும் படகில் இல்லை என்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மலேசியாவின் சில பகுதிகளில் புகை மூட்டம் நிலவுகின்றது. இந்தோனேசியாவில் எரியும் காட்டு தீயும் வறண்ட வானிலையும் அதற்கு முக்கிய காரணங்களாக இருக்கின்றன. வறண்ட வானிலை தொடரும் என்பதால் அடுத்த சில வாரங்களில் காட்டின் தரம் மேலும் மோசமாகும் என்று முன்னிறைக்கப்பட்டுள்ளது. உங்களால் முடிந்தால் முதுநிலை தேர்வு எழுதுங்கள். மகளின் இந்த ஒரு சவால் தந்தையின் வாழ்க்கையை மாற்றிவிட்டது. சீனாவின் சான்சி மாநிலத்தைச் சேர்ந்த 45 வயதான யோங் யாஷிங் உடல்நலம் தொடர்பான துறையில் பணியாற்றி வருகிறார். வேலை காரணமாக ஆண்டின் பெரும்பாலான நாட்களுக்கு வெளியூரில் இருப்பதால் மகளின் படிப்பை அவரது மனைவி கவனித்து வந்தார். கடந்த ஆண்டு 15 வயது மகளின் பள்ளி நுழைவுத் தேர்தலுக்காக அவர் தமது வேலைப்பளுவை குறைத்தார். ஆனால் படிப்பு தொடர்பாக இருவருக்கும் அடிக்கடி வாக்குவாதம் ஏற்பட்டது. உங்கள் காலத்தில் படிப்பு எளிதாக இருந்தது, உங்களால் முடிந்தால் முதுநிலை நுழைவுத் தேர்வு எழுதுங்கள் என்று மகள் சவால் விட்டார். அந்த வார்த்தையை யாங் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளவில்லை, அவர் தேர்வுக்கு பதிவு செய்தார். காலை 6 மணி முதல் 9 மணி வரை ஆங்கிலம் படித்தார். மாலை 5 மணி நேரம் கணிதம் பயின்றார். வேலைக்காக அதிவேக ரயிலில் பயணம் செய்த போதும் புத்தகங்களை படித்தார். நாள்தோறும் 8 மணி நேரத்துக்கு மேல் படித்ததால் தலைவலியும் ஏற்பட்டது. 5 மாத தயாரிப்புக்கு பிறகு தேசிய முதுநிலை உழவுத் தேர்வை எழுதினார். அதன் பலனாக வடமேற்கு பாலிடெக்னிக் பல்கலைக்கழகத்தின் பகுதி நேர MBA படிப்பில் இடம் கிடைத்தது. தந்தையின் முயற்சியால் மகளும் படிக்கத் தொடங்கினார். விரும்பிய பள்ளியில் இடம் பிடித்தார். குழந்தைகளுக்கு அறிவுரை சொல்வதை விட செயலால் முன்மாதிரியாக இருப்பதே சிறந்தது என்று யாங் தெரிவித்துள்ளார். தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். கிரிக்கெட் விளையாட்டின் 3 பாட்மட்டுகளில் ஒன்றாக இருக்கும் ஒருநாள் கிரிக்கெட் அண்மையில் 5000 ஆட்டங்கள் என்ற மைல்கல்லை எட்டியிருக்கிறது. ஒருநாள் போட்டிகள் இல்லாத கிரிக்கெட்டினை யோசித்து பார்ப்பதற்கே கடினமாக இருப்பதாக தென்னாப்பிரிக்க அணியின் முன்னாள் வீரர் ஆண்டி ராட்ஸ் தெரிவித்துள்ளார். கனடியன் ஓபன் டென்னிஸ் போட்டியில் அரையிறுதிக்கு முன்னேறிய போலந்தின் இகா ஸ்வியாடெக், உக்ரைனின் எலினா ஸ்வீடெலோனினா ஆகியோர் அதன் நேருக்கு நேர் மோதுகின்றனர். அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப், ஃபீவா தலைவர் யான்னி இன்ஸ்பாண்டினோவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார். தலைவர் பதவியிலிருந்து அவரை நீக்க முயல்வது மிகவும் தவறான முடிவு என்று திரு ட்ரம்ப் கூறினார். திரு இன்ஸ்பாண்டினோ சிறப்பானவர் என்றும் ஆக வெற்றிகரமான உலகக்கிண்ண போட்டி அவரது தலைமையில் நடைபெற்றதாகவும் அவர் கூறியுள்ளார். போர்சுகல் கால்பந்து அணியின் நட்சத்திர வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ தனது நீண்ட நாள் காதலியான ஜோர்ஜியா ரோட்ரிக்ஸை நேற்று கரம் பிடித்தார். போர்சுகல் மற்றும் அல் நஸ்ர் அணியின் நட்சத்திர வீரரான 42 வயதான ரொனால்டோவும் 32 வயதான ஸ்பெயின் மாடல் ரோட்ரிக்ஸும் கடந்த 10 ஆண்டுகளாக காதலித்து வருகின்றனர். இவர்களுக்கு அலானா மார்டினா மற்றும் பெல்லா ஸ்மர்டலா என்ற 2 மகள் இருக்கின்றனர். 2017 ஸ்பெயின் தலைநகர் மாட்ரிட்டில் உள்ள ஒரு கூச்சி பேக்கி விற்பனையகத்தில் விற்பனையாளரான ஜோச்சினாவை முதல் முறையாக சந்தித்ததாக கூறப்படுகிறது. அப்போதிலிருந்தே இருவரும் காதலித்து வந்தனர். இதற்கிடையில் 2017 நவம்பரில் ஜோச்சினா மகள் அலானா மார்டினாவை பெற்றெடுத்தார். அதற்கு முன் ரொனால்டோவுக்கு வாடகத்தாய் மூலம் ரொனால்டோ ஜூனியர் மற்றும் மேட்டியோ ஈவா மரியா என்ற 2 குழந்தைகளும் பிறந்தனர். 5 குழந்தைகளையும் ஜோச்சினா மற்றும் ரொனால்டோ இருவரும் வளர்த்து வருகின்றனர். நீண்ட காலமாகவே இருவரும் திருமணம் செய்து கொள்ளாமல் வாழ்ந்து வந்தனர். இந்த நிலையில் இருவரும் போர்த்துக்கல் தலைநகர் பிஸ்பனுக்கு அருகிலுள்ள மேற்கு போர்த்துக்கலின் கடலோர நகரான கஸ்காச்சில் இன்று தங்களது 5 குழந்தைகளின் முன்னிலையில் மோதிரம் மாற்றி திருமணம் செய்து கொண்டனர். தனது திருமண புகைப்படங்களை கிறிஸ்டியானோ ரொனால்டோ தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்துள்ள நிலையில் அவருக்கு வாழ்த்துக்களும் குவிந்து வருகின்றன. இறுதியாக நாணய மாற்று வீதம். இன்றைய நாணய மாற்றீட்டுக்கு ஆலோசனையை வழங்குகின்றார்கள் www.trttamilali.com. ஒரு யூரோக்கு இலங்கை பெறுமதியில் 385.63%, இந்திய பெறுமதியில் 110.6%, ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 334.31%, இந்திய பெறுமதியில் 95.70%, ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 411.57%, இந்திய பெறுமதியில் 117.46%, ஒரு ஐக்கியநாட்டிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 451.49%, இந்திய பெறுமதி 128.85%, ஒரு கனடா டாலர் இலங்கை பெறுமதி 139.90%, இந்திய பெறுமதி 68.50%. இத்துடன் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. பிரதான செய்திகளுக்கு அனுசனை வழங்கினார்கள் இலங்கை செய்திகளுக்கு இணையத்தினூடாக புத்தகங்களை விற்பனை செய்ய நூலிலகம் .com. இந்திய செய்திக்கு பெருசிறையுகையில் அமைந்துள்ள வீடி கேசங்கரி, கார்லே கோணத்தில் அமைந்துள்ள வீட்டி சூப்பர் ஸ்டோர். உலக செய்திக்கு ஆதரவு வழங்கினார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் BTS ஃபினான்ஸ் CMBS நிறுவனத்தினர். இவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு செய்திகளை செவிமடுத்தவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம்.

0: புத்தகத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம். புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது என்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் ஊடாக
2: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
3: nwlulgam.com.
4: அகத்தில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
5: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்த அள்ளி கண்டு போகிறதுக்கு.
4: விடாதீங்க, போங்க போங்க.
6: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
7: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
6: VT Superstore, Gare La Gonesse, Sasselil.
7: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
6: Mélodie et Tordre-Gelke, VT Cash and Curry, Paris La Chapelle, Tordre, Tolébissi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberle, Padanette. சாசல் கால்லா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுட் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரட் த்ராச 3098 கொனிட்ஸ் சுவிஸ்
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750 கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58-58.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்பிடிப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சே. செல் நகரில் எம்மவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலை வகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனம் உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன் 62 அவனியோ டு மார்சல் 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன் 01 60 20 29 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 6 67 20 40 சைபர்.
1: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
2: எத்தனை பேருக்கு?
1: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
2: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வேணும்னாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
1: ஓ, அப்படி என்ன? டிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
0: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 246 அவனியோ பிரசிடன்ட் வில்சன் 93 210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி 01 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. பரிசுலாச்சபலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்ற பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 ரூ கை பரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com.
3: ஈழத்த தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா வெகு விரைவில் சுவிஸ் நாட்டில் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுகிறது. பலரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாவுலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். விழா நடைபெறும் தேதி காலம் இடம் என்பன வெகு விரைவில் பின்னர் தெரியப்படுத்தப்படும். இந்த விழா தொடர்பான உங்கள் ஆலோசனைகளை வழங்க தொடர்பு கொள்ளுங்கள். தம்பிராஜா இளங்கோ தொடர்பு தொலைபேசி இலக்கம் 0541-76-386-1482 மூத்தி லவ்சான் 0541-79-77-11-712 தர்மலிங்கம் பிரபா 0541-76-51-83-34 கல்வி கண்ணை திறந்த வயாவிழான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம். அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒளி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் TRT தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் தொடர்கிறது

தொடரும். இன்றைய முத்தாறு நிகழ்ச்சியை கேட்பதற்கு அவளோடு காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இந்த முத்தாறு நிகழ்ச்சிக்காக ஒரு சொல் கோவையில் பெறும் பாடல்களாக நான் என்று சொல்லில் ஆரம்பிக்கும் பாடல்களை தெரிவு செய்து நிகழ்ச்சியை சிறப்பிக்க வருகின்றார். சரஸ்வதி சிவஞானம் அவர்கள் கொலன்சி டாட்டில் இருந்து. அவருக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சரஸ்வதி சிவஞானம் அவர்கள் கொலன் சிட்டாட்டில் இருந்து முத்தாரத்துக்காக நான் என்று சொல்லி ஆரம்பிக்கும் முதலாவது பாடலாக புதிய பூமி திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்.

உலகம் என்றால் உயர்ந்து காட்டும் எண்ணம் வேண்டும் இங்கே. பிறந்த நாடே சிறந்த கோயில், பேசும் மொழியே தெய்வம், இதை மறந்திடா.

நேரம் சரியாக 3 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது முத்தாரம். இங்கே முத்தாரம் நிகழ்ச்சி சிறப்பித்துக் கொண்டிருப்பவர் சரஸ்வதி சிவஞானம் அவர்கள், கொலன் சீட்டாட்டில் இருந்து. அவர் தெரிவித்ததற்கும் அடுத்த பாடலாக எங்கள் தங்கம் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்

நான் யார் நான் யார் நீ யார் நாலும் தெரிந்தவர் யார் யார் நான் யார் நான் யார் நீ யார்.

நான் யார், நான் யார், நீ யார், நாளும் தெரிந்தவர் யார் யார், நான் யார், நான் யார், நீ யார்.

0: IAR.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் முத்தாரம். இந்த முத்தாரம் நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருப்பவர் சரஸ்வதி சஞ்ஞானம் அவர்கள் கொலன் சீட்டாட்டில் இருந்து. அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவர் தெரிவித்ததற்கும் அடுத்த பாடலாக சகோதர திரைப்படத்திலிருந்து பாடல். சகோதரி திரைப்படத்திலிருந்து பாடல்.

நல்லா படிச்சவங்க நாலு பேரு சொன்னாங்க நான் ஒரு முட்டாளுங்க. ஏற்கனவே சொன்னவங்க

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதை டிஆர்டி தமிழ் அலியிடம் பெற்றுக் கொண்டிருக்க முத்தாரம். இந்திய முத்தாரின் நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் சரஸ்வதி சிவஞானம் அவர்கள் தெரிவித்ததற்கு நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல்.

பொலிதாந்த பாடலோடு நிறைவு பெறுவது முத்தார. முந்தைய முத்தார நிகழ்ச்சியை சிறப்பித்திருந்தவர் சரஸ்வதி சிவஞானம் அவர்கள். கொலன் சீட்டாட்டிலிருந்து நான் என்று சொல்லில் ஆரம்பிக்கும் பாடலாக அவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இதனை செவிமடுத்த நீர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி வணக்கம்.

0: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாங்கிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள் உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சாய் இலை, அகத்த இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணம் மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகரா, பிரியா, போஸ்டன் ஜூனியன் ஊடாக பணம் மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முற்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கித் தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியூ டு மார்சல் ஃபோர்ஸ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 0160-20-29-47 அல்லது கை தொலைபேசி இலக்கம் 0667-20-40 சைபர் சைபர்.
1: ஹாய் ரவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்தேன்.
2: எத்தனை பேருக்கு?
1: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
2: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்தாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
1: ஓ, அப்படி என்ன? டிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
0: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 846 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93810 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி, 0155-93-16-78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. பாரிசு லாச்சபலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்தே இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ், 16 பரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0142-41-77-67 அல்லது 0650-26-21-15. மின்னஞ்சல் முகவரி saslanga12@gmail.com.
3: ஈழத் தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவ்லான் மத்திய கல்லூரியின் அமுத விழா வெகு விரைவில் சுவிஸ் நாட்டில் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுகிறது. பலரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாவிலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். விழா நடைபெறும் தேதி, காலம், இடம் என்பன வெகு விரைவில் பின்னர் தெரியப்படுத்தப்படும். இந்த விழா தொடர்பான உங்கள் ஆலோசனைகளை வழங்க தொடர்பு கொள்ளுங்கள். தம்பிராஜா இளங்கோ, தொடர்பு தொலைபேசி இலக்கம் 0141-76-386-14-82. மூட்டி லவ்சான், 0141-79-77-11-712. தர்மலிங்கம் பிரபா, 0141-76-51-83-34. கல்வி கண்ணை திறந்த வயாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம். அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

வணக்கம். நிலைய கழக நேரம் 3:23 இருக்கும்போது பிக் பென் மணிக்கூட்டு கோபுர நேரம் 2:23. நிகழ்ச்சியின் வரிசையில் தொடர இருப்பது

அறிவுக்கு வேலை கொடு, பகுத்தறிவுக்கு வேலை கொடு. அந்த வகையிலே அறிவுக்கு வேலை கொடு நிகழ்ச்சியில் இன்று உங்களுக்கு ஒரு பாடல் ஒன்று ஒலிபரப்பப்படும். அந்த பாடலிலே ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். அந்த கேள்விக்கான விடை அந்த பாடலிலே இருக்கின்றது. அதை கண்டுபிடித்து நீங்கள் நெருங்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் வளமான தொலைபேசி இலக்கங்கள் தான் உங்களுக்கு தெரிந்தவதான் இருக்கிறது. 0142 38 15 40 71 0952 5 1 4 8 4 7 1 என்ற எண்ணுமொரு இலக்கம் இருக்கிறது. அதை விட வாட்ஸ்அப் இலக்கம் இருக்கிறது. 0733 6 8 9 8 6 5 5 2 9 2 என்ற தொலைபேசி இலக்கத்துடன் வாட்ஸ்அப் ஊடாகவும் வைபர் ஊடாகவ 0733 680 74 27 என்ற இலக்கத்துடன் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அன்பார்ந்த நேயர்களே, அந்த வகையிலே தொடர இருக்கிறது. இந்த பாடலை கேளுங்கள். இந்த பாடலிலே ஒரு கேள்வி வரும். அந்த கேள்விக்குரிய விடையை கண்டுபிடித்து நீங்கள் நெருங்க வேண்டும் எங்களை. இதோ வருகிறது பாடல். பைரவி திரைப்படத்தில் இருந்து சூப்பர் ரஜினிகாந்த் நடித்த திரைப்படம். இந்த திரைப்படத்தின் இயக்குனர் கலைஞானம் அவர்கள் தான் முதல் முதலாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு பெரிய கவுட் அவுட் வச்சு சூப்பர் ஸ்டார் என்ற பட்டத்தையும் கொடுத்திருந்தார். இதோ அந்த படத்திலிருந்து நண்டு உருது நரி உருது பாடல்.

அன்பார்ந்த நேயர்களே, பைரவி படத்திலிருந்து நண்டூர்து நரிது என்ற பாடலை கேட்டீர்கள். இந்த உங்களுக்கான தரவு, நாம் சிறுவர்களாக இருந்தபோது விளையாடிய விளையாட்டு ஒன்று பதிலாக வருந்திருக்கின்றது. அந்த பதிலை நீங்கள் கண்டுபிடித்து நீங்கள் நெருங்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் 01 48 32 15 40, இல்லையில் 09 51 48 47 71. வாட்ஸ்அப் இலக்கம் 07 33 689 85 59. வைபர் இலக்கம் 07 33 680 74 27. உங்களின் அழைப்புகளுக்காக காத்திருக்கின்றோம்.

0: இணைப்பில்
1: ரசுதானே.
0: ஓகே, இணைப்பில் வந்திருப்பவர்
2: வணக்கம்.
0: வணக்கம்,
2: புது
0: வாழ்த்தாரு. அப்ப எடுக்கிறா போயிட்டு ஒரு நிமிஷம். வதனா திருமதி வய வதனா தயாளன். ஓகே, சொல்லுங்கள், எப்படி இருக்கிற நாங்கள் நிலம், நீங்கள் நிலமா? உறவினர்கள் சாப்பிட சாப்பிட்டு பாயசம் குடிச்சிட்டு ஓடி வந்துட்டு சொல்லுங்கள் சகோதரி. செய்து பார்த்திருக்கிறீங்களா? இந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கிறீங்களா?
2: பிள்ளைகளுக்கு செய்யறது
0: ரெண்டு உருது நரி உருது. இது சோறு, இது பருப்பு, இது கீரை.
2: இது பருப்பு, இது கீரை.
0: இது அம்மா கொண்டு போவதே அதை கையெழுத்து போடுகிறோம். இது அம்மாக்கு, இது அப்பாக்கு, இது நிலாவுக்கு என்றபடியே கூறி
2: பிள்ளைகளின் பேர்களை சொல்லி சொல்லி அவைக்கும் கொடுக்க பிறகு கிட்டக்கு அங்க கொஞ்சம் கொஞ்சம் முழங்கைக்கு கொண்டு போக அதுக்கு விளங்கிடும் கொடுத்து போடுவாங்க
0: கைக்கு. உங்களை விட சரியானது ஒன்று பார்ப்போமா?
2: நன்றி.
0: இணைப்பில் வந்திருக்கும் சகோதரி சியாமளா.
3: வணக்கம் பிபி, நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறோம் நாங்கள், நலம் நீங்களும்?
3: நாங்களும் நலமா இருக்கிறோம், நன்றி.
0: எப்படி
3: விலங்கையில
0: எப்படி விரதம் எல்லாம் பிடிச்சு சாப்பிட்டு முடிந்து விட்டதா?
3: சாப்பிட்டு முடிஞ்சது, வேலைக்கு போயிட்டு வந்து சாப்பிட்டு இருக்கிறோம்.
0: வேலையை வந்து போட்டு வந்து சாப்பிட்டு இருக்கிறீங்க? உங்களுடைய விடை என்ன விடை?
3: நானும் அந்த நண்டுறது நரியூர்
0: நண்டுறது நரியூர் தான். நீங்களும் சொல்றீங்க தெரியுமா? இந்த இந்த படத்துக்கு தான் கலைஞானம் என்பவர் ரஜினிகாந்துக்கு பெரிய கட் அவுட் வச்சு சூப்பர் ஸ்டார் என்று பட்டம் கொடுத்தவர். அப்ப ரஜினிகாந்த் பயந்துட்டாராம். அட்டிங்கப்ப அங்கால எம்ஜிஆர் இருக்கிறார், இங்கே சிவாஜி கணேசன் இருக்கிறார், எனக்கு போய் கொடுத்துருக்கோட இல்ல கொடுத்தா கொடுத்தாதான் வரவேற்றிருக்கிறார்கள். அந்த பிடிக்க பிடிச்சவர் தான் இப்ப இப்பவும் டாப்பில் நிற்கிறார் என்ன என்ற தவலையும் கூறிக்கொண்டு
3: நன்றி.
0: வணக்கம். அடுத்து வந்திருப்பவர் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அறிவுக்கு வேலை கொடு, பகுத்தறிவுக்கு வேலை கொடு. அந்த வகையிலே
4: வணக்கம் பிபி, நான் யுவஜரி மகாஜாக வைக்கிறேன்.
0: வணக்கம் சௌரி. வணக்கம் அம்மா, ஜோஸ்வரி அம்மா, சொல்லுங்க அம்மா.
4: நீங்க
0: நாங்களும் நிலமா இருக்கின்றோம். எல்லாம் நீங்கள் தான் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கணும். நாங்கள் இந்த பிள்ளையால சொல்லிக் கொடுக்க, இந்த பிள்ளை பிறகு தந்த பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்க. பாட்டில வந்தாதான்
4: என்ன? நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம் அம்மா. நன்றி நன்றி நன்றி வணக்கம்.
5: இது வாட்ஸ்அப் பேர்.
0: வணக்கம், வைபர் ஊடக வந்திருப்பவர் வணக்கம்.
6: வணக்கம் உங்கள் அன்பு விபி. வணக்கம் ராஜா, அமெரிக்கா.
0: ஓ, உங்கள் அமெரிக்கா ராஜா. எப்படி உங்கள் காலநிலை, எப்படி நிலமாக இருக்கிறீர்களா? விரதம் எல்லாம் உங்களுக்கு நேரம் இருக்கு என்ன சாப்பிடறதுக்கு? என்ன
6: இல்ல, நேரம் என்ன, காலை பேத்தனையும் குடிக்கல சாப்பிடல, காலை சாப்பாடு வெளியே இருக்கு. அந்த குடிச்சுடனே ஒரு கால் வணக்கம் சொல்லணும் வந்தேன்.
0: நலமாக இருக்கின்றோம், நீங்களும் நலமாக இருக்க எல்லாம் வேண்டுக் கொண்டு. இன்று காலை நான் எனது தொலைபேசியை எடுத்து தட்டும் போது சடாரன ஒரு படம் வந்து விழுந்தது. திரு திருமதி ராஜா சத்யா தம்பதிகளின் பேஸ்புக்கில் படம் வந்து விழுந்தது. நான் அதை நான் ஓகே பண்ணுவோம் என்று பார்த்தேன். பிறகு பார்த்தேன், இப்போ உங்களுக்கு இரவு நேரமாக இருக்கும், வேண்டாம் கொஞ்சம் நேரம். எனக்கு இரவு வேற இருக்கலாம், உங்களுக்கு பகலாக இருக்கும் அந்த நேரம். அதை மெசேஜ் ஓகே என்று போட்டால் உங்களுக்கு வந்து விடும் பிபி கண்டு, வந்து விடும் சிவா பிபி கண்டு.
6: நல்லது, நல்லது. காலையில் எழுந்து அழுந்து எழுந்து கறி சோறு எல்லாம் சமைச்சு தான் படைச்சிட்டு போயிட்டா, நானும் படைச்சிட்டு அப்பா வச்சு படைச்சிட்டு சாப்பாடு
0: கொண்டிருக்கிறேன். பைராகி படத்தில் ஒரு பாடலை போட்டு நண்டூர்து நரியூர் என்ற பாடலை போட்டுவிட்டு அதில் இருந்து ஒரு கேள்வி, நாம் சிறுவர்களாக இருந்த போது விளையாடிய விளையாட்டு ஒன்று பாடலில் வந்திருக்கின்றது, பதில் என்னென்று கேட்டிருந்தேன். சகோதரி வதனாதேலன், சகோதரி சியாமலா சத்குமாரன், திருமதி யுகேஸ்வரி அம்மா, இப்போது திரு ஜி எஸ் ராஜாண்ணா வந்து நிற்கிறார்.
6: நன்றி.
0: நன்றி நன்றி ராஜா அண்ணா, நன்றி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அறிவுக்கு வேலை கொடு, பகுத்தறிவுக்கு வேலை கொடு. அந்த வகையிலே அறிவுக்கு வேலை கொடு நிகழ்ச்சியிலே முதலில் ஒரு பாடலை ஒலிபரப்பி இருந்தோம், பைரவி படத்திலிருந்து நண்டூர்து நறிவு என்ற பாடலை. அதிலே கேட்கப்பட்ட கேள்வி, நாம் சிறுவர்களாக இருந்த போது விளையாடிய விளையாட்டுகளில் ஒன்று. இதுக்கான பதில்களை திருமதி வதனாதயாளன், திருமதி சியாமலா சத்குமாரன், திருமதி ஜோகேஸ்வரி அம்மா, திரு ஜூஎஸ் ராஜா அவர்கள் ஒரு பதிலை கூறியிருக்கிறார்கள். அந்த பதில் சரியா என்று பார்த்தால் அது சரியான விடை நண்டூர்து நரியூர் என்பது. இனி தொடர்வது அடுத்த பாடல். அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஜித்தன் படத்திலிருந்து காதலியே காதலியே காதலை என்ற பாடல். இதற்கான தரவு பெரிய புராணத்தில் மூத்த திருநாவுக்கரசு வாழைக்குருத்து அடியும் போது பாம்பு தீண்டிய இடம். பெரிய புராணத்தில் மூத்த திருநாவுக்கரசு வாழைக்குருத்து அடியும் போது பாம்பு தீண்டிய இடம். இந்த பாடலில் வருகின்றது.

0: வணக்கம் நேர்களே. ஜித்தன் படத்திலிருந்து காதலியே காதலி என்ற பாடலை கேட்டிருந்தீர்கள். தரவு பெரிய புராணத்தில் மூத்த திருநாவுக்கரசு வாழை குறித்து அறியும் போது பாம்பு தீண்டிய இடம். இதோ வாட்ஸ்அப் ஊடாக சகோதரி ஜெனி ஆண்டன் வந்திருக்கின்றார். வணக்கம் சகோதரி. வாட்ஸ்அப் பண்ணி காண இல்லையா? தள்ளி விட்டு நான் பேச்சுக்கு. சகோதரி ஜெனியன் இணைந்து கொள்ளவும் இணைப்பில் வந்திருந்தீர்கள். பாடல் பாட்டுவதற்குள் நீங்கள் உங்களது இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. இப்போது வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம் விபி.
0: மீண்டும் பதனா தயாரா? எனக்கு தெரியும் எந்த இடத்துல அந்த பதில் வரும். அதுக்கு உங்களுக்கு அலர்ட் என்று சொல்லுவேன். நீங்கள் அதை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தீர்கள் என்றால் அந்த உரையை கண்டுபிடிக்கலாமா? பெரிய புராணத்தில் மூத்த திருநாவுக்கரசு வாழை குறித்து அறியும் போது பாம்பு தீண்டிய இடம் பாடலில் வந்திருக்கின்றது.
1: நன்றி.

0: வணக்கம் சகோதரி சியாமலாக்கா.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்கள்.
1: உள்ளங்கை
0: என்று சொல்றேன். உள்ளங்கை கதிர இருக்கிற உள்ளங்கைய சொல்றீங்களா?
1: பாட்டுல உள்ளங்கை
0: நீங்கள் நீங்கள் நீங்கள் உணவரும் உணவருந்தும் போது உள்ளங்கையில் உணவு பிடிக்குமா பிடிக்காதா?
1: பிடிக்காது.
0: பிடிக்காம சாப்பிடணும்னு சொல்லுவார்கள்
1: என்ன?
0: ஆனால் நான் முதல் சாப்பிடுவேன், பிறகு பாயாசம் ரசம் வேண்டா குள்ளாச்சி அடிச்சு விட்டுருவேன். இந்தியரால் பக்கத்துல வச்சு அடிக்கிறேன். அவசரத்துக்கு எடுத்து அப்படியே வாக்கில் கொடுக்கலாமே ஒழிக்க உருட்டி போட்டு கொடுக்க கூடாதாம். அது வேறொரு அளவுக்கு தானாம். அது ஆறாவது வேண்டாம். இன்றைக்கு அது சம்பந்தப்பட்டவுடைய தான் அதை கொண்டாருனா இன்றைக்கு அது இன்றைக்கு ஆடி அமாவாசை என்றபடிக்கு அந்த இதை கொண்டு
1: வந்தான்.
0: அது கொடுக்க கூடாது சொல்கிறார்கள். சரியா
1: சரியா.
0: நன்றி வணக்கம். ஒரு தரம் இல்லையா விரையில இல்லையாண்டா அடுத்த பாடலுக்கு போகலாம் பாப்பமா. நன்றி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அறிவுக்கு வேலை கொடு, பகுத்தறிவுக்கு வேலை கொடு. அந்த வகையிலே ஜித்தன் படத்திலிருந்து காதலியே காதலியே என்ற பாடலை ஒலிபரப்பியிருந்தோம். தரவு வந்து பெரிய புராணத்தில் மூத்த திருநாவுக்கரசு வாழை குறித்து அறியும் போது பாம்பு தீண்டிய இடம். சகோதரி ஜெனியன் இணைப்பை ஏற்படுத்தியிருந்தீர்கள் வாட்ஸ்அப் ஊடாக. நீங்களாகவே இணைப்பை துண்டித்து விட்டீர்களா இல்லை நாங்கள் துண்டித்த? நாங்கள் துண்டிக்கவில்லை. நான் உயர்த்தி விடும்போது இருந்தீர்கள், காணவில்லை. உங்களின் இணைப்பை ஏற்படுத்தி கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன்.

0: சம்பந்தப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படிப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன் செய்ய தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 2. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன் செய்ய. செல் நகரில் எம்மவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன் வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து.
1: வணக்கம் அண்ணா. ஆமாம், வணக்கம் அண்ணா. நிலமா இருக்கிறீங்களோ? ஆமா, நாங்களும் நிலமா இருக்கிறோம். நன்றி அண்ணா. சோபிதாவை ஆமா முதல்ல லைன்ல நின்றன. நீங்கள் வணக்கம் சொன்ன மாதிரி என்ன தெரியல, துண்டிக்கப்பட்டுட்டு டப்பண்டு ப்ராடக்ட். துண்டிக்கப்பட்டுட்டு நான் ஆயும் துண்டிக்கிறேன், நீங்களும் துண்டிக்கிறேன். தானா துண்டிக்கப்பட்டிருக்கலாம். சரி, நானும் உள்ளங்கையுடன் வந்தேன. நன்றி அண்ணா. ஆமா, சோவிதாவை நிலம் விசாரிச்சு கொண்டு நன்றி, வணக்கம். ஆமா நன்றி அண்ணா.
2: ஹலோ ஜெனிகேந்திரன்.
1: ஆமா.
2: ஓ, நில்லுங்க நில்லுங்க, மைக் போட இல்ல. சரி சொல்லுங்க. இப்போது வந்திருப்பவர் திருமதி ஜெனிகேந்திரன். உங்கள் விடைய கூறுங்கள்.
1: உங்கள் இருவரை நிலம் விசாரித்து கொண்டா நானும் உள்ளங்கை என்ற விடையோட,
2: உள்ளங்கை என்ற விடையோட வந்திருக்கிறீர்கள். நான் பாராட்டுகள், வாழ்த்துக்கள்.
1: நன்றி
2: நன்றி நன்றி நன்றி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அறிவுக்கு வேலை கொடு, பகுத்தறிவுக்கு வேலை கொடு. அந்த வகையிலே அறிவுக்கு வேலை கொடு பகுதியில் இரண்டாவது பாடலாக நாங்கள் ஜித்தன் படத்திலேருந்து ஒரு பாடலை ஒலிபரப்பியிருந்தோம். காதலியே காதலியே காதலி என்ற பாடல். அதிலே பெரிய புராணத்தில் மூத்த திருநாவுக்கரசு வாளை குறித்து அறியும் போது பாம்பு தீண்டிய இடம் எது என்று கேட்டிருந்தோம். சகோதரி சியாமலா அவர்களும் சகோதரி ஜெனி என்றனும் உள்ளங்கை என்று கூறியிருக்கிறார்கள். உள்ளங்கை இப்போது வந்திருப்பவர். வணக்கம்.
3: வணக்கம்
2: வணக்கம். நீங்க
3: மீண்டும் மதனா?
2: மதனாக்கா, சொல்லுங்கள். நானும் பழகத்தானே வேணும். கொஞ்சம் கொஞ்சம் செய்து கொண்டு வரேன். சில நேரத்துல கொஞ்சம் இதுதானே இது. இந்த இதை நினைக்கும் போது எனக்கு இத்தாலியில பார்த்த ஒரு இத்தாலி படம் தான் ஞாபகம் வரும். அதே நேரத்தில் நான் ஊரிலே கிரேசல்ல கணக்கு பிள்ளையா இருக்கும் போது முதலாளி சொன்னது ஞாபகம். ரெண்டு பில் தான், அப்படியே கூடி கூடி கூடி வீட்டு மண்டை கொண்டு. ஓகே, மீண்டும் சந்திப்போம். இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம். வணக்கம்.
3: பாராட்டுக்கள்,
2: வாழ்த்துக்கள் அம்மா. ஓகே, இத்துடன் இந்த கேள்விக்குரிய விடைய நிறைவு செய்கின்றோம். முதலில் பதிலை கூறியவர் திருமதி சியாமலா சத்குமாரன், திருமதி ஜெனிகன் ஜென்னி அன்டன், திருமதி வதனா தேலன், திருமதி ஜோயஸ்வரி அம்மா. நால்வருக்கும் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். உள்ளங்கை என்பது சரியான விட. இப்போது வருகின்றது மூன்றாவது பாடல்.
4: சூப்பர் ஹிட் திரைப்படங்கள், பாடல்கள் மற்றும் காட்சிகளை கண்டுகளிக்க தமிழ் மூவிப்ளெக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.
2: டூயட் படத்திலிருந்து பாடல் வருகின்றது. டூயட் படத்திலிருந்து மெட்டு போடு மெட்டு போடு என்ற பாடல் வருகின்றது. இந்த பாடலுக்கான தரவு, படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம், படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம் இந்த பாடலில் வருகின்றது. இந்த பாடல் உங்களுக்கு முழுமையாக ஒலிபரப்பப்படும். கேளுங்கள், இந்த இதுக்கான விடையை கண்டுபிடிங்கள்.

0: வணக்கம். வாட்ஸ்அப்போடாக வந்திருக்கும் சகோதரி ஜெனியாண்டன், வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா, நான் இதுக்கு கவிதை என்று சொல்லி பார்க்கிறேன்.
0: கவிதை என்று சொல்லி பார்க்கிறீர்களா? படைப்பாளன் தன்னை படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம் கவிதை என்று
1: சொல்லுகிறீர்கள்.
0: பார்ப்போம், உங்களோட விடை சரியான்று பார்ப்போமா?
1: நன்றி,
0: நன்றி. இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம் தம்பி,
0: என்ன எனக்கு ஜோஸ்வரி அம்மா, கவிதை தெரியாது எனக்கு. நன்றி அம்மா,
1: நன்றி.
0: வணக்கம் சகோதரி சியாமளா.
3: வணக்கம், நானும் கவிதை என்று சொல்றேன். நன்றி, வணக்கம்.
0: இந்த கவிதைய பற்றி சிஎம் அவர்கள் சொன்ன ஒரு படத்தின் சொல்லுங்க. அழகிய தமிழ் மகளை சொல்லுவார் மேலே ஏறி, கவிதை தெரியாது எனக்கு, அழகிய தமிழ் மகளே கவிதை தெரியாது எனக்கு, இன்னைக்கு செத்தா நாளை, இன்னைக்கு செத்தா நாளைக்கு பாலு, பால் வண்டியில செத்தா அன்னைக்கே வாரண்டு வர. என்ன வணக்கம் சகோதரி ராணி சம்பந்தர்.
4: வணக்கம் பிபி, நலமா இருக்கிறீங்களா?
0: நாங்கள் நலம், நீங்களும் நலமாக இருக்க எல்லாம் இறைவனை வேண்டிக் கொண்டு. பாடலை கேட்டீர்களா? எப்படி பாட்டு?
4: இறைவனை வேண்டிக் கொண்டு நல்ல பாடல், நல்ல கேள்விகள் கேட்டு கொண்டிருந்தீங்க. நான் முதல் நித்ரியா.
0: என்ன சாப்பிட்ட சாப்பாடு இல்லையோ இல்ல பிபி இந்த ப்ரோக்ராம கேட்டு?
4: முதல் இல்ல, முதல் நித்ரா கொள்ளி இல்ல, சோவிதா நியூஸ் வாய்ச்சு கொண்டு இருந்தவா. இந்த அப்படியே சும்மா சும்மா படுத்திருந்தேன் கொஞ்ச நேரம் வேலையால வந்து சாப்பிட்டுட்டு, மறக்கணிதானே சாப்பிட்டுட்டு படுத்திருக்க. தந்த பாட்டுலாம் நித்ரியா போய் பிபின்ற குரல் கேக்குது, பிபின்ற குரல் கேக்குது. அப்ப பாட்டு போடுறாங்க நினைச்சு கொண்டு இருந்தேன். சேர்ந்து பார்த்தா கேள்வி கேட்டாரு, அந்த இது வாழையில கடிச்சது, பாம்பு வந்து கடிச்சது.
0: அதுக்கு முதல் கேட்டிருந்தேன்,
4: மிஸ் பண்ணிட்டேன்.
0: அதுக்கு முதல் கேட்டிருந்தது பைரவி படத்துல நண்டு
4: நாளைக்கு பிறகு குறையுதோ, பிறகு அடுத்த கிழமை குறையுது. நீங்க நிலைமை இருக்கிற வண்டி கொண்டு கேள்வி நிறந்தானே, என்ன இது கவிதை என்றுதான் நான் உடனே எடுத்து நான் கவிதை என்று பார்த்தோன்றது. நான் பாடல
0: வருது தான் வருது பாட்டுல கவிதை
4: பின்னுக்கு தான்
0: வருது. கொஞ்சம் கூட ஏழு பாட்டு வச்சிருக்கிறேன், இப்ப மூன்றாவது பாட்டு இல்ல அடுத்த வேறம் தருவேன். அடுத்தது ஒரு விளம்பரத்தை போட்டு ஒரு செய்தி சுருக்கத்தை கொடுத்துட்டு அடுத்த அரவுக்கு வேற பகுத்த அரவுக்கு வேற விட தொடங்குவோம். நன்றி
4: சகோதரியா.
0: இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
5: வணக்கம் தீபி.
0: வணக்கம் திருமதி பசுபதி குணநாயகி. நலமா இருக்கிறோம், நீங்கள் எப்படி இருக்கிறீங்கள்? முதல் பாட்டுக்கு வர நினைச்சேன், சாப்பிட்டு கொஞ்சம் நித்திர கொண்டுட்டீங்கள் போட. அப்படிதான் அடுத்த நிகழ்ச்சி வந்து இரண்டு ஊரும் சும்மா பொது கேள்வி, நான் வேற ஒன்று செய்யறதுக்கு
5: இருக்கிறேன்.
0: ஒரு ஆளை எதிர்பார்க்கிறேன், இணைப்பு ஏற்படுத்தினேன், காணவில்லை. நான் ஒன்றும் செய்யலாது. நான் வழக்கமான நிகழ்ச்சி ஊரை கண்டுபிடி ரெண்டு ஊர் வச்சிருக்கிறேன். அதோட சும்மா நகைச்சுவையாக இந்த இப்ப போட்டனே பாட்டு, அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் வேணுமே இந்த அப்படிக்கான ஒரு நிகழ்ச்சிய கொண்டாடுறதுக்கு. உங்களோட கதைக்கிறேன், ஒரு தரம் இல்லாதபடியால் உங்களோட கதைக்கிறேன். என்னன்னு சொன்னால், நீங்கள் இந்த பாட்டு கேட்டிருப்பீங்க, கற்பகம் படம் பார்த்திருப்பீங்க, அதுல வந்து வாரிய ஒரு பாட்டு எழுத கூப்பிட்டுருக்கீங்க. கூப்பிட்டா நாலு பாட்டு பாலிக்கே கொடுத்துட்டேன். அந்த படத்துல கே ஆர் விஜயா முதல் படம், கே எஸ் கோபாலகிருஷ்ணன் தான் டைரக்ஷன். அந்த நன்று அந்த படத்தின் வெற்றியால கற்பகம் ஸ்டுடியோண்ட அவர் ஆரம்பிச்சிருக்கிறார். அதுக்கு பிறகு 100வது படமும் 200வது படத்தின் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் 100வது படம் 200வது படத்தை கே ஆர் விஜயா நடிச்சிட்டு கொடுத்திருக்கிறார். இதை போட்டுட்டு ஒருதர் கீழே போட்டிருக்கிறார் பேஸ்புக்ல, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாவ போட்டுக்கிறார். விண்வெளிக்கு சென்றது யாரண்டு, முதல் முதல் விண்வெளிக்கு சென்றது அவன் ஒரு நடுது, நான் ஜூரிக்கா காரணன்டான். அடுத்தவன் ஜூரிக்கா இருக்கு முன் ரஷ்யன் காரன் ஒரு நாய் அனுப்பினவன் அண்டு, இவன் ஒருதன் எழுதி விட்டான். முதல் முதல் இவர்களுக்கு முன் சென்றது கே ஆர் விஜயா, வண்ணவனை அணலாமா. அந்த படத்துல நீங்கள் பாட்டு ஒன்று கேட்டிருப்பீங்க, கே ஆர் விஜயாவுக்கும் ஜெம்மி கணேசருக்கும் திருமணம் முடிஞ்சு அங்கெல்லாம் முத்துராமனுக்கும் ஒரு சோடிக்காவ, இவ சோடிக்கு சாவித்திரி அம்மா கே ஆர் விஜயாவ முதலிடவுக்கு அறைக்கு அனுப்ப வேணும். அப்ப ஒரு பாட்டு படிப்ப, ஆயிரம் இரவுகள் வருவதுண்டு ஆனால் இதுதான் இந்த பாட்டு. இந்த பாட்டில இந்த பாட்டில வந்து வாரி ஒரு ஜுக்திய கையாண்டிருக்கிறார். எம் எஸ் விஸ்வநாதன் சொல்ல அவர் சொல்லியிருக்கார், நோ இதெல்லாம் ஒரு கஷ்டமானது, இல்ல இல்ல செய்து பார்ப்போம், தியேட்டர்ல போய் நாங்கள் பார்ப்போம், இதுக்கு நேயர்கள் என்ன சொல்கிறார்கள். இந்த பாட்டில நாளிடத்தில அவர் வசனமே போடையில வந்தால் வருவது என்ன வரும், இரவில் என்ன வரும், உங்களுக்கு தூக்கம் வரும், தூக்கம் தூக்கம் தூக்கம் வெட்கம் தொட்டில் முத்தம், இந்த நாலுக்கும் அவர் வசனம் போடையில. தியேட்டர்ல போய் பார்த்தால் ஆடியன்ஸ் தியேட்டர்ல இருந்தவர்கள் எல்லாம் சரியா படிக்கலாம். இது எனக்கு வாரியாவற்றை ஒரு பேட்டியில கண்டதை நான் கேட்டிருக்கிறேன். அப்படி இருந்தும் இந்த எழுதி கொண்டிருக்கும் போது சும்மா பேஸ்புக்கை தட்ட அதே இது லிங்க் வந்து விழுகுது. என்ன எனக்கு அது உண்மைதான்டா விபி, நீ இதை சொல்லுண்டு. அப்ப அதுல வந்து தான் அந்த அப்படிக்கான இதுகளை வச்சுட்டு தான் இன்றைக்கு இந்த பாட்டுகளை எடுத்து இப்படி தரவாட எடுத்திருந்துக்கின்ற தவிரம்பு கொண்டு. நன்றி சகோதரி பசுபதி குணநாயக்கா,
5: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி.

சுலாச்சபலில் ரூயிக்கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 ரூயிக்காய் பரிஸ் 10 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் விடத்தினர், சாசல் காஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் விடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். முல்லைத்தீவு மாவட்ட மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு விரைந்து தீர்வுகளை வழங்குவதுடன் அந்த மாவட்டத்தில் இடம்பெறும் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளை முழுமையாக கட்டுப்படுத்துவதற்கு தன்னாலான அனைத்து அதிகாரங்களையும் பயன்படுத்தி நடவடிக்கை எடுப்பேன் என்று கடற்தொழில், நீரியல் மற்றும் கடல்வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்திருக்கிறார். செம்மணி புதகுழி அகழ்வின் போது எலும்பு கூடொன்றின் இடுப்பு பகுதியிலிருந்து தாயத்து ஒன்று மீட்கப்பட்டிருப்பதோடு ஒரு ரூபாய் நாணய குட்டி ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதகுழியின் 103வது நாள் அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் இந்த எலும்புக்கூடு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் வெளிவுகார அமைச்சர் மறைந்த லக்ஷ்மண் கதிர்காமரின் 21வது நினைவு தினத்தை முன்னிட்டு வெளிவுகார, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் லக்ஷ்மண் கதிர்காமர் சர்வதேச உறவுகள் மற்றும் மூலோபாய ஆய்வுகள் மையத்துடன் இணைந்து இன்று விசேட நிகழ்வுகளை ஏற்பாடு செய்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் மகன் யோசித ராஜபக்ச குற்றப்பினாவு

விதான சபை தேர்தலுக்கு செல்வதற்கு திடீரென தீர்மானிக்க முடியாது. தற்போது ஏற்றுக்கொள்ளப்பட்ட புதிய தேர்தல் முறைமைக்கு அமைவாக எல்லை நிர்ணயம் செய்து எல்லை மற்றும் தொகுதிகளை அடையாளப்படுத்தியதன் பின்னர் மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்த தயாராக இருப்பதாக அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெதிச ஊடக சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். மாநாயக்க தேர்தல்கள் அனுப்பி வைத்த முக்கிய கடிதமே மாயமாகி இருக்கின்ற நிலையில் ஜனாதிபதி அன்றுகுமார் திசநாயக்கா தம்மை சுற்றியுள்ள திருடர்களிடமிருந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சமன் ரண்ணப்பிரிய வலியுறுத்தியிருக்கிறார். முருகந்த மற்றும் கழுகங்கை நீர்த்தக்கங்களை அமைப்பதற்காக இடம்பெயர்க்கப்பட்டு லக்கல புதிய நகரத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் குடியமர்த்தப்பட்ட மக்களின் சுமார் 10 ஆண்டுகால குடிநீர் பிரச்சினைக்கு தற்போது தீர்வு வழங்கப்பட்டிருக்கிறது. உயர்நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிக்கும் நடவடிக்கை நீதித்துறையின் சுதந்திரத்தில் கடுமையான தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடும் என்று எச்சரித்துள்ள இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் அரசியலமைப்புக்கான முன்மொழியப்பட்ட 22வது திருத்தத்தை வன்மையாக எதிர்த்து வருகிறது. கடந்த மே மாதம் மேற்கொள்ளப்பட்ட எதிர்பாராத வட்டி வீத அதிகரிப்புக்கு பிறகு இந்த ஆண்டில் வட்டி வீதங்களை மேலும் உயர்த்த வேண்டிய அவசியம் கிடையாது என்று இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்கே குறிப்பிட்டிருக்கிறார். அரசாங்கம் தெரிந்தே ரணில் விக்ரமசிங்கே அமைத்த சர்வதேச நாணய நிதியத்தின் பொருளாதார பொறைக்குள் நாட்டை மேலும் மேலும் இழுத்து சென்றுள்ளதாக முன்னிலை சோசலிச கட்சி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் அண்மை காலமாக தவறான முடிவெடுத்து உயிரிழக்கும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்ற நிலையில் அவற்றை தடுப்பதற்கான துரித நடவடிக்கைகளை உடனடியாக ஆரம்பிப்பதோடு அதற்கான ஒருங்கிணைந்த கட்டமைப்புகளை மீள செயற்பாட்டு நிலைக்கு கொண்டுவர விரைவான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் பணிப்புரை வழங்கியிருக்கிறார். பங்காலை குடவெல்ல பகுதிக்குட்பட்ட நகுலகும பிரதேசத்தில் அமைந்துள்ள வீடொன்றின் மீது நேற்றிரவு அடையாளம் தெரியாத நபர்களால் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. யாழ்ப்பாணத்திலிருந்து வெளி மாவட்டங்களுக்கு வழித்தட அனுமதிகளின்றி சேவையில் ஈடுபடும் சொகுசு பேருந்துகள் மற்றும் உரிய பதிவுகளின்றி வெளி மாவட்ட உத்தியோகத்தர்களுக்கு விசேட சேவையில் ஈடுபடும் பேருந்து காலம் என்பவற்றுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வடக்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர் பொறியியலாளர் விமலேஸ்வரன் தெரிவித்திருக்கிறார். குறிப்பிட்ட சிறைச்சாலையில் கடந்த வெள்ளிக்கிழமை ஏற்பட்ட பதற்றமான சூழலின் போது உயிரிழந்த 2 கைதிகளும் துப்பாக்கிச் சூட்டினால் ஏற்பட்ட பலத்த காயங்களினால் உயிரிழந்துள்ளதாக பிரேத பரிசோதனையில் தற்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கொழும்பு பொருளை மெகசின் சிறைச்சாலைக்கு போதைப் பொருள் விநியோகித்து வந்ததாக சந்தேகிக்கப்படும் சிறைச்சாலை அதிகாரி ஒருவர் கல்கிஸ பிராந்திய குற்றப்பிணைவு பணியகத்தினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பாடசாலை மாணவர்களுக்கு மேலதிக வகுப்புகளுக்கு செல்லும் மாணவர்களுக்கும் கஞ்சா கலந்த போதைப் பொருட்களை விற்பனை செய்ததாக கூறப்படும் 23 வயதுடைய இளைஞர் ஒருவர் கல்லவ காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கற்பட்டி குரக்கன்கன பகுதியில் உள்ள நீரேரி பகுதியில் ஒரு குடும்பத்தினர் பயணித்த படகு ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியதில் சிறுவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்து விட்டதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். உயிரிழந்தவர்கள் 7 வயது சிறுவன் மற்றும் 13 வயது சிறுமி என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். படகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கொடல பகுதியில் கைத்துப்பாக்கிக்கு பயன்படுத்தப்படும் தோட்டா உரை மற்றும் 7 தோட்டாக்களுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குருநாக்கல் அம்பன்பல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நிலவ பகுதியில் நேற்று காட்டியானை தாக்கியதில் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்து போனார். கீக்கடுவையிலிருந்து மருதானை நோக்கி பயணித்த புயர்தம் ஒன்றில் ஏற்பட்ட திடீர் தொழில்நுட்ப கோளாறினால் கரையோர புயர்த சேவைகள் தாமதமடைந்துள்ளதாக புயர்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் மற்றும் சப்ரகோமா மாகாணங்களிலும் கண்டின் உரலியா காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ இன்றும் பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. உயிரிழப்புகளையும் பரவலான அழிவையும் ஏற்படுத்திய கடுமையான நிலநடுக்கத்தை தொடர்ந்து கொலம்பியா மக்களுக்கு இலங்கை தனது இரங்கலை தெரிவித்துள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கான ஆடி அமாவாசை இன்று அனுஷ்டிக்கப்படுகிறது. இதையொட்டி இலங்கை முழுவதும் உள்ள இந்து ஆலயங்கள் மற்றும் புனித நீர்நிலைகளில் முன்னோர்களை நினைவுகூர்ந்து சிறப்பு வழிபாடுகள் இடம்பெற்று வருகின்றன. பிலன்பில ரஜமுக விகாரையின் எசல மகா பிறகுராவை முன்னிட்டு ஆகஸ்ட் 13, 14 மற்றும் 15 ஆகிய தேதிகளில் பல வீதிகளில் போக்குவரத்து கட்டுப்பாடுகள்

விதிக்கப்படும் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த மாதத்தின் முதல் 6 நாட்களில் 42,810 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு சென்றுள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்திருக்கிறது. சவுதி அரேபியாவின் வேலைவாய்ப்புகளுக்காக புறப்படும் தொழில்திறன் மிக்க தொழிலாளர்களுக்காக நடத்தப்படும் தொழில்திறன் சரிபார்ப்பு பரீட்சையை எதிர்காலத்தில் சிங்களம் மற்றும் தமிழ் மொழிகளில் தோற்றுவதற்கான சந்தர்ப்பத்தை வழங்குவதற்கு சவுதி அரேபியாவின் டக்மோல் ஹோல்டிங் நிறுவனம் இணக்கம் தெரிவித்துள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் சவுதி அரேபியாவின் ரியாத் இலங்கை தூதரகத்தின் அறிக்கையை மேற்கோளாட்டி அறிவித்திருக்கிறது. இந்திய செய்திகளில், இலங்கையில் நடந்த உள்நாட்டுப் போரின் போது பலரும் கடவுச்சீட்டு உள்ளிட்ட முறையான பயண ஆவணங்களின்றி நாட்டை விட்டு வெளியேறி இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் தஞ்சமடைந்தார்கள். அவர்களில் பலர் நாடு திரும்ப விரும்பினாலும் பல்வேறு சட்ட சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. இந்த நிலையில் இலங்கை அகதிகள் நாடு திரும்புவதை எளிதாக்க புதிய குடியேற்ற நடைமுறைக்கு இலங்கை அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாக தமிழக அமைச்சரவை அறிக்கை தெரிவிக்கிறது. மத்திய அரசு கொண்டுவர உத்தேசித்துள்ள தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவுக்கு எதிராக தனி தீர்மானத்தை தமிழக அரசு இன்று சட்டப்பேரவையில் கொண்டு வந்துள்ளது. தமிழக முதல்வர் விஜய் தலைமையில் போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு என்ற பெயரில் மாநில அளவிலான பெருந்திரள் உறுதிமொழி ஏற்பு நிகழ்வு சென்னையில் நடைபெற்றிருக்கிறது. மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவரும் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினருமான மல்லிகார்ஜுன கார்கே தனக்கு எப்போதும் அழுத்தம் அளித்து வந்ததாக மாநிலங்களவைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார். மத்திய அரசின் VPGRAMG திட்டம் அமல்படுத்தப்பட்ட கடந்த ஜூலை 1 தேதியிலிருந்து ஒரு மாதத்தில் 9,69,00,000 மேல் மனித வேலை நாட்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா முழுவதும் உள்ள பல்வேறு தீர்ப்பாயங்களின் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்களின் நியமன நடைமுறைகளுக்காக தேசிய தீர்ப்பாய ஆணையம் அமைக்க வழிவகுக்கும் தீர்ப்பாயங்கள் சீர்திருத்த மசோதா 2026 மாநிலங்களவையில் நேற்று நிறைவேற்றப்பட்டுள்ளது. PMED டிரைம் என்ற பிரதமரின் மின்சார வாகன புரட்சி திட்டத்தின் கீழ் மின்சார இருசக்கர வாகனங்களுக்கு வழங்கப்படும் ஊக்கத்தொகையானது வருகின்ற 2028 மார்ச் 31 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. அதிநேரம் ஊக்கத்தொகையானது பாதியாக குறைக்கப்பட்டுள்ளது. புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களை முன்கூட்டியே கண்டறிந்து முறையாக சிகிச்சை அளிக்கப்படுவதை உறுதிப்படுத்தும் வகையில் புற்றுநோயை அறிவிக்கப்பட வேண்டிய நோயாக அறிக்கை செய்யுமாறு 19 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை உச்சநீதிமன்றம் நேற்று அறிவுறுத்தியிருக்கிறது. அரசு பணி நியமன தேர்வுகளில் முறைகேடுகள் நடந்ததாக கூறப்படும் விவகாரத்தில் போராடிய மாணவர்கள் மீது நடத்தப்பட்ட தடியடி குறித்து பாரதிய ஜனதா சட்டசபை உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதைத் தொடர்ந்து ஜார்க்கண்ட் சட்டப்பேரவை ஒருநாள் முன்னதாக கால வரையறையின்றி ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. நடுவானில் ஆட்டங்கண்ட ஏர் இந்தியா விமானத்தின் விமானி கஞ்சா உட்கொண்டது தற்போது பரிசோதனைகளில் உறுதி செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. இந்திய தொழிலதிபர் கௌதம் அதானி மீதான மோசடி லஞ்ச குற்றச்சாட்டுகளை அமெரிக்க நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. திருச்சியின் முதல் ஆரோக்கியம் மற்றும் சுகாதாரமான உணவு தெரு காஜா மலை ரேஸ்கோஸ் சாலையில் இந்த மாத இறுதிக்குள் திறக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. ராமேஸ்வரத்தில் சமையல் எரிவாயு இணைப்பு எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைக்காத 40% பேரின் இணைப்பு துண்டிக்கப்படும் அபாயம் இருக்கிறது. மகாராஷ்டிராவின் குட்லா பகுதியில் இன்று அதிகாலை குட்லா மேற்கு பகுதியில் உள்ள சிராக் நகரின் கௌசியாசால் குடியிருப்பு பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டதில் குறைந்தது 5 பேர் உயிரிழந்துள்ளார்கள், பலர் காயமடைந்துள்ளார்கள். சதுரகிரி சுந்தர மகாலிங்க சுவாமி கோவிலில் இன்று நடைபெறும் ஆடி அமாவாசை வழிபாட்டில் பங்கேற்க பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூரில் ஆடி அமாவாசையொட்டி ஏராளமானோர் தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துள்ளார்கள். ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் உள்ள ரெங்கோஜி கோவிலிலிருந்து நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் அஸ்தியை இந்தியாவுக்கு திரும்ப கொண்டு வர கோரி அவரின் மகள் அனிதா பாப் தாக்கல் செய்த மனு தொடர்பாக பதிலளிக்குமாறு மத்திய அரசுக்கு நோட்டீஸ் பிறப்பித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்தியன் முஜாஹிதீன், அல்கைதா மற்றும் காலிஸ்தானி பயங்கரவாத வலையமைப்புகள் போன்ற குழுக்களுடன் தொடர்புடைய 19 தேடப்படும் பயங்கரவாதிகளின் புகைப்படங்களை கொண்ட சுவரொட்டிகள் தேசிய தலைநகர் டெல்லி முழுவதும் பல இடங்களில் சுதந்திர தினத்துக்கு முன்னதாக கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக வைக்கப்பட்டுள்ளதாக டெல்லி காவல்துறை அதிகாரியொருவர் தெரிவித்திருக்கிறார்.
2025-26 நிதியாண்டில் 3.92 trillion dollar பொருளாதாரத்துடன் உலகின் 6வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா திகழ்வதாக நிதித்துறை இணையமைச்சர் பங்குஷ் சௌத்ரி நேற்று தெரிவித்தார். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபா உயர்ந்து 113,600 ரூபாவுக்கும் கிராமுக்கு 50 ரூபா உயர்ந்து 14,200 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் அமெரிக்கா ஈரான் இடையான போர் நிறுத்த ஒப்பந்த பேச்சுவார்த்தை பல்வேறு காரணங்களுக்காக தடைப்பட்டுள்ளது. இதனால் கச்சா எண்ணெய் விநியோகத்தின் உயிர்நாடியான ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் தொடர்ந்து தனது கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது. இந்த நிலையில் போரை முடிவுக்கு கொண்டுவர மீண்டும் பொருளாதார தடை என்ற பழைய ஆயுதத்தை கையில் எடுக்க அதிபர் டிரம்ப் முடிவு செய்திருப்பதாக அறிவித்திருக்கிறார். இஸ்ரேல் கோலான் மேட்டுப் பகுதிக்கு உரிமை கோருவதை கொலம்பியா அங்கீகரித்திருக்கிறது. 1967 சிரியாவில் உள்ள கோலான் மேட்டுப் பகுதியை இஸ்ரேல் ஆக்கிரமித்தது. 1981 அதனை இஸ்ரேல் தன்னுடன் இணைத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க ஈரான் போர் பதற்றத்தால் எண்ணெய் விலை தொடர்ந்து அதிகரித்து செல்கிறது. உலக தரநிலையாக கருதப்படும் பிராண்ட் கச்சா எண்ணெய் பீபாக்கு இன்று $89.63 பதிவாகியிருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சென்ற மாதம் துருக்கியிலிருந்து ரகசியமாக சிறிய விமானத்தில் வெளியேறியதற்கு ஈரானிடமிருந்து வந்த கொலை மிரட்டல் தான் காரணம் என்று தற்போது தெரிய வந்திருக்கிறது. சிரியாவின் முன்னாள் அதிபர் பாசிர் அல் அசாத்துக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. லெபனான் மரண தண்டனையை ஒழிக்கிறது. மத்திய கிழக்கில் அவ்வாறு செய்யும் முதல் நாடாக லெபனான் இருக்கிறது. தென்னாப்பிரிக்காவில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த சுரங்கம் ஒன்றின் சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் 14 தொழிலாளர்கள் உயிரிழக்க 8 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். கொங்கோ குடியரசில் அதிவேகமாக பரவி வரும் எபோலா நோய் தொற்றுக்கு இதுவரை உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 2000 கடந்திருக்கிறது. நிலவின் தென் துருவத்துக்கு அருகே மனிதர்களுக்கான முதல் வசிப்பிடத்தை அமைக்கும் தனது லட்சிய திட்டத்தில் இணைய இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோவுக்கு அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா அழைப்பினை விடுத்திருக்கிறது. பாகிஸ்தானுக்கு அதிர்ச்சி அளிக்கும் விதமாக பலுசிஸ்தான் மக்கள் தங்களது முதலாவது சுதந்திர நாளை கோலாகலமாக கொண்டாடியிருக்கிறார்கள். ஆப்கானிஸ்தானின் தாலிபான் அரசாங்கம் இளம் பெண்களின் உயர்நிலை கல்விக்கு தடை விதித்ததிலிருந்து ஆப்கானிஸ்தானின் தந்தைமார்கள் பலர் இந்த நடவடிக்கைக்கு கடும் எதிர்ப்பினை தெரிவித்து வருகிறார்கள். ஜப்பானிய பிரதமர் வழங்கிய பரிசை பற்றி நகைச்சுவையாக பேசிய விவகாரத்தில் ஆஸ்திரேலிய பிரதமர் அண்டனி அல்பான்சி மன்னிப்பு கேட்பதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார். இந்தோனேஷியாவின் மோசமான காற்று தரத்தால் பல பள்ளிகள் மூடப்பட்டிருக்கிறது. இந்தோனேஷியாவில் சுமார் 130 பேரை ஏற்றிச் சென்ற படகு தீப்பற்றியிருக்கிறது. 33 பயணிகள் மீட்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். மலேசியாவின் சில பகுதிகளில் புகைமூட்டம் நிலவுகிறது. இந்தோனேஷியாவில் எரியும் காட்டு தீயும் வறண்ட வானிலையும் அதற்கு முக்கிய காரணங்களாக தெரிவிக்கப்படுகிறது. உங்களால் முடிந்தால் முதுநிலை தேர்வு எழுதுங்கள். மகளின் இந்த ஒரு சவால் தந்தையின் வாழ்க்கையை மாற்றிவிட்டது. விளையாட்டுச் செய்திகளில் கிரிக்கெட் விளையாட்டின் 3 போர்மேட்டுகளில் ஒன்றாக இருக்கும் ஒருநாள் கிரிக்கெட் அண்மையில் 5000 ஆட்டங்கள் என்ற மைல்கல்லை எட்டியிருக்கிறது. ஒருநாள் போட்டிகள் இல்லாத கிரிக்கெட்டினை யோசித்து பார்ப்பதற்கே தனக்கு கடினமாக இருப்பதாக தென்னாப்பிரிக்க அணியின் முன்னாள் வீரர் ஜான்டி ரோட்ஸ் தெரிவித்திருக்கிறார். கனடியன் ஓபன் டென்னிஸ் போட்டியில் அரையிறுதிக்கு முன்னேறிய போலந்தின் இகா சிவியடெக், உக்ரைனின் எலினா சிவிடோனினா ஆகியோர் அதில் நேருக்கு நேர் மோதுகிறார்கள். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஃபிஃபா தலைவர் ஜியானி இன்ஃபான்டினோவுக்கு தனது ஆதரவினை தெரிவித்திருக்கிறார். போர்த்துக்கல் கால்பந்தணியின் நட்சத்திர வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ தனது நீண்ட நாள் காதலியான ஜோர்ஜியா ரோட்ரிக்ஸை நேற்று கரம் பிடித்திருக்கிறார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பிரமதியில் 385.63 ரூபா, இந்திய பிரமதியில் 110.06 ரூபா, ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 334.31 ரூபா, இந்திய பிரமதியில் 95.70 ரூபா, ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 411.57 ரூபா, இந்திய பிரமதியில் 117.46 ரூபா, ஒரு அக்கராட்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 481.49 ரூபா
சதம், இந்திய பிரமதியில் 128.85%. ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 239.90%. இந்திய பிரமதியில் 68.50%. கேட்டது மணிக்கூர் தலைவர் இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் உம்மிடத்தினர். சாசல் கார்ஷலா கோனிசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் உம்மிடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகானங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சத்திலுக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனாலும் மரக்கறியன்டா அகத்தியில புண்ணாங்காடி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறது.
1: விடாது இங்க போங்க போங்க.
3: ஆம், அங்கும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், பரிஸ்
2: லாட்சப்பலை.
3: La Gonesse, ça c'est les
2: rues. 5 rue Marcel Cerdan, 95 140 Berge les Gonesses.
3: Mélodie et Tordre Gélaque, VT Cash and Curry, Paris Lachapelel, Tordre Tolibisi Lacam, Cyber Rondre, Nakode, Cyber Aide, Cyber Aide, Padanette. Ça c'est le Gala Gonesse, le VT Superstore Kane, Tordre Tolibisi Lacam, Cyber Rondre, Mupati Ombre, Yendatiette, Napati Ombre, Mupati Ombre, Maranda Vadadi Kel, Angum, Yendrum, Yendrum, VT.
4: நிலைய கலிக நேரம் 4:22 இடங்கள். ஐக்கிய ராஜ்யத்தில் 3:23 ஆகிவிட்டது. இது இந்த நேரத்தில் நீங்கள் கேட்டது அறிவுக்கு வேலை கொடு, பகுத்தறிவுக்கு வேலை கொடு. அந்த வகையிலே

0: அறிவுக்கு வேலைகொடு நிகழ்ச்சியை தொடர்ந்து அறிவுக்கு வேலைகொடு நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்த சகோதரிகள் வதனா தயாளன், சியாமலா சத்குமாரன், திருமதி ஜோகேஸ்வரி அம்மா, திரு ஜூ எஸ் ராஜா, சகோதரி ஜெனி ஆண்டன், சகோதரி ராணி சம்பந்தர், சகோதரி பசுபதி குணநாயகி, அனைவருக்கும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தொடர இருப்பது பகுத்தறிவுக்கு வேலை கொடு. பகுத்தறிவுக்கு வேலை கொடு நிகழ்ச்சியிலே முதன் முதலாக டிஆர்டி வானொலியில் செவ்வி நேர்காணல். இன்றைய நேர்காணலிலே பிரான்ஸ் நாட்டிலே வாழ்ந்து வரும் திருமதி தயாளன் வதனா தம்பதிகளை நாங்கள் நேரில் சந்திக்க இருக்கின்றோம். வணக்கம். வணக்கம் திரு தயாளன். வணக்கம் திரு தயாளன். நாங்கள் நலம். நீங்கள் நலமா இருக்கிறீர்களா? நாங்களும் சோபியும் நலமாக இருக்கின்றோம். வணக்கம் சகோதரி வதனா. வதனா தயாளன் நலமாக இருக்கிறீர்களா? நலமாக இருக்கின்றோம். நானும் சோபியும் நலமாக இருக்கின்றோம். முதல் முறையாக நான் நினைக்கின்றேன், நான் இதுவரை கேள்விப்பட்டதில்லை. இவ்வளவு காலமும் நீங்கள் தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி பாடலை கேட்பீர்கள், கருத்துக்களை சொல்வீர்கள், நேர் நேரத்திலே வந்து குறை நிறைகளை சொல்வீர்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்று பகுத்தறிவுக்கு வேலை கொடுக்கின்ற நிகழ்ச்சியிலே கன்னி மெரின் ஓவர் என்று சொல்ற மாதிரி கன்னி முயற்சியாக திருமதி தயாளன் வதனா தம்பதிகளை பேட்டியிட இருக்கின்றேன். வணக்கம் திரு தயாளன். தாயகத்தில் நீங்கள் எந்த ஊரை சேர்ந்தவர்? இருவருமே விரும்புகிறாய் தான். எந்த பாடசாலையில் படித்தீர்கள்? சகோதரி வதனா,
1: இருவருமே ஒரே பாடசாலை படித்தோம்.
0: ஒரே பாடசாலை. அப்ப நீங்கள் இருவரும் உறவினர்களா, இல்லை பேச்சு திருமணமா, இல்லை காதல் திருமணமா?
1: மூன்றாவதா
0: சொன்னார், காதல் திருமணம். நல்லது நல்லது. நானும் அப்படித்தான். அந்த வகையிலே எத்தனை ஆண்டு நீங்கள் புலம்பெயர்ந்தீர்கள்? இங்குதான் திருமணம் செய்தீர்களா, இல்ல ஊர்லயே திருமணம் செய்து விட்டீர்களா? பிரான்சில தான் உங்களது பதிவு திருமணமும் தாலி இங்குதான் நடைபெற்றது. சம்பிரதாயம் மாங்கல்ய தாரியமும் இங்குதான் நடைபெற்றது. பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள். எத்தனையாம் ஆண்டு நடைபெற்றது என்று கூற முடியுமா?
1: 83 டிசம்பர். எத்தனை? 84
0: பங்குனி. பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள். எத்தனை பிள்ளைகள்?
1: 3 பேர், ஒரு மகள், 2 பையன்.
0: திருமணம் ஆகிவிட்டார்களா, படிக்கிறார்களா, என்ன செய்கிறார்கள்?
1: மூரம் திருமணம் ஆகிவிட்டார்கள்.
0: அவர்கள் தங்கள் வாழ்க்கை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். எத்தனை பேரன், எத்தனை பேத்தி?
1: 3 பேத்தி 3 பேரன்.
0: அப்ப நாங்கள் இன்று கேட்ட கேள்வி உங்களுக்கு,
1: 4 பேத்தியும் 2 பேரனும்.
0: அந்த வகையிலே நாங்கள் இன்று கேட்ட கேள்விக்கு நண்டு உருது நெறி உருது நீங்கள் அதை செல்ல சொல்லிக் கொடுப்பீர்களா பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைகளுக்கு? வருகின்றேன். உங்களது தொடர்பு, உங்களது நெருக்கம் பற்றி ஏதாவது கூற விரும்புகிறீர்களா, கூறுங்க.
1: டிஆர்டியோட நாங்கள் 99ஆம் ஆண்டிலிருந்து தொடர்பு கொண்டு நாங்கள்
0: 99ஆம் ஆண்டு தொடக்கம் நீங்கள் டிஆர்டியோட ஒன்றிணைந்திருக்கின்றீர்கள்.
1: முதல் தொடர்பு கொண்டது வந்து என்ன, அப்ப வந்து வதனியின் கேள்வி நேரம் என்று சொல்லி கெமன் கேள்வி நேரம் நடக்குதான்னு, அதுல முதல் உரையாடினது ராஜாவுடையும் தோழர் சுரேந்திரனுடைய
0: அன்பு அறிவிப்பாளர் காந்த குரலோன், சிரேஷ்ட அறிவிப்பாளர் திரு எஸ் எஸ் நம் ஸ்ரீஸ்காந்த ராஜா அவர்களுடனும், அமரர் திரு சுரேந்திரன் அவர்களுடனும், தோழர் சுரேந்திரன் சொல்வார்கள், அவரை எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கின்றது. திரு ராஜான்னு சொல்லுவார்கள். கே பி சுந்தராம்பாள் எனது முதலாளி விட்ட வந்து தங்கியிருந்தார்கள் கட்டுமனையில். மாவட்டம் கண்சாமி கோயிலுக்கு கச்சேரி ஒரு மரத்துக்கு மேலிருந்து வச்சிருக்கின்றார்கள். மரம் கொப்பு முறிஞ்சு கிணத்துக்களை விழுந்திருக்கிறார்கள். ராஜான ஒரு கச்சம் ஞாபகம் இருக்கின்றது என்ற கொண்டு. சரி, உங்கள் ஊரை பற்றி சொல்லும் பொழுது எனக்கு இரண்டு பேர் ஞாபகத்துக்குள் வருகிறார்கள். யாராக இருக்கும் என்று நினைக்கின்றீர்கள்?
1: உங்களுக்கு முதல் கொஞ்சம் ஞாபகம் நினைக்கிறேன்.
0: அதுக்கு முதல் ஒருவர் எலிசபெத் மகாராணிக்கு கணக்கு படிப்பிச்சவரா? சுந்தர்லிங்கம் விரும்பிராதான். அவர்
1: மகாராணிகளுக்கு கூடுதலாக கண்டு ஞாபகம் இல்லை. அவர்கிட்ட அண்ணன்
0: சுந்தர்லிங்கம் அவர்கள் எலிசபெத் மகாராணிக்கு கணக்கு படிப்பிச்சிருக்கிறார். ஒருமுறை மகாராணியார் அவர்கள்
1: அவருக்கு மட்டும்தான்
0: கையுறையை கலட்டி கைலாக கொடுத்ததாக ஒரு தகவல் இருக்கின்றது. அது பெருமை. அவர் நினைக்கிறேன் தமிழ் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் என்று நினைக்கிறேன். திரு சுந்தரலிங்கம் அவர்கள் நல்லது நல்லது. பொன்சுகுமாரன் உன் உரும்பிராய். ஆனால் ஒரு நாள் எங்கள் வீட்டுக்குள் ஆமைக்காரன் அம்மா இட்டாலிக்க வச்சு கொண்டிருக்கிறான். நான் அம்மாவுக்கு சம்பளுக்கு தேங்கதை கொண்டிருக்கேன். சுத்த வரன் என்று விட்டார்கள். அப்பாவுக்கு கொஞ்சம் சிங்களம் தெரியும் என்றபடிகள் சொன்னார். இது இந்த ஏரியா தெல்லிப்பளை ஏரியா. அவர் இருக்கிறது அங்கால ஜாழ்பணம் ஏரியா பக்கம் தான். அவங்கள ஏதோ கண்ட்ரோல் பண்ண வந்திருக்கு இரண்டு தடவை. ஒன்று உமாமேஸ்வரன் ரவுண்ட பண்டையக்குள்ள வந்திருக்கிறார்கள் வீட்டுக்குள்ள. ரோட்டுக்கரையில வீடு இருக்கிறபடிகள் இப்படி ஒரு பிரச்சனை. நல்லது. வேறு ஏதாவது கூற விரும்புகின்றீர்களா?
1: எங்களுக்கும் இதே பிரச்சனை நடந்தது. விளையாட்டு முறை வீடுகளை சுத்தி வந்து நிப்பினோம். மாமிக்காரன் வீடுகளுக்கு இல்லையெல்லாம் வந்து தேடுதல் வீட்டை நடத்தினேன் சிவமாரனை தேடி.
0: டிஆர்டியின் பற்றி ஏதாவது கூற விரும்புகிறீர்களா?
1: நான்
0: என்ன சொல்ல வருகிறேன் என்றால் உங்களை விட திருமதி வதனா தயாளன் சகோதரி சகோதரி சகோதரி பத்மா சுப்பிரமணிய சகோதரி பத்மராணி ராயரத்னம் வரவில்லை என்றால் உடனடியாக வதநாதாளன் வந்து காலையிலே பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறுவார்.
2: இதுவரும்
0: அது நேரத்தில் இப்ப நடந்த நான் நீங்கள் நடத்திய நிகழ்ச்சியிலே மூன்று இதுக்கு நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். அதே மாதிரி நானும் கேட்கும் போதெல்லாம் அனைவான நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொண்டு சிறப்பிப்பீர்கள். இடக்கடை திரு தயாளன் குரலும் கேட்கும். துப்பரவாக இல்லை என்றவரை சொல்ல முடியாது. அவற்றுடைய குரலை முடக்கட கேட்கக்கூடியதா இருந்தது. இருவரையும் இரண்டு மூன்று தடவை நேரில் சென்று
2: ஆரம்ப காலங்கள்ல கேட்டுக்கொண்டிருந்தவர். அஞ்சு மணி கேள்விக்கெல்லாம் தானே வாங்க வெட்டி கொண்டிருந்தவர்கள். கொஞ்சம்
0: அதே நேரத்தில் நேரடியாகவும் இரண்டு மூன்று தடவை சந்தித்திருக்கின்றோம். ராஜான் என்ற 70வது பிறந்த நாளிலே உங்களை சந்தித்து அண்மையில சந்தித்து நாங்கள் மகிழ்ந்திருந்தோம். அந்த நிகழ்வும் பசுமையான நிகழ்வுகள். டிஆர்டி இந்த கழகத்திலிருந்து நான் சொல்வதென்று இல்லை, என்னை பொறுத்தவரையில் பல நேயர்களுக்கு இது ஒரு ஊக்கமருந்தாக ஒரு நிவாரணியாக இருக்கின்றது இந்த வானொலி.
2: வானொலி
0: இப்ப எல்லாம் உங்களுக்கு தெரியும் எனது நிலைமை. அந்த நிலைமையிலும் எனக்கு உறுதுணையாக இருப்பது இந்த வானொலி. ஏதாவது பாடல் கேட்க விரும்புகிறீர்களா? ஏதாவது கருத்து சொல்லி போட்டு.
2: பாசமலர் படத்தில்
0: மலர்ந்தும் மலராத அந்த பாடலை கேட்கின்றீர்கள். உங்களுக்காக அந்த பாடலை ஒலிபரப்புகின்றோம். இதுவரை நேரமும் எமது எனது செவிக்கா எனது வேண்டுகோளுக்கணங்க இந்த செவ்வியை தந்ததற்காக உங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளையும், அதே நேரத்தில் வதனாக்கா மஞ்சள் குங்குமத்துடன் தீர்க்க சுமங்கரியாக பல்லாண்டு பல்லாண்டு காலம் கணவர் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகளுடன் சந்தோஷமாக வாழ வாழ்த்திக் கொண்டு வாழ்க டிகாட்டி என்று கூறிக்கொண்டு உங்களிடம் இந்த அன்பாக விடப்படுகின்றேன். நன்றி, வணக்கம்.
2: நன்றி. நீங்களும் எங்களை அழைத்து இந்த போட்டியை எடுத்தமைக்கு எங்களுக்கும்
0: நன்றி. வணக்கம். நன்றி. பாசமலர்
3: சௌதா.

நிகழ்ச்சியில் நீங்கள் இதுவரை கேட்டது திரு திருமதி வதனா தயாளன் அவர்களின் செவ்வி. நடைபெற்றுக் கொண்டிருப்பது பகுத்தறிவுக்கு வேலை கொடு.

இதோ வருகிறது பாடல். பாசமலர் திரைப்படத்திலிருந்து திரு திருமதி வதநாத்தாளன் அவர்கள் கேட்ட மலர்ந்தும் மலராத என்ற ஒரு இனிமையான பாடல்.

0: பாசமேல பிரணத்திலிருந்து திரு திருமதி வசனாத்தாளன் அவர்களுக்காக அவர்கள் கேட்டுக்கொண்ட பாடல் பாசமலர் படத்திலிருந்து மெலந்தும் மெலராத என்ற பாடலை கேட்டிருந்தீர்கள். தொடரும் பகுத்தறிவுக்கு வேலையுடைய நிகழ்ச்சியிலே ஊரொன்றை கண்டுபிடிப்போம். முதலாவதாக ஒரு ஊர் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இங்கு ஒரு பிரசித்தி பெற்ற முருகன் கோயில் உள்ளது. முற்பகுதி வீடு கட்ட உதவும், முற்பகுதி வீடு கட்ட உதவும், பிற்பகுதி சுற்றுலா செல்வதை ஆங்கிலத்தில் இப்படி கூறுவார்கள். முற்பகுதி வீடு கட்ட உதவும், பிற்பகுதி சுற்றுலா செல்வதை ஆங்கிலத்தில் இப்படி கூறுவார்கள். இந்த ஊரை பிரித்து எழுதினால், அதாவது வேல் சக அணை வேலனை என்ற மாதிரி இந்த ஊரை பிரித்து எழுதினால், பிற்பகுதி நாங்கள் ஒருவரை முதல் முதலில் சந்திக்கும் போது கேட்கப்படும் கேள்விகளில் இதுவும் ஒன்று. கிழக்கு மாகாண மட்டக்களப்பில் அமைந்துள்ள ஒரு ஊர், முற்பகுதி வீடு கட்ட உதவும், பிற்பகுதி சுற்றுலா செல்வதை ஆங்கிலத்தில் இப்படி கூறுவார்கள். இந்த ஊரை பிரித்தால் பிற்பகுதி நாங்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது கேட்கும் கேள்விகளில் இதுவும் முக்கியமானதொன்று. இப்பொழுது ஹலோ, இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம், இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம், ஹலோ வணக்கம், இணைப்பில் வந்திருப்பவர். இரண்டு இணைப்பிலும் இருந்தார்கள், இரண்டு இணைப்பும் துண்டிக்கப்பட்டு விட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பகுத்தறிவுக்கு வேலை கொடு. பகுத்தறிவுக்கு வேலை கொடு பகுதியில் ஊரொன்றை கண்டுபிடிப்போம். வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம் ராஜினி செல்வம், நலமோ?
0: நாங்கள் நலம், நீங்கள் நலமாக இருக்க எல்லாம் வெல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு ராகினி, எல்லாம் வெல்ல கர்த்தரை வேண்டிக் கொண்டு ராகினி அல் போஸ்.
1: வணக்கம் வாழ்த்துக்கள். சோபிதாக்கம் வணக்கத்தை.
0: சோபிதாவும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள்.
1: தெரியல, சும்மா தெரிஞ்சதுக்கு சொல்லி பாக்குறேன். மண்டூரா, அங்க வண்டகல பக்கம் தான் இருக்கோம். வருகிறீங்களா?
0: மண்டூரா, எப்படி கண்டுபிடித்தீர்கள்? தரவு செல்ல விரும்புகிறீர்களா?
1: நீங்க வீடு கட்டாம கல்லடியாது, கல்ல ஜோதிச்சேன்னா மண் மற்றது நாங்கள் யாரையும் கண்ட இந்த ஊருன்னு தான் கேட்போம்.
0: பாராட்டுக்கள். வேறு ஆங்கிலத்தில் ஏதோ கேட்டிருந்தேன்,
1: பாப்பா
0: உங்களது விட சரியானதா?
1: நன்றி,
0: நன்றி, நன்றி, வணக்கம். இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம் தீபி.
0: வணக்கம் சோதரி வதனா. கல்லும் இருக்கு, மண்ணும் இருக்கு, டஸ்டும் இருக்கு, தூசும் இருக்குது. நன்றியா, பாராட்டுகள்.
2: நன்றி.
0: வாட்ஸ்அப் என்ன? வணக்கம், வைபருடாக வந்திருப்பவர் வணக்கம்.
3: வணக்கம் பிபி. வணக்கம்.
0: வணக்கம் சோதரி ராணி சம்பந்தர், சொல்லுங்கள்.
3: வணக்கம் சோபிதாக்கு. வணக்கத்தை முதல் சொல்ல மறந்து
0: கேட்டுக்கொண்டிருக்கிறா. வேலைக்கு போட்டா போடக்கு வரையில போடக்கு பக்கத்து ஊருக்காரி ஓடிக்கிற போறா.
3: என்னுடைய இது மண்டூர் நான் எடுத்துட்டேன். அப்புறம் லைன் கிடைக்கல.
0: சரி விட,
3: டூர் போறது தானே, அதுக்கு மண்டூர் என்று சொல்லி கொண்டு அருமையா இருந்தது. உங்களுடைய அந்த என்ன இவியல நீங்கள்
0: செவி கண்டதா? உங்கள் பக்கம் தான் பெற இருந்து நான் சொல்லி இருந்தேன், நினைப்பை ஏற்படுத்தி பார்த்திருந்தேன், பதில் இல்லை. உடனடியாகவே இவர்களை
3: என்னடியா
0: இல்ல உங்கள் நாட்டுக்கு எனக்கு என்றால் இல்ல தப்பகனை தப்பகனைக்காதீர்கள். முதலில் இருவரும் வேணும்.
3: நான் தீ வைப்ப மட்டும் போனேன்.
0: இல்ல இல்ல, இருவரும் வேணும். கணவன் மனைவி, கணவன் மனைவி இருவர் மற்றது இல்லை அது எடுக்கலாம், இப்போ தனியாக எடுக்கக்கூடாண்டு இல்லை, முதல் தர மண்டபடிகள் ஒரு நிறைவானதாக இருக்கும்.
3: உண்மையாக அருமையாக இருந்தது, சிறப்பாக இருந்தது. நீங்கள் உங்களோட முயற்சிக்கு பாராட்டுகள், வாழ்த்துக்கள், நன்றி நன்றி வணக்கம்.
0: என்ன இது ஏன் சும்மா தமாசா சொல்ற, ஏன் தான் சொல்ல மாட்டீங்க உங்க ஊரில்
4: வணக்கம்
0: குணநாயி அக்கா சொல்லுங்க. ஒன்றும் இதில்லாம இருக்கும் ஏதாவது ஒன்றுக்கு சில எல்லாம் ஒரு அடியா வந்து கிடைக்கும். அந்த பொறுத்தார் பூமியால் வேற என்று சொல்வது போல அந்த மாதிரி அப்படி எனக்கும் சில நேரத்தை நேரத்தில் காஞ்சி போய் இருப்பேன். ஒரு தரையும் காணையில் உண்டு இந்த நிகழ்ச்சிக்கே சொல்லல வீட்டை டெலிபோனே உண்டு என் காணையில் ரெண்டு மச்சாள வரைக்கணும், ஒரு மச்சான் இருக்குது, எட்டு நாலு அண்ணன் மூன்று தம்பி இருக்கணும், இங்க காணி ரெண்டு பார்க்கல் இருந்தா போல கடை ரெண்டா இருக்கு. இப்ப இந்த நிகழ்ச்சி ஒன்றுக்குலாம் ஜில்லையில இருந்து ஒருத்தர் அடிக்கிறேன், எஸ்எம்எஸ் பண்ணி போட்டு விட்டுட்டேன் நிகழ்ச்சி நினைக்கிறேன் ரெண்டு அண்ணன் மாதிரி பிறகு நீ அடிக்க வேண்டாம் நான் அடிக்கிறேன். சொல்லுங்கள்.
4: நானும் அந்த பண்டகில பூர் மண்டூர் சொல்லிக்கொண்டு அது பிரிச்சு பிரிச்சு சொல்ற முற்பகுதி வீடு கட்ட உதவுறது மண்
0: மண்
4: பிற்பகுதி ஒரு விடுமுறை செய்வது டூர் என்று சொல்லுவான்
0: டூர் டூர் போறான்
4: மண்டது பிறகு பிரித்தால்
0: நாங்கள் சந்திக்கும் போது கேட்கும் கேள்விகளில் முக்கியமான கேள்வி நீங்க எந்த எந்த நாடு எந்த ஊர் முதல் கேட்கறது முதல் முதல் கை கொடுத்து போட்டோ
4: கூறிக்கொண்டு
0: நீங்கள் தான் சொல்லுங்கள்.
4: வணக்கம்
5: எனக்கும் உறவுகள் வந்து மாறி மாறி
0: இன்னைக்கு
5: ஊர்ல இருந்து டெலிபோன்கள் எடுத்துக்கொண்டு
0: தேவி விட்டா போனால் அந்த மாதிரி தான் கரையோடையும் ரசம் பாயாசம் வடை
5: பொங்கல்
0: பொங்கல்
5: எல்லாம்
0: சோபியின்
5: இருக்கலாம்.
0: இல்ல இல்ல எனக்கு அப்பா இல்ல அண்ணா இல்ல மாமா இல்ல ஒரு புறாமகன் இல்ல இந்த முறை மனைவி மனைவி நான் வழக்கமாக மறக்கிறது தானே என்ன செய்வம் பக்கத்துல அண்ணின் உண்டபட்ட தங்காச்சிக்கார் அப்ப சொல்லி விடணும். இத்தாலியில இருந்து ஒரு அவன் தம்பியார் வந்திருந்தார்கள், அவர் எனக்கு அங்கேயே பழக்கம் இத்தாலியில. அப்ப வாங்க தாங்க சமைக்கிற மாட்டோம். அப்ப நானுமே வெறும் கையோட ஒவ்வொன்று போட்டு கடை ரெண்டு இட்டலிக்கு உளுந்த ஊரா போட்டு இட்டலியுமா வச்சு சாம்பாரம் வச்சு வடையும் சுட்டு ஏறி கொண்டு வந்து நீங்கள் நாங்களும் உங்களை சாப்பிட கூடாது. ஓகே நான் இப்ப மத்தியான சாப்பிட சாப்பிட்றேன், உந்த சாப்பாடு சாப்பிட்டா நல்லொரு நித்திரை வரும். இப்ப ராணி நித்திரை கொண்டு அனுப்பிட்டா அது மாதிரி குணநாயகத்தோடு அது மாதிரி நீங்கள் நித்திரை கொண்டுடுவீங்க. அதால வந்து இல்ல நான் சொன்ன நவாய்க்கு வீட்டுக்காரர் இருக்கு, நான் சொன்னேன் இட்டலி இருக்கு சாப்பிடுங்க வச்சுங்க நானும் ப்ரோக்ராம் முடிச்சு போட்டு வரணும்னு. ஆனா மற்றது அன்பாந்த அன்பாந்த நேயர்களே முக்கியமான ஒரு செய்தி கொண்டு இன்று இரவு இரவு 7 மணிக்கு முன்னம் சாப்பிட்டு விடுங்கள், இல்லையே இரவு 9 மணிக்கு பிறகுதான் சாப்பிடணும். சூரிய கிரணம் இருக்கு அந்த தகவலையும் உங்களுக்கு கன்னடங்கள்ல பேஸ்புக்லயும் வந்திருக்குது, தகவல்களும் வந்திருக்கின்றது. 9 மணிக்கு பிறகு இரவு 9 பிறகு 7 என்றால் மேல்கழுவி மேல்கழுவி குளிச்சுட்டு விபூதி பூசி விளக்கேற்றி போட்டு சாப்பிடுங்கள், இல்ல சின்ன பிள்ளைகள் பசி கண்டா 7 மணிக்கு முன்னே சாப்பிட்டுருங்கள்.
5: சாப்பாடு எல்லாத்துக்கும் கறி எல்லாத்துக்கும் போட்டுட்டு எடுத்து வெளியில வீசி போட்டு எங்களுக்கு முகமெல்லாம் கழுவி கடவா விட்டுட்டு எங்களுக்கு சாப்பாடு தருவா. அதனால ஞாபகம் எனக்கு
0: இதை சொன்னவுடன் நேற்று எல்லாம் முந்தினால் இன்றைக்கு புதன் திங்கக்கிழமை இந்த ஏழாம் நம்பர் ஆட் சூப் செய்யணும் அந்த சூப்புக்குள்ள அந்த மரத்தூள போட்டு சமைச்சு போட்டு வடிச்சு போட்டு குடிக்கணும். என்ன அது என்ன அது எனக்கு விலங்கையில டக்குனு வந்து போட்டபடியால்
5: நன்றி.
0: இத்துடன் இந்த கேள்வியை நிறைவுக்கு கொண்டிருக்கின்றேன். கேட்ட கேள்விக்கு சரியான விடை மண்டூர் என்பது சரி. திருமதி ராகினி அல்போன்ஸ், திருமதி வதனா தயாளன், திருமதி ராணி சம்பந்தர், திருமதி பசுபதி குணநாயகி, திருமதி தேவி தனராஜ் ஐந்து பேரும் ஒரு விடையை கூறியிருக்கிறார்கள். மண்டூர் என்பது சரியான விடை. இதோ அடுத்த கேள்விக்கான ஊருக்கானது ஆறு எழுத்து. இதுவும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தான் அமைந்துள்ளது. ஆறு எழுத்து மட்டக்களப்பு மாவட்டம். இங்கு ஒரு பிரசித்தி பெற்ற பிள்ளையார் கோயில் இருக்கின்றது. ஒன்றும் அஞ்சும் ஆறும் கோட்டையை சூழ்ந்துள்ள கிடங்கு என்று பொருள்படும். ஒன்று அஞ்சு ஆறு பிற்பகுதி மூங்கில் உப்புடன் சம்பந்தப்பட்டது. பிளாக் வாட்டர், ஷலோ சி வாட்டர், சால்ட் ரிவர், மாஷ் கடலை அடுத்த உப்பு நீர் பரப்பு என்று பொருள்படும். பிற்பகுதி மூங்கில் உப்புடன் சம்பந்தப்பட்டது. ஒரு உணவும் இருக்கின்றது. பிளாக் வாட்டர், ஷலோ சி வாட்டர், சால்ட் ரிவர், மாஷ் கடலை அடுத்த உப்பு நீர்பரப்பு என்று பொருள்படும். அடுத்த தரவு 1, 2, 3, 4 உடன் ஐந்தாவது எழுத்தை மாற்றினால் இதை பெறுவதற்கு தேவர்கள் அரும்பாடுபட்டார்கள் ஐந்து நாலு மூன்று இதற்கு ஒரு போராட்டமே நடந்தது. இது ஒரு அரேபிய சொல் என்று சொல்கிறார்கள். கௌரவம் என்று பொருள். ஐந்து நாலு மூன்று இதற்கு ஒரு போராட்டமே நடந்தது இந்தியாவில். இது ஒரு அரேபிய சொல் கௌரவம் என்று பொருள். பிரசித்தி பெற்ற பிள்ளையார் கோயிலும் இங்கு உண்டு. அது எந்த ஊர் என்று கண்டுபிடித்து நெருங்குங்கள். ஆறு எழுத்தில் மட்டக்களப்பில் அமைந்துள்ளது. வந்திருப்பவர் வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம் திருமதி, யார் ராகு சொன்ன மாதிரி சொல்லட்டா, திருமதி பசுபதி குணநாயகி சொல்லுங்கள்.
4: அமிர்தகலி என்று சொல்லுகிறேன்.
0: அமிர்தகலியாண்டா? அங்க பிள்ளையாவில் இருக்கும்.
4: ஓ, அமிர்தகலியில ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது. முந்தி கேள்விப்பட்ட மாதிரி மற்ற அந்த ஒன்று அஞ்சு ஆறு இருக்குண்டோ
0: பாருங்க. ஒன்றும் ஐந்தும் ஆறும் சொல்லுங்கள்.
4: அகலி என்று சொல்றது இல்ல,
0: கோட்டையை சுற்றி இருக்கிறது.
4: அடுத்தது வந்து ரெண்டாவது என்ன சொன்னீங்களோ எழுதியில அது ஒன்று ரெண்டு மூன்று நாலு இருக்கு என்னோ
0: ஒன்று ரெண்டு மூன்று நாளுடன் அஞ்சாவது எழுத்தை மாற்றினால் இதை பெறுவதற்கு தேவர்கள் அரும்பாடுபட்டார்கள்.
4: அமிர்தம்
0: அமிர்தத்தை பெறுவதற்கு அரும்பாடுபட்டது அதுதான்.
4: அடுத்தது கதராக்கும் கதையோ கதை ரெண்டு பேரும்
0: ஐந்து நாலும் மூன்றும்
4: அஞ்சும் நாலும் மூன்றும் தர்மி
0: நோ அமிர்த காலையில பேரங்கோவன் அஞ்சு காணா வருது
4: அஞ்சு ஹர்மி ஹர்மி
0: இல்லையம்மா அஞ்சு காணா வருது நாலாவது தானா வருது மூன்றாவது கதருடுப்பு
4: கதருடுப்பு
0: போராடினது கதருடுப்புக்கு காந்தி கதர் அவர் தான் கதர் இது அந்த கைத்தறியை நடத்தினவர்
4: கூறிக்கொண்டு
0: பாப்பா ஓகே வந்திருப்பவர் வணக்கம்.
6: வணக்கம் பிபி.
0: வணக்கம் சோர் ராணி சம்பந்தர் சொல்லுங்க.
6: நான் தான் நிச்சன் முதலாவதா வந்துட்டேன் அக்கா வந்துட்டா
0: அக்கா அக்கா தானே
6: அக்கா தானே என்னண்டா அமிர்த காளிதான் அந்த மட்டக்களப்பு ஊர்
0: ஊரா
6: ஓ அது வந்து அகழி அந்த கோட்டையை சுத்தி இருக்கிறது தானே அந்த தண்ணி வாய்க்கால் மாதிரி கிடங்கு எதிர்ப்பின மகளி மற்றது அமிர்தம் அந்த தேவர்கள் கடைகள் இதன்றது மற்றது வந்து கதர் வேட்டி
0: மாத்தான் பிற்பகுதி வந்து சொல்லினம் களி என்று நான் மெட்டலீனாவ போட்டு முறுக்கா யூடியூப் இதுக்குள்ள போய் பார்த்தேன் என்னத்துக்குள்ள கூகுளுக்குள்ள அதுலயும் சாப்பாடு ஒன்று இருக்குது இதுலயும் சாப்பாடு ஒன்று இருக்குது களி ஆனால் இதுக்கு சொல்லியிருக்க மூங்கில் களி கண்டு இருக்காம் உப்புடன் சம்பந்தப்பட்டிருக்காம் அதுல இங்கிலீஷ் எழுதியிருக்கா பிளாக் வாட்டர் அது வந்து கரப்பு தண்ணி ஷலோ சி வாட்டர் உப்பு நீர் சால்ட் ரிவர் மாஷ் கடலை கடலை அடுத்த உப்பு நீர் பரப்பு என்றும் பொருள் படமாம் களி கண்டதுக்கு அந்த தவறை கூறிக்கொண்டு
6: தெரியும் சால்ட் வாட்டர் அதை எழுதி வச்சிருக்கேன் அதுக்கு எடுக்கல தெரியும் தானே அமிர்த களிதான் அது பேர்.
0: ஓகே
6: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி. வைபோரோடாக வந்திருக்கும் திருமதி சியாமலா வணக்கம்.
7: வணக்கம்
0: வணக்கம்.
7: நீங்க சொன்னோன்னு இந்த மாமாங்க
0: பிள்ளையார் கோயில் தான் சியாமலா தான் ஒரு நிமிஷம் சொல்லுங்க சொல்லுங்க சியாமலா என்னண்டு
7: இல்ல நீங்க அந்த சொன்ன பிள்ளையார் கோயில் சொன்னீங்க தானே அப்ப எனக்கு உடனே ஞாபகம் வந்த மாமாங்க பிள்ளையார் கோயில் தான்
0: சொல்ற மாமாங்க பிள்ளையார் அது சரியான விட அமிர்தா காளி மாமாங்க பிள்ளையார் கோயில் தான் அந்த கோயிலுக்கு பிள்ளையாருக்கு பேர் என்ன
7: கோயிலின் பேர் அமிர்தா
0: அமிர்தா காளி சரியான விட பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள்
7: நன்றி சோபிக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொள்வோம் உங்களை ஆபரேட்
0: பண்றேன் இல்ல கூடுதலா இன்றைக்கு நான் தான் ஆபரேட்டிங் நன்றியோ இணப்பில் வந்திருப்பவர் வணக்கம். வணக்கம்
8: வணக்கம் பிபி நான் மீண்டும்
0: சொல்லுங்க
8: நாங்களும் அந்த அமிர்த கழிக்க இன்றைக்கு அரியம் அவசியம் தந்தவர்க்கு
0: இல்ல நான் மட்டக்களப்பில் இந்த உங்களுக்கு இப்ப நீங்கள் கடைசி அனுக்கிறபடியா உங்களோட கதைக்கிறேன் மட்டக்களப்பில் ரெண்டு வருஷம் இந்த நண்பர்களையும் சொல்லி கொண்டு வரேன் நான் வந்தார மூலையில ஒரு மாதம் பொத்துவில்ல இருந்து நான் திருக்கோயில அமிர்தகாளியில ஒன்றை விட்ட அக்காவரால் முக்கியமான ஒருவருடைய ஒன்றை விட்ட சகோதரி விட்ட வாடகை இருந்தவ அந்த முக்கியமான நபர் வந்து பொங்கு வெறியர் சிறை மதிலுள் என பூட்டி வைத்தாலும் என்ற நந்த அங்கம் பிளங்க விழுந்து துடிக்க அடிகள் கொடுத்தாலும் ஒரு செங்கல மாடி வரும்புகளோடு சிதிக்க மறப்பேனா என்று முழங்கியவர் இல்ல காவிஞர் காசி ஆனந்த உண்டவுட்டாக்கா விட்டான் என்ன உண்டவுட்டாக்கா வாடகை இருந்தவ ஒரு முறை அவரை சந்திச்சிருந்தேன் எனது நண்பர்கள் ஒருவர் இங்கே பிரான்சில் இருக்கிறார் லாக்குர்னோல மற்றவர் லண்டன்ல இருக்கிறார் ரெண்டு பேரும் வந்திருந்தவராவூர்ல கண்டு இது கொண்டு போய் போயிட்டு அக்கா வீட்டை போட்டு பஸ் எனக்கு தெரியும் ஒரு பக்கம் போயிட்டு போனால் திரும்பி வரை அரைமணத்துக்கெல்லாம் செல்லும் என்று தெரியும் வேறங்கோது ஒரு வீட்டை போக முண்டு போக ஒரு படையில திறந்து கொண்டு உள்ளறாம் ஒரு கதிரையில இருந்து கொண்டு ஒரு கதிரையில கண்ணாடிய வச்சுட்டு பென்சிலுக்கு பிளேட்டை கொழுவி தன் தாடிய ஒதுக்கி கொண்டிருக்கிறார் என்ன திரு கவிஞர் காசி ஆனந்தன் போய் அறிமுகப்படுத்தி எங்களை முதலே தெரியும் என்றபடியா என்ன அறிமுகப்படுத்தி வந்தார். கோயிலுக்கும் வந்தவர் அறிமுகப்படுத்தி காட்சி போட்டு வந்தனாங்கள். அவர் கேட்ட கேள்வி வந்து வெள்ளி அண்ணன் எப்படி இருக்கிறார் என்று. கணேசலிங்கம் அணிஞ்ச பிரான்சில் இருக்கிறார் லாக்கரும் உடம்பு முழுக்க வெள்ளியா இருக்கும் அவர் தெரியும். கட்டுவன் தான் அவரும் கட்டுவன் தான். அப்படி ரெண்டு ஃபேமிலி. இப்போ அண்ணன் தம்பி இல்லையோரால் நான் சிலோன்ல நினைக்கிறோரால் மோசம் போயிட்டார். ஒரு தம்பியார் இருக்கிறார். இவர்லேயும் ஒரு தம்பி சின்ன வயதில் மோசம் போயிட்டார். அவர் மிச்சிகாத்தியோட தொடர்புடையவர். இங்கே இருக்கிறவர் கணேசலிங்கம் வெள்ளி அண்ணன் சொல்றது அவரை தான் கேட்டவர். அதே இதே கேள்வியாய் 76 77 கேட்டவர் 6 வருஷத்த பிறகு மதுரையில் வச்சு ஐயா பழனிடுமாறன் இதே கேள்வியை என்னிடம் கேட்டார் கணேசலிங்கம் வெள்ளி எப்படி இருக்கிறார் என்று. அவர் தான் இலங்கை வந்தபோது அவரை கூட்டிக் கொண்டு போய் வவுனியா மட்டும் விட்டது வெள்ளி அண்ணதான். அப்புறம் அங்கால எங்களுக்கு தெரியாது என்ற தகவலையும் கூறிக்கொண்டு இன்னும் வந்திருப்பவர் ரஜினி நாகேந்திரம் அங்கு வைவர். வணக்கம் சகோதரி ரஜினி நாகேந்திரம்.
9: உடனடியாக
0: நான் நினைச்சிருந்தது வேறு ஒரு ஆள் ஜெர்மன் பக்கம் தான் கூறதுக்கு
9: நினைச்சு
0: வச்சிருந்தது ஜெர்மன் பக்கம். 2 தடவை அழைப்பை எடுத்து பார்த்தேன் பதில் இல்லை. உடனடியாக இவர்களை தொடர்பு கொண்டேன். அது சரியாக அமைந்து விட்டது. முதல் அவர்களுக்கு தான் நான் நன்றி
9: சொல்றேன்.
0: நீங்கள் தமிழகத்தில் எந்த இடம்?
9: உங்களுக்கு
0: தகவலை தருகின்றேன். நான் உங்கள் தோழன் ஒரு இலங்கை படம் தெரியுமா? வி பி கணேஷ் நடிச்சார். நான் உங்கள் தோழன் படம். நான் உங்கள் தோழன் இந்த நாளுமே இனிய நண்பன் என்ற பாட்டு. அந்த எழுத்தோட்டம் கல்லடி பாலத்துல அந்த படத்துல எழுத்தோட்டம் சொல்லுவேன். யார் நடிக்கிறது? கல்லடிப்பாலத்துல நின்றீங்கன்னு சொன்னால் இரவில மீனின் சத்தம் கேட்கும். மீன்பாடும் தேனாராம் வந்தது கல்லடிப்பாலத்துல.
9: பக்கத்துல
0: ஒரு தியேட்டரும் இருக்கணும்.
9: நன்றி
0: நன்றி நன்றி அம்மா ராகினி ஆல்பன்ஸ். நன்றி. ஓகே, இத்துடன் அறிவுக்கு வேலை கொடு பகுத்தறிவு கொடு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டிருக்கின்றோம். நிலைய கலைக நேரம் 5:02, பிக் பென் மணி கூட்டு கோபுர நேரம் 4:02. தொடர இருக்கும் நிகழ்ச்சி சிறுவர் முற்றம். திருமதி சுபிதா பாலசிங்கம் அவர்களின் நெறியாளிகையில் இன்று அந்த நிகழ்ச்சியை உங்கள் விபி தொகுத்து வழங்குவர். விபி தாத்தா விபி மாமா ஆவலுடன் காத்திருக்கின்றேன். இன்னும் சிறு நேரத்தில் தொடங்க இருப்பது சிறுவர் முற்றம். மன்னிக்க வேண்டும், கேட்கப்பட்ட 2 ஊர்களுக்குமான பதில்களை தந்த திருமதி ராகினி அல்போன்ஸ், திருமதி வதனா தயாளன், திருமதி ராணி சம்பந்தர், திருமதி பசுபதி குணநாயகி, திருமதி தேவித்தனராஜ், திருமதி ராகினி அல்போன்ஸ், இவர்கள் அனைவருக்கும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்வது சிறுவர் முற்றம்.
10: Hi Devi, சியாச்சி வேடிகள் உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
11: எத்தனை பேருக்கு?
10: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
11: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனால் அதுக்கு மேலே உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னால் நீங்கள் எங்கே வேணுமென்றாலும் கேளுங்க, நாங்கள் அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியாக இருக்கிறோம்.
10: ஓ அப்படி என்ன, சியாச்சியில் சொன்னதன்படியே ஈஸியாக முடிஞ்சது. வெரி நைஸ், தேங்க்யூ.
12: உங்கள் தேவையறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 846 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93810 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. பரிசுலாச்சபலில் ரூகையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான

தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா வெகு விரைவில் சுவிஸ் நாட்டில் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுகிறது. பலரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாவுலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். விழா நடைபெறும் தேதி காலம் இடம் என்பன வெகு விரைவில் பின்னர் தெரியப்படுத்தப்படும். இந்த விழா தொடர்பான உங்கள் ஆலோசனைகளை வழங்க தொடர்பு கொள்ளுங்கள். தம்பிராஜா இளங்கோ, தொடர்பு தொலைபேசி இலக்கம் 0541-76-384-1482. மூத்தி லவ்சான் 0541-79-11-712. தர்மலிங்கம் பிரபா 0541-76-51-83-34. கல்வி கண்ணை திறந்த வயாவுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம். அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

0: ராஜாங்க மாதிரி இருக்கு.
1: ராஜாங்க? ஓ சேனா, எப்படி சேனா இருக்கீங்களா? கடவுள் கை கொடுத்த மாதிரி இருக்கிறதுக்கேமா நான் போறேன். அவர்கிட்ட போய் கதைச்சு வீட்டை எடுத்து புது வீடு என்ன இன்சூரன்ஸ் பிள்ளைகளுக்கு போடணும் பிள்ள அந்த மாதிரி செய்தார் சொல்லி நினைக்கிறேன்.
0: மறக்காதீங்க ஜோஸ்
1: ஜேரட்னத்தை மறக்க மாட்டேன்.
2: ஆமா, உண்மையிலும் உண்மை. குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல் விற்பனை முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள் செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை பண முதலீட்டு சேவைகள் உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம், வன்கூவர் நகரில். வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம் தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 778 994 23.

செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாங்கிடும் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள் உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சாய் இலை, அகத்த இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணம் மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிரா, பிரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணம் மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முற்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியோ டு மார்சல் ஃபோர்ஸ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், சைபர் 1 60 20 29.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம். நிலைய கலிக நேரம் 5:12 நிமிடங்கள். பிக் பென் மணிக்கூட்டு கோபுர நேரம் 4:12 நிமிடங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டியின் வானொலியின் நிகழ்ச்சிகளின் வரிசையிலே தொடர இருப்பது சிறுவர் முற்றம்.

அன்பான மலர செல்வங்களே, நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் 01 42 32 15 40. இன்னொரு தொலைபேசி இலக்கம் இருக்கின்றது 09 51 48 47 71. வாட்ஸ்அப் இலக்கம் 03 683 689 86 55 29. அதே நேரத்தில் வைபர் இலக்கம் இருக்கின்றது 03 680 07 74 27 என்ற தொலைபேசி இலக்கத்துடன் அழைத்து ஓடி வாருங்கள். சில குட்டிகளே, உங்களுக்காக விபி தாத்தா காத்திருக்கின்றார்.

நாள்கள் வரும் வரை விபி தாத்தா ஒரு பாடல், அதனைத் தொடர்ந்து உங்களுக்கு குட்டி சுட்டியிலிருந்து பாடல்கள் வரும். பத்து பைசா விலையிலே பலூன் ஒன்று வாங்கினேன், பத்து பைசா விலையிலே பலூன் ஒன்று வாங்கினேன், பைய பைய ஊதவே பந்து போல ஆனதே, பைய பைய ஊதவே பந்து போல ஆனதே, பந்து போல ஆனதை பலமை நானும் ஊதினேன், பந்து போல ஆனதை பலமை நானும் ஊதினேன், பலமை நானும் ஊதவே பானை போல ஆனதே. டக் டக் டக் விரைந்து வந்தால் பார்க்கலாம், இல்லை என்றால் வடிக்கும் சத்தம் கேட்கலாம். இது உங்களுக்காக வர்றது குட்டி சுட்டியில் இருந்து ஒரு பாடல்.

0: விபி தாத்தாவுடன் சோபி ஆண்டியும் நிக்கிறா, மணந்து பாயங்கோ சோபி ஆண்டியும் நிக்கிறா விபி தாத்தாவுடன்.
1: ஹாய் சுப்பு, பப்புக்கு சுப்புனா ரொம்ப பிடிக்கும்.
2: ஆமா,
0: வந்திருக்கும் அன்பு குழந்தை. வணக்கம்.
3: வணக்கம் தாத்தா.
0: வணக்கம் குட்டி. யாரு, அகேனியா ஆர்த்திகனா? என் ஆர்த்திகன். எப்படி இருக்கிறீங்களா
3: ஆர்த்திகன்?
0: நானும் சோபி ஆண்டியும் நலமா இருக்கிறோம். சுகமா இருக்கிறா? கொஞ்சம் சுகம் இல்ல, ஆனா இருக்கிறா, நல்லா இருக்கிறா, பக்கத்துல இருக்கிறா. சரி, நான் கேட்டதா சொல்றேனா? ஆர்த்திகன உங்களை சுகம் பேசிக்கிறா, ஓமண்ட தலையாடுறா. ஓகேயா? என்ன செய்ய போறீங்கள்? சாப்பிட்டீங்களா? இன்னைக்கு நல்ல சாப்பாடு சமைச்சு தந்திருப்பா. அம்மா
3: என்ன
0: பாயாசம் படையம் இருந்ததோ? ஏனாம் இன்னைக்கு
3: ஒரு நேரம் கிடைக்கல.
0: அம்மாக்கு நேரம் கிடைக்கல, அது பிரச்சனை இல்ல.
3: தெரியுமோ
0: பிள்ளைக்கு? ஆடி அமாவாசை என்பது சரியான விடை. பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள் ஆர்த்திகன் செல்ல குட்டிக்கு. நன்றி. அப்ப என்ன செய்ய போறீங்க இன்னைக்கு? விபி தாத்தா, விபி தாத்தா வாங்கி விட போறார். ஏன் சொல்லுங்க பாப்பம்? ஞானம் பீரிஸ் தாத்தா எனது கிராமத்தின் மூத்த மருமகன்களில் ஒருவர். எங்கண்ட ஊரை சேர்ந்தவர்? ஓகே, சொல்லுங்கள், கேட்போம் எல்லாருமாக சேர்ந்து. விலங்கல் ஏறம்மா? அடுத்தவா. ஐயோ, உங்களுக்கு இன்னொரு தகவல சொல்றேனா? ஏழாவது கதை, பச்சை கிளியும் மீரா டீச்சரும். என்ன, ஒரு சங்கீத டீச்சர் என்னவா? அவாவும் நான் அடுத்த முறை நீங்கள் வந்தால் ஏழு வந்தால் அப்பாவோட சேர்ந்து அவ உங்களுக்கு காண்பிக்கின்றேன். அவவும் பிரான்ஸ் நாட்டில் டூபூஜேலான்
3: இருக்கிறான்.
0: ஓ, எனக்கு தெரியும், தாத்தாக்கு தெரியுமா? அவ அவங்கிட்ட ஒரு காரி தான் இந்தியா
3: பிரான்ஸ்
0: விளங்கல. ஓ, ஒரு காலத்தில் இருந்தவ தம் பிள்ளை, ஆனால் இப்போ தெரியும் அது திருமணம் முடித்து பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள்ன்ற ஒன்று கொஞ்சம் இது, ஆனால் படிச்சிருக்கிறா, இசை படிச்சிருக்கிறா, அது தெரியும்.
3: நான்
0: பொய்யில்ல, உண்மை கதை. உங்களை சொன்னார் யாருக்கா தெரியுமே, செல்வமும் முரளியும் போய் அந்த காட்டுக்குள்ள பாது. அந்த செல்வமார் தெரியுமோ? விபி தாத்தா அந்த கிளாஸ்மேட், பிரான்ஸ் நாட்டில எந்த முதலாளி, தம்பி முரளி, ஞானம் பீரிஸ் தாத்தாண்ட
3: மருமகன்.
0: உண்மை கதை, உண்மை கதை. என்ன முறை சொன்னாரு, செல்லம்மா பாட்டியும் என்ன முறை தாத்தாண்ட முத்து தாத்தா, அது வந்து செல்வம் மாமான் சிறியதாயும் சித்தப்பாவும். சித்தப்பா அவர் இங்க பிரான்ஸ்ல தமிழாக்களுக்கு கேஸ் எழுத கொடுக்க சொல்லி, அந்த இதுக்கு நாங்கள் விசா பதிக்கிறது கேஸ் எழுத ஒண்ணு மட்டும்
3: சொல்லிவினாம்,
0: அது எழுதி கொடுக்கிறவர் முந்தி முத்து தாத்தாவும் செல்லம்மா பாட்டியும் எல்லாரும் நமது ஊரை சேர்ந்தவர்கள். அதை சுட்டித்தான் அவர்களின் அனுமதியுடன் தான் அவர் இந்த புத்தாத்தை எழுதியிருப்பார் என்று நான் நினைக்கின்றேன். நீங்கள் வந்தீங்களண்டா நான் உங்களுக்கு செல்வம் மாமாவையும் மீரா ஆண்டியையும்
3: காட்டுறேன்.
0: ஓகே, அப்ப நாங்கள் கதையை கேட்போமோ? சொல்லுங்கோ.
3: இதை பக்கத்து மாலா அக்கா வீட்டு மாமரத்தின் கூடு கட்டி முட்டையிட்டு அடை காத்து வந்த வரும் நீண்ட தொண்டுடைய ஒரு உண்டு. வஞ்சக நெஞ்சோடு அண்ணாச்சி வேலைக்கு போன பின் மெல்ல தன் கூட்டில் இருந்து இறங்கி வந்து அழகான பச்சை கிளியே, அழகான பச்சை கிளியே, ஏன் இப்படி அடிமை மாதிரி கூட்டுக்குள் அடைந்து கிடக்கிறாய்? என்னை பார், எவ்வளவு சுகந்திரமாக பறந்து திரிகிறேன். நீ மட்டும் ஏன் இப்படி கூட்டுக்குள் அடைந்து கிடக்கிறாய் என்று வஞ்சகமாக பேச, நோனோ நான் வரமாட்டேன், நீ போ என்று கூறியது அந்த பச்சை கிளி. பச்சை கிளி, பச்சை கிளி, அண்ணாச்சி மாலைதானே வருவார்? அதற்கிடையில் ஒரு ரவுண்ட அடித்து விட்டு வந்திடலாம் என்று கூறி கிளி கிளி கூண்டின் கதவை திறந்து விட்டது அந்த காகம். காகத்தின் தந்திரமான பேச்சை நம்பி கூட்டை விட்டு வெளியே வந்து உல்லாசமாக அங்கும் இங்கும் மேலும் கீழுமாக பறந்து விளையாடி விளையாடி விளையாடியது அந்த கிளி. மாலையாகிவிட்டு வீட்டு வீடு திரும்பிய அக்னாச்சி பச்சை கிளியை காணவில்லை. வணக்கம், வாருங்கள் என்று தன்னை அழைக்கும் தன்னை அன்பாக அழைக்கும் அந்த பச்சை கிளியை காணவில்லை. கூட்டும் திறந்து கிடக்கிறது என்று கோபம் கொண்டார் அண்ணாச்சியார். வெளியே பறந்து திரிந்த அந்த கருப்பு காகம் தன் தன் கருப்பு சொண்டை சிவப்பாக ஆசை சிவப்பாக ஆசை கொண்டு ஒரு வீடு வீட்டு முற்றத்தில் காயப்போட்டிருந்த ஒரு மிளகாய் மிளகாய் பழத்தினுள் தன் சொண்டை வைத்து கிளறு மூக்கு கிளறு மூக்கு முகம் கண்கள் எரிய கொண்டு பட்டைக்குள் ஒளி ஓடியது. மிகுதி அடுத்த முறை வாசிப்பேன். ஹலோ,
0: பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் ஆர்த்திகன். தாத்தா ஒரு சின்ன உதவி செய்கிறார் பிள்ளைக்கு. நீங்கள் என்ன, நீங்கள் இதை பார்த்து பார்த்து எழுதுவீங்களா? நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால், இந்த கதையை இரண்டு தரம் உங்கொண்ட கையால் பார்த்து பார்த்து எழுதுங்கோ. எழுதினீங்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஞாபக சக்தி அதிகமாக வரும். இப்போ நீங்கள் தடக்கிற தண்டோரத்திலாம் தடக்கினீங்கள், அது சாதாரணம், அது நார்மல் என்று சொல்லுவேன். என்ன நார்மல்? அது பெரியாக்களுங்களுக்கே சில நேரத்தில் தடக்கப்படுறது. இப்போ நான் கூட தடக்கப்படுறேன் பாருங்கோ. அது மாதிரி நீங்கள் அதை பார்த்து பார்த்து ஆறுதலாக ஒவ்வொரு சொல்லாக எழுதி வந்தீர்கள். அண்டா இரண்டு தடவை உங்களுக்கு இந்த விட்ட ரெண்டு இடத்துல தடங்கள் ஏற்பட்டது அல்லவா, அது தடங்கள் ஏற்படாமல் இந்த வயதில் நீங்கள் இப்படி கதையை சொல்வதே பெரிய புண்ணியம், பெரிய ஆச்சரியம். பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள். என்ன இதை மீரா டீச்சர் பெற
2: இல்லையான பறவைகளை கண்டு மனதில்
0: வணக்கம். இணைப்பில் வந்திருப்பவர்
1: ஆர்த்திகன்,
0: சொல்லுங்க. அப்ப அடுத்த கிழமை மீரா டீச்சர் வருவா என்ன? அதுக்கிடையில அப்பாட்ட சொல்லுங்க, அப்பா ஒரு முக்கியமான அலுவல் இருக்கு ஜிஆர்டியில, ராஜான்னு இருக்கா சந்திக்கப்படும் என்று சொல்லி போட்டு சனிக்கிழமை ஓடியாக்கும். நான் கூட்டி கொண்டு போய் காட்டுறேன் மீரா டீச்சரையும் செல்வம் மாமாவே. செல்வம் தாத்தா பாட்டு நன்றா இருந்தது செல்ல, நன்றா இருந்தது. நான் முதல் சொன்னது கேட்டதா, அந்த இரண்டு தடவை எழுதினீர்கள் என்று சொன்னால் சின்ன இதைத்தான் இல்லை, அம்மாட்ட சொல்லி அப்பாட்ட சொல்லி ஒரு சின்ன பந்தி, நாலு வரியில, நாலு வரியில் உள்ள ஒரு சின்ன பந்தி, ஒரு கதையோ ஒரு திருக்குறளோ இல்லை ஒரு தேவாரத்தையோ நீங்கள் அதை ஒவ்வொரு சொல்லாக எழுதி போட்டு ரெண்டு தரம் எழுதினீங்கன்னு சொன்னால் மூன்றாம் தரம் நீங்களாயே கண்ணை மூடிக்கொண்டு எழுதுவீங்கள். கண்ணை மூடிக்கொண்டு அப்படி ஒரு பிழைவு இல்லாமல் தடங்காமல் சொல்லுவீங்க. என்ன தருவா, அஸ்பளம் வாங்கி தருவாவா இல்லையா என்று சொன்னால் மெக்டோனல்ஸ்ல கூட்டி கொண்டு போய் சாப்பாடு வாங்கி தருவாவா?
1: ஒரு பிசி தருவா.
0: அவ்வளவுதான் என்ன, அவ்வளவுதான் என்ன செய்கிறது, என்ன வடை போச்சு என்ன. பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் செல்லவங்க. அகேனி குட்டியா காணல, டிவியும் கொஞ்ச நேரம் நீங்கள் பார்க்கணும். பிரெஞ்சு தானே பாப்பீங்களா
1: என்ன?
0: இப்ப தாத்தா எல்லாம் என்னதான் இருந்தாலும் தாத்தாக்கு மூன்று பிள்ளைகள், மூன்றும் பொம்பளை பிள்ளைகள், ரெண்டு பேற்ற விடுவோம். கடைசி பிள்ளை இருக்கிறா, படிச்சு கொண்டிருக்கிறா, 21 வயது. வீட்டுல நின்றா வேண்டு சொன்னால் கட்டாயம் 1 மணி பிரெஞ்சு செய்தியும் 8 மணி பிரெஞ்சு செய்தியும் கட்டாயம் பார்த்தே ஆகணும். விளங்குதோ விளங்க இல்லையோ, அவைக்கு விளங்கும் தாத்தாக்கு விளங்குதோ பார்ப்பேன். நான் பார்த்தண்டாலும் கண்டுபிடிக்கலாம் தானே. இதுல எனக்கும் பிரெஞ்சு டிவி பாக்குறீங்களா இல்ல? டெலிஃபான்ஸ் டேஃபா பாக்குறீங்களா? டேஃபாவில உங்களுக்கு பிடிச்ச வானிலை அறிவிப்பாளர் யார், மெத்தியோ வாசிக்கிறார், யார் உங்களுக்கு பிடிக்கும்? தாத்தா சொல்ற நீங்க யாருன்னு சொல்லுங்க. சரியா, லூயி பூடான், மொட்டத்தல லூயி பூடான் இல்லையென்றால் கதர்னா அவ மோசம் போயிட்டா, கதர்னா மோசம் போயிட்டா. எவிலியாந்தி லாய், வெள்ள தலைமுடி ஷோட்டா வெட்டி இருப்பா தலைமுடி, அந்தி பாட்டி ஒரு ஆள், அவ மற்ற ஆம்பளை ஒரு ஆள் லூயி பூடான் என்ற மொட்டத்தல. அவர் ரெண்டு பேர்லயும் தாத்தாக்கு மோக்கை பிடிக்கும். செய்தியில யார் வாசிக்கிறது பிடிக்கும்? செய்தி வாசிக்கிறது, மத்தியான செய்தி இல்லையாண்ட இரவு செய்தி, 8 மணி செய்தி. மச்சுக்கள் செய்தியும் பார்க்க வேணும். சரியோ, தாத்தா சொல்ற 8 மணிக்கு செய்தி பார்க்க வேணும். மெத்தையவும் பார்த்து அம்மாவுக்கு சொல்லணும், அம்மா நாளைக்கு மழை, நாளைக்கு இப்படா வெஜில், இத்தனை மணிக்கு மழை பெய்யும், அதுக்கும் சொல்ல வேணும் அப்பா அம்மாவுக்கு. அதே நேரத்தில் ஓ அம்மா இஞ்ச டில்லியில் எடியுது அம்மா, காட்டுக்கள் எடியுது, துளசியில் எடியுது, இஞ்ச இப்படி நடந்திருக்கண்டெல்லாம் அம்மாவுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நீங்கள் பிரெஞ்சு தெரியும் தானே, உங்களுக்கு விளங்கும் தானே? அது முக்கியமா, கட்டாயம் நீங்கள் கார்ட்டூன் மட்டும் இல்ல, செய்தி கட்டாயம் பார்க்கணும். இந்த நாட்டில் இருக்கிறோம், இந்த நாட்டில் நடக்கிறது மறைஞ்சு கொள்ளத்தானே வேணும். அப்பா அம்மாவுக்கு பிரெஞ்சு தெரியாது, நீங்கள் தான் கேட்டு சொல்லணும். அப்ப அப்ப என்ன செய்வோம் பையனி?
1: நன்றி
0: வணக்கம். ஆத்திகம் செல்லம் அகேனி, வணக்கம் அகேனி. மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள், தவறுதலாக துண்டிக்கப்பட்டு விட்டது. ஒரு அகேனி மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள்.

0: வணக்கம். வணக்கம் மகேனி, நாங்கள் தவறுதல மா தாத்தா கையை தட்டி விட்டுட்டார், அதை நின்றுட்டது. அதற்காக அகேனி செல்ல திட்டம் மன்னிப்பு கட்டுக்கொண்டு சொல்லுங்க. நீ எப்படி இருக்கிறீங்கள்? நானும் சோபி ஆண்டியும் சுகமா இருக்கிறோம். அப்ப நான் சொல்லி வர்றேனோ, கேட்டுக்கொண்டிருக்கிறேன், நான் சொல்லி வர்றேனா, தலையாட்டுறா. ஓமா. அப்ப பிள்ளைக்கு பிள்ளையும் இன்றைக்கு அப்பா சமைச்ச சோறு வரையெல்லாம் சாப்பிட்டுட்டு இப்ப தாத்தாவோட ட்ரேடி கூட காய்ச்சி கொண்டிருக்கிறீங்களா? அப்ப இன்றைக்கு தாத்தாக்கு என்ன சொல்ல போறீங்க? எல்லாருக்கும் சின்ன கதை உண்டு. ஓகே, சொல்லுங்க கேப்பம்.
1: ஒரு ஊர்ல வியாபாரி உடல் இருந்தாராம். அந்த வியாபாரி வியாபாரம் செய்து செய்து அப்படியே கொஞ்சம் காசு
0: வியாபாரம் செய்தது கொஞ்சம் காசு சேர்த்து வச்சவரோ. சரி சொல்லுங்க.
1: அவருக்கும்
0: வருத்தம் காய்ச்சல் வந்துட்டு
1: தானே. அந்த வியாபாரிக்கு ஒரே ஒரு மகன் தான்.
0: ஒரே ஒரு மகன்.
1: காசுல 50,000
0: பொற்காசுகள்.
1: கொஞ்ச நாளால வளர்ந்துட்டார். சரியால
0: வந்துட்டார்.
1: கூடாதவர்
0: என்ன
1: அவர் இனிமேல் இந்த ஊருக்கு கிட்ட வந்து கேட்டுக்கொண்டு சொல்லிட்டாராம். அப்ப அந்த மகன் இந்த மகன் சொல்றது உண்மையாண்டு. அப்ப அந்த ஃப்ரெண்டு சொன்னாராம், உங்களுக்கு பிடிச்ச காசு எடுத்து குடும்பம் நீங்க அப்படி குடுக்கல மரியாதை ராமன். அப்ப அந்த நண்பனுக்கு ஒன்றுமே வழங்கல.
0: அம்பனாயிரம் ரூபாக்கு ஆயிரம் ரூபா கொடுத்துட்டு கொடுத்தனு சொல்றாரு என்ன
1: அப்ப மரியாதை ராமன் சொன்னாராம் உங்களுக்கு
2: 49,000
1: பொற்காசு தான் பூச்சி இருக்கு நீங்க அப்ப அதைத்தான் நீ கொடுக்கணும்னு சொன்னாராம்
0: அதுதான் சரியா
1: மரியாதை ராம இந்த டீப்ப பாட்டு எல்லாரும் பாராட்டினா மேம்
0: அதே மாதிரி இந்த கதையா சொன்னா அகனி குட்டிக்கும் பாராட்டுக்கலாம்
1: நன்றி தாத்தா
0: நன்றி அகனி செல்லம் நான் இங்கே ஒரு ஒன்று கூடலுக்கு வந்த போது தேமகல அகனி செல்லத்தை தூக்கி வச்சிருக்கிறேன் தாத்தா பக்கத்துல ஆர்த்திகன் ஆர்த்திகன் அந்த படம் தாத்தாட்ட பத்திரமாக டெலிபோனில இருக்குது என்ற தகவலையும் உங்களுக்கு சொல்லுறேன் சரியோ
1: ஓகே
0: இப்ப நன்றி
1: நன்றி வணக்கம்
0: நன்றி வணக்கம்

0: சிறுவர் முற்றத்திலே ஆர்த்திகன் செல்லமும் அகேனி செல்லமும் கலந்து சிறப்பித்திருந்தார்கள். இப்போது இணைப்பில் வந்திருக்கும் செல்லம், வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: என்ன பேர் பிள்ளைனா? ஜேசன். எங்கிருந்து கலைக்கிறீர்கள்? பிரான்ஸ். எந்த பதிவு தெரியுமா பிள்ளைக்கு? ஓகே, சரி சொல்லுங்கள், எப்படி நலமா இருக்கிறீர்களா? நாங்களும் நலமாக இருக்கின்றோம். அப்ப ஜேசன் செல்லம் உண்டைக்கு என்ன சொல்ல போறீங்க? அதற்கு முதல் ஜேசன் செல்லம் பிரான்சில என்ன என்ன எத்தனை வகுப்பு படிக்கிறீங்க? எத்தனை வயது செல்லத்துக்கு?
1: எனக்கு 10 வயசு.
0: பத்து வயது. அப்படி என்றால் நீங்கள் சேப்பேயா சேதுவா சேமுவா? இது
1: வாழ்த்துக்கள்.
0: தமிழ் படிக்கிறீங்களா இல்ல வீட்டிலே அம்மா சொல்லித்தாராவா? நல்லது நல்லது, அப்படித்தான் இருக்கணும். ஓகே, அப்ப இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க தாத்தாக்கு? வாசிக்க போறீங்க, சொல்லுங்க.
1: மஞ்சள் பட்டம் குழந்தை பம்பரம்
0: பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள். அச்சா புள்ள, ஒவ்வொரு குற்றத்துக்கும் ஒவ்வொரு சொல்லி சொல்லி
1: இருக்கிறீங்களா?
0: பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் என்ன குற்றத்தில குற்றத்தில ஒவ்வொரு சொல்லி சொல்லி இருக்கிறீங்களா? நீங்கள் அடுத்த முறை கதை கேட்கல தாத்தாவோட கொஞ்சம் மெக்க கிட்ட வச்சு கொண்டு இப்ப கதை கேட்கல நல்லா இருக்குது. நீங்கள் வாசி கேட்கல ஒற்றிய வச்சு கொண்டுதான் பார்த்து பார்த்து வாசிச்சிருப்பீங்களா? கொஞ்சம் தூரா போயிட்டு கேட்டது கொஞ்சம் தெளிவில்லாம இருந்தது. அடுத்த முறை பக்கத்துல வச்சு கொண்டே சொல்லுங்கள். வேற எதையும் சொல்ல போறீங்களோ செல்லாம்? ஓகே, பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் ஜேசனுக்கா.
1: நன்றி
0: நன்றி. நீங்கள்
1: அருட்ட
0: அக்கா கிட்ட கொடுங்க. அக்காவோட தாத்தா கதைக்கிறேன்.
2: வணக்கம் தாத்தா.
0: வணக்கம். பிள்ளைக்கு என்ன பேர் அம்மா?
2: இந்த பேர் ஜானிஸ்.
0: என்ன பேர் அம்மா?
2: ஜானிஸ்.
0: தனுஷா?
2: ஓ ஜானிஸ்.
0: தனுஷ். தனிஷ். என்ன இடம் அது? எந்த இடத்துல இருக்கீங்க?
1: பாராட்டுக்கள்
0: வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் பாராட்டுக்கள். நீங்கள் என்ன சொல்ல போறீங்களா அம்மா?
2: நான் இன்றைக்கு வந்து நிறம் மாறிய காகசட கதை உண்டு.
0: உங்கள்ட்ட ஒரு கேள்வி, நீங்கள் தேர்மலை இல்லைன்றபடியா கேட்கறனா? கொஞ்சம் பெரிய பிள்ளை தானே, நீங்கள் பிரான்ஸ் தொலைக்காட்சிகள் பாக்குறீங்களா? எது பாப்பீங்க? டிஎஃப்ஆ பாக்குறீங்களா? டிஎஃப்ஆல செய்திகள், ஒரு மணி செய்தி, எட்டு மணி செய்தி. உங்களுக்கு பிடித்த வானிலை மெத்தியோ ஒன்று சொல்லுவீனா? அது ஆர் வாசிக்கிறது பிடிக்கும், செய்தி வாசிக்கிறது ஆரை பிடிக்கும்?
2: எனக்கு தெரியல,
0: தாத்தாவுக்கு வந்து எவிலியான் திலை என்ற ஒரு மேடம், வெள்ள தலைமுடி ஷோர்ட், அவ பிடிக்கும். முண்டி இருந்தவ கதரினா லா போர்தண்ட, அவ பெஞ்சன் எடுத்துட்டா இப்ப நினைக்கிறேன். இப்ப காலமாக இருக்கிற அவ காலமாக விட்டா அவ அவ முந்தி ஒரு சிறந்த நாடக நடிகை, திரைப்பட நடிகை, டெலிஃபிரான்ஸ் ஒன்றின் முதன்மை வானிலை அறிவிப்பாளர். தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள், பிறகு வேறு என்னத்துக்கும் தேவைப்படும். அடுத்தது செய்தி வாசிப்பாளர்களில் எனக்கு பிடித்தவர் வந்து, அவரும் காலமாகிவிட்டார் மோர், மிசு ஜோம் பியர் பெர்னாவ் உண்டு. டெலிஃபிரான்ஸ் ஒன்றில் அதிக சம்பளம் வாங்கி கனகாரம் மதிக செய்திகை தன்னகத்தை வைத்திருந்தவர் ஜோன் பியர் பெர்னாவ் உண்டு. சரி சரி, தாத்தா உச்சரிக்கிறது ஜோன் பியர் பெர்னாவ். தற்போது இருப்பவர்களில் மதிக செய்தி மேரி சோபி லக்ராவ் என்பவர்களும், ஔதரி கிரெப்ஸ் அமாரா, மற்றது இன்னும் ஒரு உயரமான பெம்பளை பேருடனடியாக ஞாபகத்துக்கு வரவில்லை, ஆண்களில் கில்லஸ் புல்லோ
2: என்ன,
0: அவர்களை பிடிக்கும். அந்த தகவலை உங்களுக்கு இருக்கும். நீங்கள் என்ன சொல்ல போறீங்க பிள்ள?
2: நான் நிறம் மாறிய காக்கையிட கதை ஒன்று வாசிக்க போறேன்.
0: நிறம் மாறிய
2: காக்கை
0: காட்சி,
2: காக்கை
0: காக்கை, நிறம் மாறிய காக்கை. சொல்லுங்கள், கேட்போம் எல்லோருமாக.
2: இரையை தேடி காகம் ஒன்று சுத்தி வந்தது, எங்கள் வீட்டு கூரை மீது வந்து மறந்தது. தரையில் கொட்டி கிடந்த நல்ல தானியங்களை தடையில்லாமல் புறாக்கள் கூடி மேய கண்டது. கள்ளத்தனமாய் புறாக்களோடு சேர்ந்து நாமுமே கணித்து இரையை தின்ன வேண்டும் என நினைத்தது. வெள்ளை வண்ண தோட்டி ஒன்றை நாடி சென்றது. மேனி முழுதும் அதில் நிறைந்து வெளியில் வந்தது. திரும்பி வந்து புறாக்கள் நடுவே சேர்ந்து கொண்டது. திரட்டுத்தனமாய் தனியை தானியத்தை தின்னதானது. கருப்பு பாகம் வெள்ளையாக வந்திருந்ததை கண்டுபிடிக்கவில்லை அந்த புறாக்கள் கூட்டமே. கணிப்பு மிகவும் கொண்ட காகம் தன்னை மறந்து காக்கா காக்கா காக்கா என்றே கத்தலானது. எளிதில் உண்மை கண்டு கொண்ட புறாக்கள் யாவுமே எதிர்த்து அதனை கொத்தி கொத்தி விரட்டி அடித்தன. தப்பி பிழைத்த எண்ணி காகம் உடன் பறந்தது. தனது இனத்து காகம் கூட்டம் தன்னை அடைந்தது. அப்போ தந்த காகம் கூட்டம் என்ன செய்தது? ஆவலோடு வருக வருக என்று அழைத்ததா? இல்லை இல்லை, வெள்ளை பூசி வந்த காகத்தை ஏதோ பறவை ஒன்று அவையும் என்றே அவையும் எண்ணிவிட்டன. தொல்லை கொடுக்கும் பறவை ஒன்று கருதி விட்டதால் துரத்தி துரத்தி கோபமாக விரட்டி அடித்தன. பிறரை ஏக்க நினைத்து காகம் வேஷம் போட்டது. பிறந்த இனத்து பறவை கூட துரத்தி அடித்தது. பறந்து பறந்து இங்கும் அங்கும் அலைந்து திரிந்தது. பாவம் பின்னர் அந்த காகம் என்ன ஆனதோ.
0: பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள் அம்மா.
2: நன்றி
0: நன்றி நன்றி. மீண்டும் ஒன்பது நிகழ்ச்சி அடுத்த வாரம் நல்ல ஒரு இதோட சந்திப்போம். என்ன முறை நீங்களும் ஜீசனும் கலந்து சிறப்பித்திருக்கீர்கள். பாராட்டுக்கள், வாழ்த்துக்களமா.
2: நன்றி
0: நன்றி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிறுவர் முற்றம். சிறுவர் முற்றம் நிகழ்ச்சியிலே ஆர்த்திகன், அவரது சகோதரி அகேனி, ஜேசன், அவரது சகோதரி அக்கா டெனிஸ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்திருந்தார்கள். நிலைய கலியக நேரம் 5:52 இருக்கும் போது பிக் பென் மணிக்கூட்டு கோபுர நேரம் 4:52 இருக்கின்றது.

0: இப்போது கலியக நேரம் 5:57. இத்துடன் நிறைவு பெறுவது சிறுவர் முற்றம். 6:00 to 6:15 சில திரைசை பாடல்கள், அதனைத் தொடர்ந்து 6:15 to 7 சகோதரி நிகிலா மோனதாஸ் அவர்களின் பாட்டும் பதமும் மறு ஒலிபரப்பு இடம்பெறும் என்பதை உங்களுக்கு அறிய தந்து கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை இதுவரை நேரமும் எனக்கு உதவிய தேசத்தின் குரல்தான் கலாநிதி அண்டன் பாலசிங்கம், டிஆர்டியின் செல்ல குரல்தான் சுமித்தா பாலசிங்கம் அவர்களுடன் விடைபெறுவது உங்கள் அன்பு சௌதரன் விபி. நன்றி, வணக்கம், அன்பு நேயர்களே.
1: பாப்பா வண்ண பறவைகளை கண்டு நீ மனதில் மகி

0: தேவி சியாஜி உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
1: எத்தனை பேருக்கு?
0: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
1: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனால் அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்தாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
0: ஓ அப்படி என்ன, டிஆர்டி கிட்ட சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. யூ வெரி நைஸ், தேங்க்யூ.
2: உங்கள் தேவையர் சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள். தேவி மகால் உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள். தேவி மகால் 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள். தேவி மகால் மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 846 அவென்யூ பிரசிடன்ட் வில்சன் 93810 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. பாரிஸ் லா செப்பலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்தே இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 ரூபாய் பரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி saslanga12@gmail.com.
3: ஈழத் தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா வெகு விரைவில் சுவிஸ் நாட்டில் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுகிறது. பலரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாவிலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். விழா நடைபெறும் தேதி, காலம், இடம் என்பன வெகு விரைவில் பின்னர் தெரியப்படுத்தப்படும். இந்த விழா தொடர்பான உங்கள் ஆலோசனைகளை வழங்க தொடர்பு கொள்ளுங்கள். தம்பிராஜா இளங்கோ, தொடர்பு தொலைபேசி இலக்கம் 0041 76 386 14 82. மூத்தி லவ்சான் 0041 79 77 11 712. தர்மலிங்கம் பிரபா 0041 76 51 83 34. கல்வி கண்ணை திறந்த வயாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம். அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

நேரம் சரியாக 6:02. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் 6:15 வரை சிறேசிய பாடல்களை கேட்போம். 6:15 7 வரை நீலா மோகனதாஸ் அவர்கள் தொகுத்து வழங்கும் பாட்டும் பதமும் மறு ஒலிரப்பாக ஒரு சில வாரங்கள் தவிர்க்க முடியாத காரணங்களினால் நீலா மோகனதாசருடைய பாட்டும் பதமும் மறு ஒலிரப்பாக இடம்பெறும் என்பதை அறிய தந்து 6:15 அவருடைய பாட்டு மதமும் மறு ஒலிபரப்பு நிகழ்ச்சியோடு இணைந்திருப்போம். இப்பொழுது தேசிய பாடலை கேட்போம்.

தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா வெகு விரைவில் சுவிஸ் நாட்டில் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுகிறது. பலரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாவுலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். விழா நடைபெறும் தேதி காலம் இடம் என்பன வெகு விரைவில் பின்னர் தெரியப்படுத்தப்படும். இந்த விழா தொடர்பான உங்கள் ஆலோசனைகளை வழங்க தொடர்பு கொள்ளுங்கள். தம்பிராஜா இளங்கோ, தொடர்பு தொலைபேசி இலக்கம் 0541-76-386-1482, மூத்தி லவ்சான் 0541-79-77-11-712, தர்மலிங்கம் பிரபா 0541-76-51-83-34. கல்வி கண்ணை திறந்த வயாவுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம். அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

0: மாதிரி இருக்கு.
1: ஓ ஹேமா, எப்படி சொன்னா இருக்கீங்களா?
0: என்ன அடையாளம் தான் இது, என்ன கோலம் இது?
1: ஐயோ, நீங்க அந்த மாதிரி இருக்கிறீங்க, நான் வந்து பார்த்த மாதிரி இப்போ கடவுள் உங்களை என் காலம் வந்து தோதியாது, எப்படி சுகமா இருக்கிறீங்களா?
2: உண்மை. குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல், விற்பனை, முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள், செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை, பண முதலீட்டு சேவைகள், உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம், வன்கூவர் நகரில். வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம் தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 778-994-23-25.
3: நேரம் சரியாக 6:11. நீங்கள் இணைந்திருப்பது திரைசை பாடலோடு. திரைசை பாடல்களை தொடர்ந்து வரும் பாடல் திரைசை பாடல்களை தொடர்ந்து வரும் பாடல்

ஒலித்த அந்த பாடலோடு நிறைவு பெறுவது திரைசை பாடல். திரைசை பாடலை கேட்டுமிழ்ந்த நேயர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர இருப்பது குணநாகி பசுபதி அவர்களுடைய பாட்டு மதமும் மறு ஒலியரப்பாக.

പാട്ടും പദമും. ഇനിയ മാലൈ വണക്കം എൻപനേകളേ, നിങ്ങൾ അനവരും നിലമാക ഇരുപ്പീകൾ എന്ന് നമ്പുകേ. പാട്ടും പദമും നികഴ്ചിയാണത് വാരം തോറും ബുധൻകിഴമകളിൽ മാലൈ 6:15 7 മണി വരെ എമത് അൻപു നേയർ തമത് പ്രതിയുടാക ഇണിന്തുകൊള്ളും നികഴ്ചിയാക അമൈന്തു വരുകിറത്. ഇന്നിഴ്ചിയുടാക നിങ്ങളും ഇണിന്തു കൊള്ള വിരുമ്പിനാൽ ഉങ്ങൾ എണ്ണവോട്ടത്തിലേ ഉദിക്കും നല്ലതൊരു കരുപ്പൊരുൾ ഒന്നെ കൊണ്ട് ഒരു വാക്യം ഒന്നെ അമൈത്ത് അതിലുള്ള ഒവ്വൊരു സൊൽക്കളിലും ആരംഭമാകും പാടലുകളെയും തെരുവ് ചെയ്ത് എമക്ക് അനുപ്പി വെക്ക വേണ്ടും. നിങ്ങൾ അനുപ്പി വെക്ക വേണ്ടിയ എമത് മിന്നഞ്ചൽ മുഖവരി trttamil@hotmail.fr. എമക്ക് കിടത്ത ഒളുങ്ങിൻപടി ഉങ്ങളത് പ്രതികൾ ഒലിപരപ്പാകും. எனவே அந்த வகையிலே இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை தனது பிரதியூடாக சிறப்பிக்க வருகின்றார் எமது அன்பு நேயர் திருமதி குணநாயகி பசுபதி அவர்கள் பிரான்சில் இருந்து. இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை சிறப்பிக்க காத்திருக்கும் திருமதி குணநாயகி பசுபதி அவர்கள் தெரிவு செய்திருக்கும் பதங்கள்: சொந்தங்கள் பாடும் இசை மழை கேட்டு பொங்கியதே மனதில் ஆனந்தம். சொந்தங்கள் பாடும் இசை மழை கேட்டு பொங்கியதே மனதில் ஆனந்தம். எனவே இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க திருமதி குணநாயகி பசுபதி அவர்கள் தெரிவு செய்திருக்கும் முதல் பாடல் சொந்தங்கள் என்னும் பதத்திற்காக ஒலிக்க வருகின்றது.

இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை தனது பிரதியூடாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் திருமதி குணநாயகி பசுபதி அவர்கள் பிரான்சில் இருந்து. அவர் தெரிவு செய்திருக்கும் அடுத்த பாடல் இசை என்னும் பதத்திற்காக ஒலிக்க வருகின்றது.

ஆடி ஆடி வரும் தீப

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அபிமான வானொலி டி ஆர் டி தமிழ் ஒலியிலே பாட்டும் பதமும். இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியூடாக தனது பிரதியுடன் இணைந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் திருமதி குணநாயகி பசுபதி அவர்கள். தொடர்ந்து அவர் தெரிவு செய்திருக்கும் அடுத்த பாடல் மழை என்னும் பதத்திற்காக ஒலிக்க வருகின்றது.

தினம் பாட்டும் பதமும் நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கும் திருமதி குணநாயகி பசுபதி அவர்கள் தெரிவு செய்திருக்கும் பதங்கள் சொந்தங்கள் பாடும் இசை மழை கேட்டு பொங்கியதே மனதில் ஆனந்தம். எனவே தொடரும் பாடலை கேட்டு என்னும் பதத்திற்காக தெரிவு செய்திருக்கின்றார் திருமதி குணநாயகி பசுபதி அவர்கள்.

have to do

என் எதெல்லாம் பேசி பேசி ஆசை தீரம்மா கேட்டு

அன்பான நேர்களை, நீங்களும் இந்நிகழ்ச்சியூடாக இணைந்து கொள்ள விரும்பினால் உங்களது மனதிலே தோன்றும் கவித்துவமான அல்லது தத்துவார்த்தமான பொருள் கொண்ட ஒரு வாக்கியத்தை அமைத்து அதில் உள்ள ஒவ்வொரு சொற்களிலும், அதாவது அதே சொற்களில் ஆரம்பமாகும் பாடல்களை தெரிவு செய்து நமக்கு அனுப்பி வைக்க வேண்டும். உங்களது பிரதிகளும் இந்நிகழ்ச்சியூடாக ஒலிபரப்பாகும். எனவே இன்றைய நிகழ்ச்சியை தனது பிரதியூடாக சிறப்பித்துக் கொண்டிருக்கும் திருமதி குணநாயகி பசுபதி அவர்கள் தெரிவு செய்திருக்கும் அடுத்த பாடல் பொங்கியதே என்னும் பதத்திற்காக ஒலிக்க வருகின்றது.

இன்றைய பாட்டும் பாடலும் நிகழ்ச்சியின் நிறைவு பதமாக வருகின்றது ஆனந்தம். இதற்கான பாடலாக திருமதி குணநாயகி பசுபதி அவர்கள் தெரிவித்திருக்கும் பாடல்

இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியூடாக இதுவரை நேரமும் பலம் வந்த பதங்கள், சொந்தங்கள் பாடும் இசை மழை கேட்டு பொங்கியதே மனதில் ஆனந்தம்.

இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. இன்றைய நிகழ்ச்சியை தனது பிரதியூடாக இணைந்து கொண்டு சிறப்பித்த திருமதி குணநாயி பசுபதி அவர்களுக்கு எமது மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு, இதுவரை நிறமும் நிகழ்ச்சியை செவிமடுத்து கேட்டுக் கொண்டிருந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். வணக்கம்.

ஸ்பான்சரும் ஒளிபரப்பாகும் டிஆர்டி தம்பளலியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஷலா கோணேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்று நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடக்கத்தில் கருப்பு பட்டி அணிந்து தமது எதிர்ப்பை வெளியிட்டார்கள். கடந்த 5 மற்றும் 6 தேதிகளில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் நடந்த சம்பவத்தில் உயிரிழந்த 27 பேருக்கு அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்று கோரி எதிர்கட்சியினர் கருப்பு பட்டி அணிந்து தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளார்கள். சர்வதேச வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் தினமான ஆகஸ்ட் 30 தேதி வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் சர்வதேச மாநாட்டை அந்த தினத்தில் நடத்த தீர்மானித்திருக்கிறார்கள். அனுராதபுரத்தில் நெல்லுக்கு நியாயமான விலை கோரி விவசாயிகள் வீதிகளில் இறங்கி போராடியுள்ளார்கள். அரசாங்கத்தினால் நிர்ணயிக்கப்பட்டுள்ள உத்தரவாத விலைகளின் கீழ் நெல்லை கொள்வனவு செய்வதற்கு அனைத்து அரசி ஆலை உரிமையாளர்கள் கொள்கை அளவில் இணக்கம் தெரிவித்துள்ளதாக தெரியவிருக்கிறது. யாழ்ப்பாணம் வடபிராட்சி கிழக்கு மருதங்கணி பகுதியில் தனியாருக்கு சொந்தமான 25 ஏக்கர் காணி சுவீகரிப்பு நடவடிக்கைகள் நாளை இடம்பெற உள்ளதாகவும் அதனை தடுத்து நிறுத்துவதற்கு அனைவரும் ஒன்று திரளுமாறு காணி உரிமைக்கான மக்கள் இயக்கத்தின் தலைவர் இன்று தனது இல்லத்தில் நடத்திய ஊடக சந்திப்பில் அழைப்பு விடுத்திருக்கிறார். பலாலி ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவ திருவிழாவை முன்னிட்டு ஆலயத்துக்கு செல்லும் பிரதான பாதையை பொதுமக்களின் பயன்பாட்டுக்காக விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு கடற்தொழில், நீரியல் மற்றும் கடல்வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரிடம் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தமிழ் மக்களுக்கு சொந்தமான காணிகளை தொல்லியல் திணைக்களம் பலவந்தமாக கையகப்படுத்தவில்லை என்று அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சாவின் முன்னாள் பிரத்யேக செயலாளர் சுகீஸ்வர பண்டாரா ஜூலை 22 வரை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவுக்கு எதிராக பொதுச் சொத்துக்கள் சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. முன்னாள் அமைச்சர் ஜெகத் புஷ்பகுமார லஞ்ச அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையக அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த கைது நடவடிக்கை இன்று மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கடந்த 2006 இடம்பெற்ற கொலைச்சம்பவம் ஒன்றுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்ட 7 நபர்களுக்கு கொழும்பு மேல்நீதிமன்றம் இன்று மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. சமீபத்தில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்திய பொது திரைசேரியால் கடன் தவணையை திருப்பிச் செலுத்தும் போது இலங்கை மத்திய வங்கிக்கு சொந்தமான 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் அரசாங்க நிதிகள் மோசடியாக கையாளப்பட்டது தொடர்பான விசாரணைகளின் முன்னேற்றம் குறித்து ஆகஸ்ட் 5 தேதி அன்று நீதிமன்றத்துக்கு தெரிவிக்குமாறு கொழும்பு கோட்டை நீதிபதி இன்று குற்றப்புலனாய்வுத்துறைக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இலங்கையில் 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சமூக ஊடகங்கள் பயன்படுத்துவதை தடை செய்வது குறித்து சிறுவர் மற்றும் மகளிர் விவகாரங்கள் அமைச்சு அவதானம் செலுத்தியுள்ளதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய இன்று நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற வாதத்தின் போது குறிப்பிட்டிருக்கிறார். பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தன்னை நோக்கி மிக கேவலமான வாட்ட பிரயோகங்களை மேற்கொண்டதாக தெரிவித்துள்ள யாழ் மாவட்ட சுயேட்சைக்குழு நாடாளுமன்ற உறுப்பினர் அற்று

நாங்கள் அனைவரும் உண்மையிலே விவசாயிகள் தானா என்ற சந்தேகம் தமக்கு ஏற்பட்டுள்ளதாக கண்டி மாவட்ட தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் மனுவர்ண தெரிவித்திருக்கிறார். நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதலில் உயிரிழந்த சிறை அதிகாரிகளின் உடலங்கள் இன்று காலை ஊர்வலமாக வெலிக்கடை சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. நீர்கொழும்பு சிறையில் நிகழ்ந்த கொடூரமான வன்முறையை தொடர்ந்து நாட்டின் சிறைச்சாலை அமைப்பில் மீண்டும் முதலீடு செய்யுமாறு இலங்கையில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் வதிவிட ஒருங்கிணைப்பாளர் அழைப்பு விடுத்திருக்கிறார். நீர்கொழும்பு சிறையில் இருந்து மாற்றப்பட்ட கைதிகள் மற்ற சிறைகளில் கடுமையான உடல் ரீதியான தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுவதாக கைதிகளின் உரிமைகளை பாதுகாக்கின்ற குழு குற்றம் சாட்டியிருக்கிறது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதல் சம்பவத்தை அடுத்து பூசா சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்ட கைதியொருவர் அங்கு உயிரிழந்து போனார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட கலவரம் குறித்த உளவுத்துறை தகவல் 3 அல்லது 4 நாட்களுக்கு முன்பே கிடைத்திருந்த போதிலும் அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை எடுக்க தவறிவிட்டதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கர்சன ராஜகர்ண தெரிவிக்கிறார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட வன்முறை சம்பவங்களை தொடர்ந்து அங்கிருந்த கைதிகளில் 60 பேர் நேற்று யாழ்ப்பாணம் சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார்கள். காலி மகமோதர பகுதியில் புதிய சிறைச்சாலை ஒன்று அமைக்கப்பட இருக்கிறது. இந்த சிறைச்சாலை அமைப்பு தொடர்பான வர்த்தமானி அறிவிப்பினை நீதிமன்றம் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் கர்சன நாணயக்காரா வெளியிட்டுள்ளார். இலங்கையில் இந்த வருடம் பதிவான மொத்த டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை 63,839 அதிகரித்திருக்கிறது. நாடு முழுவதும் டெங்கு தொற்றினால் 42 பேர் உயிரிழந்துள்ளதும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கண்டி மாநகர சபை எல்லைக்குள் டெங்கு அதி ஆபத்தான வலயங்களாக 7 வட்டாரங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. வத்தளை எத்திரமுள்ள பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட விசேட தேடுதலின் போது 34 வயதுடைய சந்த நபர் ஒருவர் 2.325 கிலோகிராம் ஹெரோயினுடன் சிறப்பு அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைப்பற்றப்பட்ட ஹெரோயினின் சந்தை பெறுமதி 3 கோடிக்கு அதிகமாக இருக்கும் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது. பாதசாரி கடவையில் வீதியை கடந்து சென்ற ஒருவரை இருபுறமும் இருந்து வந்த வாகனங்கள் மோதி தள்ளியதில் புளியங்குளத்தில் ஒருவர் பலியானார். வறுமையை ஒழிப்பதற்காக மானியங்களை மட்டும் நம்பியிருக்காமல் குடும்ப அலகுகளை மையமாக கொண்ட விஞ்ஞானபூர்வமான வேலைத்திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஜனாதிபதி அன்றுகுமார திசநாயக்கா வலியுறுத்தியிருக்கிறார். செட்டியார் தெருவில் இன்று 22 கரட் தங்கம் பவுன் ஒன்று 3,46,000 ரூபாயாகவும் 22 கரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 43,250 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய செய்திகளில், பாம்பன் வடக்கு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து படகு மூலம் இலங்கைக்கு கடத்த முயன்ற 120 பந்தய புறாக்கள் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட சிற்றூர்தி என்பவற்றை கீழ்பிரிவு காவல்துறை அதிகாரிகள் இன்று பறிமுதல் செய்துள்ளார்கள். நீட் தேர்வுக்கான கட்டணத்தை திரும்ப பெறுவதற்கு விண்ணப்பிக்க அவகாசத்தை தேசிய தேர்வு முகமை மேலும் நீடித்தது. நேற்றுடன் அவகாசம் முடிவடைந்த நிலையில் வரும் 14ஆம் தேதி இரவு வரை விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தாராபுரம் திருப்பூர் கல்வி மாவட்டங்களில் 1 மாணவர் கூட இல்லாத 9 அரசு பள்ளிகளை நடப்பு கல்வியாண்டில் மூட முடிவெடுக்கப்பட்டுள்ளது. ஒன்றிய அரசின் உத்தரவை தொடர்ந்து கடந்த மே 21ஆம் தேதி கரப்பான்பூச்சி கட்சியின் எக்ஸ் கணக்கு முடக்கப்பட்ட நிலையில் நீட் தேர்வு முடிந்துவிட்டதால் இனி எந்த பிரச்சனையும் இல்லை, எனவே முடக்க உத்தரவு ரத்து செய்யப்படுவதாக கூறி கரப்பான்பூச்சி கட்சியின் எக்ஸ் கணக்கு மீண்டும் செயல்பட அனுமதியை நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேச வக்ஃப் வாரியம் மறுசீரமைக்கப்பட்டு அதில் 2 இந்து உறுப்பினர்கள் இணைக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள காங்கிரஸ் இந்த முடிவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர இருப்பதாக அறிவித்திருக்கிறது. இதுவரை இல்லாத வகையில் மத்திய சுற்றுச்சூழல் வனம் மற்றும் பருவநிலை மாற்றத்துறை அமைச்சர் புபேந்தர் யாதவின் தனிச்செயலர், உதவி தனிச்செயலர் மற்றும் 2 கூடுதல் தனிச்செயலர்கள் 4 பேரையும் ஒரே நாளில் பணியிலிருந்து விடுவித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குஜராத் தலைநகர் அகமதாபாத் தொடர் குண்டுவெடிப்பு வழக்கில் இந்தியன் முஜாஹிதீன் பயங்கரவாதிகள் 38 பேருக்கு சிறப்பு நீதிமன்றம் விதித்திருந்த மரண தண்டனையை உயர்நீதிமன்றம் நேற்று உறுதி செய்திருக்கிறது. மேலும் 11 பேருக்கு விதிக்கப்பட்ட ஆயுள் தண்டனையும் நீதிமன்றம் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்தோனேஷியாவுக்கு இந்தியா நெடுந்தளவு ஏவுகணைகளை கொடுக்க இருக்கிறது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்தோனேஷியாவுக்கு 3 நாள் அதிகாரத்துவ பயணம் மேற்கொண்டிருக்கிறார். அங்கு அவர் இந்தோனேஷிய அதிபர் பிரபோவா சுபியாந்தோவை சந்தித்து பேசியிருக்கிறார். கேரள மாநிலம் வயநாடு மேம்பாடி அருகே சுரங்கப்பாதை பணிகள் நடைபெற்று வந்த

நேற்று ஏற்பட்ட பயங்கர மண் சரிவில் சிக்கி 5 பேர் பரிதாபமாக உயிரிழந்து போனார்கள். மகாராஷ்டிராவில் பெய்த கனமழை காரணமாக இதுவரை 13 பேர் பலியான நிலையில் 3வது நாளாக மழை நீடிப்பதால் மக்கள் சிரமத்துக்கு ஆளாகி வருகிறார்கள். தெலுங்கானாவில் கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்த கணவரை மாடியிலிருந்து தள்ளிவிட்டு கொல்ல முயன்று தோற்றதால் மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருந்த போது நரம்பு வலி மருந்து செலுத்தும் குழாயில் அசித்தை ஊசி மூலம் செலுத்தி செவிலியர் கொலை செய்திருக்கிறார். கரூரில் 41 பேர் பலியான விகாரத்தில் முதல்வர் விஜய் மற்றும் ஆதவுக்கு எதிராக தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ள நிலையில் இடையீட்டு மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. சென்னையில் ஆபணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 560 ரூபாய் குறைந்து 1,6,640 ரூபாவுக்கும் கிராமுக்கு 70 ரூபாய் குறைந்து 1 கிராம் 13,330 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மக்ரோன் சிரியாவுக்கு வரலாற்று சிறப்புமிக்க அரசுமுறை பயணம் மேற்கொண்ட நிலையில் அந்த நாட்டு தலைநகர் டமஸ்காஸில் அடுத்தடுத்து நிகழ்ந்த பயங்கர குண்டுவெடிப்புகளால் அங்கு பதற்றம் ஏற்பட்டிருந்தது. அமெரிக்க ராணுவம் ஈரான் மீது மீண்டும் தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கிறது. ஹோர்முஸ் நீரிணையில் சென்று கொண்டிருந்த 3 வர்த்தக கப்பல்களை ஈரான் தாக்கியதற்கான பதிலடி இது என்று அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. ஈரானிய இலக்குகள் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களை தொடர்ந்து உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலை மீண்டும் அதிகரித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணையில் வர்த்தக கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களை தொடர்ந்து அமெரிக்கா ஈரானின் இலக்குகள் மீது நேற்று பலமான வான்வழி தாக்குதல்களை முன்னெடுத்ததற்கு பதிலடியாக பஹ்ரைன் மற்றும் குவைத்தில் உள்ள அமெரிக்காவின் 85 ராணுவ தளங்கள் மீது தாக்குதலை தாங்கள் நடத்தியுள்ளதாக ஈரான் புரட்சிப்படை இன்று அறிவித்திருக்கிறது. கிரீன்லாந்து தீவானது டென்மார்க்கின் கீழ் இருக்கக்கூடாதென்றும் அது அமெரிக்காவின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட வேண்டும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் வலியுறுத்தியிருக்கிறார். சீனாவில் கையூட்டு பெற்றதற்காக 69 வயது முன்னாள் அதிகாரிக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையிலான போர் நிறுத்தம் மற்றும் ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்பட்டதன் காரணமாக உலகளாவிய உணவுப் பொருட்களின் விலைகள் குறைய தொடங்கியுள்ளன. அமெரிக்கா ஈரான் இடையிலான மோதலால் தடைப்பட்ட எரிபொருள் மற்றும் உர விநியோகம் தற்போது சீரானதால் உலகளவில் ஜூன் மாதத்தில் ஐக்கிய நாடுகள் உணவுப் பொருள் குறியீடு 0.3 குறைந்துள்ளதாக காட்டுகிறது. மொனாக்கோவில் உக்ரைன் தொழிலதிபர் வாடிம் எர்னலாவை குறிவைத்து நடத்தப்பட்ட குண்டுவெடிப்பு தொடர்பாக அந்த நாட்டு அதிகாரிகளால் தேடப்பட்டு வந்த உக்ரைனைச் சேர்ந்த அனஸ்தாசியா பெரஸ்கோவ்கா சடலமாக கண்டெடுக்கப்பட்டிருக்கிறார். பாகிஸ்தானின் பலுசிஸ்தான் மாகாணத்தில் சோதனை சாவடி மீது பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் குறைந்தது 9 போலீசார் உயிரிழந்தார்கள். ஐக்கிய அரபு அமீரகங்களில் ஒன்றான சார்ஜாவில் இருந்து கராச்சி நோக்கி புறப்பட்டிருந்த பாகிஸ்தானுக்கு சொந்தமான போயிங் 737 ரக சரக்கு விமானம் இந்து சமுத்திரத்தின் மேல் பறந்து கொண்டிருந்த போது திடீரென ராடார் தொடர்பில் இருந்து விலகி காணாமல் போயுள்ளதான தகவல்கள் வெளியாகியுள்ளன. நிகழ்ச்சியொன்றில் நடிகைகள் குறித்து ஆபாசமாக பேசிய ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டோனி அல்பானிஸ் கடும் எதிர்ப்புக்கு பின் நிபந்தனையற்ற மன்னிப்பை கேட்டிருக்கிறார். மோசமான காற்றுத்தரத்தை கொண்ட உலக பெருநகரங்களின் வரிசையில் அமெரிக்க தலைநகர் வாஷிங்டன் தற்காலிகமாக தற்போது முதலிடத்தில் இருக்கிறது. சீனாவின் பல்வேறு மாகாணங்களில் பெய்து வரும் பலத்த மழை காரணமாக பாதிப்புகளில் சிக்கி இதுவரை 21 பேர் உயிரிழந்துள்ளார்கள். 300 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளார்கள். தாய்லாந்தில் கணவன் மனைவி சண்டையை தடுக்கச் சென்ற ஒருவர் கத்தி குத்துக்கு ஆளாகி இறந்தார். அவருக்கு வயது 27. அவரின் நெஞ்சில் 2 முறை கத்தி இறங்கியிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில் இளைஞர்களிடையே விளையாட்டு மீது ஆர்வத்தை ஏற்படுத்தும் வகையில் மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் கார்த்திக் ஜோஷி கார்கில் முதல் கன்னியாகுமரி வரை விழிப்புணர்வு ஓட்டம் மேற்கொண்டு சுமார் 4,200 கிலோமீட்டர் தொலைவை 67 நாளில் நேற்று கடந்து பயணத்தை நிறைவு செய்திருக்கிறார். கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டியான விம்பிள்டனில் அமெரிக்காவின் கோகோகாவ் இத்தாலியின் யானிக் சின்னர் ஆகியோர் தங்கள் பிரிவில் அரையிறுதிக்கு நேற்று முன்னேறியுள்ளார்கள். பிரெஞ்சு கால்பந்து அணி தலைவர் கிலியான் எம்பாபே பராகுவே செனட்டருக்குரிய இனவாத கருத்துக்களை கடுமையாக கண்டித்திருக்கிறார். பிரான்சிடம் பராகுவே தோற்ற பிறகு பராகுவே செனட்டர் செலஸ்ட் அமாரியா எம்பாபேயை பற்றி ஈழனமாக பதிவிட்டிருந்தார். அவருடைய இனம் குறித்து வெறுப்பான கருத்துக்களையும் எக்ஸ்தலத்தில் அவர் பதிவிட்டிருந்தார். அதற்கு கண்டனங்கள் தொடர்கின்றன.
கார்பந்து ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்த கிறிஸ்டியானோ ரொனால்டோவின் உலக கிண்ண கனவு தண்ணீர் தந்த ஒரு முடிவுக்கு வந்தது. கால்பந்து என்றாலே நம் நினைவுக்கு வரும் ஆட்டக்காரர்களில் ஒருவர் போர்த்துகலின் நட்சத்திர ஆட்டக்காரர் ரொனால்டோ. உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் நோக் அவுட் சுற்றில் கொலம்பியாவை பெனால்டி ஷூட் அவுட்டில் வீழ்த்தி காலிறுதிக்கு நுழைந்திருக்கிறது சுவிட்சர்லாந்து. அடுத்த சுற்றில் நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினாவுடன் மோத உள்ளதால் உலகக்கோப்பை களம் சூடுபிடித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து ஆட்டத்தில் எகிப்து அணியை 3-2 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினா காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. உலக கிண்ண கால்பந்து போட்டியில் 16 அணிகள் மட்டும் போட்டியிடும் நோக் அவுட் சுற்று முடிந்திருக்கிறது. 8 அணிகள் மட்டுமே எஞ்சியிருக்கும் காலிறுதி சுற்று நெருங்குகிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று விதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 382.70 ரூபாய், இந்திய பெறுமதியில் 108.48 ரூபாய், ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 335.26 ரூபாய், இந்திய பெறுமதியில் 95.03 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 414.73 ரூபாய், இந்திய பெறுமதியில் 117.86 ரூபாய், ஒரு ஐக்கராட்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 447.73 ரூபாய், இந்திய பெறுமதியில் 126.91 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 236.19 ரூபாய், இந்திய பெறுமதியில் 66.95 ரூபாய். கேட்டது மணிக்கூர் தலைவர் இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர். சாசல் கார்ஷ்லா கோனேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்திகள் ஆர்வத்துக்கு நன்றி. Hey, Clay.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து

இன்றைய நிகழ்ச்சிகள் வரிசையில் தொடர்கின்றது. நல்ல நேரம்.

இன்றைய நல்ல நேரத்திலே முதலே ஈழத்திலிருந்து வெளிவந்த திரைப்பட பாடல்களையும் அந்த திரைப்படங்கள் தொடர்பான ஒரு பார்வை, முதலே தென்றலும் புயலும் என்ற திரைப்படத்திலிருந்து வி முத்தழகு கலாவதி ஆகியோர் பாடிய பாடல், பாடலை யாத்திருக்கிறார் சண்முக பிரியா, பாடலுக்கான இசை டி பத்மநாதன்.

சந்திரனும் புயலுமான இந்த திரைப்படம் 1978 இலங்கையில் தயாரிக்கப்பட்டு வெளிவந்த தமிழ் திரைப்படம். அந்த ஆண்டில் திரையிடப்பட்ட 6 ஈழத்து தமிழ் திரைப்படங்களில் இதுவும் ஒன்று. திருவண்ணாமலையைச் சேர்ந்த மருத்துவர் எஸ் ஆர் வேதநாயகம் பலமுறை மேடையேற்றிய மேடை நாடகம்தான் இந்த திரைப்படமாக வந்தது. அவரே திரைக்கதை வசனம் எழுதி திரைப்படமாக தயாரித்திருந்தார். பல சிங்கள திரைப்படங்களிலும் சில ஈழத்து தமிழ் திரைப்படங்களிலும் பணியாற்றிய அனுபவத்துடன் எம் ஏ கபூர் ஒளிப்பதிவையும் இயக்கத்தையும் அலிமான் படத்தொகுப்பையும் செய்திருந்தார்கள். நடிகர்களாக சிவபாத விருதியர், இவர் திருவண்ணாமலையில் வங்கி முகாமியாளராக பணியாற்றியவர். எஸ் ஆர் வேதநாயகம், இவர் ஒரு மருத்துவர். மற்றும் டீன்குமார், சாம்பசிவம், ஹெலன் குமாரி, சந்திரகலா, கே யாவர், செல்வம் பெர்னாண்டோ, எஸ் என் தனரத்னம், சித்தி அமர்சிங்கம் ஆகியோர் இந்த அவர்களுடன். சாம்பசிவம், இவர் கொழும்பு இந்து கல்லூரியில் அந்த நேரத்தில் ஆசிரியராக பணியாற்றியவர். இவர்களது பங்களிப்புடன் தென்றலும் புயலும் திரைப்படம் வெளிவந்திருந்தது. அதில் இடம்பெற்ற இந்த பாடல் கேட்டது தென்றலும் புயலும் என்ற திரையில் இருந்து வி முத்தலகு, எஸ் கலாவதி ஆகியோர் பாடியிருந்தார்கள். பாடலை யாத்தவர் சண்முகப்பிரியா, பாடலுக்கான இசை டி பத்மநாதன். தொடர்ந்து ஈழத்து திரைப்படங்களிலே பல திரைப்படங்களுக்கு இசையமைத்தவர் இசைவாணர் திருமலை பத்மநாதன் அவர்கள். ஈழத்தின் இசைவாணர் திருமலை பத்மநாதன் வியத்தகு ஆளுமைகளில் ஒருவர். திருமலை மண் பெருமைப்படும் இசை ஆளுமை நிறைந்தவராக இவர் காணப்படுகிறார். ஈழத்து இசை என அடையாளப்படுத்தக்கூடிய தனித்துவமான பாடல்களை ஈழத்திலே இசை உலகுக்கு தந்து தன் இசைத்துவத்தை வெளிப்படுத்தியவர். அவரது பாடல்கள் பல காலவெள்ளத்தை கடந்து இன்று வரை நீங்கள் கேட்கக்கூடிய வகையிலே இருக்கிறது. அவர் இசையிலே பல பாடல்கள் வந்திருக்கின்றன. திருமலை பத்மநாதன் ஈழத்து கலை இலக்கிய வரலாற்றில் திருவண்ணாமலை பல முன்னோடிகளை நமக்கு அடையாளம் காட்டுகிறது. சோதிட நூல்களையும் வைத்திய நூல்களையும் தவித்து ஈழத்து இலக்கிய வரலாற்றை பார்க்கிற போது திருக்கரசை புராணமே முதல் இலக்கிய நூலாக வந்து அதனை பாடிய புலவன் திருவண்ணாமலைக்கு பெருமை சேர்ப்பதை பார்க்கலாம். ஈழத்தின் முதல் நாவல் உசேன் பாலந்த திருவண்ணாமலை இன்னாசி தம்பியால் எழுதப்படுகிறது. தமிழின் முதல் சரித்திர நாவல் திருவண்ணாமலை சரவணப்பிள்ளையின் மோகனாங்கியே. ஈழத்து மெல்லிசையின் முன்னோடி முயற்சிகள் பல திருவண்ணாமலையிலே கருப்பெறுகின்றன. மெல்லிசை சக்கரவர்த்தி என்று பாராட்டப்பட வேண்டியவர் திருமலை பத்மநாதன் என்று அழைக்கப்படுகிற தாமோதரம் பிள்ளை பத்மநாதன். 1964 தன் நண்பர்கள் இமானுவேல் லோப்பஸ், பிரேமதாஸ் லோகநாதன் துரலிங்கம் ஆகியோருடன் இணைந்து திருவண்ணாமலை இசைக்கழகம் என்ற பெயரில் ஒரு மெல்லிசை குழுவை ஆரம்பித்திருக்கிறார். கர்நாடக சங்கீதம், மேலத்திய இசை ஆகியவற்றில் புலமை பெற்றதோடு பலவிதமான இசைக்கருவிகளையும் வாசிப்பதில் அவர் அந்த நேரத்தில் வல்லவராக இருந்தார். இசையின் மீதான காதல் இவரை ஒரு இசை வெறியராகவே வெளியுலகு கண்டது. இலங்கையின் பல இடங்களிலும் இவரது இசை கச்சேரி அந்த நாட்களில் புகழ் பெற்றதாக இருந்தது. குறிப்பாக கிழக்கு மாகாணத்திலே திருவண்ணாமலையின் கிராமங்களில் இவரின் இசைவாசம் பல தடவைகள் வீசியிருக்கிறது. அன்றைய நாட்களில் இலங்கையின் பல பகுதிகளிலும் இசைக்கழகங்கள் பரவலாக இயங்கின. அவையெல்லாம் தென்னிந்திய சினிமா பாடல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க இவர் தானே பாடல்களை இயற்றி தானே இசையமைத்து மேடைகளிலும் பாடியிருக்கிறார். ஈழத்தின் தனித்துவத்தை வெளிப்படுத்தும் மெல்லிசை இவரிடமிருந்து உயிர் பெற்றிருக்கிறது. திருவண்ணாமலை கவிராயரது கவிதைகள் இவரது இசையில் நல்லிசையாய் மலர்ந்திருக்கிறது. அதுடன் இலங்கை வானொலியில் பல மெல்லிசை பாடல்களுக்கு இசையமைத்து ஈழத்து இசையின் தனித்துவத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் பத்மநாதன் அவர்கள். அவரது பல பாடல்கள் இலங்கை வானொலியில் அப்பொழுது அடிக்கடி ஒலித்திருக்கிறது. கே கே மதிவதனன் பாடியற்ற டி கிருஷ்ணனும் கலாவதியும் பாட சொல்லத்தான் நானும் என்ற பாடல் உலகப் புகழ் பெற்றது. அதற்கான இசையை இவரே இசையமைத்திருந்தார்.

0: சுற்றுலா செப்பலில் யூகையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 பரிஸ் 10 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நல்ல நேரம், நல்ல நேரத்திலே இனி தொடர்கின்றது. ஈழத்து திரைப்படமான 1978 வெளியான அனுராகம் என்ற திரையிலிருந்து ஈழத்து ரத்னம் அவர்கள் எழுதிய பாடலுக்கு சரத் தசநாயக்கா இசையமைத்திருக்கிறார். முத்தழகு, கலாவதி ஆகியோர் இணைந்து பாடிய இனிய பாடல் இந்த பாடல். இந்த திரைப்படம் தொடர்பாக அனுராகம் திரைப்படம் 1978 வெளியாகியிருக்கிறது. அதே நேரத்தில் தமிழ் சிங்களமாகிய இரண்டு மொழிகளிலும் ஒரே கதையை படமாக்கும் வரிசையில் இது முதல் முயற்சியாக வந்திருக்கிறது. இந்த திரைப்படத்தை தயாரித்து இயக்கியவர் யசபாலித்த நாணயக்காரா என்ற பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்தவர். இதேபோல இரண்டு மொழிகளிலும் படமாகிய நாடு போற்ற வாழ்க திரைப்படத்தையும் இவர்தான் இயக்கியிருக்கிறார். இதிலே முன்னர் டிஆர்டி தொலைக்காட்சி இருந்த காலகட்டத்திலே கடமையாற்றிய என் சிவராம் இந்த திரைப்படத்திலே நடித்திருக்கிறார். அவருடன் எஸ் விஸ்வநாத ராஜா, சந்திரகலா, எஸ் எம் தனரட்னம் முதலியோர் நடித்த இந்த திரைப்படத்தின் கதைவசனத்தை எழுதியதோடு உதவி இயக்குநராகவும் பி எஸ் நாகலிங்கம் பணியாற்றியிருக்கிறார். இந்த படத்திலே பல பாடல்கள் இடம்பெற்றிருந்தன. அவை பலரையும் கவரக்கூடிய பாடலாக இருந்திருக்கின்றன. இந்த திரைப்படத்துக்கான இசையமைப்பாளர் பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த சரத் தசநாயக்கா அவரது இசையமைப்பிலே வெளிவந்த இந்த பாடல்.

கேட்ட அந்த பாடல் அனுராகம் என்ற திரையிலிருந்து ஈழத்து ரத்னம் அவர்கள் இயற்றியது. பாடலுக்கு சரத் தசநாயக்கா இசையமைத்திருந்தார். முத்தழகு கலாவதி ஆகியோர் பாடியிருந்தார்கள். இந்த படத்தை இயக்கியிருக்கிறார் ஜச பாலித்த நாணயக்காரா. இவர் இடதுசாரி அரசியல்வாதியாக தன்னை அடையாளம் காட்டி வருகின்ற வாசுதேவ நாணயக்காராவின் உடன் பிறந்த சோதரர், அதாவது நமது முன்னாள் வட மாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்களுடைய சம்பந்தியும் ஆவார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல நேரத்துக்காக தொடர்கின்ற அடுத்த

பாடலை கேட்பதற்கு முன்னர் இந்த பாடலை பாடிய வி முத்தழகு தொடர்பான ஒரு பார்வை. இவர் இலங்கையின் பிரபல மெல்லிசை திரைசை பாடகர். கண்டியில் பேராதனையில் பிறந்து மெல்லிசை பாடகராக கலை உலகுக்கு வந்திருக்கின்றார். சிங்களம், தமிழ், ஹிந்தி, உருது, மலையாளம், ஆங்கிலம் ஆகிய மொழிகளிலும் இவர் பாடியிருக்கிறார். மெல்லிசை பாடல்கள், மேடை நிகழ்ச்சிகள், திரைப்பட பாடல்கள் என்று பல பங்களிப்பு இசை உலகுக்கு இருந்திருக்கிறது. 1953 முதல் அவர் 5000 மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்கிறார். இவர் கண்டி மாவட்டம் பேராதனையில் வெள்ளச்சாமி சரஸ்வதி ஆகியோருக்கு 1943 இரண்டாவது மகனாக பிறந்தார். பிறந்த ஓரிரு ஆண்டுகளில் குடும்பத்துடன் கொழும்பு தென்பிரிக்க சாயா என்ற இடத்தில் குடிபுகுந்தார். பம்பலப்பட்டி புனித மேரி மகாவித்யாலயத்தில் கல்வி கற்றார். இவருடைய தந்தையாரும் நன்றாக பாடக்கூடியவர். காரக்குடியை சார்ந்த இவரை பாட்டு வாத்தியார் என்று குடும்பத்தினர் அழைத்து வந்திருக்கிறார்கள். 1963 பாடசாலையில் சிங்கள பிரிவில் நடைபெற்ற மெல்லிசை பாடல் போட்டி ஒன்றில் இவருக்கு இரண்டாவது பரிசு கிடைத்தது. அதே ஆண்டில் பாகிஸ்தான் லாகூர் பல்கலைக்கழகத்தில் இசை நிகழ்ச்சி ஒன்று நடைபெற்றது. அங்கு சாரண இயக்கத்தில் சென்று அவர் இந்த இசை நிகழ்ச்சியில் உருது, சிங்கள, தமிழ் மொழிகளில் பாடி பாராட்டுகளை பெற்றிருந்தார். இலங்கை வானொலியில் மெல்லிசை பாடுவதற்கு முத்தழகு தேர்வு பெற்ற பின் 1971 தனது முதலாவது மெல்லிசை பாடலை இலங்கை வானொலியில் பாடும் சந்தர்ப்பத்தை பெற்றார். கணபதி பிள்ளை அவர்கள் இயற்றிய பாடல் ஆர் முத்துசாமியின் இசையமைப்பிலே அன்னை பராசக்தி என்ற பாடலை அவர் முதலாவது பாடலாக பாடினார். தொடர்ந்து ஏராளமான மெல்லிசை பாடல்களை இலங்கை வானொலியில் பாடியிருக்கிறார். 1970 1980 காலப்பகுதியில் இலங்கை வானொலியின் புகழ்பெற்ற ஒரு மெல்லிசை பாடகராக முத்தழகு அவர்களை விளங்கியிருக்கிறார். இலங்கையில் தயாரிக்கப்பட்ட பல தமிழ் சிங்கள திரைப்படங்களில் ஏராளமான பாடல்களை பாடியிருக்கிறார். முதன் முதலில் புதிய காற்று படத்தில் பாடும் வாய்ப்பை வி பி கணேசன் இவருக்கு வழங்கினார். இந்த திரைப்படத்தில் இவர் முதலில் பாடிய ஓகோ என்னாசே ராதா மிகுந்த வரவேற்பை பெற்றது. இலங்கையில் உருவான தமிழ் படங்களில் இவர்தான் அதிகமாக பாடியிருக்கிறார். தொடர்ந்து கோமாளிகள், ஏமாளிகள், நானுங்கள் தோழன், தென்றலும் புயலும், வாடைக்காற்று, தெய்வம் தந்த வீடு, அனுராகம், எங்களில் ஒருவன், நெஞ்சுக்கு நீதி, அவள் ஒரு ஜீவநதி, நாடு போற்ற வாழ்க, சர்மிளாவின் இதயராகம் போன்ற படங்களிலும் அவர் பாடியிருக்கிறார். புதிய காற்று 1975 திரைக்கு வந்தது. சர்மிளாவின் இதயராகம் 1993 திரைக்கு வந்தது. 20 இடைக்காலத்தில் உருவான சகல தமிழ் படங்களிலும் முத்தழகு பின்னணி பாடியிருக்கிறார். 10 மேற்பட்ட சிங்கள படங்களிலும் அவர் பாடியிருக்கிறார். ஜச பாலித்த நாணயக்காராவே முத்தளவுக்கு சிங்கள சினிமாவில் பாடும் முதல் வாய்ப்பை வழங்கியிருக்கிறார். அஞ்சனா என்ற படத்தில் விஜயகுமார் துங்காவுக்கு பின்னணி பாடும் வாய்ப்பே அது. தமிழில் நாடு போற்ற வாழ்க என்ற பெயரில் வெளிவந்த படமே சமகாலத்தில் அஞ்சானா என்று சிங்களத்தில் தயாரிக்கப்பட்டது. இரண்டு மொழிகளிலும் முத்தழகு அவர்கள் பின்னணி பாடியிருக்கிறார். சப்தஸ்வரம் என்ற தனிநபர் இசை நிகழ்ச்சியை பலமுறை மேடையேற்றியிருக்கிறார். 1974 முதல் 2004 வரையுள்ள 30 காலத்தில் சப்தஸ்வரம் நிகழ்ச்சியை 15 முறை இவர் மேடையேற்றியிருக்கிறார். சப்தஸ்வரம் தமிழ் நிகழ்ச்சியைப் போல் காதல் மொட்டுக்கள் மலர்கின்றன என்ற தலைப்பில் தனிநபர் சிங்கள நிகழ்ச்சியை 10 மேல் அவர் நடத்தியிருக்கிறார். 1995 சிறந்த பாடகருக்கான ஜனாதிபதி விருதும், 2002 தேசிய பாடகருக்கான கலாபூஷணம் விருதும் இவருக்கு கிடைத்திருக்கிறது. 1987 இந்து கலாச்சார அமைச்சு இவருக்கு மெல்லிசை செல்வன் என்ற பட்டத்தை வழங்கியிருக்கிறது. இன்னிசமணி, கலைமணி என்பனவும் முத்தளவுக்கு கிடைத்த மேலும் சில பட்டங்களாக இருக்கிறது.

0: சரியம்மா, நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா இருக்கிறேன்.
1: என்னப்பா நீங்க எங்க போய் இந்த அழகி போன மரக்கறிகளையும் நாரி போன மீனையும் வாங்கி வாருங்க. நான் உங்களை எங்க போய் வாங்க சொல்லலாம். இதுவரையெல்லாம் உங்களை குப்பையில போடுங்க.
0: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரத?
1: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு. எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க. அங்க போய் வாங்கிட்டு வாங்கலாம்.
0: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத. இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
2: தரமான பொருட்களை தேடி அலையு வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். வெளியிட விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி எண்ணக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
3: உங்கள் வாகனங்கள் பழுதடைந்து விட்டதா? உங்கள் இல்லம் தேடி வந்து உங்கள் வாகனத்தை எடுத்து சென்று பழுது பார்த்து மீண்டும் உங்கள் இல்லத்துக்கே கொண்டு வந்து தருகிறார்கள். தொடர்புக்கு
4: கேரேஜ் ஓபியா 73 ரூ பல் வயன் குச்சூரியே 77290 மோரி.
3: தமிழில் உரையாட எம் சாந்தராசா 06 78 42 17 10. மறந்து விடாதீர்கள், உங்கள் வாகனங்களின் பழுதினை திருத்த உங்கள் இல்லம் தேடி வந்து உங்கள் வாகனத்தை எடுத்து சென்று பழுது பார்த்து மீண்டும் உங்கள் இல்லத்துக்கே கொண்டு வந்து தருகிறார்கள். நிறைய தொடர்புகளுக்கு தமிழில் சாந்தராசா 06 78 42 17 10. உங்கள் வாகனத்தை திருத்துவதற்கு முன்பாகவே அதற்கான செலவினையும் முன்கூட்டியே குறிப்பிட்டுக் கொள்வார்கள். மறந்து விடாதீர்கள், சாந்தராசா 06 78 42 17 10.
5: தொடர்ந்து முத்தழகு அவர்கள் பாடிய பாடல், பாடலுக்கான இசை சரத் திசநாயகா, பாடலை யாத்திருக்கின்றார் ஈழத்து ரத்னம் அவர்கள்.

வந்த தடுகள் அனைத்து முடைத்து தினமும் 24 மணி நேரமாக டிஆர்டி தமிழோடும் இணையதளத்தில் www.trttamilnadu.com செய்திக்கோள் ஒளிபரப்பில் 88.9 பாக்கையில் 11727 வேட்டிகளில் மற்றும் பிரான்சிலே ஃப்ரீ பாக்ஸ் ஒரே பாக்ஸ் வீக் பாக்ஸ்

நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல நேரத்திலே தொடர்கின்றது. காஞ்சனா 2 என்ற தமிழ் படத்திலே மாஸ்டர் ஸ்ரீமன் ரோஷான் குழுவினர் பாடிய இந்த பாடல்

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் இன்றைய நிகழ்ச்சிகள் வரிசையிலே வானிலைகளில் தொடர்கின்றது. நெஞ்சம் மறப்பதில்லை, இந்த நிகழ்ச்சிக்காக இன்று இதுவரை காலமும் தான் கேட்டு வந்த பாடல்களிலே மிகவும் நெருக்கமாக தனக்கு பிடித்த பாடல்களை தெரிவு செய்திருக்கின்றார் பிரான்சிலிருந்து லாலா ரவி அவர்கள். அவரது விருப்ப பாடலாக முதலிலே வருகிறது தெய்வமகன் என்ற திரைக்காக கண்ணதாசன் அவர்கள் இயற்றிய பாடல். மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களது இசையமைப்பிலே டி எம் சவுந்தரராஜன் பாடியது.

நினைந்தது உருகி இருந்தது கிருஷ்ணா கிருஷ்ணா.

0: கேட்ட அந்த பாடலானது தெய்வமுகன் என்ற திரைக்காக கண்ணதாசன் அவர்கள் பாடல் இயற்ற மெல்லிசமன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையமைப்பிலே டி எம் சவுந்தரராஜன் பாட கேட்டீர்கள்.
1: ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனக்கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி. ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனக்கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டிக் கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வாராவாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 17 72 2. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சைய.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்றைய இந்த நிகழ்ச்சிக்காக தனக்கு வெகுவாக பிடித்த பாடல்களை இங்கே விரும்பி கேட்டுக்கொண்டிருக்கின்றார் பிரான்சிலிருந்து லாலா ரவி அவர்கள். அவரது அடுத்த தெரிவாக தொடர்கின்றது. வளர்புரை என்ற திரைக்காக கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் இயற்றிய பாடல், கே வி மகாதேவனின் இசையமைப்பிலே டி எம் சவுந்தரராஜன் பாடிய இந்த பாடல்.

அருகிலுள்ள ஓட்டுக்குள்ளே தேங்காயை போலிருப்பான் ஒருவன். சென்னை இளநீருக்குள்ளே தேங்கியுள்ள ஓட்டுக்குள்ளே தேங்காயை போலிருப்பான்.

கதந்தடைந்து பட்டறுத்து வந்தவர்க்கு சுத்தமென நின்றிருப்பான் ஒருவன். முற்றும் கதந்தடைந்து பட்டறுத்து வந்தவர்க்கு சுத்தமென

முட்டைக்குள் கோழி வைத்து வாழைக்கும் கன்று வைத்தான் ஒருவன். கோழிக்குள் வைத்து முட்டைக்குள் கோழி வைத்து வாழைக்கும் கன்று வைத்தான் ஒருவன். அந்த ஏழையின் பேர் உலகில் இறைவன். பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தையா

0: கேட்ட அந்த பாடலானது வளர்ப்புறு என்ற திரைக்காக கே வி மகாதேவன் அவர்களது இசையமைப்பிலே கண்ணதாசன் அவர்கள் இயற்றிய பாடல். டி எம் சவுந்தரராஜன் அவர்களது குரலிலே ஒலிக்க கேட்டீர்கள்.
1: பரிசு லாட்சபலில் யூழி கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 ரூபாய் பரிஸ் 10 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0142417767 அல்லது 0650262115. மின்னஞ்சல் முகவரி saslanga12@gmail.com.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில். ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சிக்காக தான் இதுவரை காலமும் கேட்டு வந்த பாடல்களிலே மிகவும் தனக்கு நெருக்கமான பிடித்தமான பாடல்களை இங்கே வானொலிகளிலே கேட்டுக்கொண்டிருக்கின்றார் பிரான்சிலிருந்து லாலா ரவி அவர்கள். அவரது அடுத்த தெரிவாக தொடர்கின்றது. ஆனந்த ஜோதி என்ற திரைக்காக கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் இயற்றிய பாடல், எம் எஸ் விஸ்வநாதன், ராமமூர்த்தி ஆகியோரின் இசையமைப்பிலே டி எம் சவுந்தரராஜன் பாடிய இந்த பாடல்.

0: கேட்ட அந்த பாடலானது ஆனந்த ஜோதி என்ற திரைக்காக கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் இயற்றிய பாடல். எம் எஸ் விஸ்வநாதன், ராமமூர்த்தி ஆகியோரின் இசையமைப்பில் டி எம் சவுந்தரராஜன் பாட கேட்டீர்கள்.
1: நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா இருக்கிறேன்.
2: என்னப்பா நீங்க எங்க போய் இந்த அழகி போன மரக்கறிகளையும் நாரி போன மீனையும் வாங்கி வாருங்க, நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன்? குப்பையில போடுங்க.
1: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரத?
2: அதுக்கு தானே லாச்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்குதாங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலாம்.
1: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பாள் ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
3: தரமான பொருட்களை தேடி அலையுவதாம் இருக்கவே இருக்கின்றது லாச்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மெலுதிய விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி எண்ணக்கம் ஹாலோ விக்கினால் 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்த நிகழ்ச்சிக்காக இன்று பிரான்சில் இருந்து லாலா ரவி அவர்கள் தனக்கு பிடித்த பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றார். அவருக்கு பிடித்த பாடல்கள் வரிசையிலே இனி தொடர்கின்றது நாலு வேலி நிலம் என்ற திரைக்காக பாரதியார் பாடலாக ஏ எல் ராகவன், ஆண்டாள் ஆகியோர் பாடியது, இசை

நம்பினார் கெடுபடையே அம்பிகை கரம் பூந்தான் அதிகவரம் கடலாம் அதிகவரம்.

0: கேட்டது நாலுவேலி நிலத்துக்காக பாரதியார் இயற்றிய பாடல். கே வி மாதவனின் இசையமைப்பிலே எல் ராகவன் ஆண்டாள் ஆகியோர் பாட கேட்டீர்கள்.
1: சூரிச் மாநகரில் உங்களை அன்புடன் அழைக்கின்றது என்எஸ் ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மங்கையர் மனங்கவரும் பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், விதம் விதமான சாரி வகைகள், மங்கையர் அழகை மேலும் மெருகூட்ட விதம் விதமான நகை தெரிவுகளுக்கும் என்எஸ் ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். பழைய நகைகளை கொடுத்து புதிய நகைகளை செய்து கொள்ளவும், அத்தோடு திருமணத்திற்கு தேவையான தாலி கொடியையும் ஆர்டர் கொடுத்து செய்து கொள்ளலாம். இவற்றோடு பொன்னுருக்கி தாலியும் செய்து தருகின்றார்கள் என்எஸ் ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மேலதிக விவரங்களுக்கு என்எஸ் ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல், நியூ கான்சே 58 8005 சூரேஜ். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ என்எஸ் 40 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 79 230 80 4.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியிலே. இந்த நிகழ்ச்சிக்காக இன்றைய தெரிவு பாடல்களாக பிரான்சிலிருந்து லாலா ரவி அவர்களது தெரிவு பாடல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அவரது அடுத்த தெரிவாக வருகிறது கண்மலர் என்ற திரைக்காக கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் இயற்றிய பாடல். கே வி மகாதேவனின் இசையமைப்பிலே எம் பாலமுரளி கிருஷ்ணா, எஸ் ஜானகி ஆகியோர் பாடியது.

0: கேட்ட அந்த பாடல் கண்மலர் என்ற திரைக்காக கே வி மாதவனின் இசையமைப்பிலே கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் பாடல் இயற்ற எம் பாலமுரளி கிருஷ்ணா எஸ் ஜானகி ஆகியோர் பாடியது. நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகைப் பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் மாம்பு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் 6.5 பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 65 மேலதிய தொடர்புகளுக்கு பறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
1: பரிசு லாட்சியத்தில் ரூய்கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள், கைக்கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாவனிகள் முதல் பல்பரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மூட்டை பூச்சி, கருப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரிமஹால் 14 ரூ கை பரிஸ் 10 லாட்ஷாப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷரி சைபர் 9 51 15 82 03 அல்லது 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பரிசு லாட்சப்பலில் ஷரிமஹால்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை இன்றைய இந்த நிகழ்ச்சிக்காக பிரான்சில் இருந்து லாலா ரவி அவர்கள் தெரிவு செய்த பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அவரது அடுத்த தெரிவாக தொடர்கின்றது. என்னென்ன என்ற திரைக்காக கண்ணதாசன் அவர்கள் இயற்றிய பாடல் கே வி மகாதேவனின் இசையமைப்பிலே டி எம் சவுந்தரராஜன் பாட கேட்கலாம்.

0: கேட்ட அந்த பாடலானது என்னென்ன திரைக்காக கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் இயற்றிய பாடல். கே வி மகாதேவனின் இசையமைப்பிலே டி எம் சவுந்தரராஜன் பாட கேட்டீர்கள். முப்பத்தி ஐந்து வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜா பிரதர்ஸ்.
1: உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ்.
0: வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடும் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ்.
1: இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், மாலை, மரம், தென்னம் குறித்து, பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடும் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜியா பிரதர்ஸ்.
0: அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்கூவரில் இருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ்.
1: வாரத்தின் ஆறு நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறியத்தருகின்றோம்.
0: மேலதிய விவரங்களுக்கு ஜியா பிரதர்ஸ், 38/5 நைட் ஸ்ட்ரீட், வான்கூவர், கனடா.
1: தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலியோ ஜியா பிரதர்ஸ், 604-707-1-57 அல்லது 604-902-43-44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jiabrothers.com.
0: உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியிலே. இந்த நிகழ்ச்சிக்காக இன்று பாடல்களை தெரிவு செய்திருக்கின்றார். அதுவும் இதுவரை காலமும் தான் கேட்டு வந்த பாடல்களிலே தனது நெஞ்சத்தை தொட்ட பாடல்களை தெரிவு செய்திருக்கிறார் பிரான்சிலிருந்து லாலா ரவி அவர்கள். அவரது அடுத்த தெரிவாக தொடர்கின்றது யாருக்கும் வெட்கமில்லை என்ற திரையிலே ஜி கே வெங்கடேஷ் அவர்களது இசையிலே கவிஞர் கண்ணதாசன் இயற்றிய பாடல் கே ஜி யேசுதாசின் குரலிலே ஒலிக்கிறது.

0: இல்லை. எல்லார் கதையும் ஒன்றாய் முடிக்கும் யமனுக்கும்
1: கேட்ட அந்த பாடல் யாருக்கும் வெட்கமில்லை என்ற திரையில் இருந்து ஜி கே வெங்கடேசன் இசையமைப்பிலே கண்ணதாசன் அவர்கள் இயற்றிய பாடல் கே ஜி ஜேசுதாஸ் அவர்களது குரலிலே ஒலிக்க கேட்டீர்கள். செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. OPT 77 உங்கள் முக வடிவுக்கு ஏற்ற விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள். செல் மாநகரில் OPT 77. நீச்சுவல் சுயமு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவண முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. நேரடிய விவரங்களுக்கு OPT 77 35 37 அவனியூ மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 01 72 99 51 61. மின்னஞ்சல் முகவரி OPT 77@goodmail.com. மறந்துவிடாதீர்கள், செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரப்பிட வசதியும் உண்டு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை என்ற இந்த நிகழ்ச்சிக்காக இன்றைய பாடல் தெரிவுகளை தெரிவு செய்திருக்கின்றார் பிரான்சில் இருந்து லாலா ரவி அவர்கள். அவரது அடுத்த தெரிவாக ஒலிக்கிறது மகாகவி காளிதாஸ் என்ற திரையில் இருந்து கவி மகாதேவனின் இசையமைப்பிலே TM சவுந்தரராஜன் குழுவினர் பாடிய இந்த பாடல்.
2: மண்ணையும் நீரையும் படைத்தனை இறைவா மலர்வன

0: கேட்டது மகாகவி காளிதாஸ் என்ற திரைக்காக டி எம் சவுந்தரராஜன் குழுவினர் பாட கேட்டீர்கள்.
1: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணமாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மாணிகரா, பிரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். வேலைத்திற்கு தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியோ டு மார்சல் போஷ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹால் ஏரோ சஜன், 01 60 20 29 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 6 67 20 40 00.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில். இந்த நிகழ்ச்சிக்காக இதுவரை காலமும் தான் கேட்டு வந்த பாடல்களே மிக மிக தனது நெஞ்சை தொட்ட நெருக்கமான பாடல்களை இன்று கேட்டுக்கொண்டிருக்கின்றார் பிரான்சிலிருந்து லாலா ரவி அவர்கள். அவரது அடுத்த தெரிவாக தொடர்கின்றது. கவலை இல்லாத மனிதன் என்ற திரைக்காக கண்ணதாசன் அவர்கள் இயற்றிய பாடல், விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஆகியோரின் இசையிலே சந்திரபாபு பாடியது.

0: கேட்ட அந்த பாடலானது கவலை இல்லாத மனிதனுக்காக கண்ணதாசன் அவர்களில் பாடலியற்ற விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஆகியோரின் இசையமைப்பிலே சந்திரபாபு பாட கேட்டீர்கள்.
1: சென்னகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்த இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாறை போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். வேலைத்திக்க தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியோ டு மார்சல் ஃபோர், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 01 60 20 29 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 06 67 20 40 00.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சிக்கான பாடல் தெரிவுகளை இன்று தெரிந்து எடுத்திருக்கின்றார் பிரான்சில் இருந்து லாலா ரவி அவர்கள். அவரது நிறைவு பாடலாக தொடர்கின்றது. உலகம் சுற்றும் வாலிபன் என்ற திரைக்காக புலவர் வேதா அவர்கள் இயற்றிய பாடல், மெல்லிசமன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களது இசையமைப்பிலே சீர்காழி எஸ். கோவிந்தராஜன் பாடியதே.
2: நாளை சரித்திரம் சொல்லும்

கேட்ட அந்த பாடலானது உலகம் சுற்றும் வாலிபனுக்காக. புலவர் வேதா அவர்கள் இயற்றிய பாடல். மெல்லிசமன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களது இசையமைப்பிலே சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாட கேட்டீர்கள். அந்த பாடலுடன் நிறைவுக்கு வருகிறது. இன்றைய இந்த நிகழ்ச்சிக்கான பாடல் தெரிவுகளை தெரிவு செய்திருந்தார் பிரான்சிலிருந்து லாலா ரவி அவர்கள். நிறைவுக்கு வந்த

0: வந்த தடைகள் அனைத்து முடைத்து தினமும் 24 மணி நேரமாக டிஆர்டி தமிழோடு இணையதளத்தில் www.trttamilnadu.com செய்திக்கோள் ஒளிபரப்பில் 9 பாக்கியில் 11727 மற்றும் டிரான்ஸ்வே ஃப்ரீ பாக்ஸ் ஒரிஜினல் பாக்ஸ் வீட் பாக்ஸ் ஊடாகவும் டிஆர்டி தமிழோடு உங்கள் உணர்வுகளின் ஒளியாக என்றும் டிஆர்டி தமிழோடு.
1: ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூல் உலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000 மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்.
2: புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள்

0: தேர்வு படிப்பது போட்டியில் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையத்தளத்தில் நூலகம் இணையத்தில் ஊடாக
1: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
2: NWLUGA நூலகம் நூலகம்.
3: அகத்தில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அட்ரஸி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்த அள்ளி கண்டு போகிறதுக்கு
3: விடாதீங்க போங்க போங்க.
2: ஆம் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
4: 11 à 13 rue Caille 75 000 dit Paris
2: VT Superstore Gala Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesses
2: Mélodie Tordre VT Cash and Curry Paris La Chapelle Tordre Tolivisi Lacam Cyber Ondre Napade Cyber Inde Cyber Ele Padanette சாசல் கால்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக்கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ட்ராஸ் 3098 குயினிட்ஸ் சுவிஸ்
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58-58.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

பிரதான செய்திகளுக்கு முதலில் இலங்கை செய்திகளுக்கு அனுசனை வழங்குகின்றார்கள். இணையத்தூடாக புத்தகங்களை விற்பனை செய்யும் நூலகம் .com. இந்திய செய்திக்கு அனுசனை வழங்குகின்றார்கள். பரிஸ்ரீகையில் அமைந்துள்ள வி டி கேசன்கரி, கலையில குணசில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர். உலக செய்திக்கு ஆதரவு வழங்குகின்றார்கள். சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்பிரதி, சுகாதார காப்பிரதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் பினான்ஸ் EMPS நிறுவனத்தினர். இவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு பிரதான செய்திகளில் முதலில் இலங்கை செய்திகள். கிராமிய வீதி அபிவிருத்தியின் போது மாவட்ட குழு கூட்டங்களில் சமர்ப்பிக்கப்படும் அவசர மக்கள் தேவைகளுக்கு முன்னுரிமை அளித்து அப்பணிகளை நடைமுறைப்படுத்துமாறும், பொருளாதார நெருக்கடி நிலைமை காரணமாக 2022 ஆண்டில் இடை நிறுத்தப்பட்ட அனைத்து வீதி அபிவிருத்தி திட்டங்களையும் மீள ஆரம்பிக்குமாறும் ஜனாதிபதி அன்புகுமார் திசநாயக்க நெடுஞ்சாலைகள் அமைச்சின் அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற நெடுஞ்சாலைகள் அமைச்சு மூலம் 2026 ஆண்டில் செயல்படுத்தப்படும் திட்டங்களின் முன்னேற்ற மீளாய்வு மற்றும் 2027 வரவு செலவு திட்டத்துக்கு முந்தைய கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி இந்த அறிவுறுத்தல்களை வழங்கினார். அனைத்து வீதி அபிவிருத்தி பணிகளையும் உரிய காலத்தில் நிறைவு செய்து பொதுமக்களுக்கு செயற்திறனான போக்குவரத்து கட்டமைப்பை வழங்க வேண்டியதன் அவசியத்தை ஜனாதிபதி இங்கு மேலும் வலியுறுத்தியுள்ளார். நெடுஞ்சாலைகள் அமைச்சுக்காக 2026 ஆண்டு வரவு செலவு திட்டத்திலும் டிட்வா அனர்த்த நிலைமையின் கீழ் ஒதுக்கப்பட்ட 402 பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டின் கீழும் நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்களின் முன்னேற்றம் மற்றும் எதிர்கால திட்டமிடல்கள் குறித்தும் இங்கு விரிவாக ஆராயப்பட்டன. மத்திய அதிவேக பாதையின் 4 கட்டத்தின் கீழ் முன்மொழியப்பட்டுள்ள குர்நாகல், கலேவல மற்றும் ருவன்புர அதிவேக பாதையின் திட்டமிடல்கள் குறித்தும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டதுடன், மத்திய அதிவேக பாதையின் கடவத்தை மீரிகம வரையிலான பகுதி மற்றும் துறைமுக நுழைவுச்சாலையின் நிர்மாணப் பணிகள், மத்திய அதிவேக பாதையின் 3 கட்டத்தின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் பொத்துகேர கலகசர வரையிலான பகுதி உள்ளிட்ட அதிவேக பாதை நிர்மாண திட்டங்களின் தற்போதைய நிலை மற்றும் முன்னேற்றம் குறித்தும் இங்கு விரிவாக மீளாய்வு செய்யப்பட்டன. பேஸ்லைன் வீதியை கிர்லப்பனை சந்தையிலிருந்து கொழும்பு கொரணை வரை நீடிக்கும் திட்டம் மற்றும் பதுளை செங்கலடி வீதியின் அம்பாறை உகனை வரையிலான பகுதியின் அபிவிருத்தி பணிகள் குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. நாடு முழுவதும் நெடுஞ்சாலைகளை பராமரிக்கும் வேலை திட்டம் குறித்தும் கலந்துரையாடப்பட்டதுடன், வீதிகள் 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை புனரமைக்க வேண்டுமெனின் பல வீதிகள் 15 ஆண்டுகளுக்கு மேலாக புனரமைக்கப்படாத காரணத்தினால் அவற்றை புனர் நிர்மாணம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக அமைச்சின் அதிகாரிகள் இங்கு சுட்டிக்காட்டினார். அவ்வாறு கடந்த 15 ஆண்டுகளில் எந்த விதமான புனரமைப்பு பணிகளும் மேற்கொள்ளப்படாத 130 வீதிகள் உள்ளன என்றும் இதன்போது தெரிய வந்தது. நெடுஞ்சாலைகள் அமைச்சின் கீழ் செயல்படுத்தப்படும் பாலங்கள் மற்றும் மேம்பாலங்கள் நிர்மாண திட்டங்களின் தற்போதைய முன்னேற்றமும் இதன்போது மீளாய்வு செய்யப்பட்டதுடன், டிட்வா அழுத்த நிலையை கருத்தில் கொண்டு பதுளை விபிலை வீதியில் ஏற்பட்டுள்ள நிலைமையை முகாமத்துவம் செய்து அவ்வீதியின் அபிவிருத்தி பணிகளை தொடர்ச்சியாக முன்னெடுத்து செல்வது தொடர்பாகவும் கவனம் செலுத்தப்பட்டது. மேலும் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் கீழ் செயல்படுத்தப்படும் போக்குவரத்து தொடர்புகள் மற்றும் சொத்து முகாமத்துவம் திட்டம், வீதிகள் மற்றும் நகர்ப்பகுதிகளில் வாகன நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கும் தற்போதுள்ள தரவு கட்டமைப்பை நவீனப்படுத்துவதற்கும் செயல்படுத்தப்படும் வாகன நெரிசல் முகாமைத்துவ திட்டம் தொடர்பாகவும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. இந்த திட்டம் காவல்துறை, வீதி பாதுகாப்பு பிரிவுகள் மற்றும் வீதி முகாமைத்துவ பிரிவுகள் ஒன்றிணைந்த ஸ்மார்ட் வீதி சமிஞ்சை மற்றும் கேமரா தொகுதியாக எதிர்வரும் சில ஆண்டுகளில் மேம்படுத்தப்பட உள்ளதுடன், வீதி நெரிசலை கட்டுப்படுத்துவதும் ஒழுக்க நெறிமுறை வீதி பண்பாட்டை உருவாக்குவதுமே இதன் நோக்கமாகும். தற்போது செயல்படுத்தப்பட்டு வரும் கிராமிய வீதி அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் இதன்போது விசேட கவனம் செலுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மேலும் கிராமிய வீதி அபிவிருத்தி தொடர்பில் மாவட்ட குழு கூட்டங்களில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் செயல்படுத்தப்பட்டதன் முன்னேற்றத்தையும் ஜனாதிபதி இதன்போது கேட்டறிந்துள்ளார். வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் கீழ் செயல்படுத்தப்படும் வீதி அபிவிருத்தி திட்டங்களை மாவட்ட மட்டத்தில் முறையாக நடைமுறைப்படுத்துவதற்கான வாய்ப்பை வழங்குவதன் முக்கியத்துவம் மற்றும் சிறிய வீதிகளை அபிவிருத்தி செய்யும் பொறுப்பினை

0: கட்டமாக மாவட்ட செயலாளர்களிடம் கையளிப்பது தொடர்பிலும் இதன் போது கலந்துரையாடப்பட்டது. முல்லைத்தீவு மாவட்ட மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு விரைந்து தீர்வுகளை வழங்குவதுடன் மாவட்டத்தில் இடம்பெறும் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளை முழுமையாக கட்டுப்படுத்துவதற்கு தன்னாலான அனைத்து அதிகாரங்களையும் பயன்படுத்தி நடவடிக்கை எடுப்பேன் என கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல்வள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்ட மீனவ சமூகத்தின் பிரச்சினைகளை நேரடியாக கேட்டறிந்து அவற்றுக்கு நிரந்தர தீர்வுகளை வழங்கும் நோக்கில் முல்லைத்தீவு மாவட்ட கடற்தொழில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மாவட்ட செயலகத்தின் பண்டாரவன்யன் மாநாட்டு மண்டபத்தில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. கூட்டத்தின் ஆரம்பத்தில் கலந்துரையாடலின் நோக்கம் மற்றும் முல்லைத்தீவு மாவட்ட மீனவர்கள் எதிர்நோக்கும் முக்கிய பிரச்சினைகள் தொடர்பில் மாவட்ட அரசாங்கம் அதிபர் உமா மகேசுவன் விளக்கம் அளித்துள்ளார். இதன்போது மாவட்டத்தில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகள் தொடர்பில் மீனவர்கள் தமது கடும் அதிருப்தியை அமைச்சரிடம் வெளிப்படுத்தினர். குறிப்பாக சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளை தடுப்பதில் கடற்தொழில் திணைக்களமும் கடற்படையினரும் போதிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என தெரிவித்ததுடன் இவ்வாறான செயல்பாடுகளுக்கு எதிராக அரசாங்கம் கடுமையான சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். இதற்கு பதிலளித்த அமைச்சர் முல்லைத்தீவு மாவட்ட மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் அரசாங்கம் மிகுந்த கவனம் செலுத்தி வருகின்றது. குறிப்பாக சட்டவிரோத நடவடிக்கைகளை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையிலும் கடல் வளங்களை அழிக்கும் வகையிலும் இடம்பெறும் சட்டவிரோத செயல்பாடுகளை முழுமையாக கட்டுப்படுத்துவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் நாம் மேற்கொள்வோம். முல்லைத்தீவு மாவட்ட கடற்தொழில் திணைக்களத்தில் நிலவும் ஆளணி பற்றாக்குறை விரைவில் நிவர்த்தி செய்யப்படும். புதிதாக நியமனம் பெறவுள்ள 8 உத்தியோகத்தர்கள் விரைவில் தமது கடமைகளை பொறுப்பேற்க உள்ளனர். இதன் மூலம் சட்ட அமுலாக்கம் மற்றும் மீனவர்களுக்கான சேவைகளை மேலும் வலுப்படுத்த முடியும். அரசாங்கத்தின் நோக்கம் எந்த ஒரு மீனவரின் வாழ்வாதாரத்தையும் பாதிப்பது அல்ல. மாறாக சட்டத்தை மதித்து தொழில் செய்யும் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிப்பதுடன் எதிர்கால சந்ததியினருக்காக கடல் மற்றும் நீர்வளங்களை நிலையான முறையில் பாதுகாப்பது எமதும் பொறுப்பாகும். முல்லைத்தீவு மாவட்ட மீனவர்களின் நியாயமான கோரிக்கைகளுக்கு உரிய தீர்வுகளை வழங்குவதற்கு எனக்குள்ள முழுமையான அதிகாரத்தை பயன்படுத்தி விரைந்து நடவடிக்கை எடுப்பேன். மீனவர்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை அமைச்சு தொடர்ச்சியாக முன்னெடுக்கும். மீனவர்களும் அரசாங்க நிறுவனங்களும் இணைந்து செயல்பட்டால்தான் நிலையான மீன்பிடி துறையை உருவாக்க முடியும். எனவே சட்டவிரோத நடவடிக்கைகளை தவிர்த்து பொறுப்பான மற்றும் நிலையான மீன்பிடியை முன்னெடுக்குமாறு அனைத்து மீனவர்களிடமும் கேட்டுக் கொள்ளுகின்றேன். வடக்கு அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் ₹67 மில்லியன் செலவில் சாலை மற்றும் தீத்தாக்கரை வலை பின்னும் மண்டபம் உள்ளிட்ட 5 அபிவிருத்தி திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் இளநிப்பாளையத்தில் ₹100 மில்லியன் செலவில் பனிக்கட்டி ஆலை ஒன்றை நிறுவுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சீன அரசின் நன்கொடையாக முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு வழங்கப்பட்ட 64 முன்கூட்டிய தயாரிக்கப்பட்ட வீடுகளில் 57 வீடுகளுக்கான அடித்தள பணிகள் நிறைவடைந்துள்ளன. 2026 ஆண்டுக்கான மண்ணெண்ணெய் மானிய திட்டத்தின் கீழ் மீன்பிடி படகுகளுக்காக 3 மாதங்களுக்கு ₹127.5 மில்லியனுக்கும் அதிகமான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட முல்லைத்தீவு மீனவர்களுக்கு 13 புதிய OFRB படகுகளும் வழங்கப்பட்டுள்ளன. மீன்பிடி தொழிலை நவீனமயப்படுத்தும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக 2026 ஆண்டில் GPS தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கடவுளை பகுதிகள் படகுகள் தரித்து நிற்கும் இடங்கள் மற்றும் எரிப்பகுதிகளின் எல்லைகளை அடையாளப்படுத்தும் பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. படகுகள் தரித்து நிற்கும் தளங்களில் வெள்ள ஒளி விளக்குகள் மற்றும் சோலார் விளக்குகளை நிறுவும் பணிகளும் இடம்பெற்று வருகின்றன. 2027 ஆண்டுக்காக நந்திக்கடல் நாயாறு மற்றும் சாலை ஏரிகளை தூர்வார்வதற்கு ₹330 மில்லியனும் ரால் குஞ்சுகள் இருப்பிட திட்டத்துக்காக ₹223 மில்லியனும் முன்மொழியப்பட்டுள்ளன. அத்துடன் 2026-27 செயல் திட்டத்தின் கீழ் வீதி குடிநீர் சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு உட்கட்டமைப்பு அபிவிருத்தி திட்டங்களும் முன்மொழியப்பட்டுள்ளன. மாவட்டத்தில் இடம்பெறும் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளில் சிறிய வலைகளை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் பர்சீன் மீன்பிடி டைனமைட் பயன்படுத்துதல் எல்லை மீறிய மீன்பிடி மற்றும் ஏரிகளுக்குள் இயந்திர படகுகளை பயன்படுத்துதல் உள்ளிட்ட செயல்பாடுகள் அடங்குகின்றன. 2026 ஆம் ஆண்டில் இதுவரை சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகள் தொடர்பில் 49 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் 78 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் ₹28.95 லட்சம் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதுடன் 3 படகுகளும் 2 இயந்திரங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. முல்லைத்தீவு மாவட்டத்தில் நிலையான மீன்பிடி துறையை உருவாக்கும் நோக்கில் கடல் மற்றும் நீர்வளங்களை பாதுகாத்தல், தேவையான உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துதல், சட்ட அமலாக்கத்துறை வலுப்படுத்தல் மற்றும் பொறுப்பான மீன்பிடி தொடர்பான விழிப்புணர்வை அதிகரித்தல் ஆகியவை எதிர்கால முக்கிய முன்னுரிமைகளாக முன்வைக்கப்பட்டுள்ளன என்று கூறியுள்ளார். செம்மனை புதைகுழி அகழ்வின் போது எண்பு கூடொன்றின் இடுப்பு பகுதியில் இருந்து தாயத்து ஒன்று மீட்கப்பட்டுள்ளதுடன் ₹1 நாணய குட்டி ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகளின் 103வது நாள் அகழ்வு பணிகள் நேற்று தினம் முன்னெடுக்கப்பட்டன. முதலாம், இரண்டாம் மற்றும் மூன்றாம் கட்டத்தில் இதுவரையிலான 100 நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணியில் 539 எண்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 524 எண்பு கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டன. செம்மணி மனித புதைகுழியில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளை 56 நாட்கள் முன்னெடுக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கிய நிலையில் 49வது நாளான நேற்றைய தினம் 5 குழந்தைகளுடைய எண்பு கூடுகள் உட்பட 15 எண்பு கூடுகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட 11 எண்பு கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. அத்துடன் எண்பு கூடொன்றின் இடுப்பு பகுதியில் இருந்து தாயத்தும் ₹1 நாணய குட்டியும் மீட்கப்பட்டுள்ளது. அதேவேளை புதைகுழிக்கு அருகில் எழுமாறாக தோண்டப்பட்ட 2 சோதனை குழிகளில் இருந்தும் எண்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் மறைந்த லக்ஷ்மண் கதிர்காமரின் 21வது நினைவு தினத்தை முன்னிட்டு வெளிவிவகார அமைச்சர் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் லக்ஷ்மண் கதிர்காமர் சர்வதேச உறவுகள் மற்றும் மூலோபாய ஆய்வுகள் மையத்துடன் இணைந்து இன்று புதன்கிழமை விசேட நிகழ்வுகளை ஏற்பாடு செய்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் ஜோசித ராஜபக்ச குற்றப்புணர்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார். விசாரணை ஒன்று தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக அவர் குற்றப்புணர்வு திணைக்களத்தில் முன்னிலையாகி உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. முன்னாள் ஜனாதிபதி கோத்தராவாஜ ராஜபக்சவின் முன்னாள் பிரத்யேக செயலாளரான சுகீஸ்வர பண்டாராவை எதிர்வரும் 25ஆம் தேதி வரை தொடர்ந்து விளக்க மறியலை வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. கடந்த ஜூலை 18ஆம் தேதி முதல் இன்று வரை அவர் விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருந்த நிலையிலேயே வழக்கு விசாரணைக்காக மீண்டும் நீதிமன்றத்தில் இன்று முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். முன்னாள் கடற்தொழில் அமைச்சர் ராஜித சேனரத்னவுக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் நேற்று குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கடந்த 2012ஆம் ஆண்டு கடற்தொழில் அமைச்சராக பணியாற்றிய காலத்தில் கிரிந்தா மீன்பிடி துறைமுகத்தில் உள்ள மணலை அகற்றி சந்தையில் விற்பனை செய்யும் பணிக்காக கொரிய நிறுவனம் ஒன்றை தெரிவு செய்து அப்பணிகளுக்காக கடற்தொழில் துறைமுக கூட்டு தாபனத்துக்கு சொந்தமான பெலிஹோவா என்னும் கப்பலை குத்தகை அடிப்படையில் வழங்குவதற்கு அந்த கூட்டு தாபனத்தின் தலைவருக்கு அழுத்தம் கொடுத்தமையின் ஊடாக ஊழல் என்னும் குற்றத்தை புரிந்துள்ளதாக குற்றம் சாட்டி லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதன் ஊடாக பிரதிவாதிக்கு எதிராக 5 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. மேலும் இவ்வழக்கில் சாட்சியாக 13 நபர்கள் பெயரிடப்பட்டுள்ளதுடன் வழக்கு பொருட்களாக 25 ஆவணங்களும் மன்றில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நோர்வுட் பிரதேச செயலகத்தில் 1,65,00,000 இடம்பெற்ற அஸ்வேஸ்ம பயனாளிகள் நிதி மோசடி செய்த சந்தேகத்துக்குரிய இருவரையும் எதிர்வரும் 25ஆம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். நீதிபதி பீட்டர் பால் முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு விளக்க மறியலில் வைக்கப்பட்டவர்கள் நோர்வுட் பிரதேச செயலகத்தில் அஸ்வேஸ்ம பிரிவின் பொறுப்பாளராக இருந்த ஹட்டன் டிகோயாவைச் சேர்ந்த 31 மற்றும் 32 வயதுடையவர் ஆவர். இரு சந்தேக நபர்களை கைது செய்து அவர்களின் வாக்குமூலங்களை பதிவு செய்து 1ஆம் தேதியன்று அவர்களை நீதிமன்றத்தில் ஆயர்படுத்திய பின்னர் நீதிபதி அவர்களை இன்று செவ்வாய்க்கிழமை வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டுள்ளார். தொடர்ந்து இன்றைய தினம் நீதிமன்றத்தில் சந்தேக நபர்களுக்காக ஆதரவாக ஆஜரான வழக்கறிஞர்கள் இரு சந்தேக நபர்களும் தங்கள் குற்றத்தை ஒப்புக்கொண்டு மோசடி செய்யப்பட்ட பணத்தை வாங்கி மற்றும் வங்கிக் கணக்கில் மீண்டும் வரவு வைக்க ஒப்புக்கொண்டதால் அவர்கள் பிணை நிபந்தனைகள் ஏதுமின்றி விடுவிக்கப்பட வேண்டும் என நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். இதில் நீதிமன்றத்தில் சாட்சியங்களை முன்வைத்த அட்டன் குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் நோர்வுட் பிரதேச செயலகத்தில் அஸ்வசமன் நலம்புரி திட்ட நிதி மோசடி தொடர்பில் மோசடி செய்யப்பட்ட பணம் குறித்த முழுமையான விசாரணை அறிக்கையை இன்னும் சமர்ப்பிக்கவில்லை எனவும், மேலும் நோர்வுட் பிரதேச செயலகத்தின் அலுவலகத்தில் உள்ள பல அதிகாரிகள் இந்த மோசடியில் ஈடுபட்டதாக வந்துள்ளமை தொடர்பில் மேலதிக முறைப்பாடுகள் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதால் சந்தேக நபர்களுக்கு பிணை வழங்குவதை எதிர்ப்பதாகவும் தெரிவித்தனர். இரு தரப்பினரின் வாதங்களை பரிசீலித்த ஹட்டன் நீதிபதி பீட்டர் பால் குறித்த சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருவதன் காரணமாகவும் இந்த பணம் ஏழைகளுக்கு வழங்கும் பணம் எனவும், இதுபோன்று அரசு பணத்துக்கு பொறுப்பான அதிகாரிகளுக்கு பணத்தை மோசடி செய்ய எந்த உரிமையும் இல்லை எனவும் தெரிவித்தார். அதன்படி நீதிபதி இரு சந்தேக நபர்களையும் தொடர்ந்து விளக்கமறியில் வைக்கவும் இந்த மாதம் மீண்டும் 25ஆம் தேதி வழக்கினை மீண்டும் விசாரிக்கவும் உத்தரவிட்டுள்ளார். பழைய தேர்தல் முறைமைக்கு அமைய மாகாண சபை தேர்தலுக்கு செல்வதற்கு திடீரென தீர்மானிக்க முடியாது. தற்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ள புதிய தேர்தலுக்கு முறைமைக்கு அமைவாக எல்லை நிர்ணயம் செய்து எல்லை மற்றும் தொகுதிகளை அடையாளப்படுத்தியதன் பின்னர் மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்த தயாராக உள்ளோம் என அமைச்சரவை பேச்சாளர் நளினி ஏதிச தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தல் தொடர்பில் பாராளுமன்றத்தின் ஊடாக எல்லை நிர்ணய விவகாரத்துக்கு உரிய தீர்மானம் எட்டப்பட்டதால் மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்தலாம். இவ்வாறான பின்னணியில் அனைவரும் வேண்டாம் என்று குறிப்பிடும் விருப்பு வாக்கு ஊழல் மிக்க தொகுதிக்கு உறுப்பினர் இல்லாத பெண் மற்றும் இளைஞர் பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்தாத பழைய தேர்தல் முறைமைக்கு செல்வதற்கு திடீரென தீர்மானிக்க முடியாது. பழைய தேர்தல் முறைமைக்கு செல்வதற்கு மக்கள் விரும்பவில்லை. மீண்டும் அந்த முறைமைக்கு செல்வதற்கு மக்கள் விரும்பினால் அது குறித்து ஆராயப்பட வேண்டும். தற்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ள புதிய தேர்தல் முறைமைக்கு அமைவாக எல்லை நிர்ணயம் செய்து எல்லை மற்றும் தொகுதிகளை அடையாளப்படுத்தியதன் பின்னர் மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்த நாங்கள் தயாராக உள்ளோம் என்றார். மகாநாயக்க தேரர்கள் அனுப்பி வைத்த முக்கிய கடிதமே மாயமாகியுள்ள நிலையில் ஜனாதிபதி அன்புகுமார் திசாநாயக்க தம்மை சுற்றியுள்ள திருடர்களிடம் இருந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சமன் ரத்னப்பிரிய வலியுறுத்தியுள்ளார். அரசாங்கத்தினால் கொண்டுவரப்படும் அரசியலமைப்பு திருத்தத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து மகாநாயக்க தேரர்கள் மூவரும் கையொப்பமிட்டு அனுப்பிய கடிதம் தமக்கு கிடைக்கவில்லை என ஜனாதிபதி கூறுவது பல சந்தேகங்களை தோற்றுவித்துள்ளது. எனவே தமக்கு வரும் முக்கியமான கடிதங்களை திருடுவது யார் என்பதை ஜனாதிபதி உடனடியாக கண்டறிய வேண்டும். நாட்டின் வரலாற்று பாரம்பரியத்துக்கு அமைய மகாநாயக்க தேரர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து அந்த அரசியலமைப்பு திருத்தத்தை அவர் கைவிட வேண்டும். தற்போது அரசாங்கத்தால் கொண்டுவர திட்டமிட்டுள்ள அரசியலமைப்பு திருத்தமானது நீதிமன்றத்தின் சுயாதீன தன்மையை முற்றாக அளித்து அதனை அரசியல் மயமாக்கும் நோக்கத்தை கொண்டுள்ளது. இந்த திருத்தம் பொருத்தமற்றது என சிவில் அமைப்புகள், சட்டத்தரணிகள் சங்கம் மற்றும் மேல் நீதிமன்ற நீதிபதிகள் சங்கம் ஆகியன சுட்டிக்காட்டியுள்ளன. எனவே இதனை கட்டாயமாக மக்கள் தீர்ப்புக்குட்படுத்த வேண்டும். இந்திய சூழலில் அரசாங்கத்தால் நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்தவோ அல்லது மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவோ முடியவில்லை. முன்னெடுக்கும் அனைத்து திட்டங்களும் தோல்வியடைந்து வருகின்றன. இதனால் தமது ஆதரவாளர்களை திருப்திப்படுத்த எதிர்கட்சியினரை கைது செய்யும் பழிவாங்கும் அரசியலையே அரசாங்கம் முன்னெடுக்கின்றது. இதன் ஒரு அங்கமாகவே சாகர காரியவசம் கைது செய்யப்பட்டார். எனினும் நீதித்துறை இன்னும் சுயாதீனமாக இயங்குவதால் அவருக்கு பிணை கிடைத்துள்ளது. வரலாற்றில் அடக்குமுறைகளை கையாண்ட ஆட்சியாளர்கள் அழிவையே சந்தித்தனர். எனவே ஜனாதிபதி அன்புகுமார் திசாநாயக்க ஒரு ஜனநாயக தலைவராக பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளார். முருகக்கந்த மற்றும் கழுகங்கை நீர்த்தக்கங்களை அமைப்பதற்காக இடம்பெயர்க்கப்பட்டு லக்கல்ல புதிய நகரத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் குடியமைத்தப்பட்ட மக்களின் சுமார் 10 ஆண்டுகால குடிநீர் பிரச்சினைக்கு தற்போது தீர்வு கிடைத்துள்ளது. இடம்பெயர்ந்த குடும்பங்களுக்கு ஏனைய அடிப்படை வசதிகள் வழங்கப்பட்டிருந்த போதிலும் குடிநீர் பிரச்சினை நீண்ட காலமாக தொடர்ந்தது. இதனால் மகாவலி அதிகார சபையின் தலையீட்டில் பவுசர்கள் மூலம் நீர் விநியோகப்பட்ட போதிலும் அன்றாட சுகாதாரமான வாழ்க்கைக்கு தேவையான அளவுக்கு அது போதுமானதாக இருக்கவில்லை என அபிவிருத்தி மக்கள் தெரிவித்துள்ளனர். இடம்பெயர்ந்த மக்களுக்காக சுமார் 2014ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட லக்கல்ல புதிய நகர நீர் வழங்கல் திட்டம் 2018ஆம் ஆண்டுக்குள் நிறைவு செய்ய திட்டமிடப்பட்டிருந்தது. எனினும் பல்வேறு காரணங்களால் பணிகள் தாமதமடைந்த நிலையில் திட்டம் முழுமையாக நிறைவடைய 2026ஆம் ஆண்டு வரை காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் திட்டத்தின் எஞ்சிய பணிகளை விரைவாக நிறைவு செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டதுடன் இதற்காக மேலும் ₹500 மில்லியன் நிதி ஒதுக்கப்பட்டது. நிர்வா புயல் காரணமாக சில தடைகள் ஏற்பட்ட போதிலும் திட்டத்தை விரைவாக நிறைவு செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. இந்த திட்டத்தின் முக்கிய சிறப்பம்சமாக சுத்திகரிக்கப்பட்ட நீரை மின்சார பயன்பாடு ஈர்ப்பு விசையின் மூலம் விநியோகிக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நீர் விநியோகத்துக்கான மின்சார செலவை கணிசமாக குறைக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நகல்ஸ் மலைத்தொடரில் இருந்து உருவாகும் தூய்மையான நீரோட்டத்திலிருந்து நீர் பெறப்படுவதால் நீரை சுத்திகரிக்க தேவையான ரசாயனங்களின் பயன்பாடும் குறைவாக இருக்கும் என பொறியியலாளர்கள் தெரிவித்துள்ளனர். கரடமுள்ள நீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் மூலம் நாளொன்றுக்கு சுமார் 4000 கனமீட்டர் நீரை சுத்திகரிக்கும் திறன் காணப்படுகின்றது. முழுமையாக நிறைவடைந்துள்ள இந்த திட்டம் 2026 ஆகஸ்ட் 12ஆம் தேதி மக்கள் பாவனைக்காக கையளிக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் இறுதிக்கட்ட பணிகளை மாத்துளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தினேஷ் கேமந்த உள்ளிட்ட குழுவினர் நேரில் சென்று பார்வையிட்டனர். சுமார் ஒரு தசாப்த காலமாக குடிநீர் பிரச்சினை எதிர்கொண்டிருந்த லக்கல புதிய நகர மக்களுக்கு இந்த திட்டத்தின் மூலம் நிதியான சுத்தமான குடிநீர் வசதி கிடைக்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது. உயர் நீதிமன்றம் மற்றும் மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிக்கும் நடவடிக்கை நீதித்துறையின் சுதந்திரத்தில் கடுமையான தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடும் என்று எச்சரித்துள்ள இலங்கை சட்டத்தண்ணியர் சங்கம் அரசியலமைப்பிற்கான முன்மொழியப்பட்ட 22வது திருத்தத்தை வன்மையாக எதிர்த்துள்ளது. வழக்கு விசாரணைகளை விரைவுபடுத்துவதையும் நீதித்துறையின் செயல்திறனை மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டதே இந்த முன்மொழியப்பட்ட மாற்றம் என்று அரசாங்கம் தெரிவித்துள்ள நிலையில் இந்த முன்மொழிவு ஆகஸ்ட் 7 அன்று வர்த்தமானியில் வெளியிடப்பட்டது. இருப்பினும் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிப்பதற்கும் அந்த நோக்கங்களை அடைவதற்கும் இடையிலான தொடர்பு தெளிவாக இல்லை என்று பிஏஎஸ்எல் கூறியுள்ளது. இலங்கை சட்டத்தண்ணியல் சங்கத்தின் தலைவர் ராஜீவ் அமரசூரிய மற்றும் செயலாளர் நலிந்தி சில்வா ஆகியோரின் கையொப்பங்களுடன் இன்று வெளியிடப்பட்ட அறிக்கையில் முன்மொழியப்பட்ட சட்ட திருத்தமானது நீதித்துறையின் சுதந்திரத்தில் நேரடி தலையீடாக அமைகிறது என்ற அடிப்படையில் பிஏஎஸ்எல் மற்றும் நீதித்துறை சேவை சங்கம் உள்ளிட்ட சட்டத்துறை சமூகம் அதனை எதிர்ப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. மேலும் இறையாண்மை மக்களிடமே உள்ளது என்று கூறும் பிரிவு 3 மற்றும் அந்த இறையாண்மையின் ஒரு பகுதியாக நீதித்துறை அதிகாரம் அங்கீகரிக்கப்படுவதை உறுதிப்படுத்தும் பிரிவு ஆகியவற்றையும் அந்த சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. பதவியுள்ள நீதிபதிகளின் ஓய்வு வயது அல்லது பதவிக்காலத்தை பாதிக்கும் அரசியலமைப்பு திருத்தமானது நீதித்துறையின் சுதந்திரத்தை பாதிப்பதோடு பிரிவு 3 மீறுவதாக அமையும் என்றும் எனவே அதற்கு மக்கள் வாக்களிப்பு அவசியம் என்று 2022 உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டிருப்பதையும் அரசாங்கம் தனது வாதத்துக்கு அடிப்படையாக கொண்டது. எதிர்ப்புகள் இருந்த போதிலும் அரசாங்கம் இந்த திட்டத்தை தொடர முடிவு செய்தால் அந்த சட்ட மூலத்தை நேரடியாக மக்கள் வாக்கெடுப்புக்கு சமர்ப்பிக்குமாறு அமைச்சரவை அச்சங்கம் வலியுறுத்தியது. பிஎஸ்எஸ்எல் இனின் கருத்துப்படி அவ்வாறு செய்வது மக்களுக்கு இவ்விவகாரம் குறித்து முடிவெடுக்கும் வாய்ப்பை அளிக்கும், அதே வேளையில் உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் பதவி காலத்தை பாதிக்கும் ஒரு நடவடிக்கையின் அரசியலமைப்பு செல்லுபடி தலைமை நீதிமன்றமே தீர்மானிக்க வேண்டிய சூழலையும் இது தவிர்க்க உதவும். நீதிபதிகளின் பதவி காலத்தை பாதிக்கும் அரசியலமைப்பு மாற்றங்கள் மிகுந்த அவதானத்துடனும் வெளிப்படை தன்மையுடனும் அணுகப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்ட நபர்களை இலக்காக கொண்டதாக பாதிப்புகள் கருதும் சூழல் உருவாகக்கூடாது என்றும் சங்கம் தெரிவித்தது. நீதித்துறையின் சுயாதீனம் ஏன் முக்கிய விவகாரமாக மாறியுள்ளது என சில அமைச்சர்கள் அரசாங்கம் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்துள்ள பிஏஎஸ்எல் நீதி நிர்வாகத்தின் அடிப்படை துணையாக பொதுமக்களின் நம்பிக்கை விளங்குவதாக சுட்டிக்காட்டியுள்ளது. உண்மையான பாகுபாடு அல்லது தலையீடு இல்லாவிட்டாலும் அதுபோன்ற தோற்றமே உருவானால் கூட நீதித்துறையின் சுயாதீனத்தன்மை மற்றும் நியாயத்தன்மை குறித்து சந்தேகங்களை ஏற்படுத்தக்கூடும் என அதில் குறிப்பிட்டுள்ளது. எனவே நீதித்துறையின் சுயாதீனம் கண்ணியம் மற்றும் நற்பெயர் பாதுகாக்கப்பட வேண்டும் என பிஏஎஸ்எல் வலியுறுத்தியுள்ளது. கடந்த மே மாதம் மேற்கொள்ளப்பட்ட எதிர்பாராத வட்டி வீத அதிகரிப்புக்கு பிறகு இந்த ஆண்டில் வட்டி வீதங்களை மேலும் உயர்த்த வேண்டிய அவசியம் இல்லை என இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். பணவீக்கம் அடுத்த ஆண்டில் இலக்கு வைக்கப்பட 5% நோக்கி குறையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் போரினால் ஏற்பட்ட பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் கடந்த மே மாதத்தில் மத்திய வங்கி 100 அடிப்படை புள்ளிகளால் வட்டி வீதத்தை உயர்த்தியது இது 3 ஆண்டுகளுக்கு மேலான காலப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட முதல் வட்டி வீத அதிகரிப்பாகும். இருப்பினும் சர்வதேச நாணய நிதியத்தின் ஆதரவுடன் மீண்டெழுந்து வரும் பொருளாதாரத்தை இந்த நடவடிக்கை பாதிக்கும் என பகுப்பாய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இருப்பினும் எதிர்கால வளர்ச்சிக்கு குறைந்த பணவீக்கமே அத்தியாவசியமானது என குறிப்பிட்டுள்ள ஆளுநர் நாட்டின் வளர்ச்சி 4-5% வரம்புக்குள் இருக்கும் என்றும் எதிர்பார்ப்பதாக தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இருந்து வெளி மாவட்டங்களுக்கு வழித்தட அனுமதிகள் இன்றி சேவையில் ஈடுபடும் சொகுசு பேருந்து மற்றும் உரிய பதிவுகள் இன்றி வெளி மாவட்ட உத்தியோகத்தர்களுக்கு விசேட சேவையில் ஈடுபடும் பேருந்துகளுக்கு என்பவற்றுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என வடமாகாண வீதி பயணியர் போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர் பொறியியலாளர் சுபிமலேஸ்வரன் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் தெரிந்தே ரணில் விக்ரமசிங்கம் அமைத்த சர்வதேச நாணய நிதியத்தின் பொருளாதார பொறிக்குள் நாட்டை மேலும் மேலும் இழுத்துச் சென்றுள்ளதாக முன்னிலை சோசியலிச கட்சி குற்றச்சாட்டினை முன்வைத்துள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் ஆட்சி பீடமேறி 2 ஆண்டுகள் நிறைவடையும் நிலையில் மக்களின் எதிர்பார்ப்புகள் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை. 2026 முதலாம் காலாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 5.1% பதிவு ஆகியிருந்த போதிலும் அதன் பலன்களை நவதாராளவாத கோடீஸ்வரர்களை அனுபவிக்கின்றனர். நாட்டில் 22.5% வறுமை கோட்டுக்கு கீழ் வாழும் அதேவேளை 33% உணவு பாதுகாப்பின்மையாலும் 42.3% குழந்தைகள் பல பரிமாண வறுமையாலும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவ்வாறான சூழலில் மாதம் 1,00,000 ரூபாய் வருமானம் ஈட்டும் குடும்பம் ஒன்று 28,000 ரூபாயை வரியாக செலுத்தும் நிலையை அரசாங்கம் உருவாக்கியுள்ளது. அத்துடன் இந்தியாவுடன் கையெழுத்திடப்பட்டுள்ள 7 ரகசிய ஒப்பந்தங்கள் குறித்தோ அல்லது அமெரிக்காவுடனான பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் குறித்தோ மக்களுக்கு எதுவும் வெளிப்படுத்தப்படவில்லை. எண்மமயமாக்கல் என்ற போர்வையில் மக்களின் உயிரளவியல் தரவுகளையும் இந்தியாவுக்கு தாரை வார்க்க அரசாங்கம் முயல்கின்றது. எனவே நவ தாராளவாத மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் கொள்கைகளுக்கு எதிராகவும் அரசாங்கத்தின் மக்கள் விரோத தீர்மானங்களை மாற்றியமைக்கவும் விவசாயிகள் மீனவர்கள் மற்றும் தொழிலாளர்கள் இணைந்து ஒரு வலுவான மக்கள் சக்தியை கட்டியெழுப்ப முன்வர வேண்டும் என அவர் அழைப்பு விடுத்துள்ளார். யாழ்ப்பாண மாவட்டத்தில் அண்மை காலமாக தவறான முடிவெடுத்து உயிரிழக்கும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்ற நிலையில் அவற்றை தடுப்பதற்கான துரித நடவடிக்கைகளை உடனடியாக ஆரம்பிப்பதுடன் அதற்கான ஒருங்கிணைந்த கட்டமைப்புகளை மீள செயல்பாட்டு நிலைக்கு கொண்டுவர விரைவான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகன் பணிப்புரை வழங்கினார். குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் பெண்கள் மத்தியில் இந்த போக்கு அதிகரித்து வருவதும் கவலைக்குரிய விடயமாக குறிப்பிடத்தக்கது. மதுபானிக்கு அடிமையாதால் குடும்ப வன்முறை, குடும்ப உறுப்பினர்களுக்கிடையிலான தொடர்பாடல் குறைவு, பெற்றோர் பிள்ளைகள் மற்றும் ஆசிரியர்கள் மாணவர்கள் இடையிலான நெருக்கம் குறைவடைதல், தனிமை, சமூக மற்றும் உளவியல் அழுத்தங்கள் உள்ளிட்ட பல்வேறு காரணிகள் இந்நிலைக்கு செல்வாக்கு செலுத்தி வருவதாக மருத்துவ நிபுணர்கள் கலந்துரையாடலில் எடுத்துரைத்தனர். ஆபத்தான நிலையில் இருந்து மீட்கப்பட்ட நபர்களுக்கான தொடர்ச்சியான கண்காணிப்பு மற்றும் ஆலோசனை சேவைகளில் காணப்படும் குறைபாடுகள், பால்நிலை வன்முறைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான பல்துறை ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் போதுமளவில் இடம்பெறாமை உள்ளிட்ட விடயங்களும் கலந்துரையாடலில் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவற்றை உடனடியாக நிவர்த்தி செய்யுமாறும் பதிவாகியுள்ள உயிரிழப்புகள் தொடர்பில் விரிவான ஆய்வை மேற்கொண்டு காரணிகளை விஞ்ஞான ரீதியாக பகுப்பாய்வு செய்து தடுப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்துமாறும் ஆளுநர் அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கியுள்ளார். மேலும் தவறான முடிவெடுத்து உயிரிழக்கும் சம்பவங்கள் தொடர்பான செய்திகளை கலந்துரையாடல் மாநாடில் விசேடமாக வலியுறுத்தப்பட்டது. இதேவேளை மன அழுத்தம், தனிமை, குடும்ப பிரச்சனைகள் அல்லது ஏனைய வாழ்க்கை நெருக்கடிகளால் பாதிக்கப்பட்டு உதவி தேவைப்படும் எவரும் வடக்கு மாகாண சுகாதார திணைக்களத்தால் 24 மணி நேரமும் இயக்கப்படும் நேயம் உளவள ஆதரவு சேவையின் 0921226666 என்ற தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொண்டு ரகசியமான ஆலோசனைகளையும் வழிகாட்டல்களையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதும் கலந்துரையாடலில் மீண்டும் வலியுறுத்தப்பட்டது. இக்கலந்துரையாடலில் ஆளுநரின் செயலாளர், பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர், மருத்துவ நிபுணர்கள், யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகவியல் துறை தலைவர், வடக்கு மாகாண மேலதிக மாகாண கல்வி பணிப்பாளர், யாழ்ப்பாண மாவட்ட செயலக உளவள இணைப்பாளர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தங்காலை குடாவெல்ல பகுதிக்குள்பட்ட நகுலு ஹமுவ பிரதேசத்தில் அமைந்துள்ள வீடொன்றின் மீது நேற்று இரவு அடையாளம் தெரியாத நபர்களால் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் வீட்டில் இருந்த எவருக்கும் காயம் ஏற்படவில்லை என முதல்கட்ட விசாரணைகளை தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் அண்மை காலமாக தவறான முடிவெடுத்து உயிரிழக்கும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்ற நிலையில் அவற்றை தடுப்பதற்கான துரிய நடவடிக்கைகளை உடனடியாக ஆரம்பித்ததுடன் அதற்கான ஒருங்கிணைந்த கட்டமைப்புகளை மீள செயல்பட்டு நிலைக்கு கொண்டுவர விரிவான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வடக்கு மாகாண ஆளுநர் நாம் வேதநாயகன் பணிப்புரை விடுத்துள்ளார். குருவிட்டு சிறைச்சாலையில் கடந்த வெள்ளிக்கிழமை ஏற்பட்ட பதற்றமான சூழ்நிலையின் போது உயிரிழந்த இரு கைதிகளும் துப்பாக்கிச் சூட்டினால் ஏற்பட்ட பலத்த காயங்களினாலேயே உயிரிழந்ததாக பிரேத பரிசோதனையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ரத்தினபுரி போதனா மருத்துவமனையில் மேற்கொள்ளப்பட்ட பிரேத பரிசோதனையின் போதே இந்த விடயம் தெரிய வந்துள்ளது. இதன்படி உயிரிழந்த ஒரு கைதி தலையில் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி இருந்ததுடன் மற்ற கைதி நெஞ்சில் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்ததாக பிரேத பரிசோதனை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தகவலை ரத்தினபுரி பிரதேசத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட காவல்துறை அதிகாரி தெரிவித்துள்ளார். கடந்த வெள்ளிக்கிழமை குருவிட்ட சிறைச்சாலையில் ஏற்பட்ட பதற்றமான சூழ்நிலையின் போது இரு கைதிகள் உயிரிழந்ததுடன் மேலும் 12 பேர் காயமடைந்தனர். இதேவேளை நாட்டின் மேலும் சில சிறைச்சாலைகளிலும் அண்மை காலத்தில் பதற்றமான சூழ்நிலைகள் ஏற்பட்டிருந்தன. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட பதற்றமான சூழ்நிலையின் போது 10 சிறைச்சாலை அதிகாரிகளும் 17 கைதிகளும் உயிரிழந்திருந்தனர். அத்துடன் மகத மற்றும் புதிய மகசின் சிறைச்சாலைகளில் ஏற்பட்ட பதற்றமான சூழ்நிலைகளின் போது தலா இரு கைதிகள் உயிரிழந்திருந்தனர். இந்த நிலையில் குருவிட்ட சிறைச்சாலையில் உயிரிழந்த இரு கைதிகளும் துப்பாக்கிச் சூட்டினால் ஏற்பட்ட காயங்களாலேயே உயிரிழந்ததாக பிரேத பரிசோதனை மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளமை சம்பவம் தொடர்பான விசாரணைகளில் முக்கிய தகவலாக அமைந்துள்ளது. கொழும்பு பொருளை மகசின் சிறைச்சாலைக்கு போதைப்பொருள் விநியோகித்து வந்ததாக சந்தேகப்படும் சிறைச்சாலை அதிகாரி ஒருவர் கல்கிச பிராந்திய குற்றப்புணர்வு பணியகத்தினால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கைது நடவடிக்கையின் போது 20 லட்சம் ரூபாய் பெறுமதியான 100 கிராம் ஐஸ் மற்றும் 20 கிராம் ஹெரோயின் ஆகிய போதைப் பொருட்களை காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர். முன்னதாக போதைப்பொருள் தொகுதியுடன் 32 வயதான ஒருவர், தெகிவளை பகுதியைச் சேர்ந்த ஒருவர் கல்கிச பகுதியில் வைத்து காவல்துறையினால் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் போது மகசின் சிறைச்சாலையில் தண்டனை அனுபவித்து வரும் கைதி ஒருவர் வாட்ஸ்அப் அழைப்பு மூலம் வழங்கிய தகவலின் அடிப்படையில் தான் இந்த போதைப் பொருளை சேகரித்ததாக தெரிவித்துள்ளார். அந்த போதை பொருள் பொருளை மனத்த வீதியில் உள்ள பிரிதொரு நபரிடம் ஒப்படைக்க திட்டமிட்டிருந்ததாகவும் அவர் வெளிப்படுத்தினார். இதனைத் தொடர்ந்து கல்கிச பிராந்திய குற்றப்புணர்வு பணியகத்தின் பொறுப்பதிகாரியின் வழிகாட்டலின் கீழ் முன்னெடுக்கப்பட்ட சிறப்பு நடவடிக்கையின் போதே போதைப் பொருளை பெற்றுக்கொள்ள வந்ததாக கூறப்படும் சிறைச்சாலை அதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளார். பாடசாலை மாணவர்களுக்கு மேலதிய வகுப்புகளுக்கு செல்லும் மாணவர்களுக்கும் கஞ்சா கலந்த போதைப் பொருட்களை விற்பனை செய்ததாக கூறப்படும் 23 வயது இளைஞர் ஒருவர் கல்நேவ காவல்துறையினால் கைது செய்யப்பட்டார். காவல்துறைக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் காவல்துறையினரும் வடமத்திய மாகாண ஆயுர்வேத திணைக்கள அதிகாரிகளும் இணைந்து மேற்கொண்ட சோதனையின் போதே இந்த கைது இடம்பெற்றுள்ளது. சந்தேக நபரிடமிருந்து 94 சிறிய பொதிகள் உள்ளிட்ட கஞ்சா கலந்த பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் அவற்றின் மொத்த எடை 9 கிலோ 896 கிராம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சபநகர பகுதியைச் சேர்ந்த சந்தேக நபர் காவல்துறை தடுப்பில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் கல்நேவ காவல்துறையினர் மேலிய விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கற்பட்டி குரக்கன் கேன பகுதியில் உள்ள நீரேரி பகுதியில் ஒரு குடும்பத்தினர் பயணித்த படகு ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் சிறுவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். உயிரிழந்தவர்கள் 7 மற்றும் 13 சிறுமி ஆவார். குறித்த குடும்பத்தினர் மீன்பிடி வலைகளை சேகரிப்பதற்காக படகில் சென்று கொண்டிருந்த போது அப்படகு கவிழ்ந்துள்ளது. இந்த விபத்தில் சிறுவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்த நிலையில் அவர்களது தந்தை மீட்கப்பட்டு மேலித சிகிச்சைக்காக புத்தளம் வைத்து சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கற்பட்டி காவல்துறையினர் இதுகுறித்த மேலதிக விசாரணைகளில் மேற்கொண்டு வருகின்றனர். படல்கம காவல்துறை பிரிவுக்குள்பட்ட கொடல்ல பகுதியில் கைத்துப்பாக்கிக்கு பயன்படுத்தப்படும் தோட்டா உரை மற்றும் 7 தோட்டாக்களுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கொச்சிக்கடை காவல்துறை நிலைய உத்தியோகத்தர் குழுவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் நேற்று செவ்வாய்க்கிழமை மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனையின் போதே இந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். குன்னாகல் அம்பன்முள காவல்துறை பிரிவுக்குள்பட்ட நிலவ பகுதி நேற்று செவ்வாய்க்கிழமை காட்டு யானை தாக்கியதில் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் அம்பன்புல பகுதியைச் சேர்ந்த 43 நபர் ஆவர். தனது விவசாய நிலத்துக்குள் புகுந்த காட்டு யானைகளை விரட்ட முயற்சித்த போது அவர் யானையின் தாக்குதலுக்கு இலக்காகி உயிரிழந்ததாக காவல்துறையினரின் ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் அம்பன்புல காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். கிக்கடுவையில் இருந்து மருதானை நோக்கி பயணித்த புகையிரதம் ஒன்றில் ஏற்பட்ட திடீர் தொழில்நுட்ப கோளாறினால் கரையோர புகழ்ந்த சேவைகள் தாமதம் அடைந்துள்ளதாக பொறுத்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. குறித்த புகையிரதம் பேருமலை மற்றும் மக்கொண்ண புகையிரத நிலையங்களில் நிறுத்தப்பட்ட போது அடுத்தடுத்து தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனால் கிக்கடுவையில் இருந்து மருதானை வரை பயணிக்கும் பயணிகளும் கரையோர பாதையை பயன்படுத்தும் ஏனைய பயணிகளும் தாமதங்களை எதிர்நோக்கியுள்ளனர். மேல்மாகாணம் மற்றும் சப்ரகமோ மாகாணங்களிலும் கண்டி நுவரெலியா காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. வடமேல் மாகாணத்தில் பல தடவைகள் மழை பெய்யும் என வளிமண்டலவிய திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. உயிரிழப்புகளையும் பரவலான அழிவையும் ஏற்படுத்திய கடுமையான நிலநடுக்கத்தை தொடர்ந்து கொலம்பியா மக்களுக்கு இலங்கை தனது இரங்கலை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளிவகான அமைச்சர் விஜித கேரத் தனது எக்ஸ் பதிவில் தெரிவித்துள்ளதாவது, கொலம்பியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் நிகழ்ந்த துயரமான உயிரிழப்புகள் மற்றும் பரவலான சேதங்கள் குறித்து இலங்கை ஆழ்ந்த வருத்தம் கொள்கிறது. பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருடன் எங்கள் எண்ணங்களும் பிரார்த்தனைகளும் உள்ளன என்று குறிப்பிட்டுள்ளார். ஆண்டுக்கான ஆடி அமாவாசை இந்து புதன்கிழமை அனுஷ்டிக்கப்படுகிறது. இதை ஒட்டி நாடு முழுவதும் உள்ள இந்து ஆலயங்கள் மற்றும் புனித நீர்நிலைகளில் முன்னோர்களை நினைவு கூர்ந்து சிறப்பு வழிபாடுகள் இடம்பெற்று வருகின்றன. ஆடி அமாவாசை தினத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம், பிதிர்கடன் உள்ளிட்ட சடங்குகளை மேற்கொள்வது இந்து சமய மரபாக காணப்படுகிறது. இதனால் அதிகாலை முதலே பக்தர்கள் ஆலயங்கள் மற்றும் புனித நீரலைகளுக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் 12 ஆண்டுகளுக்கு பின்னர் புதன்கிழமையில் ஆடி அமாவாசை தினம் அமைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுவதால் இந்த ஆண்டின் ஆடி அமாவாசை பக்தர்கள் மத்தியில் சிறப்பு கவனத்தை பெற்றுள்ளது. மேலும் இந்த ஆண்டின் ஆடி அமாவாசை தினத்துடன் சூரிய கிரகணமும் இடம்பெறுகிறது. எனினும் இன்றைய சூரிய கிரணம் இலங்கையில் தென்படாது என்பதால் இலங்கையில் இன்று ஆடி அமாவாசை விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும் என இந்து குமுருமார் அமைப்பு தெரிவித்துள்ளது. அதேவேளை ஐரோப்பிய நாடுகளில் குறித்த சூரிய கிரகணம் தென்படுவதால் அங்கு ஆடி அமாவாசை தொடர்பான பிதிர்கடன், தர்ப்பணம் உள்ளிட்ட சடங்குகள் நாளை கடைபிடிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிரணம் ஏற்பட்டு அது குறிப்பிட்ட பிரதேசத்தில் தென்படும் பட்சத்திலேயே மறுநாள் தர்ப்பணம் உள்ளிட்ட பிரதி கடன்களை மேற்கொள்ள வேண்டும் என ஆகம மற்றும் சம்பிரதாய அடிப்படையில் கூறப்பட்டுள்ளதாக இந்து குருமார் அமைப்பு குறிப்பிட்டுள்ளது. வெள்ளன்வில ரஜமகா விகாரையின் எசல மகா பெரகரவை முன்னிட்டு ஆகஸ்ட் 13, 14 மற்றும் 15 ஆகிய திகதிகளில் பல வீதிகளில் போக்குவரத்து கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் என காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த மாதத்தின் முதல் 6 நாட்களில் 42,810 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர் என சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை வெளியிட்டுள்ள அண்மை கால தரவுகளின்படி இந்த கால பகுதியில் இந்தியாவிலிருந்து அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். இந்த ஆண்டின் ஆரம்பம் முதல் இந்த மாதத்தின் முதல் 6 நாட்கள் வரை மொத்தமாக 1,03,6,228 சுற்றுலா பயணிகளின் வருகை பதிவாகியுள்ளதுடன் அவர்களுள் இந்தியாவிலிருந்து 3,46,57 பேரும் ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து 1,35,323 பேரும் வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. சவுதி அரேபியாவின் வேலை வாய்ப்புகளுக்காக புறப்படும் தொழில்திறன் மிக்க தொழிலாளர்களுக்காக நடத்தப்படும் தொழில் திறன் சரிபார்ப்பு பயிற்சி எதிர்காலத்தில் சிங்களம் மற்றும் தமிழ் மொழிகளில் தோற்றுவதற்கான சந்தர்ப்பத்தை வழங்குவதற்காக சவுதி அரேபியாவின் டக்காம் மோல் கோல்டிங் நிறுவனம் இணக்கம் தெரிவித்துள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் சவுதி அரேபியாவின் ரியாத் இலங்கை தூதரகத்தின் அறிக்கையை மேற்கோள் காட்டி அறிவித்துள்ளது. தமிழ் ஒலியின் பிரதான செய்திகள். பிரதான செய்திகளுக்கு அனுசன்னை வழங்கினார்கள். இலங்கை செய்திகளுக்கு நூலிலகம்.com.
1: அகத்தில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
2: உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க போங்க போங்க.
3: ஆம் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
4: 11 à 13 rue Caille 75000 de Paris
3: VT Superstore Gala Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95140 Gare de Gonesse
3: Melodie தொடர்புகளுக்கு VT Cash and Carry Paris La Chapelle தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18 சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுட் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரட் ஸ்ட்ராஸ் 3098 குயினிட்ஸ் சுவிஸ்
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.
2: பிரதான செய்திகளில் தொடர்கிறது இந்திய செய்திகள். இலங்கையில் நடந்த உள்நாட்டு போரின் போது பலரும் பாஸ்போர்ட் உள்ள முறையான பயண ஆவணங்கள் இன்றி நாட்டை விட்டு வெளியேறி இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் தஞ்சமடைந்தனர். அவர்களில் பலர் நாடு திரும்ப விரும்பினாலும் பல்வேறு சட்ட சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. இந்த நிலையில் இலங்கை அகதிகள் நாடு திரும்புவதை எளிதாக்க புதிய குடியேற்ற நடைமுறைக்கு இலங்கை அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாக அமைச்சரவை அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் அகதிகள் ஆணையத்தின் மேற்பார்வையின் கீழ் இந்த நடவடிக்கைகள் செயல்படுத்தப்படுகின்றன. இது இலங்கை அகதிகள் எதிர்கொள்ளும் சட்ட சிக்கல்களை நீக்குவதை நோக்கமாக கொண்டதாக அமைச்சரவை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்த புதிய நடைமுறையின்படி 19 May 2009 முன் நாட்டை விட்டு வெளியேறிய இலங்கை மக்கள் கொலை, தேச துரோகம் அல்லது பிற குறிப்பிட்ட குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகவில்லை என்பதை உறுதிப்படுத்த இலங்கை அரசின் உளவுத்துறையால் பரிசோதிக்கப்படுவார்கள். இதில் தகுதி பெறுபவர்கள் சட்ட நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்படாமல் தற்காலிக பாஸ்போர்ட் மூலம் இலங்கைக்குள் நுழைய அனுமதிக்கப்படுவார்கள். ஐக்கிய நாடுகள் அகதிகள் முகமையின் உதவியுடன் கடந்த 2002 முதல் 2022 வரையிலும் இந்தியாவிலிருந்து 18,000 இலங்கை அகதிகள் சாமாக தாய்நாட்டுக்கு திரும்பியுள்ளனர். 2009 ஜனவரி முதல் 2025 ஜூன் வரையிலான காலகட்டத்தில் 18,500 மேற்பட்டோர் தமிழ்நாட்டிலிருந்து இலங்கைக்கு திரும்பியுள்ளதாக கடந்த மார்ச் மாதம் இலங்கை அரசு அறிவித்தது. 2026 நிலவரப்படி தமிழ்நாட்டில் உள்ள அகதிகள் முகாம்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் சுமார் 89,000 இலங்கை தமிழர்கள் வசித்து வருகின்றனர். மத்திய அரசு கொண்டுவர உத்தேசித்துள்ள தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவுக்கு எதிராக தனி தீர்மானத்தை தமிழக அரசு இன்று சட்டப்பேரவையில் கொண்டு வந்துள்ளது. தமிழக முதல்வர் விஜய் தலைமையில் போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு என்ற பெயரில் மாநில அளவிலான பெருந்திரள் உறுதிமொழி ஏற்பு நிகழ்வு சென்னையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் போதை மற்றும் புகையிலை இல்லாத வளாகம் என்னும் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை முதல்வர் விஜய் தொடங்கி வைத்தார். அத்துடன் போதைப் பொருள் உற்பத்தி மற்றும் சட்டவிரோதமான கடத்தலை ஒழிப்பதில் சிறப்பாக பணியாற்றிய காவலர்களுக்கு விருது வழங்கினார். இது தொடர்பாக தமிழக அரசின் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல்வர் விஜய் தலைமையில் சென்னை மாநில கல்லூரி வளாகத்தில் உள்ள மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறை சார்பில் போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு எனும் பெயரில் மாநில அளவிலான பெருந்திரள் உறுதிமொழி ஏற்பு நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வில் தமிழக முதல்வர் விஜய் அரசின் சார்பில் பாடசாலைகள் மற்றும் கல்லூரிகளில் பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருள் மற்றும் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் அளிக்கப்பட்டதன் காணொலியை பார்வையிட்டார். அத்துடன் போதை மற்றும் புகையிலை இல்லாத வளாகம் தொடர்பான விழிப்புணர்வு பிரச்சாரத்தையும் முதல்வர் விஜய் தொடங்கி வைத்தார். மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவரும் காங்கிரஸ் எம்பியுமான மல்லிகார்ஜுன கார்கே தனது எப்போதும் அழுத்தம் அளிப்பதாக மாநிலங்களவைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் விபி ஜிராம்ஜி திட்டம் அமல்படுத்தப்பட்ட கடந்த ஜூலை முதலாம் தேதி இருந்து ஒரு மாதத்தில் 9.69 கோடிக்கு மேல் மனித வேலை நாட்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் உள்ள பல்வேறு தீர்ப்பாயங்களின் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்களின் நியமன நடைமுறைகளுக்காக தேசிய தீர்ப்பாய ஆணையம் அமைக்க வழிவகுக்கும் தீர்ப்பாயங்கள் சீர்திருத்த மசோதா 2026 மாநிலங்களவையில் நேற்று நிறைவேற்றப்பட்டது. இந்த மசோதா மக்களவையில் கடந்த திங்கட்கிழமை நிறைவேறிய நிலையில் நாடாளுமன்ற இரு அவைகளின் ஒப்புதல் கிடைக்கப்பெற்றுள்ளது. பிஎம் டிரைவ் எனும் பிரதமரின் மின்சார வாகன புரட்சி திட்டத்தின் கீழ் மின்சார இருசக்கர வாகனங்களுக்கு வழங்கப்படும் ஊக்கத்தொகையானது வரும் 2028 மார்ச் 31 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் ஊக்கத்தொகையானது பாதியாக குறைக்கப்பட்டுள்ளது. புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களை முன்கூட்டியே கண்டறிந்து முறையாக சிகிச்சை அளிக்கப்படுவதை உறுதிப்படுத்தும் வகையில் புற்றுநோயை அறிவிக்கப்பட வேண்டிய நோயாக அறிவிக்கை செய்யுமாறு 19 மாநிலங்களும் மற்றும் யூனியன் பிரதேசங்களை உச்சநீதிமன்றம் நேற்று அறிவுறுத்தியுள்ளது. அரசு பணி நியமன தேர்வுகளில் முறைகேடுகள் நடந்ததாக கூறப்படும் விவகாரத்தில் போராடிய மாணவர்கள் மீது நடத்தப்பட்ட தடியடி குறித்து பாஜக எம்எல்ஏக்கள் அமளியில் ஈடுபட்டதை தொடர்ந்து யார்கண்டு சட்டப்பேரவை ஒருநாள் முன்னதாக காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அரசு தேர்வாணையம் மூலம் நடத்தப்பட்ட அரசு பணி நியமன தேர்வுகளில் முறைகேடுகள் நடந்ததாக மாணவர்கள் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். நடுவானில் ஆட்டங்கண்ட ஏர் இந்தியா விமானத்தின் விமானி கஞ்சா உள்கொண்டது உறுதி செய்யப்பட்டதாக தெரிய வருகிறது. சம்பவம் கடந்த வாரம் நடந்துள்ளது. தாய்லாந்தின் புக்கெட் தீவிலிருந்து புறப்பட்ட விமானம் இந்திய தலைநகர் புதுடெல்லிக்கு சென்று கொண்டிருந்தது. அதில் 137 பயணிகளும் 8 சிப்பந்திகளும் இருந்தனர். பயணத்தின் போது விமானம் திடீரென 300 அடி இறங்கியது. 13 பயணிகளும் 4 சிப்பந்திகளும் காயமுற்றனர். விமானம் பாதுகாப்பாக டெல்லியில் தரை இறங்கியது. விவகாரம் தொடர்பில் இந்திய சிவில் விமானத்துறை அமைச்சர் ஏர் இந்தியாவின் தலைமை நிர்வாக அதிகாரி கேம்பல் வில்சனுக்கு அழைப்பு விடுத்தது. விசாரணையின் நிலவரம் குறித்து அமைச்சிடம் பேசியதாக வில்சன் ஊடகத்திடம் சொன்னார். நிறுவனமும் அமைச்சும் வேறு கருத்து ஏதும் தெரிவிக்கவில்லை. இந்திய தொழிலதிபர் கௌதம் அதானி மீதான மோசடி லஞ்ச குற்றச்சாட்டுகளை அமெரிக்க நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. அமெரிக்க நீதித்துறை இந்த வழக்கை தொடர வேண்டாம் என்று முடிவெடுத்துள்ளது. 2024 சூரிய மின்சக்தி திட்ட ஒப்பந்தங்களை பெறுவதற்காக இந்திய அதிகாரிகளுக்கு $165 மில்லியன் லஞ்சம் வழங்கியதாக அதானி மீது குற்றம் சாட்டப்பட்டது. வழக்கை தள்ளுபடி செய்தால் அமெரிக்காவில் $10 மில்லியன் முதலீடு செய்ய அதானி தயாராய் இருப்பதாக அவர் வழக்கறிஞர் தெரிவித்தார் என்று ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளன. திருச்சியின் முதல் ஆரோக்கிய மற்றும் சுகாதாரமான உணவு தெரு காஜாமலை ரேஸ்கோர்ஸ் சாலையில் இம்மாத இறுதிக்குள் திறக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. ராமேஸ்வரத்தில் சமையல் எரிவாயு இணைப்பு எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைக்காத 40% பேரின் இணைப்பு துண்டிக்கப்படும் அபாயம் உள்ளது. மகாராஷ்டிராவின் குர்லா பகுதியில் இன்று அதிகாலை குர்லா மேற்கு பகுதியில் உள்ள சிராக் நகரின் கௌசியா சால் குடியிருப்பு பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டதில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். தெலுங்கானா மாநிலம் சங்கரெட்டி மாவட்டத்தில் ஆட்டோ மீது டேங்கல் லொரி மோதிய கோர விபத்தில் 5 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். நேற்று இரவு ஜகீராபாத் அருகே உள்ள சத்வார் கிராம தேசிய நெடுஞ்சாலையில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. சதுரகிரி சுந்தர மகாலிங்க சுவாமி கோயிலில் இன்று நடைபெறும் ஆடி அமாவாசை வழிபாட்டில் பங்கேற்க பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூரில் ஆடி அமாவாசையை ஒட்டி ஏராளமானோர் தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தனர். ஆடி அமாவாசையில் காவிரியில் தங்கள் மூதாதர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தால் மூதாதர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும், தங்களின் குடும்பம் செழிக்கும் என்பது மக்களின் நம்பிக்கையாக கருதப்படுகிறது. இன்று ஆடி அமாவாசை என்பதால் மேட்டூர் காவிரியில் கூட்டம் கூட்டமாக மக்கள் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்தனர். காவிரி பாலம், மட்டம், புதுப்பாலம், மணிக்கட்டு, முனியப்பன் கோயில் ஆகிய பகுதிகளில் மக்கள் கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டுள்ளது. கூனாண்டியூர், சிறுப்பம்பட்டி, காவிரி கரைகளிலும் குவிந்த மக்கள் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். குடும்பம் குடும்பமாக டெம்போக்களில் வந்த மக்கள் புரோகிதர்களை வைத்து தர்ப்பணம் கொடுத்தனர். ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் உள்ள ரெங்கோஜி கோயிலில் இருந்து நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் அஸ்தியை இந்தியாவுக்கு திரும்ப கொண்டு வர கோரி அவரின் மகள் அனிதா பி தாக்கல் செய்த மனு தொடர்பாக பதிலளிக்குமாறு மத்திய அரசுக்கு அழைப்பாணை பிறப்பித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்தியன் முகாஜுதீன், அல்கொய்தா மற்றும் காலிஸ்தானி பயங்கரவாத வலையமைப்புகள் போன்ற குழுக்களுடன் தொடர்புடைய 19 தேடப்படும் பயங்கரவாதிகளின் புகைப்படங்களை கொண்ட சுவரொட்டிகள் தேச தலைகள் முழுவதும் பல இடங்களில் சொந்த தினத்துக்கு முன்னதாக கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக வைக்கப்பட்டுள்ளதாக டெல்லி காவல்துறை அதிகாரி தெரிவித்துள்ளார். 2025-26 நிதியாண்டில் 3.92 டிரில்லியன் டாலர் பொருளாதாரத்துடன் உலகின் 6வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா திகழ்ந்ததாக நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி நேற்று தெரிவித்துள்ளார். டாடா ஹிரஸ் சேர்மன் நோயல் டாடாவுடன் ஏற்பட்ட நிர்வாக ரீதியான கருத்து வேறுபாடு காரணமாக டாடா சன்ஸ் குழும தலைவர் சந்திரசேகரன் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். சென்னையில் ஆபணச்சங்கம் விலை சவனுக்கு ₹400 1,11,600 விற்பனையாகின்றது. தங்கம் விலை கிராமுக்கு ₹50 உயர்ந்து 14,800 விற்பனையாகின்றது. சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் ₹260 விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியின் பிரதான செய்திகள். பிரதான செய்திகளை தொடர்கிறது உலகச் செய்திகள். அமெரிக்கா ஈரான் இடையான போர் நிறுத்த ஒப்பந்த பேச்சுவார்த்தை பல்வேறு காரணங்களுக்காக தடைப்பட்டுள்ளது. இதனால் கச்சா எண்ணெய் விநியோகத்தின் உயிர் நாடியான ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் தொடர்ந்து தனது கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது. இந்த நிலையில் போரை முடிவுக்கு கொண்டுவர மீண்டும் பொருளாதார தடை என்ற பழைய ஆயுதத்தை கையில் எடுக்க அதிபர் டிரம்ப் முடிவு செய்துள்ளார். இஸ்ரேல் கோலான் மேட்டுப் பகுதிக்கு உரிமை கோருவதை கொலம்பியா அங்கீகரித்திருக்கிறது. 1967 சிரியாவில் உள்ள கோலான் மேட்டுப் பகுதியை இஸ்ரேல் ஆக்கிரமித்தது. 1981 அதனை இஸ்ரேல் தன்னுடன் இணைத்துக் கொண்டது. அப்போதிலிருந்து அமெரிக்கா மட்டுமே இஸ்ரேலின் நடவடிக்கையை அங்கீகரித்து வருகின்றது. கோலான் மேட்டுப் பகுதி இஸ்ரேலின் தேசிய தற்காப்புக்கு மிகவும் முக்கியம் என்று கொலம்பியாவின் புதிய வலதுசாரி அரசாங்கம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் போர் பதற்றத்தால் எண்ணெய் விலை அதிகரித்துள்ளது. உலக தரநிலையாக கருதப்படும் பிரெண்ட் கச்சா எண்ணெய் பீப்பாய்க்கு $89.63 பதிவானது. அமைதி உடன்பாடு உறுதியாகவில்லை. தாக்குதல்கள் ஓய்வில்லை. கோர்முஸ் நீரிணையில் இருந்த கப்பல் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது. பாப் அல் மண்டப் நீரிணையில் ஹவுதி கிளர்ச்சிப்படை ஒரு கப்பலை தாக்கியதாக சந்தேகிக்கப்படுகிறது. எண்ணெய் விநியோகம் தடைபடலாம் என்ற அச்சத்தில் மீண்டும் எண்ணெய் விலை உயர்கின்றது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சென்ற மாதம் துருக்கியிலிருந்து ரகசியமாக சிறிய விமானத்தில் வெளியேறியதற்கு ஈரானிடமிருந்து வந்த கொலை மிரட்டல்தான் காரணம் என்று தெரிய வந்துள்ளது. வாஷிங்டன் போஸ்ட் அந்த தகவலை தெரிவித்தது. July 8 துருக்கிய தலைநகர் அங்காராவில் திரு டிரம்ப் ஏர் ஃபோர்ஸ் ஒன் விமானத்தில் ஏறினார். பிறர் விமானத்துடன் இணைக்கப்பட்டிருந்த உணவு விநியோகிக்கும் கலனுக்கு அவர் மாறினார். அந்த கலன் வழி அவர் சிறிய C-332A விமானத்துக்கு கொண்டு செல்லப்பட்டார். அதில் அவர் பிரிட்டனுக்கு சென்றதாக பெயர் குறிப்பிடாத அமெரிக்க அதிபாதி ஒருவர் தெரிவித்துள்ளார். ஆனால் ஊடகத்திடமும் சில அதிகாரியிடமும் திரு டிரம்ப் பெரிய விமானத்தில் சென்றது போல் சுட்டி காட்டப்பட்டுள்ளது. நேட்டோ மாநாட்டில் கலந்து கொள்ள திரு டிரம்ப் அங்காரா சென்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. சிரியாவின் முன்னாள் அதிபர் பசார் அல் அசாத்துக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சிரியா நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கப்பட்டது. 2024 டிசம்பரில் அசாத் தமது குடும்பத்துடன் ரஷ்யாவின் மாஸ்கோ நகருக்கு தப்பிவிட்டார். சிரியாவின் டமாஸ்கஸ் நகரை எதிர்த்தரப்பு படைகள் முற்றுகையிட்ட போது அவர் நாட்டை விட்டு தப்பினார். சிரியாவில் உள்நாட்டு போர் நடந்தபோது அசாத் போர் குற்றங்கள், மனிதாபிமானத்துக்கு எதிரான குற்றங்கள் ஆகியவற்றை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தீர்ப்பளிக்கப்பட்டது. முன்னாள் அரசாங்கத்தைச் சேர்ந்த அதிகாரிகளின் வழக்கு விசாரணைகள் நடைபெறுகின்றன. சிலர் நாட்டிலிருந்து தப்பிவிட்டனர், சிலர் சிக்கிக் கொண்டனர். அதில் முதலில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருப்பது அசாத்துக்குத்தான். அசாத் அரசாங்கத்தில் இருந்த ஆதிப் நஜீபிற்கும் மனிதாபிமானத்துக்கு எதிரான குற்றங்களுக்காக மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. லெபனான் மரண தண்டனையை ஒழிக்கிறது. மத்திய கிழக்கில் அவ்வாறு செய்யும் முதல் நாடு அதுவாகும். கடும் குற்றங்களுக்கு மரண தண்டனை விதிப்பது வழக்கமாக இருந்தது. இனி கொலை, பயங்கரவாதம், உளவுத் தொழில் போன்ற குற்றங்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்படும். லெபனானில் கடைசியாக 2004 மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. எனினும் மரண தண்டனை விதிப்பது தொடர்ந்தது. ஜனவரி நிலவரப்படி 85 பேர் மரண தண்டனையை எதிர்நோக்கினர். அம்னஸ்டி இன்டர்நேஷனல் மனித உரிமை அமைப்பு அந்த தகவலை கொடுத்துள்ளது. தென்னாப்பிரிக்காவில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த சுரங்கம் ஒன்றின் சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் 14 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர், 8 பேர் காயமடைந்தனர். ஜோகனஸ்பாக்கிலிருந்து சுமார் 130 கிலோமீட்டர் தொலைவில் பிளாட்டினம் சுரங்கங்கள் நிறைந்த டிரஸ்டன் பார்க் நகரில் கடந்த திங்கட்கிழமை இரவு இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. இடிபாடுகளில் சிக்கியுள்ளவர்களை மோப்ப நாய்கள் மற்றும் அதிநவீன உபகரணங்கள் மூலம் மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. கொங்கோ குடியரசில் அதிவேகமாக பரவி வரும் எபோலா நோய் தொற்றுக்கு இதுவரை உயிரிழந்தோர் எண்ணிக்கை 2000 கடந்துள்ளது. அந்நாட்டு அரசு செவ்வாய்க்கிழமை வெளியிட்ட தரவுகளின்படி மொத்தம் 4381 பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் 211 பேர் உயிரிழந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நிலவின் தென்துருவத்துக்கு அருகே மனிதர்களுக்கான முதல் வசிப்பிடத்தை அமைக்கும் தனது லட்சிய திட்டத்தில் இணைய இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோவுக்கு அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா அழைப்பு விடுத்துள்ளது. பாகிஸ்தானுக்கு அதிர்ச்சி அளிக்கும் விதமாக பலுசிஸ்தான் மக்கள் தங்களது முதலாவது சுதந்திர நாளை கோலாகலமாக கொண்டாடியுள்ளனர். பாகிஸ்தானிலிருந்து சுதந்திரம் வேண்டும் என்று பலுசிஸ்தான் மாகாண மக்கள் நீண்ட காலமாக போராடி வருகின்றனர். பலுசிஸ்தானுக்கு தனி

ஆனது. ஜப்பானிய பிரதமர் சனாயே தகாச்சி ஆஸ்திரேலியாவுக்கு வருகை தந்தபோது வழங்கிய ஜப்பானிய முலாம்பழத்தை பற்றி ஆல்பனிசி நகைச்சுவாக கருத்து தெரிவித்திருந்தார். அந்த உரையாடலில் நிகழ்ச்சி தொகுப்பாளரும் அவருடன் நகைச்சுவாக பேசியிருந்தார். இந்த கருத்து ஜப்பானிய பிரதமரை அவமதிக்கிறது என்று ஆஸ்திரேலிய எதிர்க்கட்சியில் குற்றம் சாட்டினார். ஆல்பனிசி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அவை வலியுறுத்துகின்றன. நாடாளுமன்றத்தில் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த ஆல்பனிசி, அந்த குற்றச்சாட்டை நான் ஏற்கவில்லை என்றார். பிரதமர் தகாச்சி ஆஸ்திரேலியாவின் நண்பர், எனக்கும் நண்பர் என்று அவர் கூறினார். ஆல்பனிசியின் கருத்துக்கள் யாரையும் அவமதிக்கும் நோக்குடன் கூறப்படவில்லை என்று வெளியுறவு அமைச்சர் பென்னி மோங் விளக்கம் அளித்துள்ளார். இந்தோனேசியாவில் மோசமான காற்றுத்தனத்தால் பல பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன. நிலை மாறும் வரை மாணவர்கள் வீட்டிலிருந்து பயில்வார்கள். இந்தோனேசியாவில் காட்டுத்தீ கட்டுக்கணங்காமல் பரவி வருகிறது. அது வட்டார நாடுகளில் புகை மூட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்தோனேசியாவில் சுமார் 130 பேரை ஏற்றிச் சென்ற படகு தீப்பற்றியுள்ளது. 33 பயணிகள் மீட்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். பயணி எவரும் படகில் இல்லை என்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மலேசியாவின் சில பகுதிகளில் புகை மூட்டம் நிலவுகின்றது. இந்தோனேசியாவில் எரியும் காட்டு தீயும் வறண்ட வானிலையும் அதற்கு முக்கிய காரணங்களாக இருக்கின்றன. வறண்ட வானிலை தொடரும் என்பதால் அடுத்த சில வாரங்களில் காற்றின் தரம் மேலும் மோசமாகும் என்று முன்னிறைக்கப்பட்டுள்ளது. உங்களால் முடிந்தால் முதுநிலை தேர்வு எழுதுங்கள். மகளின் இந்த ஒரு சவால் தந்தையின் வாழ்க்கையை மாற்றிவிட்டது. சீனாவின் சான்சி மாநிலத்தைச் சேர்ந்த 44 வயதான யோங் யாஷிங் உடல்நலம் தொடர்பான துறையில் பணியாற்றி வருகிறார். வேலை காரணமாக ஆண்டின் பெரும்பாலான நாட்களுக்கு வெளியூரில் இருப்பதால் மகளின் படிப்பை அவரது மனைவி கவனித்து வந்தார். கடந்த ஆண்டு 15 வயது மகளின் பள்ளி நுழைவுத் தேர்தலுக்காக அவர் தமது வேலைப்பளுவை குறைத்தார். ஆனால் படிப்பு தொடர்பாக இருவருக்கும் அடிக்கடி வாக்குவாதம் ஏற்பட்டது. உங்கள் காலத்தில் படிப்பு எளிதாக இருந்தது. உங்களால் முடிந்தால் முதுநிலை நுழைவுத் தேர்வு எழுதுங்கள் என்று மகள் சவால் விட்டார். அந்த வார்த்தையை யாங் சாதாரணமாக எடுத்துக் கொள்ளவில்லை. அவர் தேர்வுக்கு பதிவு செய்தார். காலை 6 மணி முதல் 9 மணி வரை ஆங்கிலம் படித்தார். மாலை 5 மணி நேரம் கணிதம் பயின்றார். வேலைக்காக அதிவேக ரயிலில் பயணம் செய்த போதும் புத்தகங்களை படித்தார். நாள்தோறும் 8 மணி நேரத்துக்கு மேல் படித்ததால் தலைவலியும் ஏற்பட்டது. 5 மாத தயாரிப்புக்கு பிறகு தேசிய முதுநிலை உளவுத் தேர்வை எழுதினார். அதன் பலனாக வடமேற்கு பாலிடெக்னிக் பல்கலைக்கழகத்தின் பகுதி நேர MBA படிப்பில் இடம் கிடைத்தது. தந்தையின் முயற்சியால் மகளும் படிக்க தொடங்கினார். விரும்பிய பள்ளியில் இடம் பிடித்தார். குழந்தைகளுக்கு அறிவுரை சொல்வதை விட செயலால் முன்மாதிரியாக இருப்பதே சிறந்தது என்று யாங் தெரிவித்துள்ளார். தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். கிரிக்கெட் விளையாட்டின் 3 பாட்மட்டுகளில் ஒன்றாக இருக்கும் ஒருநாள் கிரிக்கெட் அண்மையில் 5000 ஆட்டங்கள் என்ற மைல்கல்லை எட்டியிருக்கிறது. ஒருநாள் போட்டிகள் இல்லாத கிரிக்கெட்டினை யோசித்து பார்ப்பதற்கே கடினமாக இருப்பதாக தென்னாப்பிரிக்க அணியின் முன்னாள் வீரர் ஆண்டி ராட்ஸ் தெரிவித்துள்ளார். கனடியன் ஓபன் டென்னிஸ் போட்டியில் அரையிறுதிக்கு முன்னேறிய போலந்தின் இகா ஸ்வியாடெக், உக்ரைனின் எலினா ஸ்வீடெலோனினா ஆகியோர் அதன் நேருக்கு நேர் மோதுகின்றனர். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஃபிஃபா தலைவர் ஜியான்னி இங்ஸ்பாண்டியனுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார். தலைவர் பதவியிலிருந்து அவரை நீக்க முயல்வது மிகவும் தவறான முடிவு என்று திரு ரம் கூறினார். திரு இங்ஃபாண்டினோ சிறப்பானவர் என்றும் ஆக வெற்றிகரமான உலகக்கிண்ண போட்டி அவரது தலைமையில் நடைபெற்றதாகவும் அவர் கூறியுள்ளார். போர்ச்சுகல் கால்பந்து அணியின் நட்சத்திர வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ தனது நீண்ட நாள் காதலியான ஜோர்ஜியா ரோட்ரிக்ஸை நேற்று கரம் பிடித்தார். போர்ச்சுகல் மற்றும் அல் நஸ்ர் அணியின் நட்சத்திர வீரரான 42 வயதான ரொனால்டோவும் 32 வயதான ஸ்பெயின் மாடல் ரோட்ரிக்ஸும் கடந்த 10 ஆண்டுகளாக காதலித்து வருகின்றனர். இவர்களுக்கு அலானா மார்டினா மற்றும் பெல்லா ஸ்மர்டலா என்ற 2 மகள் இருக்கின்றனர். 2017 ஆண்டு ஸ்பெயின் தலைநகர் மாட்ரிட்டில் உள்ள ஒரு கூச்சி பேக்கி விற்பனையகத்தில் விற்பனையாளரான ஜோச்சினாவை முதல் முறையாக சந்தித்ததாக கூறப்படுகிறது. அப்போதிலிருந்து இருவரும் காதலித்து வந்தனர். இதற்கிடையில் 2017 ஆண்டு நவம்பரில் ஜோர்ஜினா மகள் அலானா மார்டினாவை பெற்றெடுத்தார். அதற்கு முன் ரொனால்டோவுக்கு வாடகத்தாய் மூலம் ரொனால்டோ ஜூனியர் மற்றும் மேட்டியோ ஈவா மரியா என்ற 2 குழந்தைகளும் பிறந்தன. 5 குழந்தைகளையும் ஜோர்ஜினா மற்றும் ரொனால்டோ இருவரும் வளர்த்து வருகின்றனர். நீண்ட காலமாகவே இருவரும் திருமணம் செய்து கொள்ளாமல்

வாழ்ந்து வந்தனர். இந்த நிலையில் இருவரும் போர்த்துக்கல் தலைநகர் பிஸ்பனுக்கு அருகில் உள்ள மேற்கு போர்த்துக்கலின் கடலோர நகரான கஸ்காச்சில் நேற்று தங்களது 5 குழந்தைகளின் முன்னிலையில் மோதிரம் மாற்றி திருமணம் செய்து கொண்டனர். தனது திருமண புகைப்படங்களை கிறிஸ்டியானோ ரொனால்டோ தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்துள்ள நிலையில் அவருக்கு வாழ்த்துக்களும் குவிந்து வருகின்றன. இறுதியாக நாணயம் மாற்றி விதம் இன்றைய நாணயம் மாற்றீட்டுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் www.trttamilali.com. ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 385.63%, இந்திய பெறுமதியில் 110.6%, ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 334.37%, இந்திய பெறுமதியில் 95.70%, ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 411.57%, இந்திய பெறுமதியில் 117.46%, ஒரு ஐக்கியநாட்டிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 451.49%, இந்திய பெறுமதி 128.85%, ஒரு கனடா டாலர் இலங்கை பெறுமதி 239.90%, இந்திய பெறுமதி 68.50%. இத்துடன் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. பிரதான செய்திகளுக்கு அனுசனை வழங்கினார்கள் இலங்கை செய்திகளுக்கு இணையத்தினூடாக புத்தகங்களை விற்பனை செய்யும் நூலிலகம். இந்திய செய்திக்கு பெரு ஸ்ரீயுகையில் அமைந்துள்ள வீட்டி கேசங்கரி, கார்லே கோணத்தில் அமைந்துள்ள வீட்டி சூப்பர் ஸ்டோர். உலக செய்திக்கு ஆதரவு வழங்கினார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் விடிஎஸ் பினான்ஸ் EMBS நிறுவனத்தினர். இவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, செய்திகளை செவிமடுத்தவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நன்றி, வணக்கம்.

0: வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம் .com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது

0: தேர்வு படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் ஊடாக
1: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
2: NWLULAGA நூலகம் நூலகம்.
3: பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
4: உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
3: விடாதீங்க. போங்க போங்க.
5: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle,
6: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
5: VT Superstore, Gare Lagone, Sasselil.
6: 5 rue Marcel Cerdan, 95 140 Gare Jolie-Gonesse.
5: Mélodie et Tordre-Gelake, VT Cash and Curry, Paris Lachapelle, Tordre Televisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberele, Padanette. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரட் ஸ்ட்ராஸ் 3098 கோனிட்ஸ் சுவிஸ்
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறவேசி இலக்கம் 031-971-2750 கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: கடைசி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சோழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டிக் கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடு வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள்
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலியின் ஒலிபரப்போடு இணைந்தீர்கள். ஒலிபரப்பாகிறது இரவின் ராகங்கள். அதனைத் தொடர்ந்து தம்பி கேத் அவர்கள் வழங்கும் பாடிவரும் முகம் காற்றலிலே இணைய காத்திருக்கிறது. அதுவரை நீங்கள் இணைந்து கேட்டுக்கொள்ளப் போவது மெலடி டைம்.

நிலைய கலிக நேரம் 10:52. நீங்கள் கெடுகொண்டு தியாதி தமிழியில் இடம்பெற இருப்பது பாடிவரும் மிகம். இன்றைய பாடிவரும் மிகம் நிகழ்வானது வித்தியாசமாக இடம்பெற இருக்கின்றது. பாடிவரும் மிகம் ஆரம்பமாக கிடையில் ஒரு திரை இசை கானம்

நிலைய கலிக நேரம் 10:58. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற டி தமிழ் தொடர்வது சுவிஸ் நேரம். சுவிஸ் நேரத்தில்

0: ஓடி வரும் மகன் என்னுடாக இணைந்திருக்கும் அனைவருக்கும் முதலில் மது கனிவான இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சி தாமதமாக ஆரம்பிப்பதற்கு முதலில் அனைவரிடமும் மன்னிப்பையும் கேட்டுக்கொண்டு இன்றைய பாடி வரும் மகன் நிகழ்வானது சற்று வித்தியாசமாக ஆறு பாடக பாடகிகள் இணைந்து கொள்ளலாம். நீங்கள் இணைந்து கொள்ளும் பொழுது உங்கள் பெயரை கூறியே நீங்கள் இந்த பாடலை உங்கள் பாடலை ஆரம்பிக்கலாம். யார் யார் உங்கள் பெயரை கூறியே என்ன பாடல் என்று கூறிவிட்டு அந்த பாடலை நீங்கள் ஆரம்பிக்கலாம். அந்த வகையில் இணைந்திருக்கும் முதலாவது பாடகியை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் செல்வி தனிஜா ஜெயக்குமார். நலமாக இருக்கின்றீர்களா? நாங்களும் நலமாகவே இருக்கின்றோம். நீண்ட இடைவெளியின் பின் பாடி வரும் நிலனுடாக இணைந்திருக்கின்றீர்கள். உங்களையும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றோம்.
1: நன்றி.
0: இன்று என்ன பாடலை பாட இருக்கின்றீர்கள்?
1: என்னை
0: தாளாட்டும் சங்கீதம் நீ அல்லவா என்ற பாடலை பாட இருக்கின்றீர்கள். உங்களது பாடலை தாருங்கள்.
1: நன்றி.

0: ஆர்வத்துடன் இணைந்து அருமையான என்னை தாலாட்டும் சங்கீதம் நீயல்லவா என்ற பாடலை பாடியிருக்கின்றீர்கள். இனி உங்களது பாடலுக்கு எப்படி உறவுகள் புள்ளிகள் இட்டு உங்களை கௌரவிக்கின்றார்கள் என்பதையும் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன.
1: கண்டிப்பா நன்றி
0: நன்றி இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம்
1: நன்றி வணக்கம.
0: என்னை தாலாட்டும் சங்கீதம் நீயல்லவா என்ற பாடலை பாடியிருந்தார் பிரான்சிலிருந்து செல்வி தனுஜா ஜெயக்குமார். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்தவரையும் இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம் கேது, நான் மகேந்திரன்.
0: வணக்கம் வணக்கம். எங்கள் மகேந்திரண்ணா. மகேந்திரண்ணா நலமாக இருக்கின்றீர்களா? உண்மையிலேயே நிகழ்ச்சி தாமதமாக சவுண்ட் ஒரு மாதிரி வருகின்றது எனக்கு
2: என்ன.
0: சரி வாரம் இதை பார்க்கின்றேன். நிகழ்ச்சி தாமதமாக ஆரம்பிப்பதற்கு முதலில் அனைவரிடமும் மன்னிப்பை கேட்டுக்கொள்கின்றேன். உண்மையிலேயே வரும் வழியில் ஒரு விபத்து, அதனால் நடந்து வர வேண்டிய கட்டம் ஆகிவிட்டது. ஆமாம், அதனால் தான் அப்படி தவிர்க்க முடியாமல் போய்விட்டது. ஆமாம் சரி. என்று என்ன பாடலை பாட இருக்கின்றீர்கள்?
2: நான் அந்த தாயின் மடியில் தலை வைத்திருந்தால்
0: துயரம் தெரிவதில்லை. ஓமோ ஓமோ அந்த பாடலை தாருங்க. ஓ
2: நன்றி.
3: எத்தனை செல்வங்கள் வந்தாலுமே எத்தனை

ஆறு பாடக பாடகிகள் தங்கள் பாடலை பாட அவர் உங்களது பாடலுக்கு எப்படி எப்படி என்று நேயர்கள் புள்ளியலிட்டு கௌரவிக்கும் நிகழ்வு பாடி வரும் மிகம். செல்வி தனுஷா ஜெயக்குமார் அவர்களும் பாடகர் மகேந்திரன் அவர்களும் தங்களது பாடலை பாடியிருக்கின்றார்கள். இன்னும் நான்கு பாடக பாடகிகளுக்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது.

0: தொடர்ந்து இணைந்திருக்கும் எங்கள் ஜோதிஸ்ரீ அம்மா இணைந்திருக்கிறீர்கள். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
1: வணக்கம் கேது, ஜோதிஸ்ரீ ஜெகதகிரி.
0: வணக்கம் வணக்கம் அம்மா, நலமாக இருக்கின்றீர்களா? ஒரு விபத்து, அதனால் கார் அங்காலும் புகையலாது இங்காலும் வரையலாது. அப்ப நாங்கள் கடைசியிலே கார நிப்பாட்டி போட்டு நடந்தே வந்து விட்டோம்.
1: சிலவனும் இல்லை,
0: ரஜானே அறிவிக்கவில்லையா? நீங்கள் பாடிய பாடலுக்கு உறவுகள் எப்படி புள்ளியலிட்டு உங்களை கௌரவிக்க போறாங்க பார்த்து விடுவோம். என்னம்மா
1: தேவையில்லை,
0: தாருங்கம்மா.
1: நன்றி.

0: நன்றி வணக்கம் காயத்தப்பட்டதில் நான் பாரதியா சிறப்பிக்க பாடிவிட்டேன்.
1: என்றாலும் இணைந்து நிகழ்ச்சியை சிறப்பித்த உங்களது கடங்களை உருவ பற்றி கொள்கிறோம். நன்றிகளம்மா.
0: நன்றி வணக்கம்.
1: யோகேஸ்வரி குணராஜா அவர்கள் பிரான்சிலிருந்து ஆகாய வீதியில் என்ற பாடலை தந்திருந்தார். அவரை தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த பாடகரோ பாடகியோ அவரும் சரி, அவர் தொடர்பை துண்டித்து விட்டார். ஆறு பாடக பாடகிகள் கலந்து சிறப்பிக்க நிகழ்வு பாடி வரும் மேகம். இன்று சற்று வித்தியாசமாக நீங்கள் உங்களது பெயரை கூறியே இணைந்து கொள்ள இணைந்திருக்கும் அடுத்த உறவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் குணநாயம்மா. இவ்வளவு லேட்டா ஆரம்பித்ததுக்கு முதலில் நான் கேட்டுக்கொள்கிறேன் என்றால் பிளித்து வாண்டையும் அறிவித்து விட்டார். ஓம் ஓம் ஓம் ஓம் ஓம் சரி சொல்லுங்களம்மா, என்ன பாடலை பாட போறீர்கள்?
2: புதிய வரவையில சிட்டுக்குருவி முத்தம்
1: கொடுத்து. அருமையான பாடல், எழுதா பாடிய பாடல் என்ன? சரி,
2: அதை இவா பாட போற
1: இப்பொழுது எங்கள்.
2: சரி சரி, எனக்கா பாட்டி பாக்குறான். இது என்ன? சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே.

செல்ல நினைத்து விட்டேன், எனக்கும் சிறகில்லையே. பழக வந்தேன், தழுவ வந்தேன், வரவை துணை இல்லையே.

இருந்தும் நாணம் விடவில்லையே. செட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே. சௌவானம் கடலினிலே கலந்திட கண்டேனே. ஒரு பொழுது

0: கண்ணம் சிவந்தேனா செட்ட குருவே முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே சௌவானம் கடலினிலே கலந்திட கண்டேனே. நன்றி, வணக்கம். கேதி,
1: வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். மேலே அருமையாகவே பாடி இருக்கின்றீர்கள். ஆனாலும் உங்கள் பாடலுக்கு மது உறவுகள் எப்படி புள்ளியாளிட்டு உங்களை கௌரவிக்கின்றார்கள் என்பதை கொஞ்ச நேரத்தில் பார்த்து விடலாம்.
0: என்ன,
1: இந்த நேரத்தில் உணர்ந்து நிகழ்ச்சியை சிறப்பித்த உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம். கழிகநேரம் 11:21. நீங்கள் கேட்டுக்கொண்டு பாடி வரும் மேகம் அது சற்று வித்தியாசமாக பாடி வரும் மேகம் என்றாலும் 4-3 பாடல்களும் ஒரு பாடகரும் பாடியிருக்கிறார். இப்பொழுது 4வதாக இணைந்திருப்பவர், வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம். பாடலை ஆரம்பிக்கின்றேன்.
1: நீங்களுக்கு பேரை சொல்லிவிட்டே ஆரம்பிக்கலாம். நிகழ்ச்சி கேட்கவில்லையா? பிபி
2: பாடலை
1: தாருங்கள்.
2: உழைக்கும் கரங்கள் திரைப்படத்திலிருந்து பாடல் வருகின்றது. பந்தனுக்கு மாலையிட்டாள் கானகத்து வள்ளிமயில் கல்யாண கோலத்திலே கவிதை சொன்னாள் காதல் குயில். கல்யாண கோலத்திலே கவிதை சொன்னாள் காதல் குயில். கல்யாண கோலத்திலே கவிதை சொன்னாள் காதல் குயில். கந்தனுக்கு மாலை இட்டாள் கானகத்து வள்ளிமயில்

0: கணவந்த கண்கள் ரெண்டு காதலுக்கு ஒரு சாட்சி, கணவந்த கண்கள் ரெண்டு காதலுக்கு ஒரு சாட்சி. கல்யாண கோலத்திலே கவிதை சொன்னால் காதல் குயில், கல்யாண கோலத்திலே கவிதை சொன்னால் காதல் குயில். கந்தனுக்கு மாலை இட்டால் கனகத்து வள்ளி மயில், கல்யாண கோலத்திலே கவிதை சொன்னால் காதல் குயில். பூவோடு பொட்டும் தந்தேன் பூ வைக்கும் வாழ்வு தந்தேன், பூவோடு பொட்டும் தந்தேன் ஒரு பூ வைக்கும் வாழ்வு தந்தேன். தலங்கை கட்டும் இல்லத்திலே தாலி கட்டம் நடக்க கண்டேன், தலங்கை கட்டும் இல்லத்திலே தாலி கட்டும் நடக்க கண்டேன். கல்யாண கோலத்திலே கவிதை சொன்னால் காதல் குயில், கல்யாண கோலத்திலே கவிதை சொன்னால் காதல் குயில். கந்தனுக்கு மாலை இட்டாள் கனகத்து வள்ளி மயில், கல்யாண கோலத்திலே கவிதை சொன்னால் காதல் குயில். சிவனை தேடி சென்றேன் தேவியுடன் அவன் வந்தான், சிவனை தேடி சென்றேன் தேவியுடன் அவன் வந்தான். வினையுடன் நான் இருந்தேன், வினையுடன் நான் இருந்தேன், விதியை எண்ணி பாடுகின்றேன். கந்தனுக்கு மாலை இட்டாள் கனகத்து வள்ளி மயில், கல்யாண கோலத்திலே கவிதை சொன்னால் காதல் குயில், கல்யாண கோலத்திலே கவிதை சொன்னால் காதல் குயில். நன்றி கேது.
1: ஆர்வத்துடன் இந்த நேரத்தில் உணர்ந்து கொண்ட உங்களுக்கு நன்றிகள். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டு பார்த்து பாடி வரும் மிகம் பாடி வரும் மிக நிலனுடாக இறுதியாக ஆறாவது பாடகியாக இணைந்திருக்கின்றார் டென்மார்க்கிலிருந்து ராதா இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம். ஆமாம், இன்று பேர் சொல்லலாம் என்றால் மிகவும் தாமதமாகவே நிகழ்ச்சி ஆரம்பித்தது. நிச்சயமாக நிகழ்ச்சியை இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு முதலில் நாங்கள் தான் நன்றி சொல்ல வேண்டும். உடனடியாகவே இணைந்து கொண்ட உங்களுக்கு தான் எங்களது நன்றிகளும் வாழ்த்துக்களும். என்ன பாடலை பாட இருக்கிறீர்கள்?
2: நான் கேட்டுலான்னு எனக்கு பாடு வருதுதான் அந்த ஞாபகம் வந்தேன். நான் பாட போனேன் சுகமா இருங்கண்ணா. நான் பாடுறது அந்த பூவில் மெல்லிய பூங்குடி அந்த பாட்டு, நீங்களே கண்டுபிடிங்க. நன்றி அண்ணா, சுகமா இருங்க பாடுறேன்னா.
1: பாடுங்கள்.

ஓடினால் தேடும் நெஞ்சம் தேடலாம், தேடும் நெஞ்சம் தேடினால் செல்லும் மேகம் திரும்புமோ? அன்று காதல் தேவன் பாடினான், அதை கால தேவன் மூடினான். அன்று பாடச் சொன்ன பாடலை ஏன் மூட செய்த

நானே சொன்ன தத்துவம் இங்கே அந்த தத்துவம் இங்கே அந்த புத்தகம். ஒரு பக்கம் பார்த்தால் கற்பனை, மறுபக்கம் பார்த்தால் அற்புதம், அதில் முற்றும்

தென்மக்களிடந்து ராதா அவர்கள் தனது பாட்டை பாடியிருந்தார். அங்கே பாடி வரும் நேலனுடாக முதலாவது பாடலை தனுஷா ஜெயக்குமார் அவர்களும், என்னை தாளாட்டும் சங்கீதம் என்ற பாடலையும், இரண்டாவது பாடலாக எங்கள் பாடகர் மகேந்திரன் அவர்கள், திரு மகேந்திரன் அவர்கள் தாயின் மடிமேல் மடியில் தலை வைத்திருந்தார் என்ற பாடலையும், மூன்றாவது பாடலாக எங்கள் ஜோகேஸ்வரி அம்மா ஆகாய வீதியில் அழகான என்ற பாடலையும், நான்காவது பாடலாக திருமதி குணநாயகி பசுவதி அவர்கள் சிட்டுக்குருவி மொத்தம் கொடுத்தாள் என்ற பாடலையும், ஐந்தாவது பாடலாக விபி அவர்கள் கந்தனுக்கு மாலையிட்டாள் என்ற பாடலையும், ஆறாவது பாடலாக ராதா அவர்கள் பூவிலும் எளிய பூங்கொடி என்ற பாடலையும் பாடியிருந்தார்கள். இவர்கள் அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இவர்கள் பாடிய பாடலுக்கு ஜார் ஜாராக இன்று சிறப்பாக பாடியிருக்கின்றார் என்பதை நேர்களாகிய நீங்கள் புள்ளிகளிட்டு இவர்களை கௌரவிக்கப் போகிறீர்கள். அப்படி நீங்கள் கௌரவிக்கும் வரை

நீங்கள் கேட்டுக்கொண்டு பீஸ் நேரத்தில் பாடி வரும் மேகம். நான்கு பாடல்களும் இரண்டு பாடல்களும் தங்கள் பாடலை பாடியிருக்கின்றார்கள். அவர்கள் பாடிய பாடலுக்கு உங்கள் ரசனை கேட்ப புள்ளியலிட்டு அவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு பாடி வரும் மேகம் என்று அத்தனை பேருமே தங்களது பெயரை கூறி நேரடியாகவே பாடியிருந்தார்கள். அவர்களுக்கும் அது நன்றியை தெரிவித்துக் கொண்டு

நிலைய கலிக நேரம் 10 மணி 11 மணி 36 நிமிடங்கள்.

நிலையே கலிகனிதம் 11:42 உண்மையிலேயே இந்த சற்று வித்தியாசமாக அவரவர்கள் தங்களது பாயரை பேரை சொல்லியே அந்த பாடலை பாடியிருந்தார்கள். ஆனால் உறவுகள் உங்களுக்குத்தான் தயக்கமாக இருக்கின்றது என்றாலும் ஒருவர் இணையவில்லை என்றாலும் ஒரு சில திரை இசைக்கானங்களுக்கு இப்போ முதலில்

0: கலிக நேரம் 11:46. ஜேசுதாசன் இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம். நீண்ட இடைவெளியின் பின்னர் இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம் வணக்கம் ஜேசுதாசன்.
1: வணக்கம் வணக்கம்.
0: இரவு வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா?
1: ஓரளவு நலமா இருந்தது. இப்படியே கேட்டுக்கொண்டு ஒரு ரேடியோ செய்தியை கேட்டுக்கொண்டு எனக்கு தெரியாது. இன்னைக்கு பாடி வரும் முகம் தகவல்கள் மத்தியானம் ரேடியோல இருந்த தகவலும் வரே இல்லை. அப்படி இருந்தும் உங்களுக்கு எதை எதேச்சியாக ரேடியோ நான் செய்தி முடிய போட உங்களோட குரல் வந்தது. அப்ப நீங்கள் எதை சொல்றீங்க? சரி, பாடு பதப்பிறகு நீங்கள் இன்றைக்கு புதுமையான முறையில பேரை சொல்லி பாடலாம் வண்டிங்கள். அதுவும் ஒரு நல்ல விஷயம்.
0: என்ன
1: அப்ப சரி சரி பாடித்தான் முடிஞ்சு பார்த்தா புள்ளி கூட வருவார்கள் என்று பார்த்திருந்தேன். பெரிய பாடல்கள் எல்லாம் இருக்கிறார்கள்
0: இன்னும்.
1: அப்ப அவரெல்லாம் வருவார் என்று பார்த்தா நேரம் போகுது. இதுக்கு நான் என்னால முடிந்த கேட்ட இதை வச்சுக்கொண்டு புள்ளிய போடுறேன். முதலாவது பாட்டுக்கு 6-5
0: தனுஷா ஜெயக்குமாருக்கு 6 புள்ளிகளும், இரண்டாவது பாட்டு
1: 5 புள்ளி, மூன்றாவது பாட்டுக்கு 3 புள்ளிகள்
0: 3 புள்ளிகள்,
1: ஆகாய ஒண்ணில் அந்த பாட்டுக்கு சிட்டுக்குருவிக்கு 4 புள்ளி
0: 4 புள்ளி, ஓம்
1: கந்தனுக்கு ஓலையிட்டான மாலையிட்டான பாட்டுக்கு 2 புள்ளி, மற்றது பூவின் மெல்லிய பூங்கொடி என்ற பாட்டு கேட்டேன் 1 புள்ளி 1 புள்ளி.
0: ஓம்
1: இதுல வந்து நான் புள்ளி போடுறேன் இல்ல, அவ ஆக்கள் பாடி இருக்கணும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வருகின்ற அளவுக்கு ஏதோ இல்ல புள்ளிய போடணும். அவர்களை இந்த புள்ளி கிடைக்கிறதுக்கு அப்பால் இந்த பாடியவர்களை
0: கௌரவிக்கணும்.
1: நாங்களும் ஒரு நாங்களும் சில உள்ள பாட பாடி இருக்கிறோம். பாடி போட்டு புள்ளிக்கு பார்த்து கொண்டு இருந்தாங்க
0: இல்லையா?
1: ஆன முறையில எல்லா எல்லாருக்கும் மாறு போட முடியாது. அவையே பாடினதை பொறுத்து எல்லாருக்கும் நான் போட்டிருக்கிறேன். ஏற்றுக்கொண்டு வர வேண்டும். இந்த முறை பேரலை சொல்லி பாடினபடியாலும் எனக்கு தெரிஞ்சவையா இருந்தாலும் கூட ஆறு போட முடியாது. இந்த தலைமைக்கு தான் போட்டிருக்கேன். நன்றி வணக்கம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். விரிவு முடிதி பார்ப்போம் யார் வெல்லுகிறார் என்று. நன்றி வணக்கம்.
0: இணைந்து சிறப்பித்த உங்களுக்கும் வந்து நன்றிகள். உண்மையிலேயே ஒருவர் தான் வந்து புள்ளியலிட்டக்கு முதலில் உங்களுக்கு எனக்கு எனது தலையான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். நான்கு பாடல்களும் 2 பாடல்களும் பாடலை பாடியிருக்கின்றார்கள். ஆனால் ஜேசுதாசன் மட்டுமே புள்ளியால் இட்டிருக்கின்றார். என்றாலும் நாங்கள் பாடலை கேட்போம்.

0: தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் ராஜன், இணைந்திருக்கின்றீர்கள். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம் ராஜன். வணக்கம் ராஜன்.
1: ராஜா அண்ணா, அமெரிக்கா.
0: அமெரிக்கா ராஜா அண்ணா, நான் ராஜன். வணக்கம் வணக்கம் ராஜா அண்ணா, நலமாக இருக்கிறீர்களா?
1: முதலில் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்டுட்டு தான் இந்த புள்ளி போடலாம். என்னண்டா அண்ணா வீட்டுல
0: இல்ல,
1: வழியால அண்ணி கேட்டு கொண்டிருந்துட்டு அவருக்கு நான் இன்னும் பதிவு செய்து கொடுக்கல அவன் போனில. எல்லாருக்கும் தெரியும், அவ எனக்கு அடிச்சு சொன்னா அப்பா என்னை பாடி வர எங்களுக்கு தெரியாது என்று நடக்கும்.
0: ஆனால் மிக மிக தாமதமாக போய் 11:05 அப்படித்தான் ஆரம்பித்தது. இணைந்து புள்ளியலிட்ட உங்களுக்கு நன்றிகள் ராஜா.
1: அன்பு அன்பு உறவுகளே, இந்த வானொலி
0: இல்ல இல்ல இல்ல உண்மையிலேயே பாடிவரும் மேகன் நிகழ்வினுடாக யார் யார் பாடுகின்றார்கள் என்பது உடனடியாக எல்லோருக்கும் தெரிந்துவிடும் என்று அதுதான் பெயரை சொல்லியே கேட்டு விடுவோம்.
1: செய்திருக்கிறீங்களா?
0: இருந்தால் நாங்கள் நீங்கள் வந்து மூச்சு விட்டாலே எங்களுக்கு யார் வருகிறார்கள் தெரிந்துவிடும் தான் எல்லோருக்கும். அப்ப பாடும் பொழுது எல்லாரும் கண்டுபிடித்து விடுவார்கள் தானே?
1: அனைவருக்கும் அண்ணா கேட்கையில அண்ணின் சார்பில் இருகையும் கூப்பி வணங்குகிறோம். அன்பு நேயர்களே, பாடினவர்களுக்கு
0: இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.
1: நன்றி
0: வணக்கம். நன்றி வணக்கம். உண்மையிலேயே நிகழ்ச்சியை சிறப்பிக்க வேண்டும் என்று அமெரிக்காவிலிருந்து எங்கள் ராஜா அண்ணன் இணைந்திருந்தார். அவரது கரங்களை பற்றி கொண்டு

0: இணைந்திருக்கும் அடுத்த உறவையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் பாரதி.
0: வணக்கம் வணக்கம் பாரதி. எக்க நலமாக இருக்கின்றீர்களா? கூறுங்கள்.
1: நன்றி வணக்கம்.
0: இணைந்திருக்கும் அடுத்த உறவையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: நன்றி
0: ஆர்வத்துடன் உங்களுக்கு நன்றி வணக்கம்.
2: நன்றி வணக்கம்.

நிலையக்கலிகநேரம் 11:56. நீங்கள் கேட்டுக்கொண்டு பார்த்து பாடி வரும் மேகம்

இன்றைய பாடிவரும் மிக நேலனுடாக தனுஷா ஜெயக்குமார் மகேந்திரன். ஜெயஸ்ரீம்மா, குணநாயகி பசுபதி, விபி, ராதா ஆகியோர் தங்கள் பாடலை பாடியிருந்தார்கள். ஒருவர் நிலைய கலையத்து கலைக்கின்றார். எங்களது தொலைபேசி வேலை செய்ய வெளியே தெரியவில்லை, பார்க்கின்றேன்.

சரி, இத்துடன் புள்ளிகளிடம் நேரம் நிறைவுக்கு வருகின்றது. இனி ஜார் ஜார் என்று வெற்றி பெற்றிருக்கிறார்கள். நீங்கள் அவர்கள் பாடிய பாடலுக்கு படி புள்ளிகள் இருக்கிறீர்கள். ஜார் ஜாரை கௌரவித்திருக்கிறீர்கள். முதலாம், இரண்டாம், மூன்றாம், நான்காம், ஐந்தாம், ஆறாம் இடம் ஜார் ஜார் என்று பார்த்து விடுவோம்.

ஆறாவது இடம் யாருக்கும் இல்லை, ஐந்தாவது இடத்தை இருவர் பெற்றிருக்கின்றார்கள். டென்மார்க்கிலிருந்து ராதாவும் பிபி அவர்களும் பெற்றிருக்கின்றார்கள். நான்காவது இடத்தை 13 புள்ளிகளுடன் பெற்றிருக்கின்றார் திருமதி குணநாயகி பசுபதி. மூன்றாவது இடத்தை பெற்றிருக்கின்றார் திருமதி ஜோகேஸ்வரி குணராஜா அவர்கள் 17 புள்ளிகளுடன், 21 புள்ளிகளுடன். இரண்டாவது இடத்தை பெற்றிருக்கின்றார் எங்கள் பாடகர் மகேந்திரன் அவர்கள், 22 புள்ளிகளை எடுத்து இன்று முதலாவது இடத்தை தட்டிச் சென்றிருக்கின்றார் செல்வி தனுஜா ஜெயக்குமார். இன்று பாடி வரும் நிலனுடாக இணைந்து பாடலை பாடிய பாடக பாடகர்கள் ஜேசுதாசன், ராஜா, பாரதி அக்கா, சந்திரசேகரம் ஐயா இவர்களுக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய சுவிஸ் நேரம் நிறைவுக்கு வருகின்றது. இதுவரை நேரமும் இணைந்திருந்த அனைவரது கரங்களையும் முருகப்பட்டிக் கொண்டு இன்றைய இரவு எல்லோருக்கும் நல்ல தூக்கம் தரும் இரவாக அமைந்து நாளைய நாள் எல்லோருக்கும் நலமான வளமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இயற்கை அன்னையை வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து விடைவெளி செல்வது உங்களிடம் சபாகீஸ்வரன். தொடர்ந்து சிங்கப்பூரிலிருந்து ஒலிக்கும் ஒலி 96.8 இப்பொழுது முதல் நீங்கள் கேட்கலாம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது மீடியா கோப் வானொலி 96.8 கேட்டாலே பரவசம்.
1: இன்று 2026 ஆகஸ்ட் மாதம் 13 தேதி வியாழக்கிழமை. இவ்வருடத்தின் 225 நாள். ஆண்டு நிறைவு பெற 140 நாள்கள் எஞ்சியிருக்கின்றன.
0: ஆண்டு ஆடி மாதம் 28 தேதி. திருவள்ளுவர் ஆண்டு 2057. ஹிஜ்ரி 1448. சஃபர் மாதம் பிறை 29. வழியாகவும் கேட்கலாம்.
1: Facebook, Instagram, X, TikTok, Telegram, Threads ஆகிய சமூக ஊடகங்களின் வழியே ஒலி 968 தொடர்ந்து இணைந்திருங்கள்.
0: எங்கள் வாட்ஸ்அப் எண் 9678 8 அழைக்க வேண்டிய எண் 6691 1968.
1: எங்கள் நிகழ்ச்சிகள் தொடர்பாக மின்னஞ்சல் அனுப்ப oli@mediacorp.com.sg.
0: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
1: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
2: ஜோதி ஸ்டோர் புஷ்பக்கடை.

0: வணக்கம் சிங்கே.
1: பத்ரி திரைப்படத்தில இருந்து சங்கர் மகாதேவன் மற்றும் குழுவினர் பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒலித்தது. ரவி, என்னதான் வர வைக்கிறதுக்கு இந்த பாடலை போட்டீங்க அப்படின்னு எனக்கு தெரியும்.
2: பாடல் முழுக்க பாடகர் வந்து அண்ணி அண்ணி அண்ணி சொல்றாரு, கேக்கலையா உங்களுக்கு? அது காதுல
1: அமீன் வானொலிய கேக்குறவங்களுக்கு நான் அண்ணி தானே. என்ன அண்ணனை தான் காணோம்.
2: அப்ப கேட்காதவங்களுக்கு நீங்க அக்காவா?
1: நீங்க எனக்கு தம்பி மாதிரி தானே ரவி.
2: நான் உங்களுக்கு தம்பி மாறினா எப்படி உங்களை நான் அண்ணின்னு
1: கூப்பிடுவேன்? அதாவது என்னுடைய கணவருடைய தம்பி மாதிரி. அப்ப தம்பி மாதிரி தானே?
2: எதுவும் வேண்டாம், நீங்க நீங்களா இருங்க, நான் நானா இருக்கேன். பாட்டை கேட்போம், வாழ்க்கையை ரசிப்போம், அடுத்தடுத்து போய்கிட்டே இருப்போம்.
1: சரி சரி, ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி கேட்கணும்னு இருந்தேன்.
2: இப்ப என்னவா?
1: அதாவது கார்பந்து உலகத்துல இந்த சாம்பியன்ஸ் லீக் நான் கேள்விப்பட்டிருக்கேன், யூரோப்பா லீக் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த கான்பரன்ஸ் லீக் கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப புதுசா என்னமோ யுஎஃப்ஏ சூப்பர் கப் அப்படின்னு சொல்றாங்களே ரவி, அது என்ன ரவி?
2: இப்ப கேட்டீங்க தெரியுமா, இது கேள்வி. இப்போ சாம்பியன்ஸ் லீக் ஜெயிக்கிறவங்களோ யூரோப்பா லீக் ஜெயிக்கிறவங்களோ முதல் ஆட்டம், அதாவது புதிய தவணையின் முதல் ஆட்டத்துல பொருந்துவாங்க.
1: சரி,
2: அந்த ஆட்டத்தை தான் யுஎஃப்ஏ சூப்பர் லீக் அப்படின்னு அழைப்பாங்க.
1: சரி,
2: இந்த வெற்றியாளருக்கு வந்து சூப்பர் லீக் பட்டம் வழங்கப்படும்.
1: ஓ, அப்ப இன்று அதிகாலை நடந்து முடிந்த ஆட்டத்துல வந்து பாரிஸ் ஜமா

0: கிடையாது.
1: ஆர்சனல் வந்துருவாங்க, வந்துருவாங்க, ஜெயிச்சுட்டு வந்துருவாங்க, கவலைப்படாதீங்க.
0: நல்லது,
1: நம்ம ரயில் வந்து லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்து சேர்ந்துருவோம் இல்லையா, அந்த மாதிரி.
0: சரி, அதெல்லாம் போதும். இப்ப வாங்க, யார் எந்த பாடலை விரும்பி கேட்டாங்க அப்படிங்கறத சொல்லிடுவோம். வெள்ளி விழாவரத்துல இருந்து காதோடுதான் நான் பாடுவேன் அப்படிங்கிற பாடல எனக்காக ஒளிபரப்புங்கன்னு துர்கா தேவி சொல்லியிருந்தாங்க.
1: அதனை தொடர்ந்து உங்களுக்காக நங்கூரம் திரைப்படத்தில இருந்து பாடல் இடம்பெறவிருக்கின்றது. ரேச்சல் இந்த பாடலை எனக்காக ஒளிபரப்புங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க.
0: இணைந்திருங்க எங்களோட, உங்களுக்காக பாடல்கள், தகவல்கள், பரிசுகள் அனைத்தையும் வழங்க வந்துட்டோம்.
1: ரவிஜி
0: சஜினி.

0: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கே ஜின்னையில சமைச்சு கொடுத்தேன். உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசுனைங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். ரொம்பவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
1: ஆர்கே ஜின்னை சிங்கப்பூரின் திருப்பமான
2: அளவுக்கு அதிகமான சலுகைகளை வழங்குகிறது. தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள், மின்சார சாதனங்கள், அரை கலங்கிற பலவற்றை 80% வரையிலான கடனில் வாங்கலாம். இந்த வாரம் நீங்கள் வாங்கக்கூடிய சிறப்பு பொருள்கள் Lenovo 10.1 inch 4GB plus 128GB Wi-Fi tablet, இலவச audio case, 199 வள்ளி, 36 வழிக்காடு சேவிக்கலாம். Asus 14 inch ZenBook OLED, 1299 வள்ளி, 33 வழிக்காடு சேவிக்கலாம். நிஜாபுரி மாதிகூக்க, 199 வள்ளி, 64 வழிக்காடு சேவிக்கலாம். வாரந்தோறும் 100,000 கார்ட்ஸ் ஹோம் கிளப் புள்ளிகளை வெல்லும் வாய்ப்பு உண்டு. அனைத்து கார்ட் கடைகளிலும் நீங்கள் வாங்கலாம். இன்றைய செல்லுங்கள் cards.com.sg.
3: கொஞ்சம் சிந்தனை.

0: காசு மட்டுமே. ஆகஸ்ட் 31 வரைக்குமான இச்சலுகை குமார் மெஸ்ஸின் அனைத்து கிளைகளிலும் கிடைக்கும்.
1: சொல்லுங்கள் ராஜமாதா.
2: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
1: அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
2: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
1: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
2: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
1: BYD சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
2: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்
3: அக்ஷயா ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ குலுக்கள். 1000 வெள்ளிக்கு நகைகளை வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, 2வது பரிசு 20 கிராம் தங்க கட்டி, 3வது பரிசு 10 கிராம் தங்க கட்டி, 4வது பரிசு 5 கிராம் தங்க கட்டி, 5வது பரிசு 2 கிராம் தங்க கட்டி, 6வது பரிசு முதல் 10வது பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ரேங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. பொட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டு தங்க சேரும்.
1: கொஞ்சம்
2: சிந்தனை
1: நிறைந்த புன்னகை.

0: காதலிக்க நேரம் இல்லை திரைப்படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது, எனக்காக இந்த பாடலை ஒலிபரப்புங்க அப்படின்னு சாயேட் கேட்டிருந்தாரு.
1: என்னை அழைத்தது யாரடி கண்ணே.
2: ஒருவனுக்கு ஒருத்தி இவரத்திலிருந்து எழுபதுகளை வந்த பாடல்கள் வரிசையில அடுத்த பாடல நம்ம கேட்க போறோம் இல்லையா.
0: அதற்கு முன்பு நாங்க இப்ப மாணவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்க போகிறோம். அதாவது இன்றும் தொடக்க நிலை 6வது வகுப்பில் பயிலும் மாணவர்களுக்கு வாய்மொழி தேர்வுகள் நடைபெறவிருக்கின்றன. ஒலி 968 சார்பாக அவங்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம்.
2: நேற்று நம்ம சொல்லியிருந்தோம்ல வாய்மொழி தேர்வு போது நம்ம எப்படி செய்வோம், அதுக்கு நான் கையாண்ட வினோதமான ஒரு அணுகுமுறை பத்தி சொல்லியிருந்தேன். அதை கேட்டுட்டு ஆசிரியை விஜய் வந்து சொல்லிருந்தாங்க, கேக்குறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி.
0: ஆசிரியை கேட்டு கருத்து தெரிவிச்சிருக்காங்கன்னா அது பெரிய விஷயம். நன்றி ஆசிரியை விஜய் உங்களுடைய கருத்துக்கு.
2: சரி சஜினி, நீங்க இந்த வாய்மொழி தேர்வுகளை எப்படி கையாண்டீங்க, எப்படி அந்த சவால்ல இருந்து வெற்றிகரமா வந்தீங்க?
0: என்னுடைய தமிழ் ஆசிரியர் கத்து கொடுத்த யுத்தியை தான் நான் வந்து கையாண்டேன். அதாவது ஒரு படத்தை பார்க்கும் பொழுது அந்த படத்துல இருக்கும் நடக்கும் சிலவற்றை வந்து நீங்க இன்னும் விவரிக்கணும் இல்லையா. அப்ப அவங்க கொடுத்த அந்த யுத்தி என்னவென்றால் லெப்ட் டு ரைட், அதாவது இடது பக்கத்துல இருந்து தொடங்கி நீங்க வலது பக்கமாக செல்ல வேண்டும், ஒன்னொன்னா நடக்கிறத வந்து நீங்க அப்படியே சொல்லிக்கிட்டே வரணும் அப்படின்னு கத்து கொடுத்தாங்க.
2: பரீட்சைக்கு பிறகு கதம் கதம் மாதிரி முடிஞ்சது முடிஞ்சு போச்சு,
0: எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது அப்படின்னு நினைச்சு நீங்க அப்படி அந்த நாளை கடந்து போயிடணும் அவ்வளவுதாங்க.
3: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
2: நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கும் முக்கிய சாலைகளில் போக்குவரவு சீராக இருக்கின்றது.
0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: மற்றும் சுபகாரியங்களுக்கு உணவு தயாரித்து வழங்குகிறது.
1: அன்பான பயணிகளே, நான் உங்கள் கேப்டன் பேசுகிறேன். இன்னும் சற்று நேரத்தில் நாம் ஜப்பானில் தரையிறங்க உள்ளோம். நீங்கள் M1 Max-ஐ பயன்படுத்துபவராக இருந்தால் ஒரு நற்செய்தி, உங்களுடைய 600 GB உள்ளூர் இணைய சேவையை இனி ஜப்பானிலும் பயன்படுத்தலாம்.
2: ஆமாம், M1 Max இப்போது வழங்கும் 600 GB உள்ளூர் இணைய சேவையை ஜப்பான் மட்டுமின்றி சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிலிப்பீன்ஸிலும் பயன்படுத்த முடியும். அத்துடன் 100+ நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. வெறும் 12 வெள்ளி மட்டுமே. உடனே M1 Max-க்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது மேக்ஸ் கடைகளை நாடவும்.
3: உலக கிண்ணத்திற்கு பிறகு ஐரோப்பிய குழுக்களின் முன்னோட்ட ஆட்டங்களின் வழி நியூ வாட்சில் கால்பந்து மோகம் தொடரும். நியூ வாட்சில் ஸ்டார் ஹப் ஸ்போர்ட்ஸ் பிளஸ் மூலம் ஹப் ஸ்போர்ட்ஸ் ஒளி வழியில் ஆர்சனல், செல்சி, லிவர்பூல், மான்செஸ்டர் சிட்டி, மான்செஸ்டர் யுனைடெட், நியூகாசல் யுனைடெட் என பல குழுக்களின் நட்பு முறை ஆட்டங்களை காணலாம். பிடித்த ஆட்டக்காரர்கள் விளையாடுவதை பாருங்கள். எந்த ஒரு ஒப்பந்தமும் கிடையாது, உடனடியாக செயல்படுத்தலாம். நியூ வாட்சில் ஸ்டார் ஹப் ஸ்போர்ட்ஸ் பிளஸ் பதிவு செய்யுங்கள். newwatch.sg/subscribe.
4: தொடர்ந்து 18 மாதங்களாக சிங்கப்பூரின் முன்னணி வாகன உற்பத்தி நிறுவனமாக தேடுகிறது BYD. நமது தேசிய தினத்தை முன்னிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட BYD மற்றும் டென்சா மேம்படுத்தப்பட்ட அதிநவீன வாகனங்களை பிரத்யேக காலவரையறைக்குட்பட்ட சலுகைகள் மற்றும் உரிமையாளர் பலன்களுடன் பெற்றுக் கொள்ளுங்கள். BYD ஆட்டோ 3, சீலாயன் 7 ER, சீலாயன் 8 DMI மற்றும் CL 6 DMI வாகனங்களை செலுத்தி பாருங்கள். நீங்கள் முழுமையான மின்சார வாகனத்திற்கோ அல்லது புதுமையான DMI மின்சாரம் மற்றும் பெட்ரோலில் இயங்கும் வாகனத்திற்கு மாற இதைவிட சிறந்த தருணம் வேறில்லை. இன்றை உங்களுக்கு அருகில் உள்ள BYD காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
5: கொஞ்சம் சிந்தனை
6: நிறைந்த புன்னகை,
5: வணக்கம் சிங்கே.

0: விகுமாரின் இசையில் தியாக உள்ளம் திரைப்படத்திலிருந்து ஜெயச்சந்திரன் சுசிலா பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒளியேறியது.
1: விஸ்வாசம் பட பாடல் வரப்போகுது.
0: நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கும் முக்கிய சாலைகளில் போக்குவரத்து சீராக உள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: இன்றைய கூற்றை நமக்காக அனுப்பி வைத்திருக்காரு நேயர் பரணிகுமார்.
1: துணியாத வரைதான் வாழ்க்கை பயம் காட்டும், துணிந்து பார் வாழ்க்கை வழி காட்டும்.
0: அற்புதமான இரண்டு வரிகள். நம்மில் பலருக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு, இது முடியுமா, இது நடக்குமா, நம்ம எதிர்பார்த்த மாதிரி இருக்குமா அப்படின்னு பல சந்தேகங்கள்.
1: ஆமா, ஐயோ வேணா வேணா வேணா, இது நம்ம செஞ்சாக்கா அது நடந்துரும், ஐயோ வேணா காலடி எடுத்து வைக்க வேணா அப்படின்னு அவங்களுடைய வாழ்க்கையில முன் செல்வதற்கு ரொம்ப பயப்படுறாங்க, தயங்குறாங்க.
0: திட்டமிட்டு செயல்படுவது தவறே கிடையாது, ஆனா திட்டம் மட்டுமே வச்சுக்கிட்டு செயல்படாம இருக்கிறது தான் தப்பு.
1: அதான் துணிந்து பாருங்க, வாழ்க்கை உங்களுக்கு நிறைய வழிகளை காட்டுங்க.
2: தன்முனைப்பு வரிகள் ஆதரவு.
3: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: வணக்கம் சிங்கே.

0: மஞ்சளும் கஸ்தூரி மஞ்சளும் முகத்துல கருப்புள்ளிகளை குறைக்க உதவலாம்.
1: அப்போ நானும் என் முகத்தை பொலிவா வச்சுக்க அப்பப்பாவை பயன்படுத்த போறேன்.
0: அப்பப்பாவை எடு, கவலைய விடு. அப்பப்பானா பியூரிட்டி.
2: மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பக்கடை, சிங்கப்பூர்.
3: புதிய சாம்சங் கேலக்ஸி Z கை தொலைபேசியை வாங்க நீங்கள் ஸ்டாக் பலி முன்பதிவு செய்து மேலும் பல சலுகைகளை அனுபவிக்கலாம். பணத்திற்கேற்ப மதிப்பை பெறுங்கள். 5G அன்லிமிட்டட் கிளாஸ் திட்டங்களின் மூலம் எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் புதிய கேலக்ஸி Z போல்டபிள் கை தொலைபேசியை நீங்கள் பெறலாம். அதிக அளவில் சுதந்திரம், அளவில்லாத இலவச சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 மதிப்புள்ள பிரீமியர் லீக் வருடாந்திர அனுமதி சீட்டை நீங்கள் இலவசமாக பெறலாம். இப்போதே ஸ்டாக் ஆப்பில் முன்பதிவு செய்து 2200 மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெறுங்கள். August 13 Stahub.com/Samsung இணைய பக்கத்தில் முன்பதிவு செய்யுங்கள். விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
4: Stahub, we got you.
5: வண்ணமயமான வியாழக்கிழமையில் சந்திக்கின்றோம்.
6: வீட்டுல இருந்து கொஞ்ச நேரம் தான் கீழே போறேன், அதுக்கு நான் எப்படி உடுத்திருந்தா என்னங்க அப்படின்னு கேக்குறீங்களா? வீட்டுல இருந்து ஒரு சில வினாடிகள் நீங்க காலை வெளியே எடுத்து வைக்கிறதா இருந்தாலும் நல்ல பிரசன்டபிளா, அதாவது ஒப்பனை அணியணும்னு தேவையில்ல, கொஞ்சம் அழகா போகலாமே. அது எப்படி கொஞ்சம் அழகா அப்படின்னு கேக்குறீங்க? அப்படி கேளுங்க, சொல்றேன். முகத்தை நல்லா கழுவிட்டு தலைய நல்லா வாரிக்கிட்டு வெளியே போனாலே நீங்க அழகா தான் இருப்பீங்க. கொஞ்சம் இருங்க, ஆனா அந்த முகத்துல ஏதோ ஒண்ணு குறையுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எங்க கிட்ட வாங்கன்னு சொல்றாங்க.
7: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். 4 இரவுகளும் டோக்கியோவின் மையத்தில் அமைந்துள்ள அதே 4 நட்சத்திர விடுதியில் தங்கிடுங்கள். ஷிபா பூங்காவில் இருந்து டோக்கியோ கோபுரத்தின் அழகை கண்டு ரசித்திடுங்கள். ஷின்ஜுகு ஒடாய்வா, அங்கே நினைவு பொருட்களையும் அழகு சாதன பொருட்களையும் வாங்கலாம். டோக்கியோ டிஸ்னிலேண்ட், அங்கே ஒரு முழு நாளையும் அன்புக்குரியவர்களுடன் கழித்து அற்புதமான நினைவுகளை உருவாக்குங்கள். அமெரிக்க அர்ப்பணிக்கப்பட்ட பரந்த வன சரணாலயமும் புனித தலமுமான மெய்ஜி ஜிங்குவிற்கு சென்றிடுங்கள். ரோபோங்கி ஹில்ஸ், அங்கே உள்ள கண்ணை கவரும் கிறிஸ்துமஸ் ஒளி அலங்காரங்களை கண்டு வியந்திடுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு December 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206 17 6206 1797.

0: என்பதாகிவிட்டது. இப்ப உங்களுக்காக இன்றைய வானிலை நிலவரம்.
1: இன்று வானம் தெளிந்து காணப்படும் என்று வானிலை ஆய்வகத்தார் முன்னுரைத்துள்ளனர்.
0: சஜினி, இப்ப ஏதாவது காய நம்ம உடல்ல பட்டுருச்சு அப்படின்னு சொன்னா அது குணமாகிறதுக்கு எவ்வளவு காலம் பிடிக்குது அப்படிங்கறத நம்ம உன்னிப்பா கவனிக்கணும்ன்றாங்க.
1: ஏ ரவி,
0: இப்ப ஒரு சில நாட்கள்லயே அது வந்து குணமாயிடுச்சு அப்படின்னு சொன்னா ஒரு காயமோ வெட்டோ அது நம்ம ஆரோக்கியமா இருக்கும் அப்படிங்கறதுக்கான அறிகுறியா. அதுவே நீண்ட காலம் எடுத்துச்சுன்னு சொன்னா ஆரோக்கியத்தை உன்னிப்பா கவனிக்க வேண்டியதற்கான அறிகுறின்றாங்க.
1: முதல்ல நமது உடல்ல எந்த காயமோ ஏற்படக்கூடாது. அப்படி காயம் ஏற்பட்டுச்சுன்னா அது ஆறுவதற்கு எத்தனை நாள் எடுக்குது அப்படிங்கறத பாருங்க. சொந்தமா கண்ட மருந்தெல்லாம் அதுல போட்டு அதை மோசமாக்காதீங்க.
0: அதேதான், மருத்துவரை நாடுங்க, ஆலோசனை பெறுங்க, ஆரோக்கியமா இருங்க.
1: கொஞ்சம் சிந்தனை
0: நிறைந்த புன்னகை.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் விழாக்கால சிறப்பு சலுகைகள். பழைய தங்க நகைகளை மாற்றிக்கொள்ளும் பொழுது 0 விழுக்காடு கழிவும், அனைத்து தங்க நகைகளின் செய்கோலியின் மீது 10 விழுக்காடு தள்ளுபடி. மேலும் வைரங்கள், பட்டை தீட்டப்படாத வைரங்கள், ரூபி, எமரால்ட் மற்றும் பிளாட்டினம் நகைகளின் MRP-யின் மீது 10 விழுக்காடு தள்ளுபடியும் பெற்று மகிழுங்கள். நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சிராங்கூன் சாலை, ஸ்ரீ வீரமா காளியம்மன் கோவில் அருகில், சிங்கப்பூர்.
1: இப்போது அளவுக்கு அதிகமான சலுகைகளை வழங்குகிறது. தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள், மின்சார சாதனங்கள், அரைக்கலன் என பலவற்றை 80 விழுக்காடு வரையிலான சிறந்த தள்ளுபடி விலையில் நீங்கள் வாங்கலாம். மாதம் முழுவதும் வாங்கக்கூடிய சிறப்பு பொருள் திங்கட்கிழமை தோறும் அறிவிக்கப்படும். வாரம் தோறும் 100,000 காஸ் ஹோம் கிளப் புள்ளிகளை வெல்லும் வாய்ப்பு உண்டு. அனைத்து காஸ் கடைகளிலும் நீங்கள் வாங்க.

0: கேட்பு ஊற்றி ருசிச்சு சாப்பிட.
1: அன்பான பயணிகளே, நான் உங்கள் கேப்டன் பேசுகிறேன். இன்னும் சற்று நேரத்தில் நாம் ஜப்பானில் தரையிறங்க உள்ளோம். நீங்கள் M1 Max-ஐ பயன்படுத்துபவராக இருந்தால் ஒரு நற்செய்தி, உங்களுடைய 600 GB உள்ளூர் இணைய சேவையை இனி ஜப்பானிலும் பயன்படுத்தலாம்.
2: ஆமாம், M1 Max இப்போது வழங்கும் 600 GB உள்ளூர் இணைய சேவையை ஜப்பான் மட்டுமின்றி சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிலிப்பீன்ஸிலும் பயன்படுத்த முடியும். அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. வெறும் 12 வெள்ளி மட்டுமே. உடனே M1 Max-க்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது மேக்ஸ் கடைகளை நாடவும்.
3: We're gonna blow the speakers, baby.
4: ஒலி எங்கேயும் எப்போதும்.
5: ஒலி 968.

0: இதய முரளி இவரத்துல இந்த பாடலை கேட்டீங்க. தமனுடைய இசையில தமன் விஷால் மிஸ்ரா அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க.
1: அதற்கு முன்பு சித்து கேயின் இசையில் ஆரோமலை திரைப்படத்தில இருந்து சின்மயி ஆனந்த் அரவிந்தாக்ஷன் பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒளியேறியது.
0: 6:58 ஆகிவிட்டது. 7 மணிக்கு மேல உங்களுக்காக பரிசுகள் காத்திருக்குதுங்க.
1: ஆமாம், ஜோதி ஸ்டோ புஷ்ப கடை வழங்கும் லவிஸ்டா காஃபி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, காலை 8 மணிக்கு மேல நாங்க உங்களை டிக்டாக் லைவ்ல சந்திக்க காத்துக்கிட்டு இருக்கோம்.
0: எங்களோட இது ஒலி 968
1: கேட்டாலே பரவச. நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கும் முக்கிய சாலைகளில் போக்குவரவு சீராக உள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம்.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
2: வணக்கம். காலைமணி 7, மீடியாகாப் 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது இந்திரஜித். சிங்கப்பூர் வித்தியாசமான அணுகுமுறையை பின்பற்ற தயங்கக்கூடாது என்று மூத்த தலைவர் பேராசிரியர் ஜெயக்குமார் கூறியிருக்கிறார். சிங்கப்பூரின் தனித்துவமிக்க சட்டங்களை உருவாக்கியது பற்றிய தமது புத்தகத்தின் வெளியீட்டு நிகழ்ச்சியில் அவர் பேசினார். வெளியுறவு அமைச்சர், உள்துறை அமைச்சர், துணை பிரதமர் ஆகிய பொறுப்புகளை ஏற்று 3 பிரதமர்களோடு பணியாற்றிய 87 வயது பேராசிரியர் ஜெயக்குமார் அமைச்சரவையில் இடம்பெற்ற விவாதங்களை ஒட்டிய சுவையான தகவல்களை புத்தகம் சொல்வதாக சொன்னார். முதல் பிரதமர் லீ குவான் யூ சொன்னால் சொன்னதுதான், மாற்றுக் கருத்துக்களை ஏற்க மாட்டார் என்பது உண்மையல்ல. அவர் இளம் அமைச்சர்கள் உள்ளிட்ட அனைவரது கருத்துகளையும் நாடி பெற விரும்பினார் என்றார் பேராசிரியர். சிங்கப்பூர் எப்போதுமே வித்தியாசமான பிரச்சினைகளுக்கு தீர்வு கண்டிருப்பதாக சொன்ன அவர், எதிர்காலத்திலும் அந்த மதிநுட்பமும் துணிவும் தேவை என்றார். சிங்கப்பூரில் உள்துறை அமைச்சின் சீருடை பிரிவைச் சேர்ந்த அமைப்புகளைப் போல் காட்டிக்கொண்ட 500 அதிகமான போலி இணையதளங்கள் நீக்கப்பட்டுள்ளன. உள்துறை அமைச்சு அதுகுறித்து விவரம் தந்தது. உள்துறை அமைச்சின் HTX அறிவியல் தொழில்நுட்ப அமைப்பு அந்த போலி இணைய பக்கங்களை அடையாளம் கண்டது. கண்டுபிடித்த மறுநாளே இணைய பக்கங்கள் அகற்றப்பட்டன என்று அமைச்சு தெரிவித்தது. சிங்கப்பூர் காவல்துறை, சிங்கப்பூர் குடிமை தற்காப்பு படை, சிங்கப்பூர் சிறைச்சேவை உள்ளிட்ட அரசாங்க அமைப்புகளின் தளங்களைப் போன்ற போலி தளங்கள் கண்டறியப்பட்டன. அந்த போலி பக்கங்கள் மூலம் பொதுமக்கள் ஏமாற்றப்பட்டதற்கான ஆதாரம் ஏதும் இல்லை என்று உள்துறை அமைச்சு கூறியது. சீன தலைநகர் பெய்ஜிங்கில் கடும் மழை காரணமாக பெரிய அளவில் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கடந்துவிட்ட டால்பின் புயல் பெய்ஜிங்கின் மத்திய கிழக்கு வட்டாரங்களில் கனத்த மழையை கொண்டு வந்திருக்கிறது. திடீர் வெள்ளமும் நிலச்சரிவுகளும் ஏற்படலாம் என்ற அச்சத்தில் 5000 பேர் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ஷாங்காய், தியான்ஜென், ஹுபே, ஹெனான் ஆகிய பகுதிகளிலும் கடுமையான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. 100 பேருந்து பாதைகளும் சுற்றுலா தலங்களும் மூடப்பட்டுள்ளன. சனிக்கிழமை வரை மழை தொடரும் என்று முன்னறிவிக்கப்படுகிறது. வெள்ளை மாளிகை பத்திரிகை செயலாளர் கரலைன் லெவிட் பதவி விலகியிருக்கிறார். அதிபர் டொனால்டு டிரம்ப் அதனை அறிவித்தார். 28 வயது திருவாட்டி லெவிட் தொடர்ந்து மூத்த ஆலோசகராக பணியாற்றுவார் என்று அதிபர் சொன்னார். 2 குழந்தைகளுக்கு தாயான திருவாட்டி கரலைன் லெவிட் குடும்பத்தை பார்த்துக் கொள்ள பதவியிலிருந்து இறங்குவதாக அதிபர் டிரம்ப் குறிப்பிட்டார். அமெரிக்க வரலாற்றில் ஆக இளம் உயர் அதிபர் பேச்சாளர் அவர். அதிபர் டிரம்புக்கு மிகவும் விசுவாசமான ஆலோசகர் என்று பெயர் வாங்கியவர். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மீது 2 ஊடக நிறுவனங்கள் வழக்கு தொடுத்திருக்கின்றன. த்ருத் சோஷியல் தளம் அறிமுகப்படுத்தியிருக்கும் புதிய கட்டணம் வசூலிக்கும் சேவை மூலம் அதிபர் பணம் சம்பாதிப்பதாக ஊடக நிறுவனங்கள் குற்றம் சாட்டுகின்றன. டிரம்ப் மீடியா நிறுவனம் இம்மாத தொடக்கத்தில் த்ருத் API எனும் சந்தா கட்டும் சேவையை தொடங்கியது. அதில் அதிபர் வெளியிடும் செய்திகளை முன்கூட்டி பெறுவதற்கு வங்கிகளுக்கும் வர்த்தக நிறுவனங்களுக்கும் மாதம் $100,000 வரை கட்டணம் விதிக்கப்படுகிறது. அதிபர் டிரம்ப் அவரே செய்தியை உருவாக்கி அதை அவருடைய தளத்தில் முதலில் வெளியிட்டு பணம் சம்பாதிப்பது லஞ்சம், அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது என்கிறது நியூயார்க்கில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு. அதிபர் ஒரு செய்தியை சொன்னால் அது எல்லோருக்கும் ஒரே நேரத்தில் கிடைக்க வேண்டும் என்கின்றன வழக்கு தொடுத்திருக்கும் செய்தி நிறுவனங்கள். ஐரோப்பா அபூர்வமான சூரிய கிரகணத்தை சந்திக்கிறது. மில்லியன் கணக்கான மக்கள் அதை பார்க்க திரண்டனர். ஸ்பெயினில் ஒரு பகல் சிறிது நேரம் இரவானது. ஐரோப்பா ஒரு புதிய அனுபவத்தை சந்திக்கிறது. சில இடங்களில் 100 இதுவே முதல் சூரிய கிரகணம். சிங்கப்பூரில் பீஷான் MRT நிலையத்துக்கு பக்கத்தில் இருக்கும் ஜங்ஷன் 8 கடை தொகுதியில் ஏற்பட்ட தீக்கு பிறகு சுமார் 120 பேர் வெளியேற்றப்பட்டனர். ஜப்பானிய உணவகத்தில் நேற்று முன்தினம் இரவு தீ மூண்டதாக சிங்கப்பூர் குடிமை தற்காப்பு படை தெரிவித்தது. தானியக்க தீ பாதுகாப்பு முறை உடனே இயக்கப்பட்டது. புகையை சுவாசித்த ஒருவர் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டார். வேறு யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று தற்காப்பு படை தெரிவித்தது. ஆசியான் கண்ட காற்பந்து போட்டியில் சிங்கப்பூரும் தாய்லாந்தும் சந்திக்கும் முதல் அரையிறுதி ஆட்டத்திற்கான அனைத்து அனுமதி சீட்டுகளும் விற்று தீர்ந்துவிட்டன. சில அனுமதி சீட்டுகள் இணைய விற்பனை தளங்களில் மறு விற்பனைக்கு வந்துள்ளன. 49 வெள்ளிக்கு விற்கப்பட்ட சீட்டுகள் 1500 வெள்ளி வரை விலை போகின்றன. நேற்று காலை 11 மணிக்கு டிக்கெட் ஹாட்லைன் இணைய பக்கத்தில் விற்பனை தொடங்கியது. 7 நிமிடத்தில் எல்லாம் தீர்ந்துவிட்டதாக ரசிகர்கள் கூறினர். ஒரு மணி நேரத்துக்குள் சுமார் 10 அனுமதி சீட்டுகள் கரசல் இணையதளத்தில் ஒவ்வொன்றும் 500 வெள்ளி வரை விளம்பரம் செய்யப்பட்டன. வரும் சனிக்கிழமை 9:00 ஜலான் பசார் விளையாட்டரங்கில் சிங்கப்பூர் தாய்லாந்து ஆட்டம் நடைபெறும். வரும் 26 தேதி வரை ஆசியான் கிண்ண ஆட்டங்களை மீ வாட்ச் தளத்தில் நேரடியாக பார்க்கலாம்.
1: சொல்லும் பொருளும் டெக்டிக் உத்தி. வாடிக்கையாளர்களை ஈர்க்க வியாபாரிகள் புது புது உத்திகளை பயன்படுத்துவர். டாக்டிக் உத்தி.
2: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
0: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294 6294.
3: வணக்கம் சிங்கை. ஆதரவு BYD.
4: புத்தம் புதிய BYD C-Lion 7 ER வாகனத்தையும் C-Lion 8 DMI 7 பேர் அமரக்கூடிய வாகனத்தையும் பார்க்க வாருங்கள்.
3: அதிநவீன தொழில்நுட்பம், உற்சாகமூட்டும் செயல்திறன், உயர்தர வசதி. இன்றே BYD காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
5: அருண், என் வீட்டை புதுப்பிக்கலாம்னு இருக்கேன். குளிர் சாதனம் பொருத்தணும், வீட்டுக்கு சாயம் பூசணும், அலமாரியும் செய்யணும்.
3: அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் சேவையை நீங்க நாடலாமே? என் வீட்டையும் இவங்க தான் புதுப்பிச்சாங்க.
5: விலை எப்படி?
3: நியாயமான விலையில அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் நேர்த்தியான புதுப்பிப்பு வேலைகளை செய்யறாங்க. சொந்த தொழிற்சாலையும் இருக்கு. புதுப்பிப்பு ஒப்பந்தத்துல கையொப்பம் இடும் போது சில வீட்டு மின்சாதன பொருட்களை இலவசமா பெறும் வாய்ப்பு இருக்கு.
6: அழையுங்கள் அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், 9002221 96. செல்லுங்கள் newmtechgroup.com.
7: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
8: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர் ஜோதி ஸ்டோர், புஷ்பக.

0: வணக்கம் சிங்கே.
1: விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் திரைப்படத்திலிருந்து சுப்லாஷினி பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒலித்தது ஜிவி பிரகாஷின் இசையு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம ரம்மி திரைப்படத்துல இருந்து இந்த பாடலை
2: கூட மேல கூட வச்சு கூட நூறு போறவளே.
0: ஜிவி பிரசன்னா வந்தனா ஸ்ரீனிவாசன் பாடிய பாடல் வரப்போகுது டி மானோட இசையில.
3: ஒரு சின்ன தாமரை என் கண்ணில் பூத்தது.
1: வீட்டுக்காரன் திரைப்படத்துல இருந்தோ நாம பாடல கேட்க போறாங்க. இவ்வாறு நட்சத்திரம் பாடகி சுசித்ரா அவங்க கிரீஷ் தினேஷோடு சேர்ந்து பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒளியேறவிருக்கின்றது.
0: 7:11 ஆகிவிட்டது. இரண்டு பேருக்கு இப்ப நாங்க ஜோதி ஸ்டாப் புஷ்பகடை வழங்கும் லவிஸ்டா காஃபியை பரிசா கொடுக்க போறோம்.
1: கேள்விக்கு சரியான பதில் சொல்லும் சரியாக பதில் சொல்லும் முதல் இரண்டு நேயர்களாக நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு பரிசு காத்துக்கிட்டு இருக்குங்க. சரி, கேள்வி இதுதான்.
0: சமீபத்துல ஒரு காணொலி வெளியே வந்திருக்கு. அந்த காணொலியில நான் கேள் போயிருக்கேன்.
1: சரி,
0: அதுல நான்கு வெவ்வேறு விஷயங்களை நான் செஞ்சேன்.
1: சரி
0: சரியா, அந்த நாள்ல இரண்டை சரியா சொன்னாலே உங்களுக்கு பரிசு உண்டு.
1: இந்த காணொலிய நீங்க எங்க போய் பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பக்கமா வாங்க, நாங்க உங்களுக்கு லிங்க் அனுப்பி வைக்கிறோங்க. அதன் பிறகு ரவி செஞ்ச நான்கு விஷயங்கள்ல ரெண்டு சொல்லணும்.
0: அவ்வளவுதாங்க. சரியா சொல்ற முதல் இரண்டு நேர்களுக்கு காத்துட்டு இருக்கு
1: ஜோதி ஸ்தாப புஷ்ப கடை வழங்கும் லவிஸ்டா காஃபி.
4: 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: 7:12 ஆகிவிட்டது. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. காரணம், வாகனங்கள் பழுதாகியுள்ளன. PIE சாங்கி நோக்கி செல்லும் வழியில் புக்கெட்டி மசாலைக்கு பிறகு
1: போக்குவரத்து நிலவரம்.

0: 31 வரைக்குமான இச்சலுகை குமார் மெஸ்ஸின் அனைத்து கிளைகளிலும் கிடைக்கும்.
1: யாரோ ஒருவர் குளிர்காலத்தில் ஐரோப்பாவுக்கு செல்லவிருக்கிறார், அது நீங்களா?
2: வடதுருவ ஒளியை நோக்கி நடக்கலாம், சாண்டாவுக்கு வணக்கம் சொல்லலாம், கண்ணாடி க்ளூவில் தங்கலாம், ஜான் ராபர்ட்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை அனுபவிக்கலாம். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 1000 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, அதோடு இருவர் பயணம் செய்யும் போது 300 வெள்ளி வரையிலான தள்ளுபடி. ஐரோப்பாவிற்கு நீங்கள் நேரடியாக பயணம் செய்யலாம், இலவச பயண காப்பீடு, இலவச சுற்றுலா ரத்து செய்த கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை August 16 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் johnbrothers.com. அழையுங்கள் 6212-9660.
3: உங்களுக்கு இன்னும் அதிகம் வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும். நாம் உறவுக்கு பீசா ஹாட்டின் சீசி 7 பீசாஸ்களை தொடர்ந்து அனுபவிக்க நீங்கள் தயாரா? 2 பீசாஸ் 22 வெள்ளி மட்டும்தான். ஒரிஜினல் ஹவாயன் சீசி ஸ்பினேஜ், ட்ரபிள் மஷ்ரூம் கோழி பேக்கன் என பல சுவைகள், அனைத்தையும் ருசித்து மகிழுங்கள். குடும்பத்தோடும் நண்பர்களோடும் வெவ்வேறு பீசா ஹாட் பீசா வகைகளை சந்தோஷமாக சாப்பிட்டு இன்பமாக நேர்த்து செலவிடுங்கள். இப்போது முதல் August 26 வரை பீசா ஹாட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்கள் அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள். தங்கம் வாங்குறத சிலர் நல்ல ஒரு முதலீடா பாக்குறாங்க, ஆனா தங்கத்தை நம்ம நம்பகமான இணையதளத்திலயும் சரி, நம்பகமான கடைகள்ல இருந்து வாங்கும் போதுதான் அதற்கான உரிய சான்றிதழும் நமக்கு கிடைக்கும். நகைகள்ல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டா, நீங்க அதை சுத்தம் செய்ய ஆசைப்பட்டீங்கன்னா, அல்லது ஏதாவது கீரல் விழுந்துடுச்சு மாற்றணும்னு நீங்க நினைச்சா கூட போய் மாத்த முடியும். ஆனா ரொம்ப மலிவா இருக்குதுப்பா, இங்க இருந்து வாங்கலாம் சொல்லிட்டு நம்பகத்தன்மை இல்லாத கடைகள்ல இருந்து இல்ல இணையதளத்துல இருந்தோ நீங்க வாங்கும் போது என்ன ஆகுது, அதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும் போது நீங்க போய் மாத்தணும் நினைச்சா கூட மாத்த முடியாது, அந்த கடை அங்க இல்லாம போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால ஜாய் எலக்காஸ் போன்ற நம்பகமான நகை கடைகளை தேர்ந்தெடுத்து உங்களுடைய நகைகளை வாங்குங்க, நல்ல ஒரு முதலீடாகவும் உங்களுக்கு அமையுங்க.
4: பொன் மகள் வந்தாள், பொருள் கோடி தந்தாள், பூமேடை வாசல் பொங்கும் தேனாக.
3: அதுக்கப்புறம் நீங்களே இப்படி பாடலாம். இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜாய் எலக்காஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
5: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுக்காஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுக்காஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
3: வணக்கம் சிங்கே.

0: இவ்வார நட்சத்திரம் ஆதரவு ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
1: சமீபத்துல நான் கேள்வி போயிருந்தேன், அப்போ நான்கு வெவ்வேறு விஷயங்களை செஞ்சேன். அந்த நான்குல இரண்டை நீங்க தெளிவா சொல்லணும் அப்படின்னு கேட்டிருந்தேன் இல்லையா? சரியான பதில சொன்ன முதல் இரண்டு நேர்கள் யாருன்னு இப்ப தெரிஞ்சுப்போமா?
2: அஜித் பிரியா. வாழ்த்துக்கள். இருவருமே வந்து நீங்க ஒரு காலுறைய வாங்கிருந்தீங்க, அதோட ஒரு வெள்ள சட்டையும் வாங்கிருந்தீங்க அப்படின்னு பதில் தெரிவிச்சிருக்காங்க.
1: தொடர்ந்து அந்த காணொலியில வேற என்னென்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்க நீங்க எங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கமாக போகலாம், டிக்டாக்லயும் போய் பார்க்கலாம்.
2: சரி, எங்க போறதுன்னு தெரியலனா வாட்ஸ்அப் பக்கமா வாங்க, நாங்க உங்களுக்கு லிங்க் அனுப்பி வைக்கிறோங்க. அடுத்து உங்களுக்காக சுஜாதா திரைப்படத்தில் இருந்து பாடல்
1: இடம்பெறவிருக்கின்றது. பாடல் வரப்போகுது, 80களில் வந்த பாடல்களை கேட்போம். இணைந்திருக்க எங்களோட இது வணக்கம்
2: சிங்கை.

0: எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிக்கு அவசியம் போகணும்.
1: ஏன் அவசியம்னா,
0: குழந்தைங்க முதியோர் நோயாளிகளை கவனிச்சுக்க பொறுப்பான சிறப்பு பணிப்பெண்கள் அவசியம்.
1: அதுக்கு தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி போறது அவசியம். தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி 30 ஆண்டுகள் அனுபவம், பிலிப்பீன்ஸ், இந்தோனேசியா, மியான்மர், இந்தியா, இலங்கையில இருந்து சிறந்த பணிப்பெண்களை தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. மும்தா ஜோசியனை நேரடியா போய் பார்த்தா போதும், எல்லாத்தையும் கவனிச்சுக்குவாங்க. 2 ஸ்ட்ரைகன் ரோட், டேக் அ பிளேஸ், B1-25.
0: இப்போதே அழையுங்க. 6-3-3-4-1-0-5-5-6-3-3-4-1-0-5-5. எல்லோருக்கும் பிடித்த ஐகோன், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க. அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
1: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
2: யாரோ ஒருவர் குளிர்காலத்தில் சீனாவுக்கு செல்லவிருக்கிறார், அது நீங்களா? சொகுசு ரயில் பயணம் செய்து அழகிய காட்சிகளை காணலாம், நீல பனிக்குகைகளை கண்டறியலாம், வெளிப்புற வெந்நீர் ஊற்றுகளில் குளிக்கலாம், சான் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை அனுபவிக்கலாம். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 50 விழுக்காடு வரையிலான தள்ளுபடி, இருவர் பயணம் செய்யும் போது இன்னும் 1000 வள்ளி தள்ளுபடி, இலவச 3 பயண பெட்டிகளுக்கான தொகுப்பு, கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது இச்சலுகை August 16 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் johnbrothers.com. அழையுங்கள் 6212-96-86.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வணக்கம் சிங்கே.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள். வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில நீங்க இணைந்திருக்கீங்க.
2: சமீபத்துல நான் ஒரு காணொலியை பார்த்திருந்தேன் ரவி. பார்த்த உடனே இந்த நம்பர் ரொம்ப புத்திசாலியான ஒரு நபர் அப்படின்னு நானும் நினைச்சேன்.
1: என்ன செஞ்சாரு?
2: அதாவது சீனாவில ஒரு உயரமான அடுக்குமாடி வீட்டுல ஒருத்தர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இப்போ உங்களுக்கே தெரியும், சீனாவில வந்து டால்பின் சூறாவளி தாக்கிக்கிட்டு இருக்கு இல்லையா? அப்ப அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா, அவருடைய சன்னல்களை சுத்தம் செய்ய அவரு ஒரு நீண்ட பைப்பை வைத்து, குழாயை வைத்து அவரு அவருடைய சன்னல்களுக்கு வந்து சோப் தடவி இருக்காரு.
1: சூறாவளி வரும்போது அதை அடிச்சுட்டு போகும், அது சன்னல்களை சுத்தம் செஞ்சிடும், அப்படித்தானே?
2: ஆமா. அவருடைய அண்டை வீட்டார், அதாவது அடுத்த பிளாக்ல வசிக்கிற ஒருத்தவங்க இத காணொளி எடுத்திருக்காங்க. அவரு சோப்பு போடுறதும் சூறாவளிக்கு பிறகு அவருடைய சன்னல்கள் வந்து ரொம்ப சுத்தமா இருக்கிறதும்.
1: இதுல இருந்து என்ன தெரியுது?
2: என்ன தெரியுது?
1: இயற்கைய நம்மால கட்டுப்படுத்த முடியாது.
2: ஆமா.
1: ஆனா வரப்போற அந்த பேரிடரை நமக்கு எப்படி சாதகமா பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கறது நமக்கு இதா இருக்குது.
2: இயற்கை மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு நாளும் நம்மள சுத்தி பல விஷயங்கள் நடந்து இருக்கு. அது நம்ம கையில இல்லங்க. ஆனா பொறுமையா இருந்து புத்திசாலித்தனமா அதை எப்படி நம்ம கடந்து செல்லலாம் அப்படின்னு சிந்தித்தோம்னா நம்ம வாழ்க்கையில ஓஹோ இருப்போங்க.
1: இது சவால்களுக்கு மட்டும் இல்ல, சில நபர்களுக்கும் பொருந்தும்.
3: போக்குவரத்து நிலவரம்.
2: போக்குவரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது. குறிப்பாக சிட்டி ஈஐ நோக்கி செல்லும் SLE மண்டாய் அவென்யூவிற்கும் வுட்லண்ட்ஸ் அவென்யூ 12 இடைப்பட்ட பகுதிகளிலும், பிஐஇஐ நோக்கி செல்லும் BKE பிஐஇ சாங்கி எக்ஸிட்டுக்கும் டெய்ரி ஃபார்ம் ரோடிற்கும் இடைப்பட்ட பகுதிகளிலும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
0: போக்குவரத்து நிலவரம்.

0: 24 மணி நேரத்துல உங்க வாழ்க்கையே மாற போகுது அப்படின்னு சொன்னா நீங்க என்ன
1: பண்ணுவீங்க?
2: வாழ்க்கை எப்படி மாற போகுதுன்னு தெரியாது, ஆனா பானிபூரி வாங்குவேன், ஒன்றுனா சுவைச்சு சுவைச்சு சாப்பிடுவேன்.
0: நாளைக்கே உங்களுக்கு 1 லட்சம் வெள்ளி பரிசா விழுந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க?
2: 1 லட்சம் வெள்ளி அப்ப என்ன பானிபூரி தான் வாங்குவேன், நல்லா உட்கார்ந்து சுவைச்சு சுவைச்சு சாப்பிடுவேன்.
0: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் 9 மணிக்கு இடம்பெறும் செய்திகளை தொடர்ந்து நாங்க உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்போம்.
3: வானொலி பக்கம் ஓட்டுங்க, மனசுல உள்ளத கொட்டுங்க.
4: கவிதை
3: இரவு நிலாட்டம் ஆதரவு M1 மேக்ஸ். செல்லுங்கள் maxonline.sg.
5: சுவையாக சமைக்க

0: தக்காளி வாங்க போறீங்களா? அதனுடைய வடிவம் எப்படி இருக்குன்னு பாத்து வாங்குங்க.
1: என்ன சொல்றேன்,
0: ஓவல் வடிவத்துல இருக்கக்கூடிய தக்காளி நீங்க வாங்கினீங்கன்னா அதனுடைய தன்மை கொஞ்சம் கடினமா இருக்கும், இனிப்பாவும் இருக்கும். இந்த வடிவத்திலான தக்காளி சாலட்டோடு சேர்த்து சாப்பிடும் போது சுவையா இருக்கும். அதுவே நம்முடைய இந்திய சமையலுக்கு ஏற்றது நல்ல அழகான உருண்டையா செக்க செவேல் இருக்கக்கூடிய தக்காளி. இவை லேசா புளிப்ப தன்மையோடு இருக்கும். நம்ம மீன் குழம்புக்கும் தக்காளி சட்னிக்கும் இவை தாங்க பொருத்தமா இருக்கும். சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ள சிறந்த வழி.
2: நீங்க தங்கம் மாதிரி ஜொலிக்கணுமா?
3: தங்கமாக நின்று சிங்க நடை போட்டு அருகில் அருகில் வந்தா
2: தங்கத்தால உங்களுடைய அன்பான உங்களை ஜோடிக்கணுமா? தங்கத்தை நீங்க தேடி போக தேவையில்ல. தங்கம் இருக்கிற ஒரே இடம் அக்ஷயா ஜுவலர்ஸ். ஒவ்வொரு வாரம் ஆனந்தமான நிகழ்ச்சியில் வியாழக்கிழமை நண்பகல் 12 மணிக்கு அக்ஷயா ஜுவலர்ஸ் நிறுவனத்தின் ஆதரவுள்ள நிகழ்ச்சியை கேளுங்க, பரிசுகளை வெல்லுங்க.
0: இதுதான் KFC சாந்து ஆதரவு பயிற்சி கூடம். KFC-இன் சாந்து இவ்வளவு சுவையாக இருக்கும் போது வாடிக்கையாளர்களுக்கு தேர்ந்தெடுப்பதில் உதவி தேவைப்படலாம்.
2: எங்களுக்கு இன்னும் வேணும்.
0: நீங்க சொல்லுங்க. புத்தம் புதிய 4 சாந்துகள்ல வரவிருக்கு. அவங்க சொல்லுவாங்க
2: எனக்கு எல்லாமே வேணும்.
0: நீங்க சொல்லுங்க. 8.50 வெள்ளிக்கு டபுள் டிப் பிளாட்டர் மீல் உணவை பெறுங்க, அல்லது 15.90 வெள்ளிக்கு டபுள் டிப் பார்ட்டி பாக்ஸ் வாங்கி சுவைங்க. மாலா மேனியா, சீசி அனியன், ஒயிட் கரி ஷோ, சீக்ரெட் கிரில் போன்ற சாந்துகள்ல கிடைக்குது. ஞாபகம் இருக்கட்டும், சாந்துல நல்ல தொட்டு குழைச்சு சாப்பிடுங்க. சாந்துலயே விழாம இருந்தா சரி. மிக்க நன்றி.
4: எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையே நீங்க கேட்கலாம்.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூ

0: அபூர்வ சகோதரிகள் படத்துல இருந்து பாடல கேட்டீங்க. அதுக்கு முன்னால கை கொடுக்கும் கை படத்துல இருந்து பாடல் இடம்பெற்றது.
1: பின்னாடி வந்து ஒரு தட்டு சத்தம் மாதிரி இருக்கும் இல்லையா,
0: தாளம் போடுற மாதிரி,
1: தாளம் போடுற மாதிரி. அது இசைஞானி இளையராஜா இந்த பாட்டை பதிவு செய்யும் பொழுது அவருடைய தொடைய தட்டிதான் இந்த பாடலை பதிவு செஞ்சாரா.
0: முழு பாடலையும்
1: இந்த பாடலை பதிவு செஞ்சதுக்கு அப்புறம் வெளியே வந்தாக்கா அவர் தொடையே வீங்கிருச்சு அப்படின்னு தகவல்கள் கூறுகின்றன.
0: இப்படி இளையராஜாவோட பாடல்களை எடுத்து பார்த்தோம்னா ஒவ்வொரு பாட்டுக்கு பின்னாலையும் பொக்கிஷம் கொட்டி கிடக்குது. சரி, இப்ப எதுக்கு சம்பந்தமே இல்லாம நீங்க தொடையை தட்டிட்டு இருக்கீங்க?
1: நானும் ட்ரை பண்றேன் ரவி. நல்லா கேக்குது?
0: ஆமா நல்லா கேக்குது. பார்த்து வீங்கிற போது நெரிசல் கவனமாக உங்க பயணத்தை மேற்கொள்ளுங்க. குறிப்பாக நிலவரம் ஆதரவு

0: ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் 4 தேதி காலை 7:30 மணிக்கு உடற்பயிற்சி நல்வாழ்வு நடவடிக்கையில் என்னோடு ஈடுபட வாருங்கள். உங்களுக்கு பிடித்த மீடியா கம்ப் கலைஞர்களையும் நீங்கள் சந்திக்கலாம். வார்ம் அப் உடற்பயிற்சி செய்து ஆங்கர்வேல் வில்லேஜில் இருந்து கம்பஸ் 1 வரை ஒரு சமூகமாக நடக்கலாம். எவ்ரிபடி நியூஸ் நிகழ்ச்சியில் உடல்நல நல்வாழ்வு கூடாரங்கள், போட்டிகள், சிறப்பு சலுகைகள் என இன்னும் பல. நிகழ்ச்சிக்கான 10 படி நுழைவுச் சீட்டுகளை பெற செல்லுங்கள் fitandfun.sg. பதிவு செய்யும் அனைவருக்கும் ஃபிட் அண்ட் ஃபன் டி சட்டை வழங்கப்படும். இருப்பு இருக்கும் வரை ஃபிட் அண்ட் ஃபன் 2026 எவ்ரிபடி நியூஸ் நிகழ்ச்சியை முன்னிட்டு மீடியா கப் ஏற்பாடு செய்யும் நிகழ்ச்சி.
1: கோட்ஸ் இப்போது அளவுக்கு அதிகமான சலுகைகளை வழங்குகிறது. தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள், மின்சார சாதனங்கள், அரைக்கலன் என பலவற்றை 80% வரையிலான சிறந்த தள்ளுபடி விலையில் நீங்கள் வாங்கலாம். மாதம் முழுவதும் வாங்கக்கூடிய சிறப்பு பொருள் திங்கட்கிழமை தோறும் அறிவிக்கப்படும். வாரந்தோறும் 100,000 கோட்ஸ் ஹோம் கிளப் புள்ளிகளை வெல்லும் வாய்ப்பு உண்டு. அனைத்து கோட்ஸ் கடைகளிலும் நீங்கள் வாங்கலாம். இன்றை செல்லுங்கள் kots.com.sg.
2: வணக்கம் சிங்கே, ஆதரவு BYD.
3: புத்தம் புதிய BYD C-Lion 7ER வாகனத்தையும் C-Lion 8 DMI 7 பேர் அமரக்கூடிய வாகனத்தையும் பார்க்க வாருங்கள்.
2: அதிநவீன தொழில்நுட்பம், உற்சாகமூட்டும் செயல்திறன், உயர்தர வசதி. இன்றே BYD காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
4: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
5: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம், இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
6: வணக்கம். காலைமணி 8, மீடியாகாப் ஒளி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது இந்திரஜித். சிங்கப்பூர் தேவை ஏற்பட்டால் வித்தியாசமான அணுகுமுறையை பின்பற்ற தயங்கக்கூடாது என்று மூத்த தலைவர் பேராசிரியர் எஸ் ஜெயக்குமார் கூறியிருக்கிறார். சிங்கப்பூரின் தனித்துவமிக்க சட்டங்களை உருவாக்கியது பற்றிய தமது புத்தகத்தின் வெளியீட்டு நிகழ்ச்சியில் அவர் பேசினார். வெளியுறவு அமைச்சர், உள்துறை அமைச்சர், துணை பிரதமர் ஆகிய பொறுப்புகளை ஏற்று 3 பிரதமர்களோடு பணியாற்றிய 87 வயது பேராசிரியர் ஜெயக்குமார் அமைச்சரவையில் இடம்பெற்ற விவாதங்களை ஒட்டிய சுவையான தகவல்களை புத்தகம் சொல்வதாக சொன்னார். முதல் பிரதமர் லீ குவான் யூ சொன்னால் சொன்னதுதான், மாற்றுக் கருத்துக்களை ஏற்க மாட்டார் என்பது உண்மையல்ல. அவர் இளம் அமைச்சர்கள் உள்ளிட்ட அனைவரது கருத்துக்களையும் நாடி பெற விரும்பினார்.